رحمه فمن أظلم ممن كذب بآيات الله وصدف عنها

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய
0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
2: மற்றும் டெக்னாலஜி போன்ற அனைத்து கற்கினர்களும் ஒரே இடத்தில் அகாடமி என் பிரதான வீதி சாய்ந்த மருது.
3: தொடர்புகளுக்கு 0774906061.
0: வானலையில் நீங்கள் இணைந்திருப்பது
4: உங்கள் முஸ்லிம் வானொலி.
5: www.muslimwanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
6: இன்னல் ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبل சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய சொற்பொழிவின் தலைப்பாக பாலஸ்தீன் ஓர் வரலாற்று பார்வை என்கிற ஒரு நல்ல தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் பலஸ்தீனத்து முஸ்லிம்களின் மீது இஸ்ரேல் என்கிற அந்த கொடிய கேடுகட்ட மனிதர்கள் பயங்கரமான தாக்குதலை தொடுத்து அந்த மக்களின் மீது குண்டுகளை சரமாரியாக பொழிந்து அதிலும் சிறு பிள்ளைகள் அதிகமான முறையிலே தாக்குதலுக்குள்ளான ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்று செய்தியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். பலஸ்தீனத்துடைய வரலாறில் நுழைவதற்கு முன்னால் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அமெரிக்கா என்கிற கொடிய நாட்டினுடைய உதவியை கொண்டு இப்போது பலஸ்தீனத்தின் மீது மிக கடுமையாக அவ்வப்போது போர் செய்து வருவதை பத்திரிகைகளின் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் நாம் அறிந்து வருகிறோம். ஆனால் இந்த அமெரிக்கர்களால் பலஸ்தீன் மட்டும் தாக்கப்படுவதல்ல, உலகளாவிய அளவில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ எல்லா இடங்களிலுமே என்ன செய்கிறார்கள், அமெரிக்காக்காரர்கள் அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈராக், செசன்யா எல்லா நாடுகளுமே, எந்தெந்த நாடுகளில் எல்லாம், அப்பா ஆப்கானிஸ்தான், இப்படி பல நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுத்து அந்த நாடுகளை எல்லாம் துவம்சம் செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது. ஆனால் இந்த மற்ற நாடுகளோடு இந்த அமெரிக்கா செய்கிற போருக்கும் பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டிற்கு எதிராக இந்த யூதர்கள் மேற்கொள்ளுகிற போருக்கும் ஒரு வித்தியாசம் இருப்பதை முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வித்தியாசம்? பலஸ்தீன் அல்லாத மற்ற முஸ்லிம் நாடுகளோடு இந்த அமெரிக்காக்காரர்கள் போர் செய்தால்
7: அது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்கிற தலையாய ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் இந்த பலஸ்தீன் பிரச்சனை இருக்கிறத, இது அதையும் தாண்டி ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு போர். கொள்கை சார்ந்த ஒரு போர்னா என்ன? உதாரணமா, அமெரிக்காவின் மீது நமக்கு இருக்கிற ஆத்திரத்தின் காரணத்தினால் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய பெப்சி, கோகோ கோலா இது போன்ற பானங்கள் எல்லாம் உதாரணமாக நாம் தவிர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். பன்றி இறைச்சி அதையும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா ரெண்டுமே நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்னா ஈக்குவலா இல்ல? பன்றி இறைச்சி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் குர்ஆன்ல மிக தெளிவாக ஹராம் என்று சொல்லி இருக்கிறான், அதனால் அது கிட்டே போக மாட்டோம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஹராம் என்று இல்லாவிட்டாலும் கூட இந்த அமெரிக்காக்காரர்கள் மீது இருக்கின்ற ஆத்திரத்தின் காரணத்தினால் நம்ம ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுனால ஒரு 10-15 ரூபா லாபம் அவங்களுக்கு போகுது அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன செய்யணுமோ தடுக்கிறோம். அப்ப ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றோம். ஆனா அவாய்ட் பண்றதுல என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கிறது. அதே போன்றுதான் பலஸ்தீனுங்கிற நாட்டை இங்க வைங்க, பலஸ்தீன் அல்லாத இந்த அமெரிக்காக்காரர்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட எல்லா நாடுகளையும் இந்த பக்கம் வைங்க. இந்த நாடுகளோடு இவர்கள் போர் செய்வதற்கும் இந்த நாடோடு போர் செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னது இது? பலஸ்தீன் என்கிற நாட்டை இவர்கள் வேறறுத்து அந்த நாட்டை இஸ்ரேல் என்று ஆக்கி இவர்கள் வைத்திருப்பதற்கு காரணம் அது அவர்களுடைய அகீதா பிரச்சனை. அகீதா, அகீதான்னு சொல்றோமா இல்லையா? நமக்கு அகீதா இருக்குதா இல்லையா? என்ன அகீதா? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கென்று என்ன இருக்குது? ஒரு அகீதா, ஒரு கொள்கை இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைத்து பலஸ்தீன் என்கிற பூமியை சிதைத்து, எப்படி பலஸ்தீன் என்கிற இடத்தை சிதைத்து இஸ்ரேல் என்கிற நாட்டை அமைப்பது இந்த யூதர்களுடைய அகீதா. அந்த விஷயத்தை முஸ்லிம்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்க முடியும். கியாமத்து நாளுடைய அடையாளமாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். கியாமத்து நாளுடைய பெரிய அடையாளங்களாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க பெரிய அடையாளங்களா? கிழக்கே உதிக்கிற சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கே உதிக்கும். அதே போன்று வேற என்ன சொன்னாங்க பெரிய அடையாளமா? தஜ்ஜால். வேற ஈசா அலை இஸ்லாம் இறங்கி வருவது. வேற முன்கர்ணிக்கிறாஜூஜ் வருது. வேற மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள். இப்படி முக்கியமான சில 10 அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமான 2 அடையாளம் என்ன? தஜ்ஜால் வருவது, ஈசா நபி இறங்கி வருவது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தஜ்ஜால் வந்து இறங்கிலாம் வரமாட்டான். ஆல்ரெடி தஜ்ஜால் எங்க இருக்கிறான்? உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவான்? வெளியே வந்துருவான். கரெக்டா? அது ஈசா நபி என்ன செய்வாங்க? வானத்துல இருந்து இறங்கி வருவாங்க. இந்த ஈசா நபிக்கும் தஜ்ஜாலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன தொடர்பு? இங்கு வருகின்ற இந்த தஜ்ஜாலை யார் கொல்லுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள். இது நமது அகீதா. அப்படிதானா? இதே தஜ்ஜால் விஷயத்திலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் விஷயத்திலும் யூதர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, நஸ்ரானிகளுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது. நஸ்ரானிகள்னா யாரு? யாரு? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு என்று ஒரு அகீதா இருக்கிறது, யூதர்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன கொள்கை? இந்த தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு தான் ஃபித்னா. ஆனா நம் அல்லாத யூதர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் யாரு? அவன் ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு தஜ்ஜால் வந்து அவனுக்கு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது நமக்கு ஒரு நமக்கு நியாமத்தா நிஹமத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வருவது முஸ்லீம்களாகிய நம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அருட்கொடையா ஆபத்தா? அருட்கொடை. தஜ்ஜால் வருவது ஆபத்து, ஆனால் அவர்களுக்கு தஜ்ஜால் வருவதுதான் அருட்கொடை. விளங்குச்சா? என்ன கொள்கை? அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அதே போன்றுதான். அவர்களுக்கு ஈசா நபி வருவார், ஆனால் நபியாக அல்ல, தேவ குமாரனாக, தேவனாக, தேவனின் குமாரனாக யார் வருவார்? ஈசா நபி, ஜீசஸ் வருவார். யூதர்களை பொறுத்த வரைக்கும் தஜ்ஜால் வருவான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கைப்படி மலிக்கு சலாம், ஆபத் பாண்டவன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் தெரியுமா? ஆபத் பாண்டவன், ஆபத்து நேரத்தில் உதவக்கூடியவன் தான் யாரு? ஆபத் பாண்டவன். இந்த யூதர்களை அவங்களுடைய அகிதாலே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. தல்மூத் என்கிற அவர்களுடைய வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அதுல யூதர்கள் கடுமையான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்ட யூதர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு பிறவி இந்த பூமியில் வரும். அந்த பிறவி தான் யாரு? தஜ்ஜால். அப்ப தஜ்ஜால் நம்மளை பொறுத்த வரைக்கும் யாரு? ஆபத்து. அவங்களை பொறுத்த வரைக்கும் அருட்கொடை. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த வரலாற்றை பார்க்கணும். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 17 அத்தியாயம் 3 வசனத்தில் மிக அழகாக ஒரு செய்தி நமக்கு சொல்கிறார். இஸ்ரா மியராஜ் என்கிற விஷயத்தை படிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை நாம் படிக்காமல் இருக்க மாட்டோம். ஏன்னா திருக்குறான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஸ்ரா மியராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணத்தை பற்றி பேசுகிற ஒரே குர்ஆன் வசனம் இதுதான். எது? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் மிக தூய்மையானவன். ஏ அவன் தான் அஸ்ராபி அபுதிஹி, அவனுடைய அடியாரை லைலன் இரவோடு இரவாக அழைத்து சென்றான். இந்த டைம்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் விஞ்ஞானம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காலத்தில், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு காரணத்தில், எங்கோ இருக்கின்ற பைத்துல் முக்கத்தஸிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான், நைட்டோட நைட்டா கூட்டு போனான். புராக் என்கிற ஒரு வாகனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து என்ன செய்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்களை அனுப்பி எங்கிருந்து எங்க கூட்டு போனா, முதல்ல காபத்துல்லா மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸ் இருக்கிற அந்த பலஸ்தீன் நகரத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுக்கு அடுத்து வர்ற வசனத்தை தான் நல்லா கவனிக்கிறோம். அல்லதி, எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அல்லாஹ் அழைத்து சென்றானோ அது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றிலும் நாம் அபிவிருத்தியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எதுக்காக இந்த பலஸ்தீன் பகுதிக்கு இவ்வளவு நாளா சண்டை வந்திருக்குன்னா, திருக்குறானில் அல்லாஹ் சுப்ஹானஹு மிக தெளிவாக சொல்கிறான், அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த மஸ்ஜித் அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பெயர் குதுஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன? உதாரணமா ஹரம் ஹரம்ங்கிறோம். ஹரம்னா என்னது? ஹரம்னா காபா இருக்கு இல்லையா? காபா என்பது அந்த மஸ்ஜித், மஸ்ஜிதுல்லாஹில் ஹராம். அந்த இடத்தை எந்த காபாவை சுற்றி நம்ம தவா பண்ணுவோமோ, ஹஜ்ஜுப்ராக போகும்போது அது காபா. அந்த காபாவை சுற்றி இருக்கிற இடத்திற்கு பேர் ஹரம். அதே போன்றுதான் மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளிக்கு பேர் அக்ஸா, அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? குதுஸ், பரிசுத்த இடம். அந்த குதுஸ் தாங்கி இருக்கின்ற அந்த நகரத்திற்கு பேர் தான் பலஸ்தீன். எப்படி பலஸ்தீன்ங்கிறது அந்த கண்ட்ரியோட நேமு, குதுஸ்ங்கிறது அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியின் பெயர், அக்ஸா என்பது அந்த பள்ளியின் பெயர். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் பலஸ்தீன் அப்படிங்கிற எந்த வார்த்தையை சொன்னாலும் நம்ம இந்த வகையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான், மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கிற அந்த பகுதியில் நாம் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். பரக்கத் என்கிற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த மஸ்ஜித் அக்ஸாவை சுற்றி ஒரு வளம் இருக்கின்ற காரணத்தினால் தான், ஒரு அருள் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த பலஸ்தீனியவர்கள் விடாமல் இதுவரைக்கும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த பரக்கத் என்கிற வார்த்தைக்குரிய அர்த்தத்தை முஸ்லிம்களாகிய நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ? யார் புரிஞ்சிருக்கிறா? அவன் தெளிவாகவே புரிந்திருக்கிறான். அதனால தான் விடமாட்டேன்றான். அவன் பலஸ்தீனை விட மிகப்பெரிய நாட்டை தருவதற்கு அமெரிக்காவுக்கு முடியாதா? அமெரிக்கா தானே உலகத்திலே பெரிய வல்லரசு என்று தென்னிக்கொண்டு உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் அவன் என்ற ஆகாம இருக்காது. அப்ப அப்படியாப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவால் வேறொரு பகுதியை கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியும். ஆனா ஏன் இவன் வந்து இந்த இடத்திலேயே நிக்கிறான்? பாரக்னா ஹவுலஹு. அது எப்படிப்பட்ட இடம் அது? அது இறைவனால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற இடம். உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க நல்லா தெரியும், நல்லா விளம்பரம் பண்ணுவாங்க. என்ன விளம்பரம்? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு, ஐடி வராத ஐடி கம்பெனி அல்லது எப்போ வரப்போற ஐடி கம்பெனி, அது வந்து இங்க வரப்போதெல்லாம் என்ன செய்வாங்க, கமர்ஷியல் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் கொடுக்கிறான் விளம்பரம். எதுக்கு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் இவ்வளவு பிடிவாதத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் விளக்குகிறான் அது எப்படியாப்பட்ட இடம்னு. அல்லதி பாரக்னா ஹவுலஹு, நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அதை சுற்றிலும் பறக்க செய்திருக்கிறோம். அப்ப அந்த பள்ளியை சுற்றி இருக்கிற என் திசையிலும் என்ன இருக்குது? அருளும் வளமும் இருக்கிறது. பஞ்சம் பார்க்க பஞ்சம் வராத இடம் அது. இன்னும் சொல்ல போனால் பரக்கத் என்கிறதற்கு உண்டான அர்த்தம், அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த இடத்தில் தான் அதிகமான அன்பியாக்களை நபிமார்களை அனுப்பியிருக்கிறார், அதிகமான ரசூல்மார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பியிருக்கிறான். வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். இப்படி வேதங்கள் அருளப்பட்டிருக்கிற இடம், தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிற இடம். அப்போ இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய, ஒரு மகத்துவம் பொருந்திய, இறைவனால் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் தான் இந்த பலஸ்தீன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லி நுரியஹூமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு காட்டுவதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட ஒரு பிரயாணத்தை நாம் மேற்கொள்ள வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த இஸ்ரா மிஆராஜ் பயணத்தை பற்றி மிக அழகாக நமக்கு சொல்லி தருகிறான் சகோதரர்களே. இப்போ இன்னும் அந்த மஸ்ஜித் அக்ஸா குதுஸ் சாதாரண இடம் அல்ல. காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிப்லாவாக ஆக்கப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க, எதை நோக்கி தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க, அந்த மஸ்ஜித் அக்ஸா எந்த குதுசில் இருக்கிறதோ, எந்த பலஸ்தீனத்தில் இருக்கிறதோ அந்த பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவாக தொழுது வந்தார்கள். ரசூலுல்லா மட்டும் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா நபிமார்களும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலாவாக எது இருந்தது மஸ்ஜித் அக்ஸா இருந்தது. கிபிலா என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம் கிபிலா. கிபிலாவை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா கிபிலா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷரியத்திற்கு முன்பே இறைவன் ஏற்படுத்தி வைத்திருப்பது கிபிலா. அப்போ ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீது இருக்கிற முஹப்பத்தை அவர்கள் உணர்ந்து இன்னும் யூதர்களும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவிற்கு சொந்தம் உண்டாடி கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு காரணத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி பெற்ற வரம் தான் என்னது, காபத்துல்லா. ரசூல் என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி நோக்கி பார்ப்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க தன் தூதரின் ஆசையை நிறைவேற்றும் என்கிற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாஹ் கிபிலாவாக்கி கொடுத்தான். வேற எந்த காரணமும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. உதாரணமா இப்ப நம்ம அந்த ஸ்கூல்ல, நம்ம அந்த ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நம்ம பையன் படிக்கிறான், அந்த ஸ்கூலுக்கு பையன் படிக்கிற காரணத்துக்காகவே அந்த ஏரியால போய் வீட்டு பிடிச்சு குடி புகுறோமா இல்லையா? பாப்பா ஒரு இடத்துல வேலை பார்ப்பாரு, சொந்தக்காரங்க எந்த இடத்துலயோ இருப்பாங்க. ஆனா என்ன செய்வோம், இந்த ஸ்கூல்ல என் பையன் படிக்கிறான், அதனால மட்டுமே என்ன செய்வோம், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல என்ன செய்வோம், வீட்டு பிடிச்சு வீடு கட்டி குடி போவோம், அல்லது வீட்டை வாடகை பிடிச்சு போவோம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாமல் முழுக்க முழுக்க யார் விரும்புறா, என்னுடைய தூதர் விரும்புறார். கது நரா தகல்லுப வஜ்ஹிக, அல்லாஹ் மிக அழகா சொல்றான், நபியே உங்களுடைய முகம் திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி அன்னாறுவதை நான் பார்க்கிறேன், அதனால தான் நான் என்ன செஞ்சேன், கிபிலாவை மாத்தினேன். நீங்கள் விரும்புகிற கிபிலா, கிபிலத்தன் தருதாக, நீங்கள் பொருந்தி கொள்ளுகிற கிபிலாவாக இந்த காபத்துல்லாவை மாற்றினேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வரை உள்ள எல்லா நபிமார்களாலும் கிபிலாவாக அறியப்பட்ட இடம் தான் என்னது, மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்னாச்சு, மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போவர்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபிலாவாக மாற்றப்பட்ட செய்தியை பார்த்து விட்டு ஒரு சஹாபி போய் மக்களுக்கு சொல்றாங்க. உடனே அந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்று இன்றைக்கு அறியப்படக்கூடிய இடம், மஸ்ஜிதுல் கிபிலத்தேன் என்ன, என்னது, இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஏன் ஒரு பள்ளியில தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, கிபிலா மாற்றப்பட்ட செய்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற நியூஸ் வருது, அந்த தொழுதுகிட்டு இருக்கிற ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, சல்லுன்னு என்ன செய்யறாங்க, அப்படியே தங்களுடைய திசையை மாற்றிக் கொள்கிறார்கள். அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னது, மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், இரண்டு கிபிலாவின் மஸ்ஜித். ஆனால் இந்த மஸ்ஜிதுல் கிபிலத்தைனுக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இன்றைக்கு தரப்படுவதில்லை. அது ஒரு புனித இடமாவே இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைப்பதில்லை. பலஸ்தீன் என்று சொன்னாலே அது ஏதோ பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. எப்படி ஆயிடுச்சு, காஷ்மீர் இந்தியாவின் பிரச்சனை அல்லது பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அதே மாதிரி பலஸ்தீன் என்ன ஆயிடுச்சது, பலஸ்தீன் நாட்டு மக்களுடைய பிரச்சனை, ஈராக் ஈராக்குக்காரங்களுடைய பிரச்சனை. ஈராக்கில் உள்ள எண்ணெய்க்காக வேண்டி சதாம் ஹுசேனைய கொண்டு ஈராக்கை பிடிச்ச அமெரிக்கா, ஈராக்கை பத்தி பேசும்போது முஸ்லீம்கள் என்ன செஞ்சிடறோம், அது ஈராக் நாட்டு பிரச்சனை. அதே போன்று பலஸ்தீன் என்று வந்து விட்டால் அது பலஸ்தீனத்து மக்கள் பிரச்சனை என்றுதான் முஸ்லீம்களை இன்றைக்கு யூதர்கள் பார்க்க வைத்து விட்டார்களே தவிர, இது ஒரு முஸ்லீம்களின் அகீதா ரீதியான பிரச்சனை என்பதை இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நாம் இன்றைக்கு ஒரு மறந்தே விட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆனா இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலத்தில் இருந்து, எத்தனை வருஷம், 300 வருஷமாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாடியே சுமார் 300 ஆண்டு காலமாக அந்த மஸ்ஜித் அக்ஸா கிறிஸ்தவர்களிடத்தில் தான் இருந்தது. ரோமர்கள் என்று அறியப்பட்ட அந்த கிறிஸ்தவ ரோமானியர்களிடத்தில் தான் இது இருந்தது, மஸ்ஜித் அக்ஸா. என்ன இந்த மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மூன்று பேருக்கு மத்தியில் அது என்னது, அது வந்து மூன்று பேருக்கு மத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏன், இவனுக்கும் அது புனிதம், நமக்கும் அது புனிதம், நஸ்ரானிக்கும் அது புனிதம். யாருக்கு பவர் இருக்கோ, யாருக்கு சக்தி இருக்கோ அவங்க என்ன செய்யக்கூடாது. ஏன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே சம்பந்தப்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் எது, ஜெருசலம் சொல்லுவாங்களா இல்லையா? ஜெருசலம் எது? பலஸ்தீன். அப்ப அதனால் கிறிஸ்தவர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறாங்க, யூதர்களும் இது எங்களுக்கு தான் சொந்தம், முஸ்லிம்களாகிய நாம் நமக்கு தான் அது சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? ஈசா நபியா இருந்தாலும் மூசா நபியா இருந்தாலும் யாருக்கு சொந்தம்? யாருக்குங்க சொந்தம்? நமக்கு தான் சொந்தம். அவன் சும்மா ஈசாவை கடவுளாக்கி விட்டான், இவர்கள் மூசாவை தூதர் என்று சொல்லி கேவலப்படுத்தினார்களே தவிர, உண்மையாலுமே ஈசாவும் மூசாவும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அட, அல்லாஹ்வுக்குரிய அடியார்கள் நாங்க, அப்ப எங்களுக்கு தான் எல்லாம் சொந்தம். உண்மைதான், விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மஸ்ஜித் அக்ஸாவானாலும் சரி, பலஸ்தீனானாலும் சரி, உலகத்தின் மிகப்பெரிய மதங்களாக இருக்கிற மூன்று மதங்களுமே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, இதை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று. அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு, ஆசை இந்த மஸ்ஜித் அக்ஸா முஸ்லிம்களிடத்தில் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி பேசவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அக்ஸா என்கிற விஷயத்தையே இந்த சமுதாயத்திற்கு எப்ப சொன்னாங்க? இஸ்ரா மிஅராஜுக்கு போகும்போது தான் சொன்னாங்க. அதனால் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முஸ்லிம்களுக்கு என்ன தெரியாது? மஸ்ஜித் அக்ஸா தெரியாது. அந்த பக்கமாக, பலஸ்தீன் பக்கமாக, அந்த பகுதியாக வியாபாரம் செல்பவர்களுக்குத்தான் அந்த நாட்டை பற்றியும் அந்த இடத்தை பற்றியும் தெரியுமே தவிர, முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தோடு ஒரு புனிதம் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல? மிக அதிகமாக சொல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கிபலாவை குறித்து சொன்னதில் இருந்தும், அந்த பள்ளியில் தொழுதால் எத்தனை நன்மைனு சொன்னாங்க? எத்தனை நன்மைனு சொன்னாங்க? 500 நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. காபத்துல்லால போய் ஒரு ரக்காத்து தொழுதா 100,000 நன்மை, மஸ்ஜித் நபவியில் போய் ஒரு ரக்காத்து தொழுதால் 1,000 மடங்கு நன்மை. ஆனால் புனித இல்லமாக இருக்கிற மஸ்ஜித் அக்ஸா, பலஸ்தீனத்தில் இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவில் போய் தொழுதால் ஒரு தொழுகைக்கு எத்தனை நன்மை? 500 நன்மை. அப்ப இந்த 500 நன்மை இழந்த மக்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்அத்துக்கு அங்க போய் தொழுதீங்கன்னா 500 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதிலிருந்தே சஹாபாக்களுடைய ஒரு தாகம், எப்படியாவது இந்த மஸ்ஜித் அக்ஸாவை செய்யணும், மீண்டும் நம்மிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும், மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை நனவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடு தான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபை, ஹிஜ்ரி 15 ஆண்டு கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸா மீட்டப்படுகிறது. எப்படி மீட்டப்பட்டுச்சு? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கலீஃபாவாக ஆனதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய காலத்திலேயே உள்கட்டமைப்பை சரி செய்து விட்டு, உள்கட்டமைப்புனா என்னது? மதினால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா விஷயத்தையும் சரி கட்டிட்டு, யூதர்களை எல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய பணியில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு முழுமையாக ஈடுபடுகிறார். அதனுடைய விளைவாக என்ன செய்கிறார்கள்? படைகளை நியமித்து, சரியா என்று அரபியில் சொல்லுவார்கள், படைகளை நியமித்து உமர் இப்னு கத்தாப் பல இடங்களுக்கு அனுப்புகிறார்கள். அதே போன்றுதான் அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் என்கிற நபித்தோழரின் தலைமையில் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நேரடியாக ரோமர்களை சந்திப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் திட்டம் போட்டு கொடுத்த எந்த படையும் தோற்கவே இல்லை. அப்படியே ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்தாலும் இறுதி வெற்றி இஸ்லாமியர்களுக்கே என்கிற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதே போன்றுதான் அபு உபைதா ரழியல்லாஹு அன்ஹு படைகளை திரட்டி கொண்டு அதனால் வரைக்கும் மிகப்பெரிய வல்லரசாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரோமர்களை ஒரே அட்டம்ப்டில் அடக்கிறாங்க. அன்னைக்கு பெரிய வல்லரசா என்ன இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ரஷ்யா ஒரு காலத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். ஒன்னும் கிடையாது, அமெரிக்கா உள்ள விஷயங்களை பத்தி நம்ம ஆய்வு பண்ணோம்னா குப்ப. ஆனால் ஒரு வல்லரசாக இன்றைக்கு அமெரிக்கா தன்னை காட்டிக் கொள்வதை போல, கொஞ்ச நாளுக்கு முன்னால் அல்லது கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இரண்டு வல்லரசுகளாக தம்மை காட்டிக் கொண்டதை போல, அந்த காலத்தில் இருவரும் வல்லரசுகளாக பல நூற்றாண்டுகளை கடந்த நாடுகள் எதுன்னு சொன்னா, ஒன்று ரோமாபுரி, இன்னொன்று பாரசீகம். ஒரு பக்கம் தங்கம்னா இன்னொரு பக்கம் வெள்ளி. அந்த அடிப்படையில் இருந்த இந்த ரோமர்களை உமர் இப்னு கத்தாப் அவர் கூட படைக்கு தலைமை தாங்கி போல, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் அனுப்பல, எல்லா இடத்துக்கு அனுப்புற மாதிரி சரியா அபு உபைத் இப்னு ஜர்ராஹ் என்கிற அந்த நபித்தோழரின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். போறாங்க, இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ரோமர்களும், ரோமத்தின் அந்த ரோமாபுரி மன்னர்களும் உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனா என்ன நிபந்தனை போடுறாங்க? டைரக்டா உமர் அலிலான் வரட்டும், நாங்க என்ன செஞ்சோம், இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துறோம். நமக்கு நல்லா தெரியும் உமர் அலிலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் எல்லாருக்கும் என்ன போடுவாங்க, கண்டிஷன் போடுவாங்க. அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, யாரும் கண்டிஷன் போட முடியாது. அவர் என்ன நிபந்தனையை போடுகிறாரோ அந்த நிபந்தனை தான் பிறரை ஏற்க வேண்டும். ஆனால் இந்த மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, புனித இல்லம் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவை நினைவாக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக,

0: ரோமாபுரியையும் பாரசீகத்தையும் என்னுடைய உம்மத்து வெற்றி கொள்ளும் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஒரு செய்த முன்னறிவிப்பு உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் பளிச்சுது. அப்ப என்ன செஞ்சாங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வேண்டுகோளை ஏற்று நேரடியாக அங்கே சென்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை போதித்து அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கொடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் பெருமான் அபூபக்கர் செய்தார் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு செவ்வனே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கேப்புக்கு அப்புறம் யாருக்கிட்ட வந்துச்சு, நம்ம கிட்ட வந்துச்சு. அன்றிலிருந்து சுபஹானல்லாஹி அலதீம் முஸ்லிம்கள் தான் அதை பராமரித்தார்கள், முஸ்லிம்கள் தான் பராமரித்தார்கள். 500 ஒரு ரக்அத் தொழுதால் 500 மடங்கு நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த சவாபுகள் எல்லாம் சரமாரியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 477 ஆண்டு, அதாவது 477 ஆண்டு நம்ம இடத்துல வந்துச்சு. இந்த 477 ஆண்டிலிருந்து ஹிஜ்ரி 492 ஆண்டு என்ன நடைபெறுகிறது, அங்கே மறுபடியும் அந்த நம்முடைய கையில் இருந்து மீண்டும் யாரிடத்திலே போகிறது, கிறிஸ்தவர்களிடத்திலே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுதுன்னு என்றால், மில்லியன் கணக்கில் அவர்கள் மக்களை கொண்டு சென்று சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து, எத்தனை பேரை கொன்றுட்டு, சுமார் 60,000 முஸ்லிம்களை கொன்று குவித்து ஆயிரக்கணக்கான மக்களை அவர்கள் அழைத்து சென்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கிற பலஸ்தீனத்தை மீண்டும் தங்களிடத்தில் அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அகப்பட்டு என்ன செய்யறாங்க, அங்கே சிலுவையை நாட்டுகிறார்கள். அங்கே இஸ்லாமிய சின்னங்களாக புனிதங்களாக என்னென்னலாம் இருந்ததோ எல்லாவற்றையும் அங்கே என்ன செய்கிறார்கள், தகர்த்தெறிகிறார்கள். தகர்த்தெறிந்து விட்டு அங்கே அன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் என்பவன் மூன்று கடவுளில் ஒரு கடவுள் என்கிற கொள்கையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் ஒரு கடவுள், அதே மாதிரி ஈசா நபி ஒரு கடவுள், அந்த மூன்றாவது கடவுள்ங்கிறது அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து இருக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0777-34-5965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நிகழ்ச்சி தொடர்ந்து முஸ்லிம் வானொலி.

0: ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: 100 ஆண்டுகளில் எந்த விதமான ஒரு விசேஷமும் அவர்களிடத்தில் நடந்திருக்காது. எந்த விதமான புதிய திட்டங்களும் அவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காது. புதிய திட்டங்கள்னா என்ன? நம்ம கிலாபத்து வரலாறு கொஞ்சம் பார்த்தா தெரியும். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன நடந்துச்சு, உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்துச்சு. உதாரணமா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஜம்முல் குரான் என்ன செய்யப்பட்டுச்சு, ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய புதிய திட்டம். அதே போன்று உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒன்று சேர்க்கப்பட்ட குரான் பிரதிகள் எடுக்கப்பட்டு பல மாகாணங்களுக்கு தரப்பட்டுச்சு. இதெல்லாம் அவர்கள் புதிய புதிய திட்டங்களாக அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களிடமிருந்து கைவிடப்பட்ட அந்த 90 ஆண்டுகள் இந்த முஸ்லிம்களிடத்தில் எந்த விசேஷங்களோ எந்த ஒரு பெரிய திட்டங்களோ எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க எதை பத்தி தான் அவங்க சிந்திச்சாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படி திரும்ப மீட்டது. இதே சிந்தனை தான் அங்கிருக்கிற தலைவர்களுக்கு, இதே சிந்தனை அந்த தலைவர் குடும்பங்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற சுல்தான்களுக்கு, இதே சிந்தனை அங்கிருக்கிற ராணுவத்திற்கு, இதே சிந்தனை மஸ்ஜிதுல் அக்ஸாவை எப்படியாவது மீட்ட வேண்டும், மீட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதற்காக வேண்டி பல போர்க்களங்களை நடத்தி பார்த்தார்கள், பலவிதமான படைகளை அனுப்பி பார்த்தவர்கள். ஆனால் மில்லியன் கணக்கில் போர் வீரர்களை வைத்துக் கொண்டு ஒரு வலுவான கிறிஸ்தவ ராணுவம் அங்கே இருந்த காரணத்தினால் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுமார் 90 ஆண்டு காலம் முஸ்லீம்களால் மீட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய பலகீனமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு நட்சத்திரத்தை போன்று யார் உதிக்கிறார், சலாஹுத்தீன் அய்யூபி. யார் இவர்? நல்லா தெரியும், சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு படிச்சு பாருங்க. மன்னர் பரம்பரையில் வராதவர். இவர் எந்த பரம்பரையில் வரல? அது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னர் பரம்பரையாக ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு மில்கியத், அந்த அரசாங்கமே அப்பதான் சேஞ்ச் ஆகும். ஏ சலாஹுத்தீன் அய்யூபுடைய வாப்பா பொறுத்த வரைக்கும் அவர் இந்த துருக்கிய கிலாபத்தின் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தின் தலைமை ராணுவ தளபதி. துருக்கிய கிலாபத்துங்கிறது ரொம்ப பெருசு. அன்னைக்கு வந்து இஸ்லாமிய தலைநகரமாக எது இருந்துச்சு, துருக்கி இருந்ததுனால. ரசூல் சலாஹுத்தீன் காலத்துல இருந்து மதீனா இருந்துச்சு. ரசூலா காலத்துல எது இருந்தது, மதீனா இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஓடிச்சு ரொம்ப நாள். அப்புறம் துருக்கிய அந்த கிலாபத்து வரும்போதுதான் துருக்கியை தலைநகரமாக வைத்து இஸ்லாமிய கிலாபத் அறியப்பட்டது. சுல்தான்கள் என்கிறவர்கள் எல்லாம் அறியப்பட்டார்கள். அமீருல் முமினின், கலீஃபத்துல் முஸ்லிமீன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் மாறி அன்னைக்கு என்ன இருந்துச்சு நிலுவையில, சுல்தான். சுல்தான் சொன்னா தலைவர்ங்கிற அர்த்தம் தான். அப்போ இந்த சுல்தான்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மன்னர் பரம்பரையில் வராத சலாஹுத்தீன் அய்யூபி அன்றைக்கு அமீராக வருகிறார், தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்ன காரணம்? இந்த சுல்தான் அய்யூபி, சலாஹுத்தீன் அய்யூபி அவங்களுடைய வாப்பா யாரு, துருக்கிய கிலாபத்தின் ஒரு பகுதியின் தலைமை ராணுவ தளபதி. அவருக்கு வந்து இந்த மன்னரும் மன்னர் வீட்டில் உள்ளவர்களும் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய தலைமை தளபதியும் இந்த பலஸ்தீனை பற்றிய, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருப்பதனால் சலாஹுத்தீன் அய்யூபி எப்படியாவது இதை மீட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் தன்னைத்தானே உருவாக்குகிறார். பல பயிற்சிகளை எடுக்கிறார், மக்களை திரட்டுகிறார், இளைஞர்களிடத்தில் வேகத்தை ஊட்டுகிறார். அதுவரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க, அதுவரைக்கும் தலைவர்கள் இருந்தாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் புரிய வேண்டும் என்பதனால் சின்ன பசங்களை கூட அவர் விடல. எல்லாத்திற்கும் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றிய ஒரு உணர்வை உயிரோட்டத்தோடு ஊட்டக்கூடியதை பார்த்ததற்கு பிறகு அந்த மன்னர் கரெக்டா இறக்கிறார். இறந்த உடனேயே அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே, யாரு அவருடைய மகன் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே, அந்த மகனை தலைவராக ஏற்காமல் அந்த சமுதாயம் சலாஹுத்தீன் அய்யூபியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே சுப்ஹானல்லாஹில் அதீம், சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் என்ன செய்கிறார், வியூகம் அமைத்து போராளிகளை திரட்டி போர் பயிற்சி தந்து மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு போதித்து அவர் மிகப்பெரிய போர்க்களத்தை உருவாக்கி என்ன செய்கிறார், அந்த மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டுகிறார். அப்போ என்னைக்கு மீட்டாரு, 492 நம்ம கிட்ட இருந்து போச்சு, அது திரும்ப 582 நம்ம இடத்தில் திரும்ப வருகிறது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 90 வருஷம். அப்படி நம்ம கிட்ட 582 வருஷம் வருது. அதிலிருந்து 1367 ஆண்டு வரை நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. கிபி வருஷத்துல சொல்லணும்னா 1187 ஆரம்பித்து 1948 வரை யாருகிட்ட தான் இருந்துச்சு, நம்ம இடத்திலேயே தான் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு அடுத்த வருஷம் தான் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரமே போகிறது. சுதந்திரம் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சுதந்திரம் போல பலஸ்தீனுடைய சுதந்திரம் போகுது. விளக்குதான் உங்களுக்கு, இந்த இடைப்பட்ட இத்தனை ஆண்டுகளில், இத்தனை நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள், யகூதிகள் ஒரு பக்கம் முயற்சிக்கிறார்கள். மிகப்பெரிய போர்க்களங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அந்த போர்க்களத்தை படித்து, நம்ம போர்க்களத்தை பற்றி படித்தால் அப்படியே நம்மை கைவிட்டு விட்டு இந்த பலஸ்தீன் போற மாதிரி தெரியும். ஆனா கடைசியில வந்துடும் நம்ம கிட்ட. இப்படியாக சகோதரர்களே, மிகப்பெரிய போர்க்களங்களை எல்லாம் முஸ்லீம்கள் சந்தித்து பல உயிர் பலி ஏற்பட்டு பல பேர் தம்மை தியாகம் செய்து இந்த மஸ்ஜித் அக்ஸாவை 1948 வரை காத்தார்கள். ஆனால் 1948 யாற்று போயிடுச்சு, யூதர்களிடத்திலே போச்சு. அப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து முஸ்லீம்களிடத்தில் வந்துச்சு, முஸ்லீம்கள்ட்ட இருந்து திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட போச்சு, திரும்ப கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து முஸ்லீம்கள்ட்ட வந்துச்சு, இந்த முஸ்லீம்களிடத்திலிருந்து கடைசியாக யூதர்களிடத்தில் போவதற்கு முன்பு வரை பல ஆண்டுகள் இதற்காக மும்முனை தாக்குதல், மூன்று தரப்பிலிருந்தும் பலவிதமான போர்க்களங்கள் தொகுக்கப்பட்டு தொடுக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டான பின்னும் கூட மிக கடைசியாக கிட்டத்தட்ட 761 அவர்கள் திட்டமிட்டு, எத்தனை வருஷம், 761 அவர்கள் திட்டமிட்டு கடைசியாக இப்போது இந்த பைத்துல் முகத்தஸ் என்று அறியப்படுகிற, மஸ்ஜித் அக்ஸா என்று அறியப்படுகிற, குதுஸ் என்று அறியப்படுகிற அந்த பலஸ்தீன் பகுதி முற்றிலும் அவர்களிடத்தில் போயிடுச்சு. இதுதான் வரலாறு. ஆனா இவர்கள்கிட்ட எப்படி போச்சு, இவர்களிடத்தில் போனதற்குண்டான காரணம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா, நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டின் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்லை பிரச்சனையோ, அல்லது ஒரு மொழி சார்ந்த பிரச்சனையோ, அல்லது ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையோ, அல்லது ஒரு தேசம் சார்ந்த பிரச்சனையோ அல்ல. அது என்னது, கொள்கை பிரச்சனை. முஸ்லீம்களுக்கு எப்படி அது ஒரு புனித ஸ்தலமோ, அதே போன்று யூதர்களுக்கும் அது புனித ஸ்தலம், அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கும் அது புனித ஸ்தலம். அப்ப தத்தமது புனித ஸ்தலத்தை பாதுகாப்பதற்கு எப்படிப்பட்ட விலையும் தருவதற்கு தயார் என்று எல்லோருமே இருந்த காரணத்தினாலதான் அந்த அந்த பலஸ்தீனத்தை அவர்கள் விடாமல் இருக்கிறார்கள். அப்ப கடைசி கடைசியா 1948 இந்த பலஸ்தீன் அந்த யகூதிகளிடத்திலே போயிருக்கிறது என்றால், எப்படி போனது என்றால், உலகையே உலுக்கி போட்ட யுத்தங்கள் என்று பார்க்கும் போது, முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் என்று இரண்டு யுத்தங்கள் நடந்தது. அப்படித்தானே, முதலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் என்று அறிய வரலாறு புத்தகங்கள்லாம் வந்துச்சு. அந்த போரை பத்தி எழுதும் போது எல்லாம் தப்பு தப்பா எழுதியிருக்கிறான். அந்த போருக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும், அல்லது அந்த போர் நம்ம பேரே அதுல வராது, ஆனால் அந்த போர் நடந்ததே நமக்காகத்தான் என்பது சரியான வரலாறு படிச்சா தெரியும். எப்படி, இந்த முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது இந்த யூதர்களை வைத்து தான் நடந்தது. யூதர்கள் எங்கு போனாலும் பிரச்சனை பண்ணுவான். அதனால யூதர்களை, யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது சகோதரர்களே. யூதர்களை, யூதர்கள் அல்லாத எந்த சமுதாயத்திற்குமே பிடிக்காது. காரணம் என்ன, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய கொள்கை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிட்டான். என்னது, நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாவுஹு. இந்தியாவில் அல்லது குறிப்பாக நம்முடைய வாழக்கூடிய இந்த பகுதியில் எப்படி பிராமணர்கள் தாங்கள் தான் உயர்ந்த ஜாதி என்று தம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, ஏன் நம்ம எல்லாம் பிரம்மால எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தலைப்பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம், அதனால் நாங்கள் தான் தலையாய சமுதாயம் என்று தம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று இந்த யூதர்கள் தம்மை குறித்து எப்படி நினைக்கிறார்கள், நஹ்னு அபுனாஉல்லாஹ், நாங்கெல்லாம் யாரு, அல்லாஹ்வோட பிள்ளைகள், நாங்கெல்லாம் யாரோட பிள்ளைகள், அல்லாஹுவின் பிள்ளைகள். அஹிப்பாவுஹு, அஹிப்பாவுனா என்னது, அல்லாஹ்விற்கு நாங்கள் எல்லாம் வேண்டப்பட்டவர்கள். இன்னும் எந்த அளவுக்குனா, வலைஸ அலைனா ஃபில் உம்மியீன சபீலா. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க கொள்கையை பத்தி, உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் அது குற்றம் இல்லை. எப்படி, முதல் விஷயம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க, அல்லாஹ்வுக்கு வேண்டப்பட்டவர்கள். இரண்டாவது விஷயம் என்ன, உம்மிகள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றம் பிடிக்கப்பட மாட்டோம். அப்படிதானா, உம்மிகள்னா யாரு, யாரு உம்மிகள், நம்மளை பொறுத்த வரைக்கும் நபி வந்து உம்மி நபி. அப்படின்னா என்ன அர்த்தம், எழுத படிக்க தெரியாதவர் உம்மி, இது வந்து மொழி ரீதியான அர்த்தம். ஆனா அவனுடைய அகீதா ரீதியான அர்த்தம் என்ன தெரியுமா, யூதன் அல்லாத எல்லாருமே உம்மி. நீ பில்கேட்ஸாவே இருந்தாலும் நீ உம்மி, உசாமா பின் லாடனாவே இருந்தாலும் உம்மி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ யாரு, உம்மி. ஏ, நீ யூதன் அல்ல, யூதனாக ஒருவன் மதம் மாற முடியாது. என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா, யூதனாக ஒருவன் மதம் மாறினான், பிராமணனாக ஒருவன் மாறினான், எங்க படிச்சிருக்கீங்களா, ஏ, பிராமணியமும் சரி யூத இனமும் சரி பிறப்பின் அடிப்படையில் வருவது. கிறிஸ்தவராக மதம் மாறினார் படிச்சிருப்போம், ஏ, அது கொள்கை ரீதியாக என்றவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார், தவறான கொள்கை. கொள்கை ரீதியாக என்று படிக்கலாம், ஆனால் அது என்ன கொள்கை? தவறான கொள்கை. ஆனால் எப்படி நம்ம பார்க்க முடியாது? யூதனாக அவர் மதம் மாறினார்னு பார்க்க முடியாது, பிராமணியனாக மதம் மாறினார்னு பார்க்க முடியாது. ஏன் யூதனாக இருந்தாலும் பிராமணியமாக இருந்தாலும் அது எதை வைத்து வருவது? பிறப்பை வைத்து வருவது. அப்போ தன் அல்லாத எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிந்தனைவாதியாக இருந்தாலும், எவ்வளவு படித்த பட்டதாரியாக இருந்தாலும், ஏன் ஒரு நாட்டையே ஆளுகிற அரசனாக இருந்தாலும் நீ உம்மி. உம்மினா என்னது? அவனை பொறுத்தவரைக்கும் உம்மி என்பவன் குருடனை போல். உம்மி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் குருடன் என்று ஒரு அர்த்தம் உண்டு, பலகீனமானவன் என்ற அர்த்தம் உண்டு, குறை உள்ளவன் என்ற அர்த்தம் உண்டு. அப்போ அவன் ஒருவன் தான் பிறப்பாலும் சரி, வளர்ப்பாலும் சரி, கலாச்சாரத்தாலும் சரி, நாகரிகத்தாலும் சரி உயர்ந்தவன் நான். மற்ற எல்லாரும் யாரு? தாழ்ந்தவர்கள். இந்த தாழ்ந்தவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்தாலும் குற்றமில்லை. உதாரணமா என்ன? கொடுக்கல் வாங்கல் நடக்கும், கொடுக்கல் வாங்கல், மணி டிரான்சாக்ஷன். எனக்கு தேவைன்னா உங்ககிட்ட நான் கடன் கேட்பேன், கடனை நான் திருப்பி கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு தேவைன்னா என்கிட்ட நீங்க கடன் கேட்பீங்க, அந்த கடனை நான் என்ன செய்வேன்? திருப்பி கொடுப்பேன். ஆனா இந்த யூதர்களுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும், நான் தல்மூத் என்று சொன்னேன், தௌராத்திற்கு விளக்க உரை என்று அறியப்படக்கூடிய தௌராத்துங்கிற வேதத்தை திரிச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறக்கின அதே ஃபார்மட்ல என்ன கிடையாது, தௌராத் வேதம் இல்லை. இந்த தௌராத் வேதத்திற்கு விளக்க உரை என்கிற அடிப்படையில் தல்மூத் என்கிற ஒரு வேதத்தை, ஒரு குப்பையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த குப்பையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்தில் வருகிறான், உண்மையாக இருக்கக்கூடிய ஒருவன் கடன் கேட்டு யூதனிடத்தில் வந்தால், அந்த யூதன் அவனுக்கு கடன் கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடனை அந்த உம்மி திருப்பி செலுத்தாவிட்டால் அவன் தலையை வெட்டுவதற்கு கூட இந்த யூதனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே யூதன் ஒரு உம்மியிடத்தில் சென்று, உம்மினா என்னது? உம்மினா என்னது? நான் யகுதி, அரப், நான் அரபுன்னு இருக்கிற மாதிரி இந்த கல்ச்சர் ஐயாமுல் ஜாஹிலியா வச்சிருந்தான். அல்ல அரபு அல் அஜம், அஜம்னா என்னது? அரபி அல்லாத எல்லா ராஜம். அதைத்தான் ரசுல்லா உடைச்சாங்க. என்னடா அரபி, முஸ்லீம்னு சொல்லு, அரபுங்கிறது ஒரு மொழி அவ்வளவுதான். அல் அரபு அல் அஜம் என்று வைத்தார்கள். அஜம்னா யாரு? அமெரிக்கா காரனாக இருந்தாலும் அஜமிதான், இந்தியா காரனாக இருந்தாலும் அஜமிதான். ஏன்? அது பிறப்பை வைத்து வருவது. நான் அரபி மொழி கிராமர்லாம் எனக்கு தெரியும், நல்லா நான் அரபி பேசுவேன். நீ என்ன பேசினாலும் அரபி மொழி தான் உனக்கு தெரியுமே தவிர நீ என்ன அல்ல, அரபி அல்ல என்கிற கொள்கை இருந்தாங்க. அதைத்தான் ரசுல்லா உடைச்சாங்க. அதெல்லாம் தெளிவா சொன்னாங்க, அரபுக்கும் அஜமிக்கும் வித்தியாசம் இல்லை, கருப்பனுக்கும் வெள்ளைக்கும் இடையே என்ன கிடையாது, வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு இடையில் ஏற்றத்தாழ்வு என்பது எதை வைத்துத்தான்? எதை வைத்துத்தான்? தக்குவா என்பதை வைத்துத்தான். அதை கூட யார் தான் பார்க்க முடியும்? அல்லாஹ் தான் பார்க்க முடியும். அப்போ துனியாவில் எந்த அசரத்தும் பார்க்க முடியாது, எந்த தலைவரும் பார்க்க முடியாது. ஆனா அதே கொள்கை தான் இந்த யூதர்களிடத்தில் இருந்தது. அப்போ ஒரு உம்மி ஒரு யூதன் கிட்ட கடன் வாங்கினா அவன் கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்காட்டா அவன் தலையை கூட வெட்டுவதற்கு இந்த யூதனுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அதே யூதன் ஒருவனிடத்தில் கடன் வாங்கினால் இவன் விரும்பினால் திருப்பி தரலாம், விரும்பாவிட்டால் தராமலே இருக்கலாம். அவனுக்கு இவனிடத்தில் கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்ப இப்படியாப்பட்ட கொள்கையில உள்ளவன் யாராவது அவங்ககிட்ட வாழ முடியுமா? யாராவது அவனோடு பழக முடியுமா? இங்க இருக்கிற அப்பாவிகள் மேற்கத்திய கலாச்சாரம் என்கிற பேரில் யூத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றான். அவன் அங்க இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு அவனை பிடிக்கும். கொஞ்சம் ரெண்டு பேர் ஒன்னாயிட்டான்னு பிடிக்கவே பிடிக்காது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், நபியே அவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பதை போல் நீங்கள் எண்ணுகிறீர்கள், ஆனால் உண்மையில் அவர்களுடைய குலூபுஹும் ஷத்தா, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வெவ்வேறாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் திருமறை திருக்குறானில். அப்போ இந்த கொள்கை இவர்களிடத்தில் இயற்கையாகவே இருக்கிறது சகோதரர்களே. அப்போ என்ன நடக்குது? இந்த முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி, முதலாம் உலக யுத்தம் யாருக்கு யாருக்கு மத்தியில் நடந்துச்சு? ரஷ்யா, ஜெர்மனி போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் அதில் பங்கெடுத்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாம் இரண்டு அணிகளாக பிரிந்து, எத்தனை அணிகளாக பிரிந்து? இரண்டு அணிகளாக பிரிந்து ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் முதலாம் உலக யுத்தம். இந்த முதலாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னாடி 1860 பிறந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், யார் இவன்? இன்றைக்கு சியோனிச கொள்கை என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். யூதர்களுடைய கொள்கைக்கு பேர் என்ன கொள்கை? சியோனிசம் என்று சொல்வார்கள். இந்த சியோனிசத்தை ஸ்தாபித்தவன், இந்த சியோனிசத்தை உருவாக்கியவன் பேர் தான் டியோடர் ஹெர்சல். யார்? மிகப்பெரிய சிந்தனைவாதி என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய எழுத்தாளர் என்று அறியப்பட்டவன், மிகப்பெரிய கொள்கைக்கு உரியவன் என்று அறியப்பட்டவன். இவன் தான் என்னது, யூதர்களை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடியவனாக இருந்தான். இந்த 1860 என்ற அவன் பிறந்த வருடத்தை குறிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அவன் பிறந்த வருஷத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. அந்த காலத்தில் அதிகமான முறையில் யூதர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இடம் அது. ஹிட்லர், முசோலினி எல்லாம் படிச்சிருப்போம், அவெல்லாம் கொடுங்கோடெல்லாம் படிச்சிருப்போம். அவன் யாரை குடும்பப்படுத்தினா? யாரை குடும்பப்படுத்தினா? இவனை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர், முசோலினி எல்லாம் நம்ம கொடுங்கோடெல்லாம் சொல்றது கிடையாது. ஏன்? அவன் அடிச்சது இவனை தான் அடிச்சிருக்கான். இவனை அடிச்சிருக்கான காரணம் இருக்கும். ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டே அடிக்காம என்ன செய்வாங்க? அப்போ இந்த ஹிட்லர், முசோலினி என்பவர்களை எல்லாம் கொடுங்கோளர்கள், கொடுமைக்காரர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. யாரை இவன் கொடுமைப்படுத்தினா அது சொல்லவே மாட்டான், வெளியே பெரும்பாலும் சொல்ல மாட்டான். ஆனா அவங்க யாரை கொடுமைப்படுத்தினாங்க? இவனைத்தான், இந்த யூதர்களைத்தான் கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல கிடையாது, உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் இருந்தானோ எல்லா இடத்திலும் இவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட போது இந்த டியோடர் ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடியவன் தான் என்ன செய்கிறான்? யூத மதத்தில் பிறந்தவன் யூதர்களை பற்றி மீண்டும் புலனாய்வு செய்ய ஆரம்பிக்கிறான். ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்? எதற்காக நமக்கு என்று ஒரு நாடு இல்லை? ஏன் இப்படி நம்ம இந்த சமுதாயம் சின்னாபின்னமாக வைத்திருக்கிறது? ஏன் நம்முடைய சமுதாயத்தை இப்படி சிதைத்து வைத்திருக்கிறது என்கிற அந்த கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்த அவன், நான் ஏற்கனவே சொன்னேன் குர்ஆனுடைய வசனம் என்னது, நஹ்னு அபுனா உல்லாஹி வஹிபாவுஹு, நம்மெல்லாம் யாரு? அல்லாஹ்வின் பிள்ளைகள், அல்லாஹ்வின் நேசர்கள். அல்லாஹ்வின் பிள்ளைகளாக இருக்கிற நாம், அல்லாஹ்வின் நேசர்களாக இருக்கிற நாம் எதற்காக இப்படி கொடுமைக்கும் வேதனைக்கும் ஆளாக்கப்படுகிறோம் என்கிற அந்த கஷ்ட அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவன் மீண்டும் இந்த தௌராத் வேதத்தை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறான். தௌராத் என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் அல்லாஹ் சுபானத்தில் இறக்கிய அதே வடிவத்தில் இல்லை. அல்லாஹ் சுபானத்தில் இறக்கிய வேதங்களில் பாதுகாக்கப்பட்ட ஒரே வேதம், இறுதி வேதம் எது? குரான் மட்டும்தான். குரானுக்கு முன்னாடி என்னெல்லாம் அல்லாஹ் இறக்கினானோ எல்லா வேதங்களும் திரிக்கப்பட்டு விட்டது, பல வேதங்கள் மறைக்கப்பட்டு விட்டது. அப்ப அவனுக்கு கிடைச்ச தகவல்களை வைத்து இந்த தௌராத்தை இன்னும் மும்முரமாக அவன் ஆய்வு செய்யும் போது இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். இரண்டு முக்கியமான விஷயம், கொள்கை சார்ந்த, நான் சொன்னேனே அகீதா, அவர்களுடைய அகீதா சார்ந்த இரண்டு விஷயங்களை அவன் பெறுகிறான். என்ன விஷயம்? இப்படி அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்படக்கூடிய இந்த யூதர்களை காப்பதற்காக இறைவன் அல்லாஹ் ஒரு ஆபத் பாண்டவனை அனுப்பி வைப்பான். அந்த ஆபத் பாண்டவன் தான் தஜ்ஜால். தஜ்ஜால பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? மசீஹு தஜ்ஜால். மசீஹ், மசீஹ்னா என்ன அர்த்தம்? வருபவர் அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த மசீஹு தஜ்ஜால் என்கிற விஷயத்தை இவன் ஆய்வு செய்கிறான். இவ்வளவு அடியும் உதயம் வாங்கிட்டு இருக்கிற இதனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வருவாரு. அவர் பேர் தான் என்னது? மசீஹு தஜ்ஜால் மலிக்குஸ்ஸலாம். இவர் எங்கே வருவார்? அவர் வந்து இறங்குகிற இடம் தான் பலஸ்தீன் என்கிற இந்த புனித இடம், அல் குதுஸ் என்பதையும் ஆய்வு செய்கிறார். இப்ப ரெண்டு விஷயம் கைக்கு வந்துருச்சா? என்னது ரெண்டு விஷயம்? ஒன்னு மசீஹ் மௌஊத், வாக்களிக்கப்பட்ட நபர். இரண்டாவது என்னது? வாக்களிக்கப்பட்ட இடம். எந்த இடத்துல வந்து அவர் பிறக்கிறாரோ அந்த இடம் என்னது? வாக்களிக்கப்பட்ட இடம். அதை அவன் ஆய்வு செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கிறான், பலஸ்தீன் என்கிற இடத்தில் தான் இந்த தஜ்ஜால் இறங்கி வருவார். அப்போ தஜ்ஜால் இறங்கி வரும்போது, தஜ்ஜால் இறங்கி வரும்போது அவருக்கென்று வாக்களிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடிய இந்த குதுஸ் அமைந்திருக்கிற இந்த பலஸ்தீனத்தை யூதர்களாகிய நாம் சொந்தம் கொண்டாட வேண்டும், யூதர்களாகிய நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் என்கிற கொள்கையை உருவாக்கி மக்களுக்கு அதன் பால் அழைப்பு விடுக்கிறான். ஏ ஹதீஸ்ல மிக தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், தஜ்ஜாலை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க? லைஸ பி அவர், அவன் முடமானவன் அல்ல. சுமார் ஏழு வாசல்கள் இருக்கும், அங்கே ஒவ்வொரு துவாரத்திலும் இரண்டு இரண்டு மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்போ மதீனாவை ப்ரொடெக்ட் பண்ண அல்லாஹ் யாரை அனுப்பியிருப்பான்? மலக்குமார்கள் அனுப்பி இருக்கிறதுனால இவன் எங்க நுழைய முடியாது? மதீனாவில் நுழைய முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிருக்காங்க, ரெண்டு ஹரம்க்குள்ள அவன் போகவே முடியாது. எந்த ரெண்டு ஹரம்? மக்கா மதீனா, மஸ்ஜித் நபவி காபத்துல அமைந்திருக்கிற எந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? அவனால போக முடியாது. அப்ப அங்க போய் இறங்குற அவன் அங்கிருந்து என்ன செய்வான்? வெளியேற்றப்படுவான். கடைசியாக எங்க வருவான்? பலஸ்தீன் என்கிற நாட்டிற்கு வருவான். யார் சொன்ன விஷயம் இது? யார் சொன்ன விஷயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ தஜ்ஜால் வரக்கூடிய இடம் எது? பலஸ்தீன். அப்ப இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் மிக தெளிவா சொல்லி இருக்கிறதுனால, தௌராத் என்கிற திரிக்கப்பட்ட வேதத்திலும் இது குறித்து குறிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையிலும் இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால், பலஸ்தீன் என்கிற ஒரு நகரத்தை சுற்றிலும் எத்தனை பேருடைய கண் இருக்கு? முஸ்லிம்களுடைய கண் இருக்கும், யூதர்களுடைய கண் இருக்கும், அடுத்து கிறிஸ்தவர்களுடைய கண்ணும் இருக்கும். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தெளிவா வருது, பலஸ்தீன் எங்க வருவான்? பாபு லுத், லுத் என்கிற வாசல் வழியாக வருவான். இன்னைக்கு கூட நம்ம பலஸ்தீனுடைய அந்த ஜியோகிராபிக்கல் மேப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அங்கே லூத் என்கிற பேரில் ஒரு ஏர்போர்ட்டே இருக்கிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஏர்போர்ட்டுக்கு பேர் என்னது? ஏர்போர்ட் பேர் என்னங்க? மெட்ராஸ்ல உள்ள மீனம் பக்கம் ஏரியா ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன? ராஜீவ்காந்தியா பேரஞ்சர் அண்ணாவா? ஓ, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேரு பேரஞ்சர் அண்ணான் போட்டிருக்காங்களா இல்லையா? அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டிற்கு பேர், ஒரு விமான நிலையத்திற்கு பேர் என்னது? லூத். லூத் என்கிற பேரில் ஒரு விமான நிலையமே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பலஸ்தீனத்தில் குறிப்பிட்ட பகுதியில் தான் யார் இறங்கி வருவா? தஜ்ஜால் இறங்கி வருவான். அப்போ இதிலிருந்தே நமக்கு தெரியுது, பலஸ்தீன் என்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இவர்கள் இருப்பதற்கு ஒரே காரணம், இது அவர்களுடைய அகீதா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விளங்குகிறதா சகோதரர்களே? அப்போ இந்த முதலாம் உலக போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இப்படியாப்பட்ட சிந்தனை, சியோனிச கொள்கையை உருவாக்கிய இந்த ஹெர்சல் டியோடர் தன்னுடைய ஆதரவாளர்களை உலகம் முழுவதும் என்ன செய்யறான்? தன்னுடைய ஆதரவாளர்களை உருவாக்குகிறான். உலகம் முழுவதும் தன்னுடைய கொள்கையை பறைசாற்றுகிறான். உலகம் முழுவதும் யூதர்கள் அதாவது அடக்குமுறை காலக்கப்படுவதை தடுத்து ஒருங்கிணைப்பு யூதர்களுக்கு இடையில் ஏற்பட வேண்டும் என்கிற கொள்கையை அவன் சொன்ன போது எல்லா யூதர்களும் இவன் பக்கம் திரும்புகிறார்கள். இப்போது முதலாம் உலக போருக்கு வருவோம். 1914 ஆரம்பித்து 1918 முடிய சுமார் 5 காலம் கடுமையான போரை இந்த உலகம் சந்தித்தது. உலகம் முழுவதும் அந்த போரினுடைய சாதக பாதகங்களுக்கு காரணமானது. அதனால் தான் இந்த யுத்தத்திற்கு பேரே முதலாம் உலக யுத்தம். சகோதரர்களே, என்ன நடக்குது? இந்த ஹியோடருடைய சீடர்களில் ஒருவனான, ஹியோடர்களின் அந்த ஹியோடரின் ஆதரவாளர்களில் ஒருவனான ஒருவன் அந்த நேரத்தில் இருந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருந்தான். அமெரிக்கா பிரிட்டன் என்ன செய்து ஆதரவு கொடுக்குது? எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? ஜெர்மனிக்கு ஆதரவு கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த அமெரிக்காவின் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவன் அன்றைக்கு இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட போய் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கு, உலகமே கொந்தளிக்குது, இங்க யூதர்கள் அங்கே அமெரிக்கர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் பிரிட்டானியர்கள் சேர்ந்து சேருவோமா இல்லையா? அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தரப்பு வெற்றி பெறுவதற்கு உலகம் முழுவதும் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ, ஏன்னா ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது, நமக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் கூட, சென்னையில கூட, ராயப்பேட்டையில கூட எவனோ ஒருத்தன் யூதனா இருப்பான், நமக்கு தெரியாது. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, முஸ்லீம்கள் என்று அல்ல, உலகம் முழுவதும் எங்கெல்லாம் எங்காவது ஒரு இடத்துல என்ன செய்வான்? நச்சு பாம்பு மாதிரி பூந்து பூந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ யூதர்கள் அந்த காலத்திலிருந்தே தந்திரக்காரர்கள். அவனுடைய காரியத்தை அவன் சாதிப்பதற்காக எதையும் செய்வான். எவ்வளவு கேவலமாக காரியங்களையும் செய்து தன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று அன்றைக்கே அறியப்பட்டவர்கள். அப்போ ஒரு ப்ரொபோஸ் பண்றான். என்ன ப்ரொபோஸ்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துகிட்டு இருக்கு, இந்த முதலாம் உலக யுத்தத்துல நீங்க இருக்கிற அணி ஜெயிப்பதற்குண்டான எல்லா ஹெல்ப்பையும் யார் செய்வா? யூதர்கள் செய்வாங்க. ஆனா ஒரே ஒரு வாக்குறுதி, இந்த போர் முடிஞ்சு நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த பலஸ்தீன்கிற நாட்டை நீங்க வாங்கி தரணும். என்னவோ பலஸ்தீன் வந்து அமெரிக்காக்காரன் பேர்ல இருக்கிற மாதிரி அவன் பேர்லயா இருக்கு இல்ல, ஆனால் வல்லரசு என்றவன் அறியப்பட்ட காரணத்தினால் என்னவும் அவனால் செய்ய முடியும். இன்னைக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, அவனுக்கு என்ன? ஆனா யார்தான் இன்னைக்கு ஜட்ஜா இருக்கிறா? இத்தனை பெரிய நாடு இந்தியா என்பது சாதாரண நாடா? பரப்பளவில் எவ்வளவு பெரிய நாடு? உலக மக்கள் தொகையில் 2வது பெரிய அளவுக்கு மக்கள் தொகையை வைத்திருக்கிற நாடு, உலக அளவுல பரப்பளவுல சுமார் 7வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும் மருத்துவர்களும் உலகம் பூரா வியாபித்திருக்கிறான். பெரிய பெரிய நாசா விஞ்ஞான இடத்துல எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவ்வளவு பெரிய நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனை யார்தான் நுழைவா? யார்தான் நுழைவா? அமெரிக்கா. இதுதான் பாய்சன். அமெரிக்காவில் அதாவது என்ன வளம் இருக்கிறது அவனுடைய நாட்டில் இயற்கையாக வேண்டி, இப்படி அதாவது விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல தகவல் தொழில்நுட்ப சாதனத்தில் நாம் வளர்ந்திருக்கிறோம் தாண்டி இந்தியாவில் இருப்பதை போல் இயற்கை வளங்கள் அங்கே அதிகம் இருக்கிறதா என்றால் இல்லை. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயற்கையாக இருந்தாலும் அதில் செயற்கையை புகுத்தி தான் இயற்கையை உருவாக்கி இருப்பான். அப்படியாப்பட்ட இந்த அமெரிக்கா அவனிடத்திலே போய் ஒரு ப்ரொபோசல் வைக்கப்படுகிறது, யூதர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள், ஆனா நீங்க உதவினா என்ன செய்யணும் எங்களுக்கு? இந்த எண்ட் ஆஃப் இந்த போர் முடிஞ்ச உடனே எங்களுக்கு என்ன செய்யணும், பலஸ்தீனத்தை வாங்கி தரணும். ஓகே, சொல்லியாச்சு. அதே போன்று யூதர்கள் எல்லா தந்திரமான வேலைகளை பார்த்து எல்லா விதமான வேலைகளையும் செய்து நரி நரி வேலை செய்ய தெரியுமா, நரி அந்த மாதிரி வேலை செஞ்சு இந்த முதலாம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் பிரிட்டனும் எந்த அணியை சார்ந்திருந்ததோ, எந்த அணிக்கு ஆதரவு தந்திருந்ததோ, அந்த அணி வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் வாக்களித்ததை போல் இந்த பலஸ்தீன் என்கிற இந்த நாட்டை இவர்களிடத்திலே தாரை வார்க்கிறார்கள் சகோதரர்களே. இந்த வரலாறு கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா, சுமார் 1917 ஆரம்பித்து 1948 வருஷம் வரைக்கும் எல்லா விதமான ப்ராசஸிங்கும் நடந்து 1948 பலஸ்தீன் என்கிற பேரே இல்லாம இஸ்ரேல் என்கிற பேரில் அவர்களுக்கு நாடு கொடுக்கப்படும். ஏன், நீங்க வந்து வேர்ல்டு மேப் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா 1917 முன்னாடி வரைக்கும் தான் பலஸ்தீன் நேம் மேப்ல இருக்கும். 1948 இருந்து உலக வரைபடம் விடுவானா இல்லையா, உலக வரைபடம் வந்து அரசாங்கம் வெளியிடுற வருஷம் வருஷம் அது மாறும். அந்த உலகத்தினுடைய புவியியல் அடிப்படையில் உதாரணமா ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்னா அகண்ட பாரதமாக இருந்துச்சு. எது, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தது அகண்ட பாரதம். ஆனா ஃப்ரீடம்க்கு பிறகு 1947 அப்புறம் இந்தியா நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்காது, அகண்ட பாரதம் என்பது அந்த நாடுகள்லாம் இருக்காது. ஏன்னா அந்த நாடுகள் அதாவது சுதந்திரம் வாங்கிட்டு போயிடுச்சு. அதே போன்றுதான் 1948 பிறகு உள்ள பலஸ்தீன் என்று நீங்கள் அடித்து பார்த்தால் இஸ்ரேல் என்றுதான் காட்டும். அதுல என்ன இருக்கும், ஒரு இந்த பக்கம் ஓரமா காசா, இந்த பக்கம் ஓரமா வெஸ்ட் பேங்க், கொஞ்சம் மலைப்பகுதியிலும் கொஞ்சம் நீர்ப்பகுதியிலும் ஒரு சில குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான். கரெக்டா சொல்லணும்னா லென்த் கொஞ்சம் 14 கிலோமீட்டர், அகலம் கொஞ்சம் 12 கிலோமீட்டர். இப்படிங்கிற ஒரு சின்ன ஊர், ஒரு மெட்ராஸ் மாதிரியான ஒரு பகுதி கூட கிடையாது, ஒரு ஒரு சின்ன ஊர். ஒரு கிராமத்தில் என்ன அளவுக்கு பரப்பளவோ அந்த பரப்பளவு தான் என்ன இருக்குது காசா. அதனால தான் இப்ப கூட நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் இடையில் சண்டை நடந்தது. இப்படி இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் என்னவோ, இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு மாறியும் காசாங்கிறது இன்னொரு நாடு மாறியும் போடுவோம். ஆனால் இஸ்ரேல் என்பதே இவர்கள் புகுத்திய பேர் தான். பலஸ்தீன் நேம் எதுலையுமே அபிஷியல் ரெக்கார்டு எல்லாத்திலுமே பலஸ்தீன் என்கிற பேரே அழிக்கப்பட்டு இஸ்ரேல் என்கிற நாடு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, முஸ்லீம்கள் இடத்துலயும் தப்பு இருக்குது. இவர்கள் இஸ்ரேல் என்கிற நாட்டை தந்ததற்கு அப்புறம் சரி அமெரிக்காக்காரன் சொல்லிட்டா நீ உள்ள போயிட முடியுமா, அமெரிக்காக்காரன் லைசன்ஸ் தான், லைசன்ஸ் வாங்கிட்டா கூட அந்த நாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாம ஆள முடியுமா. உள்ளே போன இவர்கள் போகும் போதே அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பலகீனப்படுத்துவதற்கு, அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தன்மையப்படுத்துவதற்கு என்னெல்லாம் கொண்டு போனா இவன் அடக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை உடன் எடுத்து கொண்டு போய் என்ன செய்தார்கள், அங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாம் நாசம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அடைத்து எல்லா யூதர்களையும் ஒருங்கிணைத்து அங்கே ஒட்டுமொத்தமாக போய் ஒரே இடத்தில் அவர்கள் நுழைந்து இஸ்ரேல் என்கிற நாடு உருவாச்சு. இதை குறித்து நம்ம ஏன் பேசுறோம், இந்த அளவுக்கு
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு இருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அது யாரிடத்தில் இருக்கணும்? முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். அது மக்களோடு ஒரு சுதந்திரமான ஒரு பலஸ்தீன் பூமியாக அது மலர வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல மிக தெளிவா சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அஃதினா ஃபீ பைத்தில் மக்தஸ், யா ரசூலல்லாஹ் பைத்துல் மக்தஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஆசை, சஹாபி பெண்மணிகள்லாம் அந்த பக்கமே போயிருக்க மாட்டார்கள். இருந்தாலும் நபிகள் நாயகம் இந்த 500 வக்த நண்பன் சொல்லி இருக்கிறாங்களே, அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வருமா வராதா? மைமுனா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தூஹு, நீங்கள் அங்கே செல்லுங்கள், ஓ சல்லு ஃபீஹி, அங்கே தொழுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே போர்க்காலமாக இருந்தால், அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அது போர்க்காலங்களாக, அதாவது யூதர்கள் அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டுக்காரர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த காலம். அப்போ ஃபைன்லம் தாத்துஹு துஸல்லு ஃபீ, அங்கே நீங்கள் சென்று தொழ முடியாவிட்டாலும் கூட, ஃபமாசு பி ஸைதின் யுஸ்ரஜு ஃபீ கனாதிலிஹி, அங்கிருக்கிற முகடுகளில் அங்கிருக்கக்கூடிய தூண்களில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெயாவது கொடுத்து விடுங்கள். உதாரணமா இன்னைக்கு கரண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு பள்ளிக்குள்ள போறது, அதாவது பள்ளியில விளக்கேற்றுறதுன்னு சொன்னா தர்கால பண்றது நினைச்சிடாதீங்க, அது ஷிர்க் குராஃபத், அது ரசூலுல்லாஹ் தடுத்துக்கிறாங்க. போறதுக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா? உதாரணமா இப்ப இந்து கலாச்சாரத்துல இருக்குது, என்ன செய்வாங்க, 6 மணிக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க, அவங்க விளக்கு வைப்பாங்க, எதுக்கு, லட்சுமி உள்ள வரணுமா? நம்ம வீட்லயே 6 மணிக்கு லைட் போடுவாங்க, எதுக்கு, எதுக்கு, இப்போ லைட் போட முடியாது மெட்ராஸ் தவிர எங்க, ஏன்னா கரண்ட் இல்ல என்ன, ஆனா நம்ம இதுக்கு ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக. அதே மாதிரிதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்கே வெளிச்சம் ஏற்படுவதற்கு, வெளிச்சம் ஏற்படுவதற்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உதவி செய்யுங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன எண்ணெய் அனுப்ப போறோம், இன்னைக்கு தேவைன்னு சொன்னா என்ன அனுப்பணும், அதுக்கு என்ன தேவையோ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன கேட்குது அதை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நேரடியாக உதவி கேட்பதில்லை. பலஸ்தீனத்து முஸ்லிம்கள் நேரடியாக உலக முஸ்லிம்களிடத்தில் உதவி கேட்பதில்லை. அப்படி அவர்கள் உதவி கேட்டாலும் அதை அனுப்புவதற்குண்டான சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கிறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸின் படி ஒவ்வொரு முஸ்லிமருடைய உள்ளத்துல என்ன இருக்கணும், பலஸ்தீன் அப்படிங்கிற இடத்துல அந்த அந்த பகுதிக்குரிய ஒரு இடத்தை ஒரு முஸ்லீம் கொடுக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். யகுதிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் மீறி அல்லாஹ் நம்மிடத்தில் தர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இதே நிலை தொடராது சகோதரர்களே. என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள், கியாமத் நாள் வராது எதுவரைக்கும் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த யகுதிகளை கொல்லும் வரை. ஹத்தா சொன்னாங்களா இல்லையா, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகாதிலல் முஸ்லிமூன அல் யஹூத், முஸ்லிம்கள் இந்த யஹூதிகளோடு சண்டை போடும் வரை என்ன வராது, கியாமத் நாள் வராது. எந்த அளவிற்கு இந்த யஹூதிகள் இந்த உலகத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்றால், இந்த யஹூதிகளுடைய அட்டூழியங்களும் அழிச்சாட்டியங்களும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்றால், அல்ல நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹத்தா யஹ்தபி அல் யஹூது மின் வராஇல் ஹஜரி வஷதர், மரங்களுக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பான் இந்த யஹூதி. ஆனால் இவன் செய்த பாவத்தின் காரணம், இவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணம், அந்த மரங்களும் கற்களும் முஸ்லிமை பார்த்து சொல்லும், முஸ்லிமே இதோ எனக்கு பின்னால் தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான் யஹூதி, அவனை வந்து நீ கொள்ளு. அவன் செஞ்ச பாவம் கல்லு கூட பொறுக்க முடியாது. சில பேர் சொன்னா கல்லு மனசாடா உனக்கு, ஏன், கல்லு அவ்வளவு கொடூரமானது. ஆனால் அந்த கல்லே உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்யுமா, முஸ்லிமே வா எனக்கு பின்னாடி யாரு இருக்கா, அப்படின்னா அவன் எவ்வளவு பாவம் செய்வான். குழந்தைகளை அவன் கொன்ற காட்சிகள் எல்லாம் இணையதளத்துல வருது, ஜீரணிக்க முடியாத படங்கள் சகோதரர்களே. சின்ன குழந்தைகள், அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, உங்களுக்கு தெரியும் தெரியுமா என்ன தெரியல, உலகத்தினுடைய புள்ளி விபரம், உலகத்திலேயே அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கிற இடம் பலஸ்தீன், உலகத்திலேயே அடுத்துதான் லெபனான், எல்லாமே பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நாடுகள் தான். உலகத்திலேயே அழகுன்னு சும்மா இவங்களை மேக்கப் பண்ணாதான் அழகு, ஆனால் மேக்கப் பண்ணாமலேயே உலக அளவில் அழகான பெண்களும் அழகான குழந்தைகளும் பிறக்கின்ற இடம் இது பலஸ்தீன். இது சர்வதேச ஆய்வு, சர்வதேச ரிப்போர்ட் இது. ஆனா அந்த அழகான பச்சிரம் குழந்தைகள், அல்லாஹ் அக்பர், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் சிதைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும் போது எவ்வளவு மனசு பதைக்குது. எல்லாம் செய்யத்தான் செய்வான். அதனாலதான் நாளைக்கு கல்லும் மரமும் கூட என்ன செய்யும், முஸ்லீமை கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டி கொடுக்கும். ஒரே ஒரு மரத்தை தவிர, கர்கத் என்கிற கள்ளி செடியை தவிர, ஏன், அது கள்ளி செடிங்கிறது அவன மாதிரி உள்ளது என்று நபிகள் நாயகம் சொல்லி. இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களே, இந்த 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்தியாவில் இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன நடக்குது. ஒரு காலத்தில் இஸ்ரேலை பற்றியோ யூதர்களை பற்றியோ எந்த விஷயமும் இந்தியர்கள் தெரியாமல் தான் இருந்தார்கள். ஆனால் உலக அளவில் மக்கள் தொகையில் அதிக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடம் எது? பர்சன்டேஜில் தான் எந்த நாடு? இந்தோனேஷியா. உலக அளவில் அப்ப சதவிகிதத்தில் அதிகமாக முதலிடத்தில் வசிக்கக்கூடியது எது? இந்தோனேஷியா. ஆனால் தலைக்கட்டு இவ்வளவு பேர், 100 கோடி மக்கள்ங்கிறோம், 50 கோடி மக்கள்ங்கிறோம், அந்த மாதிரி உலக அளவில் எண்ணிக்கையில் அதிகமாக முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய நாடு எது? இந்தியா. அதனால இப்போது இஸ்ரேலர்களுடைய பார்வை இந்தியாவில். அதனால என்னாச்சு? இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து எல்லா விதமான விஷயங்கள், வணிக தொடர்பு, வியாபார தொடர்பு, இங்க இருக்கக்கூடிய பெரியாட்கள்லாம் அங்க டூருக்கு போறான், அங்க இருக்கிறவன்லாம் இங்க டூருக்கு வரானா இல்லையா? எதனால்? முஸ்லீம்களை கருவறுக்க வேண்டும் என்பதனால். அதனாலதான் இன்றைக்கு சமீப காலமாக, குறிப்பா சொல்லணும்னா 1992க்கு பிறகு உள்ள இந்திய இஸ்ரேலின் தொடர்பை பாருங்கள், மிக கொடூரமாக வளர்ந்துருச்சு. அதனாலதான் தடா போடா, தடா போடா போன்ற சட்டங்களா வந்துச்சா இல்லையா? யாருக்கு அதனால பாதிப்பு? இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ பாதிப்பா? யாருக்கு? முஸ்லிம்களுக்கு தான் பாதிப்பு. இந்த சட்டங்கள் வந்ததற்கு பின்னாடிலாம் யாரு இருக்கா? யூதர்கள் இருக்கிறார்கள். பாருங்கள், விக்கிபீடியாவில் நீங்க படிச்சா தெரியும், இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ். எப்படி இந்தோ இஸ்ராயலி ரிலேஷன்ஸ் ஒரு அமைப்பு அவங்க கிட்ட வந்து போச்சு, இந்திய இஸ்ரேல், இந்திய இஸ்ரேல், இஸ்ரேல் தொடர்பு. அதுல பார்த்து என்ன ஆகும், ஜனவரி மாதம் 1992 இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லுறவு ஏற்பட்டுச்சு. அன்றைய நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜஸ்வந்த் சிங் முதன் முதலமாக அரசாங்க ரீதியாக அதிகாரப்பூர்வ பயணமாக எங்க போறான்? இஸ்ரேலுக்கு போறான். போயிட்டு வர்றான். வந்ததோட என்னாச்சு? ஆன்டி டெரர் கமிஷன், ஆன்டி டெரர் கமிஷன் பேர்ல தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு என்கிற பேரில் அவர்கள் வச்சுட்டான். தீவிரவாதம்னா அது யார் ஆட்டோமேட்டிக்கா பாதிக்கப்படுவா? அப்படிதான் ஆக்கி போயிட்டானுங்க. சினிமா படத்துல இருந்து எதுல பார்த்தாலும் தீவிரவாதினா யாரு? நம்ம தான். அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலை. எல்லாத்துக்கும் முன்னாடி யார் இருக்கா? யூதன். 1992க்கு முன்னாடி உள்ள வந்த சினிமா படங்களை, சினிமா படங்கள் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்கவும் கூடாது. இருந்தாலும் அதை பற்றி கேள்விப்படும் போது முஸ்லீம் சொன்னாலே ஒரு நம்பகமானவன், முஸ்லீம் சொன்னாலே என்ன செய்வாரு, கதாநாயகி ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாற்றக்கூடியவரு, ஏதாவது ரோட்டில் ஏதாவது குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கிறவர் யாரா இருப்பாரு, அந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் முஸ்லீம். ஆனால் அந்த 1992க்கு பின்னாடி உள்ள படங்கள்லாம் பாருங்க, நம்பல்கும் நிம்பல்கும் கொண்டு வந்து நம்மளை போட்டு என்னவோ தமிழுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு காட்சியை கொண்டு வந்துட்டு எல்லா படத்தையும் என்ன செய்யறான், இவங்களுக்கு தூக்க வராட்டா தீவிரவாதியை பிடிக்கிறோம். யாரா தீவிரவாதி? பாகிஸ்தான் தீவிரவாதி. அவன் எங்கடா இருப்பான்? இந்தியாவில் இருப்பான். பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு நாடே தெரியாதா? பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாவை தவிர வேறு இடமே தெரியாதா? ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்தியாவில் அல்லது குறிப்பாக எந்த இடத்துல பார்த்தாலும் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுவதற்கு சினிமாக்கள் கூட தயாரிக்கப்படுகிறது என்றால் பின்னாடி யார் இருக்கா? இஸ்ரேல். ஆனால் உண்மையிலேயே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆணிவெல்லாம் சொல்றானே, இந்த இந்தியாவினுடைய தேச பிதானா யாரு? காந்தி. அவர் தானே இவனுக்கு. அதனாலதான் ரூபா நோட்லேயே அவர் போட்டோ இருக்கு. எத்தனையோ பெரிய பெரிய முஸ்லீம்கள்லாம் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தாலும் நோட்டில் யாருடைய போட்டோ தான் இருக்கும்? காந்தி போட்டோ. சரி, இருந்துட்டு போட்டோம். தேசத்தந்தை காந்தி என்றவர்கள் சொன்னாலும், ஆனால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாகுவதற்கு, ஐநா சபையின் அங்கீகாரம் வாங்குவதற்கு உலக நாடுகள் என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள்லாம் ஓட்டு போடணும். ஆனா இந்தியாவில் வந்து ஓட்டு கேட்டவுடனே மகாத்மா காந்தி அன்னைக்கு சொன்னாரு, மதச்சார்போடு உருவாகக்கூடிய நாடாக இந்த இஸ்ரேல் இருப்பதனால் என்னுடைய ஆதரவை நான் தரமாட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சார்? அவரு மறுத்தார். யாரு? எந்த காந்தி தான் சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாருனாரோ, எந்த காந்தி இன்றைக்கு வரைக்கும் ரூபா நோட்டில் இருக்கிறாரோ, எந்த காந்தி தேசத்தந்தை என்றும் மகாத்மா என்றும் இவர்களால் அழைக்கப்படுகிறாரோ, அந்த காந்தி இந்த இஸ்ரேல் ஒரு நாடு உருவாகும் போது அதுக்கு சப்போர்ட் தரல, அதுக்கு என்ன செஞ்சவருக்கு ஓட்டு போடல, அதை எதிர்த்து பேசினார். ஆனால் இன்றைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னவோ இஸ்ரேல்காரன் இவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் இன்றைக்கு இந்தியா உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நம்ம என்ன செய்யணும்? மிக தெளிவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதே பாபரி மஸ்ஜித் விஷயத்தை இன்றைக்கு இவ்வளவு பெரிதுபடுத்துறோம். ஆனால் பாபரி மஸ்ஜித் முஸ்லீம்களுடைய அடையாள சின்னமா? இஸ்லாத்தின் அடையாள சின்னமா? இல்லை. பாபரி மஸ்ஜித் இந்தியாவில் இருக்கிற ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்காக வேண்டி நம்ம வந்து அதாவது அதை மீட்பதற்குண்டான ஆவணங்கள் இறங்கணுங்கிறதுலாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சொந்தமான பள்ளி மஸ்ஜித் அக்ஸா, அதை குறித்து சமுதாய அமைப்புகள் என்ன செய்யணும்? விஷயத்தை பெருசாக்கணும். கேரளா மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான பலஸ்தீர்வாதம் நடந்துச்சுன்னா தெருக்கு தெரு இந்த பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இங்க? ஏன்னா அதுல ஒரு காரணம் இருக்குங்க. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்ட்ரி எவ்வளவு பேர் மத்திய எங்க இருப்பான், சென்ட்ரல் இருப்பான், எத்தனையோ அதிகாரிகள் அங்கே இருப்பார்கள். இப்படி ஒரு இந்திய இந்தியன் இஸ்ரேல் தொடர்பு அல்லது வந்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவா இந்தியாவுடைய கருத்து அப்படின்னு கையெழுத்து போடும் போது அங்க இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிடுவாரு, வேண்டாம், ஊர்காரெல்லாம் கொதிச்சிருவான், நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும். எதற்காக இந்த பலஸ்தீன் பத்தி முஸ்லீம்களிடத்தில் விழிப்புணர்வு எடுத்துறோம்னா ஏற்படுத்தணும்னா இப்படிப்பட்ட பல காரணங்களுக்காக. ஆனால் எதை பத்தியும் சிந்திக்காம எதை பத்தியும் யோசிக்காம வெள்ளிக்கிழமை வந்தா பிரியாணி சாப்பிட்டா போதும் இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் பலஸ்தீனத்தை குறித்த கவலையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவை மீட்ட வேண்டும் என்கிற ஆசையும் கிடையாது, மஸ்ஜித் அக்ஸாவில் தொழுது 500 ரக்கத்தை வாங்க வேண்டும் என்கிற அந்த 500 ரக்கத்தோடு நன்மையை பெற வேண்டும் என்கிற ஆசையும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, நம்மெல்லாம் சாமானிய மக்களாக இருந்தாலும் நம்முடைய துவா சாமானியமானதல்ல, அப்படித்தானே? நம்ம சாமானிய மக்களாக இருக்கலாம், நம்ம வந்து இந்த நாட்டில் கண்டுகொள்ளப்படாத மக்களாக இருக்கலாம், ஆனா நம்ம யாரால கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க, அல்லாஹ்வால் கண்டுகொள்ளப்படக்கூடியவங்க. அதனால அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம நிறைய துவா செய்யணும், அந்த நாடு மீண்டும் முஸ்லிம்களிடத்தில் வருவதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். இஸ்ரேல் என்கிற அந்த பெயர் அழிக்கப்பட்டு பலஸ்தீன் என்கிற அந்த புனித பெயர் அங்கே சூட்டப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே பிரயாணம் செய்து 500 ரகாத்து தொழக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வரணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, கிறிஸ்டியன் பில்கிரிமேஜ் என்கிற பெயரில் அரசாங்கம் என்ன செய்து மானியம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் அனுப்புது. எங்க அனுப்புது? ஏன்னா ஜெருசலம் அவனுக்கு புனித பூமி, ஜெருசலம் வந்து அவனுக்கு புனித பூமி. இதே நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை நலவாரியம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போனீங்கன்னா தெரியும் முன்னாடி ஒரு பெரிய நோட்டீஸ் ஒட்டிருப்பாங்க, இது கிறிஸ்தவ புனித பயணம் என்கிற பெயரில் என்னது 20% தள்ளுபடி கொடுக்கிறான், 20,000 ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது பர் ஹெட், ஒவ்வொரு தலைக்கும் சுமார் 20,000 ரூபாய் அரசாங்கம் என்ன கொடுக்குது, மானியம் கொடுக்குது. அந்த 20,000 ரூபாய்க்கு மேல என்ன செலவாகுதோ அதை தான் என்ன செய்யணும், அந்த பில்கிரிமேஜ் பண்ணக்கூடியவர், அந்த புனித கடமையை நிறைவேற்றக்கூடியவர் தரணும். அப்போ உலகம் முழுவதும் முஸ்லிம்களை தவிர்த்து மீது எல்லா மதக்காரர்களுக்கும் அது புனிதமாக இருக்கிறது. ஆனா உண்மையிலேயே அது புனித சொந்த இடமாக யாருக்கு இருக்கணும், அதை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வரலாறு. அதை விளங்கிக் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த மக்களுக்காக வேண்டி அதிகம் துவா செய்ய வேண்டும். இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிக்கு எதிராகவும் யூதர்களுடைய எல்லா விதமான அந்த அந்த கொடூரமான தன்மைகளுக்கு எதிராகவும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு மீண்டும் இந்த பலஸ்தீன் நம்முடைய கையில் வருவதற்கு இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 674. அபூ சாயித் அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா அவர்களே, அதிகாரத்தை கேட்டு பெறாதீர், நீர் கேட்காமலேயே அது உமக்கு கொடுக்கப்பட்டால் அதன் மீது உமக்கு உதவி செய்யப்படும், அதாவது அல்லாஹ் உமக்கு உதவி செய்வான். நீர் கேட்டு அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டால் அதற்கு நீயே பொறுப்பாக்கப்படுவீர், அதாவது உமக்கு உதவி கிடைக்காது. நீர் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து அதைவிட சிறந்ததை பார்த்தால் அந்த சிறந்ததை செய்வீராக, உமது சத்தியத்திற்கு பரிகாரம் செய்து கொள்வீராக என்று கூறினார்கள். புகாரி 7146, முஸ்லிம் 1652.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூரல்.
4: ஆன்லைன் பிசினஸ் இன்னைக்கு எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில சில ஆன்லைன் பிசினஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன சொன்னால், இந்த லாபத்தை எடுத்துட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, இது ஆன்லைன் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், போன், அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா அபாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சல்வார் கிட்ட வச்சிருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிசினஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ள இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 ரூபா லாபம் வச்சு 1000 ரூபா லாபம் வச்சு அவங்க எடுத்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஆன்லைன் பிசினஸ்ல வந்து என்னென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராம்ங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்குது, இந்த கடலில் உழவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வேண்டலாமா. அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பனை செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம், அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகும். புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நான் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறான் வந்து பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கைக்கு வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன். நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன், உறுதி எழுதுற நடந்தால் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே, இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி, இந்த புரோக்கர் பீஸ் இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை உரிய பொருள் என்ன இருக்குது இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கரை லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம். இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், சாம்சங் ஃபோன்டா, சாம்சங் ஃபோன் இதுதான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இதுதான், அதனத்து பார்க்குறது அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா கார்னா இந்த கார் தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும்ன்ட்டு நம்ம காட்டுறோம் விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது வழங்கிட்டு, அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவன் கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நாம் வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சரிக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சுட்டிருக்கான், அதே பேரில் நாம் ஒரு ஷர்ட்டு அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது போகிற ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கியிருந்தா அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா, இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக 1-24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்கள் வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படின்னு சில இதுகள் செய்யுது. அப்போ இன்றைக்கி ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
5: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களையெல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டிதான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலான்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன்கிட்ட கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் உங்களுக்கு இதில் தங்கி கொள்ளலாம் என்று காட்டி, அதை விட அற்புதமான பளிங்கு கற்கள் பிடிக்கப்பட்ட ஒரு மாளிகையை காட்டி இது நிரந்தரமாக உங்களுக்கு இது வாழலாம், ரெண்டில் எதையும் நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க என்று ஒரு மனுஷனுக்கு சொன்னால், பொதுவாக அதாவது தற்காலிகமாக வாழக்கூடிய அதை காட்டி அது கொஞ்சம் பெரிய ஒரு மாளிகை, அழகான மாளிகை, தற்காலிகம், நிரந்தரமாக வாழ்கிற ஒரு குடிசையாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பான், தற்காலிகமாக இதில் இருப்போமா இல்லை நிரந்தரமாக குடிசையில் இருந்துருவோமா, இது நிரந்தரமாக கிடைக்கும், இது ஒரு வருஷத்தில் தள்ளிடுவாங்க வெளியே, அதுக்கு மேலே என்ன வழின்னு தெரியாது, அப்புறம் சம்பாதிச்சா ஒரு வீடு கிடைக்கும் கிடைக்காம போகும், இந்த வீடை எடுப்போமா அந்த வீடை எடுப்போமான்னு யோசிச்சா ஒரு வாஸ்தவம் நியாயம், ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமாம் தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா, நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை, இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம் வாஸ்தவம். ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமாக ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை, தற்காலிகமாக இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமாக வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம் யாராவது யோசிப்பார்களா, புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான், என்ன எதுக்கு அவ்வளோ சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் கல்பு நேரடியாக சொல்லும் நிரந்தரமாக எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு, மாளிகையில் தான் வசதி இருக்குது, அடுத்தது பார்த்தோம்டா இது ரெண்ட் கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட் நிரந்தரமா வாழலாம், சாதாரணமா இதை விளக்க வைப்பதற்கு எந்த தேவையும் இருக்காது, இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமா கேட்டா இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா, இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான், மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல, அது மாளிகைகள், இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம், இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமை தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோம்னா பலங்கொடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்பாங்க, அது வேணுமெண்டா என்ன செய்யணும் இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா இவ்வளவு தொழணும் இவ்வளவு நோம்பு பிடிக்கணும் இந்த மாதிரி தர்மம் பண்ணணும் அதெல்லாம் பண்ண இயலாது, மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும், ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான் ஆனால் கல்வால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும், ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறார், அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்குதுன்னு எடுத்துக்காட்டு, ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றார் வாயால காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடி ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு, இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி, இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை, புரிந்திருக்கிறார்கள் ஆனால் நம்பவில்லை, இங்கதான் பிரச்சனை.
6: நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பவனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்கூட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்கூடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டார வேலை சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 மணிக்கு ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றார், ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றார். அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார்ன்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் 12:32 நேரம், 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா. ஒரு 25 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 25 வீதம் டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25 வீதம் சந்தேகம் வரும், 75 வீதம் நம்பிடுவாங்களா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. 11 மணி இல்ல, 10:58 இல்ல, 10:59 பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு. சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல, 10:59 எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த 25 வீதம் சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிருவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, இந்த பூமியை பிடிச்சி ஆட்டுறாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று

பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி மொத்த ஆபம் பண்றாரு. இன்னொரு 3.5 வருஷம் இருக்குது. இப்பதான் குழந்தை மூச்ச பாக்குறீங்க நீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருமா, அழுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும், என்னமோ மாறி இருப்பீங்க. மனைவி கேப்ப இன்னும் ஒரு மாறி நிக்கிறீங்க. உங்க வாயில இருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும். ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க. ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க. குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. 3.5 வருஷம், 3.5 நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க. உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும். எங்க மகன் மௌத்தாயிருவாரு. பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி அவர் சொல்றார், 2025 அல்லது 2023. என்னாச்சு? 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க. உங்களால சாப்பிட முடியாம இருக்கும். ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும். நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க. குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க. குழந்தை உளுந்து அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியாலே நீங்க நம்பிட்டீங்க. குழந்தை உங்களை விட்டு போற டேட் அது. என்ன சொன்னவர் எப்படி சொன்னார்? ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார். இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி எல்லாமே யாரும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு. அடுத்தது பூமி குலுக்க வரும் என்றார். சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்வி 99.99, உங்க கல்வி என்ன சொல்லும் என்றா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும். ஆனால் அதை எதிர்பார்க்கிற உங்க கல்வி அதை தாங்க முடியல. கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க. ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம். லஹிக்தும் கலீலன் வல பகைத்தும் கஸீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால். வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லா எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லா ஒரு நாளும் சொல்லல. தலாயிலு நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வால்யூம்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கான சான்று 1-2 அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கட டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டதென்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீரென்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா? சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார். நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லா, எல்லோரும் வாங்க ஜனாசா துளுவிக்குது. அப்துல் சாலிஹ்னாங்க ரசூலுல்லா, சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸ பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார். அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள். நாங்க ரசூலுல்லா, நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லா, அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன்? அந்த ரசூலுல்லா ஒன்று பேசினா அதுக்கு அதை பிடிச்சி ரசூலுல்லாவை நோவிக்கிறதுக்கு என்ன எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டும். ரசூலுல்லாவோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள். இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாவை நோவிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லிம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம்

0: உடைங்கள் என்னங்கிற சொல்லுல்லா ரசூலா உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோம்பு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக்கண்டா, எங்களோட பள்ளியில முனாஃபிக் இருக்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லாம் இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலாவை சீண்டி பார்த்தான். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய. உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடைய நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதற்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குரேஷிகள் சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தௌஹீத் ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், பல்லாயிரம் கிலோமீட்டர் கங்காள உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாரு விட்டுவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய எல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யோமுல் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். யோமுல் சபத் சனிக்கிழமை நாளில் போய் ஜும்மா தொழுந்த ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல ஜும்மா தொழுந்து காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யோமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யோமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷா வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம் டைம் பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டாங்க, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல சரிப்பா. எத்தியோப்பியால இருந்து வரதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தால் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்கு மூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ்வை சும்மா அனுப்பி மருமையை சொல்லுங்கப்பா, மருமை வீடு இந்த மாதிரி, இது என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மருமையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிடுவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணாம், அல்லாஹ் பாக்குறான் விட்டுருங்க, இது பிளான்னு சொன்னா அது அப்ப பாப்போமே மருமைய, அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரில ஒரு பகுதி வருகுது, மற்ற நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகுது, இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜே டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேலி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரல்ல, ஹிஜ்ரனா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரல்ல போய் நிக்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காஃபிர்களும் நெருக்கி என்ன பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லா சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள். நான் ஹிஜ்ரில் நின்றேன். ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் நீங்க வருவாங்க. பிரயாண கூட்டம் வருகுது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆட்கள் ஷஹியான சனதோட வர செய்தி என்னண்டா? பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலுல்லா சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன். என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள், இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தஸுக்கு? எத்தனை கலவன் கேட்டான்? நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலன்னு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலுல்லா போனது நைட்ல, அதையும் அவர் மனுஷன் என்னவான் வந்தவர்கள் அப்படியே தூரமாகிவிட்டார். அவர் சொல்லுவது உண்மை என்று ஓரமாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலை அல்லாஹ் பாதுகாத்த விதம் மூமின்கள் இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டு இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போற வல்லாகி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாகி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாகி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு! அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள். போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க. அவ்வளவு செலவு! இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு, அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு. ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான், எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மறுமையை மறந்து நிற்கிறார்கள்? ஏன் போதையில் நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார் தலாயிலு நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று நபி என்ன என்ன எல்லாம் செய்தார். சும்மா இல்ல, சஹியான செய்திகள், சஹியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு எல்லாம் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும்? உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒண்ணு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா? மவுத் ஆகிற டேட்டு தந்தான் வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம். இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கிறேன். அல்லாஹ் நான் மறைச்சிட்டான், ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்றைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பலங்கொடையில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா? இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்கள் டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி, ரசூலுல்லாஹ் மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். வ ஜலஸ்னா ஹவ்லஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பஅதி, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். வத்தக்கு துனியா வத்தக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நிலையில் ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ, ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கூட அந்த ரசூலுல்லா துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ் மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவும் கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்று ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்தால ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்த குதுனியா ஒத்த குன்னிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உடைய தூர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது, புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால் அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலூலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துஆ செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும்படி ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்ற ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான இடத்தில் யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத், இந்த கண்ணு பாக்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான், என் பெயரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்விடம் அப்படியே சஜிதாவிலே விழுந்து, யா அல்லாஹ் அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தை மன்னித்து விடு, நான் சஜிதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத் நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி முஹம்மது அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகளை எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய இது அற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல அது வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும், ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார், ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு, ஷஹீஹுல் முஸ்லிம் திருமிதி இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபின்னு கேட்குறாங்க. அல்லாஹுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்க, வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பலங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு, கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும், சில பேருடைய பரவாக்கால்ன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு சலாம் சொல்லுவதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்றாங்க, அவர் ஹாஜியார் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் பெரிய பேர் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க, அவர் புகழ் பெற்றவர் அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறார், அவர் பார்க்க இயலாத முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக்க லஅலா குலுக்கின் அலீம். அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிறார். அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், சுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார், இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலல்லாஹ். சொல்லாம ரசூலை எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு, மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லியார். ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும், அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்வில அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை, வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரிய ஒரு 32 வயசு கண்ணிக்கும் ரெண்டுக்கு ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள், அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்று உணர்வுகள் இல்லையா, அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா, குழந்தைகளை பெற்றெடுக்கணும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நான் பேசுவது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம் இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா, உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் ஆச்சரியம், இந்த உலகத்திலையும் மறுமையிலும், நபி சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துடும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார், அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறா, போய் பெண் கேளுங்க அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசை ஆசையோடு, இவ்வளோ ஆசை இருக்கும், ஒரு பொடி எனக்கு சொன்னால் உலகத்தில் அந்த ஆசையை ஹலால் ஆக்குவதுக்கு, ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம், அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கி கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். அவர் ஓடி போய் கேட்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ், அனுப்பினாங்க கல்யாணம் பேச உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் ஷஹீஹுல் முஸ்லிம் திருமதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹதீஸை படித்தால் விளங்க, நீண்ட ஹதீஸ் இல்லைன்ட்டா. அவர் ரசூலாட்ட வந்த, யா ரசூலல்லாஹ் இயலான்ட்டாங்க யா ரசூலல்லாஹ். இது வளமையானது, அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன, அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால் அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா. அல்லாஹ்வா அல்லாஹ்வா என்ன நடக்கிறது, அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம், அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான், இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்காத மனிதரோடு ஒரு தலைவர் நிப்பாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீ அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார். யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபீ உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிற உங்களுடைய மகளுக்கு திருமணம். சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லா யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மோமின்கள் தயாராக இருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதுக்கு. அவர் சொன்னார் இல்லை. ஜுலைபீபுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு கேளான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலுல்லாஹ். வீட்டுக்குள்ள போறார், மாப்பிள்ளைக்கு ஏழாண்டா என்ன சொல்லுவார், சொல்லு ஏழாட்டி கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரோம். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள். எவ்வளவு எல்லாம் வந்துச்சு, ஜுலைபிப்புக்கு எங்க பிள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன் அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபு என்ற ஜுலைபீபுக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது புள்ள, தப்பான ஒரு மாற்று அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள், சில உமா மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தையும் விட்டு மாற்று மத அன்பர்களோடு ஓடியவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா, உம்மா அழுது சொன்னாலும் வேணாம், அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதன் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா மதீனாவில்? அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகராவை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிப்போய் இருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்ன, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ் கேளாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கிறார்? அல்லாஹ் ரப்பல் இஜ்ஜத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தான், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான், வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணா, துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோடு இன்றைக்கு ஒரு 10 நாளைக்கு ஜிஹாதை மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபீப் ரதியல்லாஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபீப் சுதாகரித்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதைகளை போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? ஜுலைபீப் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானார் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபீப்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க, ஜுலைபீப் எங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபீப் எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபீப் மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு எப்படி ஹதீஸில் வருகிறது, கத்தல ஜுலைபீப், கத்தல சபஅத்து மினல், கத்தல ஜுலைபீப் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில, 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார், 7 பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார். அவர் 7 பேரையும் காலி பண்ணி
1: அவருடைய ரூஹு அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார், கத்தல ஜுலைபீபு சபஅத்து மினல் முஷ்ரிகீன், வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதையல்ல, இது கதையல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதையல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபீபு ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள். அனுப்பிவிட்டு அப்படியே அரவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே. நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவுல பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறார், அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா, அப்படின்னு இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விடந்து வாப்பாட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க. சுபஹான் அல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க. இதுக்கு மேல் இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார். ஜனாசா மீட்பு படை படை கேட்குது. அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோடு என்னை விடுங்களேன். அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது. அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களேன். இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள். ஜுலைபி ரழியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலை உலகமே உங்களை கைவிரிக்கிற நேரம், உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நீங்க நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபீப். பெருமான சல்லாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்திலே இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள்.
2: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபீபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹூருலீனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்தது நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபி பிரதனுடைய ஜனாசா கையிலே அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹூருலீன் அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த துனியா என்ன, ஆகிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியல் புரிவான. அல்ஹம்துலில்லாஹ், இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்லலஹு வ மன் யுத்லில்ஹு ஃபல ஹாதியலஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக மோகம், மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளோ மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவுறது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளோ அல்லாவை நெருங்குகிறானோ, அல்லாஹ் எவ்வளோ அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறானோ, அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்கல். அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறார். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற, யுத்தம் முடிச்சு உங்க வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாவுக்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாவை நேசித்திருக்கின்ற பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியா ஆஹிரா, ஆஹிராவை போதித்தவரை நேசித்தால் ஆஹிராவை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன, அந்நபியு அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள மௌத்தி, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? உங்க புல்ல மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவதை கதையாக கேட்காதீங்க. அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதுஹு ஜலன், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன, ரபியா இப்னு, அதாவது காப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு காப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு காப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி, நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன கேட்டார்? யா ரசூலல்லா, உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமயமாக கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம். ரபியா, வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்றை எதிர்பார்ப்பில. அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் ரபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார், எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். ரபியா, வேற எதையாவது கேளுங்கள். ரசூலுல்லாஹ் கொடுக்கிறாங்க ஆப்ஷன், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ரபியா, எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி, எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு நான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள், முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம், ஏன் வாடி போயிருக்கிறது முகம்? யார சொல்ல, எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன தௌபான்? வல்லாஹி யார சொல்லலாம், வல்லாஹி யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு அமர்களமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லலாம், எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லலாம், எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல. வல்லாஹி என் நிலைமை யார சொல்லலாம், உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார சொல்லலாம், எனக்கு திடீர் ஒரு சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார சொல்லலாம். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லலாம். சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லலாம். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யார சொல்லலாம். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலியன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யா என்ன, ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மூமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கையை இன்னும் முஸ்லிம்கள், அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருலீன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றது புரிவானா.
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக
3: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله آمنوا اتقوا الله حق تقاته

يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்ரிபுக்கு முன்னால் உஸ்தாத் இப்ராஹிம் மதனி அவர்கள் மறுமை நாளுடைய மனிதனின் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தலைப்பொண்டு பேசினார். மறுமை நாளுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு முன்னால், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஒன்று இருக்குது. மறுமை நாள் வருவதற்கு முன்னால் மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமாக ஈமானுடையவர்கள், முஸ்லீம்கள், மொமீன்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை மிக பிரதானமான ஒரு அடையாளமாக என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். நீங்கள் மறுமை நாள் வரப்போகிற நேரத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நிறைய கிதாபுகள் மறுமை நாளுடைய அடையாளம் தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது அரபு உலகத்தில். அதில் கடைசியாக எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான கிதாபு தான் ஷேக் முஹம்மது அல் அரீஃபி, மிகப்பெரிய ஒரு தாயாவாக என்ன செய்கிறார், சவுதியில் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு கிதாபு அஷ்ராத்து ஸா, மறுமை நாளுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் தொடர்பாக எழுதினது. அதில் மறுமை நாளில் வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் என்று என்ன செய்கிறாரு, அந்த ஹதீஸில் வந்த 10 அடையாளங்களை என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. சிறிய அடையாளமாக 123 அடையாளங்கள் அதில் என்ன செஞ்சிருக்கிறாரு, குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சில ஹதீஸில் அதில் ஹசனுடைய தரத்தில் உள்ள ஹதீஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த ஹதீஸில் நிறைய விமர்சனங்கள் ஹதீஸ் கலையில் இருக்குது. 123 வராது, அதை விட குறைவு தான் வரும். எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் மறுமை நாள் வரப்போகிறது என்பதற்கான அடையாளங்களில் மூமின்களை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு கவனப்படுத்திய, அவருடைய சிந்தனையில் ஆழமாக பதிய வச்ச ஒரு மிக முக்கியமான மறுமையுடைய அடையாளம்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிரு பில் ஆமாலி ஸாலிஹா ஃபிதனன் கக்திதாஇல் லைலில் முஸ்லிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வேகமாக விரைவாக செய்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள், ஈமானை வளர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈமானை பாதுகாத்து தரக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துக்கான அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இறையச்சத்தை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது, இந்த நல்ல அமல்கள், இதுகளை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, தாமதப்படுத்திடாதீங்க. 7 வரைக்கும் வேகமாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு கொள்ள பாருங்க, நாளைக்கு பார்ப்போம், புறவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, பிற்படுத்திடாதீங்க. ஏனென்றால் ஒரு காலம் வரும், ஃபிதனன், அந்த காலத்தில் குழப்பங்கள் என்ன செய்திருக்கும், அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் இருக்கும். எதுக்கு, நல் அமல் செய்கிறதுக்கு, ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழ்கிறதுக்கு, ஒரு நல்ல மூமினாக வாழ்கிறதுக்கு நிறைய என்ன செய்யும், தடைகள் ஏற்படும். அந்த சவால்களுக்கு தடைகளுக்கு தான் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட பேர் என்னது, ஃபிதனன், குழப்பங்கள். நான் ஒரு எப்படி ஒரு ஈமான் உள்ளவனாக வாழ்கிறது, நான் எப்படி என் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்வது, நான் எப்படி ஹலால் ஹராம் பேணி சம்பாத்தியத்தில் ஈடுபடுறது, நான் எப்படி என் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக, கண்ணியமான பண்புடையவர்களாக, மார்க்க விழுமியங்கள் பேணக்கூடியவர்களாக, நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கி எடுக்கிறது என்று ஒவ்வொரு துறைகளிலையும் கையடித்தா அதில் பெரிய சவால்கள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவருக்கு அதை சரியாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ள இயலாத அளவுக்கு நிறைய சோதனைகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கும், சுற்றி சுற்றி வரும். அப்போ இந்த மாதிரியான காலம் வாரத்துக்கு முன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்க்குதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, அதில் பொடுப்போக்கு காட்டிடாதீங்க, அதை நீங்க சரியா என்ன செஞ்சுக்கோங்க அந்த டைம்ல, அதை முடியுமான அளவுக்கு பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த சவால்கள், இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள் மறுமை நாளுக்கான பிரதானமான அடையாளங்கள். இதை வேற ஹதீஸ்ல சொல்ற நேரத்தில் லா தக்குமுசா சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பருதி, மறுமை நாள் நிகழாது ஹத்தா தபுஹரல் ஃபிதன். சஹீஹுல் புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பருதி லா தக்குமுசா ஹத்தா தக்ஸுரல் ஃபிதன், பெரும் பெரும் அச்சுறுத்தல்களும் குழப்பங்களும் வெளிப்படாத வரையில், அதிகரிக்காத வரையில், தக்ஸுர்னா அது இன்க்ரீஸ், அதிகரிக்காத வரையில மறுமையினால் என்ன செய்யாது, வராது. அப்போ ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஃமினுக்கு அவனுடைய ஈமான பாதுகாத்து கொள்றது, அவனுடைய நல்ல அமலை பாதுகாத்து கொள்றது, இஸ்லாம் சொன்ன பேணுதலான வாழ்க்கைய தொடர்ச்சியா கண்டினியூவஸா கொண்டு போறதுக்கு நிறைய சவால்கள் இருக்குது. அது அவனுடைய இண்டிவிஜுவல் லைஃப் எடுத்தாலும் சரி, ஃபேமிலி லைஃப் எடுத்தாலும் சரி, சோசியல் லைஃப் எடுத்தாலும் சரி, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவனுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவன் சமூகத்தோடு புழங்கும் பொழுது எந்த அளவுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டுறது, எந்த அளவுக்கு ஷிர்கில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பிதாத்தில் இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்று வரும் பொழுது அவனுக்கு ஃபித்னா, நிறைய அச்சுறுத்தல்கள், நிறைய சவால்கள் அவனுக்கு முன்னால் என்ன செய்யும், இருக்கும். எந்த அளவுக்குன்னா சஹீஹு முஸ்லீமில் ஒரு அறிவிப்பு என்று வருது, சஹீஹு முஸ்லீமுடைய ஒரு அறிவிப்பு என்று சொல்லுது எப்படின்னா, அந்த மறுமையுடைய மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவனை ஈமான பாதுகாத்து கொள்ள, அவனை இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள, ஒரு குழப்பத்துக்கு அடுத்து வரக்கூடிய குழப்பம் எப்படி இருக்கும் என்றால், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், யுரக்கிக்கு பாதுஹா பாதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை நினைச்சு வாழ்க்கையில் இது இது மாதிரி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சதே இல்லையே, ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நினைப்பான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை வரும், முதல் பிரச்சனையில் அவனுக்கு வந்த காயத்தை அப்படி மறக்கடிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி இரக்கிக்கு பஅதுஹா பஅதன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டுவான், அல்லாஹ் சரியாக தொழையெல்லாம் இருக்குதே, முறையாக தொழுகை நிலைநாட்டையெல்லாம் இருக்குதே, முறையாக என் மார்க்கத்தை பேணிக்கொள்ள இயலாம இருக்குதே, என் பிள்ளை நிலைமை வளர்த்துக்கொள்ள இயலாம இருக்குதே, என் மனைவியை மார்க்க முறப்படி வச்சுக்கொள்ள இயலாம இருக்குதே, என் சமுதாயத்தோட எனக்கு சுதந்திரமா என் மார்க்கத்தை செஞ்சு கொண்டு போக இயலாம இருக்குதே, என் தொழிலை என் வியாபாரத்தை ஹலால செய்ய சரியான ஒரு என்ன ஒரு சேலஞ்சா இருக்குதே, பெரிய கஷ்டமா இருக்குதே என்று ஒரு பிரச்சனையை நினைச்சு வருத்தப்படுவான். ஆனா அந்த பிரச்சனை போயிடும், அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை வரும், ஏற்கனவே வந்த பிரச்சனையை நினைச்சு சொல்லுவான், இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லையே, இதோட ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சவால்களும் அச்சுறுத்தல்களும் பிரச்சனைகளும் என்ன செய்யும் என்று சொன்னா, உங்களோட ஈமானை பாதுகாக்க, உங்களோட இஸ்லாத்தை பாதுகாக்க, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக வாழ, நீங்கள் ஒரு நல்ல ஒரு முஃமினாக தக்குவா உள்ள பேணுதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அடியானாக வாழ, உங்களுக்கு பெரிய ஒரு சவால் என்ன செய்து காத்திருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சவால் என்ன செய்யாது, ஒரே அடிக்கு வந்து குமிஞ்சிராது, குமிஞ்சிராதுன்னு விளங்குதா, ஆ விளங்குதுனே, ஒரே அடிக்கு வந்து என்ன செஞ்சிடாது, மொத்தமாக முழுமையாக ஒரு பெரு வடிவம் எடுத்து ஒரே அடியாக வராது. அது எப்படி வரும் என்றார் ரசூலுல்லாஹி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு உவமை உண்டு, எப்படி சொல்கிறாங்கன்னா, கக்கித்தா இல் லைலில் முதலிமி, இப்போ நீங்கள் இரவு பாருங்கள், சூரியன் மறைய மறைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் போக போக தான் இருட்டு என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வருதா, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தருது, அப்படியே சூரியன் போக முழுமையாக டக்குன்னு டாக் ஆகுதா, எப்படி அந்த காரிருள் என்பது, காரிருள் கடுமையான டார்க்னஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படி இருள் அப்படி சூழ்ந்து இறுக்கமாக ஆகுதோ, இதை போல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபித்னாக்களும் குழப்பங்களும் உங்களுடைய ஈமான பாதிக்கிறதுக்கு வந்து வந்து ஒரு கட்டம் இருக்குது, அது அப்படி சூழ்ந்துரும், உங்களால் அசையலாமல் போயிடும். ஒரு கட்டம் இருக்குது, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வந்து அதில் நீங்கள் லூஸ் விட்டு லூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக எல்லாம் மார்க்கத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கடா, வீட ஆரம்பிச்சிட்டீங்கடா, அலுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மார்க்க விஷயத்தை நிலைநாட்ட டயர்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து வந்து அப்படி ஒரு காரிருள் போல கடுமையாக மூன்றும், அப்போ உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளாமல் போயிடும்.
சொல்லிட்டு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மறுமை நாளுக்கான அடையாளங்களில் வெளிப்படக்கூடிய மிக பிரதானமான ஒரு அடையாளத்தை தான் ரசூலா காட்டினாங்க. ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு, ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஆக பெரிய சோதனையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா. காலையில், அதிகாலையில், மார்னிங்ல ஈமான்தாரிமாய் பேசுவான். என்ன செய்வான்? நல்ல தக்குவ உள்ளவனை போல, ஈமான் உள்ளவனை போல பேசுவான். அவ்வளவு பக்குவமா பேசுவான், ரொம்ப பேணுதலா பேசுவான். வயும்சி காஃபிரா. அந்த நாள் சாயந்தரம் ஆயிருச்சுன்னா, அந்த நாள் மாலை ஆயிருச்சுன்னு சொன்னா, இவனா இப்படி பேசுறான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வான், என்ன செய்வான், குஃப்ரியத்தை பேசுவான். வெள்ள காலையில தான் என்ன செஞ்சான், மார்னிங்ல தான் நல்ல ஈமானோட, நல்ல இஸ்லாத்தோட, ரொம்ப பேணுதலா, நல்ல பக்குவமா பேசிக்கிட்டு இருந்தான். இவன் அந்தி நேரம், அந்தி நேரம்னா சாயங்காலம், மாலையில ஈவினிங்ல என்ன செய்வான், அவனை சந்திச்சு பேசுற நேரத்தில், வெள்ளன் அப்படி சொன்னேன், காலையில அப்படி சொன்னேன்னா, ஆனாலும் என்ன செய்ய, நிலைமை இப்படி இருக்குது என்று என்ன செய்வான், சர்வசாதாரணமாக குஃப்ரையும் ஷிர்கையும் பேசுவான். சர்வசாதாரணமாக மார்க்கத்துடைய கட்டாய கடமைகளில் அலட்சியம் காட்டுவான். சர்வசாதாரணமாக ஹராமுடைய விஷயத்தில் பேணிக்கை இல்லாமல் பேசுவான். இது ஒரு மனிதன் அந்த சோதனையால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த ஈமானிய சேலஞ்சுக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் மாட்டிட்டான். அவனுக்கு அதை நிறைவேற்றி கொள்ள முடியல, அந்த சவாலில் அவன் தோற்று போயிட்டான். இதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வயும்சி முஃமினன் வயஸ்பிஹு காஃபிரா. மாலை நேரத்தில் நாம் சந்திக்கிற நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான், நல்ல மாதிரி பேசுவான், நல்ல மாதிரி ஈமானோட, நல்ல பக்குவமாக, நல்ல மார்க்கமாக பேசுவான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அதே ஆளை மீட் பண்ணுற நேரத்தில் என்ன செய்யும், அவனுடைய வாயில இருந்து ஈமானுக்கு புறம்பான, இஸ்லாத்துக்கு விரோதமான, மார்க்க விடயங்கள் அலட்சியமான கருத்துக்களும் வார்த்தைகளும் அவன்கிட்ட என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மறுமையினால் நெருங்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிற சேலஞ்சு என்ன தெரியுமா, சோதனைகள் எல்லா விஷயத்திலையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். பிள்ளையில வர ஆரம்பிக்கும், மனைவியில ஏற்பட ஆரம்பிக்கும், கணவன்ல ஏற்பட ஆரம்பிக்கும், குடும்பங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும், பொருளாதாரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும், சமூக சூழ்நிலை கட்டமைப்பில் என்ன செய்யும், ஏற்பட ஆரம்பிக்கும். இது எல்லாத்திலையும் இவன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறானா இல்லையா, இவன் அவனுடைய மார்க்கத்தை, ஈமான தூய்மையான அகீதாவை பற்றி பிடிக்கிறானா இல்லையா என்று பார்த்தா, எல்லா பிரச்சனையும் சூழ்ந்து வரும் பொழுது இவன் மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டு இவன் எந்த அளவுக்கு இவன் நிலைமை மோசமாகிரும் என்றா, முதலாவது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவன் என்ன தெரியுமா முடிவெடுப்பான், மார்க்கத்தை அடகு வைக்கிறதுக்கு தான் முடிவெடுப்பான். முதலாவது என்ன செய்வான், எப்படியாவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி ஏண்ட ஈமான, ஏண்ட அகீதாவை, ஏண்ட இஸ்லாத்தை நான் பாதுகாப்போமேன்னு யோசிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள இயலாது. அதனால என்ன செஞ்சிருவான், எபியு தீனஹும், வியாபாரம் இப்படி செஞ்சால் லாபம் குறைய கிடைக்கும் என்று அதை அவனுக்கு தாங்கி கொள்ள இயலாது. ஹராத்தில் போயிட்டாவது நான் கூட சம்பாதிக்க தான் செய்வேன். முதலாவது எல்லாத்திலையும் எதை அடகு வைப்பான், ஈமானத்தை அடகு வைப்பான். தன்னை பிள்ளைக்கு பாருங்க, சில ஆட்கள் சுகம் இல்லைன்னு சொன்னால் அங்கே காட்டி பார்ப்பாங்க, இங்கே காட்டி பார்ப்பாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் போவாங்க, எல்லா விதமான ஸ்கேனும் எடுப்பாங்க. கடைசியில் ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் காட்டி அவர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஓதி பாருங்களே, அவர் ஜின் வைத்தியம் எல்லாம் செய்கிறாரு, ஆ ஜின் வைத்தியம் எல்லாம் அவருக்கு எல்லாம் ஏழு, அவர் எல்லாம் இது பார்ப்பார், இப்படித்தான் ஸ்கேனில் படாத கேஸ் எல்லாம் என்ன செஞ்சிக்கார் அவர், கடைசியில் அவர்கிட்ட ஓடி போயிடுவான். இவ்வளவு காலம் என்ன செஞ்சிருப்பான், குர்ஆனையும் சுன்னாவையும் பேணுதலாக பேசியிருப்பான், ஏன்னா அக்கீதால தூய்மையாக இருந்திருப்பான். ஆனால் தந்த பிள்ளைக்கு சோம் இல்லைண்டவும் நியாயமான முறையில், ஹலாலான முறையில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான், அதில் ஒன்றும் சரி வரலன்னு, எனக்கு என்ன செஞ்சாது பரவாயில்ல, ஏண்ட பிள்ளையை குணப்படுத்தணும், அந்த என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த யாவரத்தில் நான் எலும்பி காட்டணும், என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த பதவியை அடைஞ்சே பார்க்கணும், அதை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்ற என்ன தெரியுமா அர்த்தம், அந்த பேசிக் கருத்து என்ன தெரியுமா, என் மார்க்கத்தை வித்தாவது இழந்தாவது நான் இதை அடையணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ஒரு மனுஷன் தள்ளப்படுவாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு

0: என்ன சொன்னாங்க சல்லல்லா அலைஹி வஸல்லம், மாதி பானி ஜாயானி, பசித்த இரண்டு ஓநாய்கள், பசித்த இரண்டு ஓநாய்கள், ஒரு சிலாஃபி கனமி, ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு ஆட்டை வச்சு ஒரு பட்டியில வச்சுட்டு இந்த ரெண்டு ஓனையும் விட்டா பி அஃசதலஹா, அது எப்படி அதை வேட்டையாடும், அது எப்படி சாப்பிடும், அங்கால இழுத்து இங்கால இழுத்து கீறி அதை சின்ன பின்னமாக்கி பார்க்க இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிடும், அந்த ஆட்டை அசிங்கப்படுத்திடுமா இல்லையா? இதை விட மோசமானதுதான் ஒரு மனிதனுக்கு.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitch.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitch.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitch.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitch.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitch.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
2: தாத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானலையில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: ஊக்குவிக்கிறது என்ற அர்த்தம் இருக்குது. என்ன செய்வான்டா? யமுருக்கும் பிஸ்ஸூஇ, பொதுவான பாவமான காரியங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், ஒரு மோட்டிவ் பண்ணுவான், மோட்டிவேஷன் கொடுப்பான். இதை எடு, இப்படி செய். இப்ப நான் சொன்னேனே, என்னது வியாபாரத்துல நல்ல பெரியத்தனம் என்று, பெரியத்தனம் என்று நம்ம நாட்டில் தானே சொல்றது, பேராவை, பேராசை. இந்த மாதிரியில் ஓவராக போயிட்டு பெரிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார், பல கோடிகளுக்கு லொஸ்ட் ஆயிடுவார். பெருசு பெருசாக ஓட போயிட்டு பெரிய அளவுக்கு லொஸ்ட் ஆயிடுவார். லொஸ்ட் ஆகினதுக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு தெரியுமா வாரது? லொஸ்ட் ஆகினதுக்கு பிறகு என்ன சரி செஞ்சாது திரும்ப எழும்பணும். என்ன செய்யணும், என்ன சரி செஞ்சாது வட்டியில் போயிட்டாது எழும்புவார். ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஒரு டீலிங் ஒன்று, இல்லீகல் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சாது. இல்லீகல்னா நான் சொன்னேன், இஸ்லாத்தில் இல்லீகல், இஸ்லாத்தில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னது இல்லீகல் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமில் அறிமுகப்படுத்தினது இல்லீகல் தானே. இல்லீகலான சைடுக்கு போயிட்டாவது என்ன செய்யணும், இல்லைன்னா எழும்பணும், நான் எழும்பணும், எழும்பித்தான் ஆகணும். இந்த மாதிரியான நிலைமைக்கு வர நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரியான பாவமான காரியங்களை அதை அழகுபடுத்தி அதில் ஒரு லாபம் இருக்கிறதாக, அதில் ஒரு ஊக்குவிப்பு, ஒரு ஆசையை காட்டுவான். ஆனால் ஒரு ஈமான் உள்ளவன், ஒரு நல்ல பக்குவம் உள்ளவன், நல்ல அகீதால தெளிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் என்ன செய்யல, இந்த பாவத்துக்கெல்லாம்

0: மயங்கல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் என்ன செய்யல, சாயல்லன்னு வைங்க. அவன் வழி கெடுக்கிறதுக்கு போடுற பிளேன், திட்டம். அதில் முதல் திட்டம், பொதுவான பாவங்கள் என்ன செய்யறேன்னா அழகுபடுத்தி காட்டி அவன்கிட்ட ஈமானை பறிக்க பார்க்கறது, அவன்கிட்ட இருக்கிற இறையச்சத்தை பறிக்க பார்க்கறது, அவனுடைய பேணுதல் என்ன செய்ய பார்க்கறது, சீர்குலைக்க பார்க்கறது. இதில் என்ன செய்யல, ஒருத்தர் அடங்கி போகல, மயங்கி வரல, விலை இல்லை என்றால் இரண்டாவது வலையை வீசுவான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். அது என்ன வலை, அது இயல்பா எல்லாரும் விழுகிற வலை. எது வல் ஃபஹ்ஷா, பாலியல் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை காட்டுறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பாலியல் சார்ந்த இந்த மாதிரியான விஷயத்தில் மற்றதெல்லாம் இல்லை, நான் வட்டியில் கையடிக்க மாட்டேன், இன்ன தொண்டை காசு பணம் எனக்கு தேவையில்லை, நான் ஹராம் அந்த மாதிரியான வழிகளில் நான் போக மாட்டேன், அதில் எல்லாம் என்ன செஞ்சிருவார், ரொம்ப பக்குவமாக இருந்துருவார். ஆனால் எதில் மனசை பறி கொடுத்துருவார், இந்த மாதிரியான வீக்னஸ் இருக்குது. பாலியல் சார்ந்த ஃபஹ்ஷா என்று சொல்வது மானக்கேடான, அருவறுக்கத்தக்க, ஒழுக்கம் இல்லாத பழக்க வழக்கங்கள். இதை சரி அவனுக்கு என்ன செய்ய பார்ப்பான், முன்சஃப்ல நிற்பான் தொழுகிறதுக்கு, ஆனால் இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பான். எது பெண்கள் சார்ந்த விஷயத்தில், அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்கில் என்ன செஞ்சிருவார், அப்படி விழுந்துருவார். இதை போட்டாவது என்ன செய்ய பார்ப்பான், மார்க்கமாக போகிற ஒருத்தன், ஒழுக்கமாக போகணும்னு நினைக்கிற ஒருத்தன், ஈமானோட வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன், ஒரு நான் நல்ல முஸ்லீமாக வாழணும்னு நினைக்கிறவனை எப்படியாவது பிறட்டணும். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல சருகினா பாவத்தை ஆசை காட்டுவான், அதுலேயும் மசியாட்டி, அதுலேயும் வளைஞ்சு வராட்டி, அதுக்கு அடுத்த கட்டம் எங்கே வருவான், பாலியல் சார்ந்த ஆபாசமான விஷயங்களில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன செய்வான், அதில் ஆசை காட்டி தனிமையில் பாவம் செய்ய வச்சு அதில் அப்படி விழுத்தாட்டி விடுவான். ஒருத்தர் என்ன செய்தாரு, இது ரெண்டுலேயுமே என்ன செய்யலை, விலை இல்லை, இது ரெண்டுலேயுமே விலை இல்லைன்னு வைங்க, எதில் பொதுவான பாவங்களையும் விழுறாரு இல்லை, என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்க்கிறான். அப்படியே என்ன செய்தாரு, ஒரு பக்குவமாக பேணுதலாக போகிறாரு. அதே போல் பாலியல் சார்ந்த விஷயங்களில் அதுலேயும் அவருக்கு ஈடுபாடு இல்லை, ரொம்ப பக்குவமாக பேணுதலாக இருக்க முயற்சி செய்கிறாருண்டா. இவர் போகிற ரூட்டில் தான் மூணாவது வருவான்டா அல்லாஹு தஆலா. இவன் என்ன ரூட்டில் போகிறான், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம் அப்படி தானே போகிறான், எனக்கு இதுதான் முக்கியம். இப்போ என்ன செய்வான்டா, வ அன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், வ அன் தகூலு அலல்லாஹி, அல்லாஹ் சொல்லாததெல்லாம் மார்க்கமாக சொல்லி செய்ய வைப்பான். என்னது பிதாத்து, என்னது பிதாத்து, மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் அல்லாஹ் சொல்லணும் மார்க்கமாக ஒன்று எடுக்கிறதா இருந்தா. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும், அதனால இந்த ஹதி இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் இப்னு கதீரில், தஃப்சீர் நாஸ்ர அப்துல் ரஹ்மான் நாஸ்ர சாதி இவங்களோட தஃப்சீர் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் தஃப்சீர் இப்னு கதீர் ஆரம்பகால தஃப்சீரில் மிக முக்கியமான ஒரு தஃப்சீர் தான் தஃப்சீர் இப்னு கதீர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலாம் ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன் என்று சொல்லிப்பட்டு தஃப்சீர் தபரி என்று சொல்லி சொல்லுவாங்க, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாவுடைய ஒரு பிரபலியமான நல்ல தரமான ஒரு தஃப்சீர். இமாம் தபரி ரஹ்மத்துல்லா தஃப்சீருக்கு ஜாமியா உல் பயான் தவீலி ஆயிம் மின் குர்ஆன். இந்த மாதிரியான தஃப்சீர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபயதுகுலு ஃபீஹி குல்லு காஃபிரின் வக்குல்லு முபத்ததி என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கடைசி சொல்லுங்க எழுதியிருப்பாங்க, என்னது அன் தக்குலு அலல்லாஹி மாலா தஅலமுன்ங்கிறது. இதில் யார் வருவா, காஃபிரும் வருவா, இதில் இஸ்லாத்தில் இல்லாத அமலை செய்கிறானே பேணுதல் என்று நினைச்சுக்கொண்டு, பக்குவம் என்று நினைச்சுக்கொண்டு, இதுதான் மார்க்கம் என்று நினைச்சுக்கொண்டு, அப்பேற்பட்ட பிதத்து காரணம் என்ன செய்வான், இதில் வருவான். ஏன், இவர் எந்த பாவத்திலையும் மாட்டிப்பட்டுற மாதிரி இல்லை, இவரை வந்து எங்க போட்டு லாக் பண்றது, நீ மார்க்க மார்க்கன்னு தானே போறாய், அவ மார்க்க இல்லாதத மார்க்கமா செய்ய வச்சு அதுல பராக்காக்குறது. அதுல பராக்காகும் பொழுது இவர் என்ன செஞ்சிருவாரு, இஸ்லாத்துல தெளிவாக சொன்னப்பட்ட சுன்னாவையும் பிதாவையும் போட்டு என்ன செஞ்சிருவாரு, குழப்பி கொண்டு பிதாத்துல பராக்காகி தன்னுடைய நேரத்தை காலத்துல அதையிலேயே என்ன செஞ்சிருவாரு, கடத்தி அப்படி வாழ்க்கை என்ன செஞ்சிடும், வீணா போயிரும். இப்படி சைத்தான் என்ன செய்வாங்க, இதெல்லாம் நீங்க விளங்கிக் கொள்ளணும். என்னண்டா, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் அவன் நான் ஒழுக்கமாக வாழணும், ஏண்ட மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், என்னுடைய பிள்ளைகளுடைய மார்க்கத்தை நான் பாதுகாக்கணும், ஏன் கடமை தானே, என்னையும் நான் பாதுகாக்கணும், என் பிள்ளை மனைவியையும் பாதுகாக்கணும், கு அம்புசக்கும் வாஹிலிக்கும் நாரா, நான் என்னையையும் பாதுகாக்கணும், ஏண்ட மனைவி ஏண்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும், எதிரிலிருந்து ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்கணும், பிதாத்திலிருந்து பாதுகாக்கணும், குஃபர்ல இருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில சொன்னால் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், ஒத்த வார்த்தையில் சொன்னால் நரகத்திலேருந்து பாதுகாக்கணும். அப்போ இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அவங்களோட வாழ்க்கையில் குழந்தை வளர்ப்பிலாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியிலாக இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? நான் என்னுடைய மார்க்கத்தை என்ன செய்யணும், இந்த ஈமானை என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். நான் படிச்சிருக்கிற குர்ஆன சுன்னாவை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும் என்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்கிறத என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் விளங்கணும். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு எங்களோட ஈமானை, எங்களோட தக்குவாவை, எங்களோட இறையச்சத்தை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிகூடிய கவனம் நாங்கள் என்ன செய்யணும், செலுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலேயும் சொல்லும் பொழுது லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு என்ன இருக்குது, அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அழைத்து மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அழைப்பு ஒன்று தான், ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் தான், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் போயிட்டு இந்த மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹை விரும்புகிறீங்களா என்ற ஒரு கொஷனை கேளுங்க. ஓ அல்லாஹ் விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ்வை விரும்புகிறோம் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கான முதல் தர அடையாளமே ஃபத்தபி ஒளுனி, என்னது நபியாகிய என்னைய நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்க. நபி நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீங்களா இருந்தா, இப்போ இங்கே இருக்கிறவங்க யார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் எல்லாம் அல்லாஹ் விரும்புவீங்களான்னு கேட்டாக்கா நீங்கள் என்ன நபிங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் இருப்பானா? ஏன்னா ஒரு முஸ்லீம் என்றாலே அவன் அல்லாஹ் விரும்புகிறவனாக தானே இருப்பான். இதை கேள்வியத்தான் என்ன செஞ்சது, நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட போயிட்டு கேளுங்க, அந்த மனிதர்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, நபியே இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக விரும்புகிறீங்களா, உறுதியாக விரும்புகிறீங்களா? சரி, அப்போ நீங்கள் அப்போ என்ன தெரியுமா செய்யணும், அல்லாஹை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதுக்கான பிரதானமான அடையாளம் என்னண்டா, சைன் என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா, ஃபச்சபியூனி, உங்களோட இபாதத்திலேயே இருக்கட்டும், உங்களோட அகீதாலேயே இருக்கட்டும், உங்களோட வணக்கத்திலேயே இருக்கட்டும், உங்களோட ஈமான் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லையாக இருக்கட்டும், உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், பொருளாதார வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நீங்கள் சமூகத்துடனான பேணக்கூடிய உறவாடல்களாக இருக்கட்டும், என்னைய முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஃபத்தபி ஒளுனி, உங்களோட லைஃப்பில் என்ன என்ன பாட்டெல்லாம் இருக்குதோ இந்த எல்லா பகுதிகள்லையும் பாட்டிலையும் நீங்கள் யாரைத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தான் முன்மாதிரியாக எடுக்கணும், என்னையத்தை நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரி எடுக்கணும், என்னையத்தான் நீங்கள் பின்பற்றணும், இந்துதான் நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறீங்கிறதுக்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தாலாவே சொல்ல சொன்னார், சூரத்து ஆல இம்ரான்ல 33வது வசனம். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ நாம் புரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பேணி, அதே போல் இந்த மாதிரியான சோதனையான கஷ்டமான இக்கட்டான பல எப்படிதான் மார்க்கத்தை நாம் நிலைநாட்டுறது என்று பெரிய அளவுக்கு சவால்கள் நிலைஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் சடைவடையாமல் சோர்வுற்றாமல் நாங்கள் என்ன செய்ய பார்க்கணும், மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்தி, இறை அச்சத்தை முன்னுரிமைப்படுத்தி, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய தூய்மையான கொள்கையை முன்னுரிமைப்படுத்தி, அவற்றை நாம் என்ன செய்யணும், சரியாக செய்ய பார்க்கணுமே அல்லாமல் நாம் குறுக்கு வழியில் போக பார்க்கக்கூடாது. சரி சரி சரி இதெல்லாம் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்க, விட்டு போட்டுருங்க என்று சமாளிக்க பார்க்கக்கூடாது. விளங்குதா? இப்போ ரசூலுல்லாஹி இப்போ பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு இடது கையில் தின்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு, இடது கையில் சாப்பிட்றாரு. அப்போ அந்த சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறார், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, அந்த அறிவிப்பாளர் வரிசையில் வாப்பா மகன் வராங்க, சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் பேர் இயாஸ், இயாஸுங்கிறது மகனுக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, வாப்பா உனக்கு ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை நாங்கள்லாம் ரசூலோட மஜ்லிஸில் இருக்கிறோம், இருக்கும் பொழுது ஒருத்தர் இடது கையில் சாப்பிட்டாரு, என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டாரு. வேற வேற ஹதீஸில் வருது, இடது கையால் சாப்பிட்றது, இடது கையால் குடிக்கிறது யாரு, ஷைத்தான் குழு வயசபு பிசிமாலிகி, சஹீஹ் முஸ்லிமோட கூட அறிவிப்பு, ஷைத்தான் என்ன செய்கிறான், இடது கையில் சாப்பிட்றான், இடது கையில் குடிக்கிறான். அப்போ ரசூல் அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது ஹதீஸ், ரியாது சாலிஹின்லாம் வருது தானே, என்ன சொன்னாங்க ரசூல் அந்த மனிதரை பார்த்து, இடது கையில் திண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, சாப்பிட்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன சும்மா அப்படி கம் பண்ணி இருக்கிறீங்க, என்ன சரி பிள்ளையா சொல்லிட்டேனே, நீங்களும் கொஞ்சம் பேசினா தானே உஜாரா போகும், ஏன்னா உற்சாகமாக போகும் அப்போ தானே. சொல்லுங்கள் வெக்கப்படாம சொல்லுங்கள். என்ன என்னை விட நிறைய பயான்கள் நிறைய உலமாக்கள்கிட்ட நீங்கள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆ குல் பியமீனிக் மாஷால்லா அல்லாஹ் யுபாரிக் ஃபீக், அல்லாஹ் அவட வாழ்க்கையில் பறக்கச் செய்வானாங்க. என்னது குல் பியமீனிக் ரசில் அவரை பார்த்து சொன்னாங்க, வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடலாமே. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்ன தலை திண்டனடா, கால் அலசரி திண்டுட்டு தொலையட்டும், என்னத்துக்கு இந்த பிரச்சனைலாம் சொல்லி சும்மா வம்பு சும்மா சண்டை விட்டு போட்டு வேலையை பாரு. அப்படி தான் நம்ம அப்படி தானே சொல்லுவோம், என்னத்துக்கு இதான் வண்ட வலது கையில் தின்னு சொல்ல, அவன் எங்களை முறைச்சி பார்க்க, அவன் எங்களோட பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு இந்த வீண் வம்பு, அவன் என்னத்தாலையும் திண்டு தொலையட்டும் சாப்பிட்டு தொலையட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட்டுருவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, குல் பியமீனிக் வலது கையில் சாப்பிடலாமே. என்னத்துட்டு அவர் சொன்னார், இல்லை அஸ்தி இல்லை எனக்கு ஏலா கஷ்டம் அப்படின்றார். எனக்கு ஏலா நல்ல ஏலும் ஆனால் எனக்கு ஏலா மாமன் அழகு இல்லை கிபிர். இப்போ இவர் சொல்லி நான் டக்குற கையை மாத்தவா, இவர் சொல்லி இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதுவும் சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ், ஒரு மனிதன் உள்ளத்தில் கட்டுகளவாது பெருமைனாலும் அவனால் என்ன செய்ய இயலாது சொல்லுங்களே, சொர்க்கம் புகையலாது கட்டுகளவாது. லா யத்குலுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கர்தலின் மின் கிபிரின், அணுவளவாது இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்ய இயலாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, பசந்த நல பசந்தில் இந்த சாரி அழகாக உடுக்கிறது, அழகாக உடுக்கிற ட்ரெஸ் அழகாக உடுக்கிறோம், அழகாக என்ன ஸ்லீப்பை இப்படி நாங்கள் பாதரச்சை நாங்கள் பாதணி அணிகிறோம், இதெல்லாம் வந்து ஒன்று பிரச்சனையா, அழகாக உடுக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை இல்லை, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் நல்லா அழகாக விரும்புகிறான் என்று சொல்லிட்டு ரசூல் இப்போ அந்த கிபிருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. பெருமை கிபிருந்தா என்னது ப்ரவுட்டானே, ஆ பெருமை, பெருமைக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினிஷனை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க, ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. அல்லாவோட அடிக்கிற பெருமை, அடியார்களோட அடிக்கிற பெருமை ரெண்டா. அல் கிபிர் பத்தருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, இது யாரோட அடிக்கிற பெருமை, அல்லாவோட அடிக்கிற பெருமை. குர்ஆன் ஹதீஸை விட சத்தியம் ஒன்று இருக்குதா, அதை விட ஒரு உன்னதமான வெளிவபலான ஒரு ஒத்தன்டிகேஷனான ஒன்று இருக்கா, இல்லை. அவன் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன செய்யறது, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை. இப்போ நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொல்கிறோம், இது சிறுக்கு வாப்பா, இது ஹதீஸில் இப்படி ஆதாரம் இல்லை, ஹதீஸில் இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு, குர்ஆனில் இப்படி இல்லை, இதுக்கு நேர்மாற்றமாக இருக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், ஆட்களுக்கு எடுத்து சொல்கிறோம், எடுத்து சொல்லும் பொழுது அதை மறுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறாங்கல்லண்டா, இவங்க எங்களையோட அடிக்கிறாங்களா பெருமை, அல்லாவோட அடிக்கிறாங்களா, யாரோட அடிக்கிறாங்க, யாரோட அடிக்கிறாங்க, இது எங்களோட அடிக்கிற பெருமை இல்லை, இது யாரோட அடிக்கிற பெருமை, மனிதர்களோடு அடிக்கிற பெருமை என்ன தெரியுமா, கம் துன்னாஸ், யாரை பார்த்தாலும் செகண்டாக பார்க்குறது, தாழ்வாக பார்க்குறது, கீழ்த்தரமாக பார்க்குறது, சீப்பாக பார்க்குறது, இதுதான் மனிதர்களோடு அடிக்கிற பெருமை, இதுதான் சக மனிதர்களோட அடிக்கிற பெருமை. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த மனிதரை பார்த்து குல் பியமீனி, வலது கையில் சாப்பிடலாமே. அப்போ அவர் ஏழாண்டத்தோடையே அந்த ஹதீஸ் அறிவிக்கிற அறிவிப்பாளர் சலமா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, மாமனாஹு இலல் கிபிர், ரசூலுல்லாஹ் வஹிய சொன்னாங்க வலது கையில் தின்னலாமே என்று, ஆனால் அவருக்கு தடுத்துச்சே தின்ன இயலாமல் சாப்பிட இயலாமே, எது பெருமை, சத்தியத்தை ஏற்க இயலாத தன்மை, சத்தியத்தை ஏற்க ஏற்க வஹியை ஏற்றுக்கொள்ள இயலாத தன்மை, அதுதான் அவர் தடுத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மஸ்த தாத்த ஏலாவா, சரி ஏலாமலே இருக்கட்டும் என்ன, நான் நினைப்போம் அடே சரி வலது கையில் தின்ன என்ன இடது கையில் தின்ன, அப்படி இல்லை, சுண்ணா எங்கிறது சின்னதாக இருந்தாலும் அது சுண்ணாதான், சுண்ணா எங்கிறது நம்ம விளங்கணும் என்னது, சுண்ணா எங்கிறது இந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவதற்காக வேண்டி உயர்ந்த கௌரவத்தை அல்லாஹிடத்தில் அடையிறதுக்காண்டி தரப்பட்ட ஒரு பெரிய ஆயுதம் அது. இந்த வாழ்க்கையில் சுண்ணாதான் என்னை என்ன செய்து பக்குவப்படுத்துது, பதப்படுத்துது, நெறிப்படுத்துது, அல்லாஹிடத்தில் மிக விருப்பத்துக்குரியவனாக என்னை என்ன செய்து ஆக்குது. அப்போ அந்த சுண்ணா நாம் அதை சரி செஞ்சா நன்மை செய்யாட்டி பாவம் இல்லையே, இன்றைக்கி அப்படி தான் என்ன முடுறி நம்ம வச்சுக்கிற ஒரு காகிதா வந்துருக்கிற ஒரு தியரி, என்னது செஞ்சா நன்மை செய்யாட்டி நன் பாவம் இல்லையே, செஞ்சாட்டி பாவம் இல்லை, சரி செய்யாட்டி அந்த நன்மை இல்லாமல் போகுது, அந்த பறக்கத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து எடுபடுது, செஞ்சா அந்த பறக்கத்தை என்னோட வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, அந்த ஹைர் என் வாழ்க்கையில் வந்து ஒட்டிக்கொள்ளுதா இல்லையா, செய்யாட்டி அந்த ஹைரும் பறக்கத்தும் உண்ட வாழ்க்கையில் உனையும் ஒட்டாமல் அப்படி போயிருது, அதை பற்றி எப்பயாவது யோசிச்சியா, இல்லை அந்த ஹதீஸ் அறிவிச்சவர் சொன்னார், அன்றைக்கு ஏழாண்டவர் அதுக்கு பிறகும் நீண்ட காலம் வாழ்ந்தார். நல்ல உயர்த்த இயலுமாக இருந்த அந்த கை ஃபமாரஃபாஹாஹி அவட வாய் வரைக்கும் உயர்த்தவே இயலாமல் அப்படி சூகையாக போயிடுச்சு. சல்லத் எதுகு கை அப்படி சூகையாக போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எத்தனையோ சுண்ணாவை விட்டு விட்டு விட்டு விட்டு கணக்கெடுக்காமல் கேர்லெஸ்ஸாக பொடுப்போக்காக நாங்கள் விட்டு விட்டு எங்களோட குடும்பங்கள்லேயே இருக்கட்டும், எங்களோட பிள்ளைகளுடைய விஷயத்திலே இருக்கட்டும், மனைவிமாருடைய விஷயத்தில் இருக்கட்டும், சமுதாயத்துடனான தொடர்பாடல்லே இருக்கட்டும், சரியப்பா இதுகளுக்கெல்லாம் ஏன் நீங்கள் அலட்டி கொள்கிறீங்க, பிரச்சனை பண்ணி கொள்கிறீங்க, விட்டு போடுங்க என்று நாங்கள் அதில் கேர்லெஸ் ஆகி ஆகி ஆகி இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை எங்களோட ஈமான் ஒரு சூகையான நிலைமைக்கு போயிருச்சு. அப்படியா இல்லையா? அப்படியே இல்லையா? சுண்ணத் திருந்தாதானே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனசில் ஒரு ஆறுதல், மனசில் ஒரு துடுதுடிப்பு, ஒரு உற்சாகம், இதெல்லாம் இருக்கும். அந்த சுண்ணாத்த ஒரு மனிதண்ட வாழ்க்கையில் மறுமலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொண்டு வரும். சுண்ணா இல்லாத வாழ்க்கை சூக பிடிச்ச ஒரு வாழ்க்கை. எப்படியான வாழ்க்கை? சூக பிடிச்ச வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருந்து கரெக்ஷன் பண்ணினாங்கண்டா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தவறு தவறு தான் என்கிறதுல ரசூலுல்லாஹ் கவனமாக இருந்தாங்க. சிறுவர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், எல்லா சின்ன பொடியனுக்கெல்லாம் நீங்கள் மார்க்கம் அலால் ஹராம் பேசி கொண்டு போகிறீங்களே, அவனுக்கு பாவமாக எழுதப்பட போகுது, அப்படி தானே? பாவம் எழுதப்பட்டாலும் பட்டாட்டியும் செய்கிறது ஹராமி, ஹராத்தை செஞ்சால் ஹராம் தானே. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் ஒரு ஈச்சப்பழத்தை கண்டத்தோடய என்ன செஞ்சார், பசி எடுத்து வாயில் வச்சார். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹும் எடுத்து வாயில் வச்சதோடய ரசூலுல்லாஹ் கிஹ் கிஹ் துப்பும் துப்பும் கீழே தெரியாதா ராஜா, நாங்கள்லாம் சதக்காட சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எங்களுக்கு ஹராமே. ஹராம் யாரு செஞ்சாலும் ஹராம் தான், சின்ன பிள்ளையா இருந்தாலும். இதுதான் கு அம்புசக்கும் அகலிக்கும் நாரா. ஏண்ட ஈமானுக்கு வர சோதனை, ஏண்ட ஈமானுக்கு வரக்கூடிய சவால், இதுல இருந்து நானும் என்னை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யணும், நான் பாதுகாக்கணும். குர்ஆன் சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளுக்க, வஹியுடைய வட்டத்துக்குள்ளுக்க, அல்லாஹ்வுடைய உபதேசத்துக்குள்ளுக்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்குள்ளுக்க எப்பவுமே நாம் எலேட்டா என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டே இருக்கணும். அதில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கிட்டு சருகுதல் என்றது வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஃபைன் ஸலல்தும் மின் பாதி மா ஜாஅத்குமுல் பையினாத் சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஷைத்தானுடைய எட்டுகளை பின்பற்றாதீங்க இரண்டு இடத்துல சொல்லிடுறதுல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றாத்தும் கொஞ்சம் சரி நீங்க சருகிட்டீங்கண்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு விழுந்துருவீங்க. கொஞ்சம் சருகினா கூட நீங்க பெரிய அளவுக்கு நஷ்டத்துல போய் என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரொம்ப என்ன செய்யுங்க, எலர்ட் ஆயிருங்க, தெளிவாக இருங்க என்று அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், வழிகாட்டி கொண்டிருந்தான். அன்பார்ந்த கணேத்திற்குரிய சகோதரர்களே, அதனால நாம் புரிஞ்சு கொள்ளணும், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மீனுக்கு வரக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா, அவன் இந்த வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடிய சவால் அவனுடைய குழந்தையோடு குழந்தை வளர்ப்பிலையாக இருக்கட்டும், அதாவது அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், கணவனுடைய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலேயே இருக்கட்டும், பொருளாதாரத்திலேயே இருக்கட்டும், சமுதாயத்துடனான கட்டமைப்பிலேயே இருக்கட்டும், அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் மார்க்கத்தை இழந்துடக்கூடாது, அவன் ஈமான் அவன் இழந்துடக்கூடாது, அவன் அகீதாவை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. இதில் என்ன செய்யணும், ஒவ்வொரு முஸ்லீமும் ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், இது ஆகப்பெரிய சேலஞ்ச். இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எதிர்நோக்கிற ஆகப்பெரிய சேலஞ்ச் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. சுன்னாக்கள்ல கேர்லெஸ்ஸாக என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. இதில் மிக தெளிவாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மிக தெளிவாக இருந்தார்கள் என்றால், மார்க்க விடயத்தை தன்னுடைய பிள்ளைகளில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், தனது சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தும் பொழுதாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருக்கிறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆக விருப்பமானவங்களாக இருந்த ஒரு ஆள் சொல்லுங்க, ஆக விருப்பமான ஒரு ஆள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, வேற யார் சொல்லலாம், யார் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, வேற யார் சொல்லலாம், யாரு? ஃபாத்திமா ரலியல்லா. இவங்க எல்லாத்தையோட ஃபாத்திமா ரலியல்லா பிளட் ரிலேஷனு. இப்போ அபூபக்கர் ரலியல்லா, ஆயிஷா ரலியல்லா அன்ஹும், அன்ஹா, இந்த மாதிரி வேறு யார் சரி, ஹதீஜா, இவங்க எல்லாத்துலேயும் பாருங்க. ஆயிஷா ரலியல்லா சொல்லுவாங்க, ஃபாத்திமா நடந்து போனால் பின்னுக்கால பார்த்தா ரசூலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அந்த அப்படி சேம் வாக்குன்னுவாங்க, லம்ஹா அப்படிதானே சே. அது அதே மாதிரி ரசூல்லாக்கு எல்லாரையும் விட ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹாட மேலே மைசா என்ற அரபுல சொல்ற என்னது, செல்லம் என்றுவாங்க, செல்லம் கூட ஜாஸ்தி. எவ்வளோ இறக்கம் ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹாவோட, எவ்வளோ இறக்கம் ரசூல்லா. ஒரு தடவை அந்த ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹா ரசூல்லாவை பார்க்குறதுக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க. வந்தால் ரசூல்லா வீட்டில் இல்லை, ஆயிஷா ரலியல்லா அன்ஹா இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லா அன்ஹாட்ட அல்லாஹுடைய ரசூலாவை பற்றி கேட்டதோடய அவர் வெளியே போனாருமா, இன்னும் வரல அப்படின்றது சஹீஹுல் புகாரில், சஹீஹுல் முஸ்லிமில் வர ஹதீஸ் நிறைய இடத்துல வருது. சஹீஹுல் புகாரில் கிட்டத்தட்ட நினைக்கிறோம் அஞ்சாறு இடத்துல வருது இந்த ஹதீஸ். அப்போ இல்லைம்மா அவள் வெளியே போனாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிப்பாட்டாமல் ஆயிஷா ரலியல்லா அன்ஹா கேட்குறாங்க ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹாட்ட, ஏன் என்ன விஷயம், என்ன விஷயமாம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதோடையே ஃபாத்திமா ரலியல்லான்னு சொல்கிறாங்க, இல்லை என்னத்துக்கு வந்தேனண்டா, கணவண்ட வேலை பிள்ளைகளோட வேலையெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, சரியான கூட வீட்டில், கணவண்ட வேலை பிள்ளையிட வேலையெல்லாம் சரியான கூட அதிகம், எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்கிறேன். அவர் ஆவைக்கு படுத்தா சரியான டயர்ட், மேலெல்லாம் வருத்தம் ஒட்டச்சு போட்ட மாதிரி, காலையில் எழும்புற நேரம் அவ்வளோ கஷ்டம், அப்படிதானே, கடும் கஷ்டம் கடும் வருத்தம். அப்போ அதனால் எனக்கு துணையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாட்டை வந்து என்ன செஞ்சுருப்போம், ஒரு அடிமையோண்ட ஒரு ஹாதிம் ஒரு சர்வன்ட்ட துணைக்கு கேட்டா, இல்லை நானும் தேவையுள்ள ஆளுண்டு, நானும் அவ்வளோ பெரிய சலுகார ஆளுண்டு இல்லையே, எனக்கு ஒரு சர்வன்ட் உண்டு, இந்த அடிமைகள் என்ன அந்த டைமை பார்த்து என்ன நடந்திருக்குதுண்டா, அடிமைகள் கொஞ்சம் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட அடிமைகள் கிடைச்சிருந்தாங்க, அந்த அடிமைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, நானும் தேவை உள்ளோர் ஆள், அவ்வளோ பெரிய காசுக்கார ஆள் இல்லை, அதுலேருந்து எனக்கும் என்ன செய்யலும் ஒரு அடிமையை தரையிலும், நான் வீட்டுக்கு வேலைக்கு என்ன செய்வேன், கை துணைக்கு நான் வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும், சரி நான் வாப்பா வந்தால் சொல்கிறேம்மா அப்படின்றதோடையே யார் ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இரவுடைய நேரம், இரவுடைய நேரம் வீட்டுக்கு வராங்க. வந்ததோடையே ஆயிஷா ரலியல்லாஹு முதலாவது என்ன சொன்னாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க, உங்களையே தேடி மகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்தேன்னு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டங்க, என்னவாம் என்ன என்னவாம் அப்படின்னு கேட்கவும், இப்படி பிரச்சனையை சொன்னாங்க, இப்படி தான் கேட்டு வந்தேன். அப்போ இவங்கள்ட்ட என்ன செய்யலை, ஆயிஷா ரலியல்லாஹுங்கிட்ட என்ன அதுக்குரிய சொல்யூஷன் தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்லலை. சரி நான் பார்க்குறேன், நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அந்த ராத்திரி நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கடா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு இங்கே இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. அங்காள ரசூல்லா தன் தந்தை வாரண்டு விளங்கினா கீழே இறங்கி ஓடி போயிட்டு கெட்டி அணைச்சி தன் தந்தையுடைய ரசூல்லாவுடைய கையை பிடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வாப்போட கடும் இறக்கம் ரசூலுல்லாவும் எந்த அளவுக்கு இறக்கம் என்று சொன்னால், ரசூல்லா அவங்களோட வீட்டில் அறையில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா அங்கேருந்து வாரை விளங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எந்த இடத்துல விளங்கிச்சோ அந்த இடம் வரைக்கும் அப்படி போயிட்டு என்ன செய்வாங்க, கையை பிடிச்சி அப்படி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இறக்கம், அந்த அளவுக்கு பாசம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர்த்தியான முறையில், ஈமானிய முறையில், சரியான முறையில் வழிகாட்டுற விஷயத்தில் என்ன செய்யலை, மிஸ் பண்ணலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, போனால் ரெண்டு பேரும் படுக்கையை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, படுக்கிறதுக்கு ரெடியாகி படுத்துட்டாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அவங்க எலும்ப பார்த்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பாதீங்க அப்படி இருங்கன்னாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் சின்னொரு இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சத்ரி, அல்லாஹ்வோட தூதர் இப்படி இப்படி உட்கார்றதுக்கு என்ன சொல்லி, சம்மணம் கொட்டி உட்காரதா, சம்மணம் கொட்டி அப்படித்தானே, இப்படி உட்கார நேரத்தில் இந்த விரலை இப்படி ஆற்றுற நேரத்தில் அலி ரலியல்லாஹுடைய நெஞ்சில் ரசூலோட விரல் அப்படி படுது. அது அவங்க சொல்கிறாங்க, வஜத்து புர்த கதமைஹி ஃபீ சதிரி, அல்லாஹுடைய தூதர் யார், அவரோட மாமனார், என் மாமாட அந்த கால் விரல்ல இருந்த அந்த குளிர்ந்த தன்மை என் நெஞ்சில் எனக்கு விளங்கிச்சு. ரசலா இஸ்ரலாஸ் வந்து அந்த உட்காந்தோடையே ரசலா கேட்டாங்க, முதலாவது நீங்கள் இப்படி வந்து கேட்டீங்களாமா அப்படின்றதோடையே, சரி உங்களோட பிரச்சனை என்ன, உங்களோட பிரச்சனை என்ன, பிரச்சனை என்ன, வேலை கூட படுத்து எழும்பும் பொழுது உடம்பெல்லாம் உடைச்சி போட்ட மாதிரி வருத்தமாக இருக்குது, அதுதானே பிரச்சனை, அதுதானே பிரச்சனை, அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் தானே. பாருங்க, அதை நான் இதுதான் நாங்கள் எலர்ட்டாக இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க, சொல்யூஷனையும் கொண்டு வருவாங்க, அப்படித்தானே. சில பொழுதுகளில் சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க, அப்படியே இல்லையா? ஆ அப்படித்தானே. அவன் நான் பாத்திமன் இல்ல அப்படி.
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நம்பிக்கை நாணயம் நேர்மையை காட்டியிருக்கிறாரு. சமூகத்தில் ஒரு மனிதராக இருந்து சமுதாயம் நேசிக்கக்கூடியவராக, அந்நியவர்களால கூட முஸ்லீம் அல்லாதவர்களால கூட நேசிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து காட்டிக்கிறான்னு நாம தானே சொல்றோம். அப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நெறி தவறாம, ஒழுக்கம் தவறாம, பண்பாடல் தவறாம, விழுமியம் சீரழிஞ்சு போயிடாம, ஈமான் பாதுகாக்கக்கூடியவாறு எவ்வளவு தூரம் இருந்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு வேணும் படுத்து தூங்கி எழும்பினா எந்திரிச்சா மேல் வழி தயாரி இருக்க கூடாது, அப்படித்தானே சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்க, அதுல ஒருத்தரை சர்வெண்டா தரலாமேன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் தரையலாதுமா. ஏண்டா அதுக்கெல்லாம் வேற அசைன்மெண்ட் இருக்குதுன்னாங்க. அதுக்கெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வேற அசைன்மெண்ட் இருக்குது, அது தரையலாம். உங்களோட பிரச்சனை தீர்றதுக்கு இன்னொரு நான் வழி சொல்லவா? என்ன அவங்களுக்கும் வேணும் என்னது, நான் தூங்கி எந்திருக்கிற நேரத்தில் என்னோட உடம்பு முறுக்கி விட்ட மாதிரி வலிக்க கூடாது, அடிச்சு போட்ட மாதிரி வழியும் இருக்கக்கூடாது, அந்த டயர்ட்னஸ் இல்லாம ஒரு ரீஃப்ரெஷ்ஷா எழும்பக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்கும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். இதை நீங்க சொல்லிட்டு தூங்கினீங்கண்டா ஹைருன் லக்குமா மின் காதிமின், உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைச்சா நீங்க நினைக்கிறீங்களே இந்த டயர்ட் எல்லாம் அடையும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாண்டு, அதை விட இது ஃப்ரெஷ்னஸ்ஸை தரும், அதை விட. அப்போ அலிரலியல்லா அனுபவம் சொல், இப்போ இதை ரசூலோட வஃபாத்துக்கு பிறகு அலிரலியல்லாத்தால் அறிவிக்கிறாங்க, நீண்ட காலத்துக்கு பிறகு, எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த ஹதீஸை சொல்கிறாங்கண்டா, இந்த ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹுனைன் சிஃபின் யுத்தம் இருக்குது, ஹுனைன் சிஃபின் யுத்தம் இதுகளில் இந்த ஹுனைன் அல்ல சிஃபின் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு, ஹுனைன் ரசூலோட காலத்தில் நடந்தது, சிஃபின் அலிரலியல்லாவுடைய காலத்தில் நடந்த அந்த சிஃபின் யுத்தம் என்ன, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். அப்போ அபூபக்கர் அலிலத்தோட காலம் முடிஞ்சு, உமர் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, உஸ்மான் அலிலாவுடைய காலம் முடிஞ்சு, அவங்களோட காலத்துலேயும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதுகளுக்கெல்லாம் போகிறோம். என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்போ தாபியன்களில் ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு அந்த தாபியோட பேர் எனக்கு மறந்துருச்சு, அவர் கேட்குறாரு இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில், அப்போ நீங்கள் உடவே இல்லை அண்டையில் இருந்துன்னு சொல்கிறீங்களே, அண்டையில் இருந்து விடவே இல்லைன்றீங்களே, அப்போ அவர் கேட்குறாரு சிஃபின் யுத்தம் நடந்துச்சே அந்த நைட்டில் எவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு, எப்போ வந்து தாக்குவாங்க, எங்கால வந்து தாக்குவாங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழலாக இருந்துச்சே, ஆ அச்சமும் பயமும் பரவி கிடந்த ஒரு சூழலே, அந்த நைட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு தான் தூங்கினீங்கன்னு தெரியும். அவர் சொன்னார், அந்த நைட்லேயும் நான் இதை செஞ்சுட்டு தான் தூங்கினேன்டார், அந்த நைட்லேயும் நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லி தர்றாரு அப்படியே இருந்து, நான் என்னத்தை கேட்டு போனேன், இவர் எனக்கு என்னத்தை சொல்லித்தராரு அப்படியே இருந்தாங்க, அப்படி இருக்கல, அவர் சொல்லி தந்தது ஒரு மாமா என்ற அந்தஸ்தை விட கூட மனசில் மதித்து இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நினைச்சாங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெயினாக பாயிண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கலாம். அலிரலியல்லாட பேரை சொல்லும் பொழுதே அலிரலியல்லாத்தில் சொல்கிறது என்ன, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, எனக்கு ஏண்ட பேர் என்னை வாப்பா வச்ச பேர் தானே அலி, அதை சொல்கிறத விட எனக்கு விருப்பமே தெரியுமா, அபூத்துராபுன்னு சொல்றது, என்ன சொல்றது, புகார்ல ஹதீஸ் வருது, எனக்கு மிக விருப்பமான பேர் என்ன பேர், ஏண்ட வாப்பா வச்ச பேர் அலின்னு சொல்றதை விட அபூத்துராப். உண்மையிலே அரபிகள்ட்ட பழக்கத்தில் இருக்குது, என்னது மூத்த புள்ளியோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க தானே அபுண்டு, ஆ இப்போ உதாரணமே எனக்கு அபு ஐமன்டாக்கா, உங்களுக்கு எப்படி அபு, அபு அப்துல்லா, இப்படி ஒரு மூத்த பிள்ளையோட பேர் வச்சு, அவள் உண்மையிலேயே அலி ரலியல்லாஹு குறைஞ்சது அலின்னு சொல்றது விருப்பம் இல்லை, நீ என்ன விருப்பம் வைக்கணும், அபுல் ஹசன். ஆனால் அவர் சொல்கிறார் சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது, எனக்கு ஏன பேர் அலின்னு சொல்கிறத விட என்னைய அபூத்துராப், அபூத்துராப்னா துராபின் ஒரு பிள்ளைங்க, துராபின் ஒரு பிள்ளை இல்லை, ஃபாத்திமா ரலியல்லாஹோட பிரச்சனை பட்டுட்டு பள்ளியில் போய்ட்டு படுத்து கிடந்தாங்களே, அவன் மேலே மண் பட்டுச்சு. அப்போ ரசூல்லா தண்ட மருமகன் நான் நல்லா நேசிக்கிற என் மகளோட பிரச்சனை பண்ணிட்டு வந்து படுத்திக்கிறாரு, அந்த நேரத்தில் ரசூல்லா ஒழுக்கமாக கண்ணியமாக டீல் பண்ணி, அல்லாஹ் மேலே மண்ணெல்லாம் பட்டிக்குதே, அபூத்துராப் ஆகிட்டீங்களே நீங்க, என்ன அந்த இறக்கமா கோபமான கடுகடுப்பான முகத்தில் இல்லாம, ஏண்ட பாசத்துக்குரிய மவலம் நீ வந்து கூட எதிர்த்து வந்தீங்க படுக்கிறியா, ஏண்ட உசுறு மாதிரி ஏண்ட புள்ள யாரு, ஃபாத்துமா, ஏண்ட உசுறு மாதிரி எந்த அளவுக்குண்டா ரசூல்லா தன்னுடைய உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தும் பொழுது ஆயிஷான் எல்லாம் சொல்றது இல்லை. எப்படி சொல்லுவாங்க, ஏண்ட மகள் ஃபாத்திமா களவு எடுத்தாலும் நான் என்ன செய்வேன், ஏ ஏண்ட மகள் ஃபாத்திமான்னு சொன்னாங்க, அபூபக்கர் எடுத்தாலும் நான் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஆயிஷா எடுத்தாலும் கை வெட்டுவேன்னு சொல்லலையே, ஏண்ட மகள் என்று வர்ற நேரத்தில் அந்த ரத்த உறவு என்கிற ஒன்றிருக்குதே, அதுல கூடுதலான மைசா செல்லம் வச்சது யார, ஏன் மகள் எடுத்தாலும் வெட்டுவேன் என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது பாருங்க, மகன் எனது அலிரலியெல்லாத்தால அங்க கோவிச்சிருந்து இருக்கிறாரு, அப்ப அவரை தட்டி எழுப்புக்கு எவ்வளவு இறக்கமா அன்பா, அல்லா மேல மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குது, நீங்க மண்கார ஆள ஆயிட்டீங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க, தண்ட கோவத்தை கடுகடுப்ப மகளை வெறுத்துட்டு வந்து படுக்கிறாரு, கோவிச்சிருந்து படுக்கிறாரு என்கிற ஒரு இதை கூட காட்டிக்கொள்ள அந்த அன்பா எழுப்பாட்டினதுனால அந்த நேரம் சொன்ன வார்த்தை தான் அபூச்சுரா. அவர் சொல்றாரு, எனக்கு ஏண்ட பேரை விட ஏண்ட மாமா, எனக்கு யாருக்காவது உன் மாமாவை பத்தி கேட்டா என்ன இருக்கு நிலைமை, மாமா அவங்களோட அன்பா நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லுங்கண்டா, மறக்க இயலாத அன்பா இறக்கமா, உங்களைய நீங்க மறந்து மாமாவை மெச்சி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமைய சொல்லுங்கண்டா, இல்லையா தலையாட்டிடவானா, படுத்துல பிறஜே பிரச்சனையா போயிடும். இலகினா அவன் என்ன சொல்றேன்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்துக்கு நான் என்ன சொல்றேன், எங்கட வாழ்க்கையில முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள், சவால்கள்னா சேலஞ்சஸ், சவால்கள் என்கிறது வேறொன்றும் இல்லை, நாங்கள் எங்கட ஈமானை பாதுகாக்கணும், நாங்கள் ஷிருக்கு குஃபுரில் போயிட்டு விழுந்துடாம, எங்கட இஸ்லாத்தை நாங்கள் பேணி, எங்கட பக்குவத்தை பேணி, அது எங்கட குடும்ப பிள்ளை வளர்ப்பாக இருக்கட்டும், நாங்கள் சமுதாயத்துடனான உறவடல், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா நீங்கள் இவரை பின்பற்றுங்க என்று சொல்றது யார, யாரை யாரை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம், யார், நபியே நீங்க இவரை பின்பற்றுங்க, இவருடைய விழுமியத்தை மில்லத்தை எடுத்து நடங்க, அல்லா தால ரசூலாக்கு யார முன்னுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத். அப்ப அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை சிறந்த ஒரு சிறப்பம்சம் என்ன, சமுதாயம் அவரை அல்லா தால குர்ஆன்ல அடையாளப்படுத்தும் பொழுது உம்மத்தன் என்ன சொல்றான், உம்மத்தன் என்றா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று சமுதாய சிந்தனையுடைய ஒருவராக வாழ்ந்தாரு, இன்னொரு அர்த்தம் இருக்குது சமுதாயத்துக்கு எப்பயும் நலனையே விரும்பி வாழ்ந்தார், யாரு யாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சூரத்து நஹ்ல் வரதே உம்மத்தன். ஆனா அந்த இப்ராஹிம் நபி சமுதாயத்தோட ரொம்ப இறக்கும், சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், சமுதாயத்துடனே உறவடல வாழ்ந்தவர். அந்த இப்ராஹிம் நபியை வந்து கூப்பிட்டாங்க, நாங்க எல்லாரும் இப்ப இந்த ஊருக்கு போறோம் திருவிழாக்கு வாங்கலே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கூப்பிட்டதுடைய அவர் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, கூப்பிட்டத்தோடே யோசிச்சார், யோசிச்சுட்டு சொன்னாரு, அக்கால இன்னி சகி, எனக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, அன்ஃபிட் ஆயிருக்குது, காய்ச்சல் இருக்கு, நீங்க எல்லாம் போங்க, என்னதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஷிருக்கில் கலந்து கொள்ள மாட்டேன், சமுதாயத்தோட வாழுவேன், சமுதாயத்துக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், நாடுவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன். இது பெரிய அச்சுறுத்தல் எங்களுக்கு, இன்னைக்கு எல்லாத்துலயும் பொய்ய சொல்லுவான், எதுல போய் சொல்ல மாட்டான், சிரிக்கல விதத்துல கலந்து கலந்ததுல இல்ல இப்படித்தானே போக கூடாதுதான் மனசோட கேல எப்படி அப்படியே இல்லையா என்னத்தா இருந்தாலும். ஆனா அவங்க அல்லாஹாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணு பொய் சொன்னாரு, அதில் ரெண்டு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சொன்னார், அதில் ஒன்று நாங்கள் அதை ஒரு பொய்யை சொல்லியாவது ஷிர்க்கில் பிதத்தில் கலந்து கொண்டா என்ன, சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பொய்யை சொல்றேன், நான் ஒரு ஷிர்க்கில் கலந்து கொள்ளக்கூடாது, அதுக்காக நான் ஒரு பொய்யை சொல்கிறேன், என்ன ஆயிரப்போகுது, என்ன ஆயிரப்போகுது, உண்டு ஆகாது, ஒன்று ஆகாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுல சொல்கிறான் ரசூலுக்கு, எப்படி ஹத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்களும் என்ன செய்யுங்க, இப்ராஹிமுடைய அந்த கொள்கையை பின்பற்றுங்க, ஹத்தபியும் மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, மனிதர்களே நீங்க எல்லாரும் இப்ராஹிமுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றுங்க. அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, எனவே சமுதாயமாக வாழக்கூடிய நாங்கள் மிக கவனமாக இருக்கணும், எங்களுடைய ஈமானுக்கு, எங்களுடைய இஸ்லாத்துக்கு, எங்களுடைய தக்குவாவுக்கு, இறை எச்சத்துக்கு, அல்லாஹ் ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டித்தந்த அந்த பேணுதலுக்கு மாற்றம் வந்துடாமல் கங்கம் ஏற்பட்டு விடாமல் நாம் என்ன செய்யணும்? எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சேலஞ்ச். நாங்கள் இதை சரியாக செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்கிறோம். எந்த கட்டத்திலையும் சமுதாயத்துடனான உறவாடலாக இருந்தாலும், பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நாங்கள் எதை பேணுறோம்? கு அம்ஃபுசக்கும் வாகலி. நாங்கள் எங்களை ஷிர்கில் இருந்து, பிதாத்தில் இருந்து, குஃபுரில் இருந்து, மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இருந்து, இறையச்சத்துக்கு முரணான காரியத்திலிருந்து நாங்கள் எங்களையே நிச்சயமாக பாதுகாத்து கொள்வோம் என்றா, இந்த குழப்பங்களில் ஃபித்னாக்கல்ல மாட்டி பற்றாமல் நாங்கள் முறையாக வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக அன்பார்ந்த கணித்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, மலர்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, நல்ல மரணத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக நிச்சயமாக என்ன செய்வோம்? நாம் மாறுவோம். அல்லாஹுத்தால் அதற்குரிய வழிகளை நம்மளுக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்தி தருவான். எனவே எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ, அதன் பிரகாரம் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தாக மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆஹிர தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரன்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்முடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போது பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைப்பிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிடும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிடும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். உபாரக்கல்லாஹு ஃபீக்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
4: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ், ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக வருகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே என்கக்கூடிய ஹதீஸை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீஸை, இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலகீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால், நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம், அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது, ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறதுங்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்றிருக்கிறதே இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாக மோது முறிஞ்சிடும். இன்னொன்றிருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டன்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாடுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை, அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொடப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது, தற்செயலா படுதல் என்கிறது, அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு, சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொது ஆணுறுப்பு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் அது தொடுவதால் தான் ஒது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரித்தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஒது முறியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒது முறியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
5: முஸ்லிம் வானொலி நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருக்கலாம்.
6: فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم

ونمارق مصفوفة وزرابي مبثوثة. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يرويه عن ربي: الصوم لي وأنا وجزابي. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ஒரு மாதத்தை அல்லாஹ் வரவேற்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் முழு உலக மனிதர்களும் திசை திரும்ப வேண்டிய இந்த காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை இதே போன்று பெருநாள் தினங்களில் மக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தினத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தன்னுடைய தொழுகையில் ஓதக்கூடிய சூராக்களில் ஒரு சூரா தான் சூரத்துல் காஷியா என்ற சூரா. ஏனென்றால் சகோதரர்களே, இந்த சூரத்துல் காஷியா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. குர்ஆன் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரம் வழிகாட்டிய வேதம் அல்ல. இரண்டாவது, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் அறிவித்த ஒரு வேதமும் இந்த குர்ஆன் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு இறக்கிய இந்த வேதம், மனித சமூகம் இந்த வேதத்தை எடுத்து பாடம் படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கின்றான், மனித சமூகத்தினர்களே, முஸ்லீம்களை பார்த்து மாத்திரம் அல்லாஹ் கேட்கவில்லை, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு காஷியாவுடைய செய்தி வந்ததா? அவ்வாறென்றால் உலகத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கேள்விப்படுகின்றோம். ஆபத்தான நிகழ்வுகள், மிக மிக அதிர்ச்சியான நிகழ்வுகள். சகோதரர்களே, உலக மக்களுக்கு இந்த அழைப்பை கொடுங்கள், இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வையுங்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் விளங்கி வைத்திருக்கிறோம் இந்த செய்தியை. என்ன செய்தி? ஒரு நாள் வரப்போகிறது, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, முழு உலக மனிதர்களும் ஒரே வினாடியில் மௌத்தாகுவார். ஒரே வினாடியில், ஒருவருக்கு பிறகு ஒருவர் அல்ல, ஒரு கண்டத்தில் மரணித்ததற்கு பிறகு மறு கண்டம் அல்ல. சகோதரர்களே, காஷியா என்றால் எல்லோருமே மயங்கி விடுவார்கள். எவ்வாறான ஒரு நிகழ்வு என்று பாருங்கள். அல்லாஹ் இதை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். இன்று உலகமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது, உலகமே பயந்து கொண்டிருக்கிறது. சில லட்சக்கணக்கான மரணங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, மனித சமூகத்தினர்களே, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? எவ்வளோ பாரதூரமான செய்தி சகோதரர்களே, சாதாரண செய்தி அல்ல இது. இந்த செய்தியை விட்டும் நாம் பராமுகமாக இருக்கின்றோம். ஆக முக்கியமான பயங்கரமான செய்தி அதுதான் காஷியா. காஷியா என்றால் என்ன? ஒவ்வொரு ஊராக மரணிப்பதல்ல, ஒவ்வொரு கண்டமாக மரணிப்பதல்ல, ஒரே வினாடியில் முழு உலகமும் மையத்தாக இருக்கும். எப்படி மையத்தாக இருக்கும்? அல் காரியா,

அல்லாஹ் சொல்கிறான், மிக பயங்கரமான ஒரு செய்தி, அல் காரியா, உள்ளங்களை நடுங்க வைக்கும் செய்தி. மல் காரியா, காரியா என்றால் என்ன? நபியே, இந்த பயங்கர செய்தி என்ன தெரியுமா? சகோதரர்களே, மறுத்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை. இது வானத்துடைய செய்தி, இது உலகத்தார்களுடைய செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல இது. யௌம யகூனுன்நாஸு கல் ஃபராஷில் மப்ஸூஸ், முழு மனித சமூகமும் பரத்தப்பட்ட ஈசல்களை போல் இருப்பார்கள். அப்படியே மரணித்து கும்பம் கும்பமாக மையத்துகள் இருக்கு, கும்பம் கும்பமாக. சில நாடுகள் கேள்விப்படுகிறோமே, மையத்துகளை அடக்க முடியாது, மரணித்தவர்களை புதைக்க இடம் இல்லை, மையத்துகள் கும்பம் கும்பமாக இருக்கிறது. சகோதரர்களே, இதைவிட அல்லாஹ் சொல்கிறான், பரத்தப்பட்ட ஈசல்களை போல் ஒவ்வொரு நாட்டுடைய மையத்துகளும் அப்படியே கிடக்கும். இதுதான் காஷியா. எதிர்காலத்திலே இந்த உலகம் இவ்வாறான ஒரு நிகழ்வை காண இருக்கிறது. அதனாலதான் இன்று உலகம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது. ஏன் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறது உலகம்? ஏன் உலகத்துக்கு குர்ஆன் தேவை? ஏன் ஐரோப்பாவுக்கு குர்ஆன் தேவை? ஏன் அமெரிக்காவுக்கு குர்ஆன் தேவை? குர்ஆனுக்குள் முழுதும் இருக்கிறது. குர்ஆனை விளங்காதவர்கள் தான் இஸ்லாத்துக்கும் குர்ஆனுக்கும் ஏச தொடங்குவோம். குர்ஆனுக்குள் இருக்கிறது முழுதும் தேடுங்கள், தேடி பாருங்கள். ஏன் இந்த குர்ஆன் மனிதர்கள் பேசியதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல, மனித மூளைகளால் உருவாக்கப்பட்டது அந்தந்த காலத்துக்கு தான் பொருந்தும். இது ஏக இறைவன் அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேத வாக்கி. இது உலக முடிவும் வரை இந்த குர்ஆன் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாள் ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா, இந்த செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்க, கிடைக்காது, கிடைத்தது என்றல்ல இந்த இடத்தில் கருத்து. சகோதரர்களே, கிடைத்தால் தயாராக வேண்டும். கிடைத்தால் என்ன தயாரிப்பு? அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளையில் முழு உலகத்தையும் நான் இரண்டாக பிரிப்பேன், முழு உலக மனிதர்களையும் இரண்டாக பிரிப்பேன் நான். வுஜூஹு யௌமஇதின் காஷியா ஆமிலதுன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா.

0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0843.
2: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிக்கும் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
1: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: சுடக்கூடிய உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு கடினமான நெருப்பிலே நீங்கள் நுழைவீர்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அங்கு மிக சூடான தண்ணீர் தான் உங்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். நீங்க குடிக்கிறதல்ல, எந்த சின்ன பிள்ளையும் மருந்து குடிக்கிறதல்ல, மருந்து குடிக்க கொடுக்கப்படுற. சிறுபிராயத்திலே மருந்து எவ்வாறு குடிப்பது? தாய் ரெண்டு கையையும் ரெண்டு காலை வாய்களுக்குள் விரலை நுழைவித்து கரண்டிய இரண்டு பற்களுக்கு மலக்குகள் குடிக்க கொடுப்பார்கள். அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள். உலகத்துடைய முழு நிலைமையும் மாறலாம், ஏதும் நடக்கலாம் சகோதரர்களே. திடீரென்றிருக்கும் பொழுதுதான் வானம் வெடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த நேரம் இந்த 12:30, 12:30, 1 மணிக்கு வானம் வெடித்தால் எவ்வாறு இருக்கும்? இது குர்ஆனில் உள்ளது. இத சமாஉன் ஷக்கத், வானம் வெடிக்கிறாமன எங்கோட சகோதரர்களே, திடீரென்றிருக்கும் பொழுதுதான் கடல் பத்த தொடங்கும். திடீரென்று தான் முழுதும் சொல்லிவிட்டு வாரதில்லை சகோதரர்களே. இது எங்களுடைய குர்ஆனுக்குள் இருக்கிறது, குர்ஆனுக்குள் இருக்கிறது. திடீரென்று தான் மரணம் வருவதும், திடீரென்று தான். எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பவர்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள். எந்த நேரமும் எனக்கு அடுத்த நிமிடம் இது நடக்கலாம், இவன் தான் முஸ்லீம், இவர் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ் சொல்கிறான், நரகத்திலே ஜெயில உட்கார்ந்து புட்டுவத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்றதல்ல.

நரகத்தில் போடப்பட்டு துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ. உங்களுக்கான சாப்பாடு லரி என்ற முள்ளை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. ஒட்டகம் கூட அந்த லரியை சாப்பிடாது. அந்த அளவு துர்நாற்றம், அந்த அளவு முள்ளு, அதுதான் உங்களுக்கு சாப்பாடு. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் மாட்டீர்கள், பசியும் போகாது. சகோதரர்களே, உலகத்தில் வந்தது எதற்காக? உலகத்தில் நாம் வரவில்லை, ஒருவன் அனுப்பினான், அவன்தான் அல்லாஹ். நாம் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியுமா? அனுப்பினோர் ஒன்றிருக்கிறான், அவன் எடுப்பான் எங்களை இன்ஷா அல்லாஹ். அந்த அல்லாஹுடன் போகும் பொழுது சகோதரர்களே, சீதேவியாக போகவேன். அல்லாஹுடன் செல்லும் பொழுது சீதேவியாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ஒரு கூட்டம் இவ்வாறு உலகத்திலே, மற்ற கூட்டம் அல்லாஹ் சொல்கிறான்.

சகோதரர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலக மனிதர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உலகம் அல்ல. வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகு ஆரம்பிப்பதுதான் வாழ்க்கை. இதை நம்புங்கள், இதை நம்புங்கள். மறைவான விடையமைவைகள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நீங்கள் மரணித்தால் உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் செழிப்பாக இருக்கும். உங்களுடைய முகம் செழிப்பாக, சிரித்த முகம். சிரிக்கிறது அங்கதான். மரணத்துக்கு பிறகு சிரிக்க தொடங்கினா சகோதரர்களே, அந்த சிரிப்பு முடியறதில்லை. நீங்க கேட்கலாம், மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா? அதுதானே வாழ்க்கை. உலகம் என்ன வாழ்க்கை? குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதானே சகோதரர்களே. அந்த வாழ்க்கை தானே நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்துடைய முதல் மனிதர் யார்? ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வாழ்ந்தது 1000 ஆண்டுகள் தான். ஆனால் இன்று அவர் கபருக்குள், கிட்டத்தட்ட 7000-8000 ஆண்டுகள் கபருக்குள். எந்த வாழ்க்கை பெரியது? ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டுகள் தான். ஆனால் மண்ணுக்குள் தற்பொழுது 1400 ஆண்டுகள் மண்ணுக்குள். இந்த வாழ்க்கை பெரியது சகோதரர்களே, இந்த வாழ்க்கை பெரியது. உலகம் வாழ்க்கையே இல்லையே. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 60 ஆண்டுகள் வாழ்க்கையா? உலக வரலாற்றை படியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய அடிப்படையில். சகோதரர்களே, நாளை ரமலான் வருகிறது. இரவோடு ரமலான் ஆரம்பிக்கின்றது. எந்த குறைவும் செய்து விடாதீர்கள் இபாதத்துகளிலே. அது பள்ளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நோன்பு பிடிப்பது, தராவீஹ் தொழுவது, குர்ஆன் ஓதுவது, சதகாக்கள் கொடுப்பது, இஃப்தார்களுக்கு உதவி செய்வது, சஹர்களுக்கு உதவி செய்வது, ஜகாத் கொடுப்பது, முழு அமல்கள், மற்ற மனிதர்களோடு நல்ல குணத்தோடு நடப்பது. அல்லாஹ் முழு உலக மனிதர்களுடைய நோன்பை வைத்து அல்லாஹ் முசீபத்துகளை இல்லாமலாக்கலாம், சோதனைகளை இல்லாமலாக்கலாம். அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து என்னிடம் வந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் பசுமையான, சிரிக்கக்கூடிய, இளங்கக்கூடிய முகமாக உங்களுடைய முகம் மாறும் மரணத்துக்கு பிறகு. உலகத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் பொருந்திய கல்பாக மாறும். முகத்திலையும் சிரிப்பு, கல்புலையும் சந்தோஷம். அமலால் மாத்திருந்தான், வேறொன்றும் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் 8 வகையான இன்பங்களை சொல்கிறான், வாக்களிக்கின்றான். ஒரு அரசியல்வாதி அரசியலில் இறங்குவதற்கு முன்னால் அவருக்கு தெரியும், நான் வெற்றி அடைந்தால் எனக்குரிய சம்பளம் என்ன, எனக்குரிய வாகனம் என்ன, எனக்குரிய ஃபெசிலிட்டிஸ்கள் என்ன. அவருக்கு தெரியும், இரவு பகலாக பாடுபடுவார், இரவு பகலாக பாடுபடுவார். தன்னிடம் இருக்கும் அவ்வளோ பணத்தையும் செலவழிப்பார். ஏன்? அந்த கதிரையை நான் அடைய வேண்டும், பார்லிமெண்ட்ல ஒரு சீட்டை நான் எடுக்க வேண்டும். எடுத்தால் இவ்வளோ இன்பங்கள். அல்லாஹ் வாக்கு தாரான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழுங்கள். 8 வகையான இன்பங்களை உங்களுக்கு நான் தருவேன். அதில் முதல் இன்பம் தான் உங்களுடைய முகம் சிரிக்கிறது. சிரிப்பது பாக்கியம் கியாமத்திலே. மரணத்துக்கு பிறகு சிரிப்பது அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சொர்க்கம். 5 பேச்சஸ், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அல்ல மாளிகைகள் எல்லாம் சொர்க்கத்திலே.
சொர்க்கத்திலே உள்ள மாளிகை ஆலியா, ஆலியா, ஆலியா என்றால் அவ்வளோ உயரம். ஹதீஸிலே வந்திருக்கிறது சித்தூன மீலா, 60 மைல். ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய பங்களா 60 மைல். புர்னே சுல்தான் கூட அவ்வாறு கிடையாது, வெள்ளை மாளிகை கூட அமெரிக்காவுடைய அவ்வாறு கிடையாது. 60 மைல் ஒரு ஆளுக்குரிய பங்களா. அல்லாஹ் சொல்கிறான் இந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனாலதான் நோன்ப அல்லாஹ்வுக்காக பிடிங்க சகோதரிகளே. வேற யாருக்காக நோன்பு பிடிக்கிறது இல்லை, பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது அல்லாஹ்வுக்காக, இரவை நின்று வணங்குறது அல்லாஹ்வுக்காக. அது பள்ளியில் இருக்கலாம், அது வீட்டில் இருக்கலாம், தனி அறையில் இருக்கலாம், எங்கும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாப. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஈமானோடும் நன்மையை நாடியும் நோன்பு பிடிப்பாரோ அவருடைய பாவம் தான் மன்னிக்கப்படும். மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். இந்த மூணு ஹதீஸுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த வார்த்தை ஈமான் இஹ்திசாப். ஈமான் அல்லாஹ், இஹ்திசாப் இவ்வளோ பெரிய 8 வகையான இன்பம் எனக்கு இருக்குதுன்னு நன்மையை நாடி அமல் செய்து. அல்லாஹ் சொல்கிறார் லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீர்கள், அவ்வளோ நிம்மதியாக சொர்க்கத்தில் வாழுவீர்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா, அவங்களோட சொர்க்கத்துக்குள்ள ஊற்றுகள், தஸ்னீம் என்ற ஊற்று, சல்சபீல் என்ற ஊற்று உங்களோட சொர்க்கத்துக்குள் பீரிட்டு பாயும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு நோரலியாக்கு போகணும், ரம்போடைக்கு போகணும். ஊற்றுகளை பார்க்கறதுக்கு உங்களோட சொர்க்கத்துக்குள் அல்லாஹ் சொல்கிறான் உங்களோட சொர்க்கத்துக்குள் ஊற்றுகள், உயர்ந்த உயர்ந்த கட்டில்கள் எல்லாம் போடப்பட்டிருக்குது, நீங்க ரெடியா அல்லாஹ் கேட்கிறார். ஐந்தாவது இன்பம், அனைத்து கிளாஸ் பிளேட் ஜக் எல்லா செட்டும் வைக்கப்பட்டிருக்கு, நீங்க வாங்க அவ்வளவுதான், நீங்க வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் அவ்வாறு வாழ்ந்து காட்டினார்கள். எல்லாமே ரெடி சகோதரர்களே. சொர்க்கத்துல ஷாப்பிங் போறது இல்லை, சொர்க்கத்துல ஒரே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஷாப்பிங் போறது. எனதுக்கு தெரியுமா, ஷாப்பிங் போறதே அழக கூட்டுறதுக்கு. ஷாப்பிங் போய் கொண்டிருக்கும் போது ஒரு காத்தடிக்கும் சொர்க்கத்திலே, அந்த காத்தோடு அழகு கூடும், கணவனுடைய அழகும் கூடும், மனைவியுடைய அழகும் கூடும். வீட்டுக்குள்ள போனதோட மனைவி சொல்லுவாள் அழகு கூடியிருக்குதே, கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து உங்களோட அழகும் கூடியிருக்குதே. மார்க்கெட் போறதே ஃபேஷியல் பண்றதுக்கு தான் சொர்க்கத்துல மார்க்கெட், அழகை கூட்டுவதற்கு தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட். வேறொன்றும் அல்ல, முழுதும் வைக்கப்பட்டிருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான் என்றால் தலையணைகள் எல்லாம் அணிவகுப்பாக வைக்கப்பட்டிருக்கு. என்ன இவ்வளோ பெரிய பங்களாவுக்குள்ள எத்தனை தலையணை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களா. இங்க இருக்கிற மாதிரி பாப்பா உம்மா பிள்ளைகள்லாம் ஒரு வீட்டுக்குள் அல்ல. தலையணைகள் எல்லாம் அவ்வாறே அணி அணியாக அடுக்கப்பட்டிருக்கும். கடைசி 8வது இன்பம் வசராபி உமபு காப்பட்,
விலை உயர்ந்த காப்பட், பச்சை நிறை காப்பட், அழகான பச்சை நிறை காப்பட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கு. அதற்குத்தான் உலகத்தில் கொஞ்ச தியாகங்கள் சகோதரர்களே, மனித சமூகத்தினர்களே, இது முழு உலகத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அது யாராக இருக்கலாம், கருப்பர், வெள்ளையர், ஆங்கிலேயர், ஆங்கிலம் தெரியாதவர், படித்தவர், பாமர மகன், முழு உலக மனிதருக்கும் இதை அடையலாம், இந்த இன்பத்தை அடையலாம். இந்த ஏழு வகையான இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சிலர் நம்ப மாட்டோம். எங்களுடைய உலகத்துடைய மனிதர்களுடைய பழக்கம்தான் நம்பாது. அல்லாஹ் நம்ப மாட்டோம் என்று தெரிந்துதான் நாலு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறார். சரி, இந்த சொர்க்கம் இந்த நரகம் இருப்பதை நீ நம்ப வேண்டுமா? உலகத்தில் என்னுடைய நாலு படைப்புகள் இருக்கிறது, இதை நம்பினால் அவைகளை நம்பு. முதலாவது, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இல ஜிபாலி கைஃப நுஸிபத் وإلى الأرض كيف سطحت. இந்த நாளும் என்னுடையது அல்லாஹ் சொல்றார். எங்க அல்லாஹ் சொல்றார், இந்த நாளும் என்னுடையது. முதலாவது என்ன, أفلا ينظرون إلى الإبل. ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா அல்லாஹ் கேக்குறான். எவ்வளவு அழகான உதாரணம், ஒட்டகத்தை பார்த்திருக்கீங்களா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடு போன்றதல்ல ஒட்டகம், எல்லோருக்கும் தெரியும். ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டு பால் குடிக்கலாம். மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டு பால் குடிக்கலாம், மாட்டில் வண்டில் கட்டலாம். மூன்று, ஒட்டகம், ஒட்டகத்துடைய பாலும் குடிக்கலாம், ஒட்டகத்துடைய இறைச்சியும் சாப்பிடலாம், ஒட்டகத்துடைய சிறுநீரும் வைத்தியத்துக்கு குடிக்கலாம், ஒட்டகத்துக்கு மேல் ஏறியும் பிரயாணம் பண்ணலாம். முழுதும் செய்ய முடியுமான ஒரு மிருகம்தான் ஒட்டகம். ஒட்டகம் கடலில் எவ்வாறு கப்பல் இருக்கிறதோ, தரையுடைய கப்பல் ஒட்டகம். சில காலம் ஒட்டகம் கிட்டத்தட்ட 30-40 நாள் தண்ணீர் குடிக்காமல் அப்படியே வாழும் மிருகம் ஒட்டகம். அதுதான் வித்தியாசமான படைப்பு ஒட்டகம். ஒட்டகத்துடைய முழு இடத்திலும் மருந்துதான். ஒட்டகத்துடைய இறைச்சி மருந்து, ஒட்டகத்துடைய பால் மருந்து, ஒட்டகத்துடைய சிறுநீர் மருந்து, முழுவதுமே மருந்துதான் சகோதரர்களே. படைத்தவன் சொல்கிறான், கொஞ்சம் சிந்தியுங்கள். யாரும் மடத்தனமாக அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. யாரும் மடத்தனமாக இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல் விடயம், அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத். இரண்டாவது, வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்குது என்பதை பார்க்கவில்லையா? வானத்தை உயர்த்தியவன் யார்? வானத்துடைய கிலோமீட்டர் யாருக்காவது தெரியுமா? வானத்துடைய தூரம் யாருக்காவது தெரியுமா? சகோதரர்களே, வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், நான் வானத்தை நாங்கள் விசாலப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இவ்வளோ வானத்தை உயர்த்தியது அல்லாஹ். வானத்துடைய முகட்டை உயர்த்தியவன் அல்லாஹ். இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு சகோதரர்களை அல்லாஹ் கேட்கின்றான், இந்த மலைகளை நட்டியது யார்? உலகத்தில் எத்தனை மலை இருக்கிறது, எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்குது, இந்த மலைகளை நட்டியவன் யார்? நான். இது மூணாவது என்னுடைய படைப்பு. நான்காவது, பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. பூமி விரிக்கப்பட்டிருக்கிறது சகோதரர்களே,
இந்த பூமியை விரித்தவன் யார்? இந்த நாலு படைப்பும் புத்தி உள்ளவர்களுக்கு வலம். இதற்கு படிக்க தேவையில்லை, இதற்கு பிஏ எம்ஏ பிஹெச்டி முடிக்க தேவையில்லை. ஒரு விவசாயி ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடியவர், பாலைவனத்திலே நின்று கொண்டு ஒட்டகத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், வானத்தை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், மலைகளை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், பூமியை பார்த்து அல்லாஹுவை அறியலாம், சாதாரண புத்தி கொடுக்கப்பட்டவர்களும் அல்லாஹுவை அறியலாம். அதற்குத்தான் இந்த நாலு உதாரணம். முதல் ஒட்டகம், இரண்டாவது மலைகள், மூன்றாவது வானம், நான்காவது பூமி. சகோதரர்களே, இதை படித்தாவது அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த நாளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், நபியே ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர். மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நபியே. நபி இல்லாத காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1000 வருடம் தாண்டி விட்டது. இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம். சகோதரர்களே, உலமாக்களுடைய பொறுப்பு உபதேசம், இந்த குர்ஆனை ஓதி காட்டுதல். ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுசைதிர். நபியே, நீங்கள் சாட்டப்பட்டவர் அல்ல, உபதேசம் பண்ணு. இந்த உபதேசம் நடக்குது சகோதரர்களே. மனித சமூகத்தினர்களே, கொஞ்சம் கேளுங்கள். ஏசுறதை நிறுத்திவிட்டு கொஞ்சம் கேட்டு சிந்தியுங்கள். அல்லாஹ் மூளைகளை தந்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்திப்பதற்குத்தான். மிருகங்களை விட அல்லாஹ் ஒரு புத்தியை கூட்டி தந்திருக்கிறான் சிந்திப்பதற்குத்தான். அல்லாஹ் சொல்கிறான், யார் புறக்கணித்தார்களோ நிராகரித்தார்களோ அவங்களை விட்டுருங்க நபியே. அல்லாஹ் அவர்களை பெரிய தண்டனையில் போட்டு வேதனை செய்வார். ஒரு நாள் வரும், முழு உலகத்துடைய படைப்புகளும் என் பக்கம்தான் திரும்ப வேண்டும். எங்கள்ல யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவங்கள யாட்ட போயிட்டாங்க சகோதரர்களே, அல்லாஹ் கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே விளங்கி விட்டது. அல்லாஹ் எங்களுக்கு ஆயுள தந்திருக்கிறான். தௌபா செய்வோம் சகோதரர்களே, அல்லாஹும் பக்கம் மீளுவோம். தொழுகை இல்லாதவர்கள் தொழுகையை கடைபிடியுங்கள். இதுவரைக்கும் நோன்பு பிடிக்காதவர்கள் நோன்பை பிடிங்கள். அல்லாஹுவை தவிர லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. ஒதுங்கும் தளம் வேற இடம் இல்லை சகோதரர்களே, எங்கும் விரண்டோட முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களால் ஓட இயலாது, ஓடி முடிக்க இயலாது, எனக்கிட்ட தான் வரணும். எங்கு ஓடினாலும் அல்லாஹ் சவால் விடுகிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்தத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த்

0: மனித ஜின்களே, உங்களால் ஏழுமென்றால் வானத்துடைய ஓரங்கள் வரை ஓடுங்கள், ஆனால் உங்களால் தப்ப முடியாது. இது இறை வாக்கு சகோதரர்களே. இன்ன இலைனா இயாபஹும் ثم ان علينا حسابهم எங்கள்ட்ட வாங்க, உங்களோட கணக்கை நாம் பார்ப்பேன் என்று உங்களை படைத்த அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹுவை விளங்குவதற்கு, ஒரு சந்தர்ப்பம் மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை விளங்கி அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். கண்ணை பொத்துவதோடு சந்தர்ப்பம் முடிந்துவிடும். அல்லாஹ் இந்த ரமலானையும் தந்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, முடியுமானவர்கள் முடியுமான அமல்களில் முன்னேறி இந்த நாட்டையும் உலக மனிதர்களையும் அல்லாஹுவின் பால் அழைத்து அல்லாஹுடைய சிந்தனையை கொடுத்து முழு உலக மனிதர்களையும் சொர்க்கத்தின் பால் அழைத்து செல்லும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கையில் தந்திருக்கிறான். மௌத்துக்கிடையில், மரணத்துக்கிடையில் இந்த பொறுப்பை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், மலிகுல் குத்தூஸ் யா அல்லாஹ், ஹையுல் கையூம் யா அல்லாஹ், எங்களுக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. எங்களுக்கு இறங்கியிருக்கும் இந்த நோயை, இந்த நாட்டையும் பாதுகாப்பாயாக. முழு உலக மனிதர்களையும் பாதுகாப்பாயாக. உலகத்துடைய கஷ்டங்கள், ஆகிரத்துடைய கஷ்டங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ், நீ ஹையுல் கையூம் யா அல்லாஹ், நீ மரணிக்க மாட்டாயா அல்லாஹ், நீ தூங்காதவன் யா அல்லாஹ், என்றென்றும் விழித்திருக்கக்கூடியவன் யா அல்லாஹ், படைப்புகளை படைத்து அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கக்கூடிய ரஹ்மானே யா அல்லாஹ், உன்பக்கம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகமும் உன்பக்கமே கையேந்திருக்கிறது ரஹ்மானே. ஒவ்வொரு மதத்தினர்களும் அவரவர்களின் கடவுள்களை அழைக்கிறார்கள் யா அல்லாஹ். உன்னை ஏற்றுக்கொண்ட நாம் உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயாக, நீ யார் என்பதை தெளிவுபடுத்துவாயாக. ரமலானை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, சரியான முறையில் நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக, நின்று வணங்கும் பாக்கியங்களை தருவாயாக, சதக்காவுடைய ஜக்காத்துடைய பாக்கியங்களை தருவாயாக. முழு உலக மனிதர்களையும் உன் பக்கம் அழைக்கும் அந்த பொறுப்பை, அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ரமலான் வித்தியாசமான விசேடமான ரமலானாக, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யும் ரமலானாக ஆக்குவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. சோதனையில் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய சோதனை யா அல்லாஹ், சோதிப்பதால் உனக்கு எந்த லாபமும் கிடையாது ரஹ்மானே. வெகு சீக்கிரம் பள்ளிவாசல்கள் திறக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ், ஜும்ஆக்கள் தொழுவிக்கப்பட தௌஃபீக் செய்யா அல்லாஹ். நீ நாடினால் உனக்கு முடியும் ரஹ்மானே, நீ நாடினால் முடியும் ரஹ்மானே. எத்தனையோ பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் உனக்கு முன்னால் சிந்தப்படுகிறது யா அல்லாஹ். எத்தனையோ வயோதிபர்கள் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி இஃப்தாருடைய நேரத்தில் உடம் இறைஞ்ச போகிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுடைய துவாவுடைய பரக்கத்தால் இந்த உலகத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமலாக்குவாயாக. இந்த நாடு வளம் பெற்று இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நேர்வழியையும் காட்டுவாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் அழகாக்குவாய். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இறுதி நபி, முதலில் சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மனிதர்களே, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 தடவைகள் தௌபா செய்கிறேன் என்றார்கள் என்றால் நம்ம எத்தனை தடவை செய்ய வேண்டும்? தௌபாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். நம்ம செய்யக்கூடிய பாவங்களை பொறுத்தவரையில் அந்த பாவங்களுக்காக நம்ம தௌபா செய்து அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலமாக்கள் அதற்கு சில நிபந்தனைகளை கூறுகிறார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இஹ்லாஸ். அது பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும், ஒரு ட்ரெடிஷனலாக செய்யக்கூடாது, ஃபார்மாலிட்டிக்காக தௌபா செய்யக்கூடாது. ரைட், தௌபாவை அல்லாஹுக்காக செய்ய வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த ரமலான் வந்தால் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த ட்ரெடிஷ்னல் தௌபா செய்கிறவங்க, பள்ளிவாசலுக்குள்ளே ஸ்பீக்கரை போட்டுட்டு லைட்டையும் போட்டு வச்சுட்டு கடைசியில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டை உள்ளுக்கு டிம் பண்ணுறது, இதெல்லாம் வித்தியார்த்திகள். அது ரமலான் 27 அண்டைக்கு மட்டும் ஸ்பெஷல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது இஹ்லாஸான தௌபா கிடையாது. அவர் இருந்துக்கு என்ன செய்வார் இமாம்? யா அல்லாஹ், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் எல்லாம் ஒத்தகரத்துள்ள சொல்ல திரும்ப திரும்ப போட்டு போட்டு அவர் சொல்லுவார். இவர் இருந்துக்கு ஆமீன் சொல்கிறது. ரைட், அந்த தௌபா அல்ல. தௌபாவினுடைய முதல் கண்டிஷன் என்ன? இஹ்லாஸ். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? அந்த பாவத்தை விடணும். நம்ம செய்கிற தௌபா செய்ய போகிறோம்னா செய்கிற பாவத்தை விட வேண்டும். இப்போ தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிற ஒருவர் தௌபா செய்ய போகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்தை அவர் விட வேண்டும். அப்போ இனி பர்ஃபெக்டாக தொழுவேன் என்கிற முடிவுக்கு வரணும். மூன்றாவது வந்து, இனிமேல் இந்த பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும். உறுதியான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த தப்பை, இந்த பாவத்தை இதற்கு பிறகு நான் செய்ய மாட்டேன் என்று. நாலாவது என்ன செய்ய வேண்டும்? அவர் ஃபீல் பண்ணணும், நான் இவ்வளோ காலம் இப்படி பண்ணிட்டேனே, என்னுடைய தாய்க்கு இப்படி பண்ணிட்டேன், என் மனைவிக்கு இப்படி பண்ணிட்டேன், என்னுடைய அண்டை வீட்டாரோடு இப்படி நடந்து கொண்டு விட்டேன், நான் தொழுகையில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன், பொருளாதாரத்தில் இப்படி நடந்து கொண்டு விட்டேன் என்று அதை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதமு தௌபா, கவலைப்படுவதே ஒரு தௌபா என்றார்கள். அப்போ அந்த ஃபீலிங் நமக்கு வர வேண்டும். அதே போன்று அடியார்களுக்கும் நமக்கும் இடையில் உள்ள இஷ்யூஸாக இருந்தால், பிரச்சனைகளாக இருந்தால், ஈகோவெல்லாம் பார்க்காம அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது ஒரு டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட். நிறைய பேர் இதற்கு இன்னும் முக்கியத்துவம், நான் உட்பட நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம தான் இருக்கிறோம். அதனுடைய பாரதூரத்தை இன்னும் நம்முடைய உள்ளம் சரியாக புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கு. நம்மகிட்ட ஈகோ வந்துடுது உடனே. இப்போ மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள், அடுத்தவருடைய ஹக்குகளில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்தவரையில் அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நீதியானவன். அல்லாஹ்வுடைய நீதியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ரெண்டு மிருகங்கள், ரெண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று குத்துகிறது. கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு குத்தி விட்டால் இரண்டு ஆடுகளையும் மறுமையில் எழுப்பி அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த உலகத்தில் கொம்பில்லாமல் குத்தப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் கொம்பை கொடுப்பான், குத்தி ஆட்டுக்கு அல்லாஹ் பழிதீர்ப்பான். இப்போ பகுத்தறிவில்லாத மிருகத்திற்கே இந்த நிலை என்றால் மனிதனுடைய நிலை என்ன? நீதி நிச்சயமாக கிடைக்கும், அதில் நோ டவுட். 100% உறுதியாக அல்லாஹ் நமக்கு நீதியை பெற்றுத் தருவான் மறுமையில். அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததரூன மனில் முஃப்லிஸ், தி பேங்க்ரப்டானவன், திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் அவங்களுடைய வழக்கத்தில் உள்ள அந்த பேங்க்ரப்ட், அந்த நம்ம தமிழில் நம்ம ஸ்ரீலங்காவில் வங்குரோத்துன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு பழக்கமான வங்குரோத்துக்குரிய விளக்கத்தை சொன்னார்கள். என்னது? மல்லா தீனார் அலகு வலா திருஹம். யாருக்கு தீனாரும் திருஹமும் இல்லாமல் போகிறதோ அவர்தான் முஃப்லிஸ் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தீனார் திருஹம் இல்லாமல் போனால், இன்றைக்கு இல்லாமல் போனால் நாளைக்கு கிடைக்கும், அல்லது இல்லாமல் போனால் ஒன்றும் ஆக போறல்ல. ஆனால் உண்மையிலேயே இஃப்லாஸ் என்பது என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தில் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக ஏசுவது, தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயமாக அடிப்பது, தன்னுடைய சகோதரனின் பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டுவது, தன்னுடைய சகோதரனின் இரத்தத்தை அநியாயமாக ஓட்டுவது, தொழுகையாளி நோன்பாளி இபாதத்துகள் செய்யக்கூடிய மனிதன் இப்படி செய்துவிட்டு மறுமையிலே அவன் வந்து நிற்கும் போது அல்லாஹ் அவனையும் இவனால் பாதிக்கப்பட்டவனையும் அழைத்து என்ன செய்வான்? இந்த உலகத்தில் தொழுது கொண்டு நோன்பு பிடித்து கொண்டு இருந்த மனிதனுடைய நன்மைகள் அவ்வளவையும் எடுத்து பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் யார்? எல்லாம் லாஸ்ட். அவர தொழுகை, அவர நோன்பு, அவருடைய தர்மம், அவருடைய ஹஜ், அவருடைய உம்ரா, அவர் செய்த திக்ருகள், ஓதிய குர்ஆன்கள், லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லா, எல்லாவற்றையும் எடுத்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் ஜீரோ, ஒன்றுமில்லை. அடுத்தது என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப பார்க்குறான். யார்? இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனை. ஆனால் அவன் சுவர்க்கத்திற்கு போவதற்கு தடையாக அவனுடைய பாவங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அவ்வளவு பாவங்களையும் எடுத்து இந்த தொழுகையாளிக்கு கொடுத்து விடுவான். இப்போ இவர் முதலையும் இழந்து அடுத்தவனுடைய நஷ்டத்தையும் சுமக்கிறார். இவர் தான் உண்மையான முஃப்லிஸ் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சின்ன விஷயம் அல்ல. அதனால தான் அல்லாஹுடைய ரஹீக்குல் மக்தூம் என்ற ஹதீஸ், அந்த சீரா புத்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கடைசி பகுதி எடுத்து வாசித்து பாருங்கள், கொஞ்சம் உருக்கமான பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்கள், அந்த கடைசி பகுதியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக அடிக்கடி வாசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தர்கிக் பண்ணுவதற்கு, மென்மையாக்குவதற்கு தேவையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியிலே ஷேக் முபாரக் பூரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னென்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மிம்பருக்கு வந்து, பள்ளிக்கு வந்து மிம்பரில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்றிருந்தால், அநியாயங்கள் செய்திருந்தால், ஃபல் யத்தஹல்லல் ஹுமின்ஹு, அவரிடம் போய் அதை ஹலாலாக்கி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் அவரிடத்தில் போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஹலாலாக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை மறுமையிலே தீனார் திர்ஹம் என்ற பேச்சு கிடையாது. அங்கே என்ன இருக்கும்? ஹசனாத் செய்ய ஆத்து தான் இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்ற பேச்சு தான் மறுமையில். எனவே அங்கே போய் கை செய்தப்படுவதற்கு முன்னால் தீனார் திர்ஹம் விஷயங்களை இந்த உலகத்தில் தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை உயர்த்தி சொன்னார்கள், சேட்டை தூக்கி சொன்னார்கள், என்னுடைய முதுகு இதோ இருக்கிறது, நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து பழி தீர்த்து கொள்ளட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யாருக்காவது அடித்திருந்தால் வந்து அவர் என்னிடத்தில் பழி தீர்த்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அவர் சின்ன விஷயம் அல்ல. இப்போ தௌபாவினுடைய அஞ்சாவது கண்டிஷன் என்ன? யாருக்காவது, நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இனபந்துக்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நமக்கு கீழே வேலை செய்தவர்களாக இருக்கலாம், ஒன்றாக மஸ்ஜிதிலே இருந்து தாவா பணி செய்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் விளையாடியவர்கள் நன்றாக மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பெரிய கொள்கைவாதியாக இருந்தாலும், பெரிய தக்குவாதாரியாக நீங்கள் இருந்தாலும், அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்லவர்களாக இருந்தால் மற்றவங்களை மன்னிச்சுட்டு போய் தேடிக்கணும். நம்ம பழி தீர்க்கணும்ன்ற நீயத்தோடு நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளால் ஒருவர் நரகம் போய்விடக்கூடாது. நமக்கு அநீதி இழைத்தாலும் யா அல்லாஹ் அவனை மன்னிச்சுட்டு துவா கட்டுட்டு போகணும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அநீதி இழைக்கிறவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் இப்படியும் சொல்றான், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காராக்கள் செய்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா இருக்கானுன்னு நீ நினைக்காத. அநியாயம் கொஞ்சம் பேர் நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம சமூகத்தில் சிலரை ஸ்டைல் பொழுதுபோக்கு என்னென்னா மற்றவனை சீண்டுவதும் மற்றவனுக்கு அநீதி இழைப்பதும் தான். வேறு பொழுதுபோக்கே அவருக்கு இல்லை. மற்றவன்ட குறைய தீர்றது, அதை பற்றி பேசுறது, அதை பற்றி எழுதுறது, லா ஹவுல வலா குவத் இல்லா பில்லா, அவருக்கு முழுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவரால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள், ஆனால் எதிராக கைதூக்க பயப்படுவாங்க. என்னென்ன அவங்களுக்கு மர்ம நம்பிக்கை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மா பொடுபோக்காக இருக்கிறான் என்று நபியை நீ நிச்சயமாக நினைக்க வேண்டாம். அவங்கள அல்லாஹ் பிற்படுத்துகிறான், பிடிக்க வேண்டிய டைமில் பிடிப்பான். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலேருந்து பாதுகாக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சப்ஜெக்டை பேசும்போது இறையச்சம் உள்ள ஈமான் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு கேள்வி வாரன்னால், இப்போ இருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆனால் மூத்தானவங்க அல்லது மிஸ் ஆனவங்க, இப்போ அவங்களோட கான்டெக்ட்ஸ் இல்லை நமக்கு, இவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றாங்க? இதற்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னால், இப்படி உங்களுக்கு அவங்க கிடைக்கல, உதாரணமாக அவங்களோட பிரச்சனை வந்து பொருளாதாரத்தோட சம்மந்தமானதுன்னு வைங்க, ஒருவருடைய காசை நீங்கள் அநியாயமாக எடுத்துட்டீங்க, இப்போ திருப்பி கொடுக்க நினைக்கிறீங்க, ஆள் இல்லை. இப்போ என்ன சொல்யூஷன்? அந்த பணத்தை அவருடைய பேரில் அல்லாஹுக்காக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். ரெண்டாவது, அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள். என்ன வத்தக்குள்ளாக மஸ்தத்தாத்தும், சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த குர்ஆன் வசனத்துக்கு ஏற்ப இதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை, ரைட்? வேறு பிரச்சனை, உதாரணமாக ஒருவரை பற்றி அவதூறு பேசியிருக்கிறோம், பொய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறோம் அவரை பற்றி. இப்போ என்ன செய்கிறது? அவர் இல்லை உயிரோடு, அல்லது அவரை நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த சந்தர்ப்பமும் நமக்கு இல்லை. இப்போ என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக நிறைய துவா செய்யுங்கள், அவருக்காக நிறைய இஸ்திஃபார் செய்யுங்கள், அதே நேரத்தில் அவரை பற்றி மற்றவர்களிடத்து நல்லா பேசுங்க. எந்த வாயால் அவர் மோசம், கெட்டவன், திருடன், விபச்சாரம் செய்தவன் என்று நீங்கள் பேசினீர்களோ, அதே வாயால் அப்படியான சபைகளை தேடி போய் போய் அவர் நல்லவர், அப்படி கிடையாது என்று நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ் போதுமானவன் என்று இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஐந்து கண்டிஷனோடு ஒருவர் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால் நிச்சயமாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை
3: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: You are listening to Muslim Vanoli.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி நேர்கள் இப்போது ஆண்ட்ராய்டு கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் முஸ்லிம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய வடிவிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்டு மற்றும் அப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களிலூடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வானொலி பற்றி உங்களது கருத்துக்களாக இருக்கட்டும், உங்களுடைய விமர்சனங்களாக இருக்கட்டும், எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். இலங்கை தொலைபேசி இலக்கமான, இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0974777161677 அப்படிங்கிற இலங்கை வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தினூடாக உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இணை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அர்ஷ் நடுங்கிய வரலாறு என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவானது சஆத் இப்னு முவாத் அவர்களுடைய தியாகத்தின் வரலாறாக இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தொழுகளுடைய வரலாற்றில் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எம்மை ஆச்சரியப்படுத்தும். 30 அல்லது 31 வயதில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர் 36 வயதில் மரணமாகி விடுகிறார். 5 அல்லது 6 வருடங்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த 6 வருடத்தில் அவர் செய்த தியாகம் அல்லாஹுடத்திலே சொர்க்கத்தை வாங்கி தந்தது, அல்லாஹுடைய தூதருடைய அங்கீகாரத்தை வாங்கி தந்தது. இத்துணை ஆண்டுகள் எம்முடைய வாழ்நாளில் அல்லாஹுடைய தீனில் இருக்கிறோம், இந்த தியாகத்தின் ஒரு அணுவையாவது நாம் தொட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்வு முழுக்க தியாகங்கள் தான் அந்த 5 அல்லது 6 வருடத்தில். அதில் எத்தனையோ நிகழ்வுகள் உண்டு, ஆனால் இந்த 2 நிகழ்வுகள் மிக முக்கியமானவை எம்முடைய ஈமானுக்கு. சஅத் இப்னு முஆத் அன்சாரி தோழர், அதுவும் அவுஸ் கோத்திரத்தாருடைய தலைவர், அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர். யூதர்களோடு, மக்காவாசிகளோடு, மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர். அவர் பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது, ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள், மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும். அது போராக மாறுகிறது. அது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்து, மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், எனக்கு ஆலோசனை செய்யுங்கள், இதில் நாம் எப்படி நடந்து கொள்வதென்று. அபூபக்கர் எழுந்தார்கள், மக்காவாசி. உமர் எழுந்தார்கள், மக்காவாசி. மிக்தாத் ரழியல்லாஹு எழுந்தார்கள், மக்காவாசிகள். அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை. யாரை? அன்சாரிகள், மதினாவாசிகள், அடைக்கலம் தந்தவர்கள். அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம், அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம், அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே வருகிறார்கள். அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், ஆலோசனை சொல்லுங்கள். அந்த மதினாவாசிகளில் தலைவர் சஅத் இப்னு முஆத் எழுந்திருக்கிறார்கள். எழுந்து சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள், அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹுடைய தூதரே, இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் என்று எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். எங்களை அழைத்து சென்று எந்த உறவை சேர்த்து வாழச் சொல்கிறீர்களோ சேர்த்து வாழ்கிறோம், வெட்டி வாழச் சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம், எங்களுடைய செல்வத்தில் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள், ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது. சுப்ஹானல்லாஹ், இதை எப்படி விளக்குவது? எங்களுடைய செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரை, எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானாலும், நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார். ஒருபோதும் எங்களில் ஒருவர் கூட, அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம். நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாஹ்வின் சந்திப்பையும் அல்லாஹ்வின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் தயார், எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள், நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், அந்த பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பத்ருடைய போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு பரணை அமைத்து வைக்கிறோம், அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், அதற்கு முன்னாலும் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை தாங்கிக் கொண்டிருப்பார்கள், எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு அருகில் இருக்கும், நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள், அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், அவருடைய வார்த்தை உண்மை, அதை உண்மைப்படுத்தினார். அல்லாஹுடைய தூதரோடு பத்ருடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு உஹதுடைய போர்க்களத்தில், அல்லாஹுடைய தூதரோடு ஹந்தக்குடைய முக்கியமான போர்க்களங்களில் பங்கு கொள்கிறார். ஹந்தக் அஹ்சாபுடைய யுத்தம், அதுதான் அவருடைய கடைசி யுத்தம். மக்காவாசிகள் எல்லோர்களையும் யூதர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். மதினாவில் இருக்கக்கூடிய பனு குறைதாவுடைய தலைவர்களுடைய யூதர்கள் எல்லா மக்காவாசிகளையும் ஒன்று சேர்த்து, எல்லா மக்கா குழுக்களையும் ஒன்று சேர்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகள் எல்லோர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு அணியில் நிறுத்துகிறார்கள். பனு குறைதா வாசிகள் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் சஅத் இப்னு முஆத் அவர்களோடு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களே இந்த போர்க்களத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற மிகப்பெரிய வருத்தம், மிகப்பெரிய காயம் சஅத் இப்னு முஆதை அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டியது. அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் தான் அவருடைய கரம் காயப்பட்டு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அந்த காயம் ஏற்பட்ட போது சஅத் இப்னு முஆத் சொன்னார்கள், யா அல்லாஹ், என் கண்ணின் குளிர்ச்சியை இந்த பனு குறைதாவுடைய விஷயத்தில் ஏற்படுத்த அவளின் மரணத்தை நீ ஆக்கி விடாது என்று சொன்னார்கள். அந்த காயத்திலேயே அவர்களுடைய மரணப்படுக்கையும் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் நோயிற்றிருக்கக்கூடிய சஅத் இப்னு முஆதை அடிக்கடி சந்திக்க செல்வார்கள். அல்லாஹுடைய தூதரை அவர்களோடு அபுபக்கர் செல்வார்கள், உமர் செல்வார்கள், அல்லாஹுடைய தூதரும் செல்வார்கள். அபுபக்கரும் உமரும் சஅத் இப்னு முஆதுடைய அந்த காட்சியை பார்க்கும் போது அழுவார்கள். அந்த நோயுடைய படுக்கையில் அந்த காயத்தால் அவர்கள் அழுவார்கள். அல்லாஹுடைய தூதர் தாடியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு அருகிலே கவலையில் நின்று சஅத் இப்னு முஆதை பார்த்து கொண்டிருப்பார்கள். சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஹ்சாபுடைய யுத்தத்தில் பனு குறைதாவுடைய துரோகத்தை எண்ணி எண்ணி வருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு மதினாவில் திரும்பி சென்ற அந்த போர் முடிந்ததற்கு பிறகு பனு குறைதாவை சுற்றி சிறையிடுகிறார்கள். அவர்களுடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு செய்வது என்று கேட்கிறார்கள். பனு குறைதாவாசிகள் சொன்னார்கள், அந்த யூதர்கள் சொன்னார்கள், சிறைப்பட்டவர்கள் சஅத் இப்னு முஆதை அழைத்து வாருங்கள், அவர்தான் அன்சாரிகளுடைய தலைவர், அவுசு கோத்திரத்தார், அவர் என்ன தீர்ப்பு செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்களுடைய நினைப்பின்படி அவர் எங்களுக்கு தலைவராக இருந்தவர், எங்களை பாதுகாப்பார் என்று எண்ணிக்கொண்டு சஅத் இப்னு முஆதை அழைத்து வர சொல்கிறார்கள். சஅத் இப்னு முஆதை ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சஹாபாக்கள் தூக்கி அவரை சுமந்து சென்று அந்த பனு குறைதாவுடைய தீர்ப்புக்காக அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சஅத் இப்னு முஆத் வருகையை பார்த்துவிட சொன்னார்கள், கூபு இலா சையிதிக்கும், உங்கள் தலைவருக்காக நீங்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்று வாருங்கள், அவர் நோயுற்றிருக்கிறார். வரவேற்று வந்து அமர வைக்கப்படுகிறது. சஅத் இப்னு முஆதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதே, பனு குறைதாவாசிகள் உன் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்காக உன்னை அழைத்து வர சொன்னார்கள், நீ என்ன தீர்ப்பு செய்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பனு குறைதாவாசிகளை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஏற்றுக்கொள்வோம். முஸ்லிம்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தலைதாங்கி நின்றார்கள். அல்லாஹுடைய தூதரே, இவர்களுடைய தீர்ப்பு அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக திரண்ட இந்த யூதர்களை திட்டம் தீட்டி சதித்திட்டம் செய்து ஒப்பந்தத்தை முறித்த இந்த யூதர்கள் எல்லோர்களையும் நாம் கொலை செய்து விடுவோம் அல்லாஹுடைய தூதரே, இதுதான் இதனுடைய தீர்ப்பாக அமையும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் இப்னு முஆதே என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய சட்டத்தோடு உம்முடைய சட்டம் இணைந்து விட்டது சஅத் இப்னு முஆதே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நபித்தோழர் பாருங்க, அவருடைய மரணப்படுக்கை அல்லாஹுவை அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தெரியும் விருப்பமானது என்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹுடைய தூதருக்கு துரோகம் செய்து, அல்லாஹுடைய தூதரை விரட்டி, அல்லாஹுடைய தூதருக்கு துன்பம் கொடுத்த இந்த குறைஷிகளுக்கு எதிராக போர் செய்வதுதான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் என்று உனக்கு தெரியும். யா அல்லாஹ், இந்த போர் இனிமேல் நடக்கும் என்றால் என்னை உயிரோடு வை. அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இந்த போர் முடிந்து விட்டதென்றால், இனிமேல் இதற்கு பிறகு பிரச்சனை இல்லை என்றால், யா அல்லாஹ், என்னுடைய காயத்திலேயே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து விடு. போரில் ஏற்பட்ட காயத்தின் மூலமாக மரணமாகிறார் அவர் ஷஹீத், அதனால் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை எனக்கு கொடுத்து விடு என்று துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். துஆ நடந்த சில நாட்களிலே அவருடைய இரத்தம் அவருடைய காயத்தில் இருந்து வடிந்து பள்ளி முழுக்க வரும்போது அல்லாஹுடைய தூதருக்கு அந்த செய்தி அறிவிப்பு வந்தவுடன் விரைந்து வந்து சஅத் இப்னு முஆதுடைய மரணத்துடைய அந்த காட்சிகளை பார்க்க வந்து அணைத்து கட்டி அணைத்தார்கள். சஅத் இப்னு முஆதை அவருடைய முகத்தில் இருந்த இரத்தம், காயத்தில் இருந்த இரத்தம் அல்லாஹுடைய தூதருடைய தாடிகளை நினைத்து விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் சஅதே, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு நற்கூறிகளை வழங்கட்டும். தலைமைத்துவ பண்பில் இருந்த இந்த சமூகத்திற்கு நீ செய்த உதவிக்காக இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆதுடைய அந்த தியாகத்தை அங்கீகரித்தார்கள். அங்கீகரித்ததற்கு பிறகு சஅத் அவர்கள் மரணமானதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரஹ்மானுடைய அர்ஷ் சஅத் இப்னு முஆதுடைய இந்த மரணத்திற்காக நடுங்கி விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கும். அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்வை எப்படி செயல்பட சொல்கிறானோ அப்படி செயல்படும். அந்த அர்ஷ் நடுங்கியது எதனால்? பயத்தால் அல்ல, கவலையால் அல்ல, அன்பாக ஒரு தன்னோடு தன்னுடைய நேசரை வரவேற்பதற்குரிய மகிழ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசியை நடுங்க செய்தான், அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல செய்திகளில் நமக்கு சொன்னார்கள். யாரை அல்லாஹ் சந்திக்க நாடு, யார் அல்லாஹ்வின் சந்திப்பை நாடுகிறார்களோ அவர்களின் சந்திப்பையும் அல்லாஹ் நாடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். சாதுடைய மரணத்திற்காக அல்லாஹுடைய அரிஷ் ஆடியது, ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது, 70,000 மலக்குகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசா இருக்கும் இடமெல்லாம், அவரை அழைத்து செல்லும் இடமெல்லாம், அவருடைய கபர் அவர் கபரை நோக்கி செல்லும் இடமெல்லாம் 70,000 மலக்குகள் சுற்றி நிற்கிறார்கள். அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸஅத் இப்னு முஆதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் வைத்தவுடன் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏனென்று? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஸஅதை ஒரு முறை கபர் நெருக்கிவிட்டது, கபருடைய நெருக்கத்திலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருந்தால் அவர் சஅத் இப்னு முஆதாகத்தான் இருந்திருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளில் வெறும் 6 வருடங்களில், சுப்ஹானல்லாஹ் அதான் முக்கியமானவை, வெறும் 5 அல்லது 6 வருடங்களில் அல்லாஹுடைய தீனுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுடைய மார்க்கத்தையும் ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து பாதுகாத்து பணிவோடும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய நெருக்கத்தோடும் வாழ்ந்த அந்த தோழர் இந்த தீனுக்காக செய்த தியாகத்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து நற்செய்தி உண்டாகட்டும், அல்லாஹ் உமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான், நீ சொர்க்கவாதி, நீ அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதால் அல்லாஹ் உமக்கு நற்கூலிகளை வழங்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவால் நற்செய்தி பெற்ற நபி தோழர் ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹ்வுடைய அர்ஷாடியது, சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான் அவனுடைய அரிசை நடுங்க வைத்தான் அவருடைய மரணத்திற்காக. 70,000 மலக்குமார்கள் படை சூழ அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் உண்மையோடு நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், மினல் முஃமினீன ரிஜாலும் சதக்கூ மா அஹதுல்லாஹ அலை, அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள், அல்லாஹுடைய தூதரை அழைத்துச் செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் நாங்கள் உங்களுக்காக மரணிக்க தயார், உங்களுக்காக நாங்கள் எதையும் யாரையும் இழக்க தயார். பனு குறைதாவை இழந்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள், பத்ருடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், உஹதுடைய பொற்களத்தில் தியாகம் செய்தார்கள், அஹ்சாபுடைய யுத்தத்தில் நடந்த காயத்தால் மரணமானார்கள். ரிஜாலு சதக்கு மா அஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள். மின்ஹும் மையந்ததிர், இன்னும் சிலர் அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ற நபித்தோழர்கள் இவர்கள். அல்லாஹ் இந்த தியாகத்தில் இருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு தூய இஸ்லாத்தை தூய வடிவில் 24 மணி நேரமும் கேட்டு பயன்பெறுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வஸய்யிஆதி அஃமாலினா.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல்

0: சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
1: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும்,

0: மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கியிருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்த மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவ செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை, இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன், கைசேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். அன்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால், புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் நஸ்ஈ என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லா, வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்களா? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுப்ஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆற தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை அந்த தன்மை, அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பியார், தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பியார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி. லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன். லா அதிரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அக்கூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்லுவார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த மாணவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம், லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான். அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபுதாவிதில் 4127வது நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக, ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகர செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம் சாபம் அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்பக்காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபு தாவூத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது, அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்பக்காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374வது நபிமொழி, அபுதாவூதில் 4127வது நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பிடங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம், அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால், அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே, என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே. இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம் துன்பம் சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்பங்க நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்து கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது, கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு. அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு. என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு படைக்குள் ஒரு 10,000 பேர் 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சுக்காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்திலே இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வுதான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல. ஹராமும் வேண்டாம், ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம். கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம்.
1: நீங்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: காரணம் அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்திலே போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம். அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை. காரணம், குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இடம் எது? ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தஆலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு, அதாபுப்பட்டு, வேதனைப்பட்டு, நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தாய் என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர் உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹுத்தால் அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹுத்தாலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன்கான மின் அகிலில் ஜன்னத்தி வ மின் அகிலில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காணமின் அகலின் நார் இஃபமின் அகலின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்கு அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக்கு ஹத்தா யபஅதுக்கு அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடிவுரையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்திலே இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு இப்போ நம்ம பார்த்தோம், எத்தனை வகையான அதாவது பார்த்தங்க, 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்து விட்டால் சொல்லப்படும், அதுஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு தண்டனை, நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைனா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னால் கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவார். நான் இறந்து போனால் அங்கே சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்ணுறது, இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தஆலா ஒரு அண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து யமூத்து ஃபயகூமு பாக்கிஹி. ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயகூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம். ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீரதீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், இலா உக்கில பிஹி மலக்கானி, ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், எல் ஹஜானிஹி, அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது. அன்பர்களே, ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்கிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை, இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை, ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற, தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குரானுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹுமா இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபிலே இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி, அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகமதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குரானோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபரிஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில் தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிர் தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷே கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com
0: வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி முஹம்மதில் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜமாத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஷார்ட் டைமில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த தர்பியா நிகழ்வில் அல்ஹம்துலில்லாஹ் திரளாக நம்முடைய சகோதரர்கள் கோவை மண்டலத்திற்குட்பட்ட அனைத்து மாவட்டங்களைச் சார்ந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பெருமளவில் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த தர்பியா வகுப்பு உங்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டதைப் போல அல்லாஹ்வினுடைய பேரருளை கொண்டு இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஜமாத்தினுடைய செயல்வீரர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டுமே தலைப்பாக போட்டு அகீதா, மன்ஹஜ், களப்பணியாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், வழிகட்ட பிரிவினர்களை பற்றிய அடையாளங்கள் ஆகிய ஒரு முக்கியமான தலைப்புகளில் அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போது மதிய அமர்வில் ஃபிக்ஹுல் ஜிஹாதி வல் கிலாஃபா அலா தௌஇல் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில் ஜிஹாதும் கிலாஃபத்தும் என்கிற தலைப்பில் இந்த வகுப்பு நடைபெறுகிறது. பொதுவாக மதிய நேரத்தில் சாதாரண உணவை சாப்பிட்டு வந்தாலே பாடத்தை கேட்பதும் பாடத்தை படிப்பதும், குறிப்பாக பாடம் நடத்துவதும் சிரமமான விஷயம். அதில் இன்றைக்கு நாம் பிரியாணி விருந்தை சாப்பிட்டு வந்திருக்கிறோம். அதனால் எப்படி இருக்கும்னு தெரியல. இன்ஷா அல்லா, அல்லாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு தான் இந்த வகுப்பை நாம் துவங்குகிறோம். அதனால் அருமை சகோதரர்கள், இந்த வகுப்பிலே பேசப்படக்கூடிய கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக செவிமடுத்து குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு ஒரு வேண்டுகோள் வைத்தவனாக என்னுடைய வகுப்பிற்குள் நான் நுழைகிறேன். முதலில் குர்ஆன் சுன்னா வழியில் ஜிஹாதையும் கிலாஃபத்தையும் அறிய வேண்டியதன் அவசியம் என்ன? காரணம் என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்று விதமான வகையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் தீனை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் துனியாவின் மோகத்திலே ஈடுபட்டு கொண்டும் மார்க்கம் என்கிற பெயரில் ஷிர்கான பிதாத்தான காரியங்களை அரங்கேற்றி ஒரு வழிகட்ட அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் எப்படி இருக்கிறது என்றால், உலகாதாரியங்கள், உலக மோகங்கள் போன்றவற்றிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி வாழ்ந்து சமுதாய பணிகளை செய்கிறோம், சமூக பணிகளை செய்கிறோம், சீர்திருத்த பணிகளை செய்கிறோம் என்று அடிப்படையை வைத்துக் கொண்டு உலகளாவிய அளவில் இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டப் போகிறோம் என்பதையும் ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஜிஹாதையும் இமாமத் என்கிற கிலாபத்தையும் முன்னிலைப்படுத்தி அந்த வகையில் இஹ்வானிகள் என்று உலகளாவிய அளவில் அறியப்படக்கூடியவைகளை மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் தான் உலகாதாயத்திலிருந்து விலகி ஹலால் ஹராமை பேணி இபாதத்துகள் போன்ற அனைத்து விஷயங்களிலும் சுன்னாக்களை நிலைநாட்டி தௌஹீது தான் உயர்வானது, தௌஹீது தான் நபிமார்களுடைய பணி என்பதை அடிப்படையாக வைத்து சலஃப் என்கிற கொள்கையை சார்ந்து தங்களை சலஃபிகள் என்று அறியப்படுத்திக் கொண்டு நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஜமியத் தஹ்லீல் குர்ஆன் வல் ஹதீஸ் என்கிற அமைப்பை எப்படி எந்த கொள்கையின்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த அடிப்படையில் இந்த ஜிஹாத், கிலாஃபத் போன்ற விஷயங்களை எல்லாம் முறைப்படி புரிந்து தௌஹீதிற்கும் தாவத்திற்கும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் தான் முதற்கட்ட முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்கொண்டு விட்டிருக்கிற கூட்டம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை தெரியுமா? தௌஹீதை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது கருத்திலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் நாம் எல்லாம் சமூக அக்கறையிலிருந்தும் சமூக பணிகளிலிருந்தும் அப்பாற்பட்டவர்களைப் போலவும் சர்வதேச தலைமைத்துவத்தை உருவாக்குவதில் உடன்பாடு இல்லாதவர்களைப் போலவும் ஒரு தவறான காட்சிகளை இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இளைஞர்கள் பெருமளவில் வசீகரிக்கப்பட்டு யார் எதை பேசினாலும் குறிப்பாக ஹிலாஃபத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ ஜிஹாத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போதோ உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய அல்லது உணர்ச்சி வசப்பட்டு சிந்தனை ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய மாநில தலைமை நிர்வாகம் இது விஷயத்திலே பரிசீலித்து இன்றைக்கோ செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் நம்முடைய ஷேக் அவர்கள் தங்களுடைய ஆரம்ப உரையில் சொன்னதைப் போல. இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் காலம் தாழ்ந்தாவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த வகுப்பு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, முதலில் ஜிஹாதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு ஹிலாஃபத்திற்கு போவோம். ஜிஹாதனுடைய சிறப்பை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வார்த்தைகள் அல்ல, அது உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகளும் அல்ல, அதை நாம் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளும் அல்ல. ஆனால் ஜிஹாத் என்பதும் ஹிலாஃபத் என்பதும் தவறான வழிகளிலேயே மக்களிடத்தில் போதிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் ஜிஹாத் என்கிற வார்த்தையை இன்றைக்கு உச்சரிப்பதற்கு பயன்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனால் ஜிஹாத் என்கிற வார்த்தை சிறப்பிற்குரிய வார்த்தை. அந்த ஜிஹாதிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். திருக்குறானில் பாருங்கள், சூரத்துல் நிசாவில் 95வது வசனம், லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன் غَيْرُ أُولِي الضَّرَرِ وَالْمُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِهِمْ وَأَنفُسِهِمْ. அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடக்கூடிய போராளிகளும் தங்களுடைய செல்வங்களை கொண்டும் தங்களுடைய உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடக்கூடிய அந்த முஜாஹிதுகளும் இப்படி போராடாமல் இருக்கக்கூடிய மூமின்களும் சமமானவர்கள் அல்ல. லா யஸ்தவி அல் காயிதுன மினல் முஃமினீன் غَيْرُ أُولِي الضَّرَرِ, பாதிப்பு இல்லாமல் பலகீனம் இல்லாமல் போர் செய்வதற்குண்டான அத்தனை தகுதியும் உடலில் வைத்துக் கொண்டு சூழ்நிலையை வைத்துக் கொண்டு போருக்கு வரமாட்டேன் என்று யாரெல்லாம் மூமின்களில் உட்கார்ந்து விடுகிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய பொருளாதாரங்களை கொண்டும் உயிர்களை கொண்டும் போரிடுகிறார்களே அவர்களும்

ஒன்றா? இல்லை. அதே போன்றுதான் எல்லோருமே இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக கூடியவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களை ஏனைய மக்களை காட்டிலும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். எல்லோருக்குமே அல்லாஹ் நன்மைகளை வாக்களித்திருக்கிறான். போருக்கு செல்லாமல் அமர்ந்திருப்பவர்களை காட்டிலும் முஜாஹிதுகளை, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவர்களை எல்லாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே குறிப்பிடுகிறேன். அதே போன்று ஜிஹாதையும், ஜிஹாதில் ஈடுபடுகிற முஜாஹிதுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்து சூரத்து தௌபாவில் 19 மற்றும் 20வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே சூரத்து தௌபாவின் 111வது வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்து சஃப் என்கிற அத்தியாயத்தின் 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரத்து ஆலி இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 169 மற்றும் 170 ஆகிய வசனங்களை குறிப்பிடுகிறான். நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இதை நீங்கள் வீட்டிற்கு போய் இன்ஷா அல்லாஹ் குரானை திறந்து பார்க்க விரும்புவதற்காக ஒரு வசனத்தை மட்டும் உதாரணத்திற்கு சொல்லிவிட்டு ஏனைய வசனங்களின் எண்கள் உங்களுக்கு இங்கே தரப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், போரிடுவது, திரும்ப எது என்று கேட்கப்பட்டது, ஹஜ்ஜு மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரி முஸ்லிம் ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே பாருங்கள், அல்லாஹ்வின் பாதையில் புறப்பட்டு செல்வது, சென்ற காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது. அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு செல்வது, புறப்பட்டு அல்லாஹ்வுடைய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருவது என்பது இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளதையும் விட சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்ப இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கும் போது ஜிஹாது என்பதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறோம், ஜிஹாதிற்கு எதிரானவர்கள் அல்ல நம்ம. ஜிஹாதை விரும்புவது மார்க்கத்தில் உள்ளதுதான். உதாரணமாக மஸ்ஜித் கட்டப்படுவதை நாம் விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? மஸ்ஜிதுக்கே வராத ஒரு முஸ்லீம் கூட ஒரு இடத்தில் பிரம்மாண்டமாக மஸ்ஜித் கட்டப்படுவது விரும்புவானா விரும்ப மாட்டானா? விரும்புவான். ஆனா அந்த மஸ்ஜிது குராபிகள் கிட்ட இருக்கு. இப்போ விரும்புவோமா? நிச்சயம் விரும்ப மாட்டோம். இப்படிதான் லமஸ்ஜித் உஸ்ஸிஸால தக்வா குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எழுப்பப்பட்ட மஸ்ஜிது குப்பா, அதுதான் முதல் பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனோன்னு செஞ்சது. அந்த குப்பாவின் பள்ளிவாசலை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இந்த மஸ்ஜித் தான் சிறந்தது, எதை விட? மஸ்ஜிது திரார். யார் கட்டின பள்ளி மஸ்ஜிது திரார் என்பது? முனாஃபிகைகள் கட்டிய பள்ளி. பள்ளிவாசல் புனிதமானதுதான், ஆனால் அது யார்கிட்ட இருக்கு? வேதம் புனிதமானதான், ஆனால் அதை சாத்தான் ஒதுச்சுனா என்ன செய்ய முடியும்? அதே போன்றுதான் ஒரு இடங்களில் இஸ்லாமிய ஜித்தியாவில் அப்போ மார்க்கத்தில் உள்ள விஷயம்தான். எப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டவர்கள் இனி ஹுக்மு இல்லா அலில்லா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சொந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தை அங்கே விமர்சிக்கும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில். கலிமத்து ஹக்கின் உரித பிஹா பாத்தில். அல்லாஹ்வை தவிர அதிகாரம் யாருக்கும் சொந்தம் இல்லை என்பது நல்ல வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு ஒரு அசத்தியம் நாடப்படுகிறது. அதே போன்றுதான் இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இஸ்லாமியர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காகவும் அல்லது ஒரு சுய விளம்பரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது ஒரு தவறான ஒரு அறியாமை சிந்தனையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமலேயே இருக்கிறார்களோ என்னவோ ஏதோ ஒரு காரணத்திற்காக நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு தவறான முறையில் அறியப்படுகிறது. அதிலே ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் அதிலும் குறிப்பாக பள்ளின சமூக மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியா போன்ற நாட்டில் இந்த ஜிஹாத் என்பதை குறித்தும் ஹிலாஃபத் என்பதை குறித்தும் ஒரு தெளிவான பார்வை நமக்கு வர வேண்டும். அதனால் அருமை சகோதரர்களே, ஜிஹாதை நேசிப்பது என்பது ஈமானில் உள்ளது, ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக்கில் உள்ளது. இதெல்லாம் உள்ள விஷயம்தான். ஜிஹாதை நேசிப்பது என்பது எதிலே உள்ளது? ஈமானில் உள்ள ஒரு விஷயம். ஜிஹாதை வெறுப்பது என்பது நிஃபாக், நயவஞ்சகத்தில் உள்ள ஒரு விஷயம் என்பதை புரிந்த மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்கிறான். எப்படி பாருங்கள், சூரத்து தௌபாவின் 92

0: அதே சூரத்து தௌபாவின் 24, அதே சூரத்து தௌபாவின் 81. இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், யாரெல்லாம் உள்ளபடியே உளப்பூர்வமாக ஜிஹாத் என்பதை வெறுக்கிறார்களோ, என்னடா இது சும்மா அல்லாஹ்வுடைய பாதையில புரட்டு போகணுமா, தியாகம் பண்ணணுமா, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப வல்கராக இருக்கிறது என்று ஒருவன் உள்ளத்தில் நினைத்தால் அது பாவம். அந்த ஜிஹாதை விரும்புவது என்பது ஈமானில் உள்ளது, அதை வெறுப்பது என்பது நயவஞ்சகர்கள் தான் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வெறுத்தார்கள், அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இப்ப இந்த ஜிஹாத் என்றால் என்ன, அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். என்ன கொடுத்தார்கள், அல் ஜிஹாது ஷரஅன் பதலுல் ஜுஹுதி ஃபி கிதாலில் குஃபார். இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில், இறை மறுப்பாளர்களை எதிர்க்கின்ற விஷயத்தில் அர்ப்பணிப்புகளை செலவிடுவதுதான் ஜிஹாத். ஜிஹாதுன்னு சொல்றோமே, போராட்டம் என்று ஒரே வார்த்தையில முடிச்சிடுறோம், போராட்டம் என்று போர் என்று ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள். ஆனால் அதற்கு சரியான அர்த்தம் என்ன, ஷரியத்திலே குஃபார்களுக்கு எதிராக, இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் தன் தரப்பில் இருந்து ஏதேனும் ஒன்றை அர்ப்பணிப்பதற்கு பேர் ஜிஹாத். அந்த ஜிஹாத் என்பது தன்னுடைய நஃப்ஸை கொண்டும் இருக்கலாம், தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் இருக்கலாம், ஷைத்தானுக்கு எதிராக செயல்படுவதும் இருக்கலாம், பாவமான காரியங்களை எதிர்த்து செயல்படுகிறானே அதன் மூலமாகவும் இருக்கலாம். இப்போ ஜிஹாதுங்கிறது வெறுமனே கத்தியை தூக்கி கொண்டோ ஆயுதங்களை ஏந்தி போவது மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதை குறித்து நமக்கு எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், ஜாஹிதுல் முஷ்ரிகீன, முஷ்ரிகளுக்கு எதிராக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள், பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் வ அல்சினத்திக்கும், உங்களுடைய பொருட்களை கொண்டு, உங்களுடைய உயிர்களை கொண்டு, உங்களுடைய நாவுகளை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜிஹாது செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் போட்டு நாம் மறுப்புரை சொன்னால் அதுவும் என்னதான், ஜிஹாது தான். அதைத்தான் நம்முடைய ஜமாத் ஆரம்பத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் செய்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம ஜிஹாது செய்யாமல்லாம் இல்லை, நாம தான் சரியான ஜிஹாதை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படித்தான் சொன்னார்கள். இன்னும் சொல்லணும்னா அந்த ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து அதிலின் இந்த சுல்தானின் ஜாயிரின், அணிந்து முழைக்கிற பாவம் செய்கின்ற அரசனுக்கு முன்னிலையில் உண்மையை ஓங்கி உரைப்பதுதான் ஜிஹாதிலேயே உயர்ந்த ஜிஹாத் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நசாய் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் போது ஜிஹாத் என்றால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக நம்முடைய உயிரை கொண்டோ, நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டோ, நம்முடைய நாவை கொண்டோ, நம்முடைய எந்த வகையான சக்தியை கொண்டோ எந்த போராட்டங்களை நாம் செய்தாலும், எந்த எதிர்காரியங்களை செய்தாலும் அவைகள் எல்லாமே ஜிஹாதில் போய் சேரும். இதுதான் ஜிஹாது என்பதற்கு சரியான டெஃபினேஷன். எழுதுதா, சரி. இப்போ இந்த ஜிஹாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, ஜிஹாதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி கடமையாக்குகின்றான், எப்போது கடமையாக்குகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விஷயத்தில் நமக்கு குழப்பமே வராது. முதன் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வசனம் என்னது, என்ன வசனம் சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியும் என்ன வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நபியே படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. உம்மை படைத்த அல்ல, எல்லாத்தையும் படைச்சவன், அதனால உண்மை படைச்சவன் அப்படின்னு சொல்ல முடியும், படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, ஓதுவீராக. நீங்கள் நன்றாக அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 5 வசனங்களை கவனித்தால் தெரியும், அதில் எத்தி வையுங்கள் என்கிற வார்த்தை கூட இல்லை. ஒரு ரசூல், ஒரு இறை தூதர் எதற்காக சமுதாயத்திலே அனுப்பப்படுகிறார் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக, அப்படிதானே. ஆனா முதன் முதலில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கும் போது முதல்ல நீங்க படி என்று சொல்லிதான் அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். இங்க பிரச்சனை என்னன்னா, யாரும் படிக்கிறதுக்கு தயாரா இல்ல, அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கினார், இக்ரா படிங்க, முதல்ல அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கும் போது நீங்கள் எத்தி வையுங்கள் என்று கூட சொல்லல, முதல்ல படிங்க, வேதம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள், புரியுதா, அதான் முதல்ல படி, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சவன் அடுத்து என்னது, ஸும்மா அன்ஸல அலை யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், போர்வியை போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுவீராக, எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் என்னது, அச்சமூட்டி, அதாவது தாவா. முதல்ல இல்மு, இல்மின் அடிப்படையில் உண்டான அமல். அதற்கு பிறகு என்னது? தாவா. தாவாவும் அமலும் இரண்டு ஒன்றும் ஒன்றோடு ஒட்டி போனது. இல்மும் அமலும் தாவாவும் ஒருங்கேறி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம நம்முடைய அமைப்பின் அடையாள சொல்லை கூட நாம் சில இடத்திலே சொல்லும் போது இல்மு அமலு தாவா என்று சொல்லுவோம். ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறான். இப்படிதான் திமிரி எழு திருப்பி அடி அப்படிலாம் நிறைய பேர் வச்சிருப்போம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஜமாத்துக்கு அப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? இல்ம், அமல், தாவா. படிங்க முதல்ல, அமல் செய்யுங்க ரெண்டாவது, அடுத்து தாவாக்குவாங்க. இந்த மூன்றை நாம் அடிப்படை எதை வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படைகளை வைத்து. அப்ப இந்த கும் ஃபந்தீர், நபியை எழுந்திருப்பீராக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் என்ன செய்கிறான்? தன்னை சுற்றி இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி வாழ்கிற அந்த அரபுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். குடும்ப நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். இப்படியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த காரியத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 13 ஆண்டு காலம் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தப்லீக் என்கிற அமலுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செஞ்ச வேலை என்னது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ஹிஜ்ரா. ஜிஹாதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹிஜ்ரத் இருக்கணும். முதல்ல ஜிஹாதிலே வருபவனுக்கு மார்க்கத்தினுடைய அறிவு இருக்கணும். அவன் குரானை முதல்ல படிச்சிருக்கணும். அந்த குரானின் படி அமல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு சுமார் 13 ஆண்டு காலங்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த டியூரேஷன், கால அளவு. நமக்கு அப்படி இல்லை. அந்த 13 ஆண்டு காலத்தில் ரசூலுல்லாஹி எப்படிப்பட்ட ஒரு சாதனையை மேற்கொண்டார்களோ அதே போன்ற ஒரு சாதனை இன்றைக்கு நமக்கு மேற்கொள்ளப்படுகிறதோ அது வரைக்கும் நம்ம எதிரதான் இருக்கணும். ரசூல் சலாஹிஸ்லம் இருந்து அதே தாவாவின் களத்தில் தான் இருக்க வேண்டும். அதே தப்லீகனுடைய பாதையில் தான் இருக்க வேண்டும். தப்லீகனோட தப்பா நினைச்சிடாதீங்க. தப்லீக் என்பதும் நல்ல வார்த்தை தான். கலிமத்து ஹக்கின் உரித விஹா பாத்தில். தப்லீகனோட நமக்கு யார் ஞாபகம் வரும்? திண்டுக்கல் ஞாபகத்துக்கு வரும், மேல் விசாரணை ஞாபகத்துக்கு வரும், கொஞ்சம் பிராடா போனா டெல்லியில உள்ள அந்த இடம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் தப்லீக் என்பது நல்ல வார்த்தை. இன்றைக்கு சமுதாயத்துல தப்லீக் நடக்கல, தப்லீழ நடக்குது. வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு பெரும்பான்மையாக நடக்கக்கூடியது நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மக்களை சந்திக்கிறோம், கூட்டத்தை போடுறோம், பேசுறோம், மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அல்ஹம்துலில்லாஹ் நிவர்த்தி செய்கிறோம். ஷிர்க்கையும் பிதத்தையும் எதிர்ப்பதிலேயே கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளை அல்ஹம்துலில்லாஹ் கழித்திருக்கிறோம். அப்ப நாம் தான் உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தபலீகை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தபலீகு என்கிற பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருவாரியாக தபலீகுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, முதலில் மார்க்கத்தை படிக்க வேண்டும், படித்ததன்படி அமல் செய்ய வேண்டும், செய்த அமலின்படி மக்களை நோக்கி பிரச்சாரங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் என்றைக்கு இடர்பாடுகளும் இன்னல்களும் கடுமையாக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஹிஜ்ரத்து மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் என்ன செய்ய வேண்டும்? ஜிஹாது செய்ய வேண்டும். அதுவும் ஜிஹாது யாரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்? ஒட்டுமொத்தமாக லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்காத எல்லோரையும் கொன்னார்களா? இல்லை. யார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனா மாநகரை மண்ணோடு மண்ணாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது செய்தார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதற்கு பிறகு அங்கு உள்ள குஃபார்கள் இறை மறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட மூன்று விதமாக வாழ்ந்தார்கள். முதல் தரப்பு யாரு? அஹ்லு ஸுல்ஹின் வஹுதுனா. அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு உடன்படிக்கை போட்டு ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்த முஷ்ரிக்குகள். மார்க்கத்தை ஏற்கல்ல, இறை மறுப்பாளர்கள் தான், முஸ்லீம் அல்லாதவர்கள் தான், கைர முஸ்லீம்கள் தான், நான் முஸ்லீம்கள் தான். மாற்றுக்கிறது அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவர்கள் முதல் வகையில் இருக்கக்கூடியவங்க யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டு ஒரு உடன்படிக்கை போட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறோமே, ஒரு தார்மீக உடன்பாடு. உங்களுக்கும் நாங்கள் குறுக்கீடு செய்ய மாட்டோம், எங்களுக்கும் நீங்கள் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்கிற அடிப்படையில் ஒப்பந்த உடன்படிக்கை போட்டு வாழக்கூடிய ஒரு கூட்டம். இரண்டாவது யார்? அஹ்லு ஹர்பின். அவர்கள் தான் போர் செய்யக்கூடிய மக்கள். இஸ்லாத்தை அன்றைக்கு அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? மக்காவின் மக்கள் தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரையும் உஹதையும் நடத்தும் போது உலகத்திலேயே நான் முஸ்லீம்களாக அந்த மக்கால உள்ளவங்க தான் இருந்தாங்களா? யமன் தேசத்தில் உள்ள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ரோமாபுரியில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? பாரசீகத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? அன்றைக்கு எத்தியோப்பியா இஸ்லாத்துக்கு வந்துச்சா? அன்றைய ஹுராசான் இஸ்லாத்துக்கு வந்துச்சா? வரலையே.
1: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதற்கு பிறகு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக அல்லது இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் மதீனாவில் மட்டும்தான், வேறு எங்கேயும் இஸ்லாமிய நாடுகளாக இல்லை. மக்காவில் எப்படி காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் இருந்தார்களோ அதே போன்றுதான் யமனில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ரோமாபுரியில் இருந்தார்கள், அதே போன்றுதான் பாரசீகத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் ஹுராசானில் இருந்தார்கள், அதே போன்றுதான் யமன் தேசத்தில் இருந்தார்கள், அதே போன்றுதான் எல்லா பகுதியில் இருந்தாங்க. ஏன் எல்லா இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போய் ஜிஹாத் பண்ணல? இதைத்தான் இன்றைக்கு நாம் இது என்ன பிரச்சனைனா, யாருமே அகலு ஹர்ப் அல்ல, யாருமே என்ன கிடையாது அகலு ஹர்ப் அல்ல. அகலு ஹர்ப் என்றால் என்ன? போர் செய்ய வேண்டும் என்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹ் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கால உள்ள குரேஷிகள் அவன் வேலையை பார்த்தானா? பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சகவாசமே வேணான்ட்டு அல்லாஹ்வுடைய நாட்டுப்படி ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போய் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை மக்களுக்கு தந்து கொண்டிருந்த சமயத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் இன்னபிற மக்களுக்கும் தொடர் தொல்லைகளை செய்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்குள் உள்ளே புகுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியை வேரறுப்பதற்குண்டான எல்லா சதியாலோசனையிலும் ஈடுபட்டார்கள். பாதலால் அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? அப்ப அஹ்லு ஹர்பாக யார் இருந்தா? மக்காவில் உள்ள மக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்ப அதனால் தான் அந்த மக்காவில் உள்ளவர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்றும் ஏழை கைர முஸ்லிம்களுக்கு எதிராக போர் செய்யவில்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்ப அந்த ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன? ஜிஹாதுனா எல்லாரும் செஞ்சிடலாமா? ஜிஹாதுனா அதான் மூன்றாவது யார் என்றால் அஹ்லு திம்மா. அஹ்லு திம்மா என்றால் என்ன? இஸ்லாமிய ஆட்சியிலேயே இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் உடன்படிக்கை போட்டுக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய நாட்டில் சுதந்திரமாகவும் நம்ம நம்முடைய நாட்டிலே வாழ்றது பேர் அஹ்லு சுல்ஹ், உடன்படிக்கை போட்டு வாழ்றது. அஹ்லு திம்மா என்றால் என்ன? இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய மதீனாவிலேயே முஷ்ரிக்குகள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அங்களுடைய நாட்டிலே வாழ்வதற்கு அவர்களுடைய உடல்களுக்கும் அவர்களுடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இஸ்லாமிய அரசாங்கம் தருவதனால் வரி செலுத்தி வாழக்கூடிய திம்மிகள். இப்படி மூன்று விதமான நான் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே என்ன செய்தார்கள், என்ன செய்திருந்தார்கள்? அந்த சமுதாயத்தில் வாழ்ந்திருந்தார்கள். அப்போ இந்த மூன்று சாரார்களில் எல்லார்கிட்டையும் போய் நம்ம ஜிஹாத் செஞ்சிட முடியுமா? யார்கிட்ட தான் செய்யணும்? அஹ்லு ஹர்ப். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யார் அஹ்லு ஹர்பாக இருக்கிறார்களோ, போர் செய்யக்கூடிய நாடாக எது இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு எதிராக மட்டும்தான் ஜிஹாது செய்ய முடியும். இல்ல எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யகுதி என்னவா இருந்திருக்க முடியாது? பணியாளனாக இருந்திருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலகட்டத்தில் பெருமானார் தம்முடைய வறுமையை போக்குவதற்காக தன்னுடைய கேடயத்தை ஒரு யகுதி இடத்திலே அடமானம் வைத்திருக்க முடியாது. இப்படி நிறைய உதாரணங்களை அதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இப்ப இந்த ஜிஹாதிற்கு என்ன கண்டிஷன், நிபந்தனை? இமாம் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜிஹாத் என்கிற தலைப்பில் லபுத்த ஃபீஹி மின் ஷர்த், ஜிஹாதிற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை தெரியுமா? அது முஸ்லிம்களிடத்தில் குதிரத் என்கிற ஆற்றல் இருக்க வேண்டும். இதுதான் ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை. ஜிஹாதிற்குண்டான நிபந்தனை என்னது? முஸ்லிம்களிடத்தில் என்ன இருக்கணும்? குதிரத் என்கிற ஆற்றல். குதிரத் என்றால் என்ன? வகுவத்துன் யஸ்தத்இஊன பிஹல் கிதால், எதிரிகளிடத்திலே போரிடுவதற்குண்டான சக்தி அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் சக்தி இல்லாமல் தங்களை போரிலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது தங்களை தாங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுதல் என்பதற்கு சமமாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சவாபுன்னு நினைச்சு போய் அதாபத்திடுறது, நன்மைன்னு நினைச்சு போய் தீமையை சம்பாதிக்கிறது, புண்ணியோன்னு நினைச்சு போய் புழுக்கமான காரியத்தில் விழுறது. எது? தன்னிடத்திலே சக்தி இல்லாமல் ஜிஹாது செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாத போது தங்களுடைய உயிரை பணைய வைக்கிறோம் என்று சொல்லி, அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜிஹாதிற்கு கிளம்பி செல்லுதல் என்பது எதற்கு சமம்? உங்கள் கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதற்கு சமம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஸ்லிம்களின் மீது இஸ்லாம் சஹாபாக்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்து மக்கள் மக்காவில் இருக்கும்போது என்ன செய்யவில்லை? ஜிஹாதை கடமையாக்கவில்லை. ஏன்? அவர்கள் ஆஜிசூன், இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தார்கள், துஃபா பலகீனர்களாக இருந்தார்கள். ஆனால் எப்போது மதீனாவிற்கு அவர்கள் போனார்களோ, இஸ்லாமிய நாட்டை நிறுவினார்களோ, அவர்களுக்கு போர் செய்வதற்குண்டான சக்தியும் ஆற்றலும் வளமும் வந்ததோ அப்போதுதான் அவர்கள் ஜிஹாது செய்தார்கள். இல்லை என்று சொன்னால் எப்படி ஏனைய கடமைகள் முடியாத போது செய்வது கடமை இல்லையோ அதே போன்றுதான் ஜிஹாது என்கிற கடமையும். ஹஜ் என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான், ஆனால் எல்லாரும் அதை செய்ய முடியுமா?
0: முடியாது. யாருக்கு சக்தி இருக்கிறதோ அதை என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜுக்கு போக முடியும். நோன்பு என்பது எல்லோர் மீதும் இருக்கக்கூடிய கடமைதான். ஆனால் அலல்லதீன யுதீகூனஹு, யாரால் அந்த நோன்பை முடிக்க முடியாதோ குடிக்க முடியாதோ அவர்களுக்கு சலுகை இருக்கிறதா இல்லையா? அதே போன்றுதான் ஜிஹாத் என்பது அல்லாஹுவால் சுமத்தப்பட்டிருக்கிற கடமையாக இருந்தாலும் அந்த ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு சூழல், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், அதை எதிர்கொள்வதற்குண்டான ஒரு இஸ்லாமிய நாட்டினுடைய உருவாக்கம் என்பது இல்லாத போது எப்படி ஏனைய கடமைகள் இயலாமையின் காரணத்தினால், பலகீனத்தின் காரணத்தினால் விடுபட்டு விடுமோ, அதே போன்றுதான் இந்த கடமையும் விடுபட்டு விடும். லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா. இதுக்கென்ன ஒரே ஆதாரம், எது? எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை என்கிற இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இமாம் அவர்கள் ஜிஹாதுடைய நிபந்தனையாக எதை சொல்கிறார்கள், குதிரத் என்கிற ஆற்றல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஆற்றல் இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு ஜிஹாதை செய்வதற்குண்டான ஒரு தேசத்தை நாம் நிறுவிவிட்டோமா? அல்லது இஸ்லாத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி நாம் ஹிஜ்ரத் செய்து விட்டோமா? இந்தியா என்பது என்னவோ ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்திருந்த ஒரு நாட்டை போலவும், அந்த நாட்டிற்கு நாம் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் போலவும் எல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. பள்ளின சமுதாய மக்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட வாழ்முறையை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் வாழ வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே இந்த போர் என்பது ஜிஹாது ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும், ஒரு சில சந்தர்ப்பங்களில் கட்டாய கடமையாகிவிடும். முதல் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? போர்க்காக அழைக்கப்பட்டு போர்க்களத்திற்கு நாம் போகும்போது இரண்டு படைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் தருணத்தில் அந்த இடத்தில் ஜிஹாத் செய்வது என்பது கட்டாய கடமை. போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு இப்போ மனசு இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் மக்களை கொள்வதற்கு எனக்கு மனம் இல்லை, போருக்காக புறப்பட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு பயம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் போர்க்களத்திலிருந்து களத்திலிருந்து வெளியே போனால் அது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஹராம். அங்கே போர்க்களம் செய்வது என்பது கட்டாய கடமையாகிவிடும். ஆதாரம் 8:45 வசனம். அதே 8:15-16 வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழித்தொழிக்கும் ஏழு பெரும்பாவங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அத்தவல்லி யோம ஸஹஃப், போர் நடக்கும் போது புறமுதுகு காட்டி ஓடுதல் என்பது அந்த தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்ட ஏழு பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? இதுவும் போர் நடைபெறும் போது அங்கே, அதாவது ஜிஹாத் என்பது கடமையாகிரும் என்பதற்குரிய ஆதாரம். இரண்டாவது, இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் ஒரு நாடை எதிரி சூழ்ந்து விட்டார்கள் என்று ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கேயும் ஜிஹாது கடமை. நல்லா புரிஞ்சுக்கணும், தற்பாதுகாப்புக்காக அல்ல. இப்ப நமக்கு பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு, அந்த நாட்டுல எதிரிகள் சூழ்ந்துட்டாங்க, இப்ப அங்கேயும் நமக்கு போக முடியும்னா போறது கடமை. ஆனா ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டோம், போறவனுக்கு முதல்ல என்ன இருக்கணும், குதிரத் இருக்கணும். அந்த குதிரத் குவத்துங்கிற விஷயத்துல நம்ம அடிபட்டுருவோம். இருந்தாலும் குதிரத்தும் குவத்தும் இருக்கிற ஒரு நாடு, என் நாட்டுல நான் சேஃப்டியா இருக்கிறேன் என்று அவன் நினைத்துக் கொள்ளக் கூடாது. அவனை போன்ற ஒரு இன்னொரு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எதிரிகள் சூழ்ந்து விட்டால் இவர்கள் இங்கிருந்து அங்கே சென்று அவர்களை பாதுகாப்பது என்பது, காப்பாற்றுவது என்பது இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. இதற்கு நீங்கள் ஆதாரமாக பார்க்க வேண்டுமானால் 9:123 வசனம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, காத்தில் உள்ளதீன யலூனக்கும் மினல் குஃபார், உங்களை அடுத்து சூழ்ந்திருக்கக்கூடிய குஃபார்களை நீங்கள் போர் செய்யுங்கள். வல் யஜிது ஃபீக்கும் கில்லா, அவர்கள் உங்களிடத்தில் ஒரு கடுமையை உணரட்டும். வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அல்லாஹ் தக்குவாதாரிகளோடு இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன முடிவு பண்றோம்? ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் போதும் போர்க்களம் கடமையாகிவிடும். அடுத்து என்னது? முஸ்லிம்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இமாம், முஸ்லிம்களுக்காக இமாம் என்றால் யாரு? பள்ளிவாசலுடைய இமாம் அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தலைமையாக அமீராக யார் இருக்கிறாரோ அந்த அமீர் ஜிஹாதுக்காக மக்களை திரட்டும் போது அங்கே அவர் மக்கள் மீது ஜிஹாது கடமையாகிவிடும். எப்படி? அப்ப ஜிஹாதுடைய அழைப்பை யார் கொடுக்க முடியாது? ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு குழுவினுடைய ஒரு பிரதிநிதியோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரோ அல்லது மக்களை வழி நடத்துகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவரோ என்ன செய்ய முடியாது? ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க முடியாது. ஜிஹாதுக்குரிய அழைப்பை யார் தான் கொடுக்கணும்? இமாமுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குரிய இமாமாக தலைவராக யார் இருக்கிறாரோ அவர்தான் ஜிஹாதுக்குரிய அழைப்பை கொடுக்க வேண்டும். அப்படி அவர் அழைக்கும் போது ஜிஹாத் என்ன ஆயிடும்? கடமையாகிவிடும். குரானில் பாருங்கள், அதே தௌபாவின் 41 வசனம். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வஸிகாலா வஜாஹிது பி அம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும் ஃபீ சபீலில்லாஹ் ஜாலிக்கும் கைருல்லக்கும் இன் குந்தும் தஆலமூன். அதே போன்று அந்த சூரத்து தௌபாவின் 38வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தால் அதிலும் அல்லாஹ் இப்படித்தான் எப்படி சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படும் போது நீங்கள் உலக வாழ்க்கையை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா? நிச்சயம் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும் போது அற்ப சுகம்தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஜிஹாதிற்காக திரட்டிய போது அங்கே சிலரிடத்திலே கொஞ்சம் பலகீனம் வந்தது. அந்த பலகீனத்தை போக்கும் விதத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அப்ப இந்த வசனத்தை வைத்து பார்க்கும் போது ஒரு அமீருல் முஸ்லிமீனாக முஸ்லிம்களுக்குரிய ஒரு இமாமாக அமீராக இருப்பவர் முஸ்லிம்களை ஜிஹாதிற்காக திரட்டும் போது அங்கே ஜிஹாத் என்னாகிவிடும், கடமையாகிவிடும். இது ஜிஹாதனுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த மூன்று சந்தர்ப்பங்களில் ஜிஹாத் என்பது கடமையாகி விடுகிறது. அடுத்து சகோதரர்களே, இந்த ஜிஹாதிற்கென்று சில உசூல்கள் அடிப்படைகள் இருக்கிறது. கடமைகள் என்பது வேறு, நிபந்தனை என்பது வேறு, அடிப்படைகள் என்பது வேறு. நிபந்தனைங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டேன், என்ன நிபந்தனை, என்ன இருக்கணும், குதிரத், ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது இஸ்லாமிய நாடு அமைக்கப்பட்டு எதிரிகளுடைய எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு குதிரத்தும் குவத்தும் இருப்பது ஜிஹாதிற்குரிய நிபந்தனை. ஜிஹாது எப்போது கடமையாகும் என்பதில் மூன்று சந்தர்ப்பங்களை பார்த்தோம். அடுத்து இந்த ஜிஹாதினுடைய அடிப்படைகளில் முதல் அடிப்படை என்ன தெரியுமா, ஜிஹாத் வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று என்ன நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும். ஒரு முஜாஹிதிற்கு ஜிஹாதிற்குரிய நிபந்தனை என்பது வேறு, ஒரு முஜாஹிதுக்குரிய நிபந்தனை என்பது வேறு. ஜிஹாதுக்குரிய நிபந்தனை என்பது ஒட்டுமொத்தமாக எதிரிகளை சமாளிப்பதற்குண்டான ஆற்றல் இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஜிஹாதிலே ஈடுபடுவதற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை, முதலில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். புத்தி சுவாதீனம் இன்மையில் இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். சுதந்திரமானவனாக யாருக்கும் அடிமையானவனாக இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரமானவனாக இருக்க வேண்டும். ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணை அது அந்த சூழ்நிலை ஏற்படும் போது அதாவது மருத்துவத்திற்காகவும் இன்ன வேற உதவிகளுக்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர போர்க்களத்தில் போய் என்ன செய்ய முடியாது, பொம்பளைகள் நிப்பாட்ட முடியாது. அப்போ அவன் ஆண்மகனாக இருக்க வேண்டும். அதே போன்று சலாமத்து மீன துர, பலகீனத்திற்குட்பட்ட எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் அந்த பாதிப்பிலிருந்து விலகியவனாக இருக்க வேண்டும். உதாரணமாக அவன் ஆணாக இருக்கிறான், இஸ்லாமியனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், கால் உடைபட்டிருக்கிறான், அல்லது கண் அவனுக்கு இதாக இருக்கிறது, கை அவனுக்கு உடைந்திருக்கிறது என்றால் அவன் அனுமதிக்கப்பட்டவன். அதே போன்று அவனுக்கு செலவு செய்வதற்குண்டான சக்தியும் இருக்க வேண்டும். இப்ப அவன் ஜிஹாதிற்கு வந்து விட்டால் அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அந்த மாதிரியான நிபந்தனைகள் ஒரு சேர வந்திருக்கிறதா என்பதை கவனிப்பது முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன, ஜிஹாதிற்கு ஒருவன் புறப்பட்டு வரும்போது அவன் பெற்றோர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். இது இரண்டாவது அடிப்படை. இதுக்குண்டான ஹதீஸ் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிஹாதிற்கு வருகிறேன்னு சொன்னா ரசூல் என்ன கேள்வி கேட்டாங்க, ஹய்யுல் வாலிதா, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்லான்னு கேட்டாங்க. ஆமா யாரோ சொல்லலாம், ஆனா அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களை சிரிக்கவே அதுதான் உனக்குரிய ஜிஹாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ பெற்றோர்களின் அனுமதி. மூன்றாவது சகோதரி தான் ரொம்ப முக்கியமானது, அம்ருல் ஜிஹாத்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: போகக்கூடாது என்ன அர்த்தம்னா, ஒரு ஜிஹாதிற்காக வேண்டிய ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா கூட்டும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய வசனம் இது. அப்போ மஷூராவை கூட்டி ஜிஹாதிற்குரிய அறிவிப்பை யார் தான் செய்யணும்? இமாமாக இருப்பவர் தான் செய்ய வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் இமாமு ஜுன்னத்து, நிச்சயமாக தலைவராக இருப்பவர் தான் கேடயத்தை போன்றவர். ஏன்? யுகாத்தலு மின் வராயிஹி, அவருக்கு பின்னால் இருந்துதான் போர் என்பது நடத்தப்பட வேண்டும். அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது, அவர் இல்லாமல் நடத்தக்கூடாது. யுகாத்தலு மின் வராயிஹி, அவரை முன்னிலைப்படுத்தி. அதுக்காக அவர் முதல் வரிசையில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவரை முன்னிலைப்படுத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவருடைய கருத்து முதன்மையாக்கப்பட்டு, அவருடைய அனுமதி பெறப்பட்டு, அவருடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் நடத்தப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தான் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இந்த விஷயத்திலே இந்த செய்தியை சரியான முறையில் இளைஞர்கள் ஒரு 10, 15, 20 வருடங்களுக்கு முன்னால் தெரிந்திருந்தால் நிச்சயம் நம்முடைய கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய இழப்பை, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கார். இன்று வரைக்கும் சமுதாய இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தனி மனிதராக இருந்து, தனித்தனி குழுவாக இருந்து, ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட முடிவுகளுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் அங்கே உருவாக்கப்படுகிறது. எல்லாமே தவறு, அடிப்படையற்றவர்களுடைய செயல்பாடு இது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், சுன்னாவை பொறுத்த வரைக்கும், அல் இமாமு ஜுன்னத்துன், ஒரு இமாமி மையமாக வைத்துத்தான் ஜிஹாதுனுடைய அறிவிப்பு தரப்பட வேண்டுமே தவிர தனி மனிதர்களோ, தனி மனித குழுக்களோ கொடுக்க முடியாது. இதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேண்டுமானால் ஹுதைபியா உடன்படிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உதவியா உடன்படிக்கை என்ன நடக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திரட்டி கொண்டு உம்ரா செய்வதாக கனவை காணுகிறார்கள். நபிமார்களுடைய கனவை பொறுத்த வரைக்கும் வஹியின் அம்சங்களின் ஒரு அம்சம், அது எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்போதே நடப்பதாக நினைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூட்டு போனாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தம்மோடு போர் செய்வதற்காகத்தான் வருகிறார்கள் என்று ஒரு தவறான சிந்தனையின் அடிப்படையில குஃபார்கள் அனைவரும் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போர் செய்வதற்காக உதவியா என்கிற எல்லையை நோக்கி வருகிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தரப்பு நியாயத்தை தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் போருக்கு வரவில்லை, உம்ராவிற்காகத்தான் வருகிறோம் என்று சொல்கிறார்கள். என்ன இருந்தாலும் எங்கள் அறிவிப்பு இல்லாமல் நீங்கள் வந்தது தவறு, அதனால் நீங்கள் நிச்சயம் திரும்பி போக வேண்டும் என்று பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் ஒரு உடன்படிக்கை எங்கே வருகிறது. என்ன உடன்படிக்கை? இந்த வருஷம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்த வருஷம் வந்து நீங்க உம்ரா பண்ணிட்டு போகலாம் என்று எவன், எந்த நாட்டுக்காரன் அவர்களை இந்த நாட்டை விட்டே துரத்தினானோ அவனே கடைசியில டேட்டு போட்டு தர, நீங்க வந்துட்டு போங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் முன் வச்ச கால பின் வைக்கிறாங்களா இல்லையா, உம்ரா செய்யணும்னு சொல்லி கூட்டு போறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நலன் கருதி, சமுதாய நலன் கருதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நன்மையை கருதி, சஹாபாக்களை விட்டிருந்தால் வந்திருந்த எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு பெரிய விஷயமே அல்ல. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை ஓட்டுவதை விரும்பாதவர்கள், அதனால் தன்னளவில் அடக்கத்தோடு அந்த இதை ஏத்துக்கிறாங்க. ஆனா சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அதை ஏத்துக்கல, எல்லாரும் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, அதிக சப்தத்தை குரலை உயர்த்தி ரசூலுல்லாஹ்விடத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் பேசிய சம்பவம் இதுதான். என்ன, அலஸ்னா அலல் ஹக், திரும்ப திரும்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரா இல்லையா, நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா, சொல்லுங்க, அவங்களை போட்டலாம். இப்ப இங்க என்னன்னா, சஹாபாக்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் ஒரு மனிதர்கள், சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள் தான், இருந்தாலும் அங்கே தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கெல்லாம் பொதுமக்கள். அப்ப இவர்கள் ஜிஹாது செய்யக்கூடிய மனநிலையில் இருந்தாலும் கூட, இந்த எதிரிகளோடு சண்டை போட வேண்டும் என்கிற முடிவுக்கு தன்னளவில் மனதளவில் வந்தாலும் கூட யார் அங்க அனுமதி கொடுக்கல? ரசூல்லா அனுமதி கொடுக்காத வரைக்கும் அவங்க யாரும் கையில கத்திய தூக்கல். அப்ப இதுல நமக்கு என்ன தெளிவாக விளங்குகிறது? என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், என்ன பதட்டமாக இருந்தாலும், பரபரப்பாக இருந்தாலும், கலவரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், ஜிஹாத் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது யாருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டும்? ஒரு அமீருடைய அறிவிப்பை வைத்துத்தான் இருக்க வேண்டுமே தவிர, தனி மனிதர்கள், தனி குழுக்கள் அல்லது பொதுமக்களாக வாழக்கூடியவர்கள் நிச்சயம் இந்த ஒரு பொறுப்பை, இந்த ஒரு முடிவை எடுக்கவே முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜிஹாதினுடைய இந்த முக்கியமான அடிப்படை என்பது என்னது? அது இமாமுடைய இஜ்திஹாத் சம்பந்தப்பட்டது. இமாமுடைய இஜ்திஹாத் என்றால் என்ன? அவர் சிந்தித்து, அவர் ஜிஹாத் வேண்டுமா வேண்டாமா என்று அவர் எடுக்கக்கூடிய முடிவு சம்பந்தப்பட்டதுதான் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நான்காவது அடிப்படை என்பது, ஜிஹாதாக இருந்தாலும் சரி, என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ விளங்குகிறார், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஐயாமுல் ஃபித்ர், குழப்பமான சூழ்நிலைகளில், குழப்பமான காலங்கள் வரும்போது, குழப்பமான சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் நம்முடைய அத்தனை காரியங்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழப்பங்களை விட்டு, குழப்பங்களில் இருந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள். அதில் வெளிரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக தெரியக்கூடிய குழப்பங்களாக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸுள் இடம்பெற்றிருக்கிறது. பாக ஜிஹாதுடைய அடிப்படைகளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களே, நான்கு அடிப்படைகள் இருக்கிறது. முதல் அடிப்படை, ஜிஹாத் கடமையாகி விட்டதா என்கிற அந்த நிபந்தனைகள் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படை, பெற்றோர்கள் அல்லது பொறுப்பாளர்களுடைய அனுமதியை பெற்றுதான் ஜிஹாதிற்கு ஒருவன் வர வேண்டும். மூன்றாவது, ஜிஹாத் என்கின்ற முடிவை எடுப்பது இமாமுடைய தலைவருடைய முடிவு சம்பந்தப்பட்டது. தலைவருக்கு கீழ் உள்ளவர்கள் அதில் தங்களுடைய ஆலோசனையும் கருத்தையும் தான் தலைவரிடத்திலே சொல்ல முடியுமே தவிர, ஜிஹாதிற்கான அழைப்பை கொடுப்பதோ மக்களை திரட்டுவதோ அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. நான்காவது, குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான், குரானையும் சுன்னாவையும் மையப்படுத்தித்தான் ஜிஹாதாக இருந்தாலும் என்ன காரியங்களாக இருந்தாலும் செயல்முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக குழப்பமான காலங்களில் நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் சகோதரர்களே ஜிஹாதை குறித்து அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சரியா? ஆனால் இப்படிப்பட்ட இதெல்லாம் மிக மிக முக்கியமான அடிப்படைகளாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எது ஜிஹாத், ஜிஹாதுடைய அர்த்தம் என்ன, ஜிஹாதுடைய சிறப்பு என்ன, ஜிஹாதுடைய நிபந்தனை என்ன, ஜிஹாத் எப்போது கடமையாக்கப்படும், யாருக்கு கடமையாக்கப்படும், ஜிஹாதுடைய அடிப்படைகள் என்ன என்பதையெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், நம்ம சுருக்கமாக இப்போது தெரிந்து கொண்டோம். அடுத்து நாம் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஹிலாஃபத் என்பது. இது குறித்து தான் கொஞ்சம் ரொம்ப விரிவா பார்க்கணும். ஏன்னா ஜிஹாதை குறித்து ஏற்கனவே நமக்கு நிறைய வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு சொன்னது அடிப்படையாக ஜிஹாதை குறித்து நாம் தெரிய வேண்டிய ஜிஹாதுடைய ஃபிக்ஹில் உள்ள முக்கியமான விஷயங்கள். இப்போ கிலாபத்துக்கு போறோம். என்றால் சகோதரர்களே, இதனுடைய விளக்கத்திற்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுடைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முன்னறிவிப்பாக கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பின்பு நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக ஆதம் நபியின் படைப்பை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி தெரிஞ்சோம், குரானுன்னு ஒண்ணு இறங்க போய் அந்த குரான்ல உள்ளதை ரசூலா ஓதி காட்ட போய்தான் யாருடைய படைப்பை நமக்கு தெரியும், ஆதம் நபியின் படைப்பு நமக்கு தெரியும். ஒருவேளை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் நபியின் படைப்பை பற்றியும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், அந்த சொர்க்கத்தில் நடந்த சம்பாஷணையை பற்றியும் சொல்லி இருக்காவிட்டால் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. இதுதான் பெரிய உதாரணம். அப்போ ஆரம்பமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெருமானாருடைய மௌத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பின்படிதான் சகோதரர்களே நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் இந்த கிலாபத்தை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்களோ அவைகளை மையமாக வைத்து நாம் சில விஷயங்களை படிக்கும் போதுதான் இதன் அடிப்படைகளை நாம் சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில சகோதரர்களே, ஜிஹாத் இந்த கிலாபத்தினுடைய அழைப்பு, அல் கிலாபத்து இஸ்லாமியா, இஸ்லாமிய கிலாபத்தை நோக்கி அழைப்பு விடுப்பதில் ஒரு முஸ்லிமுக்கு என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு காலையில் நம்முடைய வகுப்புல ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி நமக்கு தெளிவான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரியாத ஒரு சாதாரண பாமர முஸ்லிம் என்ன நினைப்பான்? அவனுடைய மனதில் ஷாம் என்பதும் ஈராக் என்பதும் இஸ்லாமிய பிரதேசங்களை போலவும், அபூபக்கர் பக்தாதி ஒரு பெரிய ஹீரோவை போலவும் தான் தெரியும். உண்மைதானங்க? இப்ப இந்த விவரங்கள் எதுவுமே தெரியல. அகீதாவை பற்றியும் மன்ஹஜை பற்றியும் சலஃபு சாலிஹீன்களை பற்றியும் எதுவுமே தெரியாத ஒரு பாமர முஸ்லிம், வெறுமனே இன்டர்நெட்டில் மேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம், ஃபேஸ்புக்கில் தங்களுடைய கருத்துக்களை வீராவேசத்தோடு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய சூரப்புலிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நம்முடைய அடிப்படை என்னவென்றால் சலஃபியத் என்கிற அடிப்படை தான். குரானின் படியும் சுன்னாவின் படியும் சஹாபாக்களுடைய வழிமுறையின் படியும் எந்த அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: www.muslimvanoli.com
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அந்த அடிப்படையில் தான் இதையும் நாம் புரிந்து கொள்வோம். உதாரணமாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறான், தில்க தாருல் ஆகிரா, இந்த மறுமையின் இல்லத்தை பொறுத்த வரைக்கும், நஜாலுஹா லில்லதீன லா யுரீதுனா உலூவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, இந்த பூமியில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் இந்த பூமியில் குழப்பத்தையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மறுமையின் இல்லம். வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி வெற்றி என்பது முத்தகீன்களுக்கு தான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்தின் 83வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதாவது மறுமையின் வெற்றி யாருக்கு, மறுமையினுடைய அந்த இல்லம் யாருக்கு என்பதை அல்லாஹ் சொல்லும் போது யாருக்கு சொல்கிறான், பூமியை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விரும்பாமல் தான் இருப்பார்கள். என்னதான் இந்த பூமியில் மனைவி மக்கள் குடும்பம் குட்டி என்று நாம் வாழ்ந்தாலும் இவைகள் எல்லாமே எதுக்கு அப்புறம்தான், அல்லாஹ்வுக்கு அப்புறம்தான், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்புறம்தான் என்று ஆரம்ப பாடம் சுமத்தப்பட்டவர்கள், நம்ம ஆரம்பத்திலிருந்தே பாலர் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். அதனால் இந்த பூமியில் ஒரு பெரிய ஆட்சி வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அந்தஸ்து வேணும், இந்த பூமியில் பெரிய ஒரு அதிகாரம் வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவான ஒரு உபதேசமாக ஒட்டுமொத்த முஃமின்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதுபோக சூரத்துன் நிசா 115வது அத்தியாயம் 115வது வசனம், 4வது அத்தியாயத்தின் 115வது வசனம், வமன் யுஷாக்கிக்கு ரசூல மின் பாதி மா தபையன லஹுல் ஹுதா, யாருக்கு இதுதான் நேர்வழி இது என்று தெளிவானதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறாரோ, வயத்தபிய கைர சபீலி முஃமினீன், அந்த சஹாபாக்களின் வழி அல்லாது வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ. இங்கே இறை நம்பிக்கையாளர்கள் வழி என்று சொன்னாலும் இந்த வசனம் இறங்கும் போது இறை நம்பிக்கையாளராக இருந்தது யாரு, சஹாபாக்கள் தான். அதனால சஹாபாக்கள் வழி என்று சொல்வதில் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. யார் அந்த இறை நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாத வேறொரு வழியை பின்பற்றுகிறானோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, அவன் செல்லும் வழியிலேயே அவனை செல்ல வைப்போம், ஒ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்திலே நாம் நுழைவிப்போம், ஒ சாஅத் மஸீரா, அது கெட்ட வழியாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து கிலாபத்தாக இருந்தாலும் ஜிஹாதாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் எந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்களோ, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்து எந்த நிலைப்பாட்டிலே பாடத்தை படித்தார்களோ, எந்த ஒரு அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ, அதே அடிப்படையில் தான் நாம் அமைத்துக் கொள்வோம். உலகமே ஒரு கருத்தை சொன்னாலும், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஒரு கருத்தை சொன்னாலும், அந்த கருத்து கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும், அந்த கருத்து ஒரு புரட்சிகரமானதாக மக்கள் மன்றத்திலே விவாதிக்கப்பட்டாலும், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அந்த அல்லாவின் தூதர் வழியில் இருந்த சகாபாக்களும் எதை நிலைப்பாட்டாக எடுத்தார்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், நிலைப்பாட்டாக எடுப்போம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த கிலாபத் குறித்த விவரங்களை நாம் பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பாக சகோதரர்களே, சகாபாக்களின் வழியை பின்பற்றாமல் போனோம் என்றால் குரானில் அல்லாஹ் எச்சரித்ததைப் போல நரக வேதனைக்குத்தான் ஆளாக நேரிடும் என்பதை கொஞ்சம் நாம் அச்சத்தோடு பயத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இப்போது இந்த கிலாபத்தை குறித்து பேசுவதற்கு என்ன அவசியம் என்றால், உலக அரங்கில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் மிகப்பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறோம், மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நடைபெறக்கூடிய தாக்குதல்கள் வன்மையாகத்தான் நடந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு ஒரே காரணம், முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏனைய மக்களை காட்டிலும் ஒரு பலகீனத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலகீனத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஏனைய மக்களோடு அவர்களை எடை போடும் போது அவர்களுக்கென்று ஒரு எடையே இல்லாத அளவிற்கு பலகீனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்பதற்கு என்ன காரணம்? சில முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இதற்கு ஒரே காரணம் முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே குவத் இல்லை. குவத்னா என்னது? ஆற்றல் இல்லை. படிப்பில் பின்தங்கி இருக்கிறோம், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரு மனிதருக்கு எது வளமாக பலமாக இருக்க வேண்டுமோ அந்த வளமும் பலமும் இல்லாத காரணத்தினால் நலமிழந்து எப்படி இருக்கிறோம்? நம்ம பலகீனத்திலே இருக்கிறோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், இந்த முஸ்லீம் அல்லாத குஃபார்களை வாழ விட்டதுதான் பிரச்சனை, அதனால ஒட்டுமொத்தமாக குஃபார்கள் என்ன செய்யணும், வெட்டி வீழ்த்தினால்தான் முஸ்லீம்கள் நம்ம முன்னாடி வர முடியும். அடுத்து பெரும்பான்மையான சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நமக்கென்று ஒரு கிலாபத் இல்லை, நமக்கென்று ஒரு ஹலீஃபா இல்லை. நாம் நமக்கென்று ஒரு கிலாபத் உருவாக்கப்பட்டு நமக்கென்று ஒரு ஹலீஃபா இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இஸ்லாமியர்கள் முன்னேற்ற பாதையிலே போவார்கள், இஸ்லாமிய நாடுகள் முன்னேற்ற பாதையிலே போகும் என்கின்ற எண்ண ஓட்டங்களில் சிந்தனைகளில் இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆதலால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இந்த இஸ்லாம் தீவிரவாதத்தினுடைய மார்க்கம், பயங்கரவாதத்தினுடைய மார்க்கம் என்று எல்லோரும் சொன்னாலும் அது உண்மையில்லை உண்மையில்லை என்று நம்மை போன்றவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தாலும், எங்காவது ஒரு சில இடங்களில் அறியாமையின் காரணத்தினால், இஸ்லாமிய அழிவு இல்லாத காரணத்தினால் சிலர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு பெரிதாக தெரிவதில்லை. சரி, இஸ்லாத்திற்காகத்தானே அவர்கள் போராடுகிறார்கள் என்கிற மன ஓட்டத்தில் அவர்கள் வருவதை நம்மால் தடுக்க முடியவில்லை. ஏன்? நமக்கென்று ஒரு கிலாபத் வேண்டும், நமக்கென்று ஒரு ஹலீஃபா வேண்டும். அப்போ இந்த கிலாபத் என்றால் என்ன, ஹலீஃபா என்றால் என்ன என்பதை நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்.

0: والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அமீர். இதற்கு ஆதாரம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐமத்து மின் குரைஷ், ஆட்சி தலைவர்கள் குரைஷ் இருந்து தான் வருவார்கள். ஏன்னா அபூபக்கர் அலி உமர் அலி இல்லானு உஸ்மான் அலி அலி அலி இல்லானு முஆவியார் அலி இல்லானு அவங்க மக்கள் எல்லாருமே எதிர உள்ளவங்க தான், குரைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐமா எப்படி குலஃபான்னு வேற ஒரு இடத்துல பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இங்க ஐமான்னு பயன்படுத்திருக்கிறாங்க. சோ அமீர் என்கிற வார்த்தையும் எதற்கு பயன்படுத்தப்படும், கலீஃபா என்பதற்கு பயன்படுத்தப்படும். அதற்கு இது ஆதாரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொல்ல இன்னொரு ஹதீஸை சொல்லும் போது, மன் அத்தா அமீரி ஃபக்கத் அத்தாஅனி, யார் என்னுடைய அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவன் தான். அப்போ அமீர் என்பதும் கலீஃபா என்பதும் ஒரே அர்த்தம் தான். எந்த வகையில், கலீஃபாவாக இருப்பவருக்கு நம்ம என்ன வார்த்தையும் சொல்லலாம், அமீர் என்கிற வார்த்தையும் சொல்லலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அபூபக்கர் அலிலானவர்களை முதன் முதலில் மக்கள் கலீஃபத்து ரசூலில்லா என்று சொன்னார்கள். உமர் ஃபாருக் அவர்கள் வரும்போது கலீஃபத்து கலீஃபத்து ரசூலில்லான்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன உடனே தான் அங்கே அமீர் முஃமினீன் என்கிற வார்த்தை அமுலுக்கு வந்தது. அது காலம் தொட்டு இது காலம் வரைக்கும் மன்னர்களுக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான் பஹ்ரைனுடைய மன்னருக்கு அமீருல் பஹ்ரைன் என்று இப்போதும் கூட சொல்கிறார்கள். குவைத்திலே உள்ள மன்னருக்கு அமீர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சாஹிபு சுமு அல் அமீருல் மலிக்கி என்று சொல்லுவார்கள். அந்த டேர்ம் இன்று வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது. சரி, ஹிலாஃபத்தை குறித்த ஒரு சில ஹதீஸ்களை நான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. ரெண்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹிலாஃபத்தில் ஹிலாஃபத் என்றால் என்ன அர்த்தம், ஹலீஃபானா என்ன அர்த்தம், அதே போன்று இந்த ஹிலாஃபத்து எல்லாமே எந்த அடிப்படையில் தான் நடக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை குறித்து என்ன முன்னறிவிப்பை செய்தார்கள்? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரே வேலை என்னதான், மார்க்க தௌஹீதை சொல்லி ஷிர்கை ஒழித்த ஒரே வேலை தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ஒரு நாடு என்று உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த ஹிலாஃபத் என்கிற பேச்சு, ஜிஹாத் என்கிற சிந்தனை எல்லாம் வருகிறது. அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத்தை குறித்து நமக்கு சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஸவாலி அல் அர்த, அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். இப்படி இன்னைக்கெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஏன், இன்னைக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் மேப்பில் போய் பார்த்துட்டோம்னா அப்படியே நமக்கு என்னாவது வரைபடமோ வருது. இது எந்த விஞ்ஞானம் இல்லாத அந்த அஞ்ஞான காலத்திலேயே விஞ்ஞானம் பேசிய ரசூல் ஸல்லல்லாஹு சுருட்டி காட்டப்பட்டுச்சு பூமி. ஃபரஐத்து மஷாரிகஹா வ மகாரிபஹா, அதனுடைய கிழக்கு திசைகளையும் மேற்கு திசைகளையும் நான் பார்த்தேன். இன்ன உம்மத்தி சையபுலுகு முல்கஹா மா சுவியலி மின்ஹா, எனக்கு அந்த பூமியில் எவைகளெல்லாம் எடுத்து காட்டப்பட்டதோ அவைகள் அனைத்தையும் என்னுடைய உம்மத்தினுடைய அங்கே போவும் என்று ரசூல் சலாஹம் செய்த அந்த முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் இஸ்லாமிய ஆட்சி என்பது வந்தது. ரசுல்லா அன்னைக்கு ரசுல்லா சொல்லும் போது ரசுல்லா பாக்கெட்ல எத்தனை நாடு இருந்துச்சு? மதீனா மட்டும்தான் இருந்துச்சு. இப்படிதானா அன்றைக்கே ரசூல் சலாஹம் சஹாபாக்களை உற்சாகமூட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நமக்கு எல்லாம் எல்லா இடத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அது இன்ஷா அல்லாஹ் உலகை வென்ற மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற தலைப்புல 4 பகுதிகளாக யூடியூப்ல நான் பேசின விஷயங்கள் போடப்பட்டிருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடு எப்படி எப்படி இஸ்லாத்துக்கு வந்துச்சுங்கிற விவரங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் எப்படி அந்த நிறைய நாடுகள் இஸ்லாத்திற்குள் வரும் என்பதை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு இன்னொரு செய்தியை சொன்னார்கள், இந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா குர்ஊதன் ஃபில் மஸ்ஜிதி, நாங்கள் எல்லாம் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது வகான பஷீரும் ரஜுலன் யகுஃப், ஒரு செய்தி அங்கே பேசப்படுகிறது. அப்போது அவர் சொன்னார், யா பஷீர் இப்னு சுஹல் சஹத் அதஃபது ஹதீஸ் ரசூலில்லாஹி ஃபில் உமரா, தலைவர்கள் விஷயமாக அமீர்கள் விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஏதேனும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறீர்களா? உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் பெருமானாருடைய ஒரு உரையை இது விஷயத்திலே மனப்பாடம் செய்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கூனு நுபுவத்து ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, உங்களிடத்தில் நபித்துவம் இருக்கும், அந்த நபித்துவம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும். அதாவது ரசூலா தன்னுடைய காலத்தை சொல்றாங்க, ரசுல்லாவின் காலம் அது என்ன காலம், அது அழுது நுபுவா, நபித்துவத்தினுடைய காலம். அதனாலதான் ஹலீஃபாக்களுடைய காலம் போது நம்ம எதை அங்க கொண்டு வர மாட்டோம், ரசுல்லாவுடைய ஆட்சியை கொண்டு. ஏன் ரசுல்லாவுடைய ஆட்சியும் இஸ்லாமிய ஆட்சி தானே, ஏன் அந்த மதினால உள்ள 10 வருஷத்தை நம்ம சேர்க்கறது இல்ல? ஏன்னா அது ஹிலாஃபத்துடைய ஆட்சி கிடையாது, அது அழுது நுபுவா. நுபுவானா என்னது? நபித்துவத்தின் ஆட்சி. அது அது சம்திங் டிஃப்ரெண்ட், அது ஹிலாஃபத்தை விட உயர்ந்தது. அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இஸ்லாமிய ஆட்சியை செய்தாலும் அது ஹிலாஃபத் என்கிற வார்த்தையில நம்ம குறிப்பிடுறது இல்ல. நம்ம என்ன வார்த்தையில குறிப்பிடுறோம்? அதை நுபுவத், நபித்துவத்தின் காலம் என்று குறிப்பிடுகிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நபித்துவத்தின் காலம் வரும், அந்த காலம் அல்லாஹ் நாடும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ அந்த அடிப்படையில் 23 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சு? நபித்துவத்தின் காலமாக இருந்தது. சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன், அதற்கு பிறகு ஹிலாஃபத்து வரும், அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் மன்ஹஜிலேயே. மன்ஹஜின்னு சொல்றோம், மன்ஹஜின் என்னன்னா சிலபஸ் அர்த்தம், வழிமுறைன்னு அர்த்தம். ரசூலுல்லாவின் அந்த நபித்துவத்தின் வழிமுறையை அடிப்படையாக வைத்து என்ன இருக்கும்? ஹிலாஃபத் இருக்கும். ஃபதக்கூனு மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, அதுவும் அல்லாஹ் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவ்வளவு காலம் இருக்கும். சும்ம யர்ஃபவுஹா இதா ஷா யர்ஃபாஹா, அதையெல்லாம் உயர்த்துவதற்கு நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். அப்போ ஹிலாஃபத்து வரும், வந்த ஹிலாஃபத்து உயர்த்தப்படுங்கிறத ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? அன்றைக்கே சொல்லிவிட்டார்கள், ஹிலாஃபத்து வரும், வந்த ஹிலாஃபத்து. அது இதை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நடுவில் வந்து அப்படி உயர்த்தப்பட்ட ஹிலாஃபத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு நீங்கள் போராடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லல. நல்லா நீங்க கவனிக்கணும், அது விவரமான உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதே போன்று அடுத்து என்னது, அதற்கு பிறகு என்ன இருக்கும்? சும்மா தக்கூனு முல்கன் ஆப்தன், அதற்கு பிறகு கொஞ்சம் கடுமையான ஆட்சி ஒன்று வரும். அதாவது அது ஆட்சியாக இருக்கும், ஆனா எந்த அடிப்படையில் இருக்காது? நபித்துவத்தின் ஆட்சியை போலவும் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை போல இருக்காது, ஒரு அரசாட்சி வரும், அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அல்லாஹ் அதை உயர்த்த நாடும் போது உயர்த்தி விடுவான். அதற்கு பிறகு வரும் முல்கன் ஜபரியா, ஒரு அட்ட கொடுங்கோல் ஆட்சி வரும், அதையும் முஸ்லிம்கள் பார்ப்பாங்க, அதுவும் இருக்கும் வரைக்கும் இருக்கும், அதையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்படியே சொல்லிட்டு வரும்போது ஃபைனலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவத்தி, அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஹிலாஃபத்து மீண்டும் வரும், சும்மா சக்கத்த, அதற்கு ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். இதற்கு இமாம் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. இதை இமாம் அவர்கள் நபவி ரஹமத்துல்லாஹ் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து விளக்கம் சொல்லும் போது, அது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மௌத்த அமைதியாயிட்டார்கள் என்ன அர்த்தம்னா, அந்த நிலையிலேயே இருந்து உலகம் முடிந்துவிடும். எந்த நிலை அது? கடைசி கட்டத்தில் யாருடைய வருகை? அல் இஹ்திலாஃப் பைன உலமா, மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வருகைங்கிற வருகைங்கிறது உண்மைதான், தஜ்ஜாலுடைய வருகைங்கிறது உண்மைதான். ஆனா இங்கே ரசூலுல்லாஹ் சொல்லுவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை, ஏன்னா அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. ஈசா நபியே யாருடைய ஆட்சியில் இருப்பாங்க இன்னைக்கு? மஹ்தி.
3: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
5: கேரளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் கேரளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை

0: பிரின்சஸ் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-5757-560
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி
2: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: பிறகு கிலாஃபத் அலி, இந்த நான்கு பேருடைய கிலாஃபத்தை சொல்கிறார்கள். 30 வருடம்ங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். ஆனா இந்த 30 வருடம் என்பதில் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு எத்தனை வருஷம்? 2 வருஷம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 12 வருஷம். எவ்வளாச்சு? 12, 22, 24. அலி ரலியல்லாஹு அன்ஹு 5.5 வருஷம். அலி ரலியல்லாஹு அன்ஹு 6 வருஷம்னு போட்டுருவாங்க. ஏன்னா 5.5 வரும்போது அதை ரவுண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடாது, அது 6 ஆகி இந்த 4 பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் ரசூல் சலாம் சொன்ன எக்ஸாக்ட் அறிவிப்பின்படி, சஹாபாக்கள் இதை கண்கூடாக கண்டு நமக்கு சொன்ன புள்ளி விவரப்படி, அலி ரலியல்லாஹு அன்ஹு 5.5 வருடம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் ஹசனுடைய வரலாறை போடும் போது ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்று போடுவார்கள். ஹாமிசுல் குலஃபாய் ராஷிதீன் என்னது? நேர்வழி பெற்ற கலீஃபாக்களில் 5ஆம் அவர் என்று அவரை குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை நிறைய உலமாக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஏன்னா ஹிலாபத் என்று சொன்னாலே, கலீஃபா என்று சொன்னாலே இருக்கும் முறைக்கும் ஆட்சி செய்து விட்டு போவது. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு தன்னுடைய ஹிலாபத்தை தான் இருக்கும் போதே ஒரு சமாதானம் கருதி, அதுவும் ரசூலுல்லாஹ் செய்த முன்னறிவிப்பின்படி தன்னுடைய ஆட்சி யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? முஆவியா ரலியல்லாஹு ஒப்படைத்து விட்ட காரணத்தினால், இடையில் தன்னுடைய அந்த ஹிலாஃபத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் அவரை ஹலீஃபா என்று சொல்ல முடியாது. அவரை ஒரு நல்ல அதுக்காக அவரை கண்ணியத்தெல்லாம் குறைவில்லை. இப்படி சில உள்ளார்ந்த சில விளக்கங்களின் அடிப்படையில் 4 ஹலீஃபாக்கள் என்றும், அல்லது இவர்கள் ஆட்சி செய்த 6 மாதத்தையும் சேர்க்கும் போது 5 ஹலீஃபாக்கள் என்று சொன்னாங்க. ஆனா எப்படி சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு கரெக்ட். ஏன்? 30 வருஷம். அப்ப நபித்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஹிலாஃபத்தே 30 வருஷம்னு என்னைக்கோ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஹிலாஃபத்தை கொண்டு வர போறேன், ஹிலாஃபத்தை கொண்டு வர போறேன்னா என்ன? கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணணுமா இல்லையா? ஹிலாஃபத்தை நிலைநாட்டுவதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். எங்காவது இருக்கிறதா? ஆட்சியை நிறுவுவதற்காகத்தான் நான் நபியை அனுப்பினேன். எத்தனை வசனங்களை போட முடியும்? வலக்கது பாஸ்னாஃபி குல்லி உம்மத்தி ரசூலா அனேபுதுல்லாஹ் வஜி தனிபு தாகூர், அல்லாவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டு வணங்காமல் விட்டு விலகிவிடுங்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் எல்லோருக்கும் நான் தூதரை அனுப்பினேன் என்று எத்தனை வசனம் இருக்கு? காலில் கூட ஷேக் சொன்னாங்க, நம்முடைய ஷியார், நம்முடைய இது என்னது, நம்முடைய என்ன சொல்றது, சங்கே அந்த ஒரு முழக்கம், என்ன முழக்கம், என்ன அஜெண்டா? யா கௌம் உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, இப்படி சொன்னாங்க. யா கௌம், என்னுடைய சமுதாயமே எல்லா நபிமார்களும் சொன்னது, அல்லாவை வணங்குங்கள், மாலக்கும் மின்னிலாகின் கைருஹு, அவனை என்று உங்களுக்கு என்ன கிடையாது, கடவுள் இல்லை என்கின்ற அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களே தவிர, ஆட்சியை உருவாக்குவதற்காக நான் நபிகளை அனுப்பினேன் என்று குர்ஆன்ல என்ன கிடையாது, வசனங்கள் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே ஹிலாபத்தை குறித்து ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்லும் போது, லா யசாலு அம்ரு ஹாதிஹி உம்மத்தி, இந்த உம்மத்தினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது, காயிமன் மாவலி அலைஹி மிஸ்னா அஷர கலீஃபத்தன் குல்லுஹும் மின் குரைஷ், 12 ஆட்சியாளர்களுடைய சமுதாயத்தில், அதுவும் என் குறைச்சி குலத்திலிருந்தே வந்த 12 பேர் ஆட்சி செய்யும் வரை, ஆட்சி முடியும் வரை இந்த இஸ்லாமிய ஆட்சி என்பது முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. இந்த 12ங்கிறத வச்சுக்கிட்டு தான் யார் விளையாடிக்கிட்டு இருக்கா? ஷியாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 12 இமாம்கள்னு வச்சுக்குவாங்க. ஆனா உண்மையிலே ரசூல் சலாம் சொன்ன இந்த 12 யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மகனார் யசீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு பார்த்தோம்னா அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லா, அதற்கு அடுத்து அவர்களுடைய மகனார்கள் 4 பேர், அதற்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஏன்னா இந்த 12 பேர் ஆட்சி செய்யற வரைக்கும் கொஞ்சம் ஆட்சி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த 12 பேர் ஆட்சியிலையும் முதல் 4 பேர் செய்யும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நாளையும் நம்ம கணக்கு பண்ணி பார்த்து கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா வேற வேற மாதிரி, அதை நம்ம விமர்சிக்கல, அதை விமர்சிப்பதற்காக இந்த கூட்டம் இல்லை. இங்க நம்ம இந்த விஷயத்தை சொல்வதற்கு காரணமே, ஆட்சி அதிகாரம் என்பது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பின் பிரகாரம் தான் நடக்கிறது. அப்ப அந்த 30 ஆண்டு காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதும், அப்ப அந்த 30 ஆண்டு காலம் என்று சொன்னதும் 12 சொன்னதும் முரண்படுதே அப்படி நீங்க நினைக்க கூடாது. அந்த 30 ஆண்டு காலம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய நேர்வழியின் அடிப்படையில் உண்டான ஆட்சி. அதற்கு அடுத்து உண்டான 12ங்கிறது குறைஷி குலத்தை சார்ந்தவர் அடுத்தும் ஆட்சியை செய்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் ஆட்சி

0: தலைவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருமே எந்த குலத்தை சார்ந்தவங்க தான். அப்ப பெருமானார் சிலர் சில கிலாபத்தை குறித்தும் ஆட்சி அதிகாரத்தை குறித்தும் இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏனென்றால் எல்லைகள் பெருக பெருக எல்லாத்தையும் ஒரு தலைமையை வச்சு எப்படி நீங்க பண்ண முடியும்? அப்படித்தானே. இப்ப எதற்காக நமக்கு மாவட்ட நிர்வாகம், மாநில தலைவர் இருக்கும் போது மாவட்ட நிர்வாகம் எதற்கு கேட்க முடியுமா? அப்படின்னா நமக்கு என்ன 10-15 தலைவரா? நம்ம ஜமாத்துல மட்டும் எத்தனை தலைவர்கள் இங்க இருக்கும்? கிளை தலைவர், அப்படியே வந்தீங்கன்னா மாவட்ட தலைவர், அதுக்கு மேல அப்படியே வந்தீங்கன்னா மாநில தலைவர். இதுல ஒவ்வொன்றுக்கும் குழு போட்டு அந்தந்த குழுக்கு வேற தலைவர் வச்சிருக்கீங்க. நான் தாவா குழு தலைவர், அது இப்ப இருக்குதா என்ன? ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இதெல்லாம் என்ன தலைவருக்குள்ளே தலைவர்களா? தலைவருங்கிறது ஒருத்தர் தான். யாரு? மாநில தலைவர். இருந்தாலும் எல்லைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது, விரிவடைந்து கொண்டே போகும்போது, அந்தந்த பிராந்தியத்தை கவனிப்பதற்கு தனியா இருந்தாலும் செய்ய முடியும். எல்லா விஷயத்துக்கும் மாநில தலைவர் தான் வந்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் நடக்கிற காரியமா? இது எப்படி நம்முடைய அமைப்பு? இதே போட்டுதான் உலகத்திற்கும். அப்போ உலகத்தில் இஸ்லாமிய மார்க்க விரிவடைய விரிவடைய அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்ய முடியும் என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாபத்து முடிந்து முல்க் என்கிற மன்னராட்சி வரும்போது வரும் என்று தகவலை சொன்னார்களே தவிர, அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தோ, அதை ஒரு எதிர்மறையான விஷயத்தை போலோ, அது வரும்போது நீங்க எல்லாம் அப்படி கிளர்ந்து எரிச்சு அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அதை குறித்து சொல்லி இருக்கும் போது அந்த அடிப்படையில் போறதான் நம்முடைய வேலை. சரி, இப்ப அடுத்துறமோ? அப்ப அந்த 12 பேருங்கிறது நபித்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யாமல் கொஞ்சம் தவறுகள் இருந்தாலும் அதுவும் குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு 12 பேர் ஆட்சி செய்வார்கள் என்கிற முன்னறிவிப்பின் பிரகாரம் நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த கிலாபத்திற்காக இப்போது போராடலாமா போராடக்கூடாதா? இல்லையா, மார்க்கத்தை நிலைநாட்டுவதே கிலாபத்தை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்கிற பிரச்சாரம் செய்யலாமா செய்யக்கூடாதா, மேற்கொள்ளலாமா மேற்கொள்ளப்படக்கூடாதா? இது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் தான். மஸ்ஜிது கட்டுறதுங்கிறது நல்லது, ஆனா அதே மஸ்ஜித தர்காவாக்குறது? அப்போ அந்த ஒரு தர்காவிற்காக வேண்டி மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுவதை ஏற்றுக்கொள்வோமா? அதே போன்றுதான், தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க்கு முழுமையாக ஒழிக்கப்படாமல் ஹிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று சொல்லுவது மஸ்ஜித் என்கிற பெயரில் கட்டப்படுகிற தர்கா. இதை விட ஒரு உதாரணம் சொல்ல உண்மைதான். இது இதை நான் மிகைப்படுத்தலாம் சொல்லல. தௌஹீத் நிலைநாட்டப்பட்டு ஷிர்க் ஒழிக்கப்படாமல், பிதாத்துகள் ஒழிக்கப்படாமல், இபாதத்தினுடைய ஆர்வம் மக்களிடத்தில் ஏற்படாமல், குறிப்பாக சுபுஹ் தொழுகையில் வரக்கூடிய அளவிற்கு மக்கள் ஈமானிய உணர்வை பெறாமல் அவர்கள் ஹிலாபத்திற்காக அழைப்பு விடுப்பதும் ஜிஹாதிற்காக வருவதும் மஸ்ஜித் என்கிற பெயரில் ஒரு நிலத்தை வாங்கி தர்காவை கட்டுவது எப்படியோ அதே போன்றுதான் இதுவும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தௌஹீத் கிலாபத்திற்கான அழைப்பு எல்லாமே தௌஹீத் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற ஒரு மோசமான அகீதாவில், மோசமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையான முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த சுன்னாவின் மகத்துவம் என்ன தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் முஸ்லிம்கள். தௌஹீதின் வகை என்னன்னு கேளுங்க. தமிழ்நாடு தௌஹீது, இந்தியா தௌஹீதும்பா. இப்படிப்பட்ட மக்களை வைத்துக் கொண்டு, எது உண்மைதான், உங்க ஊர்ல மதுரையில அந்த இது சம்மர் கிளாஸ் நடக்கும் போது தௌஹீது வகைகள் என்னன்னு அஜித்து கேள்வி கேட்டாராம். தமிழ்நாடு தௌஹீது, இந்தியா தௌஹீது, அப்புறம் நம்ம ஜமாத்து பேர், இந்த மூணு தௌஹீத் தான் தௌஹீதின் வகைகள். தௌஹீது வகைகள் தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா வஸிஃபா. ஆனா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னு சொல்லி தரப்படல. இப்படிப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நான் கிலாபத்து பண்ண போறேன், கலீஃபா வாக்க போறேன்னா எப்படி? இப்ப இங்கே ஒரு சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் அல்லது சந்தேகங்களுக்குரிய பதிலை நாம் பார்க்க வேண்டும். முதலில், அப்படின்னா எல்லா மக்களையும் திருத்திட்டு எல்லா மக்களுடைய அகிதாவையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிலாபத்தை கூப்பிடணும்னா எப்படிப்பா முடியும்? அப்படிதான் இன்னைக்கு பெரும்பாலும் கேள்வி கேட்பாங்க. அப்படிதானா? இதுக்கு பதில் நம்ம எங்க போனோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் போனோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அகிலத்தினருக்குடைய அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிற்காக மக்களை அழைத்தது, கிலாபத்தை நிலைநாட்டியது, முஸ்லிம்களை எல்லா முஸ்லிம்களையும் சீர்படுத்தியதற்கு பிறகா சீர்படுத்தாமலா? எல்லா மக்களுக்கும் ஈமானிய உணர்வை ஊட்டியா, ஈமானிய உணர்வை ஊட்டாமலா? அப்ப இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இஹ்லாஸோடு ஜுஹுதோடு அவரவர்களுடைய சக்திகள் இன்றைக்கு வேறு வேறு காரியங்களுக்காக செலவிடப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அரசியலிலே நாங்கள் பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வர போகிறோம் என்று தங்களுடைய சக்தியை செலவு செய்கிறார்களா இல்லையா? இது நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை வாங்கி தர போகிறோம் என்று செலவு செய்கிறார்களா இல்லையா? இப்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய சக்தியை எது எதிலே செலவு செய்கிறார்களோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு அஜெண்டா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், ஷிர்க் வைக்காதீர்கள் என்கிற ஒன் வார்த்தை வார்த்தையின் வரியை அடிப்படையில் நம்முடைய சக்திகள் பிரயோகிக்கப்பட்டால் அது முடியுமா முடியாதா?
1: நிச்சயம் முடியும்.
0: சரி, இப்ப கிலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று புறப்பட்டவர்கள் எங்கே கிலாபத்தை உருவாக்குனாங்க? இவர் சொன்ன மாதிரிதான் இருக்கு. இது இவர் சொன்னார் இல்லையா ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி. இது ஐஎஸ்ஐஎஸ்ஐ மட்டுமல்ல, பெருமானார் சல்லல்லாஹுடைய காலத்திற்கு பிறகு நேர்வழி பெற்ற கலிஃபாக்களின் காரணத்திற்கு பிறகு இதே ஹவாரிஜிகளுடைய பேக்ரவுண்டை வைத்து சமுதாயத்தில் இது வரைக்கும் அப்பப்போ கொஞ்சம் சீசன் கேப்பை விட்டு விட்டு இது வரைக்கும் சுமார் 12 பேர் தான் நான் தான் கலிஃபா நான் தான் கலிஃபா என்று அறிவித்திருக்கிறேன். குபூர்கள் உழைக்கப்பட வேண்டும், தரிக்காக்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஷியா இசம் ஒழிக்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தௌஹீதுகள் ஓங்கி எல்லா பள்ளிகளிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி எல்லாம் இன்றைக்கு ஒழிந்து அல்லாஹ் அரிஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்கிற சிந்தனை சித்தாந்தம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அகீதாவாக சொல்லித்தரப்பட்டு ஒரு பரிபூர்ணமான சூழ்நிலை வருகிறதோ அதற்கு பிறகுதான் ஹிலாபத் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சொல்வதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது, இதை சொல்வதில் எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அகிலத்தின் அருட்கொடை என்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களின் கொள்கையை சரி செய்து விட்டுத்தான் எடுத்து போனார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. சரி, அடுத்த கேள்வி, அப்போ எல்லாத்தையும் திருத்திக்கணும் அப்படின்னா எப்படி திருத்த முடியும்? கூட்டங்கள் போட்டே திருத்த முடியுமா? மாநாடு நடத்தியே திருத்த முடியுமா? நமக்குன்னு ஒரு ஆட்சித்தலைவர் வந்தா அவரை வச்சு என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் ரூல்ஸ் போட்டு திருத்திடலாமே. கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இப்ப யாரை நீங்க ஆட்சித்தலைவர் அப்ப கொண்டு வருவீங்க? சரிங்க, ரைட்டு, இது கரெக்டு தான். எப்படி ஹெல்மெட்டு போடுறியோ போடணும் போடணும்னு சொல்லி சொல்லி பார்த்தான், போடவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணா, ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டு இந்த ஹெல்மெட்டு போடாட்டா உன் லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்படும், உன்னுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும். போட்ட உடனே போடுறோமா இல்லையா? எல்லாரும் போடுறோம், ஹெல்மெட்டு போடுறோமா இல்லையா? அதை எடுத்து என்ன செய்யறோம், பெட்ரோல் டேங்க்குகளையாவது வச்சுக்கிறோம், அதையும் பார்த்து போடுறோம். ஹெல்மெட் பெட்ரோல் டேங்க்குக்காக இல்லை, உன்னுடைய தலைக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஆனாலும் ரூல்ஸ் போட்டு பண்ண முடியும்னா பண்ண முடியும், கரெக்ட். இப்ப யாரை நீ கலீஃபாவா கொண்டு வருவ? இப்ப யாரை தலைவராக எடுத்துக்கொள்வது? இந்தியாவில் கிலாபத்தை நிலைநாட்டப்பட்டு இந்தியாவில் ஒருவரை தலைவராக எடுக்க வேண்டும் சொன்னா யாரை முதல்ல தலைவரா ப்ரொமோட் பண்ண முடியும்? தொண்டர்களை விட தலைவர்களே நம்ம கிட்ட இப்ப ஜாஸ்தி. கணக்கெடுங்க, தொண்டர்களை விட தலைவர்களுடைய பேர் தான் ஜாஸ்தி. நம்ம ஜமாத்துல இஸ்லாமிய சமுதாயத்தில் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவேன், ஒன்னு கூரியர் கம்பெனி, இன்னொன்னு இந்த பிரஸ். ஏன் எல்லாரும் லெட்டர் பேடு, லெட்டர் பேட் அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போஸ்ட் அடிக்கிறாங்க எல்லாரும். இப்போ இந்த பிளெக்ஸ் பேனர் சரியான வருமானம் இன்றைக்கு இருக்கக்கூடியது இவங்க. ஏன் அது மக்கள் இருக்கிறானோ இல்லையோ, மக்கள் பேர் அந்த கட்சி, ஆக்கா ஈக்கா கட்சி, ஈக்கா முக்கா கட்சி, மாக்கா பிக்கா கட்சின்னு 1008 கட்சிகள் வந்துகிட்டே இருக்கும். லீக்குன்னு மட்டும், லீக்கு இங்க சரியான வீக்கு, ஆனாலும் இந்திய லீக்கு, அந்த லீக்கு, தேசிய லீக்கு, முன்னேற்ற முஸ்லீம் லீக்கு, மறுமலர்ச்சி முஸ்லீம் முன்னேற்ற லீக்கு, என்னென்ன திராவிட முஸ்லீம் லீக்கு, என்னென்னவோ லீக்கு. அப்ப யார் அங்க கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுவீங்க? அப்ப நாங்க சொல்றது இம்பாசிபிளா, நீங்க சொல்றது எப்படி பாசிபிள்? நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய முன்னாடி வாழ்ந்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் கமாலுதீன் மதனி, அவங்களுடைய வாழ்க்கையில 25-30 வருஷம் அவங்களுடைய முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஜமாத்து 1-2 அப்படியே வந்து இன்னைக்கு 78 பேர், 88 கிளைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 12-13 மாவட்டங்களில் வலுவாக இன்றைக்கு நம்முடைய அமைப்பு அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இது இம்பாசிபிளா? இன்னைக்கு இன்னும் இருக்கிற இந்த இது ஏன்பா நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு பூரா வராதா? இன்னைக்கு நீ சொல்றது எப்படி பாசிபிள்? எந்த கட்சியை முன்னிலைப்படுத்துறது, எந்த தலைவரை முன்னிலைப்படுத்துறது, யாரை முன்னிலைப்படுத்துறது? இப்படி சகோதரர்களே 1008 பிரச்சனைகள் கண்ணுக்கு முன்னாடி. காலைல கூட ஷேக் மைதீன் பக்ரி சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும், நாங்கெல்லாம் மாணவர்களா இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய அமைப்பு குஜராத்தையும் குஜராத்தையும் படமா காட்டி எங்களையெல்லாம் கூட்டு போய் தனியா பேசி நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும். நான் டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஜனநாயகத்தை நிலைநாட்ட இணைவீர் டேஷ் டேஷ் டேஷ் போட்டுருக்கு. ஆமா, அப்ப எல்லாம் தெரிவா தெரியுது. அப்படி மக்களை கூப்பிடுறதுக்கு, இளைஞர்களை கூப்பிடுறதுக்கு எல்லாம் வந்து இதை கவர்ச்சிகரமாக சொல்லி அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் உனக்கு போஸ்டர் ஒட்டுவதற்குத்தான் இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவார்களே தவிர நிச்சயம் காரியம் சாதிப்பதற்கு அல்ல சகோதரர்கள். யாராக இருந்தாலும் நரம்பு புடைக்க ஹிலாஃபா ஹிலாஃபான பேசக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் போய் ஹிலாஃபத்தை பற்றி பேசிவிட முடியுமா? ஜனநாயகத்தை அசிங்கமாக அருவறுப்பாக பேசியவர்கள் எல்லா இடத்திலும் போய் அவர்களுக்கு களம் அமைத்து தரக்கூடிய இடத்துல போய் ஜனநாயகத்தை தவறுன்னு பேசிட முடியுமா? அப்போ பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அதை ஏற்பாடு பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் தங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கிற என்பதை மையமாக வைத்து தான் எல்லாரும் செயல்படுகிறார்களே தவிர கொள்கை கோட்பாடெல்லாம் குப்பைகளாகத்தான் இன்றைக்கு மதிக்கப்படுகிறது. ஆனா இஹ்லாசோடு சொல்லுகிறேன் சகோதரர்களே, அல்லாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய ஜமாத்து தான் புகழை விரும்பாமல் பேரை விரும்பாமல் அது பாட்டுக்கு நம்மளையெல்லாம் எவ்வளவு கேவலமாக யார் பேசினாலும் சத்தமில்லாம போய்கிட்டு இருக்கோம், சத்தமில்லாம போய்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லயாவது நீங்க கொஞ்சம் ஒரு வலுவான சுமார் 200-250 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரிய அமைப்பாக நீங்க செயல்படுகிறீர்கள். கோயம்புத்தூர் இல்லாத பல மாவட்டங்களில் மாவட்ட அளவுல கணக்கெடுத்தா கூட ஒரு 50-60 பேர் வச்சு தான் அமைப்பு நடத்துறோம். அவ்வளவுதான், இருந்தாலும் நம்ம எளிமையா போய்கிட்டே இருக்கிறோம். ஏன், டே எனக்கு இந்த துனியா வேண்டாமடா, எனக்கு வேணும் எது, சின்ன பையன்ல இருந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரை எல்லாருக்கும் இதை சொல்லித்தான் சகோதரர்களை ஊட்டப்படுகிறது. ஆக கிலாபத்தை உண்டு பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தௌஹீதை நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகுதான் கிலாபத்தை கொண்டு வர. அதனால் தௌஹீதிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போன்று சரி, அப்ப எல்லாரும் லாயிலா இல்லல்லா சொல்றாங்களே, இதுவும் பெரிய கொஸ்டின். சரி, அப்ப எல்லாரும் லாயிலா இல்லல்லா சொல்றாங்களே, இது இன்றைக்கு இன்னைக்கு இல்லது அன்னையிலிருந்தே சொல்றாங்க, கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களுக்கும் லாயிலா இல்லல்லா சொன்னால் போதும். இப்லீஸ் கூட தான் லாயிலா இல்லல்லா சொன்னான், சொன்னால் போதும்னா ராமகோபாலனுக்கு ஒரு மேடை கொடுத்தா கூட லாயிலாக்கா இல்லல்லா போயிட்டே இருப்பான். அது சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. ஆமாங்க, அன்னைக்கு கூட ஒரு வீடியோ கிளிப் வந்து ஒரு பெரிய சாமியார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதி அர்த்தம் சொல்றாரு, நிபந்தனைகள் எல்லாவற்றையும் புரிந்து தான் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் தான் தௌஹீதை மையமாக வைத்து லாயிலல்லாவை புரிய வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறவனும் லாயிலல்லாஹ் தான், கபூர்ல போய் முற்றவனும் லாயிலா இல்லல்லா தான், சூஃபிகளை பெய்ய மையமாக வைத்து அமல்களை செய்ய வேண்டாம், நான் முறிந்து வாங்கின முதியர் என்னை டைரக்டா சொர்க்கத்துக்கு கூட்டு போயிருவாருங்கிறவனு லாயிலா இல்லல்லா தான், என்ன விளையாட்டு. அடுத்து என்ன சகோதரர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரசூல் சலா செய்த முன்னறிவிப்பை ஒரு கோடிட்டு காட்டினேன், ஹிலாபத் உடைபட்டு இஸ்லாமிய ஆட்சிகள் அப்படி பிரியும் என்பது பெருமானார் சலாஹ்ஸ்ரோட முன்னறிவிப்பு தான். அது உள்ளபடியே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் வேற வழி இல்லை, அது அல்லாவுடைய நாட்டைப்படி போகணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தான் வர முடியும். இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் மொத்தம் எத்தனை தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்கக்கா, 56 நாடுகள் வந்து ஐநா சபையில் மட்டும் உறுப்பினராக உள்ள நாடுகள். இது போக நிறைய இருக்குது, அது 80 90 ஒரு அது அது ஒரு சரியான புள்ளி வரும் தெரியல், சரி அப்படி 50-80 அப்படி ஒரு ஆவரேஜாக வாங்க, 50 கன்ஃபார்ம், அந்த 30 ஒரு 15 எடுத்துக்கிட்டு 65 நாடுகள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இஸ்லாமிய நாடுகள்னா நமக்கு எத்தனை தலைவர்கள், இப்போ 65 தலைவர்கள், 65 தலைவர்கள் இருக்கிறதுனால ஒரு தலைவருக்கு நல்லதா, ஒரு தலைவருக்குறதா நல்லது. அப்ப 65 நாடுகளை நம்ம பெருமையா பேசிக்கிட்டாலும் 65 தலைமையில முஸ்லிம்கள் சிதறப்பட்டிருக்கிறார்கள் என்பது வருத்தத்திற்குரியதுதான், நம்ம சந்தோஷப்படல் அதுக்கு. ஆனா அதற்காக வேண்டி மார்க்கத்தின் அடிப்படைகளை விட்டு கொடுத்து விட முடியுமா, தௌஹீதை விட இது பெரிதாக நாம் பேசுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, தௌஹீதை சொல்லி ஷிர்கை ஒழிப்பது இன்றைக்கு ஒரு சாதாரண சப்பையான செயலாக பார்க்கப்படுகிறது. என்னப்பா உங்க ஆளுகளுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஷிர்க், எப்ப பார்த்தாலும் ஷிர்க் தான். என்ன இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் தருவாயும் வரைக்கும் ஷிர்கை சொன்னாங்களா இல்லையா, அப்ப இதுல என்ன இருக்கு, உண்மையிலே நம்ம அப்படி சொல்லி தான் அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, இது பிற்போக்கு தரம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ நினைத்து விடாதீர்கள், இந்த அமைப்பின் கொள்கை கோட்பாடுகள் சொல்லப்பட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்ததுன்னு உணர்ந்து புரிந்து தெரிந்து தெரிந்துதான் உள்ளே வந்திருக்கிறோம். அப்ப அதனால இது ஒரு பச்சாம்பசலித்தனம் என்றோ அடிப்படைவாதம் என்றோ பிற்போக்குத்தனம் என்றோ கோழைகளின் செயல் என்றோ பலகீனர்களின் செயல் என்றோ இயலாதவர்களின் செயல் என்றோ என்ன அவர்கள் விமர்சிச்சாலும் அதை குறித்து நாம் கவலையே படக்கூடாது. இங்க பாருங்க ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க ஒரு ஹதீஸ், அதாவது கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு, இதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் நபிமார்கள் தான் பனு இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நபியும் மரணித்ததற்கு பிறகு அடுத்த ஒரு நபி என்ன செஞ்சாரு, ஆட்சி தலைவராக வந்தார். ஆனா எனக்கு பிறகு நபி எதுவும் இல்லை, வஸயகூனு குலஃபாவும், ஆனால் எனக்கு பிறகு கலீஃபாக்கள் இருப்பார்கள், ஃபயக்ஸிரூ, அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டு சொல்ல என்ன சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரைக்கும் மக்களை வழி நடத்தினது யாரு, ஒரு நபி, ஒரு நபி போனதுக்கு அப்புறம் அவங்க இடத்துல அல்லாஹ் இன்னொரு நபி அனுப்புவான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் என்ன கிடையாது, நபி கிடையாது. ஆனா கலீஃபாக்கள் இருப்பாங்க, அந்த கலீஃபாக்கள் அதிகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அப்ப கேட்கிறாங்க, யார சொல்லதா, அப்ப நீங்க எனக்கு என்ன கட்டளிடுகிறீர்கள், நீங்கள் யார் உங்களிடத்துல முதலில் பையத்திற்கு வருகிறாரோ அவருக்கு நீங்கள் பையல் செய்து கொடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே டைம்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தலைவர்கள் வருவார்கள். ரசூலுல்லா செஞ்சிட்டாங்க இந்த விஷயத்தை. ரசூலுல்லா சொல்லும் போது முதல்ல ஒருத்தருக்கு நீங்க பையத் பண்ணி கொடுத்துட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் வெட்டி சாய்ங்கன்னு சொன்னாங்களா? இதற்கு விளக்கம், இது நம்மளா சொல்ற கற்பனை அல்ல, இதை பதிவு செய்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். ஃபயக்ஸிரூன் ஐ யகூன் அக்ஸர மின் ஹாக்கிமின் வாஹிதின் லில் முஸ்லிமீன ஃபி ஸமனின் வாஹிதின், ஒரே காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்சியாளர் இருப்பார். இது யார் செய்த முன்னறிவிப்பு? ரசூலுடைய முன்னறிவிப்பு. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வரலாறுக்கு பிறகு உமையாக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எதை கட்டளிடுகிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, துஹதுன ஹக்கல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை நீங்கள் செய்யுங்க. இப்படி இந்த மாதிரியான குழப்பமான டைம்ல இப்படி எல்லாம் கிலாபத்துகள் உடைபடும் போது நாங்க என்ன செய்யணும், துஅதுன அல் ஹக்க அல்லதி அலைக்கும், உங்கள் மீது எது கடமையோ அதை செய்யுங்கள். வத்தஸ்அலுன அல்லாஹ் அல்லதி லக்கும், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரே தலைமையை தானே, யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். யா அல்லாஹ், ஷிர்க ஒளின்னு கேட்கணும், ஆனா அதுக்கு நம்மளும் களம் காணணும். ஏன்னா அது நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. கிலாபத்தை உண்டு பண்ணுன்னு அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, கடமை ஏற்படுத்தல. ஆனா எது நமக்கு கடமை, ஷிர்கை ஒழித்து மார்க்கத்தில் நிலைநாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொடியை ஏற்றுவது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அப்படிங்கறத என்ன செய்து கொள்ள வேண்டும், நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கடைசி கடைசியாக யார் வருவா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துதான் மின்ஹாஜு நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையோட ஆட்சி வரும்னு சொன்னோம். அதுக்கு என்ன ஆதாரம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயத்தை கொண்டும் அக்கிரமத்தை கொண்டும் பூமி நிரம்பி இருக்கும். கியாமத்தினால் நெருங்க நெருங்க என்ன நடக்கும், பாவங்களும் அசிங்கங்களும் தான் அதிகமா வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, யபாசுல்லாஹு ரஜுலன் மின்னி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் ஒருவரை அனுப்புவான், இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும், வஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையாரின் பெயர் என் தந்தையின் பெயராக இருக்கும், ஃபயம்லௌஹா அதலன் வகிஸ்தன் கமா முலி அத் ஜூரன் வ துல்மன், அநியாயத்தை கொண்டும் பொய்யை கொண்டும் நிரப்பப்பட்டிருக்கிற சமுதாயத்தில் அவர் நீதியை கொண்டும் சமாதானத்தை கொண்டும் நிலைநாட்டுவார். அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பின் பிரகாரம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பு வரை சமுதாயத்தில் என்னதான் இருக்கும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அதை பொறுமையோகத்தான் நம்மை போகும்படி மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. தவிர அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஒரு போராட்டங்களை செய்யுங்கள், அதற்காக நீங்கள் மக்களை திரட்டி ஆட்சியை நிர்வகியுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லவில்லை. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்க கேட்கணும். அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் மாயிதால மூன்று இடங்களில் சொல்கிறானே, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், இன்னொரு இடத்துல ஃஃஉலாயிக ஹுமுல் லாலிமூன், இன்னொரு இடத்துல ஃபாசிக்கூன். யார் அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள், அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று வருகிறதே. அப்போ நம்மோ கிலாபத்தை விட்டுட்டு டெமோக்ரசி என்கிற ஜனநாயகத்தை எடுப்பது குஃப்ர் இல்லையா, அந்த ஜனநாயகத்திற்காக ஓட்டு போடுவது குஃப்ர் இல்லையா? ஏன்பா ஜனநாயகத்துக்காக ஓட்டு போடுறது குஃப்ர்னா, அந்த ஜனநாயகத்தின் சட்டத்தின் பிரகாரம் லைசன்ஸ் எடுக்கிறது என்னது, பாஸ்போர்ட் எடுக்கிறது என்னது, லைசன்ஸ் பாஸ்போர்ட் தன்னுடைய தேவைகள் எதுவுமே இங்க வராது, ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் வரும், எது, ஓட்டு போடுறது குஃப்ரிலே. ஓட்டு எதுங்க நம்ம போடுறோம், ஓட்டு போடுறது மார்க்கப்படி கூடுமா கூடாது, ஃபத்வா என்கிற அடிப்படையில் அல்ல, நம்முடைய நிலைமாடு என்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. நமக்கு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரு பெரும் தீமைகளில் நடக்கும் போது ஒரு பொதுநலன் கருதி பெரிய தீமையை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், சின்ன தீமையை செய்யலாம். இப்ப காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு பேருமே அயோக்கியர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே நமக்கு எதிரிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ரெண்டு பேருமே சான்ஸ் கிடைச்சா நம்மை முடித்து விடுவார்கள் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்ப இந்த ரெண்டு பேர்ல நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாவணும், நம்ம விதி அவன் சதியே செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும், காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டாவணும். ஏன், இவனுக்கு நம்ம ஓட்டு போடாட்டா அடுத்து வரவன் நமக்கு வேட்டு போட்டுருவான், யார் அவன். அப்ப பிஜேபிங்கிற ஒரு பெரிய ஆக்டோபஸ் மிருகம் வந்து நம்மை முழுங்கி விடாமல் இருப்பதற்காக வேண்டி காங்கிரஸ் முதலகிட்ட நம்மளே போய் தலையை கொடுத்துக்கிறோம். தப்பு கரெக்ட் தான், அப்படிதான் அவன் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரிடா முதல கிடைச்சா பரவாயில்லன்னு போறோம். இங்க நம்ம ஃபத்வாவின் அடிப்படையில் தான் போறோம். சரி இல்ல நான் ஜனநாயகத்தை ஏத்துக்க மாட்டேன்னு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் புறக்கணிச்சோம்னா அவ்வளவுதான். அப்ப வந்து வேணும்னே நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் இது அந்த சைத்தானை வரவிடாம தடுக்கிறதுக்கு. அப்ப அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தாம பெரிய தீமைக்கு ஒளிவைக்கு செய்கிறோமா இல்லையா, இருந்தாலும் அந்த பெரிய இபிலீஸ் கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன சைத்தான் பரவாயில்லன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடப்படுகிறதே தவிர, சகோதரர்களே, இந்த ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கோ கிலாபத்திற்கு ஒரு மாற்று சக்தியை பார்க்காமல் இருப்பதற்காகவோ அல்ல. சரி, இந்த ஒரு ஜனநாயகம் தந்திருக்கிற மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஓட்டு போடக்கூடாது என்றால் மக்களின் சட்டம் தானே எல்லைகளை வகுத்து, இது இந்தியா இது பாகிஸ்தான் என்பது சரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இது சவுதி இது கத்தர் இது பஹ்ரைன் என்ற சரியத்தை ஏற்படுத்திய இல்லையா, இங்கிருந்து அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் எந்த சரியத்தில் இருக்குது, மக்கள் போட்டதை ஏத்துக்கிறோமா இல்லையா, இதே கிலாபத்தை தாங்கி நிற்பவர்கள் இங்கிருந்து இதை வெளிநாட்டில் போய் முழங்கணும்னா அவனும் எந்த அடிப்படையில் தான் போனோம். இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் கொடுத்த விளக்கம் இங்கே சொல்வது சால சிறந்தது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், மன் ஜஹத மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை யார் மறுத்தானோ ஃபக்கத் கஃபர், அவன் தான் காஃபிர் ஆகிவிட்டான். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவனா என்ன அர்த்தம், அல்லாஹ் இறக்கினதை இல்லை இல்லை இதெல்லாம் ஏத்துக்க முடியாது என்று மறுக்கிறவன். நம்ம என்ன அப்படியா மறுக்கிறோம், நம்ம இன்னொன்னு இந்தியாவினுடைய எல்லா சட்டங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடுறோங்கிற அடிப்படையிலே சிறுபான்மையினர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்க கடமையே செய்கிறோம். இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்பிற்கு அவன் எப்படி நமக்கு சில சலுகைகளையும் உரிமைகளையும் தருகின்றானோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லாமல் இறையாண்மைக்கு எதிராக இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பளிக்காதவன் காஃபிர் என்று வருவதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இறக்கியதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பவன், ஏற்றுக்கொண்டு அவனால் தீர்ப்பளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது அவன் அநியாயக்காரன் தீயவன் என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இப்போது இஸ்லாமிய ஆட்சி என்கிற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு பொருந்தும். அவன் நமக்கு எதுவுமே பொருந்தாது, ஏன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோலா இருக்குது, நம்ம கிட்ட ஆட்சி அதிகாரம் வந்து இல்ல சரியத் வேண்டாம் மக்களின் நலன் கருதி நாங்கள் ஜனநாயகத்திற்காக போராடுறோம்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்ல. அதனால இது அடிப்படை ஆதாரமற்றது. அடுத்து இன்னொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் அல்லாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது, இஸ்லாமிய ஆட்சி நடைபெறாத ஒரு நாட்டிலே வாழ்வது என்பது ஹராம் என்றோ பாவமான காரியம் என்றோ சரியத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. ஒரு நாட்டில் ஹிஜ்ரத் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்லாமல் அங்கேயே தங்கியிருப்பதுதான் பாவம். அது நீங்க சில முஸ்லீம்லேயே சில ஹதீஸ்கள் வரும், முஸ்லீம்களுடைய தேசத்திற்கு வராமல் காஃபிர் தேசத்திலேயே தங்குபவனை பற்றி இழுத்தும் படித்து வரும். அது எதுக்குன்னா, ஹிஜ்ரத்து கடமையாக்கப்பட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம், முஸ்லீம்கள் எல்லாம் மொஹல்லாவா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தும் இல்ல என் சொந்தக்காரன் இங்க இருக்கிறான், என் சொத்து இங்க இருக்குது, என் வியாபாரம் இங்க இருக்குதுன்னு இருக்கிறானே அவனை பற்றி வந்தது. சரி, இப்ப நம்ம ஹிஜ்ரத் பண்ணி போலான்னு முடிவு பண்ணாலும் யார் நம்மளை ஏத்துக்க முடியும், யாருங்க ஏத்துக்க முடியும், ஏத்துக்கிறதுக்கு யார் தயாரு, இங்க கிலாபத் கிலாபத்துங்கிறவங்க தனியான நாடா வச்சிருக்காங்க, ஊடு கூட இல்லை யார்ட்டையும், இங்க ஊடே இல்லை, நம்ம எங்கிட்ட ஆட தேடுறது. பதினாலு சகோதரர்கள் அர்த்தமற்ற வாதம். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஒரு முக்கியமான உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆட்சி தலைவராக இருந்த ஒருவர் இஸ்லாத்திலே வந்தார். யார் அவர், நஜாஷி மன்னர், மும்தாஸ். நஜாஷி மன்னர் இஸ்லாத்திற்கு வந்து முஸ்லீமா இல்லையா, அவரு முஸ்லீம் ஆட்சி தலைவரா இல்லையா, அவர் இஸ்லாமானதற்கு பிறகு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த அபிசீனியாவில் இஸ்லாமிய ஆட்சி அமுல்படுத்தினாரா இல்ல, ஏன்னா அமுல்படுத்திருந்தா அவருக்கு அங்க என்ன நடந்திருக்கும், முடிச்சிருப்பாங்கிறது இல்ல, ஜனாசா தொழுகையை தொலை வச்சிருப்பாங்க, அவருக்கு தொழுகை நடந்துச்சா, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆட்சி தலைவருக்கு என்ன நடக்கல, அங்க ஜனாசா தொழுகையே நடக்காதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா அவங்களுக்காக நடத்தினாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜாஷி மன்னரை பற்றி சொல்லும் போது புகழ்ந்துதான் சொன்னார்களே தவிர, இஸ்லாம் போயும் இஸ்லாமத்தை அவர்கள் நிலைநாட்டவில்லை, கிலாபத்தை அவர் நிலைநாட்டவில்லைன்னு அவர் பழிச்சாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அகிலத்தினருக்குடைய அண்ணலும் பெருமானார் பழிக்காத ஒரு விஷயத்தை நம்ம எதுக்கு பழிச்சுக்கணும், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனார் சகோதரர்களை, நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களில் பலர் இன்னொரு ஆட்சியாளர்களுக்கு கீழ் வாழ்ந்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் போது யார் ஆட்சி தலைவர், ஈசா நபி ஆட்சி தலைவரா, ஈசா நபி ஆட்சி தலைவராக இருந்தால் அவரையும் சிலுவையில் அறையிறாங்க. அப்ப ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்குமுறைப்புக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தானே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தாரா இல்லையா, எது வரைக்கும் இருந்தார், தாவாவிற்கு ஒரு தடை வரும்போது தான் போனார், அது வரைக்கும் ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழ் அவர் இருக்கத்தான் செய்தார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமீர் முஃமினீனா இருந்தாங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம் அவங்க மக்களுக்கும் தலைவரா இல்ல, அவர் நிதியமைச்சராகத்தான் இருந்தார், அவருக்கு மேல யார் இருந்தார், அங்க மன்னர், அந்த மிஸ்ரின் மன்னர் தான் இருந்தார், அவர் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டினார் அப்படிங்கிற பற்றியான குறிப்புகள் இல்லை. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்தை சொல்லியிருக்கலாம், அவர் ஏற்றிருக்கலாம் ஒரு விஷயம், ஆனால் அப்படி இருந்தால் நபிமார்களை விட வேற யாரோ எப்படி தலைவரா இருக்க முடியும், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நபி இருக்கும்போது நபிதான தலைவரா இருக்க முடியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ட்ரோலில் அத்தனை ஆட்சியும் இருந்திருந்தால் அவர் தான் அந்த தேசத்திற்கு தலைவராக இருந்திருக்க முடியும், ஜனாதிபதியாக பிரதமந்திரியாக இருந்திருப்பார், ஒரு நிதியின் மட்டும் அமைச்சராக இருந்திருக்க மாட்டார். அதே போன்று இன்னும் சொல்லணும்னா சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீன் தேசத்திலே இருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பக்கம் மக்களுக்கு ஆட்சி தலைவராக அதாவது நபியாக இருந்தார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மருமகன் மாமனார் என்கிற உறவு தான் வந்ததே தவிர, நபிமார்கள் என்கிற அடிப்படையில் தான் ஒரு உயர்ந்ததே தவிர, மூசா நபி தன்னுடைய தேசத்தில் அமல்படுத்த வேண்டிய ஆட்சிகள் எல்லாம் மதியில் போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மேல கொடுத்தாங்க.
2: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்கு தளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
4: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சொல்லி காட்டுகிறான் எப்படி கஸ்தப்தும் ஃபரீகன் வ கஸ்தப்தும் தக்துலூ. நபிமார்களின் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை நீங்கள் கொன்று குவித்தீர்கள். அப்ப தாவாவின் களத்தில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே தவிர எந்த களத்தில் அவர்கள் கொல்லப்படவில்லை? போர்க்களங்களில் அவர்கள் கொல்லப்படவில்லை. ஏன்னா போர்க்களத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான் என்றால், இன்ன ஜுனுதனா லஹுமுல் காலிபூன், நம்முடைய படைப்பட்டாலும் தான் போரிலே வெல்லக்கூடியவர்கள் என்று கடந்த பண்டைய சரித்திரத்தை நபிமார்களுடைய வரலாறை சொல்கிறான். அப்ப நபிமார்கள் போர் செய்திருக்கிறார்கள், ஆனா போர்ல அவங்க என்ன செய்யப்படல, எந்த நபியும் கொல்லப்பட்டதாக ஆதாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. தாவா களத்தில் தான் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் திருக்குறான் நமக்கு சொல்லுது. இன்னும் ஒரு படி மேல போனோம்னா ஹஜ்ஜத்துல் வதாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயங்களையும் சொன்னதற்கு பிறகு இங்க வந்திருப்பவர் வராதவருக்கு சொல்லட்டும் அப்படின்னு சொன்னவன சஹாபாக்கள்ல பல பேர் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வாகனம் எந்த திசையை நோக்கி இருந்ததோ அந்த திசையை நோக்கி போனாங்க. போனவங்கள பல பேர் திரும்பி வரலன்னு சஹாபாக்களே சொல்கிறார்கள். போன எந்த சஹாபியாவது எந்த ஊருக்குள்ளேயாவது போய் கிலாபத்தை நிலாட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களா? ஆனா அவங்க போனது தாவாவுக்கு தான் போனாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் மாலிக் இப்னு தீரார் தாபிஈ, அதே போன்று தமீமுத்தாரி. அதனாலதான் நம்மள தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பேருக்கு தமீம் அன்சாரின் பேர் இருக்கு. ஏ சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க பல இடங்களுக்கு. போன எல்லா இடத்திலும் தௌஹீதை போதித்து ஷிர்க்கைத்தான் ஒழித்தார்களே தவிர யாரும் என்ன செய்யல, கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நான் உயிரை விடுகிறேன்னு சொல்லல. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரம், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் மக்கள் தொகையை பற்றி சொல்லும் போது 157 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். இது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் வந்த புள்ளி விவரம். அதற்கு பிறகு இன்னும் சரியான புள்ளி விவரத்தை எடுக்கவில்லை. அது ஒரு மாதிரியாக தகவல்கள் இருந்தாலும் அது அவ்வளவு ஆதாரப்பூர்வமாக இல்லை. சர்வதேச அரங்கில் இஸ்லாமிக் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட புள்ளி விவரத்தை மையமாக வைத்து பேசுகிறோம். இதுல அரபு தேசங்களை சார்ந்த முஸ்லீம்கள் சுமார் 20%, அதாவது 314 கோடி பேர், சாரி 31 கோடி பேர். டோட்டலா முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இருக்கும் உலகத்துல? 157 கோடி பேர் முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்வதாக சொல்லப்படுகிறது. இதுல அரபு நாடுகள் ஒட்டு மொத்தமா வளைகுடா நாடுகள் பிளஸ் அரபு நாடுகள், எல்லா அரபு நாடுகளும் வளைகுடா நாடுகள் அல்ல. வளைகுடா நாடுகள்ங்கிறது 6 தான். எது அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள்லேயே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பவர் படைத்த நாடுகள், சவுதி, குவைத், கத்தர், பஹ்ரைன், அம்மான், துபாய், அதாவது இமாரத், எமிரேட்ஸ். இந்த 6 நாடுகள் தான் வளைகுடா நாடுகள். இந்த வளைகுடா நாடுகள் போக நிறைய அரபு நாடுகள் இருக்கிறது, லெபனான், அம்மான் அப்படின்னு நிறைய நாடுகள் போகும், யமன், அதெல்லாம். இந்த எல்லா நாடுகளிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை எடுத்தோம்னா 20%. இந்த 20% முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளில் இஸ்லாம் சவுதி அரேபியாவை தவிர வேறு எங்கேயும் கம்ப்ளீட்டா இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடைபெறுது நம்மளால சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கிற தவிர இவங்க எல்லாம் கிலாபத்தை சேராங்களா, கிலாபத்தின் அடிப்படையில் எங்கேயும் போவதாக என்ன கிடையாது, தகவல் கிடையாது. அதுக்கடுத்து உலக முஸ்லீம்கள் சுமார் 12% பேர் இந்தோனேசியாவில் சிறுபான்மையினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா சிறுபான்மையிலேயே பெரும்பான்மை அவங்கதான். 20% முஸ்லீம கழிச்சுட்டு மீதி இருக்கிற 80% சுமார் 12.9 கிட்டத்தட்ட 13% முஸ்லீம்கள் எங்க இருக்கிறாங்க, இந்தோனேசியால. கிலாபத்தின் அடிப்படையில் வாழாதவன்னு சொன்னா இந்த 13% நீங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து நம்ம பாகிஸ்தான்ல 11%, இந்தியால 10%. இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்தோனேஷியா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இதை மட்டும் சேர்த்தாலே சகோதரர்களே சுமார் 42% முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 42% முஸ்லீம்கள் ரிபப்ளிக்னா என்னது, ஜனநாயகம் சொல்றானா இல்லையா, அந்த அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் தான். எல்லாத்தையும் காஃபி இறக்கலாமா அப்படித்தானேங்க? அதாவது அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிரு அப்படிங்கிற வசனத்துக்கு நீங்க நேரடியா அந்த நேரடி அர்த்தத்தை தான் தருவேன் என்று அடம் பிடித்தால் உலகத்தில் வாழுகிற சுமார் 90% முஸ்லீம்களை நாம் காஃபிர் என்று சொல்ல வேண்டி வரும். உதுவில்லா. அதுக்கடுத்து அப்படியே பாருங்க, ஈஜிப்த் அரபு நாடு தான், ஆனா அவன் நாட்டுல ரிபப்ளிக். ஜும்ஹூரியத்து மிஸ்ரல் அரபியான்னு தான் போட்டிருக்கானே தவிர அவன் மிஸ்ரல் இஸ்லாமியான்னு போடல. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு என்ன பேரு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. பாகிஸ்தானுக்கு ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியா, அதாவது இஸ்லாமிக் பாகிஸ்தான் ரிபப்ளிக். அது இப்போ சவுதி அரேபியாவுக்கு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. பஹ்ரைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பஹ்ரைனுக்கு கிங்டம் ஆஃப் பஹ்ரைன். கத்தருக்கு தௌலத்து கத்தர், குவைத்துக்கு ஸ்டேட் ஆஃப் குவைத் அப்படின்னு வச்சிருக்க. யாரும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாத்தை சேர்க்கல. பாகிஸ்தான் தான் அவனுடைய நாட்டில் என்ன வச்சிருக்கிறான், ஜும்ஹூரியத்து பாகிஸ்தான் அல் இஸ்லாமியான்னு வச்சிருக்கான். பாகிஸ்தான்ல ஹிலாபத்னு சொல்ல முடியுமா? இங்கேயாவது இங்க இருக்கிற தவீது கூட அங்க இல்லை. நம்ம வெளிநாடுகள்ல ஜாலியாத்துகள் நீங்க போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குன்னு நிறைய இடங்கள்ல ஜாலியாத்தே இல்லை. பாகிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் ஜாலியாத்தான் வேலை பார்த்தானே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு தான் வேலை பார்ப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் குவைத்தில் இருந்த காலத்தில் ஆரிஃப் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஷேக், இவ்வளவு பெரிய தாடி, பாகிஸ்தானி. ஆனா அவர் அஸ்லன், அவர் பாகிஸ்தான்ல பிறந்தவர். ஆனா அவர் யாருக்கு ஒர்க் பண்றாரு? இந்தியாவில் உள்ள உருது முஸ்லீம்களுக்கு தான் சலஃபியத்தை தாவா பண்றாரு. ஏன்னா தௌஹீதுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது பாகிஸ்தானி. அப்ப அப்படின்னும் போது பாகிஸ்தான்ல கிலாபத் நடக்குதுன்னு ஷரியத் படி சொல்ல முடியாது. இப்படியே நீங்க பாருங்க சகோதரர்களே, அதாவது இந்த முதல் அரபு கண்ட்ரிஸ் அல்லாம இந்தோனேசியா, பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இஜிப்து, நைஜீரியா, ஈரான், துருக்கி, அதே போன்று சில ஐரோப்பிய நாடுகள், அல்ஜீரியா, மொரோக்கோ, ஈராக்கு, சூடான், ஆப்கானிஸ்தான், எத்தியோப்பியா, இதர நாடுகள், இதுதான் உலகத்துல ஓரளவுக்கு முஸ்லீம்கள் கொஞ்சம் பல்கா வாழக்கூடிய பிரதேசங்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்கிற ஆஸ்திரேலியா கண்டங்களில் எல்லாம் முஸ்லீம்கள் இருந்தாலும் ரொம்ப சொற்பமாக அவர்கள் வாழ்வதனால் அந்த அதர்ஸ் அவங்களை எல்லாம் சேர்த்திருக்கணும். அப்போ அல்லாஹ் இறக்கியதன்படி தீர்ப்பளிக்காதவன் காஃபிர்னு சொன்னா உலகத்துல இப்ப யாரு முஸ்லீமு? இப்ப எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான பேச்சு. இதற்காகத்தான் சகோதரர்களை, உலமாக்களுடைய வழிகாட்டுதலும் ஆழ்ந்த படிப்பு சிந்தனையும் நமக்கு வேண்டும். படிக்கக்கூடிய ஆர்வமும் உலமாக்களின் வழிகாட்டுதலில் போக வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத காரணத்தினால்தான் எல்லோரும் வந்து இன்றைக்கு களைத்து விட்டு போய் விடுகிறார்கள். அடுத்து பாருங்க, சரி அப்படி பார்த்தா முஸ்லீம் அல்லாத நாடுகளுக்கு போகலாமா போகக்கூடாதா, பிரயாணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தொழில்துறைகளை அறிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்னு மசூத் அவர்களையும் இப்னு சலமா ரழியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இரண்டு பேரையும் யமன் தேசத்திற்கு அன்றைக்கே தொழில் கற்றுக்கொள்வதற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் யமன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. இதெல்லாம் ரொம்ப டீப்பா உள்ள போகும்போது நமக்கு தெரியக்கூடிய விவரங்கள். அப்ப சரி, இன்னொண்ணுங்க, முஸ்லிம்கள் இஸ்லாமிய நாட்டில் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நமக்கு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பே இது, பிராந்தியத்தை தாண்டி சர்வதேச கொள்கையை கொண்டது. அதனால தான் குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்கிற வார்த்தையை மட்டும் சுமார் 34 இடங்களில் பயன்படுத்துகிறான். ரப்புல் முஸ்லிமின் என்று எங்கேயாவது வருதா? அப்படி வரல. ரப்புல் அப்ப ஒட்டுமொத்த பேருக்கு ரப்புல் அல்லாஹ். அவனை பத்தி நம்ம சொல்றதுக்கு காஃபி நாடுகளுக்கு போனாதானே சொல்ல முடியும், அல்லது நம்மோடு இறை மறுப்பாளர்கள் வாழ்ந்தாதானே சொல்ல முடியும். முஸ்லீம்கள் மட்டுமே ஒரு இடத்துல இருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாத்தையும் அடிக்கணும் வெட்டணும் குத்தணும்னா இப்ப யாருக்கிட்டதான் தாவா பண்றது? அப்ப யார் இடத்துல போய் இஸ்லாத்தை சொல்றது? அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லும் போதும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்றுதான் சொல்லுகிறான். 21:107 வசனம். குரானை பற்றி சொல்லும் போதும் அகில உலகங்களுக்கு, அகில மக்களுக்கு இது ஒரு நினைவூட்டல் என்றுதான் சூரா சாதில் 87 சொல்றான். காபாவை பற்றி சொல்லும் போதும் அவ்வள பைத்தின் உதியல் இன்னாஸ், ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற இல்லம். அவனவன் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமா என்ன செய்யலாம், உள்ள போயிடலாம். இப்படிதானே, காபாங்கிறது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அங்க உள்ள வரணும்னா ஒரே கண்டிஷன், என்ன கண்டிஷன்? லா இலாஹ இல்லல்லாஹ், முஸ்லீம் ஆயிட்டா நீ உள்ள வந்துடலாம். இப்படி பிராந்தியத்திற்கு, நிறத்திற்கு, இடத்திற்கு அப்பாற்பட்ட மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சகோதரர்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு உதாரணமாக சொன்னேன். இந்தியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையினர்களை அனுசரித்து என்று சொல்வதை விட நமக்கிடையில் ஒரு சிக்கலோ இணைஞ்சலோ வராமல் நாம் ஒரு தார்மீக அடிப்படையில் வாழ்வதற்குண்டான ஒரே காரணம் இஃதியாரு அஹஃபில் வரரை, இருவரும் பாதிப்புகளில் எந்த பாதிப்பு கொஞ்சம் அதாவது வெயிட்டில் கம்மியாக இருக்கிறதோ அந்த ஒரு பாதிப்பை நாம் செய்கிறோம். ரெண்டு தவறுகள், பெருந்தவறுகள் ரெண்டு செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை வந்தா எந்த தவறில் பாதிப்பு கம்மி அதை செய்யும். அதுக்கு உதாரணம் நீங்க பார்க்கணும்னா சூரத்து நிசால 83 வசனம். டைம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம், 4:30 முடிச்சிடறேன், 4:25 முடிச்சிடறேன். 4:30 தொழுகையா? சரி, இதாகும் அம்ரு மினல் அம்னி அவில் கௌஃப், அச்சம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தி அவர்களிடத்தில் வந்தால் அதாவுபிஹி, அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள். வலவு ரத்துஹு இலர் ரசூலி வைலா உலி அம்ரி மின்ஹும், அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அவர்களுக்கு அதிகாரத்தில் அமைக்கப்பட்ட தலைவர்களிடத்தும் அதை அவர்கள் எடுத்துச் சென்றால் அதிலிருந்து கருத்தையும் சட்டத்தையும் எடுக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தெளிவான வழியை காட்டுவார்கள். இந்த வசனத்தை நீங்க நல்லா வீட்டில் போய் படிங்க. அம்னு ஹவுஃப், பாதுகாப்பு அச்சம், இது இரண்டுமே ஒரு தேசத்தில் வாழ்வது சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஒரு தேசத்தில் இருப்பதா இருக்கக்கூடாதா, ஒரு தேசத்தில் வாழலாமா இல்லையா என்பதை யார் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றால் அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அமீர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கப்பலில் ஒரு ஓட்டையை போட்டாங்க, அது தப்புதான். ஆனா எதுக்கு போட்டாங்க? அங்கு வரக்கூடிய மன்னன் அந்த கப்பலை அபகரிக்கிறான். அப்போ ஒரு பெரிய இடையூறில் இருந்து தப்பிப்பதற்காக சின்னதை செஞ்சாங்க. அதே போன்று ஒரு சிறுவனை கொன்றார்கள், எதற்கு கொண்டார்கள்? கொலை செய்வது தப்புதான், ஆனா எதற்காக கொண்டார்கள்? எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய தீமையை தடுப்பதற்காக ஒரு சின்ன தவறை செய்தார்கள். சின்ன தவறை செய்தார் என்பதை விட செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதே போன்றுதான் இந்த ஜனநாயகத்தின் கீழ் நாம் வாழ்வதும், அல்லது இந்த தேசத்தினுடைய கட்டுப்பாடு, ஒருமைப்பாடு, இறையாண்மை என்றெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடியதை நம்ம அப்படி செயல்படுத்தி கொண்டு போவதற்கு ஒரே காரணம், இல்லை நான் சண்டைதான் போடுவோம்னு முடிவெடுத்தா என்ன நடக்கும்? அப்பாவி முஸ்லீம்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள். தாவா பண்ண முடியாது, முஸ்லிம்கள் எல்லோருமே அடங்க மறுப்பவர்கள், அத்துமீறவர்கள் என்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணோம்னா நம்ம தாவாவும் பண்ண முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால் அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு சம்ரா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் லா தஸ்அலில் இமாரா, நீ வந்து ஆட்சியை கேட்டு வாங்காதே, அது நிச்சயம் நீ கேட்டு வாங்கினால் அதில் உனக்கு பரக்கத்தே இருக்க. அப்போ தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசத்திற்கே ஆட்சி என்பது அல்லாவாக தந்தால் தான் அது அருளுக்குரியது, தவிர நம்ம சண்டை ஓட்டு வாங்கினோம்னா அதில் என்ன இருக்காது, பரக்கத்து இருக்காது. அதனால் கடைசி கடைசியாக ஒவ்வொருவனும் ஹலீஃபா அவனவன் வீட்டில், ஒவ்வொருவனும் ஹிலாஃபத் அவனவனுடைய வீட்டில். நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஆட்சி தலைவரை போல் ஒரு ஒழுக்கத்தையும் அகீதாவையும் போதிப்பதில் ஒவ்வொருவரும் ஹலீஃபாவாக வீட்டிலே செயல்பட்டு இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் அவரவர்கள் குடும்பத்தை சீர்படுத்துவோம் என்கிற முடிவுக்கு வந்தால் அதுதான் உண்மையான ஹிலாஃபத்து, அவன்தான் உண்மையான ஹலீஃபா. அப்படிப்பட்ட அடிப்படையில் வாழ்வதற்குரிய நல்ல சூழலை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து இஸ்லாத்தை உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பொறுமையும் நல்ல மன்ஹஜின் அகீதாவின் அடிப்படையிலான வாழ்க்கை எல்லாம் நமக்கு தரட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும்
2: You are listening to
0: முஸ்லிம் வானொலி, அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 572. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இருவரின் விஷயத்தில் பொறாமை இல்லை. ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் குர்ஆனை பற்றிய அறிவை தந்துள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் ஓதுகிறார், பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலைநாட்டுகிறார். 2, ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளான், அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்கிறார். இவ்விருவர் போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம், அது பொறாமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5025, முஸ்லிம் 815.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேரமும் சிறப்பு நிகழ்ச்சிகள். இணைந்திருக்க மறவாதீர்கள். முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி. நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
4: அவர்கள். ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
5: صدق الله العظيم. கன்னி மிக்க பெரியவர்களே, சகோதரிகளே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக் கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன்? எப்படி இருப்பான்? என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம் பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலி அபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கு கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு எல்லாம் வைத்துதான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துதான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவன் அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைப்பு. மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க. இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொல்லலாம். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாரிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மாறுகளோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மாறுகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யார தவிர? இபிலீஸ தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டே குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின். இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃபுரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலிஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபுர், மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வி தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூத் செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே, சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவமின் பின் அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட உத்தரவை பெய்து பணிங்கண்டா பணிவானா, பணிங்கண்டா பணிவானா?

குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா பாப்பமே என்ற நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன் அப்படி மனுஷன் நினைவானதே நாங்க தாருமஜா நாங்க கமையான இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா எட்டையாவதுடா கொண்டெய்னர்கள் ஒருகி இது எட்டை இல்லை இது இது நசீபு உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான் அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான் என்ன பண்ண முடியும் எனவே ஷைத்தானுடைய ஒரு மோசமான குணம் இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தவில்லை அதான் ஷைத்தான் அவன் தான் ஷைத்தான் இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும் யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான் எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான் யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்ல சாட்டிக்கான் சைத்தானையும் யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும் யார சொல்றதா தங்கள் மீதுமா ஆம் ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான் புகாரியுடைய ஹதீஸ் எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு அவன் உருப்படவே மாட்டான் அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான் கால வெளியே போ இது சொர்க்கம் இந்த சொர்க்கத்தில் மாறு சேருவனுக்கும் அன் தத்தக்கப்பரன்ஸ்னால் பெருமாடிக்கிற பெருமாடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல போ தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் இண்டையில இண்டி நீ சிறுமைப்பட்டவனாக போ தொலைஞ்சு போ முன்னுக்கும் நிக்கவானான் ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வரார்கள் அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல அவரை நீ ஃபாலோ பண்றவான் பெருமவானாம் எனக்குதான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம் அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம் அல்லாட முன்னுக்கு போ தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம் தலை தூக்கேலாம் அப்படி தலை தூக்கேலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான் எனவே வெளியே போக்குள்ள வெளியே போகக்குள்ள ஆத்திரம் அவலம் இழிவு அதுக்குள்ள ஒரு பெருமை எங்களை போ சொன்னே எங்களை மாற சொன்னே சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் நான் போறேன் கால அந்திரு நீ இலா யோமி யுபாசூன் ஆண்டவனே நான் போறேன் ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும் அவகாசம் என்ன அவகாசம் என்ன பரிகாசம் கூத்து போட கும்மாளம் போட ஆட்களை கெடுக்க ஆட்களை குழப்ப அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும் எனக்கு லைசன்ஸ் தரணும் போறதுல ஆத்திரம் தானே ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான் அந்த நேரத்திலேயாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான் கால இன்னக்க மினல் மும்பரீன் சரி போ நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய் நீ கேட்ட மாதிரி தார போ நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும் உண்மையும் பொய்யும் சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க அப்பதான் உலகம் உருண்டு போகும் எதிர்கட ஒன்று இருக்கணும்
எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி,

0: நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அஹ்வைதனி லா கூதன் லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன். நான் ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே? வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% என்று செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு. நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ்க்கு இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, ஏண்ட முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா, ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான். குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கார்மானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செஞ்ச யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கெடுத்த உம்மம்மார் லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டி மீன் தான் பூர்வானு, பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு
1: ஏழாயிரத்தி ஐநூறு அடி அந்த கோட்
0: இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான் அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே மூவாயிரம் ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங் அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் சைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள் அவருடைய மனம் அப்படிதான் ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான் ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள் உங்களோட பெண்களை எப்பையும் சைத்தானுடைய விஷயத்தில் கோணமாய்ந்து போங்க திருத்துங்கோ புத்தி சொல்லுங்க கண்காணிங்க பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள் கோண புத்தி இருக்கும் ஒரே அடியா நிமித்த போவாதீங்க பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையிலேந்து நீ தாஜ தொழணும் பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும் நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டே இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும் இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும் போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும் மாப்பிளை தெரியாம அவுட் விட்டு பைத்து மாப்பிளை தெரியாம இந்தியாவுக்கு பைத்து இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு பைத்து இவர் செல்றாரு போ போ சரியா வரும் இனி எங்க சரிவர வளைஞ்சு வைத்திருக்கு எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள் சைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை சலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார் அப்போது சைத்தானை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லுகின்றான் பாவம் நல்ல இந்த குடும்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள் சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான் அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான் ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ் நீங்க எல்லாத்த பாதுகாவல்தே நம்பீங்க ரப்பின் நாஸ் மனிதர்களின் ரப்பு மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவன் தான் ரப்பு கிளின்டனுக்கும் அவன் தான் ரப்பு ஃபஹதுக்கும் அவன் தான் ரப்பு ஆனா என்ன பண்றது புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா இல்லை அல்லாதான் அவனுக்கு ரப்பு அவன் ஏத்துக்கிறல எனவே மனித கோடிகள் எப்படி ஓரிறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ நாடாளும் மண் என்றாங்கோ பிரசிடென்ட் என்றாங்கோ அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன் எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன் எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும் இலாஹின்னாஸ் மனிதர்களின் இறைவனவன் இலா என்றால் தெய்வம் இறைவன் என்று சொல்லுகின்றார்களே எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாதான் கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே மனிதர்களுடைய அரசனிடத்திலே மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு அது என்ன அர்த்தம் உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதான்
1: வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற பதிஞ்சிருந்து கொண்டு முன்னுக்கு வரல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ். இந்த எண்ணங்களை போட்டு மனிதனுடைய உள்ளத்தை கொலைப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்க இந்த ஏற்கனவே விளைவி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலைப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலைப்புறவன். எனவே எல்லாம் சொன்னான், அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வகால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லு. ரெண்டு பேர்த்தையும் போய் செல்லியான் இங்க வாங்கோ. மா நஹாகுமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவான முன்னு நிப்பாட்டின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தலை கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பாவின் கேட்டேன், கேகாண்டேப்பா கேகாண்டேப்பா என்ன இது வந்து? மீ பனி அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விற்கணும் வெளியாருக்கு விற்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகல பலன் என்ன கௌரவி பலனோ வைக்கல தருவா கௌரவிக்கு இல்ல கியூவானா இவன ஜொப்பேக்க கிளவிலாயி. நான் இப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீன் இப்ப நீ கேண்டாவே என்ன மாத்த கண்ணோன கண்டன எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய மிதி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்குது ரெண்டு சென்ட் அறிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை வச்சு என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறான் அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியல, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போற பார்த்தா லொறி லொறியா ரோட்டல்ல சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான், பிரபு அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில், யாரும் மலக்காவது புரியுதானே, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல, நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கு, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தான் கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன் அம்மா, உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏத்துக்கோங்க, தாரு செல்லி தர மாட்டாங்க, நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா உங்க தலைமையில சத்தியமா இவன் மரத்துக்கிட்ட போவானமன்றது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கும். எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல ஷைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் என்று போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் சொல்லதா சொன்னார்கள். அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம் போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன். அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஷைத்தானே குணம், உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, என் கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிறட்டிக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வாழ்லாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறிவைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டுல தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாம. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், ஔது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச ஊடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரணும், அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்குமுல் ஃபக்ர், இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-3 ஆவிட்டு, 3-4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதை அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறது வந்தான். படம் ஒன்று பாப்பமா, பிலிம் ஒன்று பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விஷில் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டொப் டொப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளப்பிட்டுல பாப் பண்ணி.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: தெரிந்து கொள்வது அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள். அதில் நம்பர் போடுவார்கள், 1, 2, 3 சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள். அந்த அம்புகளை கையில் கொடுப்பார்கள். அது போயிட்டு அந்த சரியா 2 நம்பர்ல உணர்ந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, அந்த 2 நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் அதுல குத்தும். என்ன கதை, என்ன கதை, ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துள்ளுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேணும். எனவே இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. எல்லாம் சொன்னான், அப்பதான் தலை தூக்குவீங்க. சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தானுடைய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சடையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான். 10 ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், ஒண்ட 10 குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்நாடுகள் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லா சொல்கின்றான். சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பார்க்கறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
2: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான். உங்களுக்கே தெரியா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பாலாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல. ஆனா வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பார் மாமா வீட்டு மாமியா அனுப்பி போயிட்டான். அன்னைக்கு வந்து ஆத்திரத்துல கூரையில ஏறி என்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப என்டனாவை பிச்சு என்ன செய்ய, என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்வது பொருத்தமா இருக்கு. சைதான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ண போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அப்துல்லமீனானா பிடிச்சான், அப்துல்லமீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அதுல மீதானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அதுல மின்னாங்கட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல. ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சு செய்தானதான் கலற்றார்கள். அதே போல சில பேர் சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே 4 மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒருத்தால பெய்து 2-3 செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்களும் சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படி வந்து உள்ளுடுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் முழுகுறது கண்ட என்ன கண்டா அவன் பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப 2 செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவர் காதல வச்சிருவார். இவர் காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வட்ட சொல்லு, முடிய வட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, என்னங்க 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்துல இறுக்கி மிரிக்கிறோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசிபத் ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்காய் 2 கொண்டாங்க. இவர் கேட்காரு, என்னப்ப நீ உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்திக்கும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய்க்கணும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னைக்கு பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும்போவான். அவன் எப்படாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுறீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லான் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகை தான் தாஜ தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியலாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா, நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா, தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவு அருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள், உங்களின் உணர்வை பார்த்தல்ல இப்படி மடியார்களா. மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானும். அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணமோ. அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு, அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஸ்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், சட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டாருங்க. எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோம் என்று தொழுற சுனங்கி தொழை விட்டுறல்ல சுனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலயும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான் 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு என்ன? இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு சொல்றாங்க. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ புடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை, என் மம்மியும் என் நானாவும் என் உக்கும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவனுக்கு ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 ரெண்டு வாரத்தில் ஒரே ராத்திரியில் இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு புரியமில்லாத ஒன்று, அவனுடைய அரசும் நடுங்கிறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொல்லலாம். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரிய வேண்டாம். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
3: For more lectures, visit slhub.com.
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹூம் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை. அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்து வலா நவும், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன் தல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யஅலமு மா பைன ஐதிஹிம் வ மா கல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்இ மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய ஆறு அம்சங்களில் கலா கதிர் ஆறாவது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியதுதான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ்வு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். மூன்றாவது அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடி விட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹு தஆலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர். இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல முஹ்வல்லா.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
5: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதுல கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும், விரிய நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், விரிய நம்பினால் அல்லாஹ் எடுத்து

எதுக்கு வேதனைப்படணும் என்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் ஒரு 1000 ரூபாவை பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், அஜபன்லி அம்ரின் மோமின், ஒரு மோமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம், இன்னாம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது, ஒலைசதாலிக்கல் யஹதின் இல்லாலில் மோமின், இது மோமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய உடைய எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்து குஸ்ஸர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க, ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லை நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம், எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார், ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது, நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமோ யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க, முடிஞ்சால் அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர் மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்காங்க, விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு ஆள் தேவையா? இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும், எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா, வேறு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி அது, காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது, காரணம் அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது, எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யாரு அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அடிபட்டு ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளையை கொண்டுட்டோமே, இல்லை அதில் கல்லா கதிர் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கு? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல, அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், நான் அப்படித்தான் பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான், நாங்கள் அப்படித்தான் இருக்கக்கூடாது, அல்ஹம்துலில்லா அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம்

0: என்று ஏற்றுக்கலான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது 5வது 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் இல்லா பிஇஸ்னில்லா, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்ட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான், ஒமையூ மின் பில்லா எஹதி கல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான். அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனும் நடந்திருக்குது, அடுக்கடுக்காக எனக்கு பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நம்ம பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும்னு அதான் நம்புகிறேன்னு சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு அலமோ வந்தும் லா தலமும், அல்லாக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டாந்து தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது. அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நில கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, இன்னல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்கிறவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாம போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டருங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டருங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், ஒட்டஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டு இருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியில் இருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த புள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுன்னு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியலவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததே தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறார், உங்களை நாங்கள் சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போ வரும் எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்பங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துவா கேளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், செய்தி அது உலக்கி எங்கிறேன், விரும்பினா சொல்லி நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறே உனக்கு சொர்க்கம் இருக்கு என்று சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காம, அல்லாஹ்வின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா, இதுக்கு கூலி சொர்க்கமா, இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர் மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முள்ளு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலன் இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சோண்டு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார். ஆனால் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாங்க உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்க, காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ் அப்படியண்ணா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹ்வை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறும் காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களை பிரச்சனை, ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களே பிரச்சனை, அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனையை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹ்வை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் உண்டு என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள்? அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது, அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஃராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி. அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே? நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ்தான் எங்கிற ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க, ஈமான் கொள்றது அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபில் அல்லாஹ் தஆலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாம், அல்லாஹ் தான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்கா அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதாம், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேசிட்டு அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டம் பண்ணி நினச்சி அதை மறக்கலாம். அல்லாட ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு, நம்முடைய கையாலேயே நம்முடைய புள்ள கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவனிக்கலை, ஐயோ அப்படின்னு நினைச்சால் அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது. அல்லாஹ் நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான், அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினைச்சி கலாக்கதிரை நம்பும்போது அவன் ஈமானில் உறுதியாக இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் கலாக்கதிரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, இவ்வளோ சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவ்வளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாழ்றது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்க போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பிய ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினுத் தஈஃப் என்றாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதான் சரி. இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதி கரையோரம், அந்த நைல் நதி கரையோரத்தில் அம்ர் பின் ஆஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தலைமையில் 4000 பேர் போய் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. போர் வெற்றி தோல்வி இல்லாமல் தொடர்பது முடிவதுமாக இருக்குது. எதிர்ப்படைகள் லட்சக்கணக்கான ஆட்கள், படைக்கு பலம் தேவைப்பட்டது. உடனே ஒரு கடிதம் எழுதி ஒரு ஆள் அனுப்பினாங்க உமர் அவர்களுக்கு, கலிவா அமீர் முஃமின் அவர்களே படைக்கு பலம் தேவை, ஆள் அனுப்புங்கன்னு கடிதம் எழுதி விட்டாங்க. உடனே உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு கொடுத்தாங்க, 4000 பேர் சேர்ந்துட்டாங்க. 4000 பேரோடு இன்னும் 4 பேரை போட்டு ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அம்ர் பின் ஆஸ் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் கடிதத்தை படிக்கிறார்கள். உமர் அவர்கள் கலிபா அவர்கள் எழுதி கொண்டது, அம்ர் பின் ஆசே, உன்னிடம் ஏற்கனவே 4000 பேர் இருக்கின்றனர். இதோ நான் 4000 பேரும் 4 பேரையும் அனுப்பியிருக்கிறேன். அந்த 4 பேரும் இன்னும் 4000 பேருக்கு சமன். மொத்தம் உன்னிடம் 12000 பேர் இருக்கின்றார்கள், தைரியமாக போராடுகின்றார்கள். போர் வெற்றி பெற்றது. அந்த 4 பேரும் 4000 பேருக்கு சமன் என்றது ரகசியம் என்ன? உடல் பலம் உள்ளவர்களா, வயதானவர்கள்? ஏன் அவர் ஒருவர் 1000 பேருக்கு சமனானார் என்றால், அவர்கள் 4 பேரும் பத்ர் போரில் கலந்து கொண்ட மனதால் வீரர்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை ஆயுதங்களோடு நிராயுதபாணியாக 300 பேர் நின்று போராடிய மனபலம் உண்டவர்கள். அல்லாஹ்வுடைய கதரை நம்பியவர்கள், இறைவனுடைய தீர்ப்பை உறுதியாக ஏற்றுக்கொண்டவர்கள், மரணம் என்ற ஒன்றை அறவே பயப்படாதவர்கள், மறுமை என்ற ஒன்றை மட்டுமே ஆசைப்பட்டவர்கள். ஒருவர் 1000 பேருக்கு சமன். இதுதான் அல் மூமினுல் கவி, பலமுள்ள ஒரு மூமின். அந்த பலமுள்ள மூமின் யார்? நடந்து முடிந்ததற்கு கவலைப்பட மாட்டான், நடக்க போவதற்கு பயப்பட மாட்டான், எப்போதுமே பலமாக இருப்பான். இறை தீர்ப்பு முடிவு இதுவாக இருந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்ள நான் தயார். மரணத்துக்கு முன்னால் மன்றியிடுபவர்கள் அல்ல. உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியிலே போராட்டத்துக்கு போயிருந்த படை வீரர்களில் ஒரு சிலரை எதிரி பிடித்து கொண்டு விட்டான். எதிரி பிடித்து, இந்த கலிமாவை விட்டுவிடு, உங்களை விட்டுவிடுகிறோம் என்று தொந்தரவு செய்து வேதனை செய்து அவர்களையெல்லாம் துன்புறுத்துகிறான். மனதிலே எவர்களும் அங்கே இடம் கொடுக்கவில்லை, பலமாகவே நின்றார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கலாமோ கொடுத்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு சட்டி நிறைய எண்ணெய் ஊற்றப்பட்டு அந்த எண்ணெய் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த எண்ணெய்க்கு அருகிலே அவர்களில் ஒருவரை கொண்டு வந்து கலிமாவை விடுகிறாயா என்று கேட்க அவர் மறுக்கிறார். அவரை தூக்கி அந்த எண்ணெய் தாச்சிலே தட்டுவிடப்படுகிறது. தோள்கள் விலகி எலும்புகள் தெரிந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லி காட்டுகிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக இருந்தவரை கொண்டு போய் வைக்கின்றார்கள். எண்ணெத்தாச்சிக்கு அருகிலே போனதும் கண்ணீர் மல்க அழுது கண்ணீர் கொட்ட கொட்ட அழக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து சிப்பாய்கள் மன்னரிடம் சொல்ல, கொண்டு வாருங்கள், பயந்து விட்டான் போலும் என்று அழைத்து வந்து, ஏன் அழுதாய், கலிமா சொல்லுக்கு, கலிமாவை விட்டு விடுகிறாயா என்று கேட்டதற்கு அவன் சொன்ன பதிலில் ஆடிப்போய் விடுகிறான் அரசன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எண்ணெயில் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து என் உயிர் விடுவதை நான் பயப்படவில்லை மன்னா, அல்லாஹ்வுடைய தீனுக்காக விடுவதற்கு என்னிடம் ஒரு உயிர் மட்டும்தானே இருக்கிறது, இன்னும் ஒரு 100 உயிர் இருக்கக்கூடாதா என்பதை நினைத்தால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று மனபலத்தை சொன்னதும் அவன் தோற்றே விட்டான். இது உமர் ரலி அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அந்த அல் மூமினுல் கவி, ஒரு பலமுள்ள ஒரு மூமின். எனவே என்ன நடந்தாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்றால் நடந்துதான் ஆகும். நான் இன்றைக்கு மரணம் என்றால் மரணம்தான், அது என்ன பயப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வளவு தைரியமாக அவர்கள் போகின்றார்கள். ஒரு பெண் போராட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நின்று வாழ்வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். உம்மு அம்மாரா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகன் இருவரும் கணவனும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மு அம்மாராவே உன் மகனை கவனி என்றார்கள். வெட்டு விழுந்த காயத்தில் இரத்தத்தோடு நின்ற மகனை ஓரமாக அழைத்து ஆடையின் ஒரு ஓரத்தை கிழித்து கட்டுப்போடும் போதே அந்த தாய் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஓடு போய் நபியை கவனி, நபியை கவனி என்றார்கள். ஓரமாக நில்லடா, வெட்டு விழுந்துட்டு என்று அந்த தாய் சொல்லலை. அந்த வீராங்கனை சொன்ன வார்த்தை கட்டு போட்டு கொண்டே சொன்னார்கள், கொஞ்சம் பேர் தான் நாம் நபியை சுற்றி நிற்கிறோம், 70 பேர் மட்டும் நிற்கிறோம், நூற்றுக்கணக்கான எதிரிகள் நின்று வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 70 சஹாபாக்களுடைய வீரமும் ஆயிரக்கணக்கான எதிரிகளை அஞ்ச வைத்தது, நின்று போராடினார்கள். இப்னு குமா என்பவன் வெட்டிய வெட்டை நிமிர்ந்து நெஞ்சை கொடுத்து கழுத்திலே வாங்கினார்கள் உம்மு அம்மாரா ரலி அல்லாஹு தஆலா அவர்கள். அது காரை எலும்பை பிளந்து வைத்திருந்தது என்று முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீத். அவ்வளவு வீரமாக நின்றார்கள். அப்போ மகனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? போ, நபியை கவனி என்றார்கள். உயிர் மேல் ஆசை, மரணம் அப்படி என்கிற எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுல வைத்து தம் நம்பிக்கை இருந்ததே உறுதியா இருந்துச்சு. இன்னைக்கு மௌத்துனா மௌத்து தான், எவனால மாற்ற முடியும்? வீட்டில் இருந்தாலும் மௌத்து வரும், யுத்த களத்தில் நின்றாலும் மௌத்து வரும், மௌத்து இல்லைன்னு அல்லாஹ் நாடினா எங்க இருந்தாலும் இல்லை. நம்ம ஈமான் கொண்டிருக்கணும். எப்படி ஒரு உயிருக்கு பிரியும் நேரம் வந்து விட்டா கடுகளவு முந்தாது பிந்தாது எதான கல்லா கதர். அப்படி நம்பின நம்ம எதுக்கு பலகீனப்படணும், எதுக்கு பலமற்று போயிருக்கணும்? எனவே ஒரு மூமின் அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் சூரத்துல் அஹ்காப் 10:11 வசனம், அவன் கலங்க மாட்டான், அவன் தைரியமா இருப்பான், அவனுக்கு பயம் இருக்காது எதிர்காலத்தை நினைத்து, அவனுக்கு கவலை இருக்காது இறந்த காலத்தை நினைத்து, அவன் தைரியமா நிகழ்காலத்தில் நிமிர்ந்து அல் மூமினில் கவி என்று வாழ்ந்துகிட்டே இருப்பான். இவனுக்கு சொர்க்கம், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். இது அவர்கள் செய்ததற்கான கூலி என்று அல்லாஹ் தஆலா அந்த திருமசகி வசனத்தில் சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலா கதிரை நம்புவதால் நமக்கு வாழ்வே இருக்கிறது. அந்த கலா கதிரின் நம்பிக்கையில் நமக்கு மகிழ்ச்சியே கிடைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டாலும், எவ்வளவு வேதனைக்குட்படுத்தப்பட்டாலும், எவ்வளவு பஞ்சத்துக்குள் கோய் நடந்து விட்டாலும் கலா கதிரை நம்பினால் நிம்மதியான தூக்கம் பெறும், யாருக்கும் பயப்பட மாட்டோம். இறை நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும்
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ரெண்டு பேருமே சந்தித்து ஒரு கப்பலில் பயணம் போகிறாங்க. பயணம் போகும்போது இவர் கேட்குறாங்க, நீங்கள் என்னட்ட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, லென் தஸ்தத்தியமாய் சபுரா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் மூசா நபி சொல்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பொறுமையாளராக பார்ப்பீங்க, நான் பொறுமையாக இருந்துக்க முயற்சிடுறேன்னு சொல்கிறாங்க. கப்பலை பயணம் போய் வெளியில் வரும்போது பார்த்தா ஹிலால் அலைஹிஸ்ஸலாம் கப்பலுக்கு பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டாங்க. ஓட்டையை போட்டுன்னா என்னது கப்பலில் ஓட்டையை போட்டீங்க, அவ்வளோ பெரிய அப்படியே மூழ் கடிக்க போகிறீங்களா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன்னு உனக்கு பொறுமை கிடையாதுண்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்க மாட்டேன்ட்டாங்க. ரெண்டாவதாக அப்படியே நடந்து போகும்போது ஒரு சின்ன பையன் வந்தால் அவனை கொலை செஞ்சுட்டாங்க. உடனே அநியாயத்தை தட்டி கேட்குற மனநிலை தான் மூசா நபிக்கு. அணியாம ஒரு உயிரை கொலை செஞ்சீங்களே, எதுக்கு கொலை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்யாத ஒரு பாவியை கொலை, அப்பாவியை கொலைஞ்சிட்டிங்களே, நான் சொன்னேன்னு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். அப்போ மூசா நபி சொல்ல, இதுக்கு பிறகு நான் ஏதாவது கேட்டால் அதோடு நம்ம பிரிஞ்சிடுவோம்ட்டாங்க, இது கடைசி சான்ஸ் தாங்கண்டாங்க. அப்போ ரெண்டு பேரும் அப்படியே போய் ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு ஊருக்குள்ளே போனால் வெளியூர்காரவங்களுக்கு 3 நாளைக்கு உணவு கொடுக்க வேண்டியது எழுதப்படாத சாசனம். அவங்க உணவு கொடுக்கலை, அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மதில் வெளிந்து விழப்பாக்குது. அதை நிறுத்தி வைத்து நிப்பாட்டி வேலைப்பாடு செய்து அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்துறதுக்கு ரொம்ப வேலை பெற வச்சுட்டாங்க. அதனால தான் மூசா நபி சொல்கிறாங்க, இவங்க தான் நமக்கு சாப்பாடு தரல, இதை நிப்பாட்டி வச்சு கட்டினத்துக்காக வச்சு கூலி கேட்கலாம் இல்லை வேண்டாங்க, கூலி கேட்கலாம் இல்லைன்னு கேட்டோம். நான் சொன்னனே இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன், இனி நாம் பிரியிற நேரம் வந்தாச்சு, இனி நாம் பிரியுவோன்ட்டு உனக்கு 3க்கும் விளக்கம் சொல்கிறேன், இந்த 3க்கும் அந்த விளக்கம் சொல்கிறேன், நாம் இதோட பிரிவோங்கிறாங்க. இது எல்லாம் நமக்கு சொல்ல சொல்கிறான். முதலாவது கப்பலை ஓட்டையை போட்டேன், கப்பலை ஓட்டையை போட ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா, அல்லாஹ் தான் என்ன செய்யச்சேன்னா. இது எதுக்கென்றால் உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முகம் கொடுத்து தாழ்த்தி கொள்வது, அதை அதை அதை ஏற்றுக்கொள்வது. உலகத்தில் நமக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறாங்களா, வீணுக்காக அல்லாஹ் கொடுக்கறாங்க, எதையுமே செல்லலை, எல்லாமே நமக்கு படிப்பின தான். முதலாவது பாருங்கள், நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு டெமேச்சி ஏற்படுது, அது அநியாயமான முறையில் ஏற்படுது. அந்த கப்பக்காரனுக்கு இவங்களுக்கு எந்த துரோகமும் இல்லை, எந்த குரோதமும் இல்லை, சும்மா நட்டைக்கு நடுவாள் அதில் ஒரு ஓட்டையை போட்டாங்க. அப்போ அந்த கப்பல் ஓனருக்கு எப்படி இருக்கும், அநியாயமாக இரவு யாரோ இந்த வேலையை பண்ணிட்டானே, நம்ம பார்க் பண்ணியிருந்த காரில் யாரோ டயரில் ஆணி ஏற்றி விட்டானே, இல்லாட்டி சும்மா போனது வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிதுன்னு பழுதாக போய் நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிள்ளை ஒன்றுக்கு சோமில்லாமல் போச்சு, ஏதோ ஒரு வீட்டில் மரம் விழுந்துட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று டெமேச்சாகுது, அதை எப்படி எடுத்துக்கிறது. ஹில்லர் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வந்து கடலில் வேலை செய்யக்கூடிய ஏழைகள் சிலர் ஒன்று சேர்ந்து வாங்கின கப்பல் தான் இது. யமலூன ஃபில் பஹர், கடலில் வேலை செய்யக்கூடிய பலர் சேர்ந்து காசு போட்டு இந்த கப்பலை வேண்டி வச்சுக்கான். உரியது அந்த ஐபஹா, இந்த கப்பலை காப்பாற்றுறதான் ஓட்டையை போட்டேன்டாங்க. கப்பலை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டிங்களா, அப்போ சொல்லி காட்டுறான், மின்பரா இம் மலிக்கணும் எவ்ஹுதுக்குள்ள சஃபீனத்தின் ஹஸ்மா, ஒரு மன்னன் வந்துக்கிட்டு இருக்கிறான், படையெடுத்துக்கிட்டு வாரான், துறைமுகத்தில் உள்ள எல்லா கப்பலையும் கொள்ளையடிக்க வாரான், இதை காப்பாற்றுறதுக்கு ஓட்டையை போட்டேன், ஓட்டை கப்பலை எவனாச்சும் எடுத்துகிட்டு போவானா. அப்போ பாருங்கள், நமக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார டெமேஜ், நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்க அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை, அவ்வளோதான். பெருசு வரலை, அந்த பெருசு என்னங்கிற நமக்கு ஒகி வரலை, அங்கே ஒகி வந்துச்சு. அப்போ அல்லாஹ் இதை ஏன் சொல்கிறான்டா, உங்களுக்கு நீ ஒகி வராது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றலான்னு நினச்சிக்கிட்டே போங்க. உங்களோட பிள்ளைக்கு வருத்தம், ஒரு ஆக்சிடென்ட்டு, கால் உடஞ்சி போச்சு, ஏதோ உடத்தையே நிப்பாட்டி மேலே போகாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றிக்கான் தடுத்திக்கான், அவ்வளோதான் உலகிட்டா, அவ்வளோதான், இதுதான் பிரச்சனை. ஒரு சிலருக்கு சரியான வருத்தம், மனசுலாம் வேதனை, நோய்வாய் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் இதில் ஒரு நிலவை நாடிக்கான், நீ இந்த நோயிலேயே கிடந்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி உன் உடம்பை மேலிச்சு பெரிய நோய் வராமல் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு காலக்கெடு வச்சுக்கலாம், 1 வருஷம் கடை, 1 வருஷம் கடை, பெரிய ஆள்கொள்ளி நோயிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு இருக்கலாம் இல்லையா. அப்போ எல்லாம் இந்த சம்பவத்தை சொல்ல சொல்கிறான். ரெண்டாவது என்ன, உயிர் பலி, ஒரு சின்ன பிள்ளையை தூக்கி போட்டு கொலை செஞ்சிட்டாங்க, அதுக்கு வழக்கம் சொல்கிறாங்க. இவன் ஒரு சாலிகான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, ஒரு உயிர் விளக்கு, நம்ம பிள்ளை முகத்தா போச்சு, இன்னும் ஒரு பிள்ளை முகத்தா ஆயிடுச்சு இல்லையா, புள்ளும் போது சின்ன பிள்ளை 1.5 வயசு பிள்ளைன்னு ரொம்ப வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழி கெடுக்க போகிறான், அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போ எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா, அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுன்னா. அப்போ காப்பாற்றுறது தான் நம்ம 6வது மவுத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே பெய்தாரான்னு சந்தோஷப்படலாமா இல்லையா? இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்தாரா இல்லையா? சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும். அல்லாதுன்னு ஒரு நலவன் அறிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சுட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிந்து அலிஸ்லாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒருவேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்ல, அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55 வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்க. வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்கள் யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை. அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமானில் கல்லா கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சாமி,
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திகாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, 1000 2000 அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன யா அல்லாஹ் சாட்சியாளர்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்லுகிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்க, அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசீலை கொடுத்துவிட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்கு தான் பிறண்டு பிறண்டு பேசும், கை பேசுங்கள்னு அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின்ல அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நஹ்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் எல்லாம் பேசும், அல்லாஹ் அந்த பெண்ணை பிடித்தேன், அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ் அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு, இந்த காலால் தான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரணம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவுக்கு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், தியாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள், யார் ரசூலல்லா, அவர்கள் யார், உடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்று யார் ரசூலல்லா ஏன் கேட்டார்கள். நாம் எல்லாம் இப்படி அதி சொன்னால் பண்புகள் என்ன, என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா, நாங்க இல்லப்பா அதெல்லாம் நாங்க இல்லை, நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கெல்லாம் அது வருமா என்ன கேட்டார்கள். உயிர் கொடுத்த தியாக, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவிலே விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தையும் விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள், அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லா, அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லா, அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லா, அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாருங்களேன், அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள், அவர்கள் வேற யாரும் இல்லை உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா, எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள், அவர்கள் யார் தெரியுமா, உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படின்னால் யார் சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், உங்களுக்கு அரபி தோல் இருக்கிறதா, அதே அரபி தோளில் உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய தோல் உள்ளவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு என்ன தோல் இருக்கிறதோ, தோளில் வெறுப்பு, வெள்ளை, கருப்பு, சோப்பு என்று பிரித்துக் கொள்வார்கள், உங்களுக்கு என்ன தோளோ அதே தோல். யஹுசூன பில்லைலிக்கமா தஹுதுன, இரவை எல்லாம் நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அப்படி அவர்கள் இரவெல்லாம் தொழுதவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இந்த ஹதீஸ் என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது, என்னையும் உங்களையும் அதிகம் அதிகம் பயமுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவை நீங்கள் எப்படி எடுப்பீர்களோ அதே போன்று இரவை எடுத்தவர்கள் சஹாபாக்கள். இரவை எடுத்தது போன்று எனக்கு எடுக்கலாமா, உங்களுக்கு எடுக்கலாமா, இறைவனோடு கொஞ்சம் குழாவிக்கொண்டே இருப்பார்களே, ரஹ்மான் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு முஹ்சின்களாக நின்று கொண்டு அல்லாஹ்விடம் தேம்பி தேம்பி அழுது அழுது ஓதுவார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவனத்தில் உள்ள உணர்வு என்ன, உணர்வு என்ன, தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு எவ்வளவெல்லாம் நெருங்கினார்கள், எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். அதனால் யஹுசூன பில்லைல் கமா தஹ், நீங்கள் எப்படி இரவை எடுப்பீர்களோ அப்படி இரவெல்லாம் அவர்கள் விழித்து தொழுதவர்கள். இரவை விழித்து தொழுதால் எப்படிப்பட்ட நன்மை, எப்படிப்பட்ட நன்மை. இதிலிருந்து பேசப்படுகிற நேரம், இந்த ஹதீஸை நானும் நீங்களும் வாசிக்கிற நேரம் அல்லது கேட்கிற நேரம், ஒரு சிலர் எங்களுக்கே சொல்லுவோம், அவ்வளவு இரவு தொழுகை எங்களுக்கு இல்லையே, இரவு தொழுகை உள்ளவர்களுக்கே இந்த நிலைமை என்றால் எங்கள் நிலைமை என்ன என்று மனசு கேள்வி கேட்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, அவர்கள் செய்த பிழை என்ன தெரியுமா, வைஸா ஹலவ், அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக்கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான், அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமை இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அதனால் தப்பித்தவர் யாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தகஜத்திலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, ஹஷியர் ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் மடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில விசா என்ன கொடுப்பானாம், என்ன கொடுப்பான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நிழல் கொடுப்பான்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள்.
3: muslimvanoli.com
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
3: ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد انبل சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இஸ்லாத்தில் பார்வையில் விவசாயம் என்கிற தலைப்பில் இன்றைய வாரம் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு தான் அக்ரிகல்ச்சர், விவசாயம் என்பது இன்றைய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொதுவாக விவசாயம் என்பது எப்படியெல்லாம் இன்றைக்கு நவீனமயப்படுத்தப்பட்டு மனிதர்களுடைய, அதாவது இந்த உற்பத்தி முறை என்பது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அது மனித குலத்தை பாதிக்கிறது, அதை பற்றிய தவறான ஆய்வுகள் என்னென்ன, வெளிநாட்டு நிறுவனங்கள் எப்படியெல்லாம், அதாவது நல்ல வளமுள்ள நாடுகளை இதனூடாக என்ன செய்கின்றன, சுரண்டுகின்றன என்பது போன்ற நிறைய தெளிவுகள் மக்களுக்கு ஏற்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் இஸ்லாம் ஆட்சியில் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்குமாக இருந்தால், விவசாயம் பற்றி இஸ்லாம் என்னென்னதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் அந்த விவசாய விஷயங்களுக்கு துணை போகும் என்பதை பற்றி கட்டாயம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய, எல்லா பகுதிகளையும் தொட்டு பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி என்று சொன்னால் கட்டாயம் விவசாயம் பற்றியும் இஸ்லாத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும், வழிமுறைகள் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவைகளை தெரிந்து கொள்வதனூடாக அதனால் எங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வளோ என்ன செய்ய முடியும், நம்ம நடைமுறைப்படுத்தலாம். அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய பரந்த பார்வையை நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். எனவே இப்போ இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே எல்லா தலைப்பையும் எல்லா மதத்திலையும் போடலாம், எல்லா தலைப்பையும் பௌத்தத்தின் பார்வையில் என்ன விவசாயம் அரசியல் எல்லாம் போடலாம், இந்து மதத்தின் பார்வையில் அரசியல் இதெல்லாம் போடலாம். போட்டாலும் உள்ளுக்கு வரக்கூடிய மெசேஜ் எப்படி மெசேஜ்னு பார்த்துக்கிறோம், எப்படி மெசேஜாக இருக்கணும். தலைப்பை போட்டுட்டு நான் ஏந்த பாட்டுக்கு ஏந்த நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு போனேன்னா தலைப்பு எப்படி இருக்கும், இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் சொன்னதெல்லாம் ஏந்த பார்வையில் என்ன விவசாயம்ன்றதான் நான் என்ன செஞ்சிருப்பேன், சொல்லியிருப்பேன். நீங்கள் அதிலே என்ன செய்யணும், அவதானமாக இருக்க வேண்டும். எந்த அதாவது மதமாக இருந்தாலும் இஸ்லாத்தை போல விரிவாக எல்லா பகுதிகளையும் சொல்ல முடியாது. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பேச போகிற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும் அதிகமான செய்திகள் அல்லாஹு தாலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை நடைமுறைப்படுத்திய நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருந்தது, இதுதான் என்ன செய்ய போகுது இங்கே அதிகமாக வரப்போகிறது. அடுத்தது இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி இருந்தது, அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயமாக நான் சொல்லிட்டு வயல் இவ்வளோ அளவாக இருக்கேன்னு இப்படி தான் தண்ணி ஊற்றணும் இப்படி இருந்தால் தான் ஒழுங்காக என்ன செய்யும் வயலெல்லாம் நல்லா வரும் அப்படின்னு பேசினா அது இஸ்லாத்தின் பார்வையில் விவசாயம் இல்லை, என்ற பார்வையில் விவசாயம்னு அர்த்தம். இந்த இடத்துல பேசப்பட போவதெல்லாம் இஸ்லாம் விவசாயிகளுக்கு சொன்ன சட்டங்கள் என்ன, இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் பார்க்கிறது, விவசாயத்தை முதலாவது விஷயம் சட்டம் அல்ல, விவசாயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குது. உண்மையிலேயே ஒரு செயல் படிவத்தை விட ஒத்தண்ட பார்வை மிக முக்கியம், எப்படி அவன் அணுகுகிறான், இதை எப்படி அவன் புரிந்து வைத்திருக்கிறான் என்பது முக்கியம். சட்டமெல்லாம் இரண்டாவது, எப்படி பார்க்கிறான், நல்ல சட்டத்தை போட்டிருப்பான் அவத்தை ஆனால் பார்வை கேவலமான பார்வையாகும். நீதியான நடுநிலையான எல்லா சட்டமும் சிறுபான்மைக்கெல்லாம் நான் சமமான சட்டத்தை வைத்திருக்கிறோம்னு சொல்லுவான், ஆனால் அவன் பார்வை என்னது, மோசமான பார்வையாக என்ன செய்யும் இருக்கும், சட்டமெல்லாம் நீதியாக இருக்கும். இஸ்லாத்துடைய பார்வையும் எப்படி இருக்கிறது என்பதன் ஊடாக இது தெய்வீக கொள்கையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாத்துடைய பார்வை விவசாயத்தை பற்றி எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சூட்டபலான விஷயங்களை இஸ்லாம் விவசாயத்தின் ஊடாக நோக்குகிறதா என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இரண்டாவது என்னன்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த தலைப்பை நான் உங்கள்கிட்ட முழுமையாக பேசுறதாக இருந்தா ஒரு 10 மணி நேரமாவது என்ன செய்யும் தேவைப்படும். விவசாயம் சம்பந்தமா குர்ஆன் சுன்னா சொன்னது மட்டும் நான் எடுத்து ஹிஸ்டரியோட சேர்த்து, இஸ்லாமிய ஹிஸ்டரியோட சேர்த்து பேசுறதா இருந்தா ஒரு 10 மணி நேரம் என்ன செய்யலாம், எடுத்து அழகாக விரிவாக பேசலாம். இப்ப நான் இதுல பேசாத தலைப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட அளவிலான சட்டங்களை மட்டும்தான் நான் இதுல சொல்லுவேன். உங்களுக்கு மற்ற பார்வைகளும் சட்டங்களையும் சொல்லுவேன், இன்னும் சில விஷயங்களை வந்து நான் உங்களை ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். குறிப்பாக சொல்ல போனால் விவசாயம் செய்து முடித்த பின்னால அல்லது வந்து என்ன ஒரு அதாவது ஒரு பயிர் நடுகை என்ன செஞ்சு ஒன்று அறுவடை செய்த பின்னால அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண மார்க்கம் அனுமதிக்கிறது என்ற ஒரு சட்ட பகுதி ஒன்று இருக்குது. அதை முழுமையாக இங்கே என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. ஏன், முதலாக நம்ம விவசாயம் வயலெல்லாம் பார்த்து எவ்வளோ காலம் வளங்கிட்டா வயல் அதெல்லாம் பார்த்து நமக்கு இப்போ எப்படி என்று சொன்னால், எங்களுடைய மனோநிலையில் என்னென்னு சொன்னால், நம்மளுடைய விவசாயியெல்லாம் அந்த முன்னாள் உள்ள பக்கால கடைக்காரன் தான் வளங்கிட்டான், அவன் தாரது தான் நமக்கு முடியும். நமக்கு அதெல்லாம் எப்படி ஃபீலிங்னு சொன்னால், எல்லாம் எங்கேயோ மெஷினில் அப்படி பெக் பண்ணி வந்து அந்த கடையில் உழுவுற மாதிரி அதுலேருந்து நம்ம வாங்குற மாதிரி தான் ஃபீலிங்கே தவிர, இது ஒரு வயலில் இருந்து பல விவசாயிகளுடைய தியாகம் உழைப்பின் பின்னால் தான் இது என்ன செய்யுது வருது என்கின்ற அந்த பெரிய அளவான பார்வை நமக்கு இல்லை. சர்வதேச சந்தையுடைய உயர்வு தாழ்வு என்று எது இருந்தாலும் கூட எல்லாமே பேஸ் வந்து இந்த உலகத்தில் மனிதன் உயிர் வாழணும்னா விவசாயம் தான். மூச்சுக்கு அடுத்ததாக என்ன, விவசாயம் தான் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான ஒரு விஷயம். அறுவடை என்கின்ற ஒன்று இல்லாமல் ஒரு வாழ முடியும். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், வஃபிஸ்ஸமா இருசுக்கு குக்கும்மா தூ அதுன், உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் உங்களது ரிசுக்கும் வானத்தில் இருக்கிறது என்ற அல்லாஹு தஆலா. ஏன், ஒரு மனிதன் உணவை எவ்வளோ காலத்தை சேமிக்கலாம், முழுமையாக என்ன செய்யலாம், பல வருடங்களுக்கு சேமிக்க முடியாது, நவீன வடிவத்தில் சேமித்தாலும் சரி. அப்போ தாவரம் விளைச்சல் என்கின்ற விஷயத்தை ஒரு அளவுக்கு தான் சேமிக்கலாம். மற்ற எல்லாமே மழை பொழிஞ்சா தான், மற்ற எல்லாமே மழை பொழிந்தால் மட்டும்தான் விவசாயம் என்கின்ற ஒன்று என்ன செய்யும் நடக்கும். சூரியன் வந்தால் மட்டும்தான் விவசாயம் ஒன்று என்ன செய்யும் நடக்கும். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒஃபிஸ்ஸமா இருசுக்கும், உங்களோட ரிஸ்க் என்பது வானத்தில் தான். உலகத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக் கடை ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அதுக்கு பக்கத்தில் சாதாரண ஒரு விவசாயி ஒரு அல்லது ஒரு சில்லறை கடைக்காரர் இருக்கிறாங்க, அரிசி காய்கறி இப்படி வந்துட்டு போகும். உண்மையிலே அந்த விவசாயிக்கு கூட அந்த சில்லறை கடைக்காரருக்கு கூட என்ன ஆசையாக இருக்கும்னா, இந்த எலக்ட்ரானிக் கடை நம்ம போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்கும், அவனுக்கும் அதான் பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் கடை இல்லாமல் வாழ்ந்துடலாம் உலகத்தில் உள்ள எல்லோரும், இந்த பக்காலா இல்லாமல் வாழ்ந்துடலாது. அது இல்லாமல் பக்காலாண்ட நம்ம கேட்குற மக்கள் நினைப்பாங்களே, நமது சாதாரண சில்லறை கடைகள் அது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒத்தனால வாழ்ந்துட முடியாது. ஏன் வாழ்ந்துட முடியாதுன்னா, அத்தியாவசிய அரிசியும் காய்கறியும் அந்த கிழங்கும் அந்த மனிதன் தின்னக்கூடிய உணவு வகைகள் உள்ள விஷயம் இது அந்த கடை தான். இது முழுமையாக இல்லாமல் என்றைக்கும் இந்த கடைக்கு எல்லாரும் வருகின்ற தேவை ஒன்று என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கலாம், மனிதன் நினச்சா அதை தவிர்க்கலாம், இதை போகாமல் இருந்து நாள் இல்லை. அதாவது எலக்ட்ரானிக் கடைக்கு நம்ம விரும்பினா பணம் கொஞ்சம் ஓடு வந்தால் ஆர்வம் கொஞ்சம் ஓவராக வந்தால் என்ன செய்வோம் போகும். இது ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போக மாட்டிருக்கலாமா, ஆர்வம் வந்தால் மட்டும்தான் போகணும்னு என்ன செய்யலாது இருக்க முடியாது. ஏன், அடிப்படை தேவை, அது அடிப்படை தேவை. எனவே ஒரு அரசாங்கம் அதை சரியாக நிர்வகிக்காது விட்டால், விவசாயம் என்றத அரசாங்கம் சரியாக நிர்வகிக்காது விட்டால், முதலாவது பாதிக்கப்படுற முதல் பாதிப்பு அந்த சமுதாயத்தில், அதான் சொல்கிறாங்களே எதிர்காலத்தில் ஒரு மூன்றாவது உலகமாக யுத்தம் ஒன்று வருமாக இருந்தால் அது இந்த ஃபுட் கிரைசிஸால் வரும், அதாவது உணவு பிரச்சனைகளால் என்ன செய்ய முடியும் வருவதற்கான வாய்ப்புண்டு அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். என்ன காரணம்னு சொன்னால், ஒரு ஒரு ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய ஒரு சைனாவில் வரக்கூடிய விவசாய நிலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளம் சர்வதேச சந்தை என்ன செய்யும் பாதிக்கும், பாதிச்சா எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோதுமையோ அல்லது அரிசியோ ஏதோ ஒன்று என்ன செய்யும் விலையேற்றத்தை என்ன செய்யும் அது அடையும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு விவசாயம் என்றது ஒரு பகுதி வந்து ஒரு மிக பிரதானமான மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒவ்வொரு நாடும் அதில் கவனம் செலுத்து, இது இல்லாமல்லாம் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்குது. ஆனால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்குதே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும். இந்த விவசாயம் சம்பந்தமான எங்களது உலக ரீதியான பார்வை இன்னும் கொஞ்சம் எனக்கு வழங்கப்படுத்திட்டு போகலாம், டைம் சுருக்கமாக இருக்கிறதுனால. நாங்கள் வந்து விவசாயம் என்ற பகுதி நிறைய நீங்கள் தனியிருந்து யோசிச்சீங்க, நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அதாவது உணவு குடிபானம் எதுகளை யோசிச்சோம் என்று சொன்னால், மனிதன் நிச்சயமா அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நிலைமையில் என்ன செய்வான் இருப்பான். இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் அதை நிறைய தூண்டால், குர்ஆன் உணவை பற்றி சிந்திக்க நிறைய என்ன செய்கிறது தூண்டுகிறது. அல்லாஹு தஆலா நிறையவே குர்ஆன் என்ன செய்யற, ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பார்க்க கூடாதான்னு அல்லாஹு தஆலா கேட்குறான். அன்னா சபபனல் மா அசப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا. அதாவது அல்லாஹு தஆலா நிறைய சொல்லி காட்டுறான் குர்ஆனில், அப்படி ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தனது உணவை பார்க்கட்டும், உணவை பார்க்கட்டும்னா நம்ம முன்னாள் உள்ள தட்டுல உள்ள உணவை மட்டும் தான் பாப்போம், ஒழுங்காய்க்குதா உப்பாய்க்குதா அதிகம் அது அதில் ஃபல் யந்துரில் இன்சானு இலா தஆமினா எப்படி அவட தட்டுக்கு வந்துச்சு, இந்த இடத்துல உனக்கு எப்படி வந்துச்சு, எங்கிருந்த ஆரம்பம், மனிதன் பார்க்கக்கூடாதா, அண்ணா சபபினல் மா அசப்பா, முதல் சப்ஜெக்டே உணவுக்கு என்ன மழையை பொழிய வைக்கிறது, எப்படி நாம் அதன் மீது மழையை பொழிய வைத்தோம், எப்படி இந்த பூமியை நாம் பிளக்க வைத்தோம், அந்த பிளக்க வைத்ததன் மூலம் விதைகளை எப்படி நாம் உருவாக்கினோம், அந்த விதைகளிலிருந்து எப்படி திராட்சைகளையும் இன்னும் இன்னும் பழங்களையும் அடர்ந்த சோலைகளையும் நாம் உருவாக்கினோம். மனிதன் இதை பார்க்க கூடாதா அப்படின்னு அல்லாஹ்வுதால என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப உணவு எப்படி உருவாகுது என்று சிந்திக்க சொல்லி சொல்ற மார்க்கம், தேவை நேரத்திலே இல்லை, நீ தேவை இல்லாம முழுமையாக நிறைவாக வாழ்கின்ற நேரத்தில் கூட உணவை பற்றி நீ என்ன செய்யணும், யோசிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அது மாத்திரமல்ல, உணவு உண்டு முடிஞ்ச பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி நம்ம இந்த ஒரு துஆ ஹம்தன் அல் அஹம்துல்லாஹி ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீ நம்ம சொல்றோமே கைர மக்ஃபீ என்று. ஏன் உணவுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம், அல்லாஹும்மா தைமன் அத்அமனா வஸ்கிமன் சகானா, யாரெல்லாம் எனக்கு உணவளித்தவனுக்கு உணவு கொடு, குடி எனக்கு குடிக்க தந்தவருக்கு குடிக்க கூடு. அப்ப உணவு இரவுல தூங்குற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வஸகானி வ கஃபானி வ ஆவானி, எனக்கு உணவளித்து குடிக்க தந்து எனக்கு புகலிடம் தந்து அல்லாஹுக்கு எல்லா புகழும். உணவை பத்தி யோசிக்க சொல்லுது, சிந்திக்க சொல்லுது, எப்படி உருவாகுதுன்னு பார்க்க சொல்லுது, எப்படி நாம விதைகளை எல்லாம் என்ன செய்கிறோம் பிளக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹுத்தால திருப்பி திருப்பி குர்ஆன்ல பல இடங்கள்ல உணவு எப்படி உனக்கு வந்து சேருது என்று தூண்டுகின்ற ஒரு மார்க்கம். உண்மையிலேயே விவசாயிக்கு உத்த எப்ப மரியாதை கொடுப்பாண்டா, விவசாயத்துக்கு எப்ப உத்த மரியாதை கொடுப்பான்னு சொன்னா, அதனுடைய அதாவது விவசாயம் என்பது அதன் ஊடாக எங்களுக்கு என்ன வந்து சேர்கிறது என்கின்ற முக்கியத்துவத்தை எப்ப தெரிகிறானோ அப்பதான் அந்த மரியாதை என்ன செய்வான், அவன் கொடுப்பான். அப்பல்லாம் பல இடங்கள் அதை என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, அதாவது சூரா யாசின் 33வது வசனம், வ ஆயத்துல் லஹுமுல் அர்துல் மைதா, இறந்த அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி நான் சொல்றேன், அல்லாஹ்வுத்தால இறந்த பூமி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி, ஒன்றுமே இல்லாம ஒரு வறண்ட நிலம் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் என்ன அஹேனா, நம்ம உயிர்ப்பிக்கிறோம், சும்மா இருக்கிற வறண்ட பூமி என்ன செய்யுது, மழை பொழிந்து என்ன செய்கிறது, அப்படியே ஒரு ஒரு பதனிடப்பட்ட ஒரு நிலமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அஹ்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதிலிருந்து விதைகளை என்ன செய்கிறோம் நாம் உருவாக்குகிறோம், ஃபமின் ஹூ யாக்குலூன், அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அதிலிருந்து அதில் சாப்பிடுகிறார்கள். வஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தி மின் நஹைலி வ அனாபி வஃஜர்னா ஃபீஹா மின் அல் உயூன், சூரா யாசின்ல வருது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானோ, வஜஅல்னா ஃபீஹா ஜன்னா, தோட்டங்களை அதில் என்ன செய்கிறோம், ஒரு வறட்சியான நிலத்திலிருந்து மலையை பொழிய வச்சு விதைகளை வர வச்சு தோட்டங்களை எல்லாம் ஆக்கி சாப்பிடறதுக்கு அல்லாஹ் தஆலா உணவை கொடுத்து, வஃஜர்னா ஃபீஹா மின் அல் உயூன், திராட்சைகள் எல்லாம் அங்கே உருவாக்கி அதில் வந்து நீரோடைகளை வெடித்து நாம் என்ன செய்கிறோம், ஓட வைக்கிறோம். லியக்குலு மின் ஸமரிஹி வமா அமிலத்துஹு ஐதீஹிம், அந்த பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்காக, ஒமா அமிலத்துகு ஐதிகம், அவனுடைய கரங்கள் செய்ததல்ல அவைகளெல்லாம், இந்த வேலையெல்லாம் அவருடைய கரங்கள் செய்ததல்ல. அஃபலா யஷ்குரு, நன்றி செலுத்த கூடாதா, நன்றி செலுத்த கூடாத. ஒருத்தன் வந்து ஒரு விவசாயிக்கு நன்றியோட எப்போ இருப்பான்னு சொல்லுங்களேன், இந்த மலைக்கெல்லாம் யார் காரணமாக இருந்தால் அந்த ரப்புக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான், யார் காரணியோ அவனுக்கு நன்றியுடையவனாக இருக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே அதை மதிக்கக்கூடிய ஒருவனாக அவன் என்ன செய்வான், மாறுவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், ஒரே இடத்துல இருந்து மரங்கள் என்ன செய்கின்றன, முளைக்கின்றன, ஆனால் இதனுடைய டேஸ்ட்டும் இதனுடைய டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கு, சிந்திக்க மாட்டீங்களான்னு குர்ஆனில் கேட்குறான். ஒரே இடத்துல அதாவது மாம்பழ விதையும் போட்டாச்சு, எல்லா விதைகளையும் போட்டாச்சு, ஒன்று இனிக்குது, ஒன்று புளிக்குது, ஒன்று கசக்குது, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள், ஒன்று பச்சை, யோசிக்க மாட்டீங்களான்னு கேட்குறான். ஒரே மண், ஒரே இடம், விதை போட்ட இடம், ஊற்றினது தண்ணி மட்டும்தான், கலர் கலராக இல்லாதும் ஊற்றலை, எல்லாம் முடிஞ்ச பின்னால் வார பழங்களுடைய அந்த டேஸ்ட்டு, அதனுடைய நிறங்கள், அதனுடைய சுவைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹுத்தால சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய தண்ணி, அதனுடைய விதை, எல்லாமே எல்லா வகையிலும் உதவி செய்கின்ற அமைப்பில் அல்லாஹுத்தால அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்கிறானே, நீங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா அப்படின்னு அல்லாஹுத்தால கேட்குறான். எனவே அல்லாஹுத்தால எந்த அளவுக்கு அண்ணா விவசாயிகளை பார்த்தும் கேட்குறான், எப்படி கேட்குறான்னு சொன்னால், அஃபர் ஐத்தும், அதாவது நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை நீங்கள் பார்த்தீர்களா, அந்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுல் ஸாரிஊன், அதாவது நீங்கள் அவைகளை அதாவது உருவாக்குகிறீர்களா, விவசாயம் செய்தால் நம்ம உருவாக்குறோமா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறான், நாம் தான் என்ன செய்கிறோம் அதை உருவாக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இவைகள் எல்லாமே முதல் பகுதி, நான் இதில் நிறைய எல்லா குர்ஆன் வசனங்களையும் என்ன செய்யலை சொல்லலை, முதல் பகுதி ஒரு மனிதன் உணவு எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க குர்ஆன் என்ன செய்கிறது, பல வசனங்களில் தூண்டுகிறது, நேரடியாக தூண்டுறது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி உருவாக்குறான், அந்த மலையை எப்படி பொழிய வைக்கிறான், எப்படி என்ன செய்கிறான் அப்படின்றத அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, மலை என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தில் உண்டு, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகத்தில் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஃபர ஐத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூ, நீங்கள் குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா, அன்துமன் ஜல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்கள் இறக்கினீங்களா நாம் இறக்கணுமா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நாங்க விரும்பினாத உப்பாக்கிடுவோம், நீங்க என்ன செய்வீங்க, உட்காந்துருவீங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே உங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இதுதான் உங்களுடைய நிலை என்று அல்லாஹ் தஆலா மனித பலகீனத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு சூறால எல்லாம் நிறைய அருட்களை எல்லாம் அப்படி சொல்லிட்டு போறான். எனவே மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய உணவு எங்கிருந்து வருது, உணவு எங்கிருந்து வருது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அது எப்படி உருவாகுது, என்ன அடிப்படையெல்லாம் உருவாகுது, இதுக்கெல்லாம் சிந்திக்க இயற்கையோடு அவன் இருக்க வேண்டிய கடமையோடு அவனுக்கு என்ன செய்து இருக்குது, அதையெல்லாம் தாண்டி உணவு கிடைச்ச பின்னால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு கண் முன்னால் கொண்டு வந்து சேர்த்திக்கிறான்னு அது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டு அல்ஹம்துல்லா சொல்றது ஒரு பெரிய ஒரு கடமை. அது கூட செய்யாத எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் முதல் விஷயம், உணவு என்ற விஷயத்தை இஸ்லாம் அம்போண்டு விடலை. குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன, இவைகளை தூண்டிக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விவசாயம் என்கின்ற பகுதியை உணவுக்கு மட்டும் சொல்லி காட்டல. எங்களுக்கு விவசாயம் முதலாவது என்ன உணவு தான், ஆனால் உண்மையிலேயே அதாவது விளைச்சல் என்பதோடையும் வெறும விவசாயம் என்ற பகுதியோடு இன்னும் பல அதாவது சைட்டான பகுதிகள் உண்டு. அதாவது மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்குகின்ற விஷயங்கள் அர்த்தம், தாவரங்கள் தானியங்கள் உருவாக்குகின்ற விஷயங்கள், மனிதன் அதாவது அணுகின்ற ஆடை, மனிதன் அணுகின்ற ஆடை, இவைகள் எங்கிருந்து வருது, ஒரு தயாரிப்பு, மனிதனுடைய ஒரு முயற்சியுடைய விளைச்சலுடைய ஒரு தயாரிப்பு. தோள்கள், மனிதன் பயன்படுத்தக்கூடிய தோள்கள், மனிதனுடைய வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோளாலான கவர், இதெல்லாம் குர்ஆன்ல என்ன செய்யறான், நிறைய சொல்லி காட்டுறான். இவைகளெல்லாம் ஒரு விளைச்சலுடைய விளைவாகத்தான் மனிதனுக்கு என்ன செய்யுது வந்து கிடைக்குதுன்னு பல விஷயங்களை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் கரங்களால உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா தந்த ஒரு அருள் என்று குர்ஆன்ல நிறைய இடங்களில் சிந்திப்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இந்த பார்வை ரொம்ப 10 மணிக்கு சொன்னேன் தெரியுமா, இதை பத்தி மட்டும் நான் தனியா குர்ஆன் எப்படி உணவை பார்க்கிறது என்ற பகுதியை மட்டும் நான் குர்ஆனுடைய வசனங்கள் எடுத்து எப்படி எப்படிலாம் வித்தியாசமா சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு மணி நேரத்துக்கு அழகா பல குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யுது அதுல வர்றதை நீங்க பார்க்கலாம். இரண்டாவது அம்சம், இஸ்லாம் இந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் மனிதன் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒரு தாவரத்தையாவது நாட்டி அதனுடைய விளைச்சல் அவன் எதிர்பார்க்கணும் என்றதை இஸ்லாம் தூண்டுது. இப்போ நம்ம நானோ நீங்களோ இந்த 10 வருஷத்தில் எத்தனை மரம் நாட்டிக்கிறோம்னா புடுங்கி இப்போ விளங்கிட்டான் மரமெல்லாம் என்ன செஞ்சிருப்போம், புடுங்கி இப்போ நாட்டிப்போம்னு பார்த்தா என்ன அதெல்லாம் நம்ம செஞ்சதில்லை. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பொதுவாக நம்ம நிலம் வாங்கினா முதலாக செய்கிற வேலை என்ன, எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும், எல்லா மரத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒழிச்சு கட்டிட்டு சாதாரண ஒரு நிலம் கிடைச்சாலும் அதுலேயும் டைல்ஸை பிடிச்சி போட்டு என்ன முடிச்சுருவோம். மரம் இந்த ஏரியாவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, காலம் வெப்பம் ஆகிட்டு ஓசை ஒன்றில் ஓட்ட விழுந்துட்டு என்னது ஏதாவது ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டிருப்போமே தவிர எதனால் ஒவ்வொருவரும் இதற்கு காரணி என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்புணர்வு என்னது எங்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹிஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி 2320 இலக்கம், அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, மாமின் முஸ்லிமின் எஹ்ரிசு ஹர்சன், எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தாவரத்தை நட்டினால் அவ் எஸ்ரா உசரா அல்லது விவசாயம் செய்தால், அல்லது விவசாயம் செய்தால் ஃபயக்குலு மின்ஹு தைர், போற ஒரு பட்சி ஒரு பறவை அவனுடைய விவசாய விளைச்சல் என்ன செய்து சாப்பிடுகிறது, அவ் இன்சான் அல்ல செய்து சாப்பிடுகிறது, அவ் இன்சான் அல்ல ஒரு மனித

0: உண்ட பங்கு அதுல கால்வாசி தான். அதனுடைய டோட்டல் உருவாக்குற பங்கும் இறைவனுடைய. அதாவது உண்ட பங்குன்றது உலக ரீதியாக உனக்கு ஒரு பங்களிப்பு இருக்குமெண்டா, இதுதான், வேற எதுவும் இல்லை. அதனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, ஒரு பழத்தை எடுத்து ஒரு மனிதர் ரோட்ல உள்ள பழமா இன்னொரு நிலத்தில் உள்ள பழமா வெளியே விளங்குது, அதை எடுத்து ஒருத்தன் உண்டு சாப்பிட்டான்டா, மார்க்க ரீதியாக அது என்ன குற்றம் இல்லை அப்படின்னு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஒரு ஒரு தாவரம் ஒன்று இருந்து அதில் பறவை சாப்பிட்டாலும் ஒரு மனுஷன் சாப்பிட்டாலும் யார் சாப்பிட்டாலும் உனக்கு என்னது தர்மம் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. எப்போது திருட்டாக கருதப்படும்னா, மரத்தை வெட்டி சாச்சு அல்லது முடிஞ்சுக்கிட்டு ஒரு 100 போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் கொடுப்போம் ஊருக்கும் கொடுப்போம் போனான்னு சொன்னால் அதுதான் என்னது அங்கே கூடாதுன்ற இடத்துக்கு வருமே தவிர, பசிக்கு ஒருத்தன் எடுத்து சாப்பிட்டான்னா மார்க்கறதியாக குற்றம் இல்லையென்று ரசூலுல்லாஹி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி சஹி முஸ்லீமில் 4053 இலக்கம், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மஅபத் ரழியல்லாஹு அன்ஹா உடைய தோட்டத்துக்குள்ள போறாங்க. போனா அவங்க பார்க்குறாங்க ஒரு ஈத்த மரம் நாட்டப்பட்டு சும்மா பழமெல்லாம் கொளிச்ச அமைப்பில் பார்க்குறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா உம்மு மஅபத் மன் கரஸ ஹாத நஹல், இந்த ஈத்த மரத்தை இங்கே நட்டினது யார், இந்த தோட்டத்தில் நட்டினது யாருன்னு கேட்குறாங்க. அ முஸ்லிமுன் அம் காஃபிர், ஒரு அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒருவரா, ஒரு அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமா என்று கேட்டாங்க. ஃபகாலத் பல் முஸ்லீம், ஒரு முஸ்லீம் தான் என்ன செஞ்சார் இதை நாட்டினார் என்று சொல்லி உம்மு மஅபத் ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஃபலா யக்ரிஸுல் முஸ்லிமு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமும் இப்படி ஒரு விவசாய ஒரு ஒரு தாவரத்தை நட்டி ஒரு தாவரத்தை நாட்டினால் ஃபயக்குலு மின்ஹு இன்சானும் வலா தாப்பா வலா தயிர் இல்லா கானலஹு சதகா இலா யௌமில் கியாமா, அதில் இருந்து எந்த ஒரு மிருகமோ பட்சியோ ஒரு மனிதனோ சாப்பிட்டாலும் மறுமை வரைக்கும் அவனுக்கு அதை என்ன செய்யும் தர்மமாக அமையும்ன்றாங்க. அப்போ ஒரு ஒரு இறை நிராகரிப்பாளர் நாட்டினாலும் அவருடைய பயன் உண்டு, ஆனால் அவருடைய நன்மை இறைவன்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் இறைவன் என்ன செய்யறது நிராகரிக்கிறது, இறைவனுக்கு இணை வைக்கிறது, இறைவனுக்கு மனைவி பிள்ளை குழந்தைகள் என்று சொல்லி இறைவனை இணை வைத்ததன் காரணமாகத்தான் அவருடைய கூலி என்ன செய்யல அங்கே போகுதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான், அவருடைய தர்மங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு காரணமே அவர்கள் இறைவனை நிராகரிப்பது தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்றபடி எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மு மஅபத் விட்டு சாதாரணமாக போனவங்க, ஈத்த மரம் மதினால் இல்லையா, ஈத்த மரம் மதினால் இருக்கு, நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ஊரில் ஊரில் எல்லாமே இருக்கக்கூடிய தென்னை மரம், இந்த தென்னை மரத்தை யாருன்னு யாருன்னு கேட்போமா, ஊரில் இருக்கிற ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் நம்ம என்ன செய்வோம், எங்கேயாவது அப்பிள் மரம் மட்டும் கண்டோம்னா கேட்போம், வீட்டுக்கு முன்னால் எப்போ யார் நாட்டினன்னு கேட்போம். ரசூலுல்லாஹி வளமையாக உள்ள தென்னை மரத்தையே காட்டி கேட்க, இந்த ஈத்த மரத்தை காட்டி கேட்கணும், இது யார் நாட்டினது, ஆர்வம் ஊட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாட்டுங்க விவசாயம் என்ன செய்யுங்க செய்யுங்க நாட்டுங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டக்கூடிய 3 ஹதீஸ்கள் இவைகள். இவைகளாம் 3 செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கணும், விவசாயம் வரணும், மனிதனுக்கு என்ன செய்யணும், அதாவது தாவரங்கள் வரணும் என்றதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இதில் நம்பிக்கையே இழக்கக்கூடாது. நான் ஒருத்தன் மரம் நாட்டி தான் ஊருக்கே சாப்பாடு கொடுக்க போகிறானான்னு என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது. நீங்கள் பாருங்க பாப்போம், திடீர்னு ஒருத்தன் வந்து பச்சை மிளகா மரம் மட்டும் வீட்டில் நாட்டுவோன்னு நினைப்பான், ஏன் தேவையில்லாத வேலை முன் கடையில் தான் இருக்குது தேவையில்லாத வேலைன்னு அது ஒருத்தன் செய்ய விட மாட்டான், நம்பிக்கையை அப்படியே இல்லாமாக்கி அது ஒரு ஒரு தேவையில்லாதவன்ட்ட வேலை மாதிரி என்ன செஞ்சுருவாங்க ஆக்கிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, முஸ்னத் அஹமத் 12902 செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா காமத் அலா அஹதிக்குமுல் கியாம வஃபியதிஹி ஃபசீலா ஃபல்யஹ்ரிஸ்ஹா, மறுமை நாள் நடப்பதை காண்கின்ற நேரத்தில் உங்கள் கையில் மறுமை நாள் நடப்பதை காண்கிற நேரத்தில் உங்கள் கையில் ஈத்த மர கன்றுண்டு இருக்குமாக இருந்தால் அதை நாட்டி விட்டு எலும்புங்க. நாங்கள் சொல்லலாம் மறுமை நாள் நடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, கையில் மரம் இருக்குது, மறுமை நாள் வந்தவர் என்னத்துக்கு மரம் நீங்கள் நினைக்கும், நாட்டிட்டு எலும்புங்க. நாங்கள் ஃபல்யஹ்ரிஸ்ஹா, நாங்கள் ரசூலுல்லாஹி சொல்லலாம் அதை நாட்டி விட்டு எலும்புங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா அவநம்பிக்கையே இதில் உங்களுக்கு வரக்கூடாது, இதில் அவநம்பிக்கையே வரக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் நடக்க போகுது அந்த நேரத்தில் தூக்கி வீசிட்டு போகாதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாட்டிட்டு எலும்புங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு இஸ்லாம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது, மறுமை நாளை சொல்லி எதிர்காலத்தை சொல்லி சொர்க்க நரகத்தை சொல்லி இன்னொரு வாழ்க்கையை சொல்லி மறுபிறப்பை சொல்லி உலகத்தில் அவநம்பிக்கை ஊட்டக்கூடிய ஆன்மீகத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை இதா காமத் அலைக்குமுல் கியாமா, மறுமை நாள் வந்து சத்தம் கேட்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்டாலும் வஃபி யதி அஹதிக்கும் ஃபசீலா ஃபல்யஹ்ரிஸ்ஹா, அவர் என்ன செய்யட்டும் அந்த மரத்தை நாட்டி விட்டு என்ன செய்யட்டும் எலும்பட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இஸ்லாம் எவ்வளோ தூண்டுதல்னு பாருங்க, சட்டம் சொல்கிறது இரண்டாவது, நாட்டுறதுக்கு விவசாயம் செய்வதற்கு இஸ்லாம் தூண்டக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது சஹாபாக்கள் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டனுடைய விளைவாக ஒரு சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம்ம நிறைய நபித்தோட செய்தி ஒரு சில நபித்தோட வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, வயதான காலம் 70 வயசுல மாதிரி அந்த மாதிரி கட்டத்தில் வந்து மரம் நடிகின்றார். அவருடைய தோட்டத்தில் மரம் நடிகின்றார். இன்றைக்கும் அந்த வயசானவர்கள் தான் ஊரில் மரம் நாட்டுறது, விளங்கிட்டா மரம் நாட்டுற அந்தந்த வேலைகள் செய்கிறாங்கடா. இன்றைப்போ அந்த காலமும் போச்சு, இப்போ வர வயசாளிகளுக்கெல்லாம் அது இல்லை இப்போ, விளங்கிட்டா இப்போ இதில் ஃபோனில் மரம் நாட்டுறது தான், விளங்கிட்டா. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு ஃபேஸ்புக்கில் மரம் நாட்டுற வேலை, கொஞ்சம் இப்போ அது இருக்குதோ தெரியா. அப்போ அந்த மாதிரி அந்த காலம் தான் என்ன செய்து இருந்துகிட்டு இருக்குது. அன்றைய ஒரு காலம் இருந்தது, எந்த ஒரு நிலத்தை எடுத்தாலும் சரி, சிலர் இருக்கிறாங்க கூலி வீட்டுக்கு போவாங்க, கூலி வீட்டுக்கு போனாலும் என்ன செய்வாங்க, அந்த வீட்டை அழகுபடுத்தி விவசாயம் மாதிரி செஞ்சு மரங்களை நாட்டிக்கிட்டு அந்த வீடு என்ன செஞ்சிடும், ஒரு செழிப்பாக வர வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கள்கிட்ட கொஞ்சம் பழக்கம் இருக்குது, என்னன்னு சொன்னால், உருப்படியே இல்லாத எவனுக்கும் பிரயோசனம் தராத சில மரங்களை முன்னால் நாட்டி அழகுபடுத்துறது, சாப்பிடுவோம் இல்லாத ஆரஞ்சு காற்றும் நல்லதில்லை, அது என்னதுக்கு தான் இருக்குன்னா கவர்ச்சி ஒன்று இல்லாட்டி பிளாஸ்டிக் மரத்தை கொண்டு என்ன செய்யறது வச்சுக்கிறது வீட்டில் அப்படி வரைஞ்சி கரைஞ்சி வச்சு மரம், இது இது ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்கிறோம், வாழ்ந்துகிட்டு ஏமாத்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நாட்டி கண்டிக்கிறார். அப்போ ஒரு ஆள் கேட்குறாரு, தஹரிசு பாதல் கிபர், இவ்வளோ வயசாகிட்டு இது இப்போ போய் நீங்கள் மரம் நாட்டிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் ஆச்சரியமாக கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், லி அன் துவாஃபி அனி சா வ அன மினல் முஸ்லிஹீன் ஹைரு மினன் துவாஃபி அனி வ அன மினல் முஃப்ஸிதீன், நான் இந்த உலகத்தை சீர்குலைத்தவர்களாக இருக்கின்ற நிலையில் எனக்கு மறுமை வருவதை விட, சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் மறுமை வருவது எனக்கு மிகவும் சிறந்தது. நான் அவர் என்ன சொல்றாருண்டா, மரம் நாட்டுறதுன்றது இஸ்லாஹ் ஃபில் அர்த், இந்த பூமியில் செய்கின்ற மிகப்பெரிய சீர்திருத்தம்ன்றார், இந்த பூமியில் செய்கின்ற அழகான மாற்றம். அந்த மாதிரி நிலையில எனக்கு என்ன செய்யட்டும், எனது மறுமை என்னை வந்து அடையட்டும் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதே போல அபுதர்தா ரதியல்லாஹு தென்னை மரம் நாட்டிக்கிறார். அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு தென்னை மரத்துக்கு அந்த தென்னை மரம் நாட்டினவன் எவ்வளவு எதிர்பார்க்க வேண்டியது, அப்போதான் கன்று என்ன செய்கிறார் அவர் நாட்டி எல்லாம் வச்சுக்கண்டிக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு அபுதர்தா ரதியல்லாஹு அவர்கள்ட்ட, தஹரிஸ்வான் தஷேக், வயசான காலத்தில் தென்னை மரம் நாட்டி கண்டிக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. வலா துத் வலா துத்தாமில்லா பாத ஸ்ரீன சார், 20 வருஷம் ஆகும், அதுக்கு தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஃபக்கால் அலா அலைய பாத ஐய கூணல் அஜ்ருலி, எனக்கு எதிராகவே இருக்காது, எனக்கு கூடி இருக்குமாக இருந்தால் அது எனக்கு பயன் தந்தா என்ன, எனக்கு பயன் தராட்டி என்ன, நான் நாட்டுறதுல எனக்கு கூலி உண்டு, யாரோ ஒருத்தர் அதில் என்ன செய்ய போகிறான், அதாவது சதக்கா ஜாரியா சதக்கா ஜாரியான்னு எங்களில் நிறைய பேர் என்னமெல்லாம் செய்கிறான், கிணறு கட்டணுமா அது கட்டணுமா இது கட்டணும், ஒரு மரத்தை நாட்டி விட சதக்கா ஜாரியான்னு இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது, மறுமை நாள் வரைக்கும் அந்த கூலி போகும்னு ஹதீஸ் சொல்லுது, சாப்பிட்டு கண்டிக்கிறதால யாரோ ஒருத்தர் சாப்பிட்றதுனால கூலி போகும்னு சொல்லுது. அப்போ எங்களுக்கு வந்து நம்ம வெற்றத்தில் எடுத்துகிற கவனம் நாட்டினத்தில் எடுத்தமான்னு பார்த்தா இல்லை, வெற்றத்திலேயே நீக்கிறதுலையும் எடுத்த கவனம் வந்து நம்ம நாட்டுவதில் என்ன செய்யலை, எடுக்கவில்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வயதான காலத்தில் கூட அவர் நல்ல வசதி உள்ளவராக இருந்தார். அந்த காலத்தில் கூட நான் அவரை கண்டிருக்கிறேன், அவருடைய விவசாய நிலங்களில் தண்ணீரை என்னது அது வரப்புக்குள்ளே விட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் என்ன செய்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். சில தாவியங்கள் அறிவிக்கக்கூடிய ஆதார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து பெரிய வசதிக்கார், அவருக்கு விவசாயமே தேவையில்லை, வேற வேற நிறைய விளைச்சலாம் என்ன செய்ய, வேற வேற அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, இருந்தும் விவசாய நிலத்தில் என்ன செஞ்சார், கவனம் எடுத்து கொண்டிருந்த காட்சியை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்றாங்க. இது மாத்திரமல்ல, அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லா அவர்கள் அதாவது மதீனால விவசாய நிலங்கள் பெருகி போய் சிரியால இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையை அவருடைய பல விவசாய நிலங்களால் நீக்கி இருக்கிறார் தல்ஹத் இப்னு உபைதுல்லா. அதாவது மதீனால விவசாய நிலங்களை பெருக்க வைத்து அதுக்கு செலவழித்து சிரியாலேருந்து இம்போர்ட் பண்ணுறத என்ன செஞ்சார், அவர் இல்லாமலாக்கி தன்னிறைவாக்கக்கூடிய வேலையை தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்ன செஞ்சார் செய்தார் அப்படின்ற செய்தியை நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, செய்திகள் ஆதார்களை நம்ம பார்க்குற நேரத்தில் இவ்வளவு அதர்கள் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவற்றை கேட்குறாங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, மனிதாபிமானம் அல் முருஆ, மனிதாபிமானம் என்றால் அது எதெல்லாம் அடங்கும்ன்றது, கர தக்குவல்லா, அல்லாவை பயப்படுதுவா, இஸ்லாஹுத்தைஅ, ஊரலகத்தில் நமக்கு அறுவடை நமக்கு லாபம் தரக்கூடிய விவசாயம் தொழில்கள் விஷயத்தில் ஒரு மனிதன் கவனம் செலுத்துதல், இதுவும் தக்குவால என்னது உள்ள ஒரு விஷயம் தாண்டு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இதனால தான் இஸ்லாமிய சமுதாய வரலாற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான், இஸ்லாம் இந்த அளவு விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பதனால தான், ஒரு மனிதன் நாட்டக்கூடிய ஒரு ஒரு அதாவது சாதாரண ஒரு தாவரத்தில் இவ்வளவு பெரிய அஜிரொண்டு இருக்குது என்று சொல்லப்பட்டதனால தான், இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லோரும் எல்லா அதாவது இந்த என்ன சொல்றது இந்த காலனித்துவம் செய்த மற்ற நாடுகளுக்குள்ள நுழைந்து காலனித்துவம் செய்த எல்லா ஆட்சியாளர்களும் செய்த தவறை இவங்க செய்யலை. எல்லா ஆட்சியாளரும் செய்த தவறு செய்யலை. என்ன முதல் தவறு? அங்கு உள்ள எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றது. பிரிட்டிஷ் எங்க போய் பிடிச்சாலும் முதல்ல என்ன செய்ய எல்லாத்தையும் முக்கியமான ஐட்டங்களை தண்டை நாட்டுக்கு என்ன செஞ்சிருவான் எடுத்துட்டு போறேன். இதை முஸ்லீம்கள் செய்யலை. இதை முஸ்லீம்கள் செய்யலை. அவர்கள்ட்ட எடுக்கப்படுற ஜகாத்து கூட தூஹது மின் அக்னியாகியும் துரத்து அலா ஃபுக்ராஹியும். அங்கே இஸ்லாத்துக்கு வந்த மக்கள்கிட்ட எடுக்கக்கூடிய ஜகாத்து கூட அந்த ஏழைகள்கிட்ட எடுக்கப்பட்டு அங்கே உள்ள ஏழைகள்கிட்ட என்ன செய்யும் கொடுக்கப்படும் என்ற ஹதீஸ். அங்கே இருந்து எதுவும் என்ன செய்யாது வராது. இது முதல் விஷயம். இரண்டாவது, யுத்த காலத்திற்குள்ள இறங்கினாங்க என்று சொன்னால் விவசாய நிலங்களை அவர்கள் எந்த வகையிலும் நாசமாக்க மாட்டாங்க. எந்த வகையிலும் நாசமாக மாட்டாங்க. ஆனால் நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விவசாயிகள் அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை பிடிச்சாலும் காலனித்துவம் செய்தாலும் முதலாவது அடிமையாக்குற யாரை சொல்லுங்க? விவசாயிகளை தான். முதலாவது அடிமையாக்குறது விவசாயிகளை தான். அந்த விவசாயிகளை தண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவனை ஏற்று பிழைக்க வச்சு அவன் தான் ஆட்சியாளரான வாழக்கூடிய ஆட்சியாளரான அவன் தான் அடிமையாக்கப்படுவான். இன்னொத்த வந்து பிடிச்சாலும் அவனை தான் முதலாவது என்ன செய்யறது அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அவனை அநியாயப்படுத்துறன்றதான் உலகத்தில் நிறைய நடந்த ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஹாலித் பின் வலி சொல்வார்கள் கவிதையில், ஹாலித் பின் வலிதுடைய படைகள் ஆப்பிரிக்காவுடைய வயல்களுக்கு மத்தியில் நடந்து சென்றன, அதில் எந்த பக்கமும் திரும்பி பார்க்கல. அப்படின்னா என்ன? அதுக்காக அவங்க அந்த நாட்டை என்ன செய்யலை, பிடிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் பல ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஸ்பெயின் வரலாறு காணாத விவசாய வளர்ச்சியை முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே கண்டது, முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே கண்டது. அதே போல் ஈராக்குக்கு போயிட்டு வந்த அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு ஆய்வாளர் சொல்கிறாரு, இன்றைக்கு அமெரிக்காவில் விவசாயத்தில் எப்படியெல்லாம் கவனம் எடுக்கிறார்களோ அது போன்ற கவனத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்கிறேன் அங்கே போன நேரத்தில் அவதானித்தேன் என்று என்ன செய்கிறாரு சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் பாருங்கள், அதாவது வகானல் உமரா யூசூனல் ஜும்தல்லதீன யதஹபூனல் ஜிஹாத் பி அதமி தஅர்ருதுல் ஃபல்லாஹின் ஐயன் கானத் தியானத்துஹும். எப்படிப்பட்ட மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களுக்கு தலைவர்கள் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய வசியத்தில் உண்டுதான், விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்களை வந்து உங்களுடைய பிரச்சனைக்குள்ள இலக்காக்க கூடாது. எந்த அளவுக்குன்னா ஃபஹாதா அஹதுல் குலஃபாய் அப்பாசி நன்சஹு காஇதஹு அத்னா அசரிஹி பில் ஜெய்ஸ். அதாவது ஒரு அப்பாசிய கலீஃபா ஒருத்தர் வசியத்து பண்ணாரு, ஐயம்னா அல் ஜுந்த ஐய தஹத்தவ் அஸ்ஸுரூல், அவங்க போகிற நேரத்தில் விவசாய நிலங்களுக்கு குறுக்காக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது, அதை அழிச்சிக்கண்டு நீங்கள் போகக்கூடாது. அஹதும் மின் ஹும்மி தாபத்தி, வாகனத்தால் கூட என்ன செய்யக்கூடாது அவைகளை நீங்கள் மிதிக்கக்கூடாது. ஜலஹா தரீகஹூஃபி மக்சதியை, போகிற இலக்குக்கு இதை வழியாக என்ன செய்யக்கூடாது நீங்கள் ஆக்கக்கூடாது. அல்லாஹ் அஹதும் மின் அஹ்லிகள் அத்பான இல்லா பி அஸ்மானின் வரிதா அஸ்ஹாபிஹா, அவங்கள்ட்ட இந்த எந்த ஒரு விவசாயத்தில் உள்ள அறுவடைகளை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வைக்கோள்களே அதை இதோ எதை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் பிடிச்சிட்டீங்க ஆட்சி உங்களுக்கு கீழே வந்துட்டதுக்காக என்ன செய்யக்கூடாது பைஃபோர்ஸாக நீங்கள் வாங்கக்கூடாது. யுத்தகல நேரத்தில் எது கிடைச்சாலும் சரியன்றிருக்கிற இடத்துல நீங்கள் அவைகளெல்லாம் பணம் கொடுத்து தான் என்ன செய்யணும் வாங்க வேண்டும் என்று சொல்லி. இதனால தான் பிரபல்யமாக இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்ட ஒரு வார்த்தைகள் உண்டுதான், அஹ்சினு இலல் முஜாரிஐன், விவசாயிகளுக்கு உபகாரம் செய்யுங்கள். இஸ்லாமிய வரலாற்றில் மிக அறிமுகமான ஒரு வார்த்தை அஹ்சினு இலல் முஜாரிஐன், விவசாயிகளுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃப இன்னக்கும் லம் தஜாலு சிமானன் மாசாமினும், அவர்கள் கொளுத்திருக்கும் காலமெல்லாம் நீங்களும் கொளுத்திருப்பீங்க. அவர்களெல்லாம் உண்டு கழித்து வாழுகின்ற காலமெல்லாம் நீங்களும் என்ன செஞ்சிருப்பீங்க உண்டு கழித்திருப்பீர்கள் என்பது ஒரு பிரபல்யமான வார்த்தையாக என்ன செய்தது அவர்களுக்கு மத்தியில் இருந்தது என்ற செய்தி நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இது அவர்கள் எடுத்த ஒரு கவனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த முக்கியத்துவத்துடைய விளைவு நபித்தோழர்கள் அறிஞர்கள் எல்லாம் நான் நிறைய இதெல்லாம் அதாவது கோட்ஸுகளை இங்கே சொல்லலாம்னு நினச்சேன். அதாவது எத்தனை இப்போ உதாரணமாக மேற்கத்திய அதாவது ஓரியன்டலிஸ்டில் இருக்கிறாங்களே மேற்கத்திய ஆய்வாளர்கள், அவர்கள் இந்த கீழத்தேயத்தை ரிசர்ச் பண்ண நேரத்தில் இஸ்லாமிய விவசாயம் சம்பந்தமாக அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக சொன்ன சாட்சிகள் நிறைய என்ன செய்கின்றன இருக்கின்றன, அவைகளாம் சொல்லலாம்னு நினைத்தேன். ஆனால் நேரம் போகாது என்பதனால சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு விஷயங்களை அவங்க ஆடி ஒரு ஒருத்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க, சும்மா ரிசர்ச் பண்ண மாட்டான் அவ. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய அறிஞர்கள் பல அதாவது நூற்றுக்கணக்கான நூல்கள் விவசாயம் சம்பந்தமாக எழுதிக்கிறான், தாவரங்களுடைய வகைகள் சம்பந்தமாக, அதனுடைய குவாலிட்டி சம்பந்தமாக, அதனுடைய பண்புகள் சம்பந்தமாக எழுதிக்கிறான். எழுதினதுக்கெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய மொழிகளில் ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதிலிருந்து படிக்கிறான், அதிலிருந்து பல விஷயங்களை படித்துக் கொள்கின்ற அமைப்பில் அன்றைக்கு என்ன செய்திருக்கின்றன, முஸ்லிம்கள் இதுல மிகப்பெரிய ஒரு கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அப்படின்னா விவசாயத்துல கவனம் எடுக்கிறேன், விவசாயம் மட்டுமா, ஆறுகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, குளங்களில் கவனம் எடுத்திருப்பார்கள், நீர்நிலைகளில் கவனம் எடுத்திருப்பாங்க, அவைகளுக்கு நிர்வாகம் செய்திருப்பார்கள். அப்போ தானே விவசாயத்தில் கவனம் எடுக்கலாம், மழை நீரை எப்படி பயன்படுத்தலாம் அதில் யோசித்திருப்பார்கள். இப்படி பல விஷயங்கள் இவ்வளோ அன்புள்ள சகோதரர்கள். இது மாத்திரமல்ல, சஹீஹ் புகாரியில் 2323 இலக்கம், இது இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம், வரலாற்று சான்றுகள். இப்போ மூன்றாவது பகுதி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நீங்கள் இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு தெரிகிறதுக்கு நாட்டுங்க, அதனால விளைச்சல் அதனுடைய தர்மம் என்றது மட்டுமல்ல, இன்னும் பல பகுதிகளை நீங்கள் தெரிகிற நேரத்தில் முக்கியத்துவத்துடைய அந்த ஹஜும் கனதியை நம்ம என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். பாருங்கள் இந்த செய்தியில் வருது என்னன்னு சொன்னால், அதாவது சுஃபியான் இபுன் அபி ஜுஹைர் என்றவர், சுஃபியான் இபுனு அபி ஜுஹைர், இவர் அஸ்த் ஷனுஆ என்று சொல்கிற கோத்திரத்தை சேர்ந்தவர், மக்கான மின் அஸ்ஹாபின் நபி, அவர் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒருவராக இருந்தார். ஒரு மனிதன் நாய் வளர்க்கலாமா? முஸ்லீம் கூடாது. அப்படி நாய் வளர்த்த எவ்வளோ நன்மை குறைமட்டு வருது, ஒரு கீராத், ஒரு மலை அளவுக்கு என்ன செய்யும், நன்மை குறையும். கீராத்ன்றது மின்னல் அவதுதால், அதாவது நேர் எதிர் கருத்துக்கள் இருக்கிறது. ஆக கொஞ்சத்துக்கு கீரா தின்னுவாங்க, மலைக்கும் என்ன செய்வாங்க, கீரா தின்னுவார்கள். வணங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண, அதாவது மக்காவுடைய காலத்தில் வந்து ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள், அலா கராரி, ஒரு சில கீராத்துகளுக்காக என்னது ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார். அப்போ அதை என்ன, ஒரு சில கீராத்துனா 4-5 மலை அளவுக்கு கூலிக்கல, ஒரு சில சாதாரண சதங்களுக்காக செய்கிறவராக இருந்தார். இன்னொரு கருத்து என்னது, மலை அளவுக்கு, அதான் மின்னல் நேரெதிர் கருத்து. அதுக்கு என்ன செய்யும் வரும். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ரசூல்லாங்க சொல்ல கேட்டேன், மனிக்தனா கல்பன், ஒருவர் நாய் வச்சுக்கிறார், லா யுஹ்னி அன்ஹு ஸர்அன், அதனால் அவருடைய விவசாயத்துக்கு பலன் இல்லை, வலா தர்அன், அவருடைய கால்நடைகளுக்கு பலனில்லை என்றால், நக்கச குல்ல யௌமின் மின் அமலிஹி கைரா, அவருடைய ஒவ்வொரு நாளிலும் மலை அளவுக்கான நன்மைகள் என்ன செய்யும், செஞ்ச நன்மைகளில் குறைஞ்சிட்டு போகும். எதுக்கு பலன் இல்லை என்றால், விவசாயத்துக்கு பலன் இல்லை என்றால், கால்நடைகளுக்கு பலன் இல்லை என்றால், விவசாயத்துக்கு அந்த நாய் மூலம் ஒரு பாதுகாப்பு கிடைக்குதுன்னா அந்த நன்மை என்ன செய்யாது, குறையாது. அவர் நாயை வச்சுக்கின்றிருப்பதே எதுக்காக வேண்டி, விவசாயத்துக்குரிய பாதுகாப்பு குறைச்சி அதை என்ன செய்யும், மக்களுக்கு அலர்ட் பண்ணக்கூடிய ஒன்றுக்காக, அல்லது கால்நடைகளை வழிநடத்தி போவதற்காக அவர் வளர்த்திருந்தாருண்டா, அதுக்காக வேண்டி நன்மை என்ன செய்யாது, குறையாதுண்டாங்க. இஸ்லாம் விவசாயத்துக்கு இதில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதுக்கு ஒரு ஆதாரமாக இல்லையாது. அப்போ மணிக்தனா, அதாவது மணிக்தனா கல்பன் லா யுக்னி அன் ஹுசரான், அவருக்கு ஒரு அதாவது ஒரு விவசாயத்துக்கு என்ன செய்யாது, பலன் அளிக்கலை, கால்நடைகளுக்கும் பலன் அளிக்காத ஒரு நாய் ஒருத்தர் வச்சிருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு என்னது, அதாவது நன்மைகள் குறையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வேறு ஹதீஸில் இன்னும் ரெண்டு வருது, பாதுகாப்புக்கு ஹிராசா, அடுத்தது வந்து வேட்டை. இந்த நாளுக்காக வேண்டி ஒருத்தர் என்ன செய்யலாம், ஒருத்தர் நாயை வைத்துக் கொள்ளலாம். பாதுகாப்புக்கு வேண்டுக்காக வேண்டி சாதாரண ஒரு வீட்டை கட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் நாயை வளர்த்துட்டு பாதுகாப்புக்கு வச்சிக்கன்னு சொல்லக்கூடாது. பாதுகாப்புனா பாதுகாப்புக்குன்னு விளங்கணும், பாதுகாப்புக்கு தான் இவர் நீங்கள் நாய் வச்சுக்கிறீன்னு விளங்கணும். சிலவங்க நாயோட காட்டுற அந்த அன்பை பார்த்தா பாதுகாப்புக்கு இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர் அது விளங்கிட்டா. அந்த மாதிரி இல்லை, நாயை வந்து எதுக்கு வச்சுக்கிறேன்றதான் அந்த நோக்கங்கள் அல்லாவுக்கு தெரியும், அந்த நோக்கத்துக்காக வச்சுருந்தா நன்மை குறையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இதை சொன்ன உடனேயே கேட்ட அந்த தாபீனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இது, விவசாயத்துக்கு சரியாக விதிவிலக்கு கொடுத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆகிக்குதேன்னு அவர் கேட்குறாரு. அந்த சமய தகாதாமின் ரசூலில்லா, இதை நீங்கள் ரசூல்லாங்கிட்ட கேட்டீங்களான்னு கேட்குறாரு அவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, ஈ ஒரப்பி ஹாதல் மஸ்ஜித், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன், இந்த மதீனா பள்ளியுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் கேட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவர் சத்தியம் பண்ணுறார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயத்துக்கு ஒரு சட்டத்தை இங்கே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விவசாயத்தோடு தொடர்புடைய தண்ணீருக்கு நீர்நிலைகளுடைய ஹதீஸ்கள் இருக்குதே, அது சுபஹானல்லாஹ், அது ஒரு 30-40 ஹதீஸ் என்ன செய்யும் வரும்போல் இருக்கு. இந்த நீர்நிலை சம்பந்தமாக சொன்னதுகளை பார்த்தா, பாயிஃபான சஹியான எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 30-40 தண்ணிக்கு மட்டும் விளங்கிட்டா, அவ்வளோ செய்திகள் ஹதீஸில் இந்த சட்டங்களோடு தொடர்புடைய செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். சஹீஹுல் புகாரியில் 2354 இலக்கம், இப்போ சட்டங்களை ஓனா நான் சொல்லிக்கின்னு வரேன். 2354 இலக்கத்தில் வருது, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ ஃபத்லல் மா லிதம்னஉ பிஹி ஃபத்லல் கல, உங்களுக்கு தேவை போக தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தண்ணீரை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா, எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம், எஞ்சிய தண்ணீரை மற்றவர்களுக்கு தடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் தடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே கால்நடைகள் வராது. ஏன், நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா தான் அங்குள்ள பக்கத்தில் உள்ள புல்லெல்லாம் என்ன செய்யும், ஓரளவுக்கு வளரும், வளர்ந்தா தான் கால்நடைகள் வந்து அங்கே என்ன செய்யும், மேயும், மேய்ஞ்சா தான் அந்த சமுதாயத்தில் என்ன ஒரு ஒரு அபிவிருத்தி இருக்கும். அதனால நீங்கள் புட்களையும் அரு அதாவது விளைச்சல்களையும் தடுக்கின்ற அமைப்பில் உங்கள் மேலதிக தண்ணீரை தடுக்க கூடாது என்று ரசூலுல்லா தடை செஞ்சாங்க. தண்ணீர்ல எஞ்சினது குடிச்சு முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு வீட்டுக்குரிய தேவை எடுத்துட்டாச்சா, தண்ணியை நீங்க என்ன செஞ்சிருக்க வீட்டு உதாரணமா ஒருத்தர் கிணறு வச்சுக்கிறார், ஒரு கிணறு ஒருத்தர் வச்சுக்கிறாரு, அந்த கிணறு வந்து எல்லாரும் வந்து போற அமைப்புல இருக்கு. வீட்டுக்குள்ள உள்ள கிணறு கேட்டை விட்டு தொட்டு வாங்கன்னு சொல்ல சொல்லலாம் சொல்லல. ஆனா நீங்க ஒரு கிணறு வச்சு உங்களுக்கு சொந்தமான கிணறு ரோட்ல இருக்குது, உங்களுக்கு சொந்தமான கிணறு, நீங்க தண்ணி எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சதம் செலவில்லாம மத்தவன் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஒரு சதம் உங்களுக்கு செலவில்லை, அவன் போட்டோ எப்படியோ எடுத்துக்கொள்வான், உடனே எல்லாம் போட்டு லொக் பண்ணிட்டு பேத்தரக்கூடாது. எவனும் தண்ணியில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் அதை தடை செய்யறான், ரசூலுல்லாஹ் அவர்கள் தடை செய்தார்கள். அது மட்டுமல்ல தண்ணி ஒரு ஒரு ஒரு வாலி தண்ணிக்கு ஒரு ரூபா என்ன செய்ய கொடுக்கணும் என்றா ரசூலுல்லாஹ் நஹா அன் பைஇ ஃபதலில்மா, எஞ்சிற தண்ணீரை விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். தண்ணியை விற்கக்கூடாது, தண்ணியே விற்கக்கூட, தண்ணி எப்போ விற்கலாம், நீ வந்து ஒரு கேனுக்கு நிரப்பி கொண்டு போய் ஒருத்தனுக்கு ஊற்றி விடுற, இதுக்கு உண்டா முயற்சிக்கு நீங்கள் என்ன செய்யலாம், பணம் எடுக்கலாம். இப்போ பொட்டில் அடைச்சி வருது, அதுக்கு ஒரு அவன் முயற்சி எடுத்துக்கிறான். தண்ணிக்கு ரேட்டு வைக்கக்கூடாது, தண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது, அவன் பட்ட கஷ்டத்துக்கு அவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்யலாம், ரேட்டு வைக்கலாம். உதாரணமாக ஒரு வாலி தண்ணி இருக்குது, நீ அள்ளி கொடுக்கறதால தண்ணி பணம் எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் ஒரு வாலி தண்ணி எடுக்க ஒரு ரூபா தந்துட்டு போ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இந்த மூணு மார்களுக்கு உண்டு. அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ரஜுலுன் கான லஹு ஃபத்லுமா இன் பித்தரீக் ஃபமனஹு மின் இப்னி ஸபீல். வீதி ஓரத்தில் ஒருவருக்கு தண்ணீர் வசதி இருந்து வழிப்போக்கர்களுக்கு அந்த தண்ணீரை தடுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. வீதி ஓரத்தில் ஒரு கிணறோ ஏதோ ஒரு தண்ணி வசதி அவருக்கு இருக்குது, அவருக்கு ஒரு சதம் செலவு இல்லாமல் என்ன செய்யலாம், அந்த தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அவர் அதை தடுத்தார்னா நாளை மறுமையில் மிகப்பெரிய குற்றவாளி, அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு அதுக்காக வேண்டி கடுமையான தண்டனை உண்டு ரசூலுல்லாஹ் சொல்றான். இது ஒரு சாதாரண ஒரு கிணறை தடுத்தா, ஒரு பெரிய ஆற்ற தடுத்த அப்படி இருக்கு, ஒரு பெரிய நதி ஓடுது, இது ஏன மாவட்டத்துக்கு மட்டும்தான் மற்றவனு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பாவம் எடுத்து இந்த செய்தி என்ன செய்து சொல்லுது? நீயா அதை உருவாக்கின மாவட்டத்தை நானா நீயா பிரிச்சது? ஆ அப்படி நினைக்க, அதாவது உனக்கு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு உரிமை, உண்மை அது, உனக்கு யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு உரிமை இருக்குது. ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு முறைப்பாடு வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. என்ன முறைப்பாடுனா, உதாரணம் அவங்க இப்படி தண்ணி வடியுது, ஒரு மலையிலேருந்து ஒரு தண்ணி வடியுதுன்னு வைங்க, சரியா? தண்ணி வடிஞ்சால் அதுக்கு பக்கத்தில் சுபேர் ரதியுல்லாவுடைய விவசாய நிலம் இருக்குது, சுபேர் ரதியுல்லாவுடைய விவசாய நிலம். அதுக்கு அடுத்தது அவர் விட்டாருன்னா அடுத்த ஒரு ஆளுடைய விவசாய நிலம் இருக்குது. இப்போ சுபேர் ரதியுல்லாஹு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், தண்ணி வரதுக்கெல்லாம் அப்படி விட்டு வரப்பெல்லாம் நிரப்பிட்டு தான் திறந்து விடுறது அடுத்த பகுதி போகிறதுக்கு. அடுத்த வகையில் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், இவர் முடிச்சுட்டு வரும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதை போய் ரசூலுல்லாஹின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் தண்ணியை இவர் தடுக்கிறார் அப்படின்றார். சுபேர் ரதியுல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யார், சஃபியா இருக்கிறாங்களே, சுபேரின் அவ்வாம், அவ்வா முடிச்சது சஃபியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்னம்மா, பெரியம்மா என்ன செஞ்சாங்க முடிச்சாங்க. அப்போ பெரியம்மட மகன் அவர் யார், சுபேர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுபேர் உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு விட்டுருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவை தண்ணி எடுத்துட்டு நீ அதை சேமிச்சுட்டு வச்சிருக்க வேணாம், அடுத்த பகுதி என்ன செஞ்சு வரப்போ திறந்துருங்க அப்படின்றாங்க. இது வந்து அவருக்கு பிடிக்கல, யாருக்கு, அந்த அன்சாரி தோழருக்கு பிடிக்கல. இது என்ன, இது நான் கேட்டதுக்கு சார்பாகவே இல்லையே அந்த கே இது. அப்போ அவர் கேட்குறாரு, அன்கான இப்னு அம்மத்தி, உங்களுடைய பெரியம்மோட மகள்ன்றதுனால தான் இப்படி தீர்ப்பு சொன்னீங்களான்னு கேட்டார். யார்கிட்ட, ரசூலுல்லாங்கிட்டயே இது கேட்டிக்கிறாங்க. அதனால் நம்ம கவலைப்படக்கூடாது இதுக்கெல்லாம். வணங்கிட்டா இந்த மாதிரி கேள்வியை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே கேட்டிக்கிறாங்க. நீதியின் சிகரம்னு சொல்லலாம், நம்மட அநீதி ஒரு அறவாசியாவது உலகத்துக்கு விளங்கிக்கும், விளங்கிட்டா. அப்போ எங்கள்கிட்ட கேட்கறதுன்றது ஒரு நியாயம், விளங்கிட்டா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்கான இப்னு அம்மத்தி, உங்களுடைய பெரியம்மாவோட மகள்ன்றதுனால தான் இந்த தீர்ப்பானு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையாக தலவுன வஜுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கடுமையாக செவந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜுபைர் தண்ணீரை வரப்பு நிறையும் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிருங்கடா, உங்களோட வரப்பு முழுமையாக நிறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்ன ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு திறந்து விடுங்க என்ன. அப்படி என்றா ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்கடா, யார் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட், அவனுக்கு தான் முதல் உரிமை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அவனுக்கு என்ன உரிமை இல்லை, க்ளோஸ் பண்ணுற உரிமை இல்லை, முதல் உரிமை அவனுக்கு தான். எவனுக்கு பக்கத்தால் அந்த நதி ஓடுதோ, எவனுக்கு பக்கத்தால் அந்த ஆறு ஓடுதோ அவனுக்கு தான் முதல் உரிமை. ஏன் அவனுக்கு முதல் உரிமை, சுனாமி முதலாவது அவனை தான் கொண்டு போவோம். வேணா ஒரு சுனாமி ஒன்று வந்ததுண்டா, நம்ம ரெண்டு பேரும் தானே இதில் பயன்பட்டு கணிந்த, அவன் பெஸ்ட்டுக்கு போகிறானேன்னு பார்க்கலாது, அவன் தான் பெஸ்ட்டுக்கு போவான். ரெண்டாவது தான் இவர் என்ன செய்வார், போவார். பாதிப்பில் எவனுக்கு பங்கு அதிகமோ அவனுக்கு லாபத்திலையும் என்ன செய்யணும், பங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ அதனால் அவன் அதை என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அடுத்தது அவர் திறந்து விட்டுறணும், அடுத்த பகுதிக்கு என்ன செய்யணும், திறந்து விட்டுற வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ முழுமையாக பயன்படுத்திக்க. அப்போ இன்றைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வார நேரத்தில் அதான் தீர்வு. எது தீர்வு, முதலாவது யார் பக்கத்தில் வாழ்றீங்களோ உங்களுக்கு தான் முதல் உரிமை, ஆனால் அடைச்சி க்ளோஸ் பண்ணுற உரிமை உங்களுக்கு என்னது இல்லை, அது உனக்கு தான் அப்படி என்று க்ளோஸ் பண்ணுற உரிமை இல்லை. அப்படி யாராவது நடந்து கொண்டால் நாளை மறுமையில் தண்டனை அவருக்கு தான், கடுமையான வேதனை அவருக்கு உண்டு, அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ்வுத்தால அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப பாருங்க, இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படித்தான் அதை என்ன செய்யணும், எவன் பக்கத்துல, உதாரணமா அதாவது நான் இதுல அதாவது தவிர்க்கணும்னு செய்தியெல்லாம் ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். அதாவது ஹாஜர், அன்னை ஹாஜர் அவங்க மூலம் கிடைச்ச ஒரு நீர் என்ன, ஜம்சம். ஜம்சம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த ஜம்சம் வந்த உடனே கூட்டினாங்க, அப்படி கூட்டி அதை அப்படியே அடைச்சிக்கினாங்க. அப்போ அந்த அந்த அந்த செய்தியில் என்ன வருது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ஹாஜர், ஹாஜருக்கு அல்லாஹு தாலா ரஹமத்து செய்யட்டும். அவங்க அப்படி அடைத்து இல்லாது விட்டால் அது ஒரு நதியாக ஓடி இருக்கும். அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னா அது மக்காவுக்கே ஒரு பெரிய நதியாக செஞ்சிருக்கும் இருந்திருக்கும். அதாவது அவங்க ஒரு அதை வந்து விடல, விடாததுன்ற சொன்னா பிள்ளைன்னு சொல்ல வரல. ஆனா அதை விட சிறந்தது என்ன, அவங்க விட்டுருந்தாங்கன்னு சொன்னா அது நதியாக ஓடி இருக்கும். ஆனா அவங்கட பயம் என்ன, தண்ணி கொஞ்சம் ஒரு வீட்டிலிருந்து வருது பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி தான் அவங்க யோசிச்சது, உலகத்துக்கே இந்த தண்ணி போகும்ன்றது அவங்க யோசிக்கல. அதனாலதான் அல்லாஹ் ரஹமத்தை சேட்டும் விட்டிருந்தால் மக்கால் ஒரு நதியை என்ன செஞ்சிருக்கும், ஓடி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனா அதுல ஒரு முக்கிய செய்தி அந்த ஹதீஸ்லயே, ஜுர்ஹும் கோத்திரத்தார், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அரபு படிச்சது அவங்ககிட்ட தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அரபு படிச்சது அவங்ககிட்ட தான், அது வரைக்கும் அவருக்கு அரபு தெரியாது. ஜுர்ஹும் கோத்திரத்தார் அந்த ஏரியாவில் வந்த உடனேயே அவங்க வந்து நான் இங்கே தங்கிக்கொள்ளவான்னு கேட்குறாங்க, தண்ணியை கண்டுட்டு தங்கிக்கொள்ளவான்னு கேட்டாங்க அவங்க இந்த ஏரியாவில் தங்கிக்கொள்ளவான்ட்டு. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் என்ன சொன்னாண்டா, நீங்கள் தங்கலாம், வலஹக்கலக்கும் ஃபில்மா, தண்ணீரில் உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லைண்டா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தங்கிக்கொள்வாங்க ஃபஸ்ட்டுக்கே எல்லா அக்ரிமெண்ட்டும் பண்ணிடணும் வழங்கிட்டா, இல்லைன்னா கடைசியில் என்ன ஆரம்பத்தை தங்குவோம் புறவை தண்ணியை பார்த்துக்கொள்ளணும்னு முடிவெடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு தண்ணியில் எந்த ரைட்டும் இல்லைன்னு ஏற்றுக்கிட்டு தான் என்ன செஞ்சாங்க, அவங்க உட்காந்தான். ஏன் இவங்க தண்ணி இப்போ ஒரு கஷ்டப்பட்டு அந்த தண்ணி அல்லாஹ்வுத்தால அவங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டாக கொடுத்திக்கலாம். இதை இமாம் புகாரி போடுறாரு, அவங்க குடிக்கலாம் பயன்படுத்தலாம் எல்லாம் செய்வாங்க, ஆனால் உரிமை யார்கிட்ட இருக்கும், யாருக்கு பக்கத்தில் இருக்கிறதோ அவர்கிட்ட தான் என்ன செய்ய உரிமை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எது கூடாது, தடுக்கலாம் குடிக்கிறதையோ அவங்க பயன்படுத்துறதையோ தடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ரசூலுல்லாஹி அந்த தடுக்கிறத வந்து என்னது பெரிய ஒரு குற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல அதில் இன்னொரு செய்தியை வருது, அதை சொல்லிட்டு அடுத்த பதிக்க போகிறேன். அசருக்கு பிறகு ஒரு பொருளை சத்தியம் பண்ணி விற்கிறவனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான்னு ஹதீஸில் வருது. அசருக்கு பிறகு ஏன் சத்தியம் பண்ணி விற்பான்னு சொல்லுங்க, எப்பயும் பிஸ்னஸில் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் இல்லை உண்மை சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன், சத்தியத்தை பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக வல்லாஹி ஒரிஜினல் என்னது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் தான், அவன் எடுக்கிறது வல்லாஹிக்கு தான், அவன் அதில் எடுக்கிறான் வல்லாஹி பண்ணுறான், இதை எடுக்காமல் நம்ம போகக்கூடாது உழைக்குது அப்படின்னு அந்த வல்லாஹி ஒரு முக்கியத்துவத்தை நினச்சி தான் அவன் எடுப்பான். வல்லா அல்லாஹ்வுடைய பேர்களை கொண்டு போய் பிஸ்னஸில் என்ன செய்யாங்க யூஸ் பண்ணாதீங்க, வல்லாஹி இது ஒரிஜினல் வல்லாஹி இது அது அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இது அசருக்கு பிறகு கூட செய்வாங்க, ஏன் மார்க்கெட் முடிகிற டைம், அது மார்க்கெட் வந்து அசருக்கு பிறகு க்ளோஸ் ஆகிற டைம், அதனால் முடிஞ்ச அளவுக்கு வல்லாஹியை தான் என்ன செய்யறது கூட யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணாதீங்க, பிஸ்னஸ் போகும் ஆனால் மரம் பறக்கத்து இல்லாமல் போயிருமாட்டாங்க சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு என்ன செய்யும் பரக்கத்து இல்லாமல் போயிருமென்று சொல்லுவாங்க. இவரை நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது கேளுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விவசாய குத்தகை சம்பந்தமாக, விவசாய குத்தகை சம்பந்தமான செய்திகள் ஒரு 25-30 செய்திகள் இருக்கு. எது விவசாயத்துக்கு நிலத்தை நிறைய பேருக்கு விவசாய நிலம் இருக்குது, ஆனால் விவசாயம் என்னடே தெரியாது, அவங்களோட வேலை என்ன விவசாயிக்கு நிலத்தை கொடுக்குறது. இதில் நிறைய நலவு நடக்கிறதா அநியாயம் நடக்கிறதா, மிக மோசமான அநியாயம் தான் இதில் என்ன செய்யும் நிறைய நடக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி முதல் போட்டு அவன் நெல்லாம் தூவி அவன் படுற அநியாயம் அவஸ்தை இருக்குது. சில நேரத்தில் அறுவடை வராமல் இவனுக்கு மட்டும் பங்கை கொடுத்துட்டு என்னது வாழ்க்கையில் பட்ட கடன் அது இதெல்லாம் போட்டு தன்னை வாழ்க்கையை இழந்து எத்தனை விவசாயிகள் என்ன செய்யறாங்கிறான். இன்றைக்கு பிறகு என் பிள்ளைகள் எவனும் விவசாயம் செய்யக்கூடாதுன்ற சிந்தனை தான் இன்றைக்கு விவசாயத்துடைய தோல்விக்கான காரணம், சனத்தொகை பெருக்க காரணம் என்று சொல்லி நினைக்கிறான். மார்க்கெட்டுக்கு போனால் பொருள் இல்லாமல் இருக்குதா பணம் இல்லாமல் இருக்குதா, மார்க்கெட்டு போனால் பணம் தான் இல்லாமல் இருக்குது, பொருள் வேண்டிய அளவுக்கு சனத்தொகை பெருக்கமாக காரணம் இதுக்கு. அப்போ சனத்தொகை பெருக்கான போனால் வேண்டிய அளவு பொருள் இருக்கு, இங்கே ஒன்றும் இல்லை, பொருளாதார பிரச்சனை காரணம் சிஸ்டம் காரணம், அதை சொல்லாமல் சனத்தொகை பெருக்க காரணமாகனு சொல்லி தஹதீது நஸல் என்ன இந்த சந்ததி பெருக்கிறத என்ன செய்யறது இல்லாமாக்கு. இன்றைக்கு அதாவது சோசியல் புத்தகங்களை சமூக ரீதியான புத்தகங்கள் எல்லாம் அது ஒரு காரணமாக பிள்ளைகளே படித்து கொடுக்குறாங்க, சனத்தொகை பெருக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க படித்து கொடுப்பதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் வரக்கூடிய செய்தி 2339 இலக்கம், ராஃபி இப்னு ஹதீஜ் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி பல அறிவிப்புகளில் வருது, பல செய்திகளில் வருது சரியா. அதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன சொன்னால், ரசூலுல்லாஹ் ராஃபி இப்னு ஹதீஜை கூப்பிடுறாங்க, அவருடைய சாச்சாவை கூப்பிடுறாங்க, துஹைர் இப்னு ராஃபி என்றவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, மதீனாவில் விவசாயிகள் இருக்கிற இடம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, மா தஸ்னா உனபி மஹாக்களுக்கும், அவங்களோட ஃபேமிலிக்கு தான் மதீனாலேயே விவசாய நிலம் அதிகம், அவ்வளோ விவசாய நிலம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டால் நீ என்ன செய்றீங்க இதெல்லாம்னு கேட்டாங்க, இந்த விவசாய நிலத்தில் என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, குல்து நுஆஜிருஹா அலர் ருபுஇ வ அலல் அவ்ஸுக் மின தம்ரி வ ஷஈர், எங்களுக்கு இத்தனை கிலோ கோதுமை வேணும், இத்தனை கிலோ என்ன இந்த அதாவது விவசாய நிலங்களில் விளைச்சல்கள் வேணும் என்ற நிபந்தனையோடு, மூணுல் ஒன்று நாலு ஒன்று அப்படி நிபந்தனைகளோடு நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு வந்து இந்த நிலங்களை என்ன செய்கிறோம் குத்தகைக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னால் லா தஃபாலு, இப்போ செய்ய வேணாம் நாங்கள், இதுக்கு பிறகு செய்ய வேண்டாம், லா தஃஅலு இஸ்ரஊஹா வ அஸ்ரிஊஹா. ஒன்று நீங்க செய்ய, இல்ல செய்ய கொடுங்க, ஒன்று நீங்க செய்ய அல்லது செய்ய கொடுங்க, அவ் அம்சிக்குவா அல்லது பேசாம வச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், அதுல வார இவ்வளவு கிலோ வேணும், இத்தனை பங்கு வேணும் என்று என்ன செய்ய வேண்டாம், எடுத்து நீங்கள் விவசாயம் செய்ய கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரி 2340 இலக்கம் முடிவுக்கு வந்துடுவானா, இன்னும் அடுத்து இதெல்லாம் இருக்குது. 2300 நிறைய பேர் செஞ்சுறாரு, அப்ப குத்தக முடிஞ்சிடும் அப்படின்னு என்னது போயிடாம, இடையில போனவங்களுக்கு எல்லாம் குத்தக கூடான முடிவுலாம் போயிருவீங்க, முடிச்சுட்டு போங்க. அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில 2340 இலக்கம் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கானு யஸ்ரஊனஹா பிஸ்ஸுலுஸி வர்ருபை வன்னிஸ்ஃப். அவங்க வந்து மூணுல ஒன்று, அஞ்சுல ஒன்று, ஆறு, இப்படி இப்படி ஒரு கணக்குக்கு அவங்க என்ன செய்வாங்க, குத்தகை கொடுத்து அறுவடை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம், இந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்கள். இது ஒரு அறிவிப்பு. அதே போல் இன்னொரு செய்தியில் இது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, ஒன்று சகோதரருக்கு கொடுங்க அல்லது நீங்கள் விவசாயம் செய்யுங்க அல்லது பேசாமல் என்ன செய்யுங்க, வைங்க இத்தனை கிலோ இந்த பகுதி இப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கிட்டா இன்னொரு அதாவது செய்தியில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்படுது. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, இப்படி அவர்கிட்ட இந்த செய்தி கான யுக்ரி மசாரி அஹு அலா அஹதின் நபி வ அபி பக்ர் வ உமர் வ உஸ்மான் வ சத்ரம் மின் இமாரத்தி முஆவியா. ரசூலுல்லாஹோட காலத்தில் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஆரம்ப ஆட்சி காலம், இவ்வளவு காலத்தில் அவர் விவசாய நிலங்களை குத்தகை கூட்டு தான் என்ன செய்கிறாரு, சம்பாதிச்சுட்டு வராரு. ராஃபி இப்னு ஹதீஜ் இப்படி சொன்னது கேள்விப்பட்ட உடனேயே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏதோ ரசூலுல்லாஹ் பொறவு ஏதோ ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க போலக்கு எனக்கு தெரியாது, விட்டுட்டார். அவர் விவசாய குத்தகை கொடுக்குறத செஞ்சிட்டாரு, விட்டு விட்டார். பெரிய விவசாய நிலங்கள் இருந்து அது பெரிய எவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்கு எல்லாத்தையும் குத்தகை கொடுக்குறத விட்டு விட்டார் அப்படின்னு அவர் நினைச்சாங்க சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால், ஆனால் இது வந்து எப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படி என்று சொல்லி சஹீஹுல் புகாரில 2344 வருது. இதில் தான் ரசூலுல்லாஹ் எதுக்கு இந்த மாதிரி வாடகைக்கு கொடுக்குறத தடுத்தாங்கன்றது விளங்குது. எப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த பக்கத்தால் தண்ணீர் ஓடுதுன்னு வைங்களேன், அதிலிருந்து தான் இந்த வரப்புக்குள்ளெல்லாம் தண்ணி விடுறாங்கன்னு வைங்க, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, அந்த ஓரத்தில் விளைகிறதெல்லாம் நிலத்து சொந்தக்காரருக்கு, மற்ற பகுதியில் விளைகிறதெல்லாம் அந்த அந்த விவசாயம் செய்கிறாரு அவருக்கு. இப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், விளைச்சல்ல கிலோ வச்சு 100 கிலோ எனக்கு, 200 கிலோ எனக்கு, இப்படி அவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தெளிவாக என்ன செய்யுது, சில செய்திகளில் வருது. இப்போ பாருங்க இதில், அதாவது ரசூலுல்லாஹி இவரே ராஃபி இப்னு ஹதீஜன் நபித்தோழரே சொல்கிறாரு என்னன்னு சொன்னால், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி விவசாயம் செய்கிற நேரத்தில் இவர் கேட்ட அந்த நிலத்துக்கு கேட்ட நிலத்துக்கு சொந்தமானவர் கேட்ட பகுதி தப்பிடும், அறுவடைகள் நல்லா வந்துடும், மற்ற பகுதிகள் சில பொழுது என்ன செஞ்சிடும், நஷ்டமாகிடும். நஷ்டமாகிட்டா விவசாயிய நிலைமை என்ன, நில சொந்தக்காரருக்கு அறுவடையை கொடுத்துட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்வான், ஜீரோவாக இருப்பான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். அதாவது இன்ன நிலம் வேண்டும், இந்த பகுதி வேண்டும், இவ்வளவு கிலோ வேண்டும், இப்படி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்ப குத்தகை எதை தடுக்கிறாங்க, இவனுக்கு லாபம் வர மாதிரியும் அவன் நஷ்டப்படலாம் லாபமும் வரலாம் என்ற மாதிரியும் உள்ள குத்தகையை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தடுக்கிறார்கள். அதே நேரத்தில் அதாவது ஃபலிதாலிக்க சுஜிர அன்பு, இதனால தான் தடுத்தார்கள். அஃபா அம்மா ஷை உன் மாலூம் மதுமூன் ஃபலா சபி, இரண்டு பேருக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யலை, தடுக்கவில்லை. அப்படின்னால் ஒரு நிலத்தை ஒருத்தர் கொடுக்கறதா இருந்தால் அவர் என்ன செய்யணும், உனக்கு அறவாசி எனக்கு அறவாசி, உனக்கு நாளில் ஒன்று எனக்கு நாளில் ஒன்று உனக்கு நாளில் மூணு, இப்படி சொல்லலாம். அப்படின்னா என்ன, நஷ்டத்திலே உனக்கு பங்கு லாபத்திலே உனக்கு என்ன பங்கு, இது செய்யலாம். கட்டாயம் விதைகள் எல்லாம் வந்து நிலத்துடைய சொந்தக்காரன்றதை தலையில் இருக்கணும் இல்லை, அது அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுத்துக்கிறது. நானே என்ன செய்கிறேன், அந்த விதைகள் எல்லாம் நான் போட்டுக்கிறேன் அவர் சொன்னார்னா ஓகே, ரெண்டு பேரும் ஹாஃப் ஆஃப் வச்சுக்கொள்வோம்னா அது ஓகே. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அவருடைய நிலத்தெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நம்ம வந்து ஹாஃப் ஆஃப் வச்சுக்கொள்வோம். எப்போ ஹாஃப் ஆஃப், நான் இதெல்லாம் போட்டேன்னு சொன்னான், நிலையுடைய அதாவது நிலத்துடைய அந்த விதைகள் எல்லாம் நானே போட்டேன்னா ஹாஃப் ஆஃப் வச்சு கொடுக்கும், நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் மூணு எனக்கு நாலு ஒன்று இருந்தால் என்னது போதும் என்கின்ற அமைப்பில் சொல்கிறாங்க, புரிஞ்சுதாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்தகை கொடுப்பதை தடை செய்யலை, விவசாயி பாதிக்கப்படுற மாதிரி அதை என்ன செய்யக்கூடாது இருக்காது. ஆனால் 95% விவசாயி பாதிக்கப்படுற மாதிரியும் நிலத்துக்கு சொந்தக்காரன் தப்புற மாதிரி தான் என்ன செய்யும், அவைகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஹராம் என்று என்ன செய்தார்கள், தடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஹைபரில் அவர்களுக்கு துரோகம் செய்த பின்னால், ஏன்னா அவங்க முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் துரோகம் செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் ஹைபரை விட்டு வெளியேற்ற நினச்சாங்க. அதுக்கு அவங்க ஒரு பேரம் பேசினாங்க, அவங்க விவசாயிகள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விவசாயம் செய்கிறோம், இப்போது உங்களோட நிலைமை ஆகிடுச்சு, நீங்கள் இப்போ எங்களை வெளியேற்ற போகிறீங்க, ஏன் நாங்கள் செஞ்ச துரோகத்தால் நாங்கள் வெளியேற்ற போகிறீங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்றோன்றாங்க. பாருங்க, துரோகிகளாக இருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஒப்பந்தம் பண்ணுற இப்போ லாபத்துக்கு ஒப்பந்தம் பண்ணால் நினைக்கக்கூடாது. துரோகம் செஞ்ச பிறகு அவரை வீட்டில் வச்சுட்டிப்போமா, என்ன லாபம் கிடைச்சாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, வார நாங்கள் உங்களோட நாங்கள் விவசாயம் செய்கிறோம் உங்களோட நிலத்தில், வார அறுவடையில் உங்களுக்கு அரைவாசின்றான், வார அறுவடையில் உங்களுக்கு அரைவாசி. அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க, நுகர்ருக்கும் அலஹாதா மாஷிண்ணா, நாங்கள் விரும்புகிற காலம் வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை உங்களை நாங்கள் வச்சுட்ருக்கோம். நாங்கள் அப்போ ரசூல்லாங்க வெளியேற்றவே இல்லை, அபுபக்கரெல்லாம் வெளியேற்றலை, உமர் ரதிலாங்க என்ன செஞ்சாங்க, வெளியேற்றினாங்க. உங்களுக்கிட்டா அவ்வளோ காலம் வரைக்கும் விவசாய அறுவடைகள் அரைவாசி என்ன செய்யும், வந்து கொண்டிருக்கும், அரைவாசி அவங்களுக்கு என்ன செய்யும், போகும் என்றதான் ஹதீஸில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இது அனுமதி, ரசூல்லாங்க அதை என்ன செய்யலை, தடை செய்யவில்லை. அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய விவசாய பகுதிகளில் ஒன்றுதான், நிலத்தோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களில் ஒன்றுதான், இது சொல்லுவாங்க அரபில் எஹ்யா உல் மவாத் என்று சொல்லி, எஹ்யா உல் மவாத் தரிசு நிலம்னு சொல்லுவாங்க, தெரியும் தானே தரிசு நிலம் என்ன, சும்மா கைவிடப்பட்ட நிலங்கள், அதாவது விவசாயம் நடக்காத சும்மா ஓப்பனாக உள்ள நிலங்கள் தரிசு நிலம், அதான் தரிசு நிலம்ன்றது. அதாவது யூஸ் ஆகலை, யூஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய தரிசு நிலங்கள். இந்த தரிசு நிலங்கள் பற்றி இஸ்லாத்தில் ஒரு பெரிய ஒரு பகுதியை என்ன செய்யுது இருக்குது. உதாரணமாக தரிசு நிலத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ஊரில் போகிறீங்க, எம்டியாக ஒரு கடலோரத்தில் இருக்கிற நிலம் மாதிரி ஒரு எம்டியாக நிலங்கள் இருக்குது, நீங்கள் வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு வேலியோ நடிச்சு போட்டு வணங்கிட்டா ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு கவர் பண்ணி விட்டு கிணத்தோட தோண்டி விவசாயம் செய்கிறீங்க, என்ன சட்டம், எவனுக்கும் சொந்தம் இல்லை இந்த நிலத்து, யாருக்கும் சொந்தம் இல்லை, சொந்தம் கொண்டாடுறதுக்கும் இயலாது, அடுத்த வீட்டு நல்ல நிலத்தில் போய் இடையில பூந்து வேலி அடைக்கிறது பிள்ளை வணங்கிட்டா. நம்ம போய் என்னது, ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல யாரும் சொந்தம் கொண்ட முடியாத இடத்துல, யாரும் வராத ஒரு இடத்துல நாங்கள் ஒரு கவரை பண்ணி ஒரு கிணத்தை தோண்டி விட்டு நாம் விவசாயம் பண்ணுறோம், என்ன சட்டம் இஸ்லாத்தில், உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சட்டம் சொல்லுவீங்க, சட்டம் கேட்குற டைமான்னு நினைக்கக்கூடாது, என்ன என்ன சட்டம் இதுக்கு சொல்கிறது, இப்போ அந்த நிலம் முழு உரிமையும் அவருக்குன்னு சொல்லுவேன், என்ன ஆதாரம், நம்ம சொன்ன அடுத்தது ஆதாரம் தான் முக்கியம், ஏன்னா ரெண்டு லோண்டு தான் சொல்லலாம், முழு உரிமையும் அவருக்கு முழு உரிமை அவருக்கு இல்லை, இது ரெண்டு லோண்டு தான் சொல்லலாம், என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு சில விஷயங்களை இஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரியில் 2335, பாருங்கள் எஹ்யா உல் மவாத்ன்றீங்க, மவாத்தண்டா இறந்தவைகள் விளங்கிட்டா, எஹ்யாண்டா உயிர்ப்பிக்கிற, ஹை உயிர்ப்பிக்கிறது, மன் அமர அர்தன் லைஸத் லி அஹதின் ஃபஹுவ அஹக்ன்றாங்க சொன்னாங்க, எவருக்கும் சொந்தம் இல்லாத உரிமை இல்லாத ஒரு நிலத்தை எவர் வாழ வைக்கிறாரோ அது அவருக்கு சொந்தமானது, நாங்கள் சொன்னோம் அது அவருக்கு சொந்தமானதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இங்கே சொல்லுவாங்க அர்துல் பைதா அப்படின்வாங்க, தரிசு நிலம் வணங்கிட்டா, அதாவது வெள்ள நிலம்னுவாங்க, அப்படின்னா என்னடா, யாருக்கும் சொந்தம் இல்லை, அவர் வாழ வைக்கணும், வாழ வைக்கிறேன்னா என்ன, வேலி அடைச்சி போட்டுட்டு இதுக்கு பேர் D200 போட்டுருன்றா, அது அந்த அளவுக்கு சொந்தம் இல்லை இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தர் வேலி அடைச்சிட்டு நான் ஃப்ரீயாக தான் அடைக்கின்னு சொல்லி ஒரு ஏக்கரை வேலி அடிச்சு விட்டார்னு வைங்களேன், வேலி அடைச்சார்னா இஸ்லாமிய அடிப்படையில் கவர்மெண்ட் என்ன செய்யும், அவரை வெளியேற்றும், ஒருத்தரை எடுத்து உயிர்ப்பிக்கணும், நிபந்தனை என்ன, உயிர் அப்படின்னா என்ன, விவசாயம் செய்யணும், அதை வாழ வைக்கணும், அதை வாழ வச்சு தண்ணீரை ஓட விட்டாருண்டா, தண்ணீரை ஓட விட்டு அல்லது அதில் வந்து என்னது, அதாவது விவசாயங்களை என்ன உற்பத்திறதுக்கான உற்பத்தி செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாருண்டா, ஃபஹு அலஹு, அவர் தான் அதுக்கு என்ன மிகவும் தகுதியானவர் என்று இஸ்லாம் சொல்லுது. இது இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த மாதிரியான நிலப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், ஆனால் ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, 1378 இலக்க திருமதியில் சிலது தரிசு நிலம் மாதிரி தான் ஆகிக்கும், ஆனால் ஒராளுக்கு சொந்தம் ஆகிங்க, அது எப்படி 100 ஏக்கர் ஒருத்தர் வாங்கி போட்டிருப்பார், புறவு வேலி அடைப்பை மட்டும் விட்டு வச்சிருப்பார், அந்த ஏரியாவில் ஓரங்களால் பிடிக்கிற பாட்டியெல்லாம் இருக்குது, விளங்கிட்டா என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம்னு சொல்லி இவன் என்ன நினைப்பான், 100 ஏக்கரில் போய் என்னத்துக்கு சண்டை எடுப்பட்டு வச்சிருப்பான்னு பேசாமல் இருந்துக்கிட்டியுமோ ஒரு டைம் பார்ப்ப மாட்டேன், அதே 50 வருஷத்துக்கு வழக்கா போன வரலாறுகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு மண் அஹ்யா மண் அமர அர்தன் ஃபஹு அஹக்குபின்னு சொல்லக்கூடாது, என்ன யார் ஒரு பூமியை வாழ வைக்கிறார் அவர் தான் சொந்தமானது, நீ சும்மா தானே வச்சிருந்தே நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி என்னது சொல்லக்கூடாதுன்றதுக்காக மனிதன்ட மூளை இப்படியும் வேலை செய்யுமே. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், மன் அஹ்யா அர்தன் மய்யிதன் ஃபஹிய லஹ், இறந்த ஒரு பூமியை வாழ வைத்தால் அது அவருக்கு சொந்தம். வலைஸ லிஇர்கின் ظாலிமின் ஹக்குன், அடுத்தவண்ட பூமியில அடந்தேறினால் அந்த அநியாயக்காரனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்லலாம். அடுத்தவண்ட பூமியில அடந்தேறினால் அந்த அநியாயக்காரனுக்கு எந்த பங்கும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதை சொன்னாலே போதும், இதையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி இது திருமீதியில நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், 1378 இலக்கத்தில் உள்ள செய்தி. அடுத்ததாக, எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை இல்லை சும்மா வளர்ச்சி உரிமை கேட்கறது. நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது வாழ வைக்காம சும்மா ஒரு நிலத்தை வளர்ச்சி போட்டு இது ஏண்ட அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்குமே என்னது இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம்? சஹிஹுல் புகாரியில 2370 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஸஹபிபுனு ஜஸாமா என்ற நபித்தோ, ஜஸாமா என்ற நபித்தோழர் சொல்றாரு, லா ஹிமா இல்லா லில்லாஹி வலி ரசூலிஹி அப்படின்றாங்க. எல்லை வகுத்து அடைப்பது என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மட்டும் உரிய விஷயம், வேற யாருக்கும் அந்த உரிமை என்னது இல்லை. என்ன, ஆட்சியாளருக்கு மட்டும்தான் அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது, வேற யாருக்கும் அந்த உரிமை இல்லை. இதுக்கு அறிஞர்கள் வந்து ஒரு சில நல்ல அழகான உதாரணங்கள் சொல்றாங்க. எது, ஒரு நிலத்தொத்தன் வாழ வச்சு அவனுக்கு உரிமையை கேட்டதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணம், ஒரு ஆள் ஆட்சியில் ஒரு புறா பறந்துட்டிக்குது, அதை வேட்டையாடி எடுக்கிறாரு. இதுவும் மன்னர் போய்ட்டு தான் எடுக்கணுமா? மன்னரை ஒரு புறா பிடிச்சிக்கிறோம் உரிமையை ஐக்கியாது இல்லை, அது வந்து பொதுவான விஷயம். கடல் உள்ள மீன் எடுக்கிறோம், ஆற்று உள்ள மீன் எடுக்கிறோம், அதுலேருந்து தண்ணியை பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் யாருமே என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதே நிலையில் உள்ளதுதான் நிலமும், அதே நிலையில் உள்ளதுதான் நிலமும். அந்த நிலத்தை ஒருத்தன் வாழ வச்சான்னு சொன்னா, அதுல விவசாயத்தை செஞ்சான்டா, அதை அவன் பொருட்படுத்தான்னா அவனுக்கு என்னது முழுமையான ரைட் இருக்கு என்று சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போல ஏராளமான செய்திகளை நாம் விவசாயம் சம்பந்தமாக சொல்ல, நான் இப்ப சொன்னவைகள் கொஞ்சம் டிரெக்ட்லி விவசாயத்தோட நம்ம அறிமுகமான சம்பந்தப்பட்ட சட்டத்துகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இது அல்லாமல் ஒரு விவசாய நிலத்தை அளப்பது சம்பந்தமாக, அதை எப்படி விற்பனை செய்யறது, விற்பனை நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், அதனுடைய அறுவடை காலத்தில் விற்கலாமா, அறுவடைக்கு முந்தி விற்கலாமா, முற்பணம் கொடுக்குறா எப்படி கொடுக்கணும், இது பற்றின நேரடியான செய்திகளை புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். கடைசியாக ஒரே ஒரு சந்தேகத்துக்கு மட்டும் பதில் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ செய்தி இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம் இவ்வளோ செய்தி வருது. புகாரியை படிக்கிறாங்களாம் பேரில் சில கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒரு ஹதீஸை தேடி எடுத்து வச்சு இஸ்லாம் விவசாயத்தை கேவலப்படுத்துகிறது அப்படின்ற. உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு ஆய்வாளராக இருந்தால் அவர் என்ன செய்யணும், இவ்வளவு செய்தியையும் சொல்லணும், அதான் நேர்மை. இவ்வளவு செய்தியையும் சொல்லி இப்படியும் சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இப்படியும் ஒரு செய்தி என்ன செய்து இருக்குதுன்னா அவர்கிட்ட கொஞ்சம் நேர்மைக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம். இதெல்லாம் மறைச்சிடுறது, மறைச்சிட்டு இப்படி ஒரு செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா, சஹிஹுல் புகாரியில் 2321 இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க, இல்லை ஒரு இடத்துல வச்சு காண்றாங்க, சிக்கத்தன் ஒஷை அம்மின் ஆழத்தில் ஹர்ஃப், விவசாயம் உழுதக்கூடிய சில கருவிகளை என்ன செய்கிறாங்க ரசூலாங்க காண்றாங்க. கண்டொன்னே ரசூலாங்க சொல்கிறாங்க, லா யத்ஹுலு ஹாதா பைத்த கௌமின் இல்லா தஹலஹுல்லாஹு துல், இது ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதேண்டா இந்த கருவிகள் எல்லாம், அல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ள இழிவை நுழைவிப்பான், அந்த வீட்டுக்குள்ள இழிவை நுழைவிப்பான். இப்படி ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது வருது. இந்த ஹதீஸ் எடுத்து என்ன செய்யறேன்னா பாத்தீங்களா, விவசாயத்தையும் விவசாயிகளையும் இஸ்லாம் என்ன செய்கிறது கேவலப்படுத்துகிறது என்று மட்டம் தட்டி சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் பார்ப்போம். உண்மையான நேர்மையான உண்மையில் அவர்களை நம்ம நேர்மை உள்ளவர்களா அந்த கிறிஸ்தவ சகோதரர் நினைக்கிறதா இருந்தால் அவங்க என்ன செய்யணும்னா, நிறைய ஹதீஸ் விவசாயத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தி வந்திருக்குது, ஆனா இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, இது எல்லாவற்றையும் என்ன செய்து தூளாக்குற மாதிரி இருக்குன்னா அப்ப நியாயம் என்று சொல்லலாம். அப்படி எதுவும் சொல்றது இல்லை. எடுத்து இந்த ஹதீஸ் விவசாயத்தை என்ன செய்ய நாசமாக்குறேன், இப்போ சொன்ன இவ்வளோ செய்தியும் சொல்லலையே அவங்க எதுவும் சொல்லலையே, இதை விட ஆச்சு அதை அவங்க சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, இது குருவானுக்கு முறைப்படுதுன்னு இந்த குருவும் தூக்கிட்டு வணங்கிட்டா. அதாவது இந்த இவ்வளவு செய்திகள் வந்து அவன் சொல்கிறான்றதுக்காக என்ன அவது அவர்களாவது கிறிஸ்தவத்தோடு இஸ்லாத்தை சரியாக பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து குருவாய்க்கு பதில் சொல்ல பதில் சொல்லிக்கிறதுக்கு ஏலாம் என்ன செய்கிறேன் தண்ட அறிவு தான் பெரிய அறிவுன்னு நினச்சி பதில் சொல்கிறதுக்கு ஏலாமல் இதை சொல்லிடுறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா உண்டை செய்கிறான் ரெண்டு விஷயம் இதில் இருக்கு, உண்டு இழிவு, இரண்டாவது அல்லாஹு தாலா மறுமை நாள் வரைக்கும் அப்படி நுழைவிப்பான் அப்படின்னு வர செய்து ரெண்டு இருக்குது. குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அல்லாஹு தாலா உண்டை செய்கிறாண்டு வந்தால் நாம் எப்போ ரெண்டாக பிரித்து பார்ப்போம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் உண்டை செய்கிறாண்டு வந்தால் ரெண்டாக பிரித்து பார்க்கணும். இப்போ ஒன்று, இந்த உலகத்தில் இறைவன் ஒரு மனிதன்டிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், இன்னொன்று இறைவன் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நாங்கள் கதிரெண்டாக தான் படிக்கிறோம், கதிரெண்டு நம்ம தான் படிக்கிறோம். என்ன சொல்கிறோம், நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும் நினைக்கணும், நீங்கள் நாடனமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடனும், ஒரு மனிதன் தவறு செஞ்சாலும் அல்லாஹ் நாடி தான் அந்த தவறு என்ன செய்யுது நடக்குது. இந்த உலகத்துல என்ன தவறு நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுக்கு என்ன செய்யுது இருக்குது. என்ன காரணம் அப்படி சொல்றோம்டா, அல்லாஹ் நாடாதோண்டு இந்த உலகத்துல நடக்குமெண்டா, அவன் இறைவன் அல்ல, அவன் இறைவன் அல்ல. இதைத்தான் நம்ம கதிர் என்று நம்புறோம், இஸ்லாத்துல விதி என்று நம்ம இதைத்தான் நான் நம்புறோம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துலதான் என்ன செய்யும் நடக்கும், இதை நாங்கள் நம்புறோம். அதே நேரம் அல்லாஹு தாலா அதை அவனிடம் இருந்து விரும்பவில்லைன்னு சொல்றோம். உதாரணம் எப்படி தெரியுமா, ஒத்தன் காஃபிராகுவதற்கு இறைவன் நாடினான், ஆனா அவன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும், ஒத்தன் காஃபிராகுவதை இறைவன் நாடினான், ஆன் காஃபிராகுவதை இறைவன் விரும்பவில்லை. ஒருத்தன் தொழுவதை அல்லாஹு தாலா என்ன செய்யறான் விரும்புகிறான், ஆனா அவனுக்கு தொழுவதை இறைவன் நாடவில்லை. தொழுவதை ஒருத்தன் விரும்புறான், ஆனா அல்லாஹ் என்ன செய்யல அவனுக்கு அதை நாடவில்லை. இந்த ரெண்டு பகுதியை நம்ம கதிரென்று புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம அடிப்படையை படிச்சுக்கிறது. நம்ம கதிரோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அல்லாஹு தாலா இவனுக்கு இழிவை நுழைவிப்பான் என்ற வார்த்தையை வந்து இந்த உலகத்துல இது பெரிய குற்றம் என்றதுக்காக வேண்டி வந்ததா, அல்லது உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, விவசாயம் என்றவனுக்கு உலகியல் ரீதியாக இதுதான் நிலை, இறைவனுடைய ஏற்பாடு இதுதான் என்கின்ற அடிப்படையில் வந்ததா அப்படின்னு கேட்டீங்க சொன்னால், விவசாயிகளுடைய வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன் விளங்கிட்டா. இப்ப இந்த துள்ளு கேவலம் இருக்கிற இழிவு, இழிவ அடுத்த பகுதி, மார்க்க ரீதியான இழிவா உலக ரீதியான இழிவா இதையும் பார்த்துக்கிறோம். துள்ளு ரெண்டு வகையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா டு மதீனாக்கு விரட்டப்பட்டாங்க, உலக ரீதியாக அது இழிவா இழிவில்லையா இழிவு, ஆனா அல்லாட்டது கௌரவம் கண்ணியம். உஹத் யுத்தத்தில் ரசூல்லாங்க தோல்த்தது இழிவு சரியா, ஆனா அல்லாட்டது என்ன கண்ணியம். நம்ம சொல்றோம் யாரு நாடியவர்களை தாழ்த்துகிறாய் நாடியவர்களை உயர்த்துகிறாய், ஒத்தனை ஆட்சியிலிருந்து இறக்கினான்னு சொன்னா அவன் இழிவடைகிறான், ஆனா அல்லாட பார்வையில் அவன் இழிவடைஞ்சவன் அர்த்தம் அல்ல. ஒத்தனுக்கு ஒண்டி இல்லாம போகுதுன்னு அவன் இழிவடைகிறான், அல்லாவுடைய பார்வையில் அது தண்டனைக்குரிய அர்த்தம் அல்ல. இது எதை சொல்லப்படுது வழங்கணுமா இல்லையா, இந்த ரெண்டு விஷயம். அல்லாஹு தாலா தண்டனையாக இதை சொல்றானா, விவசாயிகளுக்குரிய விதியா அல்லாஹ் இதை என்ன செய்யறான் சொல்றானா, உண்டு. இரண்டாவது இழிவுன்றது உலக ரீதியான இழிவு அல்லாஹு தாலா சொல்றானா, மரும ரீதியான இழிவு சொல்றானா, இதை அழகா விளங்கலாம். விவசாயிகள் காலாகாலம் அவங்களுக்கு கிடைச்ச பரிசு இழிவு தான் நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் அப்படியா இல்லையா. இப்ப இங்குள்ள எத்தனை பேர் ஏன்டா மகன் நல்ல ஒரு விவசாயி வரும்னு யார் சொல்ல ரெடி, நானும் சொல்ல ரெடி இல்லை நீங்களும் சொல்ல. மரம் வீட்டில் நாட்டுறது ஓகே தான், வயல் வாங்கி என்ன மகன் இறங்குறது நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் விரும்ப மாட்டோம், ஏன் விரும்பலை அதில் உள்ள அந்த நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு அழகான வழி என்னடா, இதில் இது எவன்ட வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் அவன்ட நிலை இப்படித்தான். அப்போ ரசூலுல்லாஹி இதை பாராட்ட சொன்னாங்களா கண்டிக்க சொன்னாங்களா, நான் சொல்றேன் அந்த ஹதீஸுடைய பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விவசாய சப்ஜெக்ட்லேயே பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் கண்டிக்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க, எந்த வீட்டுக்குள்ள இது நுழைஞ்சாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு இழிவை தான் கூட போய் என்ன செய்யுது சேர்க்குது. ஆனால் என்னத்தை சேர்க்கணும், கண்ணியத்தை என்ன செய்யணும் அந்த அந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும் இது. ஆனால் அல்லாஹ்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
3: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திடவழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77734 5965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். இப்னு ரஸீன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
5: அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, வஹஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, தனது ரஹ்மா

மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனினுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது எமக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணை துணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்தின் ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஸ்ஸிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது, ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம், அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும் முதன்மையானது இஸ்லாம் முதல் நற்பண்பாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது அஸ்ஸபுர், பொறுமை. நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம், பிறருக்கு உபதேசம் செய்யும் பொழுது பாய் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக

0: இருங்கள், சபுராக இருங்கள். அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனால் பொறுமை என்றால் என்ன? அஸ்ஸபுரு சலாசத்து அன்வாஇ. பொறுமை என்பது மொத்தம் மூன்று வகைப்படும். அல் அவ்வல், முதல் பகுதி, அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். அல்லாஹ் என் மீது பல்வேறு கடமைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறார். என் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு கட்டளைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறார். எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில், ஒரு புறம் உலகத்தில் ஒரு பெரிய இடம், ஒரு பெரிய மக்கள் இரவு தொழுகை இல்லாமல் கண்ணீரோடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு தொழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் எத்தனை சகோதரர்கள் இரவு தொழுகிறோம், தராவீது தொழுகிறோம், சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம். நாங்கள் எல்லாம் வீட்டில் தொழக்கூடிய மக்கள். அல்லாஹ்விற்கு தெரியும் இவர் எத்தனை நபர்கள் வீட்டில் தொழுகிறோம். இந்த உம்மத்தினுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் ஷாஃபிஈ, இஜ்மா உல் உம்மா, ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இந்த உம்மத்தில் தோன்றிய எல்லா மார்க்க அறிஞர்களும் ஏகோபித்து சொன்னது, ரமதானினுடைய மாதத்தில் பள்ளிவாசலில் இரவு தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் திருமிதி பதிவு செய்கிறார்கள், இமாம் இஷாவை நிறைவேற்றுகிறார். இஷாவிற்கு பிறகு இமாம் இரவு தொழுகை வைத்தால் அந்த இமாமோடி நின்று யார் இரவில் தொழுவார்களோ, ஒரு சிறிது நேரம், ஒரு அரை மணி நேரம் இமாம் தொழ வைப்பார்கள், அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் இமாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். யார் இமாம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது இமாம் அவர்களுக்கு பின்னால் இரவில் நின்று தொழுவாரோ, வானவர்கள் எப்படி எழுதுவார்களாம் தெரியுமா? இவர் இரவு தொழுதார் என்று எழுத மாட்டார்களா? இமாமிற்கு பின்னால் இவர் தராவீஹை தொழுததினால் இரவு முழுவதுமே நின்று கொண்டு தொழுதார் என்று வானவர்கள் எழுதுவார்களா? அப்ப பொறுமையினுடைய முதல் பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் ஒரு விதமான பலகீனத்தை ஏற்படுத்துவார். ஷைத்தானினுடைய முதல் பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா? நச்சு கருத்துக்களை அழகிய முறையில் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் விதைப்பார். இரவு நாலு மணிக்கு தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஹுசைன், நீங்க மூணு மணிக்கு எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழுதால் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம எத்தனை நாள் மூணு மணிக்கு எந்திரிச்சு தொழுதிருக்கிறோம்? நம்ம எத்தனை நபர்கள் மூணு மணிக்கு எழுந்து முக்கால் மணி நேரம் தொழுதிருப்போம்? ஷைத்தான் உங்களை இந்த இபாதத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இபாதத்தில் ஒரு பொறுமையற்ற நிலையை ஏற்படுத்துவார். காலை فَصَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ غُرُوبِهَا قُرْآنَ பதிவு செய்கிறார். எப்படி இப்ப நம்ம எல்லாம் தொழுதும் அல்லவா ஃபஜ்ர் தொழுகை? இது போன்று அல்லாஹ் நம்ம மீது கடமையாக்கிய இனியொரு கடமை என்ன தெரியுமா? சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிப்பதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி பார்த்து கேட்டார், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதிவு செய்கிறார் ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவின் தூதர், யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாங்கள் அல்லாஹுவை காண முடியுமா? அல்லாஹுவின் தூதரே, நாளைக்கு மறுமையில் எங்கள் ரப்பை நாங்கள் காண முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 14 இரவு சந்திரனை காண்பதற்கு நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? இல்லை அல்லாஹுவின் தூதரே. அதுபோலத்தான் நாளைக்கு மறுமையில் உங்கள் ரப்பை நீங்கள் காண்பீர்கள். யாருக்கெல்லாம் ரப்பை காண வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, ஃபஸப்பஹ் பிஹம்தி ரப்பிக் கப்ல துலூஇ ஷம்ஸி வகப்ல உருபிஹா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதிக்கட்டும். ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழுக முடியும், என்ன செய்யலாம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஓய்வு எடுக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே போய் நாங்கள் ஓய்வு எடுப்போமா? வெளியில் போய் அத்தியோரத்திட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹினுடைய சுன்னா என்ன? ஃபர்து தொழுதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுதால் அந்த இடத்திலேயே அமர்ந்திருப்பார்கள் சூரியன் உதயமாகக்கூடிய வரை. இப்போ நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவை இருக்கிறது, வேலை இருக்கிறது, தாராளமாக வெளியே செல்லலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பொறுமையினுடைய முதல் பகுதி எதுவாக இருக்க வேண்டும் என்றால், இபாதத்துகளை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய செயல்களை செய்யும் பொழுது அதில் பொறுமையாக இருப்பது, அதில் வரக்கூடிய அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளுதல், அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுதல், பொறுத்து கொண்டு இபாதத்து செய்தல், இது பொறுமையினுடைய முதல் பகுதி. அஸ்ஸானி, இரண்டாவதாக பொறுமை என்றால், அல்லாஹ் நமக்கு பல்வேறு தடைகளை அல்லாஹ் விதித்திருப்பார். மது அருந்த வேண்டாம், போதை வஸ்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். ஹலாலான பாதையில் உங்கள் சம்பாத்தியம் இருக்க வேண்டும். இவர்களைத்தான் காண வேண்டும், இவர்களோடித்தான் உரையாட வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு தடைகளை நமக்கு மத்தியில் அல்லாஹ் விதித்திருப்பான். இந்த தடைகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற முன்னக்கட்டி அந்த நபித்தோழருக்கு ஒரு காதலி இருந்தால், அனாக் அப்படின்னு ஒரு காதலி, ரொம்ப நேசித்தார்கள் ரெண்டு பேரும். ரொம்ப லைலா மஜ்னூன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய காதலர்கள் ரெண்டு பேரும். அனாக் அவள் ஒரு பெண், மிக அழகாக இருப்பாள். இவர் மக்காவை சார்ந்தவர். ரெண்டு பேரும் ரொம்ப காதலி, ரொம்ப நேசம். ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறது, அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், காலத்தினுடைய ஓட்டம். இந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கி விட்டான். இந்த நபித்தோழர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு தஞ்சமடைகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழர்களில் ஒருவராக நபிக்கு கீழே ஒரு சாதாரண மனிதராக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் இந்த தோழரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தோழர்களை மக்காவாசிகள் கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தை சுட்டி காட்டுறாங்க, அங்கிருக்கக்கூடிய தோழர்களை போய் நீங்கள் விடுவித்து கொண்டு வர வேண்டும், உங்களினுடைய பொறுப்பு. அப்போ அந்த நபி தோழர் என்ன செய்கிறாரு, பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹுவின் தூதர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடி அவர் என்ன செய்கிறார், மாறு வேஷத்தில் மக்காவுக்கு போகிறார். இரவு நேரம் சூரியரை குறிக்கிறார், ஹாய் தயாரி குறிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு தோழர்களை கையில் காலில் சங்கிலி போட்டுக்கிறாங்க, அதையெல்லாம் வெட்டி எடுத்து அவரை பாதுகாத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு சப்தம் கேட்கு, ஹபீபி, என் நேசனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. இந்த குரலை எங்கேயோ கேட்டுக்கிறோமே, கொஞ்சம் யோசிக்கிறார், ரொம்ப இருளாக இருக்குது. அவர் திருப்பி பார்க்கிறாரு, அந்த இருள முகம் தெரியவில்லை, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறது, ஹபீபி, என் நேசமானவனே. அப்போ அவர் கேட்கிறார் அந்த நபித்தோழர், அந்த அனாக், நீ அனாக்குதானே? ஆம், நான் அனாக்குதான். பழைய ஞாபகங்கள் அந்த நபித்தோழருக்கு, அந்த அனாக்கிற்கு பழைய ஞாபகங்கள். எவ்வளோ ஒரு அழகான காதலன், எவ்வளோ ஒரு அழகான இருளினுடைய காலத்தில் மகிழ்ச்சியோடி கரங்கள் கோர்த்து வாழ்ந்த நாட்கள் அல்ல வந்த நாட்கள். இவன் அனாக்கு சொல்கிறார், இன்றைய இரவு என்னோடு நீ தங்க வேண்டும். அவர் சொல்றார், அன முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். ஹுர்ரிம தாலிக், அல்லாஹ் விபச்சாரத்தை என் மீது ஹராமாக்கி இருக்கிறார், எவ்வாறு என்னால் தங்க முடியும்? அவன் அனாக்கு சொல்றார், நீ யாரானாலும் இருந்துக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைய இரவு நீ என்னோடு தங்க வேண்டும், தங்க மறுத்தால் நான் சத்தம் போட்டு உங்களை காட்டி கொடுத்துருவேன். நபித்தோழர் சொல்கிறார், எது நடந்தாலும் சரி அல்லாஹ் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார், ஒரு காலம் முன்னோடி நாங்கள் தவறு செய்ய மாட்டோம். சுவர் ஏறி குதிக்கிறாரு, அவர் கத்துறா, கால் உடைகிறது, காலில் கெட்ட போட்டு ரெண்டு பேரை தூக்கி போட்டு மதினாவுக்கு வந்து விடுகிறார். எல்லாம் முடிஞ்சு, ஆனால் அந்த காதலியினுடைய ஞாபகம் இருக்கிறது அல்லவா, உள்ளத்தை அரிச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? அனாக்கை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், போங்க. ஆனாலும் அந்த காதலியினுடைய ஞாபகம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருகிறார், யார் ரசூலுல்லாஹ், அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா? இல்லை, வேண்டாம், நீங்கள் போங்க, அனாக்கை திருமணம் முடிக்காதீங்க. மீண்டும் வந்து நிற்கிறார். சூரத்து நூர் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் படித்து பாருங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்ற இந்த வசனம் இந்த நபித்தோழருக்காகவே அல்லாஹ் இறக்கினான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்வான், இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது விபச்சாரியை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக ஆக்கி இருக்கிறான். நம்முடைய உணர்வுகள் சில நேரங்களில் அல்லாஹ் தடுத்த காரியத்தின் பக்கம் செல்ல விரும்பும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவியோடு. நல்ல கேளுங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நபித்தோழரை சந்திக்கிறதுக்கு ஒரு வயதான மூதாட்டி வருகிறார். வந்து சொல்றாரு, அந்த மூதாட்டி யார் என்று சொன்னால், இந்த நபித்தோழருக்கு பால் கொடுத்த பெண்மணி, பால் குடி அன்னை. எப்படி இருக்கிற மகனே, உங்களுக்கு நாங்கள் தான் பால் கொடுத்தோம், உமா நல்லா இருக்கிறேன், பால் குடி உமா இல்லை, வீட்டில் உட்காருன்னு சொல்லி நல்ல விருந்து வைக்கிறார். அப்ப அந்த பால் குடி உமா கேட்கிறாங்க, நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களா மகனே? ஆ, திருமணம் முடிச்சிட்டேன். எந்த கோத்திரத்துல முடிச்சீங்க, இந்த கோத்திரத்துல திருமணம் முடிச்சேன், எந்த பிள்ளைய முடிச்சீங்க, இந்த பிள்ளைய திருமணம் முடிச்சேன், அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, பிள்ளைய வெளியே வர சொன்னாங்க. மனைவியே, அந்த பால்குடி அன்னை பார்த்தார்கள், உங்க பேரு என்ன, உங்க வாப்பா யாரு, உங்க உமா யாரு, எல்லாம் கேட்ட உடனே அந்த வயதான மூதாட்டி சொன்னாள், பெண்ணே உனக்கும் நான் தான் பால் கொடுத்தேன். எப்படி இருக்கும் சகோதரர், கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நொடி வரை, இதற்கு ஒரு நொடிக்கு முன்னால் வரை கணவன் மனைவி, இப்பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலையிடுகிறது. இதற்கு பிறகு நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழக்கூடாது. காரணம், இதற்கு பிறகு நீங்கள் இரத்த சகோதரி. நபித்தோழனுடைய கண்கள் கலங்க சொன்னார், என் அன்பு சகோதரியே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன். மார்க்கத்தை பின்பற்ற அந்த அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களில் எங்களினுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி நாங்கள் பொறுமையாக இருந்த பொறுமையினுடைய கடைசி ஒரு பகுதி நாம் அதிகம் படித்திருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு சோதனையினுடைய களம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலுல் முஃமினு வல் முஃமினா, இறை நம்பிக்கையுடைய ஆண் இறை நம்பிக்கையுடைய பெண்ணை அல்லாஹ் மரணிக்கக்கூடிய வரை சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு சோதனை வந்துட்டுல, ஐயோ அந்த சோதனையிலிருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம், இதுக்கு பிறகு நமக்கு சோதிக்க முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் அரபியில் இந்த உலகத்திற்கு பெயரே இது ஒரு தேர்வு களம். இந்த உலகமே ஒரு சோதனையினுடைய களம். மரணிக்கக்கூடிய வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். பிறந்ததில் இருந்து நம்மை கபரில் வைக்கக்கூடிய வரை சோதனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹுவை சந்திக்க கூடிய வரை உன்னிடத்தில் இறை நம்பிக்கை ஆழமாக இருந்தால் சோதனையை நீ எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் வருவார், யா ரசூலல்லாஹ், வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கவனியுங்கள். அவரை பார்த்து சொல்லுவாங்க, ரொம்ப ஆர்வத்தில் சொல்லாதீங்க, இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். கவனமாக பேசுங்கள், இல்லை நபி அல்லாஹ்வுக்காக நான் உங்களை அதிகம் நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் மடையை உடைத்து விட்டால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று உன் வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். நீ பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், நாம தான தொழுகிறோம், நாம தான நோன்பு நோக்கிறோம், நாம தான ஹலால் ஹராம பேணுறோம், ஏன் அல்லாஹ் எங்களை போட்டு கண்ணீர் வடிக்க வைத்திருக்கிறார். இதா ஹப்பல்லாஹ கௌமன் இப்தலாஹும், ஸஹீஹுல் புகாரி, யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்களைத்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பார். நண்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை எப்படி அழைப்பார்கள் என்றால், ஹபீபுல்லாஹ், அல்லாஹுனுடைய காதலர், அல்லாஹுனுடைய காதலர், நேசர். அனா கராஉ பிபாபில் ஜன்னா, ஸஹீஹ் முஸ்லிம், நாளைக்கு நான் தான் மறுமையில் முதன்மையாக சுவனத்தை தட்டுவேன். நான் சுவனத்தை தட்டி திறந்தால்தான் எல்லோரும் சுவனம் முடியும். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அந்த அல்லாஹுவின் தூதர், அதிகம் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் நேசித்தார். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை என்னங்க, அந்த புள்ள பிறந்து வரும் பொழுது அந்த புள்ளை அந்த ரெண்டு கையில தாங்கக்கூடிய வாப்பா தகப்பன் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய சோதனை. என்ன சோதனையா இருக்கும், குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைய வாப்பா தாங்காமல் அனாதையான ஒரு குழந்தையாக வேறு ஒருவர் தாங்குவது. அல்லாஹுவின் தூதர் 6 மாத கருவாக வயிற்றில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பா கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று யாரும் கிடையாது. சரி, ரசூலுல்லாஹ் பிறந்துட்டாங்க, பிறந்த உடனே ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ற அந்த பருவத்தை தாண்டக்கூடிய வயது எதுவாக இருக்கும், ஒரு சிறுவன் சிறுமி, ஒரு 6 வயது. அதனால தான் அன்றைய காலத்தில் எல்லாம் 6 வயதில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. காரணம் என்ன, அந்த குழந்தை என்ற பருவத்தை கடக்கக்கூடிய ஒரு வயது ஒரு 6 வயது தான். ரசூலுல்லாஹிற்கு 6 வயதாக இருக்கும் பொழுது அந்த பிஞ்சி கரத்தால் தன்னுடைய உம்மாவிற்கு கபரில் மண்ணை அள்ளி போட்டார்கள். அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கு பெரிய உறவு என்று யார் இருக்கும், பாட்டன், தாத்தா. ரசூலுல்லாஹினுடைய தாத்தா பாட்டன் அபு தாலிப், அப்துல் முத்தலிப். ரெண்டு வருஷம் தான் வாழுகிறார். நபியினுடைய எட்டாவது வயதில் தன்னுடைய பாட்டனுக்கும் தன்னுடைய கையால் கபரில் மண்ணை எள்ளி போடுகிறார்கள். எட்டு வயதாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அரவணைப்பதற்கு தாயும் இல்லை, முத்தமிடுவதற்கு தகப்பனும் இல்லை, நேசம் பாராட்டுவதற்கு பாட்டனும் இல்லை, உரிமை கொண்டாடுவதற்கு சகோதரர்களும் இல்லை. முழு அனாதையாக மக்காவினுடைய வீதியில் அந்த குழந்தை நடந்தது. அதற்கு பிறகு திருமணம். ஏழு குழந்தைகள், ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா, ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சூம், ஃபாத்திமா, நான்கு பெண் குழந்தைகள், காசிம், அப்துல்லா, இப்ராஹிம், மூன்று ஆண் குழந்தைகள். இந்த ஏழு குழந்தைகளில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு குழந்தைகளுக்கு தன்னுடைய கையால் கபரின் மண்ணை எள்ளி போட்டார்கள். தன்னுடைய கையால தான் ஆறு குழந்தைகளுக்கு கபரில் மண்ணை எள்ளி போட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது ஒரே ஒரு குழந்தை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் மரணித்த ஆறாவது மாதம் ரமதானினுடைய மாதத்தில் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் கபரில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுள் இப்படி நடந்து போகும் பொழுது, ஸஹீஹ் முஸ்லிம், தம்ரத்தன் வாஹிதா, ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடக்கும் மண்ணில், அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுத்து அப்படி தட்டுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இது மாதிரி எல்லாம் நாங்கள் சோதனை அனுபவித்திருக்கிறோம். சின்ன ஒரு சோதனை இல்லை, பெரிய சோதனையாக கூட இருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான். வமின அன்னாஸி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் ஃபைன் அஸாபஹு கைரு நித்மா அன்னபி வைன் அஸாபத்துஹு ஷர்ரா இன் கலப வஜ்ஹி ஹஸிர அத்-துன்யா வல் ஆகிரா தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன். மனிதர்கள் இப்படியும் சிலர் அல்லாஹ்வை வணங்குவார்கள், ஓரத்தில் நின்று வணங்குவான், அவனுக்கு இன்பத்தை கொடுத்தால் அல்லாஹுவை புகழுவான், அவனுக்கு சோதனையை கொடுத்தால் அல்லாஹுவை விட்டு முகத்தை திருப்புவான். உலகத்திலும் நஷ்டத்திற்குரியவன், நாளைக்கு மறுமையிலும் நஷ்டத்திற்குரியவன். அந்த பேரித்தம்பளத்தை ரசூலுல்லாஹ் எடுப்பார்கள். அனசே, இந்த பேரித்தம்பளத்தை வயிறு இப்பொழுது விரும்புகிறது, காரணம் பசித்து ரொம்ப ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, இந்த குப்பையில் இருக்கக்கூடிய பழத்தை திங்கலான்னு நான் நினைக்கிறேன் என்றாலும் இது ஜக்காத்தினுடைய பலமாக இருக்குமோ என்று எனக்கு பயம் ஏற்படுகிறது என்பதாக அந்த பழத்தை தட்டி ஒரு இடத்துல வைத்து விட்டு அல்லாஹுவின் தூதர் நடக்க ஆரம்பிப்பார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையில் எங்கேயாச்சும் குப்பையில் கிடந்த ஒரு உணவை எடுத்து தட்டி, இந்த உணவு எனக்கு தேவைப்படுகிறது என்று அல்லாஹ் ஒரு சூழலை நம்ம யாருக்காவது ஏற்படுத்தி இருக்கிறானா? அஷ்ரஃபுல் ஹல், படைப்புகளில் சிறந்தவர் ஹபீபுல்லா, அல்லாஹுனுடைய நேசர், இமாமுல் முவஹ்ஹிதீன், ஏகத்துவவாதிகளினுடைய தலைவர், இமாமுல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களினுடைய முதன்மையானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குப்பையில் இருக்கக்கூடிய பேரித்தம்பளத்தின் பக்கம் தேவையாக கூடிய அளவிற்கு அல்லாஹு சோதித்தார். இந்த மூணாவது சோதனை இருக்குல்ல, முடிவுக்கு நான் வந்து விடுகிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு சோதனை. இந்த சோதனையை நாங்கள் பொறுத்து கொண்டால், இந்த சோதனையின் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் வழியும், தொண்டைகள் அடைத்து விடும், கஷ்டத்தில் ஒரு கட்டத்தில் நிற்பதற்கு இடுப்பு தண்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விடும், மக்கள் நம்மை புறக்கணிப்பார்கள், தூற்றுவார்கள், இழிவுபடுத்துவார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் சோதிக்கும் பொழுது நாம் பொறுமை காத்து நாம் உறுதியாக நின்று விட்டால், என் அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்துவார். சஹீஹுல் புகாரில ஒரு அழகான வரலாறு பதிவு செய்யப்படும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு கருப்பு பெண்மணி வருவாள். அவப்படுது எப்போ பார்த்தாலும் ஆயிஷா ரழியல்லாஹு வருவாங்க. வந்து ஆயிஷா ரழியல்லாஹு உட்கார்ந்து ஹதீஸை படிக்கிறது. ஆயிஷா ரழியல்லாஹு பக்கத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்திருப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர். ஆயிஷா ரழியல்லாஹு சந்திக்கிறது, ஹதீஸை கற்றுக்கொள்வது, மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, இப்படி வர்றதும் போறதுமாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் வருகிறாளோ அப்பொழுதெல்லாம் ஒரு கவிதை படிப்பார். யௌமல் விஷாஹி மின் ஆஜிபி ரப்பினா அலா இன்னஹு மின் பல்தத்தில் குஃப்ரி அஞ்சானி. எப்பெல்லாம் வராளோ அப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப ஆச்சரியம், ஆயிஷா ரழியல்லாஹு ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் அந்த பெண்ணிட்ட கேட்பாங்க, மூதா கிட்ட,
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. محمد رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீண்ட நாளைக்கு பிறகு இந்த நாட்டில் இந்த இடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்தில் எம்மை ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாராக. ரமதான் மாதத்தில் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றிதான் இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எமக்கு அமைந்திருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் வெற்றி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட மிகப்பெரிய போர்களில் முதல் போர் கஸ்வத்து பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாதுல் ஊலாவுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார்கள். மக்காவில் இருந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார குழு ஷாமை நோக்கி பயணிக்கிறது என்று. இந்த வியாபார குழு எப்படிப்பட்டதென்றால், ஒட்டுமொத்த குறைஷிகளும் ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் இந்த வியாபார குழுவில் தான் முதலீடு செய்வார்கள். கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலத்தில் கூட அவர்கள் முதலீடு செய்து அனுப்பி வைக்கக்கூடிய வியாபார குழு ஷாமை நோக்கி செல்லக்கூடிய வியாபார குழு. ஒட்டுமொத்த மக்காவுடைய செல்வத்தையும் சுமந்து, பெரும்பான்மையான செல்வத்தை சுமந்து அபு சுஃபியானுடைய தலைமையில் ஷாமை நோக்கி ஒரு வியாபார குழு செல்கிறது, மதீனாவை கடந்து என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 150 அல்லது 200 முஹாஜிர் தோழர்களை அழைத்துக் கொண்டு இந்த வழியை அடைப்பதற்காக பயணிக்கிறார்கள். ஆனால் இந்த வியாபார குழு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை வந்தடைவதற்கு முன்னதாகவே ஷாமை நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கிவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நோக்கம் நிறைவேறாமல் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். இந்த ஒரு வியாபார குழுவை தடுக்க செல்வதற்காக சென்ற இந்த பயணம் கஸ்வத்து உஷைரா என்று அழைக்கப்படும். கஸ்வத்து உஷைரா, உஷைரா போர். ரசூலுல்லாஹ் நேரடியாக சென்றதால் இது போர் என்று அழைக்கப்படுகிறது. உஷைரா என்ற இடம் வரை சென்றதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை வந்தடைந்தவுடன் ஷாமை நோக்கி திரும்பி வரக்கூடிய வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணிப்பதற்காக தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்கள். இந்த இருவரையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமை நோக்கி வரக்கூடிய வழிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். நீங்கள் இருவரும் செல்லுங்கள், அந்த வியாபார குழு எப்போது வரும் என்பதை கண்காணியுங்கள் என்பதை தெரிவதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த 2 நபித்தோழர்களும் சென்று இந்த வியாபார குழுவுடைய நிலைமையை அறிந்து ஷாமிலிருந்து இவர்கள் கிளம்பி வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அந்த வியாபார குழுவுடைய அளவை சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, அந்த வியாபார குழு 30 அல்லது 40 நபர்களை கொண்டது. அதற்கு அபு சுஃபியான் தலைவராக இருக்கிறார். அவர்களிடத்திலே 1500 தீனார், தங்கம் மதிப்புள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. இன்றைய காலத்தில் அரை மில்லியனுக்கும் மேல் உள்ள செல்வம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே 1000 ஒட்டகங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் முஸ்லிம்களுக்கு சொன்னார்கள், ஹாதிஹி ஐரு குரைஷ், இது குரைஷிகளுடைய வியாபார குழு. ஃபீஹா அம்வாலுஹும், அதில் அவர்களுடைய செல்வம் இருக்கிறது. ஃபஹ்ருஜு இலைஹா, அதை நோக்கி நீங்கள் கிளம்பி செல்லுங்கள், அல்லாஹ் அதை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். குரைஷிகள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அத்துணை கொடுமைகளுக்கும் ஒரு நியாயம் கிடைப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார குழுவை தடுத்தால் மக்காவில் உள்ள பெரும் செல்வம், மக்காவாசிகளுடைய பெரும் செல்வம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்த அல்லாஹுடைய தூதர் இப்படி சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் இந்த அறிவிப்பை கேள்விப்பட்டாலும் எல்லா சஹாபாக்களும் கிளம்ப வேண்டும் என்ற கட்டாயம் அல்லாஹுடைய தூதரால் இடப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில நபித்தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, எங்களுடைய வாகனம் இன்னும் தயாராகாமல் இருக்கிறது, தயாரித்து வரவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது யாருக்கு என்னோடு வர முடியுமோ அவர்கள் வந்தால் போதும், தயாரிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது, இந்த வியாபார குழுவை நாம் தவறவிட்டுவிடக் கூடாது, உடனடியாக எல்லோரும் கிளம்பி செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அங்கே இருந்த நபித்தோழர்களில் சில நபித்தோழர்களும் தங்களோடு தயாரிப்பை வைத்திருந்த சில நபித்தோழர்களும் கிளம்பி செல்கிறார்கள். 313 அல்லது 310 நபித்தோழர்கள், முஹாஜிர்களில் 83 நபித்தோழர்கள், அன்சாரிகளில் 62 ஔசுடைய கோத்திரத்திலிருந்தும் ஹஜரஜுடைய கோத்திரத்தில் 170 சஹாபாக்களும், கிட்டத்தட்ட 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 1 அல்லது 2 குதிரை, ஒன்று மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, 70 ஒட்டகங்கள், சில வாள், அவ்வளவுதான். இந்த படையுடைய ஒட்டுமொத்த நிலவரம் எப்படி? 313 அல்லது 310 நபித்தோழர்கள், 2 குதிரைகள் தான், 70 ஒட்டகங்கள் தான், சில வாள்கள் தான். எந்த போருக்கான தயாரிப்போடும் இந்த படை கிளம்பவில்லை மதினாவை விட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி செல்லும் வரை 70 குதிரையில் ஒரு குதிரைக்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் 70 ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு 3 நபித்தோழர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன், அபூ லுபாபா ரழியல்லாஹு அன், இருவரும் ஒன்று சேர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் அந்த ஒட்டகத்தை நடத்தி செல்கிறார், ஒட்டகத்தின் மேல் பயணம் செய்கிறார்கள். அலி அவர்களுடைய தவணை வரும்பொழுது ரசூலுல்லா இறங்க முற்படுகிறார்கள். அலி அவர்களும் அபு லுபாப் அவர்களும் சொல்கிறார்கள், யா ரசூலல்லா, என்ன சொல்லுவோம், நாங்கள் நடந்து வருகிறோம், நீங்கள் மேலேயே பயணித்து வாருங்கள். ரசூலுல்லா ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் நடந்து ஒரு வாகனத்தின் மேலே ஏறுவதை யாராவது விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கோரிக்கை வைத்த அந்த 2 நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், உங்களை விட நான் பலசாலி, வயதில் உங்களை விட மூத்தவன் நான், உங்களுக்கு தேவையான கூலியிடம் இருந்தும் நான் விலகியவன் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், உங்களை விட வயதில் நான் மூத்தவன், சக்தியில் மூத்தவன், என்னால் முடியும் நடந்து வர, என்னால் முடியும் நடந்து வர, உங்களுக்கு நடந்து வருவதால் இருக்கிறதே கூலி, அந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் அல்ல, எனக்கு அந்த கூலி வேண்டும், எனக்கு சக்தி இருக்கிறது நடந்து வருவதற்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் தன்னுடைய படையை பின்னால் அனுப்பி தாங்கள் முன்னால் நடந்து செல்லக்கூடிய மனிதர் அல்ல. ஒரு தலைவர் இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் பாடமாக கற்பித்தார்கள். ஒரே அணியில் சமூகத்தை பயணித்து அழைத்துச் சென்றார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதனால் தான் நபித்தோழர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது முஹம்மது ரசூலுல்லா வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்களுக்கு முன்னால் இருப்போர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்ன சொல்கிறான், அவர்களோடு இருப்பவர்கள், எந்த ஒரு தராதரமும் இல்லாமல் எல்லோரையும் நேர்கோட்டில் நிறுத்தி வைத்து அல்லாஹுடைய தூதர் அவர்களோடு நடந்து செல்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஈமானிய பயணமாக அந்த பயணம் அமைகிறது. ஹிஜ்ரி 2 ஆண்டு ரமதான் மாதம் 12 பிறை அல்லாஹுடைய தூதர் மதீனாவில் இருந்து கிளம்பி பத்ரை நோக்கி செல்கிறார்கள். முஸ்லிம் படை, இந்த படைக்குழு மதினாவில் இருந்து கிளம்பிய செய்தி அபு சுஃபியான் மதீனாவில் இருந்து கிளம்பிய இந்த செய்தியை அபு சுஃபியான் மிக கண்காணிப்போடு கவனித்து வருகிறார். அவருக்கு பல எச்சரிக்கைகள் மக்காவிலே விடப்பட்டது. இப்படி ஒரு படைக்குழு தன்னை தடுக்க வந்தது என்பதை ஹஸ்ரத்துல் உஷேரா அவருக்கு உணர்த்தியது. திரும்ப செல்லக்கூடிய பாதை மிகவும் ஆபத்தான பாதை என்பதை அபு சுஃபியான் உணர்கிறார். அதனால் ஒவ்வொருவராக கேட்டு வருகிறார், யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா, யாரையாவது நீங்கள் சந்தித்தீர்களா என்று. அப்போது அரபி கூறுகிறார், அபு சுஃபியானே, இரண்டு மனிதர்கள் அங்கோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய வாகனத்தை அமர்த்தி சென்றார்கள் என்று. அந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அந்த இருவர் யார்? தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஸஈத் இப்னு ஸைத், ரசூலுல்லாஹ் கண்காணிப்புக்காக அனுப்பிய அந்த இரண்டு நபி தோழர்கள். அபு சுஃபியான் சென்று அங்கு ஒட்டகம் உட்கார்ந்திருந்த தடங்களை பார்க்கிறார். அங்கே ஒட்டகத்துடைய கழிவு இருக்கிறது. அதை கொஞ்சம் கிளறி பார்க்கிறார். அங்கே பேருத்த மரத்துடைய கொட்டைகள், பேருத்த பழத்துடைய கொட்டைகள் இருக்கிறது. அந்த கொட்டைகளை வைத்து அடையாளம் காண்கிறார், இது மதீனாவுடைய பேரித்தம்பளம். மதீனாவாசிகள் எம்மை கண்காணிப்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை அபு சுஃபியான் அறிகிறார். இரண்டு முடிவை எடுக்கிறார். ஒன்று, வேறு வழியை நோக்கி பயணிப்பது. மதீனா வழியாக செல்லாமல், மதீனாவுடைய அந்த பக்கம் வழியாக செல்லாமல் மக்காவிற்கு வேறு வழியை கண்டுபிடித்து பயணிப்பது. இரண்டாவது, ஒருவேளை அந்த வழியை அவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் ஒரு போர் ஏற்பட்டால், ஒரு சண்டை ஏற்பட்டால், எமக்கு தற்காப்புக்கு மக்கள் தேவை, அதனால் குறைசிகளுக்கு ஆள் அனுப்பி அவர்களை அழைத்து வருவது. இரண்டு முடிவையும் செயல்படுத்துகிறார். வேறு வழியை நோக்கி பயணிக்கிறார். குறைசிகளை அழைத்து வருவதற்காக பந்தம் என்ற ஒரு படைக்குழுவின் தளபதியை அனுப்புகிறார். பந்தமே, நீ செல், குறைசிகளுக்கு அறிவி, நாங்கள் சிரமத்தில் இருக்கிறோம் என்பதை. பந்தம் 3-4 குறைவான வேகத்தில் பயணம் செய்து மக்காவை வந்து அடைகிறார். மிக வேகமான பயணம். பந்தம் மக்காவை வந்தவுடன் தன்னுடைய வாகனத்துடைய மூக்கை அறுக்கிறார், தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிறார். குரைஷ், யா மஹ்ஷர குரைஷ், குரைஷிகளே, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது, இதோ ஒரு எச்சரிக்கை வந்துவிட்டது. உங்களோடு இருக்கக்கூடிய அபு சுஃபியானுடைய செல்வத்தை கைப்பற்றுவதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் அவர்களை நோக்கி வருகிறார்கள். அல் கௌஸ், அல் கௌஸ், உதவி தேவை, உதவி தேவை என்று மக்கா முழுக்க அறிவிப்பு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட உடன் மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களும், மக்காவை சுற்றி இருந்த எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். இப்னு ஹதரமி என்ற ஒரு படைக்குழுவை முஹம்மது ரசூலுல்லாஹ் தடுத்ததை போன்று, அந்த வியாபார குழுவை தடுத்ததை போன்று எம்மையும் தடுத்து விடலாம் என்று எண்ணுகிறாரா? ஒருபோதும் அப்படி நடக்காது என்று மக்கா குறைசிகள் எல்லோரும் கூச்சலிடுகிறார்கள். எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். குறைசிகளும் அங்கே சுற்றியிருந்த எல்லா மக்களும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள். நாம் புறப்பட வேண்டும். முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் அபு சுஃபியானை நெருங்க விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் தயாராகிறார்கள். யாரால் வர முடியவில்லையோ அவர் தனக்கு பதிலாக இன்னொருவரையாவது அனுப்புகிறார். அபூஜஹல் இந்த போரிலே, அபூலஹப் இந்த போரிலே கலந்து கொள்ளவில்லை. அபூலஹப் கலந்து கொள்ளாமல் அவருக்கு பதிலாக தனக்கு கடன் கொடுக்க இருந்த ஒருவரை அழைத்து சொன்னார், நீ எனக்கு கடன் தர வேண்டும், அந்த கடனை நான் தள்ளுபடி செய்கிறேன், நீசல் எனக்கு பதிலாக, அதுதான் உனக்கு பரிகாரம். அபூலஹப் இல்லை அந்த போர்க்களத்தில். என எல்லா மக்கா குறைசிகளும் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 1300 மேற்பட்ட நபர்களோடு அபூஜஹலுடைய தலைமையில் மக்காவில் இருந்து பத்ரை நோக்கி படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்பி வருகிறார்கள். அபு சுஃபியான் வேறு வழியை அடைந்தவர், தாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவுடன் மீண்டும் குறைசிகளுக்கு தகவல் அனுப்புகிறார், நீங்கள் எங்களை நோக்கி வர வேண்டாம், நாங்கள் பாதுகாப்போடு தான் இருக்கிறோம், நீங்கள் திரும்ப செல்லுங்கள் என்று. அவருக்கு போர் நோக்கம் அல்ல, அவருக்கு சண்டை நோக்கம் அல்ல. அபு சுஃபியானுக்கு அவருக்கு நோக்கம் என்ன? பாதுகாப்பு தான். அது கிடைத்து விட்டது, நீங்கள் திரும்ப செல்லுங்கள் குறைசிகளே. ஆனால் அபூஜகளுடைய தலைமையில் இருந்த அந்த குழு கொஞ்சம் முரண்பிடிக்கிறது. அபூஜகள் சொல்கிறார், முடியாது ஒருபோதும், எப்படியாவது முஹம்மதை நாம் பழி தீர்த்தே ஆக வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமக்கு எதிராக கிளம்பிய அவரை நாம் வேறறுக்காமல் விடக்கூடாது, நாம் வேண்டுமென்றே பயணம் செய்வோம், 3 அங்கே தங்குவோம், எம்முடைய நாம் கொண்டு சென்ற வாகனங்களை அறுத்து உண்போம், அங்கே இருக்கக்கூடிய மதுக்களை சாப்பிடுவோம், இசைகளை பாடுவோம், பெண்களை ஆட விடுவோம், நாம் வருவதை கொண்டாவது அவர்கள் பயந்து கொள்ளட்டும், நாம் சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி, இனிமேல் பொறுத்து இருக்க மாட்டோம், நீங்கள் எதிர்த்தால் நாங்களும் எதிர்க்க வருவோம், உங்களை விட அதிகமான எண்ணிக்கையோடு என்பதை உணர்த்துவதற்காக அபூஜஹல் அந்த மக்களிடத்திலே பேசுகிறார். ஆனால் 1300 பேரில் 300 பேர் பனு ஜுஹராவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒருபோதும் இந்த போரில் கலந்து கொள்ள மாட்டோம். அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை பாதுகாப்பதற்காகத்தான் கிளம்பினோம். எங்களுடைய செல்வமும் அதில் இருக்கிறது. பாதுகாக்கப்பட்டதற்கு பிறகு எதற்கு போர் என்று அந்த 300 பேர் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார்கள். மீது எத்தனை பேர்? 1000 பேர். 1000 சொற்பமான மக்கள் மதீனாவை நோக்கி, யானி பத்ரை நோக்கி பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரை நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த செய்தியை கேள்விப்படுகிறார்கள். நாம் அபு சுஃபியானுடைய வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறோம். அபு சுஃபியான் நம்மை விட்டு தப்பித்து விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எமக்கு காத்திருக்கிறது. 1000 பேர்களோடு மிகப்பெரிய ஒரு படையோடு குறைஷிகள் எம்மை அழிக்க தாக்க வருகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்வதற்கு முற்படுகிறார்கள். ஒரு தலைவர் தன்னுடைய குழுவிடத்திலே ஆலோசனையை கேட்காமல் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னிறுத்தி கேட்கிறார்கள், என் தோழர்களே, இப்படி ஒரு நிலைமை, நாம் வந்தது படைக்குழுவை தடுப்பதற்காக, ஆனால் இது போராக மூழ்கிறது, என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகள் சார்பாக முதல் முதலாக எழுந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம். அடுத்து உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்கள் பின்னால். மிக்தாத் இப்னு அல் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு குறைஷிகளை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர், அந்த நபித்தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்துச் செல்லுங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம். ஒரு காலம் பனு இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே சொன்னதை போல நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போராடுங்கள், நாங்கள் இங்கேயே காத்திருக்கிறோம் என்று சொன்னதை போல நாங்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களை அழைத்துச் செல்லுங்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் பயணியுங்கள், உங்களோடு நாங்களும் வருகிறோம். மிக்தாத் இப்னு அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பேச்சை முடிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. தன்னுடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கிளம்பி இனம் தெரியாத ஒரு ஊரை நோக்கி பயணமானவர்கள். அவர்களை பற்றி கவலை அல்லாஹுடைய தூதருக்கு ஒருபோதும் இல்லை. அவர்களுக்கு குறித்த கவலை எல்லாம் அன்சாரிகளை குறித்துதான். நாம் அன்சாரிகளை அழைத்து வரவில்லை, எதை கூறி? போர் என்று கூறி. இந்த நேரத்தில் அன்சாரிகள் என்ன முடிவெடுப்பார்கள், மதீனாவாசிகள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி அன்சாரிகளை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்துகிறார்கள். இதை அறிந்த அன்சாரிகளின் தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு முஆத் யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண செய்திக்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது, இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்திற்காக ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடியது என்று எந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அந்த ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். தங்கத்தை விட மிக மிக உயர்ந்த உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அது. ஸஅத் இப்னு முஆத் அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களிடமிருந்தா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் பதிலை? ரசூலல்லாஹ் சொன்னார்கள், ஆம், அல்லாஹுடைய தூதரே, உங்களை ஈமான் கொண்டோம், உங்களை உண்மைப்படுத்தினோம், நீங்கள் கொண்டு வந்த அத்துணை செய்திகளையும் உண்மை என்று ஹக்கென்று ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம், நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை நீங்கள் எப்படி அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாடுகிறீர்களோ அப்படி அழைத்துச் செல்லுங்கள், நீங்கள் கடலில் நுழைந்து மூழ்கினாலும் நாங்கள் மூழ்க தயார். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரோடு உறவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம், யாரோடு உறவை துண்டியுங்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய செல்வத்தில் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எடுத்துக் கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. எங்களுக்கு கவலைக்குரியது எது? நீங்கள் எதை விட்டீர்களோ அதுதான் கவலைக்குரியது. நீங்கள் அனைத்தையும் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்கே அழைத்து சென்றாலும், எந்த எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்றாலும் ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இது போர் என்றாலும் நாங்கள் பொறுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த வாக்கில், அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற இந்த வாக்கில் நாங்கள் உண்மையாளராக இருப்போம். அல்லாஹ் எங்களை கொண்டு உங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை ஏற்படுத்தட்டும். அல்லாஹுடைய பரக்கத்தோடு புறப்படுங்கள் அல்லாஹுடைய தூதரே. சஅது முஆத் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மிகப்பெரிய வேகத்தை உருவாக்குகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த வார்த்தையின் மகிழ்ச்சியில் சீரு வ அபஷிரு, புறப்படுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறார். என்ன இரண்டில் ஒன்று? ஒன்று வெற்றி இல்லது சொர்க்கம், ஒன்று வெற்றி அல்லது ஷஹீத், ஒன்று வெற்றி பெறுவோம் அல்லது போராடி ஷஹீதாவோம், இரண்டும் வெற்றி தான். இந்த இரண்டு வெற்றியில் அல்லாஹ் ஒரு வெற்றியை எனக்கு வாக்களிக்கிறான். இந்த இடத்தில் பார்க்கிறேன் இன்ன இன்ன மனிதர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரின் வடிவமைப்பை அமைக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தலைமையில் பொதுவான கொடி கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் பொதுவான படையை வழிநடத்துபவர். முஹாஜிர் சார்பாக அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். அன்சாரிகளின் தலைவராக சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன் தலைவராக நியமிக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 313 அல்லது 310 நபித்தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்படுகிறார்கள். வரக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹ், செல்லக்கூடிய வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரைஷிகளுடைய நிலைமையை ஆராய்ந்து கொண்டே வருகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் தனியே பயணிக்கிறார்கள். வரக்கூடிய வழியில் ஒரு வயதானவரை சந்திக்கிறார்கள். அவரை பார்த்து கேட்கிறார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? குறைசிகள் இந்த இடத்தை அடைந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள், நாங்கள் நான் அதற்கு பிறகு சொல்கிறேன் நான் யார் என்பதை, அங்கே படை வந்ததா இல்லையா என்பதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அவர் முதலாவதாக சொல்கிறார், ஆம் நாம் கேள்விப்பட்டேன், மதினாவிலிருந்து முஹம்மது ரசூலும் அவர்களுடைய நபித்தோழர்களும் கிளம்பி விட்டார்கள் என்று அந்த செய்தி அந்த நாளில் உண்மை என்றால் இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருக்க வேண்டும். படை வந்துவிட்டது. குரேஷிகள் அபூஜகருடைய தலைமையில் கிளம்பியதை நான் கேள்விப்பட்டேன். அந்த நாள் அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்க வேண்டும். அந்த செய்தியும் உண்மையாகிவிட்டது. இப்ப குரேஷி படையும் முஸ்லீம் படையும் பதரை நோக்கி வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் கிளம்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்கிறார், நான் யார் என்பதை, நான் செய்தியை சொல்லிவிட்டேன், நீங்கள் யார் என்பதை சொல்லவே இல்லையே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், யார் படையை சார்ந்தவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்தோம். மனிதன் இதிலிருந்து வந்தால் தண்ணீரிலிருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல்லாமல் பொய்க்கு பதிலாக, ஏன், போருடைய தந்திரம் அது, உண்மையை அந்த நேரத்தில் சொன்னால் இவர் அந்த படைக்கு செய்தி அறிவித்து விடலாம். தந்திரத்திற்காக உண்மையை சொன்னார்கள். அந்த பதிலுக்கு ஏற்றவாறு இதை தௌரியா என்று சொல்லுவார்கள் அரபியில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை முற்படுத்துகிறார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், சஅத் பின் அபி வக்காஸ் மூன்று நபித்தோழர்களையும் அனுப்பி குரைஷிகளுடைய படை வலிமையை தெரிந்து வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். இந்த மூன்று பேரும் செல்லக்கூடிய வழியில் இரண்டு வாலிபர்கள் மக்காவாசிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்களை சிறைபிடித்து அடிக்கிறார்கள். நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் அவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், நாங்கள் குரேஷிகளிடமிருந்து வந்தவர்கள், அதாவது அபு சுஃபியானுடைய படையில் இருந்து வந்தவர்கள் என்று. மீண்டும் அடிக்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள், நாங்கள் அபு ஜஹலுடைய படையில் இருந்து வந்தோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவரை அழைத்து வருகிறார்கள். அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நீங்கள் யார், உங்களுடைய படையுடைய எண்ணிக்கை என்ன என்று. அந்த மனிதர் சொன்னால், சொல்ல முடியாது என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை நீங்கள் அறுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 9 அல்லது 10 ஒட்டகங்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டார்கள், அப்படி என்றால் குரைஷி படையுடைய எண்ணிக்கை 900 இருந்து 1000 என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கிட்டவுடன் கேட்டார்கள், யார் உங்களுடைய குரைஷிகளின் தலைவர்கள், யாரையெல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர் எண்ணினார், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம், நௌஃபல், ஹாரிஸ், துஐமா, நத்ர் இப்னு ஹாரிஸ், ஜம்அ இப்னு அஸ்வத், அபூ ஜஹல், உமையா இப்னு கலப். இந்த பெயர்களை எல்லாம் அடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ மக்கா தன்னுடைய ஈர குலைகளை ஒரு தட்டில் வைத்து இடத்திலே கொண்டு வந்திருக்கிறது. மக்காவுடைய எல்லா தலைவர்களும் எமக்கு முன்னால் என்று சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்துகிறார்கள். அந்த இரவு பத்ருடைய போர்க்களம் நடக்கக்கூடிய அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு அருள் செய்கிறான் மழையின் மூலமாகவும் தூக்கத்தின் மூலமாகவும். முஸ்லிம்கள் எல்லோரும் நிம்மதியோடு உறங்குகிறார்கள். ஒரு அழகிய மழை பெய்கிறது, அது முஸ்லிம்களுடைய பகுதியை செழிப்பாக்குகிறது. காஃபிர்களுக்கு அது சோதனையாக மாறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்பாலுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிடுகிறார். 17வது ரமதானுடைய நாள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை கழிக்கிறார்கள். அன்றைய முந்தைய இரவை அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபித்தோழர்களும் நாங்கள் உறங்கினோம், ஒரே ஒரு உரை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக அல்லாஹுவை அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். இரவு முழுக்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடத்திலே துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், யா அல்லாஹ் இந்த படைக்கு வெற்றி அளி என்று. மறுநாள் காலையில் சஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் முன்னின்று இந்த போரிலே கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இந்த போரின் பின்புறம், இந்த பகுதிக்கு பின்புறம் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் உங்களுடைய தோழர் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த காஃபிர்கள் எங்களுடைய உயிர்களை கொன்று எங்கள் பிணங்களை தாண்டி உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் திரும்ப செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போர் என்று அறியாமல் மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், அவர்களை அழைத்து வந்து நீங்கள் மீண்டும் போர் செய்யுங்கள், நீங்கள் பின்னால் இந்த போர்க்களத்தில் பரணில் அமர்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை ஏற்கிறார்கள். மறுநாள் காலை போர் நடக்கக்கூடிய அந்த நாள், குறைஷிகள் தங்களுடைய படைகளை முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் படையை அனுபவிக்க செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் குறைஷிகள் அந்த முஷ்ரிக்குகளுடைய படையை பார்த்தவுடன் அல்லாஹுவை நோக்கி கை நீட்டினார்கள், யா அல்லாஹ், நீ அளித்த வாக்கை எனக்கு நிறைவேற்றியா அல்லாஹ், இந்த கூட்டம், அதாவது இந்த முஸ்லிம்கள் கூட்டம், இந்த சஹாபாக்கள், இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டால் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு வேறு யாரும் இருக்க மாட்டார்கள், யா அல்லாஹ், இந்த போரில் நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். முஷ்ரிக்குகளை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை அணிவகுக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் மட்டும் ஒரு வரிசையை விட்டு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் தன்னிடத்திலே வைத்திருந்த அந்த கம்பை கொண்டு அவரை குத்தி உள்ளே அனுப்புகிறார்கள். இஸ்தௌ யா சவாத், சவாதே, வரிசையை சரிபடுத்து. சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள், நான் பழி தீர்த்தே ஆக வேண்டும். சவாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சை கேட்டு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள். சவாதே, பழி தீர்த்துக் கொள் என்று. சவாத் கையில் வைத்திருந்த அந்த குச்சியை தூக்கி எறிந்து அல்லாஹுடைய தூதரை கட்டி அணைக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், சவாதே, ஏன் இப்படி செய்கிறாய்? அல்லாஹுடைய தூதரை, இதோ பாருங்கள் போர்க்களம், இதற்கு பிறகு இந்த போர்க்களத்தை விட்டு நாங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு உங்களை பார்ப்போமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய உயிர் திரும்பி வருமா இல்லையா என்று தெரியாது, என் உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பூமியில் நான் தொட்ட கடைசி தோலாக உடம்பாக உங்களுடைய உடம்பு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவாதரது எல்லா குழம்பு அவர்களுடைய அந்த செயல் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள், உறுதியாக இருங்கள், ஒன்றாக சேர்ந்து போராடுங்கள், அம்புகளை குறிபாத்தி எறியுங்கள், உங்களுடைய வாள்கள் திரும்ப வந்துவிடக் கூடாது, குறைசிகளுடைய தலையை பதம் பார்க்காமல். போரிலே ஒரு தலைவர் செய்யக்கூடிய இயற்கையான அறிவுரையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்டு பின்னால் அமைக்கப்பட்ட பரணில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதரும் அமர்ந்து கொள்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் சில தோழர்களோடு அந்த பரணை பாதுகாப்பதற்காக நிற்கிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. குறைசிகள் மூன்று பேர் முதலிலே வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலித், மிகப்பெரிய குறைசிகளின் தலைவர்கள். இந்த மூன்று பேரும் வந்து அழைக்கிறார்கள், வாருங்கள் முன்னே போரை ஆரம்பிப்போம் என்று. மூன்று அன்சாரி தோழர்கள் எழுந்து முன்னே செல்கிறார்கள். அந்த மூன்று பேரையும் பார்த்தவுடன் அந்த குறைசி தலைவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள், உங்களோடு எங்களுக்கு பகை கிடையாது, எங்களுடைய ஊரை விட்டு ஓடி வந்த அவர்களை திருப்பி அனுப்புங்கள் எங்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைசிகள் குறைஷ் குடும்பத்திலிருந்து மூன்று பேரை அனுப்புகிறார்கள். கும் யா ஹம்சா, கும் யா உபைதா, கும் யா அலி, மூன்று பேரை, மூன்று நபித்தோழர்களை அனுப்புகிறார்கள். அலி ரதியல்லாஹு அன் ஹம்ஸா உபைதா ரதியல்லாஹு அன்ஹுமா. அலி இப்னு அபி தாலிப் வலீத் இப்னு உத்பா அவரை நேரடியாக மோதுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். ஹம்ஸா ஷைபாவோடு நேரடியாக மோதிடுகிறார்கள், அவரை கொலை செய்கிறார்கள். உபைதா ரதியல்லாஹு அன் உத்பாவோடு மோதுகிறார்கள், இருவருக்கும் உத்பாவுகளுக்கும் உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காயம் ஏற்படுகிறது. அந்த சண்டையில் ஹம்ஸா அவர்களும் அலி அவர்களும் உத்பாவை கொலை செய்து உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி வருகிறார்கள் காயத்தோடு. இது நடந்தவுடன் போர் ஆரம்பமாகிறது. 313 நபித்தோழர்களும் 1000-1000 மேற்பட்ட எதிரிகளும் ஒன்றோடு ஒன்றாக மோதுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மீண்டும் கரத்தை உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், வெற்றியை கொடு யா அல்லாஹ், நீ வாக்களித்ததை நிறைவேற்று யா அல்லாஹ். இந்த கூட்டம் அழிந்து விட்டால், இந்த இஸ்லாமை பின்பற்றக்கூடிய கூட்டம் அழிந்து விட்டால், இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு இதற்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள். கரத்தை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய கரம் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கரத்தை உயர்த்தியவுடன் அவர்களுடைய மேலே போட்டிருந்த ஆடை கொஞ்சம் கீழே சரிகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுந்தவர்களாக அந்த ஆடையை மீண்டும் தோளில் மேலே போட்டு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே போதும், அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு நிச்சயம் செவிசாய்ப்பான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த கரத்தை கீழே போட்டவுடன் சொன்னார்கள், அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே நற்செய்தியை பெற்றுக்கொள், இதோ ஜிப்ரீல் தன்னுடைய வாகனத்தில் புழுதிகளை கிளப்பிக் கொண்டு இந்த பதரை நோக்கி வருகிறார். சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலக்குகளில் 1000 மலக்குமார்கள் இந்த பதருடைய போர்க்களத்தை நோக்கி கிளம்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸயுஹ்ஸமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபுர், இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் கீழே இருந்த மண்ணை எடுத்து, ஷாஹத்தில் வுஜூஹ், இவர்களுடைய முகங்கள் எல்லாம் மண்படியட்டும் என்று தூக்கி எறிகிறார்கள். எல்லோருடைய முகங்களிலும் மண்படுகிறது காஃபிர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோடு ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், மலக்குகளின் பெரும் தலைவர்கள் பத்ருடைய களத்தில். 1000 மேற்பட்ட குறிப்பான பெரும் கண்ணியத்திற்குரிய மலக்குமார்கள், 3வது வானத்துடைய வழக்குமார்களில் பெரும்பான்மையான மலக்குமார்கள் பத்ருடைய களத்தில். சஹாபாக்களுக்கோ ஆச்சரியம், என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. வாள்களை ஓங்குவதற்கு முன்னால் காஃபிர்களுடைய தலைகள் உருண்டோடுகிறது, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சல்லடையாக்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இதோ என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, அல்லாஹ்வுடைய உதவி உங்களை நோக்கி வந்துவிட்டது, உறுதியோடு நீங்கள் போராடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை வேகப்படுத்துகிறார்கள். முஹம்மதின் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த போர்க்களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டார், அவரை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவித்தே தீருவான். உடனே உமைர் இப்னு ஹுமாம் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன சொன்னீர்கள், இந்த போர்க்களத்திலே கொல்லப்பட்டால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைர் இப்னு ஹுமைம் அவர்களிடத்திலே இதை சொன்னவுடன் உமைர் இப்னு ஹுமாம் ஹுமைம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பஹ் பஹ், ஆச்சரியத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏன் இப்படி சொல்கிறார் உமைரே? அல்லாஹுடைய தூதரிடத்தில் உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய அதற்கு நான் உரித்தவனாக ஆக வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன், சொர்க்கம் எனக்கு வேண்டும் என்பதை ஆதரவு அளித்து ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீ அதை சார்ந்தவன் தான். எதை சார்ந்தவன்? சொர்க்கத்தை சார்ந்தவன். உமைர் இப்னு ஹுமாம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கையிலே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் தனக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார், இந்த பேரித்தம் பழத்தை நான் சாப்பிட்டு முடிக்கும் இந்த நேரத்தில் இந்த பூமியில் வாழ்வதை மிக நீளமாக கருதுகிறேன் என்று கூறி அதை தூக்கி எறிந்தார். போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேகத்தோடு இந்த போரிலே போர் செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எதிரிகளுக்கு மிக நெருக்கமாக ரசூலுல்லாஹி நான் பார்த்தேன். ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ் தான் எதிரிகளுக்கு மிக எச்சரிக்கை உடையவராக இந்த போர்க்களத்திலே தெரிந்தார்கள். அதே வேளையில் ரசூலுல்லாவை இந்த போர்க்களத்திலே மூன்று முறை பார்த்தேன், சுஜூதில் அவர்கள் போர்க்களத்திலே மூன்று முறை பார்த்தேன், சுஜூதில் அவர்கள்

உமையா இப்னு கலஃப் அவரை கொலை செய்வதற்காக முற்பட்டு உமையாவை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பதிலுடைய போர்க்களத்தில் கொலை செய்கிறார்கள். ஃபிரஅவுன் ஹாதிஹில் உம்மா, யார் இந்த உம்மத்துடைய ஃபிரஅவுன்? அபூஜஹல், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நாங்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வலப்புறமும் இடதுபுறமும் சில வாலிபர்கள், சிறிய வயதையுடைய அந்த வாலிபர்கள் நின்றார்கள். அவர்கள் என்னை அழைத்தார்கள், யாம் ஐன அபூஜஹல், அபூஜஹல் எங்கே இருக்கிறான்? அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த இருவரையும் வயதில் குறைவானவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஏன் அபூஜஹலை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு யஸ்புரு ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை ஏசுகிறாராம், அவரை நாங்கள் சந்தித்தால் அவர் உயிரை நாங்கள் எடுக்கும் வரை அவரோடு நாங்கள் போராடுவோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இருவருடைய அந்த பேச்சு எங்களை ஆச்சரியப்படுத்தியது. அபூஜஹலை பார்த்தவுடன் சொன்னேன், இவர்தான் நீங்கள் தேடக்கூடிய அபூஜஹல். அந்த இரண்டு தோழர்களும் அந்த இரண்டு வயதில் குறைவானவர்களும் அபூஜஹலை முன்னோக்கி சென்றார்கள், அபூஜஹலோடு போரிட்டார்கள், சண்டையிட்டார்கள், அபூஜஹலை வெட்டி வீசினார்கள். முஆத் முஆவித் ரழியல்லாஹு அன்ஹுமா, அபூஜஹல் கொல்லப்பட்டான். உத்பா ஷைபா வலித் இப்னு உத்பா என குறைஷிகளுடைய பெரும் தலைவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குறைஷிகள் என்ன செய்வதென்று அறியாமல் புறமுகுது காட்டி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஷைத்தான் ஒரு நபித்தோழருடைய உருவத்தில், குறைஷ் நபித்தோழராக மாறிய ஒரு மனிதனுடைய உருவத்தில் வந்து அந்த போர்க்களத்திலே கூச்சலிட்டு அவனும் புறமுகுது காட்டி ஓடினான். குறைஷிகள் எல்லோரும் தோல்வியை உணர்ந்து அந்த பதிலுடைய களத்தில் இருந்து அப்புறமாகிறார்கள். அல்லாஹு அக்பர், ஒரு பெரும் எண்ணிக்கையுடைய படை அங்கே தோல்வியை உணர்ந்து திரும்பி செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 குறைஷிகளை சிறைபிடிக்கிறார்கள். 70 குறைஷிகள், குறைஷி பெரும் தலைவர்கள் அந்த போரில் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் சார்பாக 14 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பத்ருடைய போர்க்களம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக, முதல் வெற்றியாக, ஒரு முதல் சத்தியத்தை உணர்த்தக்கூடிய வெற்றியாக முடிகிறது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு எழுந்திருக்க முடியாத மிகப்பெரிய தோல்வியாக முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்தவுடன் சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களில் மிக கெட்டவர்கள், நான் நபியாக இருந்தும் என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் இந்த மக்களோ என்னை உண்மை என்று சொன்னார்கள். நீங்கள் என்னுடைய குடும்பத்தாராக இருந்தும் என்னை கைவிட்டீர்கள், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைஷிகளுடைய அந்த காஃபிர்களுடைய உடம்புகள் ஒன்று சேர்ந்த இடத்தை நோக்கி வந்து சொன்னார்கள், யா ஃபுலான், யா ஃபுலான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்கே இருந்த நபிச்சோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் இறந்து விட்டார்களே, அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் நான் சொன்னதை அவர்களுக்கு செவிமடுக்க வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி முஃமின்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் இந்த போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், காஃபிர்களுக்கு மிகப்பெரிய அல்லாஹ் தோல்வியை கொடுக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறியதாக சொன்னார்கள், யஅமலு மா ஷிஃதும் ஃபக்கத் கஃபர்து லக்கும். எல்லா நபித்தோழர்களுக்கும் பதிலுடைய போர்க்களத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லையது ஹுலன்னார் ரஜுலுன் ஷஹித பத்ரன், யார் ஒருவர் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டாரோ அவர் ஒருபோதும் நரகத்தில் நுழைய மாட்டார். இப்படி சுப செய்திகளோடு வெற்றியோடு மதினாவை நோக்கி சஹாபாக்கள் திரும்பிச் செல்கிறார்கள். மக்காவை நோக்கி குறைஷி படை திரும்பச் செல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மிக சுருக்கமாக பத்ருடைய போர்க்களத்துடைய வரலாறு எமக்கு நினைவு காட்டப்பட்டது. இந்த போர்க்களம் தரக்கூடிய பாடம், ஈமானில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய அச்சத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எந்த நிலைமை வந்தாலும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தால் இந்த உலகத்தில் யாரும் முஸ்லிம்களை மிகைக்க முடியாது. எண்ணிக்கை எல்லாம் அல்லாவிற்கு கணக்கே கிடையாது. உலகத்தில் முதல் தரமாக நீங்கள் இருந்தாலும் அல்லாஹ் எண்ணிக்கையை பார்ப்பதில்லை.

0: அல்லாஹ் அந்த எண்ணிக்கை சுமக்கக்கூடிய ஈமானைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். பத்ருடைய போர்க்களத்தில் சொற்பமானவர்கள் தான் முஸ்லீம்கள், உஹதுடைய போர்க்களத்தில் எண்ணிக்கை அதிகம், இன்னும் பல போர்க்களங்களில் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அந்த போர்க்களத்தில் நடந்த சில தவறுகள் அந்த போர்க்களத்தில் தோல்வியின் விளிம்பிற்கு முஸ்லீம்களை அழைத்துச் சென்றது. எண்ணிக்கை ஒருபோதும் அல்லாவிற்கு முக்கியம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறிய குழு அல்லாவிற்காக முயற்சித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழுவில் அவனுடைய உதவியை அல்லாஹ் செலுத்தினால் உலகத்தை அவர்கள் ஆட்சி செய்யலாம். ஆனால் உலகம் முழுக்க முஸ்லீம்கள் பரவி இருந்தாலும் ஈமான் இல்லை என்றால் இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்முடைய நிலைமை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், எதிரிகள் உணவின் விரிப்பை நோக்கி, பசித்தவர்கள் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று எதிரிகள் இந்த சமூகத்தின் மீது பாய்வார்கள். சஹாபாக்கள் கேட்டார்களோ, மின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக வாழ்வோமா? சுல்லா சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்ன அர்த்தம்? அதன் எண்ணிக்கை அதிகம், கணக்கிட முடியாது, ஆனால் அதுக்கு மதிப்பு கிடையாது, அந்த நுரைக்கு மதிப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்திலிருந்து, எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமன் வஹனு யா ரசூல் அல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை. இதனால் அல்லாஹ் உங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட இன்று கண்ணியம் இல்லை. சிறுபான்மையாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடுகளில் கூட கண்ணியம் கிடையாது. முஸ்லிம் சமூகமே அல்லாஹ் பாதுகாப்பானாக, கண்ணியத்தை இழந்து ஒரு அற்ப பொருளாக உலகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒரு மதிப்போடுதான் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக நிலவரம் அது நமக்கு தெரியும். இந்த சமூகம் தன்னை தன் நிலைமையில் சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரு கூட்டம் இந்த சமூகத்தில் உருவாகியே தீர வேண்டும். பத அல் இஸ்லாமு கரீபன் ஃபதூபால் குரபா, இந்த இஸ்லாம் கரீபுடைய நிலைமையில் இருந்து தோன்றியது, ஒன்றுமே இல்லாமல் தோன்றியது, யாரும் இல்லை ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது. அது போலவே இந்த இஸ்லாம் மீண்டும் திரும்பும். அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள், யார் அந்த உரபாக்கள், எப்படி இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்தது போல மீண்டும் திரும்பும், ஏன் அந்த உரபாக்களுக்கு அப்படி திரும்பும் பொழுதும் நற்செய்தி, எப்படி இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் மேலே வளர்ந்ததோ அது போன்று ஒரு நாள் அது கீழே செல்லும். இந்த இறை நம்பிக்கையும் இந்த ஈமான முஸ்லிம்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வரும் அந்த காலம் இது. அந்த நேரத்திலே உரபாக்கள் என்ற ஒரு கூட்டம் இந்த சமூகத்தை மேலே மீண்டும் அழைத்துச் செல்வார்கள். அதற்குத்தான் சொன்னார்கள், அந்த உரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு. அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது இவர்கள் மக்களை சீர்படுத்துவார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பூமியில் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தை விட்டு அகன்று விட்டால் அல்லாஹ் தன் உதவியை நிறுத்திக் கொள்வார். குந்தும் கைர உம்மத்தின் أخرجت الناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமானை நோக்கி வருவோம். ஈமான் இருந்தால் ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். وكان حقا علينا نصر المؤمنين. அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் ஒருபோதும் தன்னுடைய வாக்கை மீறமாட்டான். உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை, அவ்வளவுதான். அல்லாஹ் அந்த கடமையில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். அந்த உதவி கிடைக்கவில்லை என்றால் நாம் நம்மை எண்ணிக்கொள்ள வேண்டும், முஃமின்களாக நாம் வாழவில்லை என்று. அதான் அதற்குரிய பதில். அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்திற்கு ஒரு காலம் அல்ல அநீதமளிக்க மாட்டான் அவர்கள் அவர்களை மாற்றிக்கொண்ட காரணத்தாலே தவிர. அல்லாஹ் ஒரு சமூகத்தை மாற்றுவதில்லை, அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளாதவரை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக. எமது சமூகத்தின் மத்தியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களின் உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பிரிவுகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒற்றுமையின் பாதையை இந்த சமூகத்தில் அழைத்து வருவானாக. அல்லாஹ் பத்ருடைய போர்க்களத்தில் எப்படி முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு இன்றைய நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வானாக. ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கரமேந்தி கேளுங்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்று உலகத்திலே முஸ்லிம்கள் இல்லை. இந்த நாடு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்போடு வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம்மை மிகப்பெரிய கண்ணியத்தோடு வைத்திருக்கிறார். ஈமானி வெளிப்படுத்தி சுதந்திரத்தோடு இந்த மார்க்கத்தை பேசக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் அந்த சூழலில் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் இந்த நாட்டின் அரசர்களை அதனால் சீர்படுத்தட்டும். ஆனால் பெரும்பான்மையான உலக நாடுகளில் முஸ்லிம்களின் நிலைமை அது அல்ல. ரமதான் நேரத்தில் நினையுங்கள். இதை இந்த பத்ருடைய போர்க்களத்தின் பாடத்தில் அதை நினையுங்கள். உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்கிறார்கள். தங்களுடைய நாட்டை விட்டு வேறு நாட்டை சென்று தெருக்களிலும் உணவிற்கும் வழி இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் அகதிகளாக சென்ற முஸ்லிம் பெண்கள் விபச்சாரம் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார்கள். வழி இல்லை. சஹர் கிடையாது, இஃப்தார் கிடையாது அவர்களுக்கு. அன்றாட வழிக்கு என்ன தெரியாமல், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ்மை வைத்திருப்பதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அந்த முஸ்லிம்களை உங்களுடைய பிரார்த்தனையில் நினைவு கூறுங்கள். இதோ உங்களுக்கு முன்னால் இறுதி 10 இரவுகள். அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு அது. ரமதானை அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. அதிலும் இந்த இறுதி 10 ரமதானில் அடைய அல்லாஹ் கொடுப்பது அல்லாஹ் கொடுக்கின்ற வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பு. அறிந்து கொள்ளுங்கள், இது இறுதி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்த ஆண்டு இந்த ரமதானில் இறுதி 10 அடைவதற்கு முன்னால் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா என்று யாரும் சொல்ல முடியாது. ரமதானில் ஒரு நொடியை அவன் மீனாக்கிவிட்டால் 1000 ஆண்டுகளை அவன் செலவழித்தாலும் இந்த ஒரு நொடியின் கூலியை அடைய முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ரமதான் அவ்வளவு கண்ணியமிக்க மாதம். அதுவும் இந்த இறுதி 10 இரவுகள் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு கண்ணியமிக்க இரவுகள், அவ்வளவு போற்றப்பட வேண்டிய நாட்கள் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் முழுக்க இபாதத், வேற எந்த பணியும் கிடையாது. தன் மனைவியோடு சேர்வதற்கு இரவிலே ஹலாலாக இருந்தாலும் மனைவிமார்களை விட்டும் விலகி அல்லாஹ்வுடைய தூதரி இத்திகாஃபில் இருப்பார்கள். ஏன்? அதற்குரிய நாள். இந்த 10 இரவுகள் அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்தியவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் நன்மையிலிருந்து தூரமானவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். அந்த நாளிலே ஓர் இரவு இருக்கிறது. அந்த ஓர் இரவில் அந்த இரவுடைய கண்ணியம் 1000 மாதங்களை விட சிறந்தது. அதன் நன்மையிலிருந்து தூரமாவவன் எல்லா நன்மையிலிருந்தும் தூரமாவான். என்று பெயர் வந்ததற்கு இந்த இரவுக்கு ஒரு காரணம் கதிர் என்றால் நெருக்கம். இந்த பூமி முழுக்க மலக்குகளுடைய வருகையால் நெருக்கமாக இருக்கும். அந்த இரவில் ஜிப்ரீல் வகை கொடுக்க வருவதற்காக வருகின்ற ஜிப்ரீல் அந்த இரவில் இறங்கி வருவார் பூமிக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவில் அவன் நாடியவர்களை மன்னிப்பான். அவன் நாடியவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அழைப்பவர்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இருப்பதோ 10 நாட்கள். இது வாழ்வின் இறுதி 10 நாளாக கூட இருக்கலாம். நாம் சந்திக்கக்கூடிய ரமதானில் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்கள். ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலைமையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு இந்த சமூகத்தின் வெற்றிக்காக ஒற்றுமைக்காக அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை அடைவதற்கும் இந்த இரவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் அல்லாஹ்வை நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமதான் வந்தடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று ஜிப்ரீல் அவர்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரமதான் மாதத்தில் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரமதானில் அல்லாஹ் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான். வதாலிக ஃபி குல்லி லைல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரவுகளை பயன்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஈமானை பலப்படுத்தட்டும். இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். ஒரு சிறிய அழைப்பை ஏற்று திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்விற்கு இவ்வளவு மக்கள் வருகை தந்ததற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களுக்கும் இந்த முயற்சியை அல்லாஹ் முழுமையாக்கி இதை அங்கீகரிப்பானாக. ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன். பாரக் அல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி .com,
3: முஸ்லிம் வானொலி .com.
1: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
4: நேர்கள், உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஜாதி அவர்கள்.
5: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குது. இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக். அபு முந்திரே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவுதான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி ஐந்தாவது ஒரு சிறப்பு தான். இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருகல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இறக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா அவைத இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்துல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால்.
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் துக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸவ்ஜஹா وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا إِلَّا بُهُلُمْ إِلَّا مَلَّ اللَّهَكُ سُبْحَانَهُ وَتَعَالَى وَكَيْ سَلَامُمْ سَلَوَاتُمْ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ أَوْرْغَلْ مِيدُمْ صَحَابَاكَلْ تَابِعِينْغَلْ تَبْعُ تَابِعِينْغَلْ நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமைச் சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது, வஇதா ஜாஅக்கல்லதீன யுஃமினூன பிஆயாதினா ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும். நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால், நீங்கள் யுஃமினூன பிஆயாதினா, எங்களுடைய வசனங்களை நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால், ஃபகுல் சலாமுன் அலைக்கும், அந்த மக்களுக்கு அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இரட்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅ பி ஜஹாலத்தின், உங்களில் ஒருவர் யார் பாவமான காரியத்தை அறியாமையால் ஒரு தீமையை செய்து, சும்மத்தாப மின்பாதிஹி, அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து தௌபா செய்து, வாஸ்லஹ, தன்னுடைய காரியத்தை அவர் சீர்திருத்தி கொள்வாராக இருந்தால், ஃபஅன்னஹு கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த சூரத்துல் அன்னாமினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கருணையை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ நம்முடைய வசனங்களை ஈமான் கொண்டவர்கள் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவன் மீது கருணை காட்டுவதை கடமையாக்கி விட்டான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அதே மாதிரி அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், லம்மா கபல்லாஹுல் கல்க கதப கிதாபன் ஃபஹுவ இந்தஹு ஃபௌக அரிஷிஹி, அல்லாஹு தஆலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து விட்ட போது அவனுக்கு அருகிலே அரிஷின் மீது அல்லாஹு தஆலா எழுதினான், இன்ன ரஹ்மத்தி சபகத் கபபி, நிச்சயமாக என்னுடைய கருணை என்பது என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு தஆலா எழுதினான் அப்படிங்கிற செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ உண்மையிலே நாங்கள் அல்லாவுடைய கோபம், அல்லாவுடைய தண்டனை, நரகம், அல்லாவுடைய பிடி ரொம்ப கடினமானது, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதை விட அல்லாவுடைய கோபத்தை விட அல்லாவுடைய கருணை ரொம்ப அதிகமாக இருக்குது, அல்லாவுடைய இரக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்குது, அல்லாஹ் கருணை காட்டியவனாக கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எழுதிட்டான், அல்லாவுடைய கோபத்தை விட இரக்கம் மிஞ்சி விட்டது என்று, அதை விட இது அதிகமாகிவிட்டது அப்படி என்று சொல்லி காட்டுறான். நம்மளும் இயல்பாகவே என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகள்கிட்ட நம்ம அல்லாட கோபத்தை தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் சுடுவான், அல்லாஹ் நெருப்பில் போடுவான், அல்லாஹ் தண்டிப்பான் என்று நம்ம ஒரு பிள்ளை ஒரு தவறு செய்யக்கொள்ள அல்லாவை வந்து தண்டிப்பான்னு சொல்கிறோம். தண்டிப்பான் தான், அப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஆனால் அதை விட அதிகமாக அல்லாவுடைய கருணையை பேச மறந்துட்டேன் நம்ம. அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்க்கு மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவன், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் அருள் செய்வான். இப்படி அல்லாஹை பற்றிய கருணையை கூடுதலாக பேசி அல்லாஹோட கோபத்தை குறைவாக பேசணும். ஏன்னா அல்லாஹோட கருணை தான், இரக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கும் கூட அல்லாஹை நெருங்கிறது, இபாதத் செய்கிறது ரொம்ப ஒரு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹோட இரக்கத்தை, அல்லாஹோட மன்னிப்பை, அல்லாஹோட கருணையை மட்டும் தொடர்ந்து பேசினா அவன் பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டு பேய்த்திருவான், நல்லா மன்னிப்பான் தானே என்றுட்டு பாவம் செஞ்சுட்டு பேய்த்திருவான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த நினப்பு நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா? அல்லாஹுக்கு அவனுடைய அருளை பற்றி பேசும்போது தெரியாதா? ஆனால் உண்மையிலே ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசும்போது அவன் பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் நினைக்க மாட்டான். இவ்வளவு கருணை காட்டக்கூடிய, இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ்வுக்கிட்ட நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எங்கே போகிறதுன்ட்டு யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய தாரவனுக்கு துரோகம் செய்ய மனசு வராது. நம்ம ஒருத்தருக்கிட்ட வேலை செய்கிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ஒரு நேரம் நம்ம ஒரு மணித்தியால் நம்ம போகலாட்டி கூட அதுக்கும் சம்பளம் பண்ணுறாரு, இடையில் லீவு, பொண்டாட்டு பிள்ளையில் சோமில்லை, இப்போ புள்ள கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் எந்த ஒரு அலவன்ஸும் நமக்கு கிடையாது, அவர் கரெக்டாக சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறாரு அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட நம்ம விசுவாசமாக நடக்கிறத விட, பேசினத்தை விட கூட தாரான், இருக்கிறத இன்னும் அள்ளித்தாரான், அதிகமான நமக்கு இன்னும் சலுகைகளை தாரான் அப்படி என்று சொன்னால் இவ்வளவு செய்கிறவனுக்கு எவ்வளவு கடமைப்படணுங்கிற மனசு தான் வரும். அப்போ யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய கருணையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது என்ன சொல்றான்னு சொன்னால், ஒரு ரஹ்மத்தி வசியத் குல்லை ஷெய்யின், என்னுடைய கருணை என்பது எல்லா விஷயங்களிலும் விசாலித்து விட்டது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன, நிச்சயமாக அதனை நான் இறையச்சம் உள்ளவர்களுக்கு, என்னை அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு நான் கடமையாக்கி விட்டேன். வயவுதூன ஜக்கா, மேலும் ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு நான் அதனை கடமையாக்கி விட்டேன். வல்லதீன ஹும்பி ஆயாத்தினா யூமினோன், நிச்சயமாக அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நஅலிஹி, சொர்க்கம் என்பது உங்கள் ஒருவருக்கு தன்னுடைய செருப்பினுடைய பட்டியை விட பக்கத்தில் இருக்கிறது. ஒன்னார்வு மிஸ்லதாலி, நரகமும் அது போன்றுதான் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறத மன்னிக்க மாட்டேங்கிறான், அது அல்லாததை அவன் நாடியோர்களுக்கு மன்னிப்பான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அவன் நாடியோர்களுக்கு மன்னிக்கிறான் என்பது ஏனைய பாவங்களை, இணை வைத்தல் அல்லாத மற்றைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையை சுட்டி காட்டக்கூடியதாகத்தான் என்ன செய்து இதில் இருக்குது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 53வது வசனத்தில் அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் வந்து அவன் மன்னிக்கக்கூடியவனுங்கிறத சொல்கிறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த முதல் வசனமே அல்லாஹ்வோட கருணையை அதுக்குள்ளே உள்ளடக்குது. ஏன்னா அன்றைக்கு இயல்பாகவே நம்ம எல்லாரும் பேசும்போது, எந்த மொழியில் நம்ம பேசினாலும், நம்ம பேசும்போது நல்லது ஒரு ஆள் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். நல்லது செய்கிறவர் எப்படியாவது நம்மளோட சம்மந்தப்படுத்திக்குவோம். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாருன்றா, அவன் நம்ம ஊரும் கிடையாது, நம்ம மதமும் கிடையாது, நம்ம கண்டதும் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் நாட்டுக்காரன்றோம், நம்ம நாட்டுக்காரன்றோம். அப்படியே வந்து அது நம்ம ஊராக இருந்தால் அது எங்கள் ஊர் ஆள், எங்களோட கிழக்கு மாகாணம், எங்களோட வடக்கு மாகாணம் அப்படின்னு நேருவோம், செல்லிடுவோம். அப்படியே நம்ம மதமாக இருந்தால் எங்கள் ஆளுன்னு சொல்லிடுவோம், நம்ம எங்கள் முஸ்லீம் ஒரு ஆள் தான் அதை சாதிச்சிருக்கிறாங்கிறோம். உலகத்தில் எங்கேயாவது ஒருத்தன் செய்திருக்கிறான், அவன் முஸ்லீம்ன்னா அது நம்முடைய முஸ்லீம் ஒரு ஆள் செஞ்சிருக்கிறாரன்றோம். அப்போ நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்து பேசுவோம், கெட்டது செய்யும்போது பெத்த பாப்பாவே தள்ளி வச்சுருவோம், பாப்பா தவறு செஞ்சிட்டார் என்று சொன்னால் நம்ம உமா கிட்டே சொல்லுவோம், உண்ட புருஷனை வந்து வாயை கொஞ்சம் அடக்கி வைக்க சொல்லுவோம், உண்ட புருஷன்ருவோம். உழங்கிட்டா சொந்த சகோதரனை பார்த்து சொல்லுவோம், உங்கள் பாப்பா ரொம்ப துள்ளுறாரு அப்படி என்று சொல்லி நம்ம நெஞ்சிடுவோம், சொல்லிடுவோம் சொந்த பாப்பாவை, உன்னோட பாப்பா வந்து என்ன செய்ய சொல்லு, கொஞ்சம் அடக்கி வாசிக்க செல்லுன்றுவோம். அவன் சகோதரனுக்கு தான் பாப்பா பார்க்குவான், அவனுக்கு பாப்பா பார்க்க மாட்டான், கோபம் வந்த உடனே அப்ப சொந்த பிள்ளைய கூட கொண்டாடிக்கிட்டே செல்லும், உன்னை புள்ள படுத்துற பாடப்பாடு, உன்னை பிள்ளை என்ன வேலை செய்யலாம் பறன்றுவோம். அப்ப மனசுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வேலையை செஞ்சா சொந்தத்தையே தள்ளி வைப்போம், நல்லது செஞ்சா தள்ளி இருக்கிறதையே சொந்தமாக்கி கொள்வோம். இது இயல்பு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிடுறான், இஸ்ரவேலர்களே பனு இஸ்ரவேலர்களே என்று கூப்பிடுறான், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்று கூப்பிடுறான். இப்படி ஒவ்வொரு விஷயமாக இந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா கூப்பிட்டாலும் இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் பாவிகளே என்று கூப்பிடுறான். அதை கூட தொடக்கத்தில் எப்படி சொல்றான் சொன்னால், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இப்ப யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. பொதுவாக தவறு செஞ்ச நாமளே நம்மளோட சேர்த்துக்க மாட்டோம். அல்லாஹ் மற்றது தனித்தனியா சொன்னாலும் பாவம் செஞ்சவர்களே என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னியும், பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படி என்று கூப்பிட்டு ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. நிச்சயமா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான். ரஹீம்ங்கிறது இரக்கம் உள்ளவன், அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லி காட்டுது. அப்ப இந்த வசனத்துல பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கருணையை எவ்வளவுக்கு மேம்படுத்தி சிறப்பா சொல்லி காட்டுறாங்கிறத பாருங்க. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு வசனமாக இருக்குது. அல்லாஹ்வோட கருணையை செல்லக்கூடியதா இருக்குது. அப்ப அப்படி அவ்வளவு இரக்கமுள்ளவன் அல்லாஹ், நம்ம மேல அவ்வளவு இரக்கமுள்ளவனாக அல்லாஹ் என்ன செய்யறான் இருக்கிறான். அதே மாதிரி பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் போது, அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகுன் கபீருன் ஹரமுன் சக்கத் ஹாஜபஹு அலா ஐனைஹி, ஒரு வயதான ஒருத்தர் வாரார். எப்படி வயதானவர் என்று சொன்னால், ரொம்ப நரை விழுந்த, கூனுண்ட, தன்னுடைய புருவ முடிகளெல்லாம் கண் புருவத்தின் முடிகளெல்லாம் கொட்டுப்பட்ட ஒருவர், ஒவ்வொரு முதிர்வு நாளாசா ஒரு பொல்லை ஊன்றி கொண்டு வருகிறார். பொல்லை ஊன்றிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வாரார். ஹத்தா காம பைன யதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். இன்னொரு வேதத்தில் வருது, இதில் யார் முஹம்மது என்று கேட்டார்ண்டு, யார் முஹம்மது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அரஐத ரஜுலன் அமல ذنوب كلها لم يترك داجتا ولا حاجتا الا تها, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் வந்து எல்லா பாவங்களையும் செய்திருக்கிறார். அவர் எப்படி பாவம் செய்திருக்கிறார்னா, தேவைப்பட்ட பாவம், தேவையில்லாத பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் எல்லாம் செஞ்சிக்கிறார். அதாவது தாஜ்யத்தனா சின்ன பாவம், அது அவசியமே இல்லை, செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, போகும்போது அடிச்சுட்டு போகிறான், அவனுக்கு தேவையே இல்லாதவன். அப்போ ஒரு ஒரு சின்ன பாவத்தையும் செய்கிறான், பெரிய பாவத்தையும் செய்கிறான். லவ் குசிமத் ஹத்தியத்துஹு அலா அஹ்லில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை பிரித்து பிரித்து கொடுத்தால், அகலக்கத்துவம் எல்லாரையும் அந்த பாவம் நரகத்தில் போட்டுரும், அழிச்சு போட்டுரும். அவ்வளவு பாவத்தை ஒத்த ஆள் செஞ்சிருக்கிறான். அவருக்கு வந்து அலஹு மின் தௌபா, அவருக்கு வந்து இருக்குது மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ படர்க்கையில் தான் கேள்வி கேட்குறார். ஒருத்தன் பாரான் வந்து வந்து சொல்கிறாரு, ஒரு ஆள் பாவம் செஞ்சிருக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சிருக்குது, இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பேனா அப்படி என்றால், இந்த கேள்வி எவ்வளோ பெரிய பாவம் என்றால், உலகத்தில் இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆளை செஞ்ச பாவமே நரகத்து போகிறதுக்கு போதும், அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டான், இந்த ஆளை மன்னிப்பானா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கும்போதே புரிஞ்சுக்கிறாங்க, தன்னை பற்றி தான் கேட்குறாரு. அப்போ வயது போய் அந்த கூ நின்று நரையெல்லாம் விழுந்து புருவ முடியெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு வயசு போன நேரம், கபுரை நெருங்குற நேரம், அந்த நேரத்தில் இவர் வந்து தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா, இவ்வளோ பாவம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிப்பானாங்கிறாங்க. அப்போ பொதுவாக இன்றைக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டா நம்மளை எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான்? அதுலேயே தொடர்ந்து இருக்க பார்க்குறாங்க. நாம் செஞ்ச பாவத்துக்கு எப்படி நரகத்தனை போகிறோங்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர். அப்போ அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க, ஹல் அஸ்லம்த, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையான்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறையா அப்படின்றாங்க. உடனே அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவரத்தையே கலிமா சொன்னாரு, அல்லாஹ் தான் இறைவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று சாட்சி சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி என்று சொன்னார். சென்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஃபஅலுல் கைராத் வ தத்ருக்குஸ் ஸய்யாத் ஃபயஜ்அலுஹுன்ன லக குல்லஹுன்ன கைராத் அன்றாங்க. இனிமேல் நீ நல்லதை மட்டும் செய், இனிமேல் நீ நல்ல நன்மைகளை மட்டும் செய், இனிமேல் பாவங்களை கைவிட்டு விடு, இதுக்கு முன்னால் நீ செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் உனக்கு நன்மையாக புரட்டி தருவான். போ, இவ்வளோ பாவத்தை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தலைக்கு கொஞ்சமாக பிரித்து போட்டாலும் எல்லோரும் நரகத்துக்கு போகிற பாவத்தை செஞ்சு விட்டு வந்திருக்க. அவர் கிடைக்கிறத பாருங்கள், நீ கலிமா சொல்லிட்டே இல்லை, அல்லாஹை நம்பிட்டே இல்லை, இனிமேல் நீ பாவத்தை செய்யாத விட்டுடு, நன்மையை மட்டும் செய், இன்னொன்று இதுக்கு முன்னே நீ செஞ்சே பாவம் அப்படியே அல்லாஹ் பிரட்டி நன்மையாக்கி விட்டான் அப்படின்னு அந்த ஆளுக்கு அப்படியே அதிர்ந்து போகுது, அப்படியே புல்லரிச்சு போகுது. அவர் திரும்ப கேட்குறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் செஞ்ச பாவம் எல்லாத்தையுமா மன்னிச்சிருவான் அல்லாஹ், சிறுசி பெருசி எல்லாத்தையுமா மன்னிப்பான் அப்படி என்று கேட்டோன்னே, நம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான் அப்படி என்று சொன்னது அந்த அமரம். அப்படியே திரும்பினார், திரும்பினார், பொல்ல ஊன்றினார், எங்களை கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர் போனார் அப்படி என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானத்தால மன்னிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லை, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் இதை அழகாக சொல்லி காட்டுறான், அழகாக சிலேடையாக இதை சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான். இப்போ அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் நன்மையாக புரட்டினதா அந்த ஹதீஸில் பார்த்தோம். அதை இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹியான ஹதீஸ்ங்கிறாங்க. இது அப்படியே அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறானே, சூரத்துல் ஃபுர்கானில் 70வது வசனத்தில் அப்போ ஒரு பாவத்தை செஞ்சு தௌபா செஞ்சிட்டோம் என்று சொன்னால், ஈமான் கொண்டு நல்லாமல் செஞ்சிட்டோம் என்று சொன்னால், நேரத்தோடு செஞ்ச பாவத்தை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுகிறான் சொல்லிட்டு, வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறான், அல்லாஹ் மன்னிக்கிறவன் இரக்கம் காட்டுறவன் அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய அருளாளனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான் இருக்கிறான்ங்கிறத நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீது வேறு வேறு வசனங்களில் புகாரியில் வருது, முஸ்லீமில் வருது, முஸ்னத் அஹமதில் வருது, நிறைய ஹதீதுகள் அங்கே கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு ஹதீத். இப்போ நான் வாசிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது, இதே மாதிரி ரிவாயத்து புகாரியிலும் வருது. இன்ன லில்லாஹி மியத்து ரஹ்மா, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு வந்து 100 மடங்கு கருணை உள்ளது, அதில் ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் அன்சல மின் ரஹ்மத்தன் வாஹிதத்தன் பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாமி வல் ஹவாமி, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் ஜின்னு விலங்கு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கும் ஒன்றைத்தான் இறக்குறான், 100 மடங்கு அல்லாஹ்வுடைய இறக்கம், அதில் ஒன்றை மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் இறக்கினா, அந்த ஒண்டை வச்சுக்கு தான் நீங்கள்லாம் ஆளுக்கால் நேசம் காட்டுவதும் பாசம் காட்டுவதும், ஒரு விலங்கு நடந்து கொண்டு போகும்போது எடுத்த கால வெச்சா தன்னுடைய கன்று நொந்து விடும் என்று தூக்கி பிடித்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஒன்று தான் காரணம். ஃபைதா கான யௌமல் கியாமா அக்மலஹா அல்லாஹ் பிஹாதிஹி ரஹ்மா, மறுமை நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஒன்றையும் சேர்த்து நூறாக அவனுடைய கருணையாக அதை பிரதிபலிக்க செய்வான். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? நிச்சயமாக ஷைத்தான் மறுமையில் நினைப்பான், அல்லாஹ்வுடைய கருணை இன்றைக்கு நம்மளையும் காப்பாற்றும் என்று நினைச்சிருவானான் ஷைத்தான். அந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் இரக்கத்தை காட்டுவான், இரக்கமுள்ளவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கருணைய இந்த இந்த ஹதீதுல நாங்க புகாரியில முஸ்லிமில வரக்கூடிய இந்த ஹதீதுல காணக்கூடியதா இருக்கு. அப்ப அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அப்படிங்கறதுல இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், யுத்தம் முடிந்து விட்டது, கைதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டு இருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அணைச்சி கொண்டார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோடு அமர்த்திக்கிட்டார்கள். அந்த பிள்ளையுடைய அழுகையை அடக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அப்படியே வச்சுக்கிறாங்க. அந்த ஃபைதா இம்ராத்தின் மின சபி தசா, அந்த பொம்பளை அந்த கைதி கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பொம்பளை அந்த பிள்ளையை தேடி ஓடிக்கிட்டு வாரா. ஓடிக்கிட்டு வந்து அப்படியே வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளை அவட பிள்ளை தான் கொடுத்துடுங்கிறாங்க. அந்த பிள்ளைய கொடுக்குறாங்க. ஃபஹதத்துஹு ஃபல்சகத் பி பத்னிஹா வார்பஅத்துஹு, அப்படியே வந்து அந்த பிள்ளையை எடுத்து நெஞ்சோட கட்டி பிடிச்சி அங்கேயே உட்கார்ந்து பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்தார்கள். இன்னொரு விவாதத்தில் வருது, தலையை திறந்த நிலையில் அந்த பெண் வந்தாங்க, தலையை மூடலை, தலையை திறந்துக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதாவது பிள்ளை ஒன்று தொலைஞ்சி போச்சோன்னா அபாயபுரத்துக்கெல்லாம் நமக்கு எண்ணம் வராது. உடுத்த உடுப்போட செருப்பும் போடாமல் ரோட்டில் ஓடிடுவா ஒரு தாய், அந்த பாசம் அப்படி இருக்கும். அந்த பாசத்தை அப்படி சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஆனால் தலையை கூட மூடலை, ஓடி வந்துட்டாங்க. ஆக்களெல்லாம் இருக்கிறத பார்க்கல, அங்கேயே வச்சு உட்காந்து மடியில் வச்சுட்டாங்க. அந்த பிள்ளை அப்படியே மடியில் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த பெண் தன்னுடைய பிள்ளையை நெருப்பில் தூக்கி வீசுவாளா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள்லா, இல்லையே, நாங்கள் தான் அவருடைய அன்பை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவளால் முடியவே முடியாது, இந்த பிள்ளைய நெருப்பில் அவளால் தூக்கி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா பி வலதிஹி வலதிஹா, சொன்னாங்க அல்லாஹ் இந்த பெண் பிள்ளையில் காட்டுற பாசத்தை விட ரொம்ப இரக்கம் உள்ளவன், அர்ஹமண்டா மிக மிக இரக்கம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு ஆளை சும்மா அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். ஒரு ஆள் நரகத்துக்கு போகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் சிந்திச்சு. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் உள்ள ஆளுக்கிட்டேயே ஒருத்தன் நழுவி நரகத்து போகிறான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான். ஒரு ஆள் வந்து அதான் நபிகள் நான் சொல்லலாம், அந்த ஹதீதை வைத்து ஒருத்தர் கிதாபில் ஒரு விரிவுரையாக ஒரு சம்பவம் எழுதி சொல்கிறார். அவர் உதாரணமாக சொல்கிறார், அல்லாஹ் இந்த தாயை விட இரக்கம் உள்ளவர். நம்ம ஒரு ஒரு ஒரு இடத்துல பார்க்குறோம், ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்கான், ஒரு உம்மாவை போட்டு அடிக்கிறான், உம்மாவை போட்டு அடித்து அவளை காயப்படுத்துகிறான், அவள் சொன்னதை எதையுமே கேட்குறான் இல்லை, வீட்டில் ரொம்ப துடினமாக இருக்கிறான், அந்த வீட்டை விட்டே ஓடி போகிறான். அந்த தாய் என்ன செய்வான், என் பிள்ளை என்ன செய்கிறானோ, சாப்பிட்டானோ, தூங்கினானோ, எங்கே போனானோ, இன்னும் என்ன செய்வானோ அப்படின்ட்டு அந்த பிள்ளைய அவள் தேடிக்கிட்டே இருப்பான். அடித்து போட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாசமாக போகட்டுமென்று திட்டமாட்டான், எனக்கு அடித்து போட்டு போனாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஆபத்தை கொடுத்துடாத, தெரியாமல் செஞ்சிட்டான்டா, அந்த பிள்ளைக்காக ஒரு தாய் துவா செய்வான். போனவன் எப்போயாவது ஒரு நாளைக்கு திரும்பி இந்த உம்மா கிட்ட வந்து உம்மா என்றால் இந்த தாய் விரட்டுவாளா சேர்த்தெடுப்பாளாம். இவ்வளவு அநியாயம் செஞ்சுட்டு போய் உம்மாண்டு திரும்பி வந்தாலும் இந்த தாய் என்ன செய்வான்னு சொன்னால், ஓடி போய் கட்டிப்பிடிச்சி, மகனே என்னமா இருக்காய், நீ எங்கடா இவ்வளோ நாளாக இருந்தாய், நான் உன்னை எவ்வளோ தேடினேன் தெரியுமா, வா முதல் ஒரு வாய் சாப்பிடு, என்னவப்பா செய்கிறாய் நீ என்று அந்த பாசத்தை பொழிவா. அல்லாஹ் அந்த தாயை விட இரக்கம் உள்ளவன் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து தௌபா செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் சேர்த்தெடுத்து கொள்வான். இதைத்தான் அந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துங்கிறார். இதுக்கு வலி சேர்க்கிறதுக்காக இன்னொரு ஹதிஸை கொண்டு வராங்க. வழங்கிட்ட ஒரு தாயை விட அல்லாஹ் இரக்கமுள்ளவன்ங்கிறதுல அவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு தாயை விட்டு ஒருத்தன் சண்டித்தனம் காட்டி துண்டா காட்டி பாவம் செஞ்சு தாய்க்கு அடித்து போட்டு விட்டு போட்டு ஊட்ட விட்டு ஓடி எவ்வளோ காலம் பிறகு வந்தாலும் அந்த தாய் உடனே சேர்த்தெடுத்து என்னவாப்பா செஞ்சு எவ்வளோ நாளா நீ சாப்பிட்டியா அப்படின்னு முதல் ஒரு வாய் சோறு கொடுப்பா, பழசை பற்றி கதைக்கவே மாட்டா, மன்னிச்சு விட்டுருவா. இதுதான் இந்த விஷயத்தில் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கு வலு சேர்க்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீதை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. என்ன ஹதீது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்றால், ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் பயணம் போகிறாங்க. பாலைவன பயணம்ங்கிறது எப்படிப்பட்டது என்றால், அந்த பாலைவனத்தில் இடையில் கிணறு இருக்கும், கடை இருக்கும், ஒரு ஆள் வெறும் ஒரு இப்போ நம்ம நம்மளோட ரோட்டில் ஒரு இடத்த பெட்ரோல் முடிஞ்சால் வார வாகனத்தை நிப்பாட்டி கொஞ்சம் பெட்ரோல் தாங்கங்களாம், கொஞ்சம் ரேடியேட்டருக்கு தண்ணி கேட்கலாம், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு போத்தல் தண்ணி கேட்கலாம். ஆனால் பாலைவனத்தில் இன்னொரு ஆள் வருமா? இல்லை, கண்ணு கட்டின தூரத்தில் வெறும் மணலாக தான் இருக்கும், போயிட்டே இருக்கணும். ஆனால் ஒட்டகம் தண்ணி என்கிற ஒன்று இல்லாட்டி ஒரு ஆள் பாலைவனத்தில் போனால் எலும்பு கூட தான் மிஞ்சும், முடியாது. ஆனால் தாகம் வரும், அப்படியே விழுந்துருவார், புழுதி காற்று அடிக்கும், அப்படியே பெய்த்துரும். இதுதான் பாலைவன பயணம் என்கிறோம். ஒருத்தர் ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவு தண்ணியை எடுத்துக்கிட்டு அவர் எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துடுவார். அந்த தண்ணியை சிக்கனமாக தான் குடிப்பாங்க, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறனா கூட தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க, கல்லைத்தான் பயன்படுத்துவாங்க. இதுதான் அந்த பாலைவன பயணங்கள் ஹதீதுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பாலைவனத்தில் போகிறாரு. பாலைவனத்தில் ஒரு சில இடங்களை நீங்கள் அரபியா அரபு நாடுகளை போனவங்க பார்த்துருக்கலாம், இந்த சின்ன உயரத்தில் ஒரு குட்டி குட்டி சில மரங்கள் சில நேரம் மலைக்கு முளைச்சிருக்கும், மரம் அப்படியே போகும். இவர் போகிறாரு, ஒரு மரம் இருந்துச்சு. ஆனால் மரத்தில் நிழலை பாலைவனத்தில் பார்க்குறங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த இடத்துல அப்படியே இறங்கி அந்த நிழலை கொஞ்சம் தூங்கிட்டார், கண்ணை விழித்து பார்க்குறாரு, ஒட்டகத்தை காணலை. அவ்வளோதான், ஒட்டகத்தை காணலைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இனி போயிட்டு எந்த திசையிலையும் நாம் என்ன செய்ய முடியாது, இனி போக முடியாது, இனி வந்து மவுத்து கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. அப்படியே அவர் தாடி தவிச்சு தாகித்து அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டுட்டார். மயக்கம் போட்டு திரும்ப கண்ணை விழித்து பார்க்குறாரு, பக்கத்திலே ஒட்டகம் நிற்கிது, தண்ணியெல்லாம்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبيِّنا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إليَّ من خيرٍ فقير، ربِّ انصُرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكَّلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: வருஷத்தில் ஒரு மாசம் நோம்பு வை, வருஷத்தில் ஒரு மாசம் நோம்பு வை, உன்னுடைய பணத்துக்கு 2.5% சக்காத்து கொடு. அவன் தந்ததுதான் எல்லாமே. அப்போ நம்ம 2.5% சக்காத்து கொடுக்கறா, மிச்சம் எல்லாம் நமக்கு தானே, மற்ற 7.5 நமக்கு தானே. அப்ப நமக்கு எல்லாம் தாரான், உனக்கு வசதி வந்தா ஹஜ் செஞ்சுட்டு போ. அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நிற்கிறாங்க. குதிரையில் ஒருத்தர் வாரார், அந்த குதிரையை விட்டு இறங்கல, வந்து நேரார் வந்து, நான் சொர்க்கம் போகணும்டா என்ன செய்யணும், களிமா சொல்லணும். களிமா சொன்னாங்க, களிமா சொன்னால் என்ன கடமாண்டாங்க, 5 நேரம் தொழணும், ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு சக்காத்தை கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் 5 நேரம் தொழுவேன், வேறு எந்த ஒரு தொழுகையும் நான் தொழ மாட்டேன், உபரியான சுண்ணத்தான தொழு ஒன்றும் தொழ மாட்டேன், ரமலான் மாதம் மட்டும் நான் நோன்பு வைப்பேன், வேறு ஒரு நாளும் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 2.5% சக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன், வேறு தர்மம் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி மட்டும் செய்வேன், சும்மா இல்லை, நாங்கள் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னார். குதிரையோட தரிப்பைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொன்னதை செய்தால் அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளவு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அந்த கருணை விசாலித்து இருக்கிறார். அப்போ அதை விட அதிகமாக தொழுதா எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள். அதை விட அதிகமாக செஞ்சால் எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அல்லாஹ் அப்படி இரக்கம் உள்ளவனாக, அல்லாஹ் கருணை உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட கருணை எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்பட்டுரும், நினைச்சதுக்கு நீங்கள் செய்யுங்க செய்யாமல் விடுங்க, நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதியாச்சு, முடிஞ்சு, கதை முடிஞ்சு. நீங்கள் நன்மை செய்யணும்னு என்கிட்ட நல்ல வசதி வந்தால் நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்கிறீங்க, வசதி வந்தால் நல்லா கொடுப்பேன் தர்மம் செய்வேன்ட்டு நினைக்கிறீங்க, வசதி இல்லை, நீங்கள் செஞ்சதாகவே நன்மை எழுதப்பட்டாச்சு. ஒரு நன்மை செய்து விட்டால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அவருக்கு நன்மை எழுதப்பட்டோம். இப்போ ஆரம்பத்தில் நமக்கு 50 வக்து தொழுக தான் கடமையாக்கப்பட்டுச்சு மிஹ்ராஜில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்து பலவீனமானவர்கள் என்று மூசா நபி சொல்ல கேட்டு திரும்ப திரும்ப போய் போய் போய் 5 ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, 5 தான், ஆனால் 50க்கு நன்மை இருக்குங்கிறாங்க. 5 தான் இந்த மக்களுக்கு தொழுக கடமை, நன்மை மட்டும் 50 வக்து தொழுக, அதாவது 1க்கு 10 மடங்கு தான் நன்மையே ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கே 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த 10 மடங்குலேருந்து அதிகமாக்குறான் அல்லாஹ். அப்போ இந்த

எழுதப்பட்டது. பாவமே செஞ்சிட்டாண்டா ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்பட்டது. எப்படி அல்லாஹ் தஆலா தாராண்டு நன்மை செஞ்சாலே பத்துலேருந்து எழுநூறு, பாவம் செஞ்சால் ஒரே ஒரு பாவம். நினைச்சதுக்கு இப்போ நன்மை பாவத்து நன்மையே, பாவத்தை நினைச்சதுக்கெல்லாம் கிடையாது, நினைச்சதுக்கெல்லாம் எழுதுறது இல்லை. அப்போ ஒரு மனிதன்ற வாழ்க்கையில் சரியா அல்லாஹ் இப்போ நமக்கு காட்டுற அந்த கருணைப்படி பார்த்தா நன்மை தான் நிறைஞ்சிருக்கணும், பாவம் குறைஞ்சிருக்கணும். அதுக்குள்ள அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்கிறான், ஒரு நன்மை செய்ய செய்ய ஒரு பாவம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உலு செய்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உலு செய்யும் போது கையை கழுவுறீங்க, இந்த கையை கழுவும் போது அதனால் வடிகிற தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கையால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. முகத்தை கழுவுறோம், கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. காலை கழுவுறீங்க, காலால் செஞ்ச பாவம் கழுவப்படுது. உலு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடந்து போகிறீங்க, வீட்டில் உலு செஞ்சுட்டு போகிறீங்க, அல்லது பள்ளியில் உலு செஞ்சுட்டு தொழுகைக்கு நடக்கிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் அழியுது, ஒரு அந்தஸ்து உயருது. அப்போ நன்மை தான் அதிகம், கொஞ்சம்தான் பாவம். அந்த பாவமும் ஒரு நன்மை செய்ய அழுதிது. நீங்கள் தௌபா செய்யாமல் சிறு பாவங்கள் தொழுதுட்டு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, கடல் நுறைய அளவுக்கு உங்களுடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுறேங்கிறான், கடல் நுறைய அளவுக்கு. அப்போ அல்லாஹ் பாவத்தை எப்படி மன்னிக்கிறான் பாருங்க, எவ்வளவு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்த வகுத்து தொழுகையாக காத்திருக்கோம், மகரியை தொழுகிட்டு எஷா வரைக்கும் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம அல்லாட மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு வர நன்மை. அல்லாட அருள் இறங்குது, அல்லாட ஒரு அமைதி நமக்கு உள்ளத்தில் இறங்குது. மலக்குமார்கள் ரெக்கை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பற்றி அல்லாவிடத்தில் மலக்குமார்கள் பேசுவாங்க, உன்னுடைய பள்ளி வாசலில் ஒரு பள்ளியில், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்கள் ஒன்று கூடி உன்னுடைய மார்க்கத்தை பேசி உன்னுடைய குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், தெரிந்துக்கிட்டே கேட்பான். அவங்க என்ன கண்டிக்கிறாங்களா? இல்லை, கண்டிருந்தா எப்படி செய்வாங்க, காணாமலே இப்படி என்ன, கண்டிருந்தா எப்படி செய்வாங்கன்னு அல்லாஹ் பெருமையாக பேசுவான் அந்த மனுஷனை பற்றி மலக்குமார்கள்ட்ட. திரும்ப அல்லாஹ்வுத்தாலா கேட்பானா, அவங்க எதை வந்து கேட்குறாங்க, சொர்க்கத்தை கேட்குறாங்க. யா அல்லாஹ் சொர்க்கத்தை கண்டிருக்காங்களா? இல்லை, கண்டா எப்படி கேட்பாங்க? அப்போ எதை பயப்படுறாங்க, நரகத்தை பயப்படுறாங்க. கண்டிருக்காங்களா? இல்லையே. அப்போ கண்டா எப்படி பயப்படுவாங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த அடியார்களுக்கு நான் நரகத்தை ஹராமாக்கி விட்டேன், அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டேன், நீங்கள் சாட்சிகள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லணும் இந்த சபைக்கு. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, ஒரு ஒக்த தொழுத தொழுதுட்டு அடுத்த ஒக்துக்கு சும்மா பயான் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பள்ளியில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திக்ர செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, இல்லாட்டி சும்மா தூங்கிக்கிட்டு இருங்க. ஒரு தொழுகை முடித்து விட்டு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் காத்துக்கிருக்கும் காலமெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ்வுத்தாலா நியமிச்சிட்டான் உங்களுக்காக, அவர்கள் மகபிரத்துக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடியாலாம், இவருக்கு அருள் செஞ்சிடியாலான்னு மலக்குமார்கள் துவா கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கருணைங்கிறது இப்படி என்ன செய்யுது, இன்னும் நிறையவே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஹதீதுகளை எடுத்தாலும் ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாலும் அல்லாஹ் கருணை பாருங்கள். இந்த சில உலமாக்களுடைய சில தவறும் இருக்கு என்னண்டா, பயானில் நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, தண்டனையை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே பேசாமல் பேத்துருவாங்க. அதிலே கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யும், பிரச்சனையாகி குழம்பிடும். ஆனால் உண்மையாக பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தை பற்றி தண்டனையை பற்றி சொன்னால் கடைசியாக சொல்லுவான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குது அப்படின்னு. அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன செய்வான், தௌபா செய்து மீண்டவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். இல்லை இல்லதீன ஆமனு வஆமிலு ஸாலிஹாத் அப்படிம்பான். தர நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு இது அவர்களுக்குரிய தண்டனை, ஆனால் மூமின்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு, அரியாசனங்களில் அமர்ந்திருப்பார்கள், அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனசு கேட்பதெல்லாம் அங்கு கிடைக்கும். அல்லாஹ் அதை சொல்வான். அப்போ ஒரு ஒரு அல்லாட கருணையை சொல்ல மறந்துடக்கூடாது. ஒருத்தன் திருந்துறதுக்கு பாருங்கள், அவர் வந்து அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நீ தௌபா செஞ்சா நீ இஸ்லாத்தை தழுவுறியா, அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்போ அந்த அல்லாட கருணைங்கிறது ஒரு மனிதனை தவறு செய்ய தூண்டாது. நம்ம தவறாக நினைக்கிறோம், இதை சிலதெல்லாம் இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அப்படியே விட்டுருவான்,

0: ஏன் அல்லாஹ்வும் சொல்லக்கூட ரசூலுல்லாஹ்வும் சொல்லக்கூட நம்ம என்ன நம்முடைய மூளையை மார்க்கத்துக்குள்ள பயன்படுத்துறது, நம்ம என்ன செய்யணும், அதை சொல்ற விதத்தில் சொல்லணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் சொர்க்கம் வாங்க தெரியாது அவனுக்குன்னு கேட்கணும். இப்படிப்பட்ட இரட்சகனிடம் பாருங்க, என்ன ரமலானை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கும், இது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு கருணை. என்ன நம்ம இப்படி இருக்கிறோம், நான் அடுத்த வருஷம் நான் வந்துட்டு ரமலான் வந்துட்டு, இந்த ரமலானை பற்றி இவ்வளோ ஹதீதுகள், இதை வந்து ரமலான் மாதம் வந்து விட்டால் உல்கத் அபுவாபுன்னார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒஃபுத்திஹத் அபுவாபுல் ஜென்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும் இல்லையா. அதே மாதிரி ஒகுல்லிகத்தி ஷயாத்தீன், ஷைத்தான் ஒ சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவார்கள் அப்படி என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யார் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். தக்கத்தமின் தன்பி, எல்லா முந்தின எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும். யார் இந்த ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாரோ அவருக்கு முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியத்தை இந்த மாதத்தில் கொடுக்குறான், அவ்வளோ பெரிய. அப்போ நமக்கு வருஷா வருஷம் ஒரு ஒரு ஒரு பாவத்தை கழுவி அல்லாவை நெருங்குற ஒரு கருணை அல்லாஹ்வுத்தால அப்படியே கையை நீட்டி தாரான். அதில் வந்து ஒரு இரவு சொல்கிறான், ஒரு இரவு லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் அந்த நாள். அந்த ஒரு நாள் நம்ம நின்று வணங்கினா, அந்த ஒரு நாள் நாங்கள் குர்ஆன் ஓதினா, அந்த ஒரு நாள் நாங்கள் தர்மம் செஞ்சா, ஆயிரம் மாதங்கள் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிடும், அதை விட கூட கிடைக்கும்டா. 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும், 83 வருஷம் உசிரோடு இருந்தாலும் 83 வருஷம் அமல் செய்ய மாட்டோம் நம்ம. அதில் நமக்கு சிறுபிராயம் கழியும், நோய்க்கு கழியும், பாயில் கிடந்தது கழியும், தூக்கத்து கழியும், சாப்பிட்டது கழியும், அடுத்தாக்களோட பேசிக்கிட்டு இருந்தது கழியும், தொழில் ஓடினது கழியும், கடைசியில் 83 வருஷம் உசுரோடி இருந்தால் கூட நாம் அமல் செஞ்சதை கூட்டி கழித்து பார்த்தா 1 வருஷமும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இரவு அமல் செஞ்சால் 83 வருடம் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும். நான் கேட்கேன், நமக்கு ஒரு 10 வருஷம் ரமலான் கிடைச்சா, 10 வருஷம் ரமலான் கிடைச்சா 830 ஆண்டுகள் அமல் செஞ்ச நன்மை கிடைக்கும் ஃபுல்லாக, இரவு பகலாக வேலை தூக்கம் உண்டும் இல்லாமல். இதை விட ஒரு சிறந்த ஒரு அருளை பார்க்க முடியுமா? இந்த ரமலான் வந்துட்டு இருக்கு, அதுலேயாலும் நாம் அல்லாவை நெருங்குவோம், பாவத்தை கையிடுவோம், தவற விடுவோம், அல்லா கிட்ட நெருங்குவோம் என்ற எண்ணம் விரலாட்டி இவனுக்கு நரகம் சரியா போலையா சிந்திச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஒரு திறந்த ஒரு ஒரு கருணையாளனுக்கிட்ட வாங்க தெரியாதவனுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன நம்மளே பார்க்குறோம். ஒரு நல்லொரு பொஸ்ஸிக்கிட்ட வேலை செய்த ஒருத்தர் உருப்படாமல் இருக்கானண்டா செல்வோண்டே, உன் சம்பளம் என்ன, உனக்கு அந்த ஆள் தந்த ஸ்பெஷலிட்டிகள் என்ன, நீ என்ன எல்லாம், உனக்கு என்னடா குறை, உனக்கு வாழ தெரியாதடா, அவனுக்கிட்ட உனக்கு உழைக்க தெரியாதடா என்று நம்ம கேட்போமா இல்லையா? இவ்வளவு கருணையுள்ள ரஹ்மானுக்கிட்ட, இவ்வளவு அருள் செய்கிற அல்லா கிட்ட இருந்து சொர்க்கம் வாங்க தெரியலாட்டி அவன் எப்படிப்பட்டவன்? நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்களே, அல்லாஹ் ஒருத்தன் ஒருவன் நாசமாகட்டும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்ன, யார் யார் ரசூலல்லா என்ன சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்தும் நரகத்தில் இருந்தவன் தப்பில்லாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான ஒரு தாய் தகப்பன் இருந்து சொர்க்கம் போகலாட்டி அவன் நாசமாகட்டும். ஒரு தாய் தகப்பன், வயசான தாய் தகப்பன் இருந்தால் அதுக்கே சீர் செஞ்சால் சொர்க்கம் போய்த்திடலாமே அப்பா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கருணை அல்லாஹ்வுத்தாலா வச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த கருணையை வாங்க தெரியாதவன். இன்னல் இன்சான ரப்பி இலக்கணும், நிச்சயமாக இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனிடம் நன்றி கட்டவனாக இருக்கிறாங்கிறதானே. நமக்கு அல்லாஹ் என்ன குறை வச்சான், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருளை செஞ்சிருக்கிறான், ஆகப்பெரிய அருள் நமக்கு ஈமான் கிடைச்சது, நம்ம கலிமா சொல்லிக்கிறோம், நம்ம தேடினோமா, யுத்தம் செஞ்சோமா, ஓடினோமா, தேடி படித்தோமா, ஆய்வு செஞ்சோமா. ஒரு சிலர் நம்ம இஸ்லாத்துக்கு வந்திருப்போம், ஒரு சிலர் நம்ம பிறக்கும் போதே முஸ்லீம் ஆயிருப்போம், நமக்கு அல்லாவை நம்புகிற அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, இல்லாட்டி நம்மளோட நிலைமை என்ன. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய அருள் இஸ்லாம் தான், ஈமான் தான். வானத்தை முற்று அளவுக்கு தங்க பாலங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்காது, உடுக்க உடுப்பில்லாட்டி ஈமான் இருந்தால் அதை வச்சு சொர்க்கம் கிடைக்கும். இதுதான் யதார்த்தம். இந்த மறுமைக்காக சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு சொத்து நம்மகிட்ட கிடைச்சிட்டு அது கலிமா. அதான் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை தராசின் ஒரு தட்டிலேயும் ஏழு வானம் பூமி அதில் உள்ளது எல்லாத்தையும் மறுதட்டில் வைத்தாலும் இந்த கலிமா கதிக்கும் என்றால் அந்த கலிமாவோட பொறுமதி அதுதான். இன்றைக்கு பில்கேஜோ அல்லது ஒலன்மாஸ்கோ கலிமா சொல்லாமல் மௌத்தானா சொர்க்கம் போகலாமா? அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கு ஒலன்மாஸ்க மாதிரி ஆயிரம் பேரை உண்டு சேர்த்து ஒரு ஆளுக்கு கொடுத்து அவர் சொர்க்கம் போகலாமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஒரு பிச்சை எடுக்கிறவன் கலிமாவோட இருந்தால் சொர்க்கம் போவான். ஏண்டா அங்கே இருக்கிற பொறுமதியான கலிமா அங்கே இல்லை, மற்ற இடத்துல இல்லை. ஆக பெரிய ஈமான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த ஈமானை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் சொல்கிறேன், நம்ம பயம் படித்தேன் பயவிடுபடலை என்ன தொழுவுரு? நான் ஏலவல் படித்தேன் யூனிவர்சிட்டி கிடைக்கல தொழுகையா? இவருக்கு என்ன தொழுவுரு? எனக்கு ஒழுங்கான வீடு இல்லை, எனக்கு வாகனம் இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பருவு இருக்கு, எனக்கு முடி இல்லை, எனக்கு மொட்டை, எனக்கு அசிங்கம், எனக்கு கட்டை, இப்படியெல்லாம் நம்ம காரணம் சொல்லுவோமே. சுபஹானல்லாஹ், நமக்கு ஈமான் இருக்கே வைப்பான். நமக்கு அழகு அந்தஸ்து பட்டம் பதவி சொத்து சுகம் எல்லாம் இருந்து ஈமான் மட்டும் இல்லாட்டி நம்மளை விட கைசேதமான ஒருத்தர் இருப்பாரா? அப்போ அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கிறான், சிந்திச்சுப்பார், உனக்கு எவ்வளவு அருள் தந்திருக்கிறான். அப்போ அல்லாவை தொழுகிறதுக்கு நம்மளால் முடியலாட்டி நம்ம எப்படி சொர்க்கம் போகிறேன்? அப்போ தொழாதவன் நரகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு உண்மை. நம்ம என்ன யோசிக்க வேண்டாம், துளாட்டி நரகம், அல்லாஹ் கொடுமைக்காரனாப்பா, இவ்வளவு தந்த அல்லாஹ், இவ்வளவு செஞ்ச அல்லாஹ், இவ்வளவு மன்னிப்பு, இவ்வளவு சொர்க்கம், இவ்வளவு பிரம்மாண்டம், உனக்கு இதை அடைய ஏலாட்டி நாம் அவனை என்ன சொல்லுவோம்? இது கூட செஞ்சுட்டு ஏலாட்டி என்ன செய்வோம்? நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆக கடைச சொர்க்கம் போகிறானே அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் எனக்கு தெரியும் மாட்டாங்க. ஆக கடைசியாக சொர்க்கம் போகிறவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும்ன்ற எனக்கு தெரியும். அதை சொல்லும்போது சொன்னாங்க, மூசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் துவா கேட்டார்கள், யா அல்லா சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லா. அப்போ அல்லாஹால சொல்லாங்க, கேள்வி எனக்கு கேட்டு முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போய், நரகத்துக்கு போகிறவங்கெல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லாஹ் சில அருள் செய்வான். அது புகாரியிலையும் பெறுது அந்த ஹதீஸ். அல்லாஹ் அருள் செய்வான், என்ன அருள் செய்வான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போன மூமின்களுக்கு இன்னொரு கண்ணியம் கொடுப்பார், உங்களுக்கு இந்த நரகத்தில் போய் ஈமான் கடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் உள்ளவர்களை கூட்டிட்டு வர்றதுக்கு அனுமதி போங்கன்றுவான். நரக நெருப்பு மூமின்களை தீண்டாது. அல்லாஹ் அந்த இப்ராஹிம் நபிக்கு நெருப்பை குளுமையாக சின்ன மாதிரி சொல்லி விட்ருவான், அவங்க போய் கொஞ்சம் பேர் எடுத்துக்கு வந்துடுவாங்க, இன்னொரு தடவைப்பா இன்னொரு தடவை எடுத்துக்கிறாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க, இன்னொரு தடவை எடுப்பாங்க. அதான் நல்லடியார்களுடைய ஷஃபாத்துங்கிறது அதுதான். நல்லடியார்கள் மகான்களுடைய ஷஃபாத்துன்றா நரகத்தில் இருக்கிறார்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத் அது இணை வைக்காதவர்கள். கலிமா சொல்லியிருக்காங்க, ஆனால் சில சில பாவங்களுக்காக உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்முட ஆக்கள் துவா கேட்குற யா அல்லாஹ் நல்லடியார்களுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாண்ட அந்த துவா அப்படி கேட்கக்கூடாது. நல்லாடியார்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா என்ன அர்த்தம்? எங்களை ஃபஸ்ட்டு நரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவங்களுடைய ஷபாத்த தாயா அல்லாண்டா தாங்கையிலும் அந்த நெருப்பே அப்படி கேட்கக்கூடாது. ஷபாத்து செய்கிற பாக்கியத்தை தாயா அல்லாண்டான் கேட்கணும். நரகத்தில் இருக்கிறவர்களையும் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாண்டா இப்படி எல்லாம் எடுப்பான், எடுத்து அதில் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசி அல்லாஹ் தஆலா உங்களோட பங்குக்கு எடுத்துகிட்டு இல்லை என்ன பங்குக்கு கொஞ்சம் எடுக்கிறேன் அல்லாவே கொஞ்சம் பேரை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். இதில் ஆக கடைசியாக ஒருத்தர் நரகத்திலேருந்து வருவார், அவருக்கு போகிற ஒருத்தரும் இல்லை, அவர் தான் கடைசி ஆள். முஸ்லீமில் வர ஒரு ஹதீஸில் வருது, அவர் அல்லாஹ் என்று சொன்னதை தவிர வேற நன்மை செய்யலையாம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் அது நரகத்திலேருந்து வர நாம நினைச்சிடப்படா, அப்போ எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே அப்படின்ட்டு, எப்படியோ சொர்க்கம் பெய்திடலாமே நினைக்கமே நரகத்தில் இருந்துடலாமா நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு ஆளுக்கு நெருப்பு பிடித்ததும் அணைச்சதுமாக இருந்தவர் எப்படி இருப்பார் சிந்திச்சு பாருங்க. நெருப்பு பிடித்ததும் ஒரு ஒரு 3 செகண்ட், நெருப்பு பிடித்ததும் பாஞ்சி வச்சுட்டு போத்தினதும் அவர் என்ன பாடுபாடுவார்? இந்த உலகத்து நெருப்பு 1 செகண்ட் பிடித்தவருக்கு வாழை ஏலாட்டி நரக நெருப்பில் இருந்து ஒரு காலத்தில் சொர்க்கம் பாடுறத கனவு காணப்படாது, ஒரு நாள் நினைச்சும் பாத்திரப்படாது. அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தை விட்டு நம்மளை தூரமாக்கணும். அல்லாஹ் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் நோன்பு வைப்பாராக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்துக்காக போகும்போது சரியான கஷ்டமான ஒரு நிலைமை. அதுலேயே ஒருத்தன் அல்லாஹுக்காக நோன்பு வச்சால் அபுஅத அல்லாஹு வஜுஹு சபீன ஹரீஃபா மினன்னார், அவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் நடக்கும் தூரத்துக்கு தள்ளி வச்சிருவானா. அப்போ அல்லாஹ் கொடுக்குற பாக்கியம் என்னென்ன, அந்த மூமின்களுக்கு நரகத்தை விட்டு தள்ளி வைக்கிறது, பக்கத்தில் நின்றாலே சூடு. அப்போ அப்படிப்பட்ட நரகத்தில் போய் வந்துடலாமன்ற ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. சரி, அல்லாஹ் என்ன சொல்லான்டா, அந்த நரகத்துக்கு போகிறவனா அப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான் அவன். அவன் கடைசியால் அவன் தான் வருவான், நடக்க முடியாமல் தவண்டு தவண்டு வருவான், ஆளே கருத்து போய் வருவான். அப்படியே மாவுல் ஹயாத் அப்படிங்கிற ஒரு ஜீவ நீர், அப்படியே ஒரு நீர் குட்டை, அதில் வந்து அல்லாஹ் இறங்க சொல்லுவான். அதில் இறங்கி குளித்தோன்னா அவர் அப்படியே வெள்ளையாகி வெளியே வந்துடுவார். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதே போது ஹுலில் சென்னா, அப்படியே போய் சொர்க்கம் இருக்குது, போய் நுள்ள நுழைஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ். இவர் அப்படி போவார், அவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பார். எல்லாமே ஆக்களுக்கு கொடுத்த சொர்க்கமாகத்தான் அவருக்கு தென்பட வைப்பான் அல்லாஹ். அவருக்கு அப்படி அல்லாஹ் காட்டுவான், அல்லாஹ் ரப்பே வஜதுஹா மல்லா, எல்லாமே நிரம்பி இருக்குது, எனக்கு இடம் இல்லையேன்னா அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதே போது குளிச்சுனா இருக்கே போ அப்படின்றான். திரும்பவும் போவான், திரும்பவும் அப்படி தான் அவருக்கு காட்டப்படும். திரும்பவும் அல்லாஹ் கிட்ட சொல்லி 3 தடவையும் வந்தது பிறகு அல்லாஹ் கேட்பான், இப்போ சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளோ இடம் தேவை? சொர்க்கமெல்லாம் நிரம்பிருக்கி நிரம்பிருக்கிறிய, சொர்க்கத்தில் உலகத்து அளவுக்கு இடம் இருந்தால் போதுமாங்கிறான். அல்லாஹ் நம்ம வந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு கடைசியாக நான் என்னப்பா ஒரு 10 ரூபா இருந்தால் போதுமான்னு தான் கேட்போம். நம்மளோட வசதிக்கு அதான் பெரிய காட்சி, இல்லாட்டி நாம ஒரு 100 ரூபா வரைக்கும் போதுமா என்ன, நீ கடுமையாக தான் கேட்டுக்கு நிற்காய், அவன் பசிக்கு காய்ச்சி இல்லைங்காய், ஒரு 100 ரூபா இருந்தால் போதுமான்றோம். திக்கிட்டு தடுமாறி இடம் இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் வசதி இல்லாமல் வரவனுக்கு அப்போ அப்படி ஒரு சின்ன ரூம் தான் இறுக்கி படுக்கணும், அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறோம் நாம. இவன் நரகத்திலேருந்து வாரவன், வாரவனுக்கு அல்லாஹ் தஆலா கப்பா சொர்க்கத்தில் உலக அளவுக்கு ஒரு இடம் இருந்தால் போதுமா? உலகம் என்ன, நம்ம ஊரையே நம்ம இன்னும் சுற்றி பார்க்காம இருப்போம். இந்த இலங்கைங்கிறது உலக படத்தில் சின்னோண்ட தெரியுது, உலகத்தில் நிலத்தை விட நீர் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நிலமே ஒத்துன நாடுகள், நம்ம தெரியாத நாடுகள் எல்லாம் இருக்குது, எத்தனையோ இடங்களில் வந்து மனுஷன் குடியேறாத இடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ உலக அளவு உனக்கு சொர்க்கத்தில் இடம் போதுமா அப்படி எனக்கு ஒன்றும் போகும் ரப்பேன்றான். அல்லாஹு தஆலா சொல்வான், லக்க மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக மிதுலுஹா உலக ஆஷரத்து அன்சாலியா, இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று எங்க அவன் ஆச்சரியப்பட்டுட்டு போவான். 10 மடங்கு இடம் இருக்கு எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஆக கடைசி சொர்க்கம் அது, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக கிடைக்கிறவருக்கு 10 மடங்கு சொர்க்கம் அல்லா எடுத்துக்கொண்டான். இவன் நினைச்சுக்குவா அல்லா கிண்டல் பண்றான், இவன் நினைச்சுக்குவா அல்லா கிண்டல் பண்றான். அவன் சொல்லுவானா, யாரா நீ என்ற எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னை வச்சு சிரிப்பு என்னை வச்சு நகைச்சுவை பேசாத, சிரிக்காதே அல்லா என்று இந்த மனிதன் சொல்வான் அப்படி என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல்லு தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய கருணையை சொல்லப்படுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவ்வளவு கருணையுள்ளது, இவ்வளவு பெரிய கருணையுள்ள ரஹ்மான, அந்த அல்லாவை நம்பி ஈமான் கொண்டு சொர்க்கம் போக தெரியாட்டி அவன் எப்படிப்பட்ட மனுஷன் சிந்திச்சுப்பார். இவ்வளவு இரக்கமுள்ளவன், இவ்வளவு மன்னிக்கக்கூடியவனை ஈமான் கொண்டு அவனுக்கிட்ட சொர்க்கம் வாங்க ஏலாட்டி நாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்போம். அப்போ அதிகமானவர்கள் நரகம் போகிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி, எவ்வளோ பெரிய அநீதி செய்யக்கூடியவன் அந்த மனுஷன் இருப்பான் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ஒரு கொட்டுமக்காரனாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னால், இஸ்லாத்தை தழுவினால், அல்லாவிடத்தில் கையேந்தினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்றால் இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ற எந்த அளவுக்கு என்று சொன்னால், இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதர் ரகசிய விசாரணை பற்றி உங்களிடம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குறார். ரகசிய விசாரணை அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆ சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுமையில் எல்லா மக்கள் முன்னாடியும் அல்லாஹ் கேளு எனக்கு கேட்பான், அதில் ஒரு மனுஷனை அல்லாஹ் தஆலா அப்படியே தனியாக எடுத்து மற்றவர்கள் தெரியாத அளவுக்கு ஒரு திரையை போட்டுருவானா, என்ன கேட்குறாருன்றே தெரியாது, திரையை போட்டுருவான். திரையை போட்டுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்பான், நீ இப்படி ஒரு பாவம் செஞ்சியே, ஆ யாரோ சொல்லலாம், இப்படி ஒரு பாவம் செஞ்சு அதனப்த கதா அதனப்த கதா அதனப்த கதா இப்படி செஞ்ச இதை செஞ்ச அதை செஞ்ச இதை செஞ்சோன்னு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு ஆம் ரப்பு என்று சொல்லி அவன் நினைப்பான், நாம் இனி வெற்றி பெற மாட்டோம். இதையெல்லாம் எல்லாம் நினப்பு வச்சுட்டு கேட்கான், நாம் வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு அவன் நினைப்பான். அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த பாவத்தை எல்லாம் உலகத்திலும் உனக்கு நான் மறைத்தேன், இந்த மறுமையிலும் நான் உனக்கு மன்னிக்கிறேன், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்லுவான், உனக்கு சொர்க்கம் போன்று சொல்வான். இன்னொரு ஹதீஸில் வருது, அவன் போகும்போது திரும்பி திரும்பி பார்ப்பானாம், அல்லாஹ் கேட்பான் என்ன பார்க்குறேன்னு. நீ கேட்காத சில பாவம் இருக்கு, நீ கேட்டதை விட பெரிய பாவம், அதை நீ கேட்டுருவியோன்னு பயமாக இருக்குதம்மா, எல்லாம் மன்னிச்சிட்டம் போன்றுவான் அல்லாஹ். ஏ, இந்த உலகத்தில் அடுத்தவன் குறையை நீ மறைத்தால் உன்னுடைய குறையை நான் உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த உலகத்தில் இன்னொருத்தனை குறையை மறைச்சா நான் உன்னுடைய குறையை எந்த உலகத்திலையும் மறைச்சி மறுமையிலையும் மறைப்பேன். அல்லாஹ் நாம் செஞ்ச சில தவறுகளை இந்த உலகத்திலையும் தெரியாமல் மறைச்சி நமக்கு தௌபா செய்கிற மனசை தருவான், நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ் மறுமையிலேயும் மறைப்பான். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மான் அல்லாஹ், மன்னித்து மறைச்சி சொர்க்கம் தாரதன். அவ்வளோ பெரிய கிருபையுள்ள ரஹ்மானுடைய கருணை இறக்கம் விசாலித்திருக்கிறது. அதை அடையக்கூடிய மாதம் நேரே நான் வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ரமலான் மாதம் வருது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அல்லாவை நெருங்கி அல்லாவுடைய கருணையை நமக்காக்கி முடியுமான அளவுக்கு நாம் குர்ஆன ஓதி தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்தான் நின்று வணங்குவோம், அதில் அல்லாஹ் நமக்கு ரொம்ப பெரிய கருணையை தருவான். ஏண்டா இன்னொரு வருஷம் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ரமலானில் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய கருணைகளை எடுக்கக்கூடியவனாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லீம் வானொலி.
3: You are listening to
1: Muslim Vanuli. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன்.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com, வாட்ஸ்அப் 0794-777-1616-0.
1: முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தின்
0: தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanali.com.
2: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن اذا شئت سهلا. اللهم آت نفسي تقواها وزكها انت خير من زكاها انت وليها مولاها. يا حي يا قيوم برحمتك استغيث اصلح شاني ولا تكلنا نفسي طرفة عين. يلا بقولم الله وكوريتا غتماغا அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாவை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், தோழர்கள் மீதும், தாபின் தப தாபின் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்ம மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும், அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132வது வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நபியே, நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கூறுகின்றார். வல்லாஹு அக்பர் தக்வா,
4: அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், முடிவான நன்மை யாருக்கு? இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றான். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகையை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது, இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிற்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிற்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதனாக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வரார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீதான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், உணவு தேவையில்லை, உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு, பொருளாதாரத்தில் தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க, தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம துருவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்த அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாமல் போகிறதும், பாலிகால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன் நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டு காணாமல் இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிசக் எப்படி வரும் சொல்லுங்க? அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில்? அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும் பாருங்க. இப்ராஹிம் அலி இஸ்லாம், ஹாஜர் அலி இஸ்லாம, அந்த நம்ருத் மன்ன, சாரி ஹாஜர் அலி இஸ்லாம அந்த அநியாயக்கார மன்ன எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்துக்க கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு? இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான் ஆனா அவங்கள தொட முடியல, அவன் குடிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா குடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க? போனாங்களா? சண்டை இட்டாங்களா? போராட்டம் பண்ணாங்களா? ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? எதுவுமே செய்யலையே இப்ராஹிம் அலி இஸ்லாம், கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதுதான் சொல்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க எங்க போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்க இருந்துட்டு நம்மளோட ரூ, நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா அய்யுஹல் லதீனா ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு, தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள் இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க் கம்மியா வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம், பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்த கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது மூணு ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது ஆறு ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால் பாலை கொடுக்குறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது, தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்கிறாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
3: இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது. சலுகை கிடையாதுனா இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்கள். இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு? தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹோட பயம் இல்லை, அல்லாஹோட இறையச்சம் இல்லை, அல்லாஹோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோட இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள்? இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது. 28 அத்தின வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க? அத்தின வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாமல் இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன்? தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காகவே அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத், இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன? சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைதான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம்? தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள், என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது? நம்மள மாதிரியா டைல்ஸ் மார்பல்ஸ் பாய போட்டு ஃபேர போட்டு இருந்ததா? தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு, மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தியில ஒட்டிக்கும்,
4: மண்ணு கல்லு அவங்க நெத்தில குத்திக்கோ. நம்ம பள்ளியும் எப்படி அல்லாஹு தா ஹதீஸ் இப்படிதான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலயோ அதே போல வீடு கட்டப்படும், ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீட எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து அய்னு ஃபி ஸல, எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து, ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்க சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுவக்கூடியவன் முஸ்லீம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க, முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு, நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மட்டும் கொஞ்சம் மாற்றவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அவனை மூணு நாள் சிறப்புடிங்க, அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க, வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட. சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க, முஸ்லீம்லயும் வருது புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன, அதற்குரிய நேரத்தில் தொழுகிறது. நம்ம ஃபஜரை தொழுதுருப்போம், என்ன நம்ம ஃபஜரை எப்போ தொழுதுருப்போம், எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுகிறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுகுமோ அதர் ஃபஜர் தொழுக. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா, அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனாவில் சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா, ஆதாரம் போதுமா, ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும் சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுல தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது, போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அஸ்ரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமருக்கு அழிவுதா, உமரோட கதை முடிஞ்சிருச்சு, உமருக்கு நாசம் ஆயிட்டா, உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்த் முடிஞ்சிச்சு, மக்ரிப் வக்த் முடிஞ்சு, நான் கதா செஞ்சுட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹு தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னா, நெருப்பால நிறைக்கட்டும் ஃபுல் பண்ணட்டும் அப்படின்னா, அல்லாஹு அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை தாமதமாக தொழுவதற்காக சபித்தார்கள். தொழுகையை விட்டால், தொழுகையை விட்டால் ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகையை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க். தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது, என்னது சொன்னாங்க? தொழுகை விடுறது குஃபுர்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திர கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலைநாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகையை நிலைநாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல், குசு குசு இல்லாமல் தொழுகாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை, நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீண் அடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்போ கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் தான், நீங்க போய் செக் பண்ணுங்க, 3 வருஷம் முன்னாடி, முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வசப்பி தக்தாமக்கும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவியை எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தௌஹீதுல உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வோட மார்க்கத்தை, ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்குது, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹு தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வோட இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீ தான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க, அப்படின்னு சரி. அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குஷுனா என்ன தெரியுமா, ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன, தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலா அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூலி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குஷு குஷு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா, நம்மளோட தொழுகையில் இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில் நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறாது, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் என்ன, அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்கதான் இருக்கும் இபாதை செய்து பெருமை. கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு, இத முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனா நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேற யாரும் கிடையாது, நான் தான் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய வேற யாரும் பயப்படக்கூடிய. பெருமை அடிக்கிறது இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையே இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துவா. யா அல்லாஹ் என்ன தொழுகை, எனது குடும்பத்தார் எனது பிள்ளைகளை தொழுகை சொல்லு, தொழுகை என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்ளியா அல்லா, இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும்மா ஆயினி அலா அதிக்ரிக்கோ ஷுக்ரிக்கோ ஹுஸ்னி இபாதத்துக்கு, தொழுகையே இபாதத் தாங்க. நமக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறப்பா, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறப்பா, ஷைத்தானுக்கு அல்லாஹு தாலா சுஜூது செய்ய, அல்லாஹு தாலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான், அவன் சுஜூது செய்யலை. இப்னு ஆதம் யார், நம்ம நம்ம சுஜூதுக்கு போனால் ஷைத்தா அழுகுறானா, தலையில் அடித்து அடித்து அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம். இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கு. அல்லாஹு தாலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதலில் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
5: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
6: மிஸ்ருக்குள்ள போகக்குள்ள மிஸ்ர் நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிஸ்ர் நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்தில் இருந்து இராக்கில் இருந்து மிஸ்ருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரு பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது. இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்க ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா. இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்று சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பெண்மணிய அந்த அரசை சந்திக்கிறான், அந்த அரசன் கிட்டமாகிறான், அன்பான தாயே, அன்பான சகோதரியே, அந்த பெண் கேட்ட துவா புகாரி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறாள், அம்மை யுஜீபுல் முதுத்தர், அம்மை யுஜீபுல் முதுத்தர். திக்கட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு யார் உதவி செய்வாரு? அந்த பெண் கஷ்டப்படுகிறாள், அவ சொல்றா அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை என்னுடைய உடம்பை என்னுடைய கற்பை என்னுடைய உடம்பை

0: சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக்க வ பி ரசூலிக்க வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன். யா அல்லாஹ், என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தியாகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல. மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டது. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பேய்ட்டு வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சிட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃப்ல இன்னும் ஒன்று இருக்கிறது. நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. வனுஃபிஹ பிஸ்ஸூர் ஃபைதாஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன் காலூ யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா ஹாதா வனுஃபிஹ பிஸ்ஸூர் فصائق من في السماوات ومن في الارض ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون واشرقت الارض بنور ر... الله قرانல சொல்லுகிறான், சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாஸுல் யௌம ஐயுல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படலை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க, ஒரு கட்டத்தில் வருவாங்க. இப்ராஹிம் அலை
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அவர்கள் ஏவினார்கள், அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள், நபி அவர்களுடைய கால் பாதங்களில் இருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு. இப்படியான ஒரு கவலையான சூழலில் தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹலரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி, அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுகிற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரு அல் குர்ஆனு ஃபஸ்தமியு லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், மாஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைன், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். ஒன்று பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாடல பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு, எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள். அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன் எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது? இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கு முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவர் நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமாங்கொள்ளுங்க. யஹ்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயிஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பார். இது யார் சொன்னது? ஜின்கள் ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான குருவான இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி இது இந்த இந்த இந்த ஆயத்துக்கள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இல ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும். நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காபிர்கள் என்றதுக்காக. இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் இரண்டு இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது. தக்கலைன், இரண்டு இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல சொல்கிறான், فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ, உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. அப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஐயா அலா இரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து? மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது? இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின் எஸ்ஸமி குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி நாங்கள் திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் உதயத்தை கேட்டாங்க அப்படி என்றும் சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல ஜின்கள் கேட்டார்கள் எனக்கு வகி வந்திருக்குது நபி அவங்க சொல்றாங்க. அப்ப நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇ அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா வலைஸ லஹு மின் தூனிஹி அவ்லியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வ அன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா, நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாதென்றும் இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல் இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதற்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹனஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா? அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு, ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், குறை அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது.
3: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: கைகளம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்ல அறிவிக்கிறார், யாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கப்புறம் ஒன்றும் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைத் இப்னு ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தையம் இப்னு ஆதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முஹம்மதை முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசூது கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட க சுண்ணத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தையம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தையமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தையம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தையம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள், அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேணும் என்ற, நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷால்லா. அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷால்லா. எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மளை அது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
0: நேயர்கள், இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேயர்கள், கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
2: முஸ்லிம் வானொலி.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்ல போகிறேன்? மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும்? ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வின் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் என்னுடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் என்னுடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் எம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம், பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம், அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம், அதற்கு பிறகு குழந்தை பிறப்போம், அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் எம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமாவராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி, அவளும் நோய் படுக்கை. எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான், அப்போது உணர்வான் இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன், இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது? உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன், அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது? எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆப்பிள் போன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அது நிறுவனம், மிகப்பெரிய செல்வந்தர், உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர். அவர் மரணமாகக்கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும். சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும். அப்படியா இல்லையா? ஆப்பிள் வாட்ச் வாங்கினா அமெரிக்காவில் உள்ள டேட்டா காட்டும், இந்தியாவில் காட்டாது இல்ல? எல்லாம் ஒரே நேரம் தான். நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை இதுவும் என் உடல் அழகை மறைக்கும். மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை அதுவும் உடல் அழகை மறைக்கும். இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன், இவ்வளவு புகழை சேர்த்தேன், இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன். ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில், நான் சம்பாதித்த நிறுவனமோ என் தொழிலாளிகளோ என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை. இப்போது உணர்கிறேன் இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை. எல்லோரும் உணர்வார்கள், செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன், தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செல்வத்தை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய உறவுகள் போட்டியிடுவதை பார்க்கும் போது உணர்வான், இதற்காகவா நான் சம்பாதித்தேன் என்று. புகழையும் பட்டங்களையும் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் உணர்வான், இதற்காகவா நான் வாழ்ந்தேன் என்று. இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று. என்ன சொல்லுவார்கள், யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா, அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும் பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப் மாஸ் செய்யணும் பாங்க, டப் மாஷா அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா. இது குறிக்கோளா? நீ நடிகனாகுவதோ, உன் யூடியூப்ல உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப் மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால், உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக, ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். படி என்ன சொல்லவில்லை, நீ விளையாடாதே, படிக்காதே, நீ எதையும் செய்யாதே, எந்த குறிக்கோளோடும் வாழாதே, நீ வாழ் உன் வாழ்வு என்பது வீணானது, அப்படியே வாழ்ந்து மறைந்து விடு என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து, நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா, இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன், நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை, உன்னை உலகம் பின்பற்ற வேண்டும், நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. விளையாட்டா, முதலில் வா. படிப்பா, முதலில் வா. பொழுதுபோக்கா, முதலில் வா. தீனா, முதலில் வா. அழைப்பு பணியா, முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல, இது மற்றவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தானே படைத்தான். படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும், இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னகும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அதுபோல் தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது துவளாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாதே, நீ முன்னேறு, உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உரிப்பது யாருக்காக? மனிதனே உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக. நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது, அதை அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களைத்தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே அவலம் யதஃபக்கரு ஃபீ அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. வஜலின் முசம்மா, அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புத்தகத்தில் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ் மேலும் கேட்கிறார், அஃப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, மனிதா உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக, அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவனை எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக, அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் மரணப்படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்று நான்கு நாட்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றுகிறார்கள். அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரணப்படுக்கை மரணமாக கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்வின் பொழுது தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கி விட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள் உறவுகளா? 3 நாட்கள் அழுவார்களா? மனைவியாக இருந்தால் ஐதாவுடைய காலம் வரை என்னை நினைப்பாளா? அதற்கு பிறகு வயதிருந்தால் அவளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அனுமதிப்படி வேறொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து விடுவாள். என் குழந்தை அவனுடைய வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவான். எதை இந்த உலகத்திலே நான் கொண்டு போகப் போகிறேன்? நான் மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இந்த உலகத்திலே சாதித்தது எது? எதை இந்த மக்களுக்கு செய்தேன்? எதை என் சமூகத்திற்கு செய்தேன்? எதை என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தேன்? என் வாழ்வாள் வாழ்ந்தவன் யார்? இந்த கேள்வி எம்மை துரத்தினால் இது போதும் என் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய தோள்பட்டையை பிடித்து ஒரு முறை உலுக்குகிறார்கள். இப்னு உமர் கவனி, குன் ஃபித் துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். உமரின் மகனே, இந்த உலகத்திலே வாழ். ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, அது போன்ற வாழ்வில் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? ரசூலுல்லாஹ் ஏழ்மையில் வாழ சொல்கிறார்கள். எதையும் நோக்கமாக கொள்ளாமல், எதையும் குறிக்கோளாக கொள்ளாமல், ஒரு ஏழ்மையில் பணம் சம்பாதிக்காமல், எதையும் தேடாமல் அப்படியே இபாதத்தில் வாழ்ந்து மரணிக்க சொல்கிறார்கள் என்றுதான் பலர் இந்த ஹதீஸை புரிந்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டதோ அந்த நபித்தோழர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இப்னு உமர் சொல்கிறார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு என் தூதர் எனக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம், இதா அம்சைத ஃபலா தந்தரி சபா, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து செல். சுப்ஹானல்லாஹ், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ். இப்படித்தான் ஒருவன் வாழ வேண்டும் என்று உன் பெயரை, உன் கண்ணியத்தை, நீ செய்த பணியை, உன் வாழ்வின் அர்ப்பணிப்பை ஒரு உயிர் உணர்ந்தால் போதும், உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அர்த்தமும் அதில்தான் உணர்ந்து அதில்தான் அடங்கி இருக்கிறது. அப்படி வாழ்வில் வாழ்கிறேனா, அல்லது நோக்கம் இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல், லட்சியம் இல்லாமல், எதையும் என் வாழ்வில் சுமக்காமல், கால் போன போக்கில், என் நண்பன் போன போக்கில், என்னை சுற்றி இருந்தவர்களுடைய போன போக்கில், இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோளா? வாழ்வின் குறிக்கோளை முதலில் முடிவு செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை முடிவு செய்யும். இரண்டாவது, ஒரு மனிதன் வெற்றியுடைய வாழ்வை வாழ்வதற்கு, ஒரு வாலிபன் தன்னை தயார்படுத்துவதற்கு, இந்த உலகில் எதையும் அவன் சாதிப்பதற்கு, எல்லா துறையிலும் அவன் முன்னேறுவதற்கு, தன்னையும் தன் சமூகத்தையும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வதற்கு, இரண்டாவது அவன் உள்ளத்திலே சுமக்க வேண்டிய மிக முக்கியமான குறிக்கோள், தன்னை படைத்த இறைவனோடு தொடர்பு கொள்ளுதல். யார் என்னை படைத்தானோ, யார் என் உயிருக்கு சொந்தக்காரனோ, யார் என் பேச்சுக்கு சொந்தக்காரனோ, யார் எனக்கு உணவை கொடுக்கிறானோ, யார் என் தாகத்திற்கு தண்ணீரை தருகிறானோ, என் குடும்பத்தை யார் உருவாக்கினானோ, நான் படிப்பதற்கு செல்வத்தை யார் உருவாக்கினானோ, இப்படிப்பட்ட சூழலில் என்னை யார் வாழ வைக்கிறானோ, அவன் யார், அவனோடு என் தொடர்பு என்ன? அவனை பிரிந்து வாழ்கிறேனா, அவனை சேர்த்து வாழ்கிறேனா? அவனுக்கு நான் யார் என்று தெரியுமா? அவன் என்னை நினைவு கூறுவானா? என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவானா? என்னை பார்த்து ஆனந்தம் அடைவானா? ஆம், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், படைத்த இறைவன் படைப்பை பார்த்து ஆனந்தம் அடைவான். இப்போது அந்த படைப்பு தனக்கு கட்டுப்படும் போது, அந்த படைப்பு தனக்கு அடிபணிந்த படைப்பாக மாறும் போது இங்கேயும் வாழ்க்கையில் இறைவனுடைய கடமைகள், அவனை தொடர்பு படுத்துவதற்கு இருக்கக்கூடிய காரணிகள் நம்முடைய வாழ்வில் எங்கே, குறிப்பாக ஐன சொலா. முஸ்லிம்களே, என் வாலிபர்களே, உங்களுடைய செவிகளை கொஞ்சம் கொடுங்கள். தொழுகை என்ற கடமை உங்களுக்கு கடமை. கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? கடமையா இல்லையா? தொழுகை விரும்பினால் தொழலாம், விரும்பவில்லை என்றால் தொழ வேண்டாம் என்று சொல்பவர்கள் உண்டா? உண்டா? தொழுகை கடமை. அதுவும் எப்படிப்பட்ட கடமை? தொழுதால் முஸ்லிம், தொழவில்லை என்றால் முஸ்லிம் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வபைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை. ஃபமன் தரக ஸலா ஃபக்கத் கஃபர், அவன் காஃபிராகிறான், தொழுகையை விடுபவன். அறிஞர்களிடத்தில் இரண்டு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்று சொல்கிறது. இன்னொரு அறிஞர்களுடைய கூட்டம் தொழுகையை விடுவதை பாவம் என்று சொல்கிறது. பெரும்பாவத்தில் அவன் இட்டு செல்லும், அது அவனை குஃப்ரை நோக்கி அழைத்து செல்லும் என்று சொல்கிறது. இந்த கருத்து வேறுபாட்டுக்கெல்லாம் நான் போகவில்லை. ஆனால் எமக்கு முன்னால் வாழ்ந்த என் நபி தோழர்கள், நபியின் தோழர்கள், அவர்கள் தொழுகையை விடுபவருக்கு கொடுத்த மார்க்க தீர்ப்பு என்ன தெரியுமா? யாருடைய தலைமையில்? உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தலைமையில், அபு ஹுரைராவுடைய தலைமையில், இப்னு அப்பாஸுடைய தலைமையில். ஏன் இந்த உம்மத்தில் ரசூலுக்கு பிறகு கண்ணியமான அபூபக்கருடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், மன் தரக ஸலாத முத்அம்மிதன் ஃபக்கத் கஃபர், தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிராகிறான். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா சஹாபாக்களுடைய மாணவர், அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களில் இந்த கருத்துக்கு மாற்றமான ஒருவரை நான் பார்த்ததில்லை. தொழுகையை விடுவது குஃபர் அல்லது பெரும் பாவம். இன்னொரு அறிஞர்களுடைய கருத்தின்படி அது குஃபருக்கு தான் இட்டு செல்லும். ஃபஜ்ரை தொழாதவர்கள் எம்மில் உண்டு. இதே கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் நான் படித்திருக்கிறேன். இமாம் முஅத்தினும் நான்கு பேரும் நின்று தொழுத காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறேன். 1000-1500 முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த ஹாஸ்டலுடைய வளாகத்தில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு இந்த பள்ளிகள இடம் இருக்காது. அது மற்ற தொழுகையில் இரண்டு சஃபை தாண்டாது. இந்த வயதிலேயே தொழுகையை பொடுபோக்காக கருதுபவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்வில் தொழுகையை உறுதியோடு கடைபிடிக்க மாட்டார். மீதி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் தொழுகையை பாதுகாப்பவன் நாளை வறுமையில் வெளிச்சத்தோடு வருவான், அல்லாஹ்வின் உதவியோடு வருவான். தொழுகையை பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன் வகாரூன் வஉபை இப்னு கலப், இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு, காரூனோடு, உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. قران சொல்கிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள், ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம், اضاعوا الصلاه, தொழுகையை பாலாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: கிளிட்ஸ்.எல்கே உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ்.எல்கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ்.எல்கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
5: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கவலையா, 2 ரக்அத் தொழுகை, அல்லாஹ் வெற்றி அடிப்பான். கடனா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. குடும்ப பிரச்சனையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. பரீட்சையில பாஸ் ஆகணுமா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். 3வது, உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள். ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறான். இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில்
3: இன்று முஸ்லிம் மாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் மாலிபர்கள் போதை பழக்கத்தில். முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார், வாலிபன் காலேஜில் படிக்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு. உண்மையா இல்லையா? இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், உங்க கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் அப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படி எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டும் என்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது முறை மறுபடியும் மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது முறை மது குடிக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை மீண்டும் மது குடிக்கிறான். மது என்றால் சாராய கடல போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹு ஹம்ர். எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ். பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது. உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்

தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக் கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. 4வது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லிம் வாலிபர்களே, இல்லமாஷால எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க, அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராபி இல்லையா நம்மள்ட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட? ஹோமோசெக்ஸ், இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை. அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானாதற்கு பிறகு, பார்ப்பானாதற்கு பிறகு பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான். எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ, எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் 3 பேர் இருந்தால் 4வராக யார் இருப்பானோ, நீங்கள் 4 பேர் இருந்தால் 5வராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ, அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. நாளை மறுமையில் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யார்? நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு

0: வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறங்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்திலே ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்ட மண் ரப்புக்க என்று கேட்கும் போது எமக்கு தெரியும், ரப்பியார் ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இவ்வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்லவங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாளியை வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாளியை வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்ல, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று மாறுமா மாறாதா? தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில. ஏன் நீ அதை பார்க்கல, பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ளம் துடிக்கும். ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மையுஹாலில். இரண்டாவது, ஹயா, வெட்க உணர்வை கொண்டு வா. உன் இறைவன் உன்னை பார்க்கிறான். நீ தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான். நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான். நீ தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான். உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம், உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம், அவர்களுடைய பார்வையிலிருந்து நீ மறைக்கலாம். போன்ல ஆயிரம் செக்யூரிட்டி கூட போட்டு நீ மறைச்சிருக்கலாம். உன் பேஸ்புக்ல என்ன இருக்கோ, உன் வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ, அதை எல்லாத்தையும் பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீ மறைச்சிருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சிலருக்கு அவகாசம் கொடுப்பான், சிலரை இழிவுபடுத்தி விடுவான். அவன் நாடுபவர்களே, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா. நாடியவர்களை இழிவுபடுத்துவான். உன்னை மக்கள் கண்ணியவனாக பார்க்கலாம். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், இந்த மக்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் இறைவன் எம் மீது போட்டிருக்கக்கூடிய திரைக்குதான். அந்த திரையை இறைவன் அகற்றினால், என் பாவங்கள் வெளியே தெரிந்துவிட்டால், உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான். உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவாள். அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம். நான் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன். எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார். ஒரு அரசபையில் ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த பெண், அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள், ஹைதலக், என்னோடு வந்து சேர்ந்துகொள். கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, சேர்ந்துகொள். ஒரு பெண் கதவை அடைத்து என்னோடு சேர்ந்துகொள் என்று அழைக்கிறாள். ஒரு வாலிபர், பெருமையா, ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை, கொஞ்ச காலம் தன் தந்தையிடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு. அதற்கு பிறகு மிசிறில் அந்த அரசவையில் தான் அவருடைய வாழ்க்கை. சிறு வயதில் அவருடைய கச்சப்பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது. அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும், இது தவறு, இது குற்றம், யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, ரப்பி என்னுடைய எஜமானன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும். அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு. அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது? நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம், அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன், செய்யக்கூடாது. மஆதல்லாஹ், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. காலம் கஷ்டம், சிரமம், எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள், ஆசைகள், உள்ளம் தேடும். மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்பமாகிறது, அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹப்பு ஷஹவாத், அதில் முதலாவது அல்லாஹ் என்னுவதே மீன நிசா, பெண்ணைத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா தரத்து பஅதி, எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டுச் செல்லவில்லை, பெண்களை தவிர. இயற்கை, அதுவும் இந்த வயதில் என்னுடைய சூழல் அதை தேடும். ஒரு பெண்ணோடு பழகுவதற்கு என்னுடைய உள்ளம் விருப்பம் கொள்ளும். அவளோடு பேசுவதற்கு, பேஸ்புக் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு, வாட்ஸ்அப் தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு உள்ளம் தேடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான கூட குணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜுலும் தலபத்துஹு இம்ராத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான், அவன் யார் குடும்பமுள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். எந்த திரையும் மூடி இருக்கலாம், எந்த கதவும் அடைத்திருக்கலாம், அல்லாஹ்வின் கதவை யார் அடைப்பது? அல்லாஹ்வின் பார்வை யார் தடுப்பது? இரண்டாவது, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, உன் எஜமானன், உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்திருக்கிறான், அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன், அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். என்ன அர்த்தம்? ஒரு வாலிபர் ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார், ஒரு வாலிபர் ஃபதன் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஃபதன் லி ஸினா, விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள். கோபப்படல, கோபப்படல, கேட்பது ஹராம், கோபப்படல. ஒரே வார்த்தை சொன்னார்கள், உன் தாயிடத்திலே சென்று செய். சொன்ன தாயிடத்திலா? உன் சகோதரிடத்திலே செய். சகோதரியிடத்திலா? சாட்சி மாமியிடத்திலே போய் செய். சொல்லா சொன்ன, இது எப்படி சாத்தியம்? சொல்லா சொன்னார்கள், நீ செய்ய விரும்பக்கூடிய அந்த பெண் தாய் இல்லையா? இன்னொருவரின் சகோதரி இல்லையா? இன்னொருவரின் உணர்வு உறவு இல்லையா? உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ, உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, உன் மாமிக்கு, உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம்? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணம் அதை சொன்னது, இந்த பெண்ணோடு நான் சேர்வது ஒன்று, சேராமல் இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொன்று கண்ணியம், இவள் இன்னொருவரின் மனைவி. சுப்ஹானல்லாஹ். அப்படி பாருங்கள் பெண்களை, பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல. இன்று எப்படி நம்முடைய உள்ளம், எந்த பெண்ணுடைய கிளாஸ் ரூம் அழகா இருப்பாளோ அவள்கிட்ட தான் பேசுவோம் போய், இயற்கை அது, அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம், அது இயற்கை. ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அவள் கவர்ச்சி பொருள் அல்ல, அவள் ஒரு உயிர், அவளுக்கு உணர்வு இருக்கிறது. உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும், ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும். எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் குல்லில் மினீன முஃமின்கான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தட்டும். கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார், கவர்ச்சி பொருளாக ஒரு இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே. நபியின் வழிமுறை அல்ல. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் உன்னை தூண்டுவான். அடுத்து அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம். அதற்காக என் சகோதரி, என் தோழி, கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம், நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம், இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆரம்பம் தேடி போயிடாதீங்க. மார்க்க வரம்பு இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது. அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம், எப்படி பேசலாம், எதற்காக பேசலாம், அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சென்று சொல்ல சொல்லவில்லை. ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த இந்த இந்த பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும் போது ஹராம் ஹராம்னு பேசாம போக சொல்லல, அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று அழகு அல்லது ஈர்ப்பு, அதுதான், வேறொன்றும் இல்லை. அது உனக்கே தெரியும். ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான், நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் ஏன் பேச மாட்டாய்? ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்று அந்த பெண்ணிடத்தில் பழக விரும்ப மாட்டாய்? அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு உன் தாயின் மீது வருமா, உன் சகோதரியின் மீது வருமா? அதுதான் உள்ளத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எப்படி உன் உறவுக்கு அநீதம் இழைக்க மாட்டாயோ அது போன்று அந்த பெண்ணுக்கும் அநீதம் இழைத்து விடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு. இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள். உனக்கு விருப்பம் இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, திருமணம் செய்ய முடியவில்லையா, அதை விட்டு ஒதுங்கிக்கொள். ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்து விடாதே, ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இந்த மூன்று தான் நம்முடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இறுதியானவற்றில் தோற்றுவிட்டாய் உன் வாழ்வே தோல்வியாகிவிடும். இன்று உன் வாழ்க்கையின் லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால், ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால் அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய் அது இல்லை வாழ்க்கை என்று. பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து செல். அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல. மௌத்தான 1 மாசம் அழுவா, அவ்வளவுதான், மறந்துட்டு போயிருவா. உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல. ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்று விடுவான். பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள். ஏன் படைக்கப்பட்டாய் என்று உன்னிடத்திலே கேள். இரண்டாவது, உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக்கொள். மூன்றாவது, நல்லவங்களை சுத்தி வச்சுக்கோ. அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம் உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. எம்மால் பிற சமூகம் வாழ்ந்தது என்ற நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும், அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலிகளையும் அவர்களுடைய அல்லாஹ்வுடைய முழுமையான அருளையும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimwanuli.com
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருதீன் இம்தாதி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
4: எங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில், நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
1: ஏற்றராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல் இஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக சூதாட்டம், சாராயம், சைத்தானுக்கு குறிபாக்குதல், அம்பெறிந்து குறிபாக்குதல், இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்ளிஹூன், அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல, வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா, உங்களை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும், வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா, வீட்டில குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு, தொழுகையும் விடுபட்டு, குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு, அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று, சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ, சௌத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ, சௌத்து ஷைத்தான், சைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சௌத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா, சௌத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா, இந்த முஸ்லிம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும், அப்படித்தானே? ஒரு நல்லவர், ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா, உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம், டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கடா, உடனே என்ன செய்றீங்க, ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கி கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மட வீடுகள்ல என்ன செய்கிறோம், இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காக இந்த உலகத்துல வாழ்றோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா, மற்றவங்கட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம், ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தேவையோ, நல்லது வேணுமா கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பார்த்தீங்க, பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்முடைய வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான், இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்மளோட வீட்டுல, முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்லை அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்லை அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள், இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுறான், அதை இன்றைக்கு உம்மாவும் பாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்றைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு பொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான், அந்த பிள்ளை சொல்லுது எங்களோட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம், நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க, நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா எங்களோட ஒடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்கன்ற காரணம் என்ன சொல்லுங்க, ஷௌத்து ஷைத்தான், சினிமாங்க, சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என தெரியுமா, பாதிப்பு என தெரியுமா, எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடிப்போய் எப்படி கல்யாணம் முடிக்கிறது, ஓடிப்போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடிப்போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடிப்போய் எப்படி மிரட்டுறது, ஓடிப்போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடிப்போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டுல பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டான், பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌத்து ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம் தொடர் நாடகம் சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டு மூன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்கை சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர், உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டு போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், முகர் தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபாசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைய செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலமெல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும், நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்று முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
2: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க மக்ரீப் தொழுகையை தொடர்ந்து நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்கள் அவருடைய பங்களிப்பை எந்த விதத்தில் இஸ்லாத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஜமாத்து தலைவர்கள் இருக்கிறீர்கள். என்னுடைய இந்த தலைப்பை பொறுத்தளவில் எல்லோரையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. பொதுவாக ஒரு ஊரிலே இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் வழித்தவறிய செயற்பாடுகள் செய்கிற நேரம் நிறைய இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். இந்த புடிமார்களை பார்த்தீங்களா அப்படின்னு இளைஞர்களை மட்டும் திட்டுவார்கள். ஆனால் உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்கள் என்ற அந்த பருவம், இளமை பருவம் என்ற அந்த பருவத்திலே எப்படி உடல் ரீதியான அமைப்பு இருக்குது, உண்மையாக அவர்கள் ஏன் அப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள், அவர்கள் மூளையில் என்ன நடக்கிறது, இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகிற நேரம் பெரியவர்கள் ஜமாத்து தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிழை அவர்களுடையது மட்டுமல்ல, எல்லோரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் முதலில் உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். அதனால் தயவு கூர்ந்து சொல்லப்படுகிற விஷயத்தை கவனமாக நீங்கள் செவிமடுத்தால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரை எப்படி மாற்றலாம், ஒரு ஊரை மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பயன்படுத்தினார்கள், அற்புதமான இளைஞர் சமுதாயம் அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த விதத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அந்த வகையில் நானும் நீங்களும் போக வேண்டுமாக இருந்தால் உண்மையாக பெரியவர்களும் அவருடைய பங்களிப்புகளை இந்த விஷயத்தில் செலுத்தியாகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாலு அடிப்படைகளை உங்களுக்கு சொல்லலாம். இளமை, டீனேஜர்ஸ் என்று சொல்லுவார்கள். பொதுவாக இதை வந்து 12க்கு புறவ ஆரம்பிப்பார்கள். 13, 14, 15 இந்த டீன் டீன் என்று வருவதை வைத்து டீனேஜர்ஸ், இந்த பருவம் தான் உண்மையாக எதையும் செய்ய முடியுமான பருவம் என்றுவாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கும் ஒரு துடிப்பு, அதுலேருந்து ஒரு ஆரம்பிக்கும் ஒரு வேகம். இந்த துடிப்பும் வேகத்துக்கும் உலகம் ஆசைப்படும். இவர்களை வைத்து நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் என்று உலகம் திட்டம் போட்டு அந்த மாதிரி உங்களுடைய சக்திகளை, எனர்ஜிகளை, எனர்ஜியை உறிஞ்சி எடுக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நிஜமாக இளமை பருவத்தில் உள்ள அதிகமானவர்கள் இருக்கிறீங்க, இந்த பருவத்தில் உண்மையாக என்ன நடக்குது, எப்படி உலகம் உங்களை பயன்படுத்துது இந்த விஷயத்தை நீங்க புரிந்தால் மட்டும்தான் எந்த திசையில் கால் வைக்கலாம். துனியா உங்களை அழைக்கிறது, இஸ்லாம் உங்களை அழைக்கிறது, அதாவது இந்த உலக மக்கள் உங்களை அழைக்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அழைப்பாளர்கள் உங்களை அழைக்கிறாங்க. நிஜமா நீங்க சும்மா முடிவெடுக்க கூடாது, எது லாபம் பார்க்கணும். இஸ்லாத்துக்கு போனா நன்மையா, அங்க போனா நன்மையா, சும்மா உட்காந்து நீங்க முடிவெடுக்க கூடாது. சரியாக ஆய்வு பண்ணி ஒழுங்கா முடிவெடுத்தால்தான் ஒன்று இஸ்லாம் உங்களை ஏமாத்தணும், இல்ல இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை ஏமாத்தணும். எந்த எது சரி என்பதை தீர்மானித்து எடுத்தால் மட்டும்தான் வெளிகமையில எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முன்னாடி போய் நெஞ்ச நிமிர்த்தி நான் சரி என்று சொன்னால் மட்டும்தான் அவர்களுக்கு அந்த கொள்கையை புரிய வைக்கலாம். இல்லைன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்களையா கொஞ்சம் வந்துட்டாரு பயான் பண்ண. இப்ப ஒரு படத்தை பார்க்காம இந்த நேரத்தில் இதான் முக்கியம், நீங்க அசந்து போயிருவீங்க, மனசு உடைச்சு போட்டான், நாலு பேர் அந்த கட்சியில போய் சேர்ந்துருவாங்க. அதனால சொல்றவர் சொல்லுவது சரி என்று புரிந்திருக்க வேண்டும், சொல்லக்கூடியது நியாயமானது என்று தெரியணும், அந்த சைத்தானியத்து முட்டாள்தனம் என்று புரியணும். அப்பதான் ஒரு வீரியம் வரும், அப்பதான் எலும்பி நின்று அந்த சமூகத்தை காக்கும் உணர்வு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ நாலு பேர் போனாங்க, நாலு பேரை கூப்பிட்டாங்க, நானும் அந்த கூட்டத்தில் சேர்றேன்னு வரக்கூடாது. ஒழுங்க புரிந்து வெளிகமையில அதை அன்றைய பிரதேசங்கள் ஒரு மாற்றம் நிகழ்த்தக்கூடிய பாக்கியத்தையும் தைரியத்தையும் அல்லாஹு ஜல்லஷான் கொடுத்தாலா இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நம்பர் ஒன், நாலு அம்சங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். இளமை என்று வந்த உடனேயே மூளையில சில மாற்றங்கள் உண்டாகுது இந்த இளமை பருவத்தில். எல்லாரும் சொல்லுவாங்க இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க வந்து வேண்டியது செய்வாங்க, ரிஸ்க் டேக்கிங், வேண்டிய ரிஸ்க் எடுப்பாங்க. எதனாலும் முன்னாடி போட்ட இளைஞரை போடுவான், குத்திட்டு வா, வெட்டிட்டு வா, அண்ட வேர்ல்டுன்னு ஒரு கூட்டம் உருவாக்கினாங்க. பின்னாடி பெரிய பெரிய ஆக்கள் இருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. யாரும் முன்னாடி போறது டோக் எடுத்துட்டு 18, 19, 20 இப்படிதான் போவாங்க. எதுக்கு? அவர்களை வச்சு வேண்டியது சாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேண்டிய ரிஸ்க், ரிஸ்க் என்றால் எங்களுக்கு ரஸ்க் என்றுவாங்க. இளமை பருவத்தில் வேண்டியது செய்யலாம். நிஜமா அப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அந்த நேரத்தில் உங்களை நிறைய பேர் மீனுக்கு கொக்கையை போட்டு இன்னொரு சின்ன மீனை போடுவாங்க, அல்லது ஒரு புழுவை போட்டு தான் மீனை பிடிக்கிறது. உங்களை எப்படி பிடிக்கிறாங்க என்பதை நான் சொல்லி காட்டுவேன். இந்த ரிஸ்கை வச்சே எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் உருளுது. தமிழ்நாடை பொறுத்தளவில் இந்த தீபாவளிக்கு பார்த்தோம், கொழும்புல தீபாவளி அண்டி ஓஃப் பஜார்லாம், ஆனால் சில இடங்களில் டிராஃபிக். எங்கடா டிராஃபிக் என்று பார்த்தா படம் அவள்கிட்ட தியேட்டர்களுக்கு எல்லாம் டிராஃபிக், முஸ்லீம்களும் சேர்ந்து போறாங்க. என்ன உங்களெல்லாம் பிடிக்கிறாங்க கேட்டா சொல்லுவார்கள், திரைப்படம், மனித அபிமானம், அவர் வந்து பாஞ்சு குத்தி அநியாயத்தையே இல்லாமல் ஆக்கிட்டார். கொஞ்சம் போய் சென்னையில இறங்கி ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். சைக்கிளில் ஒருத்தன் முட்டிட்டு போமா, உளுந்திருப்பான் ஒருத்தன, அவனை தூக்குறதுக்கே நாதி வராது. எங்கடா உங்க பதம் கடா படம் எல்லாம் செஞ்ச கதாநாயகருங்க ரஜினிகாந்த், அந்த கூத்து போட்டு இந்த கூத்து போட்டு தமிழகத்தில் நாங்கள் அத்தனையும் முடித்து விட்டோம். எதை ஒழிச்சிங்க? உங்க படத்தால ஒன்றையும் ஒசைக்க முடியல. கீழே உளுந்திருப்பான் கைப்பற்றிக்கும், கையை தடாவிட்டாவது இலங்கையில போவான், சாரி சார் என்றாவது சொல்லுவான். அங்க அவனுக்கு பாக்குறதுக்கே நேரம் இல்லை. கேட்டு பாருங்க, போனவங்கள்ட்ட சும்மா சத்தமில்லாம போயிட்டு இருப்பாங்க. மனிதாபிமானத்துக்கு எக்கச்சக்கமான திரைப்படம், அந்த திரைப்படம் உலகத்தை மாத்திருக்கிறதா இருந்தா இன்றைக்கு புனித நகரம் தமிழ்நாடு. இந்தியாவில தான் திரைப்படத்துக்கு அப்படி அலைவாங்க, ஓஹோ ஆகோண்டு. அதுல காட்டுறதெல்லாம் நிஜமா இருந்தா உலகத்தில் மிகப்பெரும் புனித ஸ்தலங்கள் தான் அந்த இந்தியாவாக மாறி இருக்கும். பொம்பாய் சிட்டியை பார்த்தா காரி துப்பணம் பண்ணுவார்கள், அவ்வளவு மோசம் பண்ணுவார்கள். எனக்கு பல கதைகளை சொல்லியிருக்கிறார்கள், அருவறுப்புக்கு மேல் அருவறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல ஹாலிவுட், பாலிவுட் எல்லாமே உலகத்தை மாத்தி இருந்தா மனித புனிதர்கள் தான் உலகம் எங்கு நடக்கணும். அதனால உங்களை எல்லாம் எப்படி கவர்றார்கள் திரை உலகம் என்று திரைப்படம் என்று வச்சு, யார்கிட்ட டிக்கெட் உடைக்கிறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளணும். அதனால ஒன்னாவது ரிஸ்க் டேக், அதிலெல்லாம் நிறைய ரிஸ்கை காட்டுவாங்க, எல்லாம் நீங்கள் தான் கவருவீங்க. ஒரு டிஷர்ட்டை போட்டால் எல்லாரும் அதே டிஷர்ட், மார்க்கெட்டில் டிஷர்ட் போயிடும். கொஞ்சம் வெட்டி போட்டான்னா இதே நீங்கள் வெட்டுருவீங்க, செலவனுக்கு வியாபாரம் நடந்துடும். எல்லாம் வேண்டிய மாதிரி மார்க்கெட் பண்ணுவான், அதுக்குள்ளே இருந்து உங்களை பிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான திட்டங்கள். அவையெல்லாம் சொல்லுவதற்காக நான் இங்கே வரவில்லை, ஆனால் உங்களுடைய திறமையும் சக்தியும் என்னன்னு நீங்கள் புரிங்க, அதை நான் சொல்லி காட்டுவேன். அதனால பாருங்க அடுத்தது உங்கள் டோல்ல விஷயம் என்னன்னா மூளையில ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா உங்களோட பிரெயின்ல இருக்குது வந்து பியர் ப்ரெஷர். மூளையில ஒரு இடம் இருக்குது, அதாவது ரிவார்டிங் சென்டர். எல்லாருக்கும் அப்படி ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுந்தா, இதுல ஒரு பவர் ஒன்று இருக்குது. இந்த ரிவார்டிங் சென்டர்னு சொல்ற ஏரியால ஒரு பவர் இருக்குது. இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே, எல்லா முதியவர்களும் கவனிங்க, இளமை என்ற ஒரு பருவம் வந்த உடனே இந்த ரிவார்டிங் சென்டர் கட்டும் பவர்ஃபுல் ஆகும். எப்ப பவர்ஃபுல் ஆகும் தெரியுமா? பியர் ப்ரெஷர், அதாவது அவர் ஏதாவது செய்யற டைம்ல ஒரு பெரியவர் முன்னாடி நின்றா மூளையில ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகாது பெருசா. யார் இருக்குன்னு தெரியுமா? பக்கத்தில் அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ணுவார், அங்கிருந்து இங்க குத்துவார், என்னமும் பண்ணுவார். எப்படி பண்றார்? ஒரு முதியவருக்கு அது நடக்கலையே, எப்படி பண்றாருண்டா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரெயின்ல உள்ள அந்த ரிவார்டிங் சென்டர் என்ன பண்ணுமண்டா, இளமையில இளைஞர்கள் இருக்கிறாங்க, பத்து பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கண்டா, ஆட்டோமேட்டிக்கா பத்து பேருட பிரெயின்லயும் அது ஆக்டிவ் ஆகிரும். எத்தனை பெரியவர்கள் இருந்தாலும் அதை தடுக்க இயலாது. மூளையில சிலது ஆக்டிவ் ஆன உடனே அந்த ஆக்டிவேஷனுக்கு பிறகு வேண்டிய எதுல குதிப்பாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ரெண்டு, மூளையில என்ன இருக்குது? ரிவார்டிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது இளைஞர்களுக்கு. இந்த ரிவார்டிங் என்ன செய்யறாங்க, திரைப்படங்கள் என்ன நடக்குது, உலகத்துல எப்படி உங்களை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டரை யாரெல்லாம் ஒழுங்கா இளைஞர் கூட்டத்தை வச்சு பயன்படுத்த இயலுமோ அவங்க கட்டாயமா எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கலாம். பிரெயின்ல உள்ள ரிவார்டிங் சென்டர் உங்களை வேண்டிய கூட்டத்துக்கு அழைக்கலாம், வேண்டிய மாதிரி உங்கள்ட்ட வேலை வாங்கலாம். ஒரு யானைட்ட எவ்வளவும் வேலை வாங்கலாம் தானே, யானையை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை மரத்தையும் உடைக்கும், எவ்வளோத்தையும் கிளியர் பண்ணும், அவங்கள அந்த மாதிரி முட்டாளாக்கிறோம். சிம்பிளா எப்படி முட்டாளாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட பிரெயின்ல இன்னொரு ஏரியா இருக்குது, அதுதான் மூளையில முதியவர்கள் அவர்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் நல்லா கொடுத்து வச்சிருக்கிறான். வயசு போக போக பிரெயின்ல டிசிஷன் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு சாக்லேட் நல்ல கிரீம் வடியுது, சாக்லேட் கேக் கொண்டு வச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரியவர் அதை கண்ட உடனே எடுத்து டக்குன்னு வாயில போட மாட்டார், போட்டா இந்த கிழட்டுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இளைஞர் அதை வாயில போடுவாரு. பெரியவர் கிட்ட போன உடனே அந்த கேக்கு கையில் எடுக்கிற டைம்ல அவர் யோசிப்பார், ஆஹா சுகர் இருக்குதே, ப்ராப்ளம் ஆயிருமே, சரி ஆசை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு வாழ்வாரு. இளைஞர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, எதிர்காலத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராட்டியும் பிரச்சனை, இதெல்லாம் சிம்பிள் விஷயம்ப்பா. 100 கேக்கையும் ஒரே அடி அடிப்பார். என்ன நடக்குதுண்டா கிட்ட, அதாவது விஞ்ஞானிகள் சொல்றாங்க 170 மில்லி செகண்ட், 170 மில்லி செகண்டுகள் முதியவரை விட இளைஞருக்கு மெசேஜ் போறது தாமதமாகிடும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இன்னும் கனெக்ஷன் நடக்கல, கனெக்ஷன் பாதிதான் நடந்திருக்குது. அல்லாஹ் அப்படி எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்றேன் பாருங்க. இந்த கனெக்ஷன், பிரெயின்ல உள்ள கனெக்ஷன் 170 மில்லி செகண்ட் லேட். அதனால இளைஞர்களை பொறுத்தவரை சொன்ன உடனே எழும்பிடுவாங்க. ஜிஹாத் என்று சொன்னா வயசாளி இப்படி தூக்க போக்கல இளைஞ முடிஞ்சு கதையை முடிச்சிருவாரு. ஏண்டா 170 மில்லி செகண்ட், அந்த 170 மில்லி செகண்ட்ல தான் ஒரு வயசாளி அப்படியே நின்று முடிவெடுப்பார். லேட்டா இளைஞருக்கு சொல்லிட்டு போக போக்கல அவர் முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. ஏனண்டா அந்த போய் சேர முன்னாடி நிறைய சாய்ஸ் மூளை கொடுத்துரும், இன்னும் போய் பூரணமா டிசிஷன் எடுக்கல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க படிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைனா என்ன. நீங்க எக்கச்சக்கமான புத்தகங்களை படிச்சு முடிங்க. ஃபைனலி உங்களுக்கு வேர்ல்ட் சொல்லி தரும் வாழ்க்கை என்ன தெரியுமா, டிசிஷன் மேக்கிங். அகார்டிங் டு சோசியாலஜி, சோசியாலஜி படி வாழ்க்கை என்றால் டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுத்தல், அவ்வளவுதான். உங்க அம்மா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, உங்க வாப்பா உங்களுக்கு ஸ்கூல் அனுப்பினது எதுக்கு, நீங்க எல்லாம் பட்டப்படிப்பு படிங்கன்னு சொன்னது எதுக்கு, பணம் சம்பாதிக்கவா? இல்ல. உலகத்துல பெரிய பெரிய அறிவாளிகள், எக்கச்சக்கமான பணம் சம்பாதித்தவர்கள், அவங்க பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப தேவையே இல்லை. நான் சம்பாதித்தது உனக்கு நல்லாவே போதும், 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், நீ எதுக்குடா உன் ஸ்கூல் போகணும்? இல்ல, படித்தவர்கள் தம் பிள்ளை இன்னும் படிப்பிப்பார்கள், அதை விட படித்தவர்கள் இன்னும் படிப்பிப்பார்கள், பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு இன்னும் சொல்லுவார்கள் படிங்க, அதை மாதிரி ஆகுங்க. ஏன் தெரியுமா, கோடி கணக்கில் சொத்து கொடுக்கலாம், பில்லியன் கணக்கில் கொடுக்கலாம், அதை கொஞ்ச நாள்லேயே அழிச்சு முடிச்சிடலாம், உண்டாக்கிய மேலும் அழிக்கிய மேலும். ஆனால் ஒரு வாப்பா உம்மாவுக்கு மொண்டை கொடுக்கல. உளவியல் சொல்லுது, வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனை வரும். இன்னைக்கு வெளிகாமைகள் இருக்கிறமா, வெளிகாமைகள் உங்களுக்கு மாத்திரைக்கு போகணும், வர வர வர சனப்பெருக்கும் கூடிட்டு கடுமையான டிராபிக். வெளிகாமைகள் ஒரு ஆளுக்கு இப்ப புதிய பிரச்சனை, எப்படி இந்த டிராபிக்கை மீறி மாத்திரைக்கு போறது? சிம்பிளா பறக்கிற காரை கண்டுபிடிச்சிருவாரு. சொல்யூஷன், அதாவது பிரச்சனை வந்த டிசிஷன் மேக்கிங், பிரச்சனைக்கு தான் ஓண்டா கண்டுபிடிச்சது. லெட்டர் அனுப்பினா ஆரம்பத்துல பறவை வர காட்டிருப்பான், காலில் கெட்டி அனுப்புவான், அந்த மெசேஜ் கொடுத்துரு, ஒரு நெருப்பு பத்து வைப்பான், தூரத்துக்கு போக போகுமா அங்கேருந்து புரிஞ்சு கொள்வாங்க, ஓ அங்க ஆள் இருக்கிறான் போல, அங்க பறவைகள் வரும், தண்ணியில கிணறு ஒன்று தோன்றுவானா, பறவை சுத்திட்டே இருக்கும், மனிதர்கள் இருப்பதை மனிதர்கள் இப்படி கண்டுபிடிப்பாங்க, அங்கேருந்து மெசேஜ் அனுப்பணுமா, பறவை கால்களில் கெட்டி அனுப்பிடுவாங்க, தூது செய்திகள் அனுப்புவாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு குதிரைக்கு மேலே ஏறி ஒரு ஆளை மெசேஜ் அனுப்பிடுவாங்க. காலப்போக்கில் பார்த்து இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறது, உலகத்தில் ரொம்ப முக்கியம் அது மெசேஜ் தானே. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்ப முன்னாடி ஆள் செத்து போறான், வேகமாக எப்படி அனுப்புறது, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு இடம் ஃபேக்ஸ் மெஷின், கண்டுபிடிச்சான், அடிச்சு அனுப்பினான் சலாம் வந்து அமெரிக்காவில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு சலாம் வந்து சேர்ந்துட்டு பிரிண்ட்ல, எப்படா வந்துச்சு. இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிச்சுதான் மொபைல் போன்ல இருந்து எல்லாம் இன்டர்நெட்ல இருந்து அத்தனையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறது எப்படி, சுகம் இல்லைன்னு அனுப்புறது எப்படி, நான் சுகமா சுகமா இருக்கிறேன்னு அனுப்புறது எப்படி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்ற டைம்ல தான் சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த உமாவும் வாப்பாவும் இந்த உலகத்துல 100க்கு 100% ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு போகலாம். ஒரு உமா வாப்பாக்கு 4 பிள்ளை இருந்தால், 3 பிள்ளை இருந்தா 100க்கு 100% நான் எல்லா சொத்தையும் சேகரிச்சிட்டேன், இந்த மகனுக்கு அந்த பிராடோ, இந்த மகனுக்கு இந்த கார், அந்த மகனுக்கு அது, இவருக்கு இந்த தோட்டம், இவருக்கு இந்த தோட்டம். பிள்ளைகளே இப்ப என்ன குறை உங்களுக்கு, ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் கொடு, அதாவது தீர்ப்பு கொடுக்கறது எப்படி, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும், பாப்பா எல்லா சொத்தையும் கொடுத்த உடனே அந்த வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க. உலகத்துல உள்ள எல்லா பெரிய அறிஞர்கள் என்ன சொன்னாங்க, பிரச்சனைகள் ஓயாது, கடல் அலைகள் நிக்குமா, அத மாதிரி பிரச்சனைகள் ஓடாது, அதனால டிசிஷன் எடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கு குடும்ப பிரச்சனை வரும், நாளைக்கு வியாபார பிரச்சனை வரும், இனத்தோட தகராறு வரும், பிரச்சனைகள் எக்கச்சக்கமா வர்ற நேரத்துல டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கணும். வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைண்டா என்ன, தீர்மானம் எடுத்தல். நான் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், என் லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்க, உங்க லைஃப் அல்லாவுக்காக அர்ப்பணிக்கணும். எல்லாரும் எடுத்திருக்க மாட்டீங்க, சில பேர் வீட்டுல அனுப்பியிருப்பாங்க போயிட்டு வாண்டு, சில பேர் வாப்பா குட்டி வந்திருப்பாரு, சில பேர் ஃப்ரெண்ட் போறாரு தானே, அவர் போய் உட்காரத்தோட நாங்களும் சேர்ந்து உட்கார்ந்துருவோமே, சில பேர் ஏதாவது சாப்பாடு கொடுக்கறவங்க தெரியாது, அதுக்கெல்லாம் கேள்விப்பட்டு வருவாங்கச்சா, அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வருவார்கள். ஆரம்பத்தில் நாங்களும் பயம் கேட்க போனது ஒரு ஃபலூடாக்க வேண்டிதான் வணக்கச்சா, ஆரம்பத்தில் அந்த மாதிரி தருவாங்க, இதை குடிக்கலாமேன்னு போய் கேட்டு வாங்க, இது குடிக்கலாமேன்னு போய் கேட்டு மாறினோம்.

சல்லி நிறைய போட்டா முட்டி பாரமா இருக்கு. ஒருவாவும் போடாம பத்து வருஷமா வச்சிருந்தா முட்டி காத்தா இருக்குமா? அதே மாதிரி தகவல் எந்த மூலையில நல்லா போடப்படுகுதோ, தகவல் வெறும் டேட்டாஸ் தகவல் போடப்படுதோ அந்த மூளை நல்ல டெவலப் ஆகி இன்டெலிஜென்ஸ்வாங்க. எந்த மூலையில தகவலே இல்லையோ அந்த மூளை வெத்து மூளை. எல்லாருக்கும் எல்லாம் மூளையை படைச்சிருவான். அதனால ஏன் தகவல் நிறைய போடணும்? கடுமையான பிரச்சனைகள் வரும், வராம இருக்கவே இருக்காது. மூமினுக்கு வரும், காஃபிருக்கு வரும், எல்லாருக்கும் வரும். வாழ்க்கையில எல்லா விதத்திலும் பிரச்சனை வரும். பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது, எல்லாத்துக்கும் பணத்தால கொடுக்க இயலாது. சிலது ஒரு சிறுப்பால முடிஞ்சிடும், சிலது சொறி கேட்டா முடிஞ்சிடும். எனக்குதா பெரிய கோடீஸ்வரன் அவன் மேல முட்டிட்டீங்க, டீ குடுக்குறான், பத்து கோடி தரேன்டா துப்புவான், நான் 20 கோடி உனக்கு தானே, சாரி சார்ன்னு கேட்டாதான் அங்கே இதாகும். அந்த இடத்துல எப்படி தீர்மானம் எடுக்கிறது? பிழையா தீர்மானம் எடுத்தா அவங்களை சாகடிச்சு போட்டுருவான். நாலு இளைஞர்கள் இல்லாமல் போயிடுவார்கள். கண்களால் பார்த்தோம் மாளிகா வத்தைகளை. படிக்கல ஒரு சில இளைஞர்கள் பெரும் பணக்காரர்கள், ஹெரோயினை வித்தார்கள், வித்து எல்லா குடும்பங்களையும் வெளியெடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? மாப்பிளமார்கள் கையிலெல்லாம் ஹெரோயின் கொடுத்தாங்க, எல்லாரும் தூளடிக்க ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அந்த வாப்பா இருந்தும் அனாதை என்ற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு. உம்மாமார்கள் கேவலமான நிலைமைக்கு போனாங்க, வீட்டில் சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரியான நிலைமையில ஹெரோயின் வித்து சிலர்கள் ஹாஜியார் என்ற பெயர் எடுத்துக்கொண்டார்கள். சமூகத்துக்கு வெளி உலகத்துக்கு அவர் பெரிய நல்லவர். அவருடைய வியாபாரம் தூள் வியாபாரம். அவருடைய பணத்தை வச்சு அவர் டீம் செஞ்சார். எந்த மாதிரி டீம் செஞ்சாங்க? அண்டர் வேர்ல்ட். என்ன பண்ணாங்க? இளைஞர்லாம் விலக்கி வாங்கினாங்க. இவனை சுட்டால் இவ்வளவு, இப்படி பண்ணினால் இவ்வளவு, என் கீழே இருந்தால் இவ்வளவு. எந்த சிந்தனையும் இல்லாமல் கையில இரும்ப டோக்க தூக்கினவர்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம். நடு சந்தியில கொசி மொக்க எக்கச்சக்கமான இளைஞர்கள் இந்த சமுதாயத்தை விட்டு விலகி போனாங்க, மௌத்தாகி போனாங்க. அவன் சுட்டானாம், இவர் சுட்டாராம், அவன் சுட்டானாம் என்று வாழக்கூடிய வயதில் எக்கச்சக்கமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பருவத்தை எக்கச்சக்கமாக பயன்படுத்துவாங்க. லைஃப்ல டிசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கணும்டா, தீர்மானம் சரியா எடுக்கணும்டா, நல்லா படிக்கணும்டுவாங்க. விஞ்ஞானம் படிப்பது விஞ்ஞானியாக இல்லை, கணிதம் படிப்பது ஒரு கணித ஆசிரியராக இல்லை. இது எல்லாம் மூட்டைக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணினா வெளியே வரும் தீர்மானம். டயர் பெச்சாகிட்டு என்ன பண்றது? ஏதாவது நடந்து ஒப்பாரி வச்சு அழுகிறதா? என்ன பண்றது? டிசிஷன் மேக்கிங். படித்தவன் நின்று தீர்மானம் எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப இளைஞர்கள்ட்ட வர்றேன். இந்த தீர்மானத்துக்காக வேண்டி பில் கேட்ஸ் தந்த பிள்ளைக்கு, உலகத்திலேயே முதல் தர பணக்காரன், அவர் பிள்ளை எதுக்கு படிக்கணும்? ஆசிக்க படுக்க வேண்டியதானே. நீ படுவாப்பா, அவன்லாம் ஸ்கூல் போட்டோம், நீ படு, உன்னை எல்லாம் தீத்தி விடுறேன், அதுக்கு உள்ள விட்டு தோது பிள்ளைன்னு வாங்க. எல்லாம் வளர்ந்து வருவான், உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கும், மூளையில் ஒன்றையும் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி ஒரு புள்ளையை வளர்க்குற நேரம் பிரெயினை வளர்த்தெடுத்து ஒரு வாப்பா, எப்பயுமே பிரச்சனை வராமல் இருக்காது. பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு படிப்பை கொடுப்பாங்க, கல்வியை கொடுப்பாங்க. படிச்சிட்டீங்களா? இப்ப தீர்மானம் எடுக்க போக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளமை பருவத்தில் உள்ள எல்லாருக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? நீங்க சரிய தீர்மானம் எடுக்க கொஞ்சம் லேட்டா, உங்களுக்கு முதி கொஞ்சம் வயசு போக போகல தான் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, பிழைய செஞ்சிட்டோமோ, பிழைய எடுத்துட்டோமோ. அது இயல்பிலே உங்களுக்கு அது குணமா தரப்பட்டிருக்குது. 170 மில்லி செகண்ட் தான் தாமதம், ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த தாமதமா மெசேஜ் போ சேர முன்னாடி நீங்க முடிவெடுத்து முடிஞ்சாச்சு. கூட்டாளி வந்து சொன்ன உடனேயே கத்தியை தூக்கி முடிஞ்சாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், பெரியவர்களும் புரிஞ்சு கொள்ளணும் இவங்க பிரெயின்ல என்ன நடக்குது. இந்த மாதிரி அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க பிரெயின் காரணம், பிரெயினுக்குள்ள விஷயம் காரணம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அவர்களை புடிச்சு கொண்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இளைஞர்களுடைய ரிஸ்க் வேண்டியதுக்கு முடிவெடுக்கிறாங்களே, இதை மாத்தவே இயலாது. கத்தி மாத்த இயலுமா? சத்தமா சொல்லி மாத்த இயலுமா? இயலாது. அதுக்கு சைக்காலஜி சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா? பியர் பிரஷர். அதாவது இளைஞர்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அவர்கள்ட்ட உள்ள பிரஷர். உள்ளக்குள்ள ரிவார்டிங் என்ற ஒரு இடம் இருக்குது பிரெயின்ல, ரிவார்டிங் சென்டர். இந்த ரிவார்டிங் சென்டரை வச்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமா ஒரு இளைஞர் கூட்டத்தை உண்டாக்கினாங்க. சகோதர் இம்தியாஸ் அலஃபி அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அதாவது ஊருக்கு வந்து கேட்டவருக்கு இல்ம படிக்கணும், எங்க ஊருக்கு தேவன்ற உடனே 70 இளைஞர்கள் அனுப்பினாங்க. குர்ராக்கள், காரிமார்கள், 70 பேர் குர்ஆனை படித்தவர்கள், 70 இளைஞர்களை தேட எடுக்கிற இப்படி எடுக்கிறாங்கண்டா. சுபஹானல்லாஹ், நான் கேட்கிறேன், எனக்கு

0: 70 டீனேஜர்ஸ் இப்போ எடுக்கணுமெண்டா, நான் எவ்வளவு டீனேஜர்ஸோடு இருக்கணும், எத்தனை பேர் ஒரு ஃபோனில் நீங்கள் பத்து 70 கொண்டு வா எடுக்கிறதா இருந்தால் அவர் கேட்குறாரு, யார் ரசூலல்லா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விவரமா அந்த அதிகம் சொன்னதுனால நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களுக்கு வேணும் பெருமான செல்லாலசன 70 பேரை அனுப்பி வைக்கிறார்கள், போற வழியில தான் கொள்றாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, 70 பேர் இளைஞர்களை சேர்க்கிறதாக இருந்தால் அதுவும் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பெருமானார் எப்படி இளைஞர்களோட பழகிருப்பாங்க? இதுதான் பிய பிரஷர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே, இளைஞர்களை வழி நடத்துவதற்கு பெரியவர்கள் சில டெக்னிக் யூஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக டெக்னிக்கல் அவருடைய வாழ்க்கைக்கு நலவுக்கு இளைஞர்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணினால் அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பார்ப்பாங்க எங்களுக்கு எதுவும் செய்யலாமே, இவர் சொல்லுவதை கேட்கிறதா, செஞ்சு முடிச்சுட்டு வரனே, இங்கே நாங்க நீந்தலாமா? முதல் இருக்குது 4 பொடிமார்கள் பார்க்க 8 பொடிமார்கள் பாய்வாங்க, யார் ஃபர்ஸ்ட் என்று பாரு. இதுதான் பிய பிரஷர். பிய பிரஷர் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை பருவம், அதாவது அவர்கள் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள், மூளையில் உள்ள ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகிவிடும். பெரியவர்களுக்கும் இது உண்டு, ஆனா அவர்களுக்கு ஆக்டிவ் ஆகிற விதத்தை விட இது வித்தியாசமா ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே எல்லா இளைஞர்களும் பார்க்க, தன் நண்பர்கள் பார்க்க வேண்டியது செய்கிறோம் என்று மரத்தில் இருந்து குதிக்கணுமான்னு கேட்பார்கள், அங்கிருந்து பாயணுமான்னு கேட்பார்கள், அந்த பொம்பளையை தூக்கிட்டு வரவான்னு கேட்பார்கள். வேண்டியது செஞ்சு காட்டுவோம். ஏண்டா பிரெயின் ஃபீல், அதாவது மூளை அந்த நேரத்தில் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான். இவ்வளவுதான் அவங்க முடிவறிக்க சொல்றாங்க. அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, இளைஞர்களை வந்து தனியா வச்சு பாக்குறாங்க, அவன் அந்த எந்த பவரும் வெளியே வருது இல்ல, சும்மா நோஞ்சா மாதிரியே உட்காரான். பஸ்ல போனாலும் சும்மா தான் போவான், கத்தி பாட்டு படிப்பான் தனியா போனா, அதே 4-10 பேரோட போனா 50 பேர் பஸ்ல உட்காந்து கத்தி பாட்டு படிப்பான், ஏதாவது திரும்பி பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, தனியா போற நேரம் இப்படி பிடிச்சிட்டு கத்தி பாட்டு படிப்பானா, அவனுக்கு அப்ப வெக்கம் வரும். இளைஞனுக்கு வெக்கம் இல்லாம இல்ல, பயம் இல்லாம இல்ல, எல்லாமே இருக்குது. ஆனா எப்ப அது மறக்குது தெரியுமா? அவன் 8 பேர் பஸ்ல சேர்ந்துட்டான்னு வைங்க, ஃபுட் போர்ட்ல தட்டணுமா குத்தணுமா அடிக்கணுமா, எந்த விளையாட்டும் போடுவாங்க. ஏன்? பிய பிரஷர். இளைஞர்கள்ட்ட உள்ள ஆக்டிவேஷன் எங்க ஆக்டிவ் ஆகுது? ரிவார்டிங் சென்டர். அல்லாஹுடைய தூதர் அற்புதமாக ரசூலுல்லா எல்லாரோடையும் பழகினார்கள். அல்லாஹுடைய தூதரை விட பிஸியானவர் யார் என்று கேட்கணும். பெருமான சல்லா அலி செல்லம் அவர்கள் நாட்டுக்கு தலைவர், அந்த மதீனமா நகரத்தின் தலைவர் ரசூலுல்லா. அல்லாஹுடைய தூதர் நீதி கேட்டுக்கொண்டு எக்கச்சக்கமாக வருவார்கள். உங்க வீட்டு கதவை எப்பயும் தட்டினா எங்களுக்கு நிம்மதியா தூங்கவும் நேரம் இல்லையான்னு கேட்பீங்களே. ரசூலுல்லா நீதி அரசர். அல்லாஹுடைய தூதர் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுக்கு கணவர். அல்லாஹுடைய தூதர் மனைவிமார்கள் கடமையை நிறைவேற்றியவர். தன்னுடைய பேர குழந்தைக்கு அப்பா, தம் பிள்ளைக்கு வாப்பா, பள்ளிவாசலில் ஜமாத் நடத்தக்கூடிய இமாமத்து செய்யக்கூடியவர். அல்லாஹுடைய தூதர் போர்க்களத்தில் குதித்து போராடக்கூடிய போர் தளபதி. எவ்வளவு எக்கச்சக்கமான பணிகள். இந்த பணிகளுக்கு மத்தியில இளைஞர் கூட்டமைப்பையும் ரசூலுல்லா செய்கிறாங்க. எக்கச்சக்கமான கூட்டமைப்புகளை நீங்க பார்த்திருப்பீங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை முதியவர்கள் மட்டுமே இருப்பாங்க. சில கூட்டமைப்புகளை பொறுத்தவரை இளைஞர்கள் சில ஊர்களை கணக்கே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை சேர்க்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் அவர்களுக்கும் செய்த பெரியார்கள்னு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லா எப்படி எல்லாம் செஞ்சார்கள் தெரியுமா? பிரயாணம் முடித்து வருகிறார்கள், கட்டம் கட்டமாக பெருமானர் பேசி பேசி வருவார். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தட்டி கேட்கிறார், ஜாபிர் எப்படி கல்யாணம் எல்லாம்? சுபஹானல்லாஹ். இளைஞரோட பேசுற நேரம் அவரோட போயிட்டு அதை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா, புள்ளலாம் உண்டா, என்ன மாதிரி, ஓ லவ்வா, அப்படி அந்த ஃபீல்ல போனால் மட்டும்தான் அவர்களை திருத்தலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது சரி எது பிழை, இளமையோட போனால் அந்த பல்சை தான் பிடிக்க வேண்டியிருக்கிறது தெரியுமா? இந்த மாதிரி தெரியுமா, ஜிஹாதுக்கு வருவார்கள், வேண்டிய பணி புரிவார்கள். ரசூலுல்லா எப்படி எல்லாம் கேட்கலாம், ஜாபீர் எப்படி அவருடைய இளமையில் ரசூலுல்லா கேட்கிறார்கள், என்னாச்சு அல்லாஹ்வுடைய தூர் கல்யாணம் ஆச்சு யார் ரசூலுல்லா, யாரை முடிச்சிங்க, அயோதி அதாவது விதவையா இளமை, யுவதியை முடிச்சிட்டீங்களா ரசூலுல்லா கேட்குறாங்க. ரசூலுல்லா எதை முடிச்சார் அவரு, அவர் விதவையை முடிச்சார். அல்லாஹ்வுடைய தூதர், ஏண்டா ஒரு ஒரு ஒரு யுவதியை முடிச்சா விளையாடலாமே நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள், இதை நான் சொன்னால், நான் இப்படி பேசுவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள், என்ன இவர் இப்படி சொல்கிறார், பெருமானர் எப்படி பேசினார் ஜாபிரதீலானோடு? அதைத்தான் உங்களுக்கு கேட்கிறேன். நல்லா உடனே ஏனப்பா கொஞ்சம் விளையாடலாமே, யார சூழலா எனக்கு சின்ன தங்கச்சிமார்கள், சின்ன தங்கச்சிமார்கள், நான் அப்படி போட்டு ஒரு யுவதியை முடிச்சா இவவும் அவங்களோட சேர்ந்து விளையாடிடுவா யார சூழல்லா, அது விதவைய முடிச்சா கொஞ்சம் பராமரிக்க மாட்டாவா யார சூழல்லா, அதனால அப்படி பண்ணினேன் யார சூழலான்ங்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நான் எதுக்கு கேட்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் தலைமை சேர்ல உட்கார்ந்தா இந்த இளைஞரோட எனக்கு என்ன பேச்சுவார்த்தை நினைப்பார்கள் பெரியவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் எங்க இந்த பியர் பிரஷர் டச் பண்றார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை கூட்டமைப்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால், இளைஞர்களை கவர வேண்டுமாக இருந்தால், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறையிலே பெரியவர் இறங்கி ஆக வேண்டும். அவர்கள் கூட்டமைப்பை எடுக்கணும். அவர்கள் கம்பெனி, அதாவது அவர்கள் ஒரு குரூப்பாக நிற்பார்கள். குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர்களை பயன்படுத்த முடியும். அப்பதான் வேண்டியது செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு எழுமை கொடுத்தார்கள். மையுருதில்லா அபி ஹைரன் அல்லாஹ் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யார் அல்லாஹ்வுக்கு நலவை நாடினானோ அல்லாஹ் அவருக்கு மார்க்கத்தின் ஞானத்தை கொடுப்பான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அப்பாஸ்லோட மகன், யாரு அவர்கள், யார் ரசூலுல்லாஹ் காலத்தில் எக்கச்சக்கமான சஹாபாக்களுடைய பிள்ளைகள், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, இப்படி எக்கச்சக்கமான தோழர்கள். எல்லாருடைய பேரும் அப்துல்லா, எல்லா பாப்பாமார்களும் பேர் வைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு அப்துல்லா பிரியமாமே, உன் பேர் அப்துல்லா, என் பேர் அப்துல்லா, பாப்பா பேரோட கூப்பிடுப்பா அப்படின்னு பேரை வச்சாங்க. மொடனா இல்லையே, பிரச்சனை இல்லை, அப்துல்லா ஓகே, எல்லாரும் பேரை வச்சாச்சு. சுபஹானல்லாஹ், சின்னவரு இசாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், ஆயத்துடைய விளக்கம் கேட்கிற நேரம் அற்புதமா விளக்கம் சொன்னார். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை குறித்து பேசுகிறது. பெரிய பெரிய வயோதிபர்கள் உள்ள சபையில அற்புதமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னார் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு. நன்றாக புரிஞ்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கிட்ட வச்சாங்க, இளைஞர்கள். பாப்பா தான் ரசூலுல்லாஹோட ஃப்ரெண்ட், உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹுடைய ஃப்ரெண்ட். ரசூலுல்லாஹ் யாரோட எல்லாம் பழகினார்கள் தெரியுமா, அப்துல்லா இப்னு உமரோட பழகினார்கள். உமர் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய ஃப்ரெண்ட், பக்கத்திலே உள்ளவர். அவருடைய மகனோடு ரசூலுல்லாஹ் தோழமை வைத்தார்கள். அவர் எந்த அளவு ரசூலுல்லாஹை நேசித்தார். ஒரு இடத்துக்கு போகிறார், ரசூலுல்லாஹுடைய மரணத்தை தாண்டி போகணும், திடீர் என்று இறங்குறார். இறங்கி போய் கொஞ்ச நேரத்திலே மரத்து கடையில் குந்துறார், குந்திவிட்டு வருகிறார். என்னப்பா என்று கேட்டால், அல்லாஹுடைய தூதரோடு ஒரு நாள் பிரயாணம் செய்கிறேன். பிரயாணம் செய்கிற நேரம் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போய் இருந்தார்கள், எனக்கு எந்த தேவையும் இல்லை, மஹப்பத் ரசூலுல்லாஹ்வோடு, ரசூலுல்லாஹ் ஞாபகம் வந்து விட்டது, நானும் அவர் குந்திய இடத்தில் குந்த வேண்டுமே என்ற உணர்வு, அப்படி உட்கார வேண்டுமே என்ற உணர்வோடு உட்கார்ந்தாரே. அவருடைய கரெக்டர், அவர் யாரை பார்த்து நடந்தார், பியர் பிரஷர், இளைஞர் கூட்டமைப்பு இருக்க வேண்டும், ரிவார்டிங் சென்டர் ஒன்னாகிற நேரம், மாடல் ஒரு கதாநாயகர் இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊரில் உள்ள பெரியவர்களும் ஜமாத் தலைவர்களும் முதலில் என்னுடைய உரை உங்களுக்காக வேண்டி தன்றிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இளைஞர்கள் மீது மட்டும் நாம் பழியை சுமத்த முடியாது. அவர்களை திருத்த வேண்டுமாக இருந்தால், இந்த உண்மையாக எப்படி உலகம் அவர்களை கவர்ந்து கெட்ட பாதைகளை போடுதோ, அவர்களை நாம் நல்ல பாதையில் போடுவதற்கு ஆக்சுவலா அவர்கள் பயன்படுத்துவதை நாம் எப்படி பயன்படுத்துவது, எதை எதை டெக்னிக்கா எதை பயன்படுத்துறாங்க, பிரெயின்ல எந்த செல்ஸ்களை பயன்படுத்துறாங்க, இதை நாங்க செய்யணும். சும்மா இல்ல, ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் தருவேன். நல்லா அப்படி இந்தியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சார்கள், அவர்கள் கதாநாயகர், ஒரு இளைஞர் கூட்டமைப்பு செய்தார்கள். அந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வேலை கொடுத்தார்கள், இல்மை கொடுத்தாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். நிறைய சஹாபாக்கள் சின்ன சின்னவர்கள், அவர்களுக்கெல்லாம் துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹ். மாத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருக்கு துஆ செய்தாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட வைத்து கொண்டு இறை தூதர் அவர்கள் அவர்களை பாராட்டி பேசுவார்கள், நெருக்கமாக பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரிவார்டிங் சென்டர் இளைஞர்களை பொறுத்தளவில் அவங்க கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றா, அது நல்ல ஒன்றானா வேண்டிய வேலை வாங்கலாம் என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பிரெயினில் உள்ள இந்த ரிவார்டிங் சென்டர் ஆக்டிவ் ஆகணும், இப்போ உண்டு. ரெண்டாவது, அவர்கள் பணிபுரிவதற்கு மாடல், ஒரு கேரக்டர் தேவை, அவருக்கு முன்மாதிரியாக லீட் பண்ணுற ஒரு ஆள் தேவை. இளைஞர் கூட்டமைப்பை ஒரு பெரியவர் லீட் பண்ணுவார். இப்போ உள்ளவங்களை யார் லீட் பண்ணுவாங்க, படம் பார்க்குறாங்க, அஜித் தண்டுவான், விஜய் தண்டுவான், அவன் எல்லாம் இளைஞரா கிழவனா இருப்பான், ரஜினிகாந்த் இளைஞனா பச்சை கிழவனா நிற்பான். அவன் போடுற நாடகமும் ஆட்டமும் தான் இவனை ரன் பண்ண வைக்கும். ஒரு மாடல் வேணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாடலா நின்றார்கள், இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கிற வேலையை அவங்க சிம்பிளா செய்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு தடவை உரை நிகழ்த்துறாரு. உரை நிகழ்த்துற நேரம் ஒரு பெண் எழும்பி கேள்வி கேட்கிறாங்க, நீங்க பேசுறீங்களே, எங்க பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கறத பத்தி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன்னு கேட்கிறாங்க. அவர் நீண்ட உரை ஒன்றும் சொல்லல, ஒரே ஒரு விஷயம் சொன்னார். அதாவது எங்க உமா வாப்பா, எங்க ஃபேமிலியில எல்லாரும் டாக்டர் தானே, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் டாக்டர் தான். அப்ப எங்க வீட்டுல எங்க உமா எனக்கு ஒரு சேலஞ்ச் தந்தாங்க, ஆப்ரேஷனை கண்டுபிடிச்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு பேர் வருவதில்லை, அந்த பேரை சொல்லி இவரை மாதிரி நீ மாறணும். சும்மா டாக்டர் ஆகி வேலை இல்லை, அவரும் டாக்டர் இவரும் டாக்டர், நீனும் டாக்டர் ஆகி வேலை இல்லை, எல்லாரும் டாக்டர்ண்டா வீட்டில், இவரை மாதிரி ஆகணும், வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படின்னு சேலஞ்ச் தருவாங்களாம். இந்த சேலஞ்சை தான் இவர் செஞ்சாரான்னு பார்த்தா சுபஹானல்லாஹ், எப்படி சைக்காலஜிக்கலி எந்த ஃபேமிலியில் யார் படித்தாலும் உண்மையாக ஆக்டிவேட் ஆக போது ரோல் மாடல். அவருக்கு முன்னாடி ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும், அப்பதான் இளைஞர்கள் அவங்க கூட்டணி சேர்ந்து அவர் சொல்வதைதான் சொல்லு செய்வாங்க. அவர் வெட்டினா அவர் மாதிரி கொண்டே வெட்டுறது, எப்ப போய் பாருங்க, என்னுடைய ஆள் அவரு, இவருடைய ஆள் இவரு, ஸ்கூலுக்குள்ள போனா யாருக்கு சண்டை, அப்துல்லாக்கு அப்துல் ரஹ்மானுக்கு சண்டை. ஏன், அவர் அஜித் ஆளா, இவர் விஜயட ஆளாம், பச்சை காபீர் ஆகலாம். இவருக்கு அஜித் தான் வீரமா, அவருக்கு விஜய் தான் வீரமா. உன் மேல இருந்து ஜம்ப் பண்ணண்டா, ஜம்பே பண்ண மாட்டான், பயந்தான் கோலி. விளங்குதா, மேல படத்துக்கு எடுக்கிறத நடிச்சு யார் ரெண்டு பேரும் சண்டை எதுக்கு பிடிக்கிறான், முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள எதுக்கு சண்டை பிடிக்கிறான். இது அது ரோல் மாடல் இல்லாம இளைஞர்களை எடுக்க இயலாது, கட்டாயம் ரோல் மாடல். ஜாக்கிர் நாயக் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொல்லுவார், எங்க உமா வாப்பா இதை படிச்சு தந்து நான் டாக்டர் ஆனேன்னு சொல்லல, அவர் ஒரே ஒரு வார்த்தை போய் உமாட்ட கேட்டாராம். வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய பிரச்சாரகரான பிறகு கேட்டாராம், உமா இப்ப நான் ஆபரேஷனை கண்டுபிடிச்சு அந்த டாக்டரா இருக்கிறது நல்லமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்லிக்கொண்டு வந்தது என்னென்னா, டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குற வேலையில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வருவார். எப்படி வருவார்ண்டா, பொம்பையில் அவர் வெளிநாட்டுக்காரர், பொம்பைக்கு வந்தால் எங்கள் வாப்பா அவரோடையே இருப்பார். எங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு கூட்டி வருவார், நாங்கள் சின்ன பருவத்தில் எட்டி பார்ப்போம். அவர் யாரண்டா, அகமது டீடா. அகமது டீடாடை பொறுத்தளவில் சவுத் ஆஃப்ரிக்காவுடைய, அதாவது நிறைய யூரோப்ஸில் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிகளில் நிறைய வீரமாக பிரச்சாரம் பண்ணியவர், திருக்குர்ஆனை எடுத்துக்காட்டி பைபிள் உள்ள பிழைகளை சுட்டு காட்டி பேசியவர். அதனால் அகமது டீடாடால் கவரப்பட்டவர் டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா. டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய வாப்பா அகமது டீடாடை பொம்பைக்கு அழைப்பிச்சு, பெரிய ஃபேமிலி, உங்கள் நாயக் ஃபேமிலி, அழைப்பிச்சு அவர் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் நடத்துவார். சின்ன பையன் வீட்டில் இருந்து பாப்பா இவ்வளோ அக்கறையோட இவ்வளோ பாசத்தோடு ஒருவரோடு நடக்கிறாரு, அவர் யார் என்ற கியூரியசிட்டி அடிக்கடி டாக்டர் ஜாக்கிர் நாயக் சின்ன பருவத்தில் உண்டு, அவர் மனசில் எழும்புறது உண்டு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சின்னத்தில் வீட்டில் வந்து சாப்பாடு வச்சா எட்டி பார்க்கறது, பாப்பா ஏன் இந்த பெரியவரோடு இப்படி நடத்துகிறாரு, அவர் ஏன் இவ்வளோ அருமையாக நடத்துகிறாரு. சின்ன மகனுடைய மனசில் பாப்பாவோடு இருக்கிற அந்த பெரியவர் கதாநாயகராக உள்ளக்குள்ளே பூந்துட்டார். டாக்டர் ஜாக்கிர் நாயக்குடைய ஆரம்ப பிரச்சாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போட்டெல்லாம் பேசுவார், ஆரம்ப பிரச்சாரம் யூடியூப்பில் இருக்கும். அவர் திக்குவாய், ரப்பி ஷஹலி சதரி வயசுகலி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, ஃபிரௌன்ட்ட போய் பேசுன்னு அல்லாஹ் சொல்ற நேரம், இதஹப் இலா ஃபிரௌன் இன்னஹு தா, மூசா ஃபிரௌன்ட போய் பேசுங்கள், அவன் வழி கெட்டு நிற்கிறான் என்று சொல்ற நேரம், அல் மூசா நபி என்ன கேட்டார், யார் அல்லாஹ், ஹாரூனையும் கொஞ்சம் தந்துறியா அல்லாஹ், ஏன்னா அவன் ஆக்கில் ஒரு முடிச்சு பேசுற டைம்ல, ரப்பி ஸ்தஹலி சதரி வயஸ்ஸிர்லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய சதரி, என்னுடைய கல்பை விரிச்சு விடு யா அல்லாஹ், வயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை இலகுவாக்கி விடு யா அல்லாஹ், வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாக்கில் ஏற்பட்ட முடிச்சை அவிழ்த்து விடு யா அல்லாஹ், யஃப்கஹு கௌலி, இலகுவாக நான் சொல்லுவதற்கு யா அல்லாஹ், அவர் கேட்கிறார். இது மாதிரி ஜாக்கிர் நாயக் இன்றைக்கு பேசினாலும் உரையை ஆரம்பிக்கிறன நன்றாக பாருங்க, ரப்பி ஸஹலி சதிரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்று சொல்லிக்கொண்டே ஆரம்பிப்பார் திருக்குறளுடைய வசனம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்தில் உள்ள திக்கை இப்பொழுது காணவே இல்லை. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்திருக்கிறான். எப்படி என்றால், ஆரம்பத்தில் அவர் திக்கினதை இப்பொழுது காணவே இல்லை. அற்புதமாக பேசிக்கொண்டு போகிறார். திக்காக இருக்கிற நேரமும் அவர் திக்கு திக்கு பேசுகிற ஒரு குடும்பத்து, அவருடைய குடும்பத்தில் அவர் திக்கு பேசக்கூடிய ஒரு மகனாக இருந்தும் அவர் கல்வியில் அகமத் டீடாட் இடம் பெற்றார். அவருடைய அகமத் டீடாட் அவர் சொல்றாரு, என் உம்மாட்ட நான் கேட்டேன், உம்மா நான் இப்போ அகமத் டீடாடு மாதிரி ஆகணுமா, நான் இந்த ஆபரேஷனை கண்டுபிடிச்ச டாக்டர் மாதிரி இருக்கணுமா. அவங்க உமா சொன்னாங்களே, இதுவே நல்லண்டா, இதுவே நல்லோம், தவா களத்தில் குதி என்று அவர் அவருடைய வரலாறு சுருக்கமாக, அவருடைய கதையை சுருக்கமாக சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு இளைஞர் ஒரு இடத்துக்கு வரணுமாக இருந்த கட்டாயமா ரோல் மாடல் ஒரு கதாநாயகர் இருந்தே ஆகணும். வாப்பா வீட்டுக்கு யாரை கொண்டு வரீங்களோ, எவருக்கு கண்ணியம் கொடுக்குறீங்களோ, உங்க வீட்டுக்குள்ள யார் அதிகமா பேசப்படுகிறாரோ, சின்ன பிஞ்சு மனசுக்குள்ள அதை ஆழகமா வளர ஆரம்பிக்கும்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
1: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار
3: انبركني சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம் மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோ நல்லா ஈருலகிலும் வழங்கிருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். பெருமையானவர்களே, நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சம்தான், நம்முடைய நாடு அதிமோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை, பொருளாதார சரிவை நோக்கி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார கஷ்டம் என்பது, பொருளாதார சரிவு என்பது அவ்வப்போது இந்த சமூக மக்களை அச்சுறுத்துவதற்காக, அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக, ஒரு சோதனையாக தருவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிற ஒரு வழிமுறை தான். வல நபுலு வன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வால். உங்களை ஓரளவு பசியால், அச்சத்தால், பொருளாதார சரிவால், பொருளாதார குறைப்பால் நாம் கட்டாயம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அதனால் பொருளாதார சரிவு என்பது, பொருளாதார நெருக்கடி என்பது, அது வளரும் நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடாகவும் இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாம் உலக நாடுகள் என்று அறியப்படுகிற நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே வாழ்பவர்களாக இருந்தாலும், தனி மனிதனாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இந்த பொருளாதார சரிவு என்பது வரும்போது, பொருளாதார சுமை என்று வரும்போது, அதை எதிர்க்க முடியாமல், அதை எதிர்க்கிற எதிர்ப்பு சக்தி நெஞ்சத்திலே இல்லாமல் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் அந்த தற்கொலை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களோ, அல்லது நாளைய தேவைக்காக இன்றைய என்ன வைத்திருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டே தங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. பெரும் பெரும் பண முதலைகளாக, மிகப்பெரும் செல்வ செழிப்புள்ள சீமான்களாக, நாட்டிலே உள்ள அத்துணை உல்லாசங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக, இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்துகிற அறியப்படுகிற அத்துணை விதமான உயர் ரக அம்சங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்விலே அனுபவித்தவர்களாக வாழ்ந்தவர்கள் அந்த உல்லாசமான வாழ்க்கை தடைபடுகிற போது அல்லது தடைபட்டு விடுமோ என்று அஞ்சுகிற போது இந்த உலகத்தின் எதிர்ப்புதனை எதிர்க்க முடியாமல் கடைசியில் தற்கொலை என்கிற அந்த மாபாதகமான முடிவை எடுத்து விடுகிறார்கள். ஏழைகள் பாழைகள் கஷ்டப்படுபவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்பவர்கள் சிறு குறு தொழிலை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பின்னலாடை தொழிலிலே இருப்பவர்கள் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் என்னதான் பொருளாதார சரிவுகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் என்கிற அந்த தன்னம்பிக்கையோடு முதுகெலும்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் செல்வ செழிப்பிலே உள்ளவர்கள் செல்வத்திலே திளைத்தவர்கள் நாட்டின் தேசத்தின் அத்துணை விதமான வளங்களையும் அனுபவித்தவர்கள் உல்லாசரகமான கார்களில் பவனி வந்தவர்கள் ஊர் ஊராய் சுற்றி வந்தவர்கள் உலகத்தில் இருக்கிற அத்துணை உயர்ந்த இடங்களையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் தற்கொலை செய்யக்கூடியவர்களாக பார்க்கிறோம். பெரும் பெரும் காபி எஸ்டேட்டுகளின் அதிபர் என்று சொல்லுகிறார்கள் பெரும் பெரும் கார் கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள் தற்கொலை செய்த விஷயங்கள் தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய ஒரு காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு என்னதான் காரணம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிற போது என்னதான் தேசத்தினுடைய நிதி நிலைமை ஒருபுறம் இருந்தாலும் நிதியின் நெருக்கடி என்பது பிரதானமான காரணமாக இருந்தாலும் தேசத்தினுடைய பொருளாதார சரிவு ஒரு பிரமாதமான காரணமாக இருந்தாலும் அதற்கு மேலாகவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இந்த உலகத்தில் புது பணக்காரர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லது பரம்பரை பணக்காரர்களாக கூட வாழக்கூடியவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் என்கிற பெயரில் ஒரு கோட்டையை அமைத்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே நினைத்துக் கொண்டு நாம் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய உயர்ந்தவர்கள் இது ஹையர் கிளாஸ் என்று தாங்களாகவே நினைத்துக் கொண்டு அப்பர் கிளாஸ் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொண்டு அதுவும் அப்பர் கிளாஸிலேயே பல கிளாஸுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். நாம் எல்லாம் நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? ஹையர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் தான் நாம் அறிந்து வைத்தது. ஆனால் நன்றாக உள்ளே பூந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அந்த ஹையர் கிளாஸிலேயே 2-3 டிகிரிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே ஹையர் அப்பர் கிளாஸ், அப்பர் கிளாஸ்லேயே ஹையர் அப்பர் கிளாஸ். யாருப்பா இவங்கெல்லாம்? இவர்களெல்லாம் ஒரு டீ குடிக்க வேண்டும் என்றாலும் கூட 5-star ஹோட்டலுக்கு தான் போவார்கள். சரி, ஒரு கொஞ்ச நேரம் இவர்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படிப்பட்ட பெரும் ஹோட்டலுக்கு தான் போவார்கள். அவர்கள் எல்லாம் சுற்றுலாக்களை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய சிந்தனையில் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் வராது. ஒரு நாட்டு ஒரு முறை ஒரு தேசத்தை அவர்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அடுத்த முறை சுற்றுலாவுக்காக அவர்கள் போகக்கூடிய இடமே வேறு. அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், கண்களிலே போடுகிற கண்ணாடிகள் உட்பட எல்லாமே வெளிநாட்டிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக, வெளிநாட்டிலிருந்து வரவேற்கப்பட்டதாக, அதுவும் பிரத்யேகமாக இவர்களுக்கு என்று தயாரிக்கப்பட்டதாக, பிராண்டட் விஷயங்களாகத்தான் இவர்கள் அனுபவிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய பங்களாக்கள், அவர்கள் போய் வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அந்த லைஃப் ஸ்டைல் என்பதை நாம் பார்க்கக்கூடிய சாதாரணமானதாக இருக்காது. சரி, இருக்கிறவன் அனுபவிக்கிறான். இப்படிப்பட்ட அனுபவிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஒரு தடை வந்து விடும் போது இவர்கள் என்ன செய்வதில்லை? தங்களுடைய நிலைகளை கொஞ்சம் இறக்கிக் கொள்வதற்கு தயாராக இல்லை. நேற்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருந்த, நேற்று வரைக்கும் உல்லாசமாக நாம் உற்சாகமாக நாம் உலாவிக் கொண்டிருந்த அவைகளெல்லாம் இன்றைக்கு எனக்கு கிடைக்காவிட்டால் இதுதான் என் விதி, பொறுத்துக் கொள்வேன் என்கிற ஒரு நிலையில் அவர்கள் போகாமல் பழைய வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, இந்த சமூகத்தை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பொதுமக்களோடு எப்படி நான் கலந்து வாழ்வேன், என்னுடைய அந்த ஆடம்பரமான வாழ்க்கை எனக்கு இல்லாவிட்டால் எப்படி நான் இருப்பேன் என்று எண்ணி ஆடம்பர வாழ்க்கையை தாண்டி வேறு வாழ்க்கையே இல்லை என்று இவர்களாகவே முடிவு பண்ணி கடைசியில் தற்கொலைகளுக்கு தற்கொலை என்கிற மாபாதகமான முடிவை எடுக்கிறார்கள். அப்ப இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தடுக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை தகர்க்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பந்தா செய்வதையோ பகட்டாக வாழ்வதையோ பெருமை கொள்வதையோ, இருப்பவன் பெருமை கொள்வதையும் சரி இல்லாதவன் பெருமை கொள்வதையும் சரி அடியோடு இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்கிறது. பெருமை என்பது மேலாடை, பெருமை என்பது மேலாடை, கௌரவம் என்பது என்னுடைய கீழாடை. அதை யார் எடுக்கிறானோ அவனுக்கு மறுமையில் நரகம் என்கிற கருத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுல் குதுசியிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலவரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சர்வ சாதாரணமாக ஒரு கிராமத்திலே பிறந்தவன் அல்லது ஒரு சிறுநகரத்திலே பிறந்தவன் ஏதோ தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிலபுலன்களை எல்லாம் விற்பனை செய்து வித்து அதிலே வரக்கூடிய காசை மூலதனமாக வைத்து இவனை எப்படியோ படிக்க வைத்து ஒரு டிகிரியை வாங்க வைத்து விட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாகவோ அல்லது இன்ன பிற துறைகளிலேயோ அவன் உள்ள போய் சம்பாதிப்பதற்குண்டான வாசல்களை வழிகளை இவர்கள் ஏற்படுத்திவிட்டு அவனையும் இந்த சமூகத்திற்கு ஒரு பட்டதாரியாக அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அவனுடைய சிந்தனைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் மார்க்கம் என்கிற வரையறைக்குள், ஒழுக்கம் என்கிற கட்டுக்கோப்பிற்குள், சுமூகமான வாழ்க்கை என்கிற கட்டமைப்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளாத சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? இப்படியோ படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கி ஒரு சாதாரண வேலையில் சேர்கிறார்கள், ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார்கள். நான் இங்கே நாடு என்று சொல்வதும் 8,000 10,000 என்று சொல்வதும் நமதூர் பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல 8,000 ரியால் 10,000 ரியால் லெவலே வேற. ஒரு 8,000 ரூபாயோ 10,000 ரூபாயோ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே இருக்கும் போது இவனுக்கு சென்னை போன்ற பெருநகரத்தில், பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரத்தில் இவனுக்கு என்று ஒரு வேலை கிடைக்கிறது. அங்கே வேலை கிடைத்தவுடன் இவனுடைய சம்பளமே 75,000 85,000 என்று ஆரம்பிக்கிறது. அதனால் வரைக்கும் கையிலே கிடைக்கிற 8,000 ரூபாவை பத்திரமாக பையிலே வைத்து பார்த்து பார்த்து செலவு பண்ணி கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று சம்பளம் 75,000, திடீர் என்று 1.5 லட்சம் என்று இவனுக்கு பெருவாக சம்பளம் வரும்போது, இந்த நாட்டிலே இவர்களை வழிகெடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய வங்கிகள் எல்லாம் இவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய சேலரி இவ்வளவு, உன்னுடைய சம்பளம் இவ்வளவு, நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான காரை வாங்கக்கூடாது? நீ ஏன் இப்படி ஒரு சொகுசான பங்களாவை கட்டக்கூடாது? மாசம் நீ 50,000 ரூபாய் கட்டினால் போதும், 75,000 ரூபாய் கட்டினால் போதும், இத்தனை ஆண்டுகளில் இந்த கார் உனக்கு சொந்தம், இந்த பங்களா உனக்கு சொந்தம் என்ற ஆசை வார்த்தைகள் அவனுக்கு இந்த வங்கிகள் காட்டுகிறது. இவனும் உடன் வேலை பார்ப்பவர்களை பார்க்கிறான், அந்த சமூகத்திலே வாழக்கூடியவர்களை பார்க்கிறான். அதனால் வரைக்கும் இவனோடு தெருவில் விளையாடிய நண்பர்கள் இவனுக்கு மறந்து போய் விடுகிறார்கள். இவனோடு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக படித்த நண்பர்கள் இவனுடைய கண்களுக்கு அப்பால் ஆகிவிடுகிறார்கள். இவனுடைய சொந்தமாய் பந்தமாய் நட்பாய் ஊராய் உறவாய் உயிராய் வாழ்ந்த எல்லோரையும் இவன் மறந்து விடுகிறான். இவனுக்கென்று ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த வட்டத்திலே உள்ள வருபவர்கள் எல்லாம் யார்? பெரும் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகள், சமூகத்திலே செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள், மிக பெரும் வியாபார தனவந்தர்களின் வீட்டு வாரிசுகள், இப்படியாக சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் என்று இவனாக நினைத்துக் கொண்டு அவர்களோடு தொடர்பு வைக்க ஆரம்பிக்கிறான். அவர்கள் வாழ்வதைப் போலவே இவனும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறான். பொழுதுபோக்கிற்காக, நேரத்தை கடத்துவதற்காக, உல்லாசமாக இருப்பதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக அந்த பெரும் வீட்டு பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறார்களோ அவன் பின்னால் இவனும் போகிறான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இது போன்ற பொருளாதார நெருக்கடி வரும்போது, தொழிற்துறைகள் எல்லாம் முடங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது, தேசத்தை ஆட்சி செய்வதற்கு தகுதியே இல்லாதவர்களிடத்தில் ஆட்சிகள் காட்சிகளாய் ஒப்படைக்கப்பட்டு அந்த நாடே நாசமாகக்கூடிய ஒரு சூழல்கள் வரும்போது இவன் போன்றவர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள், இவன் போன்றவர்களும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் வரைக்கும் 1.5 லட்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 75,000 வட்டி கட்டுவதோ ஒரு டியூ கொடுப்பதோ அவனுக்கு ஒரு பெரிய காரணமாக தெரிவதில்லை. ரைட், என்னுடைய சம்பளத்தில் ஒரு பெரும்பகுதி போனாலும் மீதி பகுதியை வைத்து என்னால் உற்சாகமாக வாழ முடியும், உல்லாசமாக வாழ முடியும் என்று இப்படியே சில மாதங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து அதிலே பெரும் முதலைகளே உள்ளே போய் விழும்போது இவனை போன்ற சின்ன மீன் குஞ்சுகள் என்ன செய்யும்? வேலை இல்லை என்று கம்பெனி அறிவிக்கிறது, நிறுவனம் சொல்லிவிடுகிறது, உனக்கு வேலை இல்லை. உடனே அவனுடைய பட்டயங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய பட்டங்களை எல்லாம் தூக்கி கொண்டு, அவனுடைய கரியருக்காக அவன் உருவாக்கி வைத்திருந்த பேப்பர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, இதே போன்ற சம்பளத்திற்கு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தெரு தெருவாக சுற்றி பார்க்கிறான். வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும், வாய்ப்பு ஒரு முறைதான் பெரும்பாலும் கதவை தட்டும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை தாண்டி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடந்தாலும், பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கட்டத்தில் என்ன செய்கிறான்? வாய்ப்புகளை ஒரு முறைதான் கதவை தட்ட வைக்கிறான். ஆனால் ஏற்கனவே இவன் வாழ்ந்ததை போன்ற சொகுசான வேலை அவனுக்கு கிடைப்பதில்லை, பெரும் நகரத்தில் சம்பளம் கிடைப்பதில்லை. ஆனால் இவனுக்கு சம்பளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இவன் வாங்கி வைத்திருக்கிற காருக்குண்டான வட்டியை டிவை இவன் கட்டியாக வேண்டும். இவன் கட்டி வைத்திருக்கக்கூடிய பெரும் பங்களாவிற்கு இவன் செலுத்த வேண்டிய கப்பத்தை வரியை பட்டு கட்டித்தானாக வேண்டும். என்ன செய்கிறான் இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான். அட, வீடு போனாலும் பரவாயில்லை, இந்த கார் போனாலும் பரவாயில்லை, என்னால் சாதாரணமாக வாழ முடியும் என்று நினைத்தவன் இந்த சமூகத்தினுடைய எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம் என்கிற நெஞ்சுறுதியையும் எதிர்ப்பு சக்தியையும் உள்ளத்தில் ஏற்றி வைத்தவன் சாதாரணமாக நடந்து சென்று விடுவான். ஆனால் இவர்களோ தொட்டில் குழந்தைகளைப் போல, ஷோகேஸுகளில் இருக்கிற பொம்மைகளைப் போல, வேறு மாயை உலகத்தை உண்மையான உலகம் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, காணல் நீரை சுவையான மதுரமான நீர் என்று எண்ணி ஏமாந்தார்களே, கடைசியில் இவர்கள் தற்கொலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்ப என்ன நடக்குது? இந்த ஆடம்பரம் எங்கே நுழைகிறதோ, இந்த பகட்டு எங்கே நுழைகிறதோ, இந்த பந்தா எங்கே நுழைகிறதோ, அந்த வீடும் சரி அந்த நாடும் சரி நிம்மதியாக இருக்கவே செய்யார். எத்தனை குடும்பங்கள் இந்த ஆடம்பரத்தினால் சீரழிந்திருக்கிறது, எத்தனை குடும்ப வாழ்க்கை இந்த ஆடம்பரத்தினால் சிதைந்திருக்கிறது, எத்தனை மனைவிமார்கள் இந்த ஆடம்பரத்தை விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், எத்தனை கணவன்மார்கள் மனைவி மக்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்களே என்பதற்காக தங்களுடைய இளமையை தங்களுடைய வாலிபத்தை இந்த வெந்த பூமியில் நொந்து கழித்திருக்கிறார்கள். பாடம்பரத்தை என்ன செய்யக்கூடாது, நம்மோ அறவே உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை அடித்து உடைக்கிறது. எந்த நிலையிலும் ஆடம்பரம் உங்களிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. செலவு குறைந்து நடத்தப்படுகிற திருமணம் தான் இறைவனுடைய அருளில் நிறைந்தது என்று எந்த இடத்தில் பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய செல்வமும் செழிப்பும் பந்தாவும் பகட்டும் பெருமையும் காட்சிப்படுத்தப்படுமோ விளம்பரப்படுத்தப்படுமோ அப்படிப்பட்ட திருமண நிகழ்வையே இலகுவாக்க வேண்டும், எளிமையாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சட்டம் போட்டிருக்கிறது. நான் மக்கள் சிந்திக்கிறார்களா, இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களா, எப்படிப்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவனுக்கு திடீர் என்று சம்பளம் அதிகமான உடனேயே அவனுடைய சிந்தனை வசதியை எப்படி அதிகப்படுத்தலாம் என்கிற ஒரு யோசனைக்கு தான் போகிறான். சாதாரணமான ஒரு வீட்டிலே இருந்தவன், சாதாரணமான ஒரு பகுதியில் வீட்டிலே வாடகைக்கு இருந்தவன், சம்பளம் கூடும் போது பொருளாதாரம் பெருகும் போது விஐபிகள் இருக்கிற பகுதிக்கு போகலாம் என்று அவனுடைய சிந்தனை அவனுக்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட சின்ன வீடுகளில் இருக்கக்கூடிய நாம் ஏன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நாம் ஏன் ஒரு பிளாட்டிற்கு போகக்கூடாது என்று அவனுடைய சிந்தனை போகிறது. நாம் சாதாரணமான ஒரு டூ வீலர் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஒரு கார் வாங்கக்கூடாது, சாதாரணமான காரை வாங்கி கொண்டிருக்கிற நாம் ஏன் ஒரு வெளிநாட்டு காரை வாங்கக்கூடாது அப்படின்னு வருமானம் வர வர வசதி வாய்ப்புகள் ஏற ஏற அவனுடைய வாழ்வினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை அவன் மாற்றிக்கொள்வதற்குத்தான் சிந்திக்கிறானே தவிர, அட வருமானம் கொஞ்சம் கூடுது, கொஞ்சம் நம்ம தர்மத்தில் கவனம் செலுத்தினான்னு சிந்திக்கிறார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு போன மாதம் வரை இப்படி வருமானம் கொடுத்திருந்தான், கொடுத்து கொண்டிருந்தான், போன வருடம் வரை நம்முடைய வருமானம் இப்படி நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது, ஆனால் இதோ நமக்கு வருமானம் கூடுதலாக வந்து விட்டது. அதனால் ஏழைகள் பாழைகளை கண்டெடுத்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்ததில் கொஞ்சம் அவர்களுக்கும் தரலாமா என்று யோசிக்கிறார்களா? இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வருமானம் பெருகும் போது, பொருளாதாரம் உங்களுடைய வீட்டு கதவை கொஞ்சம் வேகமாக தட்டும் போது, நீங்களே நினைக்காத அளவிற்கு உங்கள் கையிலும் பையிலும் காசும் பணமும் புரளும் போது, உருளும் போது நீங்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இதோ அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஒரு பாலிசியை மட்டும் கடைபிடித்தால் வருமானம் கூடுபவர்கள் வளமாக வாழலாம். இந்த ஒரே ஒரு பாலிசியை மட்டும் நாம் கையில் எடுத்தால், நம்முடைய வாழ்க்கையின் கொள்கையாக கொண்டு வாழ்ந்தால், வசதியும் வாய்ப்பும் பெறுபவர்கள், வசதியும் வாய்ப்பும் பெருகுபவர்கள் உண்மையிலேயே இறைவனிடத்தில் அருளையும் அருட்கொடையும் அதிகம் பெறலாம். என்ன அர்த்தம் இதற்கு? அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு போட்ட கட்டளை. எந்த தூதருக்கு போட்ட கட்டளை? எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்களில் அடுப்பெரியவில்லையோ, எந்த தூதரின் வீட்டில் பெரும்பான்மையான நாட்கள் வெறுமனே தண்ணீரையும் பேரித்தம்பழத்தை கொண்டும் கழிந்ததோ, எந்த நபி கயிற்றுக்கட்டிலில் படுத்து அந்த கயிற்றுக்கட்டிலுடைய அந்த தடம் அவருடைய முதுகை பதம் பார்த்ததோ, அந்த நபிக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான், நபியே இறைவன் உமக்கு எதை தந்தானோ, இறைவன் உமக்கு எதை அளித்தானோ அதை கொண்டு மறுமையின் இல்லத்தை நாடுங்கள். இதுதான் பாலிசி. அப்ப சகோதரர்களே, உள்ளூரில் கொஞ்சமாக சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்பு கிடைத்து, அதுவும் நலமான வளமான பலமான சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட்டால், உடனே ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி சென்று விடாதீர்கள், உடனே லைஃப் ஸ்டைலை மாற்ற வேண்டும் என்று நினைத்து விடாதீர்கள். நேற்று வரைக்கும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்ட் போனை வைத்துக் கொண்டிருந்தவன் உடனே ஐபோனுக்கு ஆர்டர் செய்து விடாதீர்கள். கொஞ்சம் என்ன செய்யணுமோ, நிறுத்தி நிதானமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நிறுத்தி நிதானமாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினால் இறுதியில் அவன் கோழையாக மாறமாட்டான், இறுதியில் ஏழையை விட மோசமாக அவனுடைய வாழ்க்கை இருக்காது. இத்தனை ஏழைகள், இத்தனை பாழைகள், வறுமையிலே வாடுபவர்கள், அன்றாடம் காய்ச்சிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், வறுமையின் கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், உற்சாகமான வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் அனுபவிக்காதவர்கள், தெரு ஓரங்களில் குடிசைகளை போட்டு தங்களுடைய இரவையும் பகலையும் நடத்துபவர்கள் எவ்வளவு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்கிறார்கள், கொசுக்கடி என்று எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சகஜமாக சர்வ சாதாரணமாக பார்த்து கொண்டு வாழ்பவர்களும் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்களா இல்லையா, நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்களா இல்லையா, அவர்களுக்கும் நம்மை போல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகள் உண்டுமா இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உணர்வுகள் உண்டுமா இல்லையா, அவர்களுக்கும் ஆசைகளும் அபிலாஷைகளும் இருக்கிறதா இல்லையா, அவன் கிடைச்சது கொஞ்சமா இருந்தாலும் அதையும் சந்தோஷமாக கிடைத்துக் கொண்டு அடுத்த வேளை சோறு கிடைத்தால் போதும், அடுத்த வேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சர்வ சாதாரணமாக வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு ஏழை தேசத்தில், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு வளரும் தேசத்தில், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில், அல்லது பின்னடைவுக்கு போன ஒரு நாட்டிலே செல்வத்திலும் செழிப்பிலும் கொழிப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை தேடி அதிலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் நாடிக்கொண்டும் இருந்தால் இறுதியில் அவர்களுடைய நிலை தற்கொலை என்கிற ஒரு கருண கொடூரமான ஒரு ஒரு கட்டத்தில் அவர்கள் தள்ளப்படுவார் என்பதுதான் இன்றைக்கு நிகழ்கால வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஆடம்பரத்தை வெறுக்கிறது, ஆடம்பரத்தோடு வாழ்பவர்களை வெறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய தேவாவிற்கு, நபிமார்களுடைய அழைப்பு பணிக்கு முதன் முதலில் முட்டுக்கட்டை போடுபவர்கள், முதன் முதலில் எதிராக நிற்பவர்கள் அந்த சமூகத்திலே ஆடம்பரத்தில் திளைத்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் தரஃப் என்கிற ஒரு வார்த்தை, தரஃப். இந்த தரஃப் என்று சொன்னால் ஆடம்பரம் என்று நாம் அர்த்தம் செய்யலாம், செழிப்பாக வாழுதல் என்றும் சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை அனுபவிப்பதில் அளவு கடந்து செல்லுதல் என்று உலமாக்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த தரஃப் என்கிற பகட்டு என்கிற வார்த்தை திருமறை குர்ஆனில் எட்டு இடங்களில் வருகிறதாம். அந்த எட்டு இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பகட்டத்தனமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ்பவர்களை, உல்லாசத்தில் ஊறி திளைப்பவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழிவுபடுத்தித்தான் அந்த எட்டு வசனங்களையும் சொல்லியிருக்கிறான். அதனால் நர்மையான சகோதரர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலேயே இருந்து இன்பம் கண்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட இன்பத்தையே, அப்படிப்பட்ட சுகத்தையே உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொத்தாக தந்து விடாதீர்கள். இன்றைக்கு பெற்றோர்கள் செய்கிற பெரும் தவறு அதுதான். நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன், எங்க வாப்பா தான் என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, நாங்கெல்லாம் 80 கிட்ஸாக 90 கிட்ஸாக இருக்கும் போது எப்படி எல்லாம் இருந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா இன்னைக்கு எங்க பிள்ளைக அந்த கஷ்டத்தை பார்க்கவே கூடாது என்று இவர்கள் நினைத்து அதை செயல்படுத்துவதில் தான் தவறிழைக்கிறார்கள். நீங்க பட்ட கஷ்டத்தை, நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைப்பது தவறில்லை, ஆனால் அதற்காக நீங்கள் அமைத்துக் கொடுக்கிற பாதை தான் தவறு. எந்த வயதில், எந்த வயதை தாண்டிய வசதிகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறோம், வயதை தாண்டிய ஒரு செழிப்புகளை உருவாக்கி கொடுக்கிறோம், அவன் விரும்பிய அத்தனை விஷயத்தையும் ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லாமல், அவன் அடம்பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல், குறைந்தபட்சமாக அவன் அழுது ஒரு சொட்டு கண்ணீரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேவைகளை ஏற்படுத்தாமல் அவன் நினைத்ததை அவன் நினைத்தவுடன் அவனுக்கு வாங்கி கொடுத்தே அவனை வசதி பண்ணி விட்டோம். நினைச்சதை நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டோம், அப்படியே ஒரு ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை போல் வளர்த்து விட்டோம். ஆனால் உங்களுடைய மறைவுக்கு பிறகோ, அல்லது உங்களிடத்திலே வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழலை வரக்கூடிய அந்த நேரத்திலேயோ அவனுக்கு யார் அந்த வசதிகளை உருவாக்கி கொடுப்பார்கள்? ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் காசு மடமும் நிறைய இருக்கிறது, வாங்கி கொடுத்து அவனை வசதியாக்கி விட்டீர்கள், வாங்கி கொடுத்து அவனுக்கு ஜாலியா இருக்க வச்சிட்டீங்க. நீங்கள் வாங்கி கொடுக்காவிட்டால் உங்களை வெறுத்து விடுவான். வாங்கி கொடுப்பதுதான் தந்தையின் அளவுகோல் என்று நினைத்தே அவன் வளர்ந்து விடுவான். அந்த வசதியும் வாய்ப்பும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு கிடைக்காத போது உங்களை வெறுத்து விடுவது மாத்திரமல்லாமல் பிறரோடு உங்களை அவன் கம்பேர் செய்ய ஆரம்பித்து விடுவான். எவ்வளவு தப்பு செய்யறோமோ யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அந்த காலத்தில் வீட்டு பிள்ளைகள் எப்படி படித்தார்கள், நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது எப்படி படித்தோம்? ஒரு வருடம் முழுவதும் ஒரு பென்சிலை தான் வைத்திருப்போம். அதுவும் அந்த பென்சிலை கூர்மைப்படுத்துவதற்கு நிறைய மாணவர்களிடத்தில் ஷார்ப்னர் கூட இருக்காது. பல்லால் கடித்து பென்சிலை கூர்மை செய்திருக்கிறோம், கூரப்படுத்த முடியாதானே எழுதணு, பல்லால் கடித்து என்ன செய்திருக்கிறோம், அந்த முகப்பு தோலை நீக்கி இருக்கிறோம். அது உடைந்து புளோண்டுதான் இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதை கூட பென்சிலாக வைத்திருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை தான் நமக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பார்கள். அது எவ்வளவு கிழித்தாலும் சரி, அது எவ்வளவு கிழிந்தாலும் சரி, அதையே ஒட்டு போட்டு தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவர்களுக்கு நாம் தேவைப்படக்கூடிய ஆடைகளை வாங்கி கொடுப்பதோ அணிகலன்களை வாங்கி கொடுப்பதோ தவறில்லை, ஆனால் அந்த பழைய விஷயத்தை இன்றைக்கு நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் ஏழ்மையை குறித்தோ, ஏழைகளை குறித்தோ, வறுமைகளை குறித்தோ, கஷ்டத்தை குறித்தோ இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை சகோதரர்களே. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு, நிதி நெருக்கடி ஏற்பட்டு எத்தனையோ பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். கொத்து கொத்தாக கடைகளும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த கண்ணீரோடு பார்க்க வேண்டிய சம்பவங்களை மீம்ஸ் போட்டு நம்முடைய இளைஞர்கள் விளையாடி கொண்டிருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் புதிது புதிதாக வரக்கூடிய திரைப்படங்களுக்கு மாலை மரியாதைகள் செய்து கட் அவுட்டுகள் போட்டு அல்லது இன்னபிற விழாக்களை எடுத்து அவர்களை மேலும் மேலும் ஒரு உயர்வான இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்கிறார்கள், விலைவாசி ஏறிவிட்டது என்கிறார்கள், என்னென்னவோ சொல்லுகிறார்கள். ஆனால் பொழுதுபோக்கு இடங்களில் கூட்டம் குறையவில்லையே, மது விற்பனைகளில் தடை ஏதும் ஏற்படவில்லையே, உல்லாசங்களுக்கோ உற்சாக பானங்களுக்கோ தடை ஏதும் இல்லாமல் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதே. எதிலே விளையாடக்கூடாது, எதிலே நாம் சிரிக்க கூடாது என்கிற பாகுபாடு இல்லாமல் அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சிரிப்புக்குள்ளாக்கப்பட்டு நகைப்புக்குள்ளாக்கப்பட்டு மீம்ஸுகள் போடப்பட்டு சமூக வலைத்தளங்கள் மட்டும்தான் உண்மையான உலகம் என்று நினைத்து கோடான கோடி இளைஞர்களே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறானா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? பழச பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கல. நாம் எப்படி வளர்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தாயும் தந்தையும் ஒரு நாள் முழுவதும் மூன்று வேளை உணவு நமக்கு தருவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். மாதம் முடியும் போது அந்த வீட்டு வாடகை 200 ரூபாய் இருந்திருக்கும், 300 ரூபாய் இருந்திருக்கும். ஐயோ, நாளைக்கு வீட்டு ஓனர் வந்துருவானே, வாடகை கேட்பானே, எப்படி கொடுக்கிறது என்கிற கவலையில் கஷ்டத்தில் கையில 100 ரூபாய் இருக்கு, இன்னொரு 200 ரூபாய் இல்லையே. அந்த 200 ரூபாயை உருட்டுவதற்கு புரட்டுவதற்கு எத்தனை பேரை போய் பார்த்து எப்படியெல்லாம் அன்னைக்கு வாடகை கொடுத்து நம்முடைய வாப்பாமார்கள் வாழ்ந்தாங்க. எதையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. இதை பத்தி உனக்கு தெரியறது இல்ல. என்னவோ பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று இவனாகவே இவனை எண்ணிக்கொண்டு, நாங்கள்லாம் வாய்ப்புகளோடு பிறந்தவர்கள், நாங்கள்லாம் செல்வத்தோடு பிறந்தவர்கள் என்று இவனாக இவனை நினைத்துக் கொண்டு ஒரு தலைமுறையை இன்றைக்கு வீணாக்கி விட்டோம் சகோதரர்கள். ஒரு தலைமுறையை இன்னைக்கு வீணாயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் எந்த மாணவனிடத்தில் எந்த பையனிடத்தில் ஒரு பென்சில் இருக்கிறது, பென்சில் பாக்ஸுகள் இருக்கிறது, பென்சில் பவுச்சுகள் இருக்கிறது. ஒரு பவுச்சு பூரா பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கலர் பென்சில், இன்னொரு பவுச்சு பூரா கிரேயான்ஸ், இன்னொரு பவுச்சு என்னென்னவோ. அல்லாஹு அக்பர். ஒரே ஒரு ஸ்கூல் பேக் வச்சிருப்போம், அதை பல வருஷங்கள் வச்சு ஓட்டி இருப்போம். பல பேருக்கு ஸ்கூல் பேக் இல்லாம துணி பையிலே பாட புத்தகங்களை கொண்டு போயிருக்கிறோம். துணி பை கூட கிடைக்காதவர்கள் பிளாஸ்டிக் பையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, புத்தகங்களை கொண்டு போனாங்க. இன்றைக்கு கலர் கலரா பேக், ஷூக்கு ஏத்த கலர்ல யூனிஃபார்முக்கு ஏத்த கலர்ல ஷூ, அந்த ஷூக்கு ஏத்த பேக். ஏன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு வசதியான, இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம்? அன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு செருப்பு தான் இருக்கு, அந்த செருப்பை தான் எல்லா இடத்துக்கும் போட்டு போனோம். ஆனா இன்னைக்கு செருப்புகளிலேயே வித்தியாசமான செருப்புகள், ஷூலேயே வித்தியாசமான வார் வச்ச ஷூ ஒண்ணு, வார் இல்லாத ஷூ ஒண்ணு, அந்த கலர்ல ஒண்ணு, கலர் கலரா ஒண்ணு, கலரே இல்லாம சும்மா ரெண்டு கலர்ல ஒண்ணு, பெல்ட் போடுற மாதிரி ஒண்ணு, பெல்ட் இல்லாத ஒண்ணு, கட் ஷூ ஒண்ணு. அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறது மூணு பேரு, ஆனா ஒவ்வொருவருக்கும் செருப்பு ஸ்டாண்ட பாத்தீங்கன்னா 10 அடுக்குல இருக்கு. நல்லா போய் பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வீட்டிலே இருப்பது 3 பேரோ 4 பேரோ, ஆனா செருப்பு ஸ்டாண்ட் மட்டுமே 5 ரோக்களில் இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிறோமே, தேவையா? இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளவு எளிமையாக நம்மை வாழ சொல்லுகிறான். அல்லாவின் தூதர் சல்லாஸ்லம் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்து விட்டு போனார்கள். வே கயிற்று கட்டலில் பெருமானார் சல்லா அலிசல்லம் படுத்துறங்கும் போது அந்த கட்டிலில் இருக்கக்கூடிய கயிர் பெருமானாரின் புனித உடலை பதம் பார்க்கிறது, தடம் பதிக்கிறது, கண்ணீரோடு மறுமணகத்தார். அல்லாவுடைய தூதரே, நீங்கள் சொன்னால் உங்களுக்கு நான் ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்திலும் தெரிவித்து வைக்கலாமே. அவர்களெல்லாம் உல்லாசமாக உற்சாகமாக வாழும்போது அவர்களை விட தகுதி மிக்க நீங்கள் இப்படி இருக்கணுமா? ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உமரே அவர்களெல்லாம் இந்த உலகத்திற்குரியவர்கள், நாம் எல்லாம் மறுமைக்குரியவர்கள். அதையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அதையும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. பரீட்சை நேரங்களிலே சகோதரர்களே, பரீட்சை அட்டை இருக்காது நம்மிடத்துல, எக்ஸாமினேஷன் பேட் இருக்காது. அன்னைக்கு தான் அந்த அட்டை காலண்டர் பூரா நமக்கு யூஸ் ஆகும். பெரும்பாலான ஏழை பிள்ளைகளுக்கு பரீட்சை அட்டைகள் எது? இந்த மளிகை கடைகளிலும் துணி கடைகளிலும் இலவசமாக கொடுக்கக்கூடிய கேலண்டர் அட்டை அவர்களுக்கு இன்றைக்கு எக்ஸாமினேஷன் பேட். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாம் தேடி தேடி வந்தார்கள் இன்றைக்கு. அவ்வளவு ஏழ்மையிலும் அவ்வளவு வறுமையிலும் சொந்தங்கள் பேணப்பட்டது. இன்னைக்கு விடுமுறை வந்து விட்டால் அவன் ஓடுறான். இன்றைக்கு விடுமுறை வந்து விட்டால் சொந்தக்காரர்கள் யாரும் வருவதற்குண்டான எந்த சூழல்களையும் உண்டு பண்ணாமல் என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சகோதரர்களே, பழமைக்கு நாம் போக வேண்டும். கொஞ்சம் அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சொல்லுகிறான், அலம் யஜிதுக யதீமன் ஃபாவா வவஜதக பாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
4: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
5: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
6: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: எப்படி இருக்கும் அதையும் நாம் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டிலே ஸ்நாக்ஸ் இன்றைக்கு அல்லாஹு அக்பர் சொல்லியே சொல்லப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். யோசித்து பாருங்கள், சிறுபிராயத்தில் நம்முடைய இல்லம் எப்படி இருந்தது. என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய தாய் நமக்கு வடை சுடுவாங்க. ஒரு வடை, ரெண்டு வடை தான் கிடைக்கும். அதுல மிச்சம் இல்லாம, மீதி இல்லாம அவ்வளவு வடகா சாப்பிட்டோம். இன்னைக்கு வீட்டில் வடை சுடுறான மனைவி, இன்றைக்கு வீட்டிலே வடை சுடுற வயிறு நிரம்பு வரைக்கும் அந்த வடைகளை மட்டுமே கொடுத்தால் அந்த வடையில எப்படி அவளுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஈர்ப்பு வரும். வயிறு நிரம்புற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸே கொடுத்தா அந்த ஸ்நாக்ஸ் எப்படி அந்த புள்ள பெருசா பார்க்கும். நிறைய வீடுகளில் பிள்ளைகள் இன்றைக்கு சோரை சாப்பாடை விரும்புவதில்லை. நிறைய வீட்டில் இன்றைக்கு பிள்ளைகள் சாப்பிடுற சோறுக்கு சாசை ஊத்தி சாப்பிடுது. இவ்வளவு ஒரு மோசமான பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மளால முடியாதா, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாதா? இப்ப நம்ம இருக்கிறது 2010, எந்த 2019 இருந்தாலும் 3019 இருந்தாலும் வாய் வழியா தானே சாப்பிடணும். அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி விட முடியுமா? என் அருமையானவர்களே, ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கிற அந்த ஆரம்பத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய முடிவு வேறு மாதிரியாக மாறிவிடுகிறது. மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விஷயங்களையும் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அனைத்து விஷயங்களிலும் எளிமையை இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகிறது. இன்ன ஹாதத்தீன் யுசுர், இந்த மார்க்கம் எளிமையானது என்று ஏன் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த மார்க்கத்திலே ஆடம்பரமாக வாழ்வதற்கு எந்த கதவும் திறக்கப்படவில்லை. சகோதரர்களே, செல்வம் நிறைய இருக்கிறதா, தர்மம் நிறைய கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, ஜக்காத்தை சரியாக கணக்கிட்டு கொடு. செல்வம் நிறைய இருக்கிறதா, அந்த செல்வத்தை அடிமைகளை விடுவிப்பது, ஏழை பாளைகளுக்கு உதவி செய்வது, அனாதைகளை உதவிகளை ஆதரிப்பது, இப்படி எத்தனையோ வகை வகையான வழிகளை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் செல்வம் வர வர வகை வகையான வசதி வாய்ப்புகளை நோக்கி மட்டுமே நம்முடைய உள்ளம் பயணிக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு எளிமையான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். அதனால் தான் இவ்வளவு பொருளாதார நெருக்கடியிலும் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் தற்கொலை செய்பவர்களுடைய பெயர் பட்டியல்களில் பார்த்தால் அங்கே நீங்கள் பெரும்பாலும் முஸ்லிம்களை பார்ப்பதில்லை. உலக அளவில் தற்கொலை செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் என்கிற பட்டியலில் முதலிடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் இவ்வளவு நெருக்கடியிலும் தான தர்மங்கள் செய்பவர்கள் பட்டியலில் முஸ்லிம்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இது போன்ற தர்பியாக்கள் இஸ்லாமிய இல்லங்களில் தரப்பட வேண்டும். அதனால் நம் வீட்டு செல்வங்களுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆடம்பரத்தின் ஆடல் பாடல் போன்ற எந்த விஷயங்களுடைய அறிமுகத்தை கூட காட்டாமல் எளிமையோடு அவர்களை வாழ வைப்போம். ஏழைகளாக வாழக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லியிருக்கிறதை தவிர எளிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி தன்னுடைய மொத்த சொத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கலாம் என்று மனமும் வந்து வரும்போது அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வைத்துக்கொள், அவர்களை பிறரிடத்தில் கையேந்த விட்டு விடாதே என்பதற்கு அர்த்தம் அவர்கள் ஏழைகளாக வாழக்கூடாது என்பதுதானே தவிர எளிமையாக வாழக்கூடாது என்பது இல்லை. அதனால் ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. எளிமை என்பதை பணக்காரர்கள் கூட என்ன செய்யலாம், செயல்படுத்தலாம், கோடீஸ்வரர்கள் கூட செயல்படுத்தலாம், எவ்வளவு பெரிய பில்லியன் ட்ரில்லியன் என்று வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், எளிமையாக வாழலாம். அப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை நாம் நேசிப்போம். ஆடம்பரத்தை துணை வகைகளையும் ஆடம்பரத்தின் அத்துணை வாசல்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மூடி வைத்துவிட்டு இறைவன் விரும்புகிற அந்த எளிமையான ஏற்றமான வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஜும்ஆவின் முதல் உரையில் ஆடம்பரமான வாழ்க்கையிலே மூழ்கி தொலைந்தவர்களுடைய சமீபத்திய தற்கொலை நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வடுவையும் படிப்பினையும் சுருக்கமாக பார்த்தோம். ஆடம்பரமாக வாழ்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பதையும் கொஞ்சம் பட்டியல் போட்டோம். கடந்த காலத்தில் இன்றைக்கு திடீர் பணக்காரர்களாக புது பணக்காரர்களாக உருவெடுத்த எத்தனையோ பேர் அவர்கள் வாழ்ந்த சமூகத்திலே அந்த ஏழைகளாக இருந்தவர்கள் நடுத்தர குடும்பத்திலே இருந்தவர்கள் பட்ட பாடுகளில் அவதிகளில் கொஞ்சம் பார்த்தோம். அதை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் யோசிங்க. ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய டூர் எப்படி இருந்துச்சு, நம்முடைய விளையாட்டு எப்படி இருந்துச்சு, நம்மக்கிட்ட இருந்த டாய்ஸ் என்னென்ன மாதிரி இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பயன்படுத்தின வாகனம் சைக்கிள் எப்படி இருந்துச்சு, அந்த சைக்கிள் டயரில் காற்று இறங்கிட்டா பஞ்சர் போடுறதுக்கும் காற்றடிக்கிறதுக்கும் நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் நமக்கு வந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்யணுமோ கொஞ்சம் அப்படி ஓர்முகப்படுத்தி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தங்க. இல்லை இல்லை நாங்கள்லாம் அப்போவே அப்படி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்கள் சமூகத்திலே சில பேர் கஷ்டப்பட்டுருப்பாருங்கல்ல, அந்த கஷ்டத்தையும் அது என்ன செய்யணுமோ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடம்பரத்தை தவிப்பதற்கு என்ன செய்யணும் அதையும் இஸ்லாம் பேசும். இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகே என்னன்னு சொன்னால் அது குற்றங்களையும் குறைகளையும் பேசும், அந்த குற்றங்களையும் குறைகளையும் தடுப்பதற்குண்டான தவிர்ப்பதற்குண்டான தீர்வுகளையும் சொல்லுங்கள். தவறுகளையே பார்க்காதீங்க, குற்றங்களையே கண்டுபிடிக்காதீங்க, அதுக்குண்டான தீர்வுகளையும் பாருங்க. இஸ்லாம் தீர்வுகளையும் சொல்லுது. என்ன சொல்லுது, ஆடம்பரம் உங்கள் வீட்டு வாசலில் வரக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் முதல் விஷயம் சகோதரர்களே, எதெல்லாம் நமக்கு அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் நடுநிலையை பேணுங்கள். நம்பர் ஒன், அதாவது அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். உணவே இருக்கு, அதை நம்ம எப்படி சாப்பிடணும், வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு. இன்னும் சில பேர் அல்லாஹ் அக்பர் விருந்து கிடைக்குதுன்னு அவனுக்கு நிரம்ப சாப்பிட்டுக்கிட்டு, இன்னும் சில பேர் அல்லாஹ் அக்பர் விருந்து கிடைக்குதுன்னு

0: ஆடம்பரமாக வாழ்கிறார்களோ, உல்லாசத்தில் ஊறி திளைக்கிறார்களோ, அந்த நட்பை முதலில் கைவிடுங்கள். அவர்களோட நட்பு வைக்கிறது பெருமையா நினைக்காதீங்க. இன்னைக்கு தலையில இருக்குது நிலைமை. இது ஒரு அரசியல்வாதி வீட்டு பிள்ளையோட என் பிள்ளை அவர் பிள்ளையோட தான் என் பிள்ளை போவான், இவனுக்கு பெருமை. அவன் எங்க கூட்டு போவான்? காபத்துள்ளாக்கா கூட்டு போவான். அரசியல்வாதி வீட்டு பிள்ளை மோசமாக வளர்ந்தவன் உன் பிள்ளை எங்க கூட்டு போவான்? உன்னுடைய பிள்ளையின் ஒழுக்கம் எப்படி சீரழிகிறது? உன்னுடைய பிள்ளையின் கட்டமைப்பு கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு எப்படி சீரழிகிறது? அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. விஐபி விட்டு பிள்ளைகளோட என் பிள்ளைகள் சேர்றது நம்ம பெருசு நினைக்கிறோம். அது பெருசு கிடையாது. நல்லவர்களோடு எளிமையானவர்களோடு நீங்க இருங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, பலகீனர்களை கொண்டே என்னை வந்து சந்திக்கவாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பெஷல் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கணும்னா ஏழைகளையும் பாழைகளையும் பிலாதலியல்லாஹு போன்ற ஏழைகளையும் அந்த கஷ்டப்படுபவர்களையும் வைத்து தான் போய் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்படி ஒரு பாலிசி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்கணும்னா நமக்கு மந்திரி சகவாசம் தேவைப்படுது. மினிஸ்டருடைய அல்லது எம்எல்ஏனுடைய எம்பியினுடைய யாராவது ஒரு பெரும் பெரும் விஐபிகளுடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒருவர் சந்திக்க போக வேண்டும் என்றால் பலகீனர்களை கொண்டுதான் சந்திக்க போக முடியும் என்கிற அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினாங்க. அந்த வாழ்க்கையை நம்முடைய மக்கள்கிட்ட என்ன செய்தாங்க? உருவாக்கினார்கள். அதனால் இப்படிப்பட்ட வழிமுறைகளை, இப்படிப்பட்ட வழிகாட்டுதல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் ஆடம்பரங்கள் பளிச்சென்று வெளியே தெரியுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக, குறிப்பாக நம்முடைய இல்லங்களில், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில், நம்முடைய விழாக்களில், குறிப்பாக திருமண விழாக்களில், அல்லாஹ் அக்பர், இன்றைக்கெல்லாம் கோடிகளில் திருமணம் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கோடிகளில், பல கோடிகளில் இன்றைக்கு திருமண விழாக்கள் நடப்பதை சமூகத்தினுடைய பெரியவர்கள் என்று மதிக்கப்படுபவர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு சாதாரணமான முறையில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாதான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற நன்மக்களாக வல்லரகமான அனைவரையும் ஆக்கிரல்வானாக என்று மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைசா இதில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்குருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னா.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு முஸ்லிம் வானொலி டாட் காம்.
3: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
4: புதிய கையடக்க தொலைபேசிகளை வாங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் MS மொபைல்ஸ் பிரதான வீதி நற்பட்டி முனை. தொலைபேசி இலக்கம் 07 7 8 2 5 5 3 4 1.
1: வானொலியில் வானொலியில் நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
5: ஹதீஸ் 657. அவர்கள் அப்பொழுது ஈராக் நாட்டின் கவர்னராக இருந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் அவர்களிடம் வந்து, மகனே, ஆட்சியாளர்களில் கெட்டவர்கள் மக்களை அடக்கி ஆள்பவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். எனவே நீ அவர்களை ஒருவராக ஆகிவிடுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1830.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். வானலையில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஜாதி அவர்கள்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الم

0: 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من ابتلي من هذه البنات. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதை தா, ஆஹிரத்திலும் நல்லதை தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆஹிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன் இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல், நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெறுமதியான சொத்துதான் குர்ஆன். ஆக பெறுமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். இந்த ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவில், எல்லாரும் அதாவது யூனிவர்சிட்டியில். எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்கள் பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்குதோ சம்மாந்தூரம் என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளையே ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லா ரபியுல் அவ்வல் போற 12 ஃபாத்திமால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து அதை கண்ணால பார்க்கும். என்ன ஃபங்க்ஷன்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓ லெவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்ப அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். எங்களோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்ல, அதாவது இப்ப புதுசாக கட்டுற கட்டடம் இருக்கு, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்த ஒரு பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லா ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூரில் இருக்குது. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்போட்டு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓ லெவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ். கடைசியில் 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாரா இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள், 3 பேர் யூனானில் இருக்கிறாங்க ராஜகிரியில், ஒரு ஆள் ரஜரட்டையில் ருக்கையாண்டு ரஜரட்டையில் அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் நினைட்டு. இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிற, அவன் டாக்டர். 2 அங்க 3 பேர் இருக்கிறாங்க, 5 டாக்டர்ஸ் மார் ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம், சேரோட பேசி நிந்த ஊர்ல 500 பிள்ளைகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியா முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா, இது பெருமை ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடை, படிப்பும் ஒழுங்காகுது ஓதலும் ஒழுங்கா. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா, 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓலவல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓலவல் ஏ லெவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும், 30 ஜுசுவை தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயத்து இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 copy பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா? சொல்லுங்க, அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 juice பாடமாக்கின பிள்ளைக்கு 10 copy பாடமாக்குற கஷ்டமா? அதனால தான் அந்த பிள்ளை சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை சார், 30 juice பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 copy தான் வரும். இதை பாடமாக்குறேங்க லேசிதார். எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளைதான் படிப்புல முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஏன்னா ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா இந்த பிள்ளைகளுடைய கையில ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும், 15 நிமிஷத்துள்ள பாடமாக்கும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரமணித்தியாலும் போகும். மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன், அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா, அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடமாக்கிட்டு என்னடா என்ன பிள்ளை அல்லாஹ் விட்டுருவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என்ன பிள்ளை 2 இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம், இது முஹர்ரம் தொடங்கியிருக்குது ஹிஜிரி 1440 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம், உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 நாள் இருந்த, ஆனால் மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம், இன்னும் கபர் முடியலை. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்லை, ஹம்சீன அல்ஃபசனா, ஆகரம் 50,000 வருடம், 50,000 வருடம், 50 இடம். எப்படி உம்மட வயிற்றில் ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். மிகதாரு ஹம்சீன அல்ஃபசனா, 50,000 ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு, எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க? 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது, எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லா இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலண்ணா. எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊரில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாஃபிஸாகவே வந்துடும். இல்லாட்டா எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டே ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போகிற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்கிறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊரில் எங்க போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாஃபிஸாக்கள் இருக்கும். நீங்க சொல்லலாம் ஆம்பளையில ஹாஃபிஸாக்கள், பொம்பளையில ஏன், அதுக்கும் நான் சொல்றேன், ஏன் பொம்பளையில ஹாஃபிஸாக்கும், ஆம்பளையில ஹாஃபிஸாக்குறது வேற லேஸ், பொம்பளையில ஹாஃபிஸாக ஆக்கினாதான்
1: பரம்பரைகள். தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி, அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து, மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். இந்த சபையை பொறுத்தவரையில் நேற்று காலையிலிருந்து எனக்கு முன்னால் அன்பர் ஹாசிக் அவர்கள் உரை நிகழ்த்துகிற வரை ஒவ்வொரு தலைப்புகளில் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு பல நாட்கள் தொகுத்து வழங்கிய, தொகுத்து அவர்கள் படித்த சம்பவங்களை இங்கே நமக்கு வழங்கியுள்ளார்கள். கூர்ந்து கவனித்தவருக்கு நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போல. அதுதான உதாரணம். உதாரணம் இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்து விட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார் அவரிடத்தில் என்ன குறை உண்டு என்று கண்ணாடி பேசுமா? பேசாதே. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவருடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகை இருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்துச் சொல்லும் போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்காக வேண்டிதானே நமக்கு போறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டிதான் அங்க போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையால் இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற, பொடும்போக்காக இருக்கின்ற, அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும் அதிகம் அதிகம் வலியுறுத்தி சொல்லிய சொன்னார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகும் கூட நாம் மிகுந்த ஒரு பொடும்போக்காக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் தொழுகையுடைய காரியம். அதிலும் குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையுடைய காரியம். இந்த சபையிலிருந்து நாம் எல்லாம் விடைபெற்று போகும்போது எதையாவது தெரிஞ்சுட்டு தானே போகணும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகள் திருத்தப்பட்டு இனிமேல் அப்படிப்பட்ட தவறுகள் நிகழாமல் ஒரு உறுதி எடுத்து இந்த அவையிலிருந்து நாம் எல்லாம் பிரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி பல பகுதிகளிலிருந்தும் தாயிகள் குறிப்பிடுத்து வந்து இங்கே உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் என்ன காரணம்? உலக ஆதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் உலகத்தில் மன்றாடுவதை காட்டிலும் அதிகம் அதிகம் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார். உங்களில் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உரிமைக்காக, உலகத்தில் ஒரு காரியத்திற்காக மன்றாடுவாரே, போராடுவாரே, அதை காட்டிலும் பல மடங்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர் மன்றாடுவார். எதற்காக என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக. அதான் அதிசுவாசம் பாருங்க. மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லப்பட்ட பிறகு பாலத்தை எல்லாம் கடந்து சொர்க்கத்திற்கு போய் திரும்பி பார்க்கும்போது ஒரு சகோதரனுடைய தோழன், நண்பன் நரகத்திலே விழுந்து விடுகிறான். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறான், யா அல்லாஹ், என்னோடு தொழுதவர், என்னோடு நோன்பு வைத்தவர், என்னோடு நல்லறம் செய்தவர் நரகத்திலே விழுந்து விட்டார் யா அல்லாஹ் என்று குமுறும் பொழுது, கதறும் பொழுது அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசியுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறார் அல்லாஹுனுடைய அனுமதியோடு என்று நபிமொழிகளிலே பார்க்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. பேசுகிறவர்களானாலும் கேட்கிறவர்களானாலும் நம் எல்லோருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் அடிப்படை என்னங்க? நரகத்தினுடைய சிறிய வேதனை கூட அனுபவிக்காமல் நேரம் நாம எல்லாம் சொர்க்கம் போனோம். அதானே? நரக நெருப்பில் நாம் விழுந்து நமக்கு ஒரு ஆள் பரிந்துரை செய்கிற அளவுக்கு நாம் போயிடக்கூடாது. நாம் பல மனிதர்களுக்கு பரிந்துரை செய்கிற அளவுக்கு போனமே தவிர, அந்தஸ்தில் உயர வேண்டுமே தவிர, நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றுவதுதான் ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த நம்முடைய தலையாய கடமை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையினர்கள் தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள், தொழுகையை பாலாக்கி விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, அஞ்சு நேர தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா விதியாக்கினான். இந்த அஞ்சு நேர தொழுகைக்குரிய நன்மை என்ன? எங்கிருந்து இந்த அஞ்சு குறைக்கப்பட்டது? 50 வக்த தொழுகையிலிருந்து குறைக்கப்பட்டது. குறைக்கப்பட்ட அல்லாஹு தஆலா இறுதியாக சொன்னது, 50 வக்த தொழுகையுடைய நன்மையை 5 வக்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். ஒரு வக்த தொழுகைக்கு 10 மடங்கு கூலி, அப்படித்தானே? 50 வக்த தொழுகை இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டிருந்தா நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப பெரிய கஷ்டத்திற்குரிய சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறியிருக்கும். அப்ப 5 வக்த தொழுகையை அல்லாஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருந்தும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் எடுத்து சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவே அல்லாஹ்வுடைய பள்ளியை இளைஞர்கள் நிரப்புகிற ஒரு காட்சி தான். ரமலானுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம், பிறநாளுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு போயிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை, ஐங்கால தொழுகைக்கு அல்லாஹுடைய ஆலயத்தை நிரப்புகிற அளவுக்கு, ஆலயங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இருப்பினும் நிறைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையுடைய விஷயத்தில் பெரிய ஒரு புடும்போக்குடையவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை குறித்து அல்லாஹ்னுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்னார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்அத் சுன்னத்திற்கு தெரியுமா? இந்த சுன்னத்து தொழுகையினுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேளுங்கள். பொதுவாக லொஹருடைய தொழுகை, அசருடைய தொழுகை, மஹரிபுடைய தொழுகை, இசாவுடைய தொழுகை, ஐங்கால தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு சிறப்புண்டு. கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி கூறியுள்ளதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில எதற்கெல்லாமோ இரவு முழுக்க தேவைப்பட்டால் கண் விழிக்கிறோம். இப்ப ஃபஜ்ர் தொழுகாதவர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுகிற காரணம் என்ன? நைட்டு ரொம்ப லேட்டாக தூங்கினங்க, அதனால எந்திரிக்க முடியல. வீட்டில் குழந்தையினுடைய சப்தம் ரொம்ப ஓவரா இருந்தது, அதனால தூக்கமே இல்லை. வீட்டில் பணிகள் அதிகமாக இருந்தது, அதனால தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாக போச்சு. கடைசாத்திட்டு வர்றதே 11 மணி, இதில் போய் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க நாம வந்து உதவி செஞ்சு தொழுகிறது? அதிகாலை பொழுது 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா பயங்கர குளிராக இருந்ததுங்க. யாருனாலும் அந்த மாதிரி நேரங்கள் எப்படிங்க ஃபஜ்ர் தொழுக முடியும்? பவர் கட்டுங்க, கரண்ட் வந்தது ராத்திரி 3 மணிக்கு தான் கரண்டே வந்தது. தூங்கினதே 2-3 மணி, இதுக்கு பிறகு எந்திரிச்சு எப்படிங்க ஃபஜ்ர் தொழுகிறது? இப்படி நிறைய நியாயமான காரணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்துல உண்டு. இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் எல்லாம் சொல்லுவாங்க, தூங்க வைக்கிறது நல்லா தானே, அவன் எழுப்பினா தானே நம்ம தொழுக முடியும். உண்மை இல்லையா? தூங்க வைக்கிறது யாரு? அல்லாஹ் தஆலா. அவன் எழுப்பு வச்சா தான் நாம தொழ முடியும். அதிமேதாவிகள் எல்லாம் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் போதித்த அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை வலியுறுத்தி சொன்ன நபிமொழிகள் இவைகளை எல்லாம் படித்து ஓரளவுக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் தொகுத்து இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அமையும். இந்த உலகத்துல சொல்ற பாருங்க, இந்த காரணம் எல்லாம் இது அப்படியே கொஞ்சம் ரிவேர்ஸ்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியாபாரத்துக்கு வியாபார கொடுக்கல் வாங்கல, சரியா 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நமக்கு தர வேண்டிய பணம் 1 லட்ச ரூபாயோட ஒரு மனிதர் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறார். நாம என்ன பண்ணுவோம்? 3 மணிக்கு கரண்ட் போன காரணத்தை, ராத்திரி பூரா குழந்தை அழுத காரணத்தை இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பணம் வாங்க போகாம இருக்குமா? விடிய விடிய தூக்க முடிச்சு 5:30 மணி எப்போ வரும்னு சொல்லி பார்த்து அந்த பணத்தை போய் வாங்குவோம். சரி, எதுவுமே வேண்டாம். நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுகிற ஒரு பயணத்திற்கு ஒரு டூர் போறோம். கரெக்டா 5:30 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, எந்திரிப்போமா இல்லையா? 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகுமா இல்லையா? ஆகும். விடிய விடிய ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நைட்டு கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டங்க, தூக்கம் ரொம்ப அதிகமாச்சுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதே ரமலானுடைய காலத்துக்கு பொருத்தி பாருங்க, நோன்பு திறக்கும் போது கிட்டத்தட்ட 1/2 கிலோ பேரிச்சம்பழம், உண்மை இல்லையா? ஒரு 25-50 ரூபாய்க்கு போண்டா வடை, அஞ்சு கொட்டரா கஞ்சி எல்லாம் சாதாரணமா குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், குடிப்பாங்க. மாயிரி தொழுதுட்டு துவா கூட செய்ய மாட்டாங்க. எங்கப்பா ஓடுற, நோம்பு இப்பதாங்க தொடர்ந்து வீட்டுல போய் சாப்பிட போறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த பள்ளிவாசலுக்குள்ள இவ்வளவு பெரிய போர்க்கள மாட்டு நடந்ததெல்லாம் என்ன? சும்மா இருங்க போய், காலையில இருந்து ஃபஜ்ரில் இருந்து பட்னியோட இருக்கிற இதெல்லாம் சாப்பாடாண்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல போய் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு, திரும்ப மிச்ச மீதி இருக்கிறது எல்லாம் சேர்த்து தராவிக்கு பிறகு போய் ஒரு சாப்பாடு. இது எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியில் ஏதாவது பயான்களை கேட்கவோ, நல்ல காரியத்தில் ஈடுபடவோ, நண்பர்களோடு சேர்ந்து இரவு அரட்டை அரங்கத்தில் ஈடுபட்டாலோ, ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்கினாலும் நாலரை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இல்லையா சகருக்கு? என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சகரு சாப்பிடாட்டி பகல்ல இருக்கக்கூடிய பட்டினியை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்த காரணத்தினால நாம அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு சகரு சாப்பிடுறோம். டைமிங்கே டோட்டல் டிஃபரெண்ட். பகல்ல சாப்பிட்டு இரவுல ஓய்வு எடுக்கிறதா நம்முடைய சாதாரண லைஃபுடைய ஷெட்யூல்டு. ஆனால் ரமலானுடைய காலம் வரும்போது இரவுல சாப்பிட்டு பகல்ல பூரா ஓய்வு எடுக்கிறோம், நேர் மாற்றமானது. இருந்தும் அதற்கு நாம் நம்மை தயார்படுத்துகிறோம் என்றால் என்ன காரணம்? உயிர் வாழணும். பட்னி கிடந்தா உடம்புக்கு ஏதாவது அசுகங்கள் ஏற்பட்டு உடல்நலவு குறைவு ஏற்பட்டு போயிடும். இப்படி அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்த காரணத்தினால் எதற்குமே நாம் தயாராகிறோம். அதுதான் அடிப்படையான விஷயம். ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்து கலந்து கொண்டு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை, இந்த ரெண்டையும் நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைத்துக் கொண்டால் எந்த காரணத்தையும் நாம் சொல்லவே மாட்டோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைக்கு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்ன வாசகம்? உலகமும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களை விடவும் சிறந்தது நீங்கள் ஃபஜ்ருக்கு முன்னதாக இரண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுவது. இந்த சுன்னத்து தொழுவதற்கு இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்ன, லோஹருக்கு முன் சுன்னத்திற்கு பின் சுன்னத்திற்கு, அசருக்கு இருக்குது, மஹரிபுக்கு இருக்குது, இசாவுக்கு இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூல், வேற எந்த ஒரு தொழுகைக்கும் சொல்லறீங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் உலகமும் உலகத்தை காட்டிலும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால், அதனுடைய சிறப்பு அம்சத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா, பகல் நேரத்தில் கண்டிப்பா காலையில் எந்திரிச்சு ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கெல்லாம் நாம எந்திரிச்சு கண்டிப்பா நம்முடைய தொழில் அலுவலகங்கள் என்று வீட்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அதனால லோகராசர் மாரி பிசாவெல்லாம் கண்டிப்பா நம்ம எங்கேயாவது இடத்துல தொழுதுறோம். ஃபஜ்ருடைய தொழுகை பெரும்பாலும் நம்முடைய சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், பொடும்போக்காக இருப்பதற்கு காரணம் என்ன? நான்கு வக்த் தொழுகைதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். இனி ஒரு வக்த் தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை உண்டுமே என்பதை கூட மறந்தவர்கள் எல்லாம் உண்டு. தொடர்ந்து காலை அவர்கள் ஏழு மணி எட்டு மணிக்கு அவர்கள் எப்பொழுது உறங்கி எந்திருக்கிறார்களோ அப்பொழுது போய் ஒரு சடங்குக்காக அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிற அன்பர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் நம்முடைய நிலைமைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம், எனக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களாம், எனக்கு விருப்பமானது, உலகத்தை காட்டிலும் எனக்கு விருப்பமானது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரக்காத்து சுன்னத்து தொழுவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அக்கறை போல வேறு எதிலையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த அளவுக்கு அதிக கேர் எடுத்து அதிக கவனத்தோடு எந்த வகையிலும் அந்த இரண்டு ரக்காத்து தொழுகை விடாத அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் பேணி இருக்கிறார்கள். நான் சொல்லிட்டு வர சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகை அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய ரெண்டு ரக்காத்து சுன்னத்தான தொழுகையை தொழுதார்கள் என்றால், தொழுது முடித்தவுடன் நான் விழித்துக் கொண்டிருந்தால் என்னோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், நான் உறங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் உறங்கி திரும்ப எழுந்து ஃபஜ்ரு தொழுவார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். அது என்ன? நான் உறங்கிவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார், நான் விழித்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்னா அப்ப ஆயிஷா அவர்கள் ஃபஜ்ரு தொழுவாம தொழுதாங்களா? அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மாத விளக்கு காலங்கள் எல்லாம் உண்டு, உண்மை இல்லையா? ஆண்களை போல அல்ல. அப்போ ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொதுவான ஒரு சுன்னத் என்னங்க, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ராக்கதை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்ப மாட்டார். ஒரு இறை விசுவாசி ராத்திரி ஆச்சுன்னா எப்ப தூங்க போனோம், நேரமாகவே போய் தூங்க போகணும். எப்ப எந்திரிக்கணும், காலையில 11 மணி 12 மணிக்கு அல்ல, காலை எந்திரிக்கிறதே எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போதே நாம எந்திரிக்கணும். இதுதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துடைய பேஸ் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தா, நான் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரான த்வஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகைக்கு பிறகு நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். சொல்லுகிற நேரம் எது? ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள ஒரு நேரம். இப்ப இந்த குடும்பத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவாகவே வீடுகளில் தொழுகை, அதாவது நஃபிலான தஹஜ்ஜுத்து லுஹா தொழுகை, இப்படி நஃபிலான ஃபர்ல் அல்லாத தொழுகை வீடுகளில் தொழுவது, விக்கர்களிலே ஈடுபடுவது, அதிகம் அதிகம் திருக்குறானை ஓதுவது, இது ஒரு வீட்டுக்கே உரிய அல்லாஹ்வுடைய அருள் செய்கிற மலக்கு அதிகம் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு வீடு. இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய வீடு எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். நம்முடைய வீடுகள், நம்ம மனைவிமார்கள் கூட தஹஜ்ஜுத் நேரத்தில் யாராவது பேசிட்டு இருந்திருக்கிறோமா? இல்ல. சுன்னத்தான தொழுகை தொழுது நானும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் கருத்துல கொள்ளணும். கரண்ட் இல்லாத வீடு உண்டுமா இல்ல, எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரங்களிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை, அதிலும் குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து கொண்ட அந்த முறையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களும் சஹாபாக்களும் நமக்கு இப்படி எல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இந்த சுன்னத்தான தொழுகை எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை நீங்கள் தொழ தவறிவிட்டால் ஃபரழ் தொழுத பிறகாவது நீங்கள் தொழ வேண்டும். வேற ஏதாவது சுன்னத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? வேற ஏதாவது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறாரா? கிடையவே கிடையாது. இதிலும் குறிப்பா உபரியான தொழுகை, சுன்னத்தான தொழுகை என்பது நம்முடைய பார்வையில் என்ன, தொழுதா நன்மை தொழுகாட்டி தண்டனையில், இப்படி ஒரு கான்செப்ட் நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்கு, அது ரொம்ப தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறினார்களோ அவைகளை எல்லாம் வீண் விதண்டாவாதம் செய்யாமல் செய்ய முயற்சி செய்வது நம்முடைய கடமை. இதெல்லாம் சுன்னத்து, இதெல்லாம் செய்தா நன்மை செய்யாட்டி தப்பு இல்லை என்கிற அடிப்படையில் ஒதுக்கி தள்ளுகிற இபாதத் அல்ல. நான் சொன்னதை போல தூங்க வைத்த அல்லாஹ் நம்ம எழுப்பினா தானே நம்ம தொழ முடியும். இதே வார்த்தையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? புகாரியில வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போகும்போது தூங்கிட்டு இருக்காங்க. என்னமா எந்திரிக்கலையா, தொழுகலையா, தூங்கிட்டே இருக்கிறீங்களா, எந்திரிக்கலாம் கேட்கும்போது அலி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தூங்க வைத்த அல்லாஹ் திரும்ப நாடும்போதுதான் நாங்கள் எந்திரிச்சு தொழ முடியும். ஃபர்லான தொழுகை அல்ல, தஹஜ்ஜுத் வணக்கத்தை. தஹஜ்ஜுத் வணக்கத்திற்கு பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தஹஜ்ஜுத்திற்கு எழுப்புகிற அளவுக்கு ஒரு தந்தை இருந்திருக்கிறார் என்பது தனி விஷயம். நாம நம்முடைய மக்கள் எல்லாம் பக்கத்தில் திருமணம் முடித்துக் கொடுத்தா நண்பர்கள்லாம் இருந்தா தஹஜ்ஜுத்துக்கு போய் எழுப்புகிற அளவுக்கு ஒரு வழிமுறையும் இந்த நபிமொழியின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்ப அலி அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் நான் தானே நாங்க எந்திரிச்சு தொழ முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய தொடையை தட்டியவர்களாக திரும்ப போகும்போது பயன்படுத்திய வாசகத்தை நீங்கள் ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், மனிதர்களில் அதிகமானவர்கள் விதண்டாவாதம் செய்கிறார்கள். அலி அவர்கள் அதுக்கு என்ன சொன்னார் வார்த்தை, விதண்டாவாதம் ஏதாவது பண்ணாரா? அல்லாஹ் நான் தானே யார சொல்லலாம் எந்திரிக்க முடியும், இது விதண்டாவாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது விதண்டாவாதம், இது ஒரு இறை விசுவாசியுடைய பேச்சு அல்ல, ஒரு மூமீனுடைய பேச்சு அல்ல. அல்லாஹ் நான்னா தான் எனக்கு வந்து பொருளாதாரம் கிடைக்கும் வீட்டுல சும்மா இருக்க முடியுமா, அல்லாஹ் நான்னா தான் எனக்கு குழந்தை கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணாம இருக்க முடியுமா, இதெல்லாம் விதண்டாவாதம். இப்படிப்பட்ட வாதங்கள் மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சமூக மக்களை பாருங்க, இவர்கள் இன்னார், இவர்கள் இந்தந்த கோத்திரத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன். எப்படி எப்படி அறிந்து கொள்வார்? விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள், இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில். எப்படி? அவர்கள் திருக்குறானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில். இது குடும்பம். ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில, ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நாம் எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படித்தானே? ஆனா நாம எங்க குடி போறோமோ அந்த ஊரே நாசமா போயிரும். விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு, சிடி கேசட்ட போட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு, பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழ்கிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது. ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் ஃபர்லை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க. நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசர அவசரமா, ஜமாத் நடந்துட்டு இருக்கு, சுன்னத் தொழுக நேரம் இல்ல. ஜமாத் நடந்துட்டு இருக்க சுன்னத் தொழுக முடியுமா? முடியாது. ஜமாத் தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுன்னத்தை கடைபிடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டை எங்க தொழுவார்? வீட்டுலதான் தொழுவார். ஃபர்லான தொழுகையை பள்ளிக்கு வந்து தொழுவார். அந்த உபரியான சுன்னத்தான தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சூராக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுன்னத்தான தொழுகையை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் குல்யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிறதை ஓதுவார்கள். இரண்டாவது ரகாத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது? அது மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்களில் நாம் எல்லாம் கண்டிப்பா மனப்பாடமான வேண்டிய வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 136வது வசனத்தை ஒரு ரக்காத்திலும், மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 64வது வசனத்தை இன்னொரு ரக்காத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியும் அந்த சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க. 2ல் 136, 3ல் 64, இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது ரெண்டுமே இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள். மூசா, ஈசா, இப்ராஹிம், இசாக் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம், அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து. உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும், எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத். ரெண்டையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஃபர்லான தொழுகைக்கு முன்னால் தொழுகிற சுன்னத்தான தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் ஃபர்லான தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு, குறிப்பாக அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்புல முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்களை வச்சிருக்கானா இல்லையா? வைத்திருக்கிறான். ரெண்டு வகையாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான். இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற மலக்கு. இந்த ரெண்டு மலக்கும் நம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு. அது எது? ஃபஜ்ருடைய நேரம், அசருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரம் அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரை இருக்கக்கூடிய மலக்கு, அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரை நம்ம என்னெல்லாம் செய்யறாருன்னு எழுதுவார். ஃபஜ்ருல இருந்து பகல் முழுக்க அசர் வரை நாம் கூட இபாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை. ரெண்டு மலக்குமார்களும் சந்திப்பதையும், அல்லாஹுவிடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹ் கேட்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். ஃபஜ்ர் வரை நம்மோடு இருந்த வளமானவர் அல்லாஹுவிடத்திலே செல்லும் பொழுது என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் நாங்க போனோம் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போது ஃபஜ்ருடைய நேரம் எந்திரிச்சு அவர் தொழுதுட்டு இருந்தாரு. பகலுடைய மாணவர் அசருடைய மாணவர் சொல்லுவார், யா அல்லாஹ் போகும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு, வரும்போதும் தொழுதுட்டு இருந்தாரு. இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது நினைப்புட்டுமா? யா அல்லாஹ் போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான், இதான சொல்லுவாங்க. போகும்போதும் வீட்டுக்குள்ள அநியாயமா பாட்டு கச்சேரி அதை இதையும் போட்டு ஒரு இஸ்லாமிய மரபாவே அவன் நடக்கலையா அல்லாம். சரி திருந்து வாண்டு மறாநாள் போனா கூட கொஞ்சம் அதிகமா போறானே தவிர அவன் திருந்தி நடந்த மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும். அப்ப பாருங்க, எந்த ஒரு வணக்கமும் இல்லாம விசேஷமா தொழுகையை குறித்து ரப்புல் ஆலமீ நம்முடைய மலக்குமார்களிடத்தில் தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. வானவர்கள் சொல்லுவது, அல்லாஹு தஆலா கேட்பது, எந்த நிலையில் விட்டு வந்தாய், யா அல்லாஹ் தொழுகை நிலையில் விட்டு வந்தேன், எந்த நிலையில் சந்தித்தீர்கள், தொழுகை நிலையிலே சந்தித்தோம், இந்த ஒரு பரிமாற்றம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும். பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹ்விடத்திலே வாரத்திற்கு ரெண்டு நாள் ஒப்படைக்கப்படுது. அது எந்த நாளுங்க? வெரி குட். திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்ப எவ்வளவு பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி. நாம் விடுகிற மூச்சு காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை என்னுடைய பார்வையினுடைய உள்ளர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மலக்கு அவர் தனி. இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வார வாரம் கொண்டு போய் இந்த கம்ப்ளீட் இந்த பதிவேடுகளை அல்லாஹ்விடத்தில் திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபஜ்ர் தொழுகை அஸ்ர் தொழுகை ரெண்டு தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்விட அல்லாஹு தாலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பத்தி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு. எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு. அப்ப தினசரி அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். ரெண்டு ஒளியுடைய தொழுகை உண்டு. அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒளியுடைய தொழுகை ரெண்டு ஒளியுடைய தொழுகை, ஒன்று ஃபஜ்ர் ஒன்று அஸ்ர். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள் புகாரி முஸ்லிம் வருகிற ஹதீஸ்கள் இவைகள் எல்லாம் ஒளியுடைய தொழுகை. அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாக்கி உள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா? எங்க போறோம்? மறுமையில வேற எங்கேயா போறோமா? அப்படி அல்ல. அஞ்சு நேர தொழுகை என்னுடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும். அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள், அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள், அதுல கொஞ்சம் அதிக கேர் எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? மறுமையை பொறுத்தவரையில் அல்லாஹுவை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் நாடியவர்களை மன்னிப்பேன். அதான வாசகம். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சேதான் ஆவணும் அப்படின்ற மறுமையில போய் யாரும் சொல்ல முடியாது. காலமெல்லாம் நோன்பு வச்சேன், சுஜூதுல கடந்தேன், பள்ளியே நான் தான் பராமரிச்சேன், ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு நோன்பு கூட விடமாட்டேன், இரவு தொழுக 23 எல்லாம் 53 வரையும் நான் தொழுதிருக்கிறேன், அல்லான்னு அல்லாட்ட போய் சொன்னா நீ எல்லாம் தொழுது உண்மைதான், அதுக்கு ரெண்டு கண்ணு தந்த பாத்தியா, உனக்கு அந்த கண்ணுக்கு சரியா போச்சுன்னு சொன்னா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு பார்த்து நீ உலகத்துல சந்தோஷமா இருந்த, அந்த ரெண்டு கண்ணுக்கு இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே பேச முடியாது. சுவாசிக்கிற காற்று, விமானத்துல பறந்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனுக்கெல்லாம் பில் போடுவோம். விமானத்துடைய சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? வெளிநாட்டுக்கு நீங்க பயணமானாலும் ஒரு விமானத்துல ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜ் பாத்தீங்கன்னா இங்கிருந்து பாம்பே போறதுக்கு விமான கட்டணம் வெறும் 550 ரூபாய் தான். பாக்கி எல்லாம் பார்த்தா எல்லாமே டாக்ஸ், அந்த வரி இந்த வரி அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகை போட்டு ஒரு 5500 ரூபாய் பில் போடுவான். அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும் குண்டுமா இல்லையா? ஐசி வார்டில் கொண்டு போய் நீங்க ஆபரேஷனுக்கு கொண்டு போய் போட்டீங்கன்னா வெளியே பில்ல பாத்தீங்கன்னா அதுல ஆக்சிஜன் சார்ஜ் போட்டிருப்பான். ஆனா உலகத்துல அல்லாஹ்வுல வெறுமனே இலகுவா நமக்கு தந்திருக்கிறான் ஆக்சிஜன், எந்த ஒரு பில்லு ரப்பல் ஆலமீன் போடாம. அதுக்கு நீ கொடுத்த ஜக்காத் ஹஜ் எல்லாம் சரியா போச்சுன்னு மறுமையில் அல்லாஹ் சொன்னா போய் ஏதாவது மண்டாட முடியுமா? முடியாது. அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு என்ன வழி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் பேணி பாதுகாத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் அடையவே முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் ஒருவர் அசர் தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் பேணி வருகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்வதைப் போல நரகம் செல்ல மாட்டார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து பாருங்க, ஒரு மனிதர் இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்ன? 27 மடங்கு நன்மை அல்ல அது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜமாத்துக்கு சொன்ன நன்மை கூடுதலா ஒண்ணு சொல்லிக்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். இசாவுடைய தொழுகையை ஒரு மனிதர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்னங்க? இரவினுடைய பகுதி வரை நின்று வணங்கிய நன்மையை அவர் அடைந்தார். பாக்கியுள்ள பகுதி நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும்? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது. அப்ப இந்த இசாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்குதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்குது என்று சொன்னா இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது ஃபஜ்ரையும் அந்த இசாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிற வரை நம்ம பின்பற்றி தொழுகணுமா வேண்டாமா? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இசாவுடைய தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு மனிதன் தொழும் பொழுது இரவின் பாதி நேரம் வரை நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான், ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது மீதமுள்ள பாதி பாதி இரவை நன்மையை அவன் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறான். அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிற இபாதத்துகள் இசாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லொஹராசர் மாரி பிசா நாம அல்லாக்காக வேண்டிதான் தொழுறோம். யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? அல்லாக்காக வேண்டிதான் தொழுகிறோம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விடுகிறார். அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டால் அவன் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்றுக் கொண்டான், அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு அவன் சென்று விட்டான். ஆகவே ஃபஜ்ரு தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள், அபகரிப்பாதீர்கள், அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் கூப்பற நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஆட்சியாளர் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து காலை கையில வாளை கொடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள், அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். இவர் போய் வேறு வழி இல்லாமல் மன்னர் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி இவர் போய் அவரை வெட்ட முற்படுவதற்கு முன்னாடி அவர் கேட்கிறாரு, நீங்கள் ஃபஜ்ரு தொழுதீர்களா? ஆம், தொழுதோம். உடனே வாளை தூக்கி வீசுகிறாரு. அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியானை என்னால் கொலை செய்ய முடியாது. இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம். அதுக்காக வேண்டி ஃபஜ்ரு தொழுதா வேண்டிய எல்லாம் காலில் எழுந்திரிச்சு அக்குரமா அநியாயமா நடக்கலாம்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் விசேஷமாக, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு என்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன திக்ருகளானாலும் சலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுன்னத்தான நோன்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள். அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா? ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள், உரிமையை பறிக்காதீர்கள். அப்படி செய்வீர்கள் ஆனால் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்கப்பட வேண்டிய வாசகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தை பார்த்தீங்களா? இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான். மறுமையில் எதற்கு ஒளி? சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு 50,000 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு. கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த பாலம் இருள் சூழ்ந்த பாலம், பார்க்கவே ரொம்ப கொடூரமான பாலம். புகாரி ஹதீஸ் நீங்க அப்படி தொகுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தை பத்தியே ஒரு மணி நேரம் பேசலாம். மறுமையை பற்றி நம்ம நிறைய கேசட்டுகள் பேசுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் ஃபுல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு இருள் சூர்ந்த பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். 57வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்தை குறித்து வைத்து கொஞ்சம் குரானுடைய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா அந்த ஒளியினுடைய மகத்துவத்தை சொல்லுவான். அந்த நாளில் இறை விசுவாசிகளுக்கு முன்னும் பின்னும் ஒளி வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த ஒளியை கொண்டுதான் அவர்கள் மறுமைய நாளிலே அந்த பாலத்தை அவர்கள் கடந்து செல்லுவார்கள். பௌர்ணமி முகத்தை போல, நட்சத்திர முகத்தை போல, சூரிய முகத்தை போல அழகான முகமுடையவர்களாகவெல்லாம் அவர்கள் அந்த மறுமை நாளில் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். கடந்து செல்கிற வேகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது மின்னல் வேகத்தில், கண் சிமிட்டும் நேரத்தில், புயல் காற்று அடிக்கிற அதிவேகமாக வீசுகின்ற காற்றினுடைய வேகத்தில், குதிரையுடைய வேகத்தில், ஒட்டகத்துடைய வேகத்தில் ஒரு சில மக்கள் தவழ்ந்து தவழ்ந்தெல்லாம் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அப்ப அவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் எங்களுடைய ஒளியை நீ நீட்டி வை, யா அல்லாஹ் எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துவா செய்த எங்களுடைய பிரகாசத்தை நீ நீட்டி வை என்று துவா செய்தவர்கள்

லைசலன் சொல்லியிருக்கிறார். எப்படி ரெண்டு காதுல ஏர்போன் வச்சுட்டு இருக்கிற லேட்டஸ்ட் பாட்டு எல்லாம் கேட்டு அப்படியே தூங்குறதா, அல்ல நல்ல ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்குறதா? ஒரு இறை விசுவாசி எப்படி தூங்கணும்? ஒரு இறை விசுவாசியினுடைய தூக்கம் எப்படி இருக்கணும்? உதவி செய்யணும், விக்கர்களை சொல்லணும், குல்லோ பிரபின்னாஸ் குல்லோ பிரபில் பழக்கு குள்ளுவல்ல அகது ஓதணும், உடம்புல பூரா ஓதி தடவணும், தூங்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்கு அதை ஓதணும், வலது பக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிழித்து படுத்து உறங்குவார்கள். இந்த வழிமுறை இருக்கு. இந்த வழிமுறை இல்லாம நாம தூங்கும் போதே சைத்தான் கூட இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மடியான் தூங்கும் பொழுது அவனுக்கு மூன்று முடிச்சை சைத்தான் அவனுக்கு வந்து போட்டுவிட்டு அவன் உங்களை உறங்க தள்ளுகிறான். நல்லா உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், 4:30 மணி, 5:30 மணி, 5:10 வாங்குடைய சப்தம் கேட்கிறது. எந்திரிச்ச உடனே அவுதுபில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி எந்திரிச்சீங்கன்னா ஒரு முடிச்சை அவிழ்ந்து விடுகிறது, பாக்கி ரெண்டு முடிச்சிருக்கு. அப்படி எந்திரிச்சு பெட்ல உட்காந்து கொட்டாயெல்லாம் விட்டு கை அப்படியே திருப்பி மறுபடி இப்படி சாஞ்சிங்கன்னா மறுபடி ஒரு முடிச்சுதான் விழுகும். உடனே எந்திரிச்சு உதவி செய்வதற்காக வேண்டி போய் உதவி செய்தால் திரும்ப ரெண்டாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. ஒதுவி செய்துட்டு கூட சரி இன்னொரு 10 நிமிஷம் இருக்குதான்னு லேசா சக்க நம்ம டேபிள்ல உட்கார்ந்தோம்னா அது ஒரு 3வது முடிச்சு அவிழ்க்கு அது உதவாது. உடனே பள்ளிவாசலுக்கு ஓடி போய் அல்ல வீட்டுல சுண்ணத்தான தொழுகைக்கு தயாராகி தொழுதும்னா ரெடியா போயிடும். மூன்று முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா நம்முடைய மனோபாவத்தை இந்த இடத்துல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்கணும் பாருங்க. 5:30 மணிக்கு வாங்க சொல்றாங்க. இது நீலகிரி மாவட்டம் குளிரான பகுதி, எந்திரிச்சு சுடுதண்ணி வைக்க வேண்டிய டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணி முன்கூட்டியே மொபைல் போன்ல 5:30 மணிக்கு வாங்கினா எந்திரிக்கணும், சுடுதண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு 10 நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு 4:30 மணிக்கு அலாரம் வைப்போம். 4:30 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சு பாக்குறோம், 5:30 இன்னும் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இருக்கு அப்படின்னு மனசுல ஒரு தோணல் வருது. பகல்ல வியாபார கொடுக்கல் வாங்கல, பகல் நேரத்துல வாடிக்கையாளர்கிட்ட போய் காசு கேட்கும்போது அவன் சொல்றான், பாய் ஒரு 1/2 hour பொறுத்து வாங்க பாய் நான் தர்றேன்னா, 1/2 hour என்னமோ பல நாள் இருக்கிற மாதிரி சொல்ற 1/2 hour இதானுங்கிறதுக்குள்ள ஓடிடும் பாய், இப்பவே காசு கொடுங்க பாய் அப்படின்னு பகல் நேரத்துல டைம் பத்தி சொல்லும் போது ரொம்ப ஷார்ட் டைம் சொல்றது. ராத்திரி நேரம் தூங்கும் போது சொல்றதுன்னா இன்னும் 1/2 hour இருக்குது சைத்தானுடைய எண்ணம். அப்ப பொதுவாகவே இந்த ஒரு ராத்திரி நேரம் தூங்க சென்று இந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் எந்திரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்பம்சங்களை சொல்றாங்க தெரியுமா? ஒரு சில பேர்த்த பாத்தீங்கன்னா காலையில நேரத்தில் அவர்கிட்ட போய் பேசவே முடியாது, இப்படி எல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, டேய் அவர் போய் பார்க்க போது காலையில மட்டும் பார்க்க போயிடாத, ஏன்னா காலையில அவன் பேயா இருப்பான்பாங்க. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டு எழுந்து ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழுதானே ஆனால் அவன் உற்சாகத்தோடு அந்த நாளை அவன் கழிப்பான், அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் கொண்ட உள்ளமாக மாறும். அவன் ஃபஜ்ர் தொழாமல் உறங்கிய நிலையில் அவன் அந்த காலை பொழுதை அடைந்தால் அவன் அன்று முழுக்க சோம்பேறித்தனம் உடையவனாகவே மாறுவான், அவனுடைய உள்ளம் கெட்டுப்போன உள்ளமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இது குறித்து என்னைக்காவது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? அந்த நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவன் சென்று விடுகிறான் என்று சொல்லுகிற நபிமொழியையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவனுடைய உள்ளம் கெட்டு போச்சு, அவன் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டான், சைத்தானுடைய வலையில் அவன் போய் சிக்கி வீழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிற அந்த வாசகத்தினுடைய கனப்பரிமாணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் சொன்னது யாரு? இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் பேசினால் வகையை தவிர எதையும் பேச மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழிகள் இந்த நபிமொழிகள். நாம கொஞ்சம் யோசிக்கணும், நாம ஒரு நாளைக்கு 4 வக்த் மட்டும் தொழுது கொண்டு நாம் தௌஹீத்வாதி என்று சொல்லியோ முஸ்லிம்கள் என்று சொல்லியோ முஸ்லிம் சமூகத்தில் நானும் ஒரு ஈமான் கொண்டவன் இறை விசுவாசி என்று நம்ம நாம சொன்னோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடுங்க! அந்த குடும்பத்தில் எப்படிங்க பர்க்கத்து வரும்? எந்திரிச்ச உடனே காலைல எழுந்தே குழந்தைகளை பார்த்தாலும் கோவம் வரும், மனைவியில பார்த்தாலும் கோவம் வரும், கடைக்கு போனாலும் மூட் அவுட் ஆயிரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய பேஸ், காலை அதிகாலை பொழுது நீங்கள் அடைந்த அந்த விதமே சரியில்லை. பொதுவாக நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு, 1000 ஹதீஸுகள் ஃபஜ்ரை வலியுறுத்தி வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நமக்கு மனசில் நிற்கும். என்ன ஹதீஸ்? நீங்கள் தூங்கினால் எழுந்தவுடன் தொழுங்கள். ரசூல் சொல்லலையா? சொன்னாங்கன்றே காலமெல்லாம் நம்ம தொழுதுட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னங்க? அது எந்த சூழ்நிலையில நடந்தது? அது எப்ப நடந்தது? எவ்வளவு பெரிய முன் ஏற்பாட்டுக்கு பிறகு நடந்தது? நடந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் என்ன? அந்த ஹதீஸை முழுமையா படிச்சோம்னா நாம அதை பேசுவோமா? நிறைய பேரை பாருங்க, இசா தொழுதுன்னா 1 ரக்காத் தொழுவாங்க. என்னப்பா நோம்பெல்லாம் வந்தானா 11 ரக்காத் விழுந்து தொழுகிற பாக்கியம்? ரசூலுல்லாஹி 1 ரக்காத் தொழுவ சொல்லையா?
இப்படின்னு பேசுவாங்க. இருக்கிறதுல கடைசி ஹதீஸ் எதுன்னு அப்படியே பொறுக்கி பார்த்து அதை மட்டும் மடப்பாடம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்த

0: இருந்தா எப்படி நம்ம வெற்றி பெற முடியும்? பிலால் அவர்களை நியமிச்சு போர் முடிஞ்ச போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன சம்பவத்துல பிலால் அவர்களை நியமித்து, நீதான்ப்பா பொறுப்பு, நாங்கெல்லாம் தூங்குறோம், நீதான் எங்களை எழுப்பணும்னு சொன்னாங்க. சூரிய ஒளி எங்களின் மீது பெற்று நாங்கள் எழுந்தோம். அந்த அளவுக்கு எல்லோரும் தூங்கிட்டாங்க. போர்க்காலத்தில் நடந்த சம்பவம், போர்னா அன்னைக்கு நடக்கிற போர்லாம் எப்படிப்பட்ட போர்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. தூங்கிய உடனே எழுந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எல்லோரும் இந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள், வேறு இடத்திற்கு நீங்கள் இடம் மாறுங்கள், காரணம் இந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான்னு சொன்னாங்க. நம்முடைய வீட்டை எத்தனை வருஷமா சைத்தான் ஆக்கிரமித்து இருக்கிறான். தூங்க ஆரம்பிச்சா காலைல 11 மணி வரை 10 மணி வரை தூங்குறோமே, இந்த ஹதீஸ் பின்னாடி உள்ள பிற்பகுதி ஹதீஸ் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தோமா? ஒரு இடத்தில் ஃபஜ்ர், இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ஜும்மா தொழுகைக்கு வாரீங்க. ஜும்மா தொழுகைக்கு வந்தானா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அப்ல உட்கார்ந்தா ஒட்டங்க அறுத்த நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை எல்லாம் தெரியும். இருந்தாலும் எங்க ஃபேன் சுத்துதுன்னு பார்த்து கரெக்டா அது கீழே போய் தான் உட்காருவாங்க. ஒரு சில பேர் அப்படியே நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னு தெரியும். எதுக்கு? பயான் ஆரம்பிச்சு 5 நிமிஷம் தூக்கம் போட ஆரம்பிச்சாருன்னா இக்காமல் சொல்லும் போதான் எந்திரிப்பாரு. தூங்குறதுக்குன்னே ஜும்மாவுக்கு வர்றவங்கலாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஒரு இடத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தால் இடம் மாறி அமருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? சொன்னார்கள். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு தவற விடுகிற ஒரு இடம் தவற விட்டால் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் மாறி நின்று நீங்கள் தொழுங்கள், காரணம் அந்த இடத்தை சைத்தான் ஆக்கிரமித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த நபிமொழிகளை எல்லாம் தொகுத்து வச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப ஃபஜ்ருடைய தொழுகையை பொறுத்தவரையில் பொடும்போக்காக நாம் விடுகிறோம் என்றால் அது மிகுந்த ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த ஒரு அடி விழுந்து விடும் சகோதரர்களே. அது நம்முடைய ஈமானை மிகப்பெரிய அளவில் பாதுகாக்க உதவாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இஷாவுடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இறைச்சி துண்டுகள் உண்டு என்று நான் சொன்னால் இந்த பள்ளியை மக்கள் நிரப்பி விடுவார்கள். அதாவது ஏதாவது கொடுக்கறேன்னு சொன்னதான் மக்கள் பள்ளிக்கு வருவாங்க மாதிரி தெரியுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன காரணம்? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னைக்கு பாருங்க, நம்ம 2 நாள் தர்பியா வச்சோம். 2 நாள் தர்பியா வச்சதுல காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி என்ன மக்கள் வர்ற மக்களுக்கு எந்த மாதிரி மெனு கொடுக்கலான்ட்டு எங்க ஒரு குழுவே இருக்குது. காலையில என்ன நாஸ்தா கொடுக்கலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு கொடுக்கலாம், கடைசி நாள் என்ன ஹெவி வெயிட்டா கொடுக்கலாம், என்ன சைட் டிஷ் கொடுக்கலாம், இது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு குழுவே இருக்குது. இது போற போக்க பார்த்தா நம்ம ஜமாத்தும் சட்டி தூக்குற ஜமாத்தம் மாறி போயிருமோ, நமக்கு ஒரு பயமாயி போச்சு இப்போ. ஏன்னா சாப்பாடு இல்லாம இப்ப யாரும் பயானுக்கு வர்றதில்ல. வர்றாங்க இருந்துங்க, பயானை கேட்டு திருந்தி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வர்றாங்க. ஒரு தர்பியான்னு சொல்லி பேசினா நமக்கெல்லாம் பாருங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால எல்லா பக்கமும் பள்ளிவாசல் இருக்கு. ஒரு மைக்கு போட்டு பேசுறது மட்டும்தான், பேச்சாளர்களை வரவழைக்கிறது மட்டும்தான். இருந்தாலும் நம்முடைய மைண்ட் செட் எப்படி மாறி போச்சு? இருந்தாலும் வர்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டாமா, வர்றவங்களுக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒண்ணு செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்ஜெட்டாவே இன்னைக்கு மாறி போச்சு. சோத்தாக்கி போட்டா தான் இன்றைக்கு மக்கள் மார்க்கத்தை கேட்க வருவார்கள் என்கிற நிலை இன்றைக்கு மாறி போச்சு. அதை மாற்ற வேண்டிய கடமை வளர்ந்து வருகிற சமுதாயத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு உண்டு. நாம நம்முடைய சம்பாத்தியத்துக்கு அந்த மாதிரி வீடுகளை சுகசுய சாப்பிடக்கூடிய ஆட்கள் தானே நம்ம எல்லாம், நம்ம எந்த குறைய வச்சோம்? ஆனா இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது கூட அது போன்ற நோக்கத்தோடு வரும் பொழுது நோக்கம் தலைகீழாக மாறி போய்விடும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தால் மக்கள் ஓடோடி வருவார்களோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனா சோத்தாக்கி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் எங்குமே மார்க்கத்தை சொல்லவே இல்லைங்க. சொர்க்கத்தை சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு வழி காமிச்சாங்க, சொர்க்கம் தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னாங்க. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை கூப்பிட்டாங்க. சரி, சுபஹ் தொழுகையினுடைய முக்கியத்துவம், சுபஹ் தொழுகையுடைய சிறப்பு இவ்வளவு உண்டுமே. பொதுவாங்க நம்முடைய தாயை பத்தி பேசினா நம்ம கோபம் வருமா வராதா? வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா பெத்து வளர்த்தின தாய், நம்ம ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது தீங்கிழச்சு அவன் நம்மளை திட்டலாமே தவிர தாயை திட்டும் போது கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி வரும். மனைவியை திட்டும் போது கோபம் வரும். பெத்த மக்களை திட்டும் போது கோபம் வரும். கூட பழகிய நெருங்கிய நண்பர்களை ஏசும் போது நமக்கு கோபம் வரும். எல்லாம் கோபம் வருதா இல்லையா நமக்கு? யாராவது நம்மளை பார்த்து உனக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏதாவது கோபம் வருமா? போங்க பாய், நீ என்ன பாய் சொல்றீங்க அப்படின்பா. அவன் அந்த திட்டுறதை விட பாரதூரமான வாசகமாக்கும் சொல்றான், சும்மா தமாஷு பண்ணாதீங்க பாய், ஏ உள்ளத்துல ஈமான் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொன்னா அச்சிரிப்பான். அவன் அவனும் சேர்ந்து சிரிப்பான், என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தன்மையை நாமெல்லாம் உணரலையோ அப்படின்னு தோணுது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பகிரங்கமாக தெரிந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் எங்களோடு ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிற வாசகத்தை பாருங்க, நாங்கள் யாரையெல்லாம் பகிரங்கமான நிஃபாக்குடையவர்கள் முனாஃபிக்குடையவர்கள் என்று யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு இனம் காண்பித்து நாங்கள் தெரிந்து வைத்திருந்தோமோ அவர்கள் மட்டும்தான் ஜமாத்தோடு சேர்ந்து தொழமாட்டார்கள். நோயாளிகள் தொழமாட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நோயாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ரெண்டு நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டுக்கொண்டு அவர்கள் பள்ளி வாயிலுக்கு தவழ்ந்து வருகிற காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிபயங்கரமான ஒரு வாசகம் உண்டு தெரியுமா? ஃபஜ்ரும் இசாவுக்கும் யாருக்கு கஷ்டம் சொன்னாரு? முனாஃபிக்குகளுக்கு ஃபஜ்ரும் இசாவும் பாரமாக இருக்கும். இதுக்கு மேல ஒரு வாசகம் வேணுமா? நாம இறை விசுவாசியா, நாம நம்முடைய உள்ளத்தில் நிஃபாக் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒண்ணு போதுமே, இது ஒண்ணு போதுமே. காலமெல்லாம் நாம் நிஃபாக்குடையவர்களாக நடக்கிறோமா, முனாஃபிக்காக நடக்கிறோமா, அல்லது இறை விசுவாசியாக நடக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்கு வெளியுள்ள ஆட்கள் எல்லாம் சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே பரிசோதனை செய்து பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்றால் நான் முனாஃபிக் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் நம்முடைய செயல் வடிவம் கொடுத்து அந்த ஃபஜ்ரையும் இசாவையும் பேரணுமா வேண்டாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கடுஞ்சொல்ல பயன்படுத்திட்டாரு. பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே கடுஞ்சொல்லை கொண்டு பயன்படுத்தவே மாட்டார். அவர் அடித்தவரை, அவரையெல்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி மக்காவில் அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்தவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுஞ்சொல்லை வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் இபாதத் என்று வரும் பொழுது மன் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் ஃபக்கத் கஃபர, யார் ஒருவர் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விட்டாரோ அவர் இறை நிராகரிப்பாளனுக்கு ஒப்பாக மாறிவிட்டான். வட்டி வாங்கினவனுக்கு ரசூலா இதை சொன்னாரா? திருடவனுக்கு ரசூலா இதை சொன்னாரா? விபச்சாரம் பண்ணவனுக்கு ரசூல் சலாஹ் சொன்னாரா? இல்ல. தொழுகை என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழுகை என்பது அந்த அளவுக்கு பாரதூரமானது. ஆகவே ஃபஜ்ருடைய தொழுகையும் இசாவுடைய தொழுகையும் நம்முடைய வாழ்வில் கட்டாயம் கண்டிப்பாக பேணப்பட வேண்டிய ஒரு தொழுகை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் அந்த தொழுகைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா தொழுகையில் பேணுதல் உடைய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆகிர தவானா.
1: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லீம் வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் அதே போல உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் தெரியப்படுத்துங்கள். முஸ்லீம் வானொலியை நீங்கள் www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கையடக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் கேட்கக்கூடியதாக இருக்கும். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே இணைந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் வானொலியோடு.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இது வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது, இந்த ஜின்களை படைத்தது, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியஅபுதூன், அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறார். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மின் அல் அக்வாலி வல் அஃஆலி அல்லாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும், அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும், இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால், இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான், வயஹிர்ரூன லில் அஸ்கான் யபகூன் வயஸீதுஹும் குஷூஆ. முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள். விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு இறையச்சத்தை குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 58வது வசனத்தில் கூறுகிறார். இந்த வசனத்திற்கு முன்னால் பெரும்பான்மையான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறி அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறி அல்லாஹ் கூறுகிறார், உலாஇகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் மின் ذُرِّيَّةِ آدَمَ وَمِمَّنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ وَمِنْ ذُرِّيَّةِ إِبْرَاهِيمَ وَإِسْرَائِيلَ وَمِمَّنْ هَدَيْنَا وَاجْتَبَيْنَا إِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُ الرَّحْمَنِ خَرُّوا سُجَّدًا وَبُكِيًّا. அல்லாஹ் நபிமார்களின் தன்மைகளையும் முஃமின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளுடையவர்கள் நபிமார்களிடமிருந்து, ஆதமுடைய சந்ததியிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்திலிருந்து, இப்ராஹிமின் சந்ததியில் இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான்,
4: ரஹ்மானுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால், அழுதவர்களாக, தங்களை பணிந்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முஃமின்களுடைய தன்மையை எடுத்துச் சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்தனை பேர்? அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்தனை பேர்? அல்லாஹ் கூறுகிறார், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லப்பட்டால், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான். இந்த அழுகை அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகை, குர்ஆனை ஓதும் போது அழுகை, அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுடைய வேதனையை நினைத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது, அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அவரவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருந்த அல்லாஹுவை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள், பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால், அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன், ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால், பில் ஹத்தியத்தி அமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை, வலா அதிரி பிதாலிக சபபா, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன், இதற்குரிய பதில் எனக்கு இல்லை, உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை, ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை, ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை, ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை, என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை, என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை, என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை, முடியவில்லை, என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில். அந்த ரஜுலுன் கது கையதத் துனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பாவங்களால் பிணைக்கப்பட்ட பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை ஒரு ஆணை விட்டு தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும், பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த அழுகை எல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள். அந்த அறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள். ஒரு பேரீச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரீச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், உலகத்தின் தலைவர், எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிக்கிறார்கள். உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரே ஏன் அழுகிறீர்? உமர் அவர்கள் சொன்னார்கள், பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களின் அந்தஸ்துகளோடு வாழும் பொழுது எங்களுடைய தூதர், அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் நேசர், உலகத்தின் தலைவர், உங்களுக்கு இது போன்ற நிலைமையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள், அமா தர்பாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, அமா தர்பாயா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, நீ புரிந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ புரிந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம், நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், மக்களே, நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்குவில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஐத யா ரசூலல்லாஹ், தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஐதுல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ, நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருக்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா முஃமினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர்! எம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக. இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள், ரழியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசாவுட் சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ஃகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிகா அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடம் இருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது, யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். எம்மிலே யார் வறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? சர்வ சாதாரணமாக பாவங்களும் குற்றங்களும் வாழ்க்கையில் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையின் பயமோ அல்லாஹ்வின் விசாரணையின் பயமோ எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. இல்லா மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாம், யார் நபி இப்ராஹிம்? அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹ்வின் நண்பர். இந்த பூமியில் இமாமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்தார்கள் மறுமையில். அல்லாஹ்வை நாளை மறுமையில் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் இடத்திலே நாளை மறுமையில் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நாளை மக்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிமே அல்லாஹ்வின் நண்பர் நீங்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல் நீங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள், எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? என்னால் முடியாது, இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நான் மூன்று பொறிகளை கூறி இருக்கிறேன். இந்த மூன்று பொறிகளை குறித்து நாளை இந்த நாளில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன? யார் பயப்படுவது? அல்லாஹ்வுடைய ஹலீல் பயப்படுகிறார் மறுமையில். என்ன அந்த மூன்று பொய்கள்? அதில் இரண்டு பொய்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சொல்லப்பட்டவை. சிலைகளை உடைத்து பெரிய சிலைதான் உடைத்தது என்று கூறியது. அந்த ஊர் மக்கள் விழாவிற்கு தன்னை அழைத்த பொழுது நோயாளியாக நான் இருக்கிறேன் என்று கூறியது. ஒரு நாட்டை கடக்கும் பொழுது அங்கே தங்களுடைய மனைவியை கைப்பற்ற வந்தவர்களிடத்திலே இவர்களின் சகோதரி என்று கூறியது. இந்த மூன்று பொய்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக சொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள் என்றால் எத்துணை பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில், எத்துணை குற்றங்கள் எம்முடைய வாழ்க்கையில். இந்த நிலையில் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை ஆக்கினால், இந்த நிலையில் முன்கர் நக்கீர் எம்மை விசாரித்தால், இந்த நிலையில் மாஷரிலே நாம் எழுப்பை விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹுவை எந்த நிலைமையில் சந்திப்போம்? அல்லாஹுடைய தூதர் இந்த பொறுப்பை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்களுக்கு சூரத்து நஜ்முடைய 59 60 வசனங்கள் இறக்கப்படுகிறது. அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதத்ஹகூன வலா தபகூன். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்கள் முஃமின்களே, இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் சிரிக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கேள்வி இதை கேட்டவுடன் அஸ்ஹாபுஸ்ஸுஃபா திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டவுடன் அஸ்ஹாபுஸ்ஸுஃபாவுடைய அழுகையின் சப்தம் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. தூதரும் அழுகிறார்கள். தூதரும் அஸ்ஹாபு சுஃபாவும் அழுவதை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனம் எமக்கும் இப்போது சொல்லப்பட்டது. என்ன மாற்றத்தை இந்த வசனம் எம்முடைய உள்ளத்திற்கு கொடுத்தது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் அழக்கூடிய அழுகையின் சப்தம் அப்துல்லாஹ் இப்னு ஸுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அழுகையின் சப்தம் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்தால் அந்த சப்தம் எப்படி வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்து அழுகை கிளம்பி வரக்கூடிய சப்தத்தை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். ஆயிஷா இடத்திலே ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஆயிஷா இந்த இரவு என்னை விட்டுவிடு, இந்த இரவில் நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், ஏன் அல்லாஹுவை இந்த இரவில் நான் வணங்கப் போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் நெருக்கத்தையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதூ செய்து விட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை எழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அஸானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹுவின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த நபி பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ, அந்த நபி அழுகிறார், குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தபிக்கி அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாலே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃபலா அகூனு அபதன் ஷகூரா, பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார் பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார், அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறான், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால், இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் சதா நேரமும் அல்லாஹுவை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான், அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தான் அவர்களுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள், அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று. அல்லாஹ் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலே ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம், நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் இருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம் மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும் வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மண்டியில் சாய்கிறார்கள். ஆயிஷா, என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நீ அறிவா இதே பிரார்த்தனையைத்தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த அருள் அல்லாஹ்வுடைய தூதர் அறுத்து ஆடு மாடுகளை ஹஜ்ஜுடைய நேரத்தில் பலியிடும் போது கூட என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பங்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உம்மத்தில் யாரெல்லாம் உதுஹியாவை செய்வதற்கு வசதி இல்லையோ அவர்களுக்கும் ஆக்குகிறேன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த பூமியிலேயே அந்த பிரார்த்தனையை பயன்படுத்தினார்கள். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாஅத்திற்காக பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தூதருடைய அழுகை, பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே போதும், போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள், அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வருமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவாளாக. சஹாபாக்களிடத்திலே ஒருமுறை ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை, நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய வழியை பின்பற்றுகிறோம், யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே சொல்லுகிறார்கள், தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன் இந்த கபர் யாருடையது, ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது, அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபூ தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம்,
5: அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மனம் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம். எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலையின் வெளிப்பாட்டை தன்னுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை அழைத்து அழுவார்கள். அர்ஹனா யா பிலால் பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹுவின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரணப்படுக்கைக்காக அல்லாஹுடைய தூதர் செல்லுகிறார்கள், எடுத்து கட்டி அணைக்கிறார்கள். மரண தருவாயில் இப்ராஹிம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அருகே இருந்த நபித்தோழர் கேட்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, வ அன்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆளுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்னு அவ்ஃப், அவ்ஃபின் மகனே, இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள், ரஹ்மத், இரக்க குணம் என்று கூறி மேலும் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, எங்களுடைய உள்ளம் கவலையால் சூழ்ந்திருக்கிறது. நீ விரும்பாத வார்த்தையை இந்த நேரத்திலே நான் கூறவில்லை, நான் இப்ராஹிமுடைய பிரிவால் கவலையில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் உம்மு குல்சூம் தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கு செல்லுகிறார்கள். கபரில் அடக்கம் செய்யும் பொழுது கபருக்கு அருகிலே இருந்த அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் கேட்டார், தூதரே அழுகிறீர்களே? உடனடியாக கேட்டார்கள், என்னுடைய மகளை அடக்கம் செய்வதற்கு யார் வருகிறார்கள்? அபு தல்ஹா வருகிறார்கள். இருவரும் இறங்கி அந்த கபரிலே உம்மு குல்சூமை அடக்கம் செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய மகளின் மரண செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு வந்தடைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய மகளிடத்திலே செல்லுங்கள், சென்று பொறுமையை கடைபிடிக்க கூறுங்கள், நன்மையை எதிர்பார்க்க கூறுங்கள். அந்த தூதருடைய மகள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள், தூதர் இந்த மரணத்தை பார்ப்பதற்கு வந்தே ஆக வேண்டும் என்று, தங்களுடைய பேரனின் மரணத்தை பார்ப்பதற்கு தூதர் வர வேண்டும் என்று. தூதர் செல்லுகிறார்கள் சில நபித்தோழர்களை அழைத்து. அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மரண தருவாயில் இருப்பதை பார்த்தவுடன் அழுக ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், தபிக்கு யா ரசூலல்லாஹ், அழுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இரக்க குணமுள்ள அடியார்களுக்குத்தான் இரக்கம் காட்டுவான் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நபித்தோழர்களுடைய சில மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள். சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அவர்களுடைய மரணத்துடைய நிலைமை செல்லுகிறார்கள் நபித்தோழரோடு. அங்கே கூடியிருந்த மக்களை பார்த்தவுடன் தூதர் கேட்கிறார்கள், சஅத் இப்னு உபாதா மரணித்து விட்டாரா? சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. சஅதுடைய அந்த மரண தருவாயை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்களா என்பதை கேட்டு அவர்களும் அழுக ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழுகக்கூடிய அழுகைக்காகவோ உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் இந்த ஜனாசாவை தண்டிப்பதில்லை, இந்த நாவுதான் தண்டிப்பதற்கும் இரக்கம் காட்டுவதற்கும் காரணமாக அமைகிறது. அல்லாஹ் மரணித்து விட்டால் ஒரு மனிதர் அவருக்காக ஒப்பாரி வைக்கும் பொழுது அந்த ஜனாசா வேதனை செய்யப்படுகிறது. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்காக சிறை கைதிகளை என்ன செய்வது என்று கேட்கப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஏதாவது பிணை தொகையை வாங்கி விடுதலை செய்து விடலாம், எம்முடைய தோழர்கள் அவர்கள், எம்முடைய உறவினர்கள் அவர்கள் என்று ஆலோசனை கூறுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இவர்கள் எம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் அல்லாஹுவின் எதிரிகள், இவர்களை நாம் எம்முடைய கரத்தால் தான் கொலையின் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக் கொள்கிறார்கள். மறுநாள் உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக செல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு கீழ் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், தூதரே அழுகிறீர்களா? அபூபக்கரே அழுகிறீர்களா? ஏன் என்று காரணம் கூறுங்கள். என்னால் அழ முடியவில்லை என்றாலும் நீங்கள் அழுவதால் அழுவதை போன்றாவது நான் இருக்கிறேன். தூதர் சொன்னார்கள், உமரே உன்னுடைய ஆலோசனை தான் சிறந்தது, அதற்கு ஏற்பதால் அல்லாஹ் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை இந்த மரத்தின் அருகே அவர்களுக்கு இறங்குவதை நான் பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுத நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். எம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது தரக்கூடிய பாடங்களை மட்டும் நாம் எடுத்து கூறினாலே இந்த நாள் முழுக்க எமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகை எம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, உமர் இப்னு கத்தாப் அந்த வீரர் அழுவார் தொழுகையில் கடைசி சஃபு வரை உமர் அழுகக்கூடிய அந்த தேம்பலின் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் கபர்களை தரிசிக்க சென்றாலே அழ ஆரம்பித்து விடுவார். உஸ்மான் இடத்திலே கேட்பார்களையா, உஸ்மான் நீங்கள் சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டாலோ நரகத்தை பற்றி பேசப்பட்டாலோ இது போன்று அழுவதில்லையே, ஏன் கபர்களை பார்த்தால் மட்டும் அழுகிறீர்கள் என்று உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் சொல்லுவார்கள். கபர்தான் மறுமையின் வீட்டில் முதல் வீடு, இது வெற்றியானால் மற்ற அனைத்தும் வெற்றியாகும், இது தோல்வியடைந்து விட்டால் மற்ற அனைத்தும் தோல்வியடைந்து விடும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் அவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய முகத்தில் அவர்கள் அழுததால் அழுகையின் தழும்புகள் தெளிப்படும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சிறு வயதில் அழுதார்கள். ஏன் என்று கேட்கப்பட்டது. அப்போது சொன்னார்கள், மரணத்தை நினைத்து நான் அழுகிறேன் என்று. அல்லாஹு அக்பர். மூமின்கள் அழுவார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அழுவார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த

0: தங்களையும் இணைத்துக் கொண்டவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்திற்கு ஈமான் என்ற உயிரை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ்வின் நினைவால் சாந்தி அடையக்கூடிய, அல்லாஹ்வின் பெயரால் பயப்படக்கூடிய, அச்சமடையக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவுடைய நேரத்தில் எம்முடைய அழுகையால் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் எப்படி இந்த நேரத்திலே ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவானாக. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாநாட்டிற்காக என்னை அழைத்த இந்த மாநாட்டுடைய ஏற்பாட்டின் குழுவிற்கும், இந்த பெரிய மாநாட்டை மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எல்லோர்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவர்கள் விரும்புகின்ற அல்லாஹ் விரும்புகின்ற கூலியை அவர்களுக்கு கொடுத்து இதனுடைய கூலியாக பரிசாக நாளை மறுமையின் ஜன்னத்தில் ஃபிர்தோஸை அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் என்னை வருகை தர வைத்து உங்களிடத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்துடைய செய்தியை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எம்முடைய மரணம் வரை எமக்கு தருவானாக. உங்களிடத்திலே அல்லாஹுவை சாட்சியாக வைத்து கூறுகிறேன், உங்கள் எல்லோர்களையும் அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன். அல்லாஹ் இந்த நேசத்தின் வெளிப்பாடாக நாளை மறுமையில் அரசின் நிழலில் அல்லாஹுடைய தூதரோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை ஒன்று கூட்டுவாராக. இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹி ஜமீஅன் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக்கல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லா நபிய பஅதா. அல் குர்ஆன் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தொடரில் இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து அதாவது எழுத்து விஷயத்தில் ரசூலுல்லாஹி காட்டிய ஆர்வங்கள் என்ன, எழுத சொன்னவைகள் என்ன, எதை எதெல்லாம் எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், எதெல்லாம் எழுதினார்கள், எழுதுவதை பார்த்து கொண்டிருந்தார்கள், இந்த மாதிரியான செய்திகளை மட்டும் முழுசாக இல்லை, முழுசாக தோத்தா நான் சொன்ன மாதிரி 100 லட்சத்துக்கு மேற்பட்ட செய்திகள் என்ன உண்டு. ஒவ்வொன்றுக்கும் சில சில உதாரணங்கள் வாதற மாதிரியான செய்திகளை நம்ம இங்கே இதில் சொல்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, ஒரு செய்தி சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எழுத்தை கற்பிப்பதற்காக ஆர்வம் ஊட்டினார்கள். வணங்கிட்டா எழுத்தை கற்பிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள் ஒரு செய்தி சொல்வார்கள். அந்த செய்தி வந்து சில அறிஞர்கள் வந்து ஹசன் தரத்தில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அலிபுனு ஆசிம் என்றவர் வாராரு. சில அறிஞர்கள் அதை பலகீனப்படுத்தி இருக்கிறார்கள் என்றிருந்தாலும் ஷுஐபல் அர்னாவுத் போன்ற அறிஞர்கள் வந்து ஹாலித் பின் அப்துல்லா என்ற ஒருவரும் இன்னொரு அறிவிப்பில் வாரதனால பைஹக்கையில் அலி பின் ஆசிம் என்ற ஒரு பலகீனமாக இருந்தாலும் இன்னொரு அறிவிப்பில் ஹாலித் பின் அப்துல்லா என்றவர் என்ன செய்கிறார் வராங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆசிரியர் வழியை அறிவிக்கிறதால் இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஷுஐபல் அர்னாவுத் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் இப்னு சஅதும் வந்து இன்னொரு அறிவிப்பில் வந்து ஆமிர ஷாபி வந்து அவர் வந்து ரசூலான காலத்தில் இல்லாதவர் தான், ஆனால் ரசூலான காலத்தில் நடந்த அந்த செய்தி அறிவிக்கிறார் அப்படின்னா அது முரசலான செய்தி. முரசலன்னு சொன்னால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டிருந்து கேட்ட சஹாபியார் அல்லது அவர்கிட்ட வேறு யாரை தாபின் கேட்டிருந்தால் அது யாருன்றத அந்த தாவல் இல்லாமல் அறிவிக்கிறதுக்கு தான் பேர் முரசல். தாபிக்கு மேலே அறிவிப்பாளர் அப்படி ஒரு செய்தியும் வருது. இந்த மூணு இஸ்னாதையும் வைத்து இது ஹசனான தரம் விஷயம் உண்டாயிருக்குது. ஹாலித் இப்னு அப்துல்லா

0: அறிவிக்கிறார், அலிபுன் ஆசிம் அறிவிக்கிறார், வேறொரு அறிவிப்பில் என்ன ஆமீர ஷாபி அறிவிக்கிறார். இந்த மூணை வச்சு ஹசன் தரத்தில் என்ன செய்கிறார் சொல்கிறாரு. அல்லாஹு ஆலம், என்ன ஒரு ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறதுக்கு ஒரு பலமான அந்தளவுக்கான ஒரு பலம் போதும், வேறு அடிப்படைகளுக்கு முரண் இல்லாமல் இருக்கிறதால் அந்தளவுக்கு பலம் போதும் என்று கருதக்கூடிய அமைப்பில் தான் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அது என்னென்னா தபக்காத்திலையும் பைஹக்கிலையும் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்திலையும் வரக்கூடிய செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான நாசும் மினல் அஸ்ரா யௌம பத்ரின் லம் யக்குன் லஹும் ஃபிதா உன். பத்ர் யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட சிலருக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு என்ன எதுவுமே இருக்கவில்லை. ரசூலா பரிகாரத்தை வாங்கிட்டு விடுதலை செஞ்சாங்களே, அப்போ எதுவுமே இருக்காத மனிதர்கள் இருந்தார்கள். ஃபஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபிதா அஹும் அவங்களோட பரிகாரமாக ஐயோ அல்லிமு அவுலாதல் அன்சாரி அல் கிதாபா, அன்சார்களுடைய பிள்ளைகளுக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்குமாறு கட்டளை இட்டார்கள். அதை நாங்கள் ஃபிதாவாக என்ன செய்ய ஏற்றுக்கொள்வோம். அதாவது ஒரு மாதம் இருக்கிறது, டைம் வரல, ஒரு மாதம் இருக்கிறது, எழுத்தை படிக்கிற அளவுக்கு என்ன ஒரு மாதம் அந்த பிள்ளை எழுத்தை படிக்கின்ற அளவுக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு செய்தி என்ன செய்து வருது, அதுதான் பரிகாரமாக ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அதாவது வாங்கினார்கள் என்றும். அந்த ஷாபீட் அறிவிப்பு வருதுன்னு சொன்னேன் தபக்காத்தில், அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் அதாவது அந்த பத்ரவாசிகளுடைய அந்த பரிகாரம் தண்ட பரிகாரம் இருந்துச்சு, கைது செய்யப்பட்டவர்களுடைய பரிகாரம் இருந்துச்சு, 4000 திர்கம் இருந்துச்சு. அப்போ அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த 4000 திர்கத்துக்கு ஈக்குவலாக எழுத்து படிப்பிக்கிறது. சில வரலாற்றுடைய அறிவிப்புகளில் வருது என்னன்னு சொன்னால் 10 பேருக்கு படிப்பிக்கிறது. அப்போ 4000 திர்கம் சரியா ஈக்குவலாக 10 பேருக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருது. அதுக்கு ஈக்குவலான ஒரு தாலிமன் சொல்லலை, 4000 திர்கம் அப்படி என்றது ஒரு பரிகாரமாக வாரதுன்றது அர்பா தாலாஃப் 4000 வந்திருக்க அல்லாஹிர் வெளிப்படையாக அது 4000 திர்கம் தான். அப்போது அது வந்து படிப்பித்தலுக்கு ஈக்குவலாக ரசூலாங்க எடுத்துக்கிறாங்க 10 பேருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4000 திர்கம்ன்றது அன்றைக்கு பெரிய ஒரு தொகை. ஆனால் அந்த பரிகாரம் என்றத ரசூலாங்க இறக்கி என்ன செஞ்சிருக்கலாம், மிகவும் குறைச்சி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி படிப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு இது ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னதாக 10 பேருக்கு நீங்கள் படிப்பிச்சு என்ன செய்யணும் அனுப்பணும் என்று சொன்னதாக இதை ஒரு ஃபிதாவாக வாங்கியதாக வருகிறது. இந்த செய்தி ஹசன் தரத்தில் நம்ம பார்க்குற டைமில் வந்து ரசூலாங்க எழுத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். உண்மையிலே கல்வி அறிவென்றே இந்த காலத்தில் சொல்கிறது, படிப்பறிவென்று இந்த கணக்கெடுக்கிறதுலாம் எதை வச்சேன்னா எத்தனை மாடு படித்தாங்கல்ல எழுத்தறிவு தான், எழுத வாசிக்க தெரியுமானதை வச்சு தான் அவர் படித்தவர். ஒரு ஊரில் வந்து 98% இந்த நாட்டில் படித்தவர்கள் இருக்கிறார்கள், பிஎஸ்சி முடித்தவங்க இருக்கிறாங்கடோ அல்லது பிஏ எம்ஏ முடித்தா இருக்கிறாங்கன்னு அர்த்தமல்ல, அதில் உள்ள எல்லாம் அர்த்தம்னா எழுத வாசிக்க தெரியும்னு அர்த்தம், அதான் படிப்பு. இதுக்கு தான் எழுத்து வாசிப்பு, அந்த தாய்மொழியில் எழுத்து வாசிப்பு அல்லது ஒரு அந்நிய காலனித்துவம் இருந்தால் அவண்ட மொழியும் எழுத வாசிக்க தெரியுமான்னு என்ன செய்வான் பார்ப்பான். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாருடைய பிள்ளைகளுக்கு எழுத கற்றுக் கொடுக்குமாறு சொன்னார்கள் என்றால் எழுத்துக்கு ரசூல் அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த விமர்சனங்கள் வந்து நிரூபிக்கப்படவில்லை என்றால் இந்த செய்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படி தான் எடுக்கலாம். அல்லாஹுவாலும் ஒரு வரலாற்றுக்கு இது இந்த அளவுக்கான ஒரு செய்தி போதுமானது. ஏன்னா ஹசன் தரத்தில் பார்க்குறதுக்கு 3 விதமான அறிவிப்பு என்ன செய்தி இதில் வருது. இப்படி படிப்பிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து ஒரு தடவை ஒரு பிள்ளைக்கு வந்து படிப்பிக்கிற டைமில் என்னது கற்பிக்கிறதுக்கு கொஞ்சம் அடிக்கவும் செய்வாங்க தானே, இதை படி இதை படின்னு சொல்லி ஒழுங்காக படிப்பிக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கிற டைமில் அந்த படிப்பித்தல் ஆற்றல் உள்ளவங்க அடிக்கவும் செய்வாங்க. அப்படி அடிச்சிட்டார் அன்சார பிள்ளைகள் ஒருவருக்கு, அந்த ஏற்கனவே கைதி தானே அவர் படிப்பிச்சு கண்டிக்கிறாரு அடிச்சிட்டார். அப்போது ஒரு பிள்ளை வந்து அழுதுட்டு என்ன செய்யுது வீட்டுக்கு போகுது, கால தரவணி மொல்லுமி தரவணி முஅல்லிமி எனது ஆசிரியர் என்ன செஞ்சிட்டார் எனக்கு அடிச்சிட்டாரு அப்படி என்று சொன்ன உடனே அந்த வீட்டில் உள்ள சில கால அல் ஹபீஸ் கெட்டவன் சரியா யத்லுபு பி தஹ்லி பத்ரின் வல்லாஹி லா தஅதிஹி அபதன், பத்ருடைய பழிவாங்கலை செய்கிறான். வாய்ப்பு இருக்கு தானே, பத்ரில் கைதியாக வந்து பத்ரில் கொல்ல வந்த ஒருத்தர் கைதியாக இருந்து படிப்பிக்க விட்டுருக்கு, அவன் பிள்ளைகளுக்கு ஒரு அடிக்கிறதன் மூலம் பழி வாங்குறதுக்கான சான்ஸ் நிறைய என்ன செய்யுது இருக்குது. அதனால் இது ஒரு அந்த ஆசிரியர் கல்வின்றது மரியாதையாக இருந்தாலும் இங்கே படிப்பிக்கிறது கைதி, கைதியை படிப்பிக்க வச்ச முதல் ஆசிரியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கிட்டா, அந்த கண்ணியத்தை கொடுத்தது முதலனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ஒரு கைதி செய்யவே கூடாது அதான் இவர் என்ன செய்கிறன்னா பழி வாங்குறதுக்கு செய்கிறார், அதனால் நீ திருப்பி போக வேண்டாம் என்று அந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க தடுத்தார்கள் என்ற ஒரு சம்பவம் முஸ்னத் அகமதில் 2216 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்தை என்ன செய்கிறாங்க படிப்பிக்கிறாங்க அப்படின்றத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் எழுதினாங்க. குர்ஆன் என்ற சப்ஜெக்டை வந்து நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம். ஏன்னா அது எல்லாருக்கும் குர்ஆனுடைய எழுத்து சம்பந்தமாக வரக்குள்ள அவசரமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம அந்த தகவலை சொல்லிடலாம். அதெல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் அதாவது எழுத அனுமதித்திருந்தார்கள், எதில் சொல்லியிருந்தார்கள் என்ற செய்திகளை பாருங்கள். இதோ இன்னொரு பலகீனமான ஒரு செய்தி வரும் என்ன சார், அதில் முஹம்மது பின் இஸ்மாயில் என்றவர் வரார், அதான் சாரி அஃபோன் இமாம் புகாரி சொல்கிறார், ஹலீல் பின் முர்ரா என்றவர் வரார், முன்கருள் ஹதீஸ், ஹதீஸில் நிராகரிக்கப்பட வேண்டியவர். அது என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு அன்சாரு தோழர் இருப்பார். அவர் ரசூலுல்லாஹிட்ட ஹதீஸ்களை கேட்பார், ஆனால் அவருக்கு மன்னனம் வராது, அவருக்கு மன்னனம் வராது. ஆனால் ரசூலோட பேச்சில் அவருக்கு கவர்ச்சியாக இருக்கும். ரசூலுல்லாஹிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை நீ கேட்குறேன்னு எனக்கு என்ன செய்யுது, அவ்வளோ விருப்பமாக இருக்குது, ஆனால் எனக்கு எழுத வராது, அதனால் எனக்கு வந்து நான் என்ன செய்யன்னு கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹி இஸ்தைன் பிய மீனிக், உங்களை வலதை கொண்டு நீங்கள் துணை தேடிக்கொள்ளுங்கள், முயற்சி எடுத்துக்கோங்க, அப்படின்னா என்ன எழுதிக்கோங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி சொல்லிட்டு அபியதிஹில் ஹத் இப்படி சொன்னாங்கன்னு வருது. ரசூலாங்க இப்படி சொன்னார்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹி இப்படி சொன்னார்கள், கவனமாக்கணும், இப்படி சொன்னார்கள் அரபு தானே சரியா, இப்படி சொன்னார்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுத சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சொல்லிட்டு இந்த ஹதீத் வந்து ஹாதா ஹதீத் இமாம் திருமிதி தான் அதை பதிவு செய்கிறாரு. 2666 இலக்கத்தில் வருகிறது. அல்பானி இதை தாயிஃபன்றாரு. இமாம் திருமிதியை வந்து இது பலகீனமான ஹதீத் என்ன செய்கிறார் சொல்கிறார், அல்பானை பலகீனப்படுத்துகிறாரு, இமாம் திருமிதி பலகீனப்படுத்துகிறார், அதுக்கு முன்னால் இமாம் புகாரி என்ன செய்கிறார் இதை பலகீனப்படுத்துகிறார். ஸோ இந்த செய்தியும் ஒரு இப்போ வரலாற்றில் ரசூலுல்லாஹி எழுத சொன்னாங்க என்று சொல்லி நாம் ஒரு பொதுவான உலகத்துக்கு பேசுகிறாங்க, இதெல்லாம் பெரிய செய்தி. ஏன்னா ஒரு இஸ்னாத் இல்லைங்க, ஒரு அறிவிப்பாளர் வரிசை இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த சமுதாயத்தில் ஒரு செய்தியை சொல்வதற்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசையில், அவங்களுக்கு முழு மார்க்கமும் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையில் வந்திருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு பலகீனமான அறிவிப்பால் வரிசை முழு மார்க்கும் கிடைச்சி, ஒரு அறிவிப்பால் வரிசை இல்லை. ஸோ இஸ்லாமிய சமுதாயத்தில் இது பெரிய கொடை. எனவே இந்த செய்திகளை நம்ம ஆதாரமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு முரணும் இதில் இல்லை, இருந்தாலும் இது பலகீனமான செய்தி, தாயிஃபான செய்தி, இப்படி ரசூலுல்லாஹி சொன்னாங்கன்றது ரசூ. ஏன்னா நாங்கள் இதை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன, என் மீது நான் சொல்லாத யார் சொன்னாலும் அவர் நரகத்தை தங்குமிடமாக்கி கொள்ளட்டும் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதை பயப்படுறோம். அடுத்தது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன எழுத எதுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள் என்றதை புரிஞ்சுக்கொள்கிற மாதிரியான செய்திகளை பாருங்கள். அப்போ ரபிகனா காலத்தில் எவ்வளோ எழுத்திருந்திக்கலாம்னு புரியலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது எழுத்து என்றது எங்கே ஆரம்பமாகுது, மக்களோட எழுதுறது, மன்னர்களுக்கு எழுதுறது, தீவான் எழுதுறது, மற்ற கடிதம் எல்லாம் மதீனாவில் தான் என்ன செய்யுது ஆரம்பமாகுது. மதீனாட எழுத்து ஆரம்பத்தை பற்றியே ஒரு செய்தி வருது பாருங்கள், அதுவும் மதீனாக்கு போகிறதுக்கு முன்னால் சஹீஹுல் புகாரியில் 3906 இலக்கம். நான் வந்து மிக முக்கியமான செய்திகளை தான் எடுத்துக்கிறேன், முழுசாக நம்ம இதை தொகுக்கலை. அதாவது மாலிக் இப்னு ஜோசப், மாலிக் இப்னு அதாவது அந்த சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜோசப், சுராக்கத் இப்னு மாலிக் இருக்கார் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹிஜ்ரத் டைமில் பின்னால் ஃபாலோ பண்ணி போவார், பின்னால் ஃபாலோ பண்ணி விரட்டிட்டு போகிறவர் வந்து, அப்படி போகிற நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அவர் பாதிக்கப்படுறாரு, ஒரு குதிரை விழுது, அவரால் எழுப்பி போக முடியலை, அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவிகள் பண்ண அவர் நினைக்கிறார். ரசூலுல்லாஹி எதையுமே என்ன செய்கிறார், வானான்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ரசூலுல்லாஹி ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்கிறாங்க, உன்னை சமுதாயம் என்னை ஃபாலோ பண்ணாத மட்டும் என்ன செய்யும் பார்த்துக்கோங்கோ அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார் பார்த்துக்கொள்ளு சொன்னார்கள்னு வருது. இந்த செய்தி புகாரியில் வருது. அப்போ அந்த டைமில் அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபசஅல் துஹு ஐயக்துபலி கிதாப அம்னின், உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எனக்கு எழுதித்தாங்க, உங்களுக்கு எனக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை எனக்கு எழுதித்தாருங்கள் அப்படின்னா, நபி வந்து மாலிக்கு என்ன செஞ்சார் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு ஒப்பந்தம் எழுதித்தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஆமிர் இப்னு ஃபுஹைரா இருக்கிறார், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய என்ன குலாம் விளங்கிட்டா, அந்த அடிமையாக இருந்து அதை விடுதலையானவர் அல்லது அப்போ அடிமையாக இருக்கிறவர் சரியா, அவர்கிட்ட என்ன செய்கிறாரு அதாவது சொல்கிறாங்க எழுத சொல்லி ரசூலுல்லாஹி ஃபகதப, அவர் எழுதுகிறாரு ஃபி ருக்அத்தி மின் அதீம், தோளில் எழுதுகிறாரு, தோளில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சொன்னார்கள், அந்த அது எப்படியோ அந்த வார்த்தை பிரயோகத்தை கருத்து அடிப்படையில் தோளில் எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு வருது. தோளில் எழுதி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்கன்னு வருது. அப்போது இந்த ருக்ஆண்டா ஒரு ஒரு பகுதி, அதீமன் சொல்கிறது தோல் சரியா, அதீமன்ற தோல் எதுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது நான் அந்த எழுதுகின்ற ஏடுகள் சம்மந்தமாக வரக்கூட சொல்கிறேன், மென்மையான தோல், மடித்து வச்சுக்கொள்ள முடிந்த அமைப்பிலான மென்மையான தோளுக்கு என்ன செய்கிறது இதை சொல்கிறது, கடத்த தோள்களில் மென்மையான தோல். அப்போது இது தெளிவாகவே வருது, எப்படி வருதுன்னா எழுத கேட்டார்கள், எழுத சொன்னார்கள், ஃபுஹைரா என்ன செய்கிறாரு, ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதுறாரு, எதில் எழுதினார் சரியா அப்படின்றது தெளிவான ஒரு செய்தி புகாரில் வருது. இப்போ இப்படி எழுத சொன்னாருங்கன்னு மாலிக் இப்னு சுராக்கா இப்னு ஜோசம் சொல்கிறது ஹதீதா இல்லையா? ஹதீத் ரசூல்லாங்க எழுத சொன்னார்கள்ன்றாலே ஹதீத் தானே அது சரியா? அது வித்தியாசம் இப்போ இதே முழுமையான ஹதீத் எதை எழுதி கொடுத்தார்களோ அதை மாலிக்கிட்ட அது இருந்து மாலிக் அதை அறிவிச்சிருந்தா நபி அவர்கள் எனக்கு இப்படி எழுதி தந்தார்கள் இந்த தகவல் இதில் இந்த ஏட்டில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஒரு இதாக இல்லையா? என்னது அதாவது ஒரு ஹதீதாக இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தடை உண்டு இருக்கலைன்னு என்ன செய்யுது மிக தெளிவாகவே இதில் விளங்குது. சும்மா மவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செஞ்சாங்க போய்விட்டார்கள் என்ற செய்தி இதில் வருது. அப்போ எழுதினவர் யார்? ஆமிர் இப்னு ஃபுஹைரா. ஆமிர் இப்னு ஃபுஹைரா எழுதும். அதனால தான் நபிகளுக்கு எழுதுகின்றவர்கள் பட்டியலில் ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ன செய்வார் வருவார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னால் நிறைய சின்ன சின்ன வழக்குகள் எல்லாம் கூட சின்ன சின்ன வழக்குன்னா பெரிய வழக்கு தான், சின்ன சின்ன அரசு என்று உட்படக்களோ எல்லா வழக்கையும் எழுதக்கூடியவர்களாக இருந்தாங்கன்ற சொல்கிற அளவில் எழுதிக்கிறாங்க. ஒரு கொலை சப்ஜெக்ட் உண்டு சஹீல் புகாரில் 7192 வரக்கூடிய ஒரு செய்தி, அதாவது இந்த முஹையிசாவுடைய செய்தி. அப்துல்லா இப்னு சஹல் முஹையிசா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஹைபரில். அப்போ வந்து என்ன அந்த இடத்துல அப்துல்லா கொல்லப்பட்டார்ன்ற செய்தி வருது. அப்போ யூதர்களில் ஒரு சிலர் கொண்டுட்டாங்க என்ற தகவல் வந்தோடனே அதை பெரிய சம்பவம் அதை ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்போது விசாரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக அவர்களோடு அந்த வழக்கை விசாரிக்கிற விஷயத்தில் எழுத்து மூலம்தான் என்ன செஞ்சுக்கிறாங்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்று ஃபக்கத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை ஹிம்பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து என்ன தகவலாக எழுதி அவர்களுக்கு என்ன செய்தார் இந்த வழக்கு விசாரணையுடைய சப்ஜெக்டில் என்ன நடக்குதோ அதில் எதை அவர்களுக்கு அனுப்பணுமோ அதை எழுதி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இதை விரிவாக பேசியிருந்தேன் எழுதி அனுப்பினார்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த செய்தியில் அந்த தகவலில் என்ன செய்து வருகிறது. அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு விசாரணை ஹைபரில் ஹைபர் கொஞ்சம் மதீனாலேருந்து வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது எழுத்து மூலம் எழுதி என்ன ஒரு தோளில் எடுத்து எழுதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது. அப்போ வெறுமனே நம்மளோட சிந்தனையில் வாய் வழி தகவல் போய் தங்க சொல்லிடுங்க எங்கள் சிந்தனை எப்படி வாய் வழி வாய் வழி தகவலை போய் தங்க சொல்கிறது மறுபடியும் வாய் வழி தகவல் இங்கே வர்றது ஷஃபவியன்னு சொல்லுவாங்க விளங்கிட்டா. இது மட்டும்தான் என்றல்ல இது மட்டும்தான் என்றல்ல ரசூலுல்லாஹ் நிறைய எழுத்துல தகவலை அனுப்பியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். குறிப்பாக வழக்கு போன்ற விஷயங்களில் என்ன தகவல்கள் என்பதை ரசூலுல்லாஹ் எழுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க பயன்படுத்தி. இப்போ இது ஹதீதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எழுதினார்கள் இந்த விஷய தகவலாக சொன்னார்கள் அதை கொண்டு போகிற சஹாபி இந்த செய்தியை பிற்காலத்தில் அறிவித்தா அந்த ஏட்டையும் வச்சுருந்தா இது ஹதீஸா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்கிறார்கள் இது பொது வழக்கிலையும் வரும் ஹதீஸ்ன்ற வட்டத்துக்குள்ளே இது என்ன செய்யும் வரும் என்றதை சொல்கிறேன். எழுதியிருக்கிறான்ற தகவல் வர இந்த ஹதீஸை சொல்லலை எதை எழுதி அனுப்பினார்களோ அந்த செய்தி அந்த சஹாபி பொண்ணு பிரகாரிச்சா அது ஹதீஸா இல்லையான்னு கேட்டேன். அது ஹதீஸா என்ற செய்தி சந்தேகமே இல்லை. அடுத்த சஹீஹுல் புகாரியில் 3060 இலக்கத்தில் வருது ஹுதைஃபா ரதியுல்லாஹி அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடுறாங்க உக்துபுலி மன் தலஃபத பில் இஸ்லாமி மினன்னாஸ் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எழுதுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ் புகாரியில் 3060 இலக்கு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க மன் தலஃபத பில் இஸ்லாம் லா இலா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் எத்தனை பேர் என்று லிஸ்ட் எடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ லிஸ்ட் எழுதப்படுகிறது ஃபக்கத்தபினா லஹு அல்ஃபன் வ ஹம்ச மிஅத்த ரஜுலின் மிஅத்த ரஜுலின் அல்ஃபன்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: தொழ வேண்டிய நிலைமை என்ன செஞ்சது வந்தது என்றார். பின்னால் நடந்த சோதனைகளை, ஜமல் யுத்தம், சிஃபியன் யுத்தம், அதுக்கு பின்னால் அந்த மன்னர்கள் மூலம் அது ஹுதைஃபாரெல்லாம் கூட காலப்பதிவு வரைக்கும் சொல்கிறார். ஹுதைஃபாரெல்லாம் அதுக்கு பின்னால் செய்ய உஸ்மான்லாம் கொல்லப்பட்ட அந்த வருஷமே ஹுதைஃபாரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுக்கு முன்னால் மௌத் ஆகிட்டாங்க. ஹுதைஃபாரெல்லாம் இதை பார்க்கறதுக்கு இல்லை, ஹுதைஃபாரெல்லாம் மௌத் ஆகிட்டாங்க. அப்போது அந்த அளவுக்கு அப்படின்னா 35 வருஷம் வரைக்கும், இப்போ 35 வருஷம் வரைக்கும் உள்ளதை சொல்கிறாங்கண்டா, ஹுதைஃபார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஃபித்னாக்களை பற்றி இதில் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சோதனை, இந்த இப்போ நான் இது ஜமல் இல்லை, ஜமல் இப்போ நான் ஹுதைஃபாரான மரணத்தை எடுத்தால் ஜமலும் இல்லை சிஃபினும் இல்லை, இப்போ அதுக்கு முன்னால் வர சோதனைனா அப்போ எப்படிப்பட்ட சோதனைகளை முஸ்லீம்கள் சந்திச்சுக்கிறாங்க? ஏன் அந்த அதாவது ஹுரூபுர் ரித்தா, எது ரித்தத்தான், அதாவது ஜக்காத்து தரமாட்டோம் என்று சொன்னது, பொய் நபிகள் வந்தது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஹவு பயம் வர அளவுக்கு இருக்கலை. ஆனால் இந்த ஃபித்னாவுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, நாங்கள் பயந்து தொழ வேண்டிய ஒரு நிலைமை என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது இந்த அளவுக்கு இஸ்லாம் இது வந்து ராவிகளில் ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்றது வாரதுனால. ஆனால் இதையே இந்த வார்த்தையை யார் சொல்கிறாருன்னு தெளிவாக வந்திருந்தா, உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு இப்படி சொன்னால் முதலாவது சஹாபியை தான் எடுப்போம், ஹுதைஃபா தான், இல்லைன்னா இதை அறிவிக்கிற அபூவாயிலும் சொல்லிக்கலும், இதை அறிவிக்கிற ஆமசம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற சுஃபியானம் என்ன செய்யலாம் சொல்லலாம், இதை அறிவிக்கிற முகமது இப்னு யூசுப் என்ன செய்யலாம் பின்னால் வர சொல்லலாம். ஆனால் இதில் வந்து மற்றபடி வரலை. இதில் எப்படி வருதுன்னா, இந்த நாம் சொல்லிவிட்டு நாம் எழுதினோம், நாங்கள் சொன்னோம்னா அப்போ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் என்ன செய்யும், அது குறிக்கும் என்றதுனால என்ன செய்கிறோம் நம்ம, இல்லைன்னா மற்றவங்கண்டா அந்த வார்த்தையோடு என்ன செஞ்சிருக்கும் அது வந்திருக்கும். ஸோ ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னால் நம்ம தனிச்சு தொழு க்ரௌடு அப்போ லட்சமாகின பின்னாலே நம்ம ஃபித்னாக்குள்ளாக்கப்பட்டோம் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்படின்னா அன்றைக்கு 1500 பெருசாக இருந்தது, அவ்வளோ பெரிய ஈமானிய பலம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு இப்போ கோடி பில்லியன் விளங்கிட்டா, பில்லியனாக இருந்தும் என்ன முஸ்லீம்களுக்கு பயனளிக்காத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இதுலேயும் ரசூல்லாங்க தீவானை எழுதிக்கிறாங்கன்றாங்க. திவான் திவானண்டா என்ன, ஒரு முழுமையாக வரலாறு தொகுத்து இந்த பேர்கள் எல்லாம் தொகுத்து இந்த நபர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், அதுக்குடைய நடவடிக்கை உமர்ரதி அல்லாஹ்வுன் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று, அதுக்கு முன்னுதாரணம் யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னுதாரணம் என்றதை என்ன செய்கிறோம் இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். ரசூலாக எழுதிக்கிறாங்க, எழுதுகிற ஏற்பாடுகள் எவ்வளோ செய்திகள்னு பாருங்கள். அடுத்தது சஹிஹுல் புகாரியில் 2698 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்னென்னா, அது வந்து ஹுதைபியாட செய்தி, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது ஒரு முக்கியமான செய்தியை ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லம் மக்கா வாசிகளோட பதறலையே ஒப்பந்தம் எழுதுறதான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே ஜாகிலிய மக்களே. அப்போ ஏடு எங்கே போவோம், ஒரு ஆள் பாரசீகத்துக்கு போயிட்டு வாங்க, ஒரு ஆள் ரோமுக்கு போயிட்டு வாங்க, அப்படியே இருந்தாங்க. எழுதுற சிம்பிளாக இருந்துச்சு விளங்கிட்டா, ஏடுகள் என்ன அவங்கள்ட்ட இவங்கள கருவிகளும் இவங்க எழுதின அந்த அதாவது ஊடகங்களும் வித்தியாசம், பாரசீக ரோமர்கள் எழுதிய விட கொஞ்சம் தரத்தில் குறைஞ்சதாக என்ன செஞ்சது இருந்தது, அவங்கள தரத்துக்கு இருக்கல, அது பின்னால் நம்ம பார்க்கல படி. இது வேணும்னா நம்ம சொல்லலாம். அடுத்தது என்னென்னு சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், அதாவது அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செய்தி வருது, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய உஸ்மான் எல்லாம் உடைய அதாவது சொந்தக்காரர் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வகி எழுதவராக இருந்தார் மக்கால, எழுதிட்டு என்னது முர்த்ததாகி என்ன செஞ்சிட்டார் போயிட்டார். புறம் மக்கா வெட்டின் போது திருப்பி வந்து என்ன செய்கிறாரு கொண்டு வரப்படுறாரு. அப்போ கொண்டு வரப்படுற டைமில் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாக திருப்பி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரம் வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய ஆரம்பத்திலேயே எழுதுறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாங்க குர்ஆனைத்தான், ஆனால் எழுதுறதுக்குன்னு ஏற்பாடை மக்காலே என்ன செஞ்சாச்சு செய்து விட்டார்கள். அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வந்து மதியனால் அப்படின்றதில்லை, அவ்வளோ பிரச்சனையான சூழல்லையும் அவ்வளோ என்னது ஆபத்தான சூழ்நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுவதற்கான ஏற்பாடை செய்தார்கள் அப்படின்றது நம்ம இதை பார்க்குறோம். அடுத்ததாக மதீனாவில் அதாவது இப்போ குர்ஆனுடைய ஏற்பாடுகள் சம்மந்தமாக நிறைய நாம் பார்ப்போம், இது மக்கால ஏற்பாட்டுக்காக வேண்டி மட்டும் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன். அடுத்ததாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை கூட சாதாரணமாக எழுதுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ராஃபி இப்னு ஹதீஜ், இந்த செய்தியை நாங்கள் உமையா கிலாஃபத்துடைய வரலாற்றில் படித்தோம், ரசூல் மர்வான் பின் ஹக்கம் ஹுத்துபாவில் வந்து மக்காவுடைய புனிதத்துவத்தை, மக்கா எப்படி தஹரீமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மதீனாவை என்ன செஞ்சார், சொல்லாமல் விட்டுட்டார். அப்போ ராஃபி இப்னு ஹதீஜ் வந்து என்னை அழைச்சி, மர்வானே நீங்கள் வந்து என்ன அஸ்மா உக்க தக்கர்த்த மக்கா வாஹலஹா வஹுர்மத்தஹா வலம் தத்கூரில் மதீனத்த வாஹலஹா வஹுர்மத்தஹா, மக்காவுடைய புனியத்தை சொன்னீங்க ஆனால் மதீனாவுடைய புனியத்தை நீங்கள் சொல்லலை. ஒக்கத ஹர்ரமஹா ரசூலுல்லாஹி ஹர்ரம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாபத்தை லாபத்தைஹான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டு எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க ஹராமாக்கினார் செய்தியை சொல்கிறாங்க. மர்வான் பின் ஹக்கம் செய்தியில் அது மர்வானுக்கு அந்த செய்தி தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பகுதியெல்லாம் என்ன நம்ம பார்த்தோம், அப்போ தெரிந்திருக்கவில்லை அப்படின்றதல்ல, மர்வான் பின் ஹக்கம் அதை சொல்லவில்லை. அந்த சொல்லாத ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது எப்படி அணுகணும்னு நம்ம சேர்த்து என்ன செஞ்சிட்டோம், அதில் சொல்லிட்டோம். இப்போது இதில் என்னன்னு சொன்னால், சொல்லிவிட்டு ராஃபி பின் ஹதீஜ் சொல்கிறார், வதாலிக்க இந்தனா இந்த செய்தி எங்களிடத்திலே ஃபி அதீமின் ஹவுலானியின், ஒரு யமனிய தோளிலே, ஹவுலான்ன்றது யமனை குறித்த ஒரு தோலை சொல்கிறது, அன்றைக்கு அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், தோல் பதனிடுதல் என்று ஒரு பகுதி இருக்குதே, அப்போ அது பிரபல்யமாக இருந்திருக்கலாம், எழுத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அமைப்பிலாக அது இருந்திருக்கலாம். வதாலிக்க இந்த நஃபி அதீமின் ஹவுலானி இருந்திருக்கலாம்னு நான் சொல்கிறது வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற முடிவு தான் அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஹவுலானி என்ற இணைப்பு அவ்வளோதான் சொல்கிறாங்க. அந்த தோளில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எழுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் ரசூலான காலத்தில் ராஃபி பின் ஹதீஜ் என்ன செஞ்சுக்கிறாரு, இதை ஒரு தோளில் எழுதி ஹதீஸுகளை எழுதுறத வச்சுக்கிறான். இன் சித்த அக்கர துக்கஹூ, நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் வாசித்து காட்டுகிறேன் சரியா. அப்போ அது மர்வான் அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்து சொன்னார், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன், சமய அத்து பதாலிக், அதில் சிலதை நான் கேட்டிருக்கிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னார். மர்வான் ஒரு புடிவாதம் பிடிச்சவர் என்ன சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டு தான் இருக்கிறோன்னு சொல்லணும், என்ன சிலதை கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா அப்படி என்று, அதனால் நான் அதில் சிலதை நான் என்ன செஞ்சுக்கிறேன் நானும் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னதாக வருது. அப்போ இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி, அதீம் ஹவுலானியில் ஏன்னா இந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரிதான நிகழ்வு என்று சொல்லலாது, நிறைய எழுதப்படுற வளமைக்கான தகவல்கள் இதெல்லாம். சாதாரணமாக என்ன ரசூலா எனக்கு மட்டும் மேம்சம் தந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. இன்னொரு செய்தியை பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 112வது இலக்கம், இந்த 12வது இலக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹொத்துபா நிகழ்த்துறாங்க. அந்த ஹொத்துபாவை பற்றி என்ன வருதுன்னு சொன்னால், இந்த ஹுசா கோத்திரத்தில் நடந்த ஒரு ஹுசா கோத்திரம் வந்து ஒருவர் கொலை செஞ்சிட்டார் பனு லைஸ் கோத்திரத்தை பற்றி, அது வந்து மக்காவுடைய வெற்றியுடைய அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முன்னால் கொன்ற கொலைக்கு பழி தீர்ப்பதாக இது என்ன செஞ்சிட்டாங்க, இதை செஞ்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட புனிதத்துவம், அல்லாஹு தாலா மக்காவை வந்து என்ன அதாவது யானை படையை விட்டும் அல்லாஹ் மக்காவை தடுத்தது, இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, இன்னல்லா ஹபஸ அன் மக்கத்தல் கத்துல அவில் ஃபீல, அல்லாஹு தாலா மக்காவை விட்டும் கத்தலை கொலையை தடுத்தான் அல்லது ஃபீல் யானையை தடுத்தான் அப்படின்னு அறிவிப்பில் வருது. அப்போ அபு அப்துல்லா சொல்கிறாரு, கதா கால அபு நுஐம், இப்படி தான் அபு நுஐம் சொன்னார், வஜாலுஹு அல ஷக், அது சந்தேகமாகவே நீங்கள் என்ன செய்யுங்க பதிவு செய்யுங்க, ஃபீல் அல்லது கத்தலண்டு எழுதினா எப்படி இருக்கும், ஃபீலையும் கத்தலையும் எழுதினா எப்படி இருக்கும்னு சொன்னால், முக்தா இல்லாமல் எடுங்க, ரெண்டுமே கத்தல் தான் ரெண்டுமே ஃபீல் தான், கத்திலும் தான் ஃபீலும் தான் அது சரியா. இது அப்போது இது வந்து பிற்காலத்தில் நுக்தா வந்து வைக்கப்பட்டாச்சு, இந்த ஹதீஸ்கள் எழுதப்படுற நேரத்தில் நுக்தா வைக்கப்பட்டாச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் ஷஃபவியன் வந்த காலகட்டத்தில் வார்த்தை பிரயோகமாக அவங்களுக்கு கிடச்சிருந்தா இந்த ரிவாயத்தில் வந்து வார்த்தை பிரயோகத்தை வச்சு தான் நுஸ்ஹாவை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வார்கள். அப்போ அந்த நுஸ்ஹாவில் ஒரு ஆள் கத்தில் ஒரு ஆள் ஃபீல் என்று சந்தேகப்பட்டுட்டாருன்னா அதை அப்படியே இஸ்பாத் பண்ணி அதே மாதிரி தான் அறிவிக்கணும் அப்படின்றது இதிலேருந்து விளங்குது. சரி, அது ஒரு பகுதி. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றியில் அல்லாஹு தாலா எனக்கு இந்த மக்காவுடைய நேரத்தில் மட்டும் இந்த யுத்தத்துக்கான அனுமதியை தந்தான், இதுக்கு பின்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை, இதுக்கு முன்னாலும் யாருக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி மக்காவுடைய புனிதத்தை எல்லாம் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்கு பின்னால் கொலைக்குரிய பரிகாரம் என்ன தண்டனை என்று இதெல்லாம் சொல்கிறாங்க ஹுதுபா. அப்போ யமன் வாசியல் ஒருவர் கேட்குறாரு, உக்துப்லியா ரசூலுல்லா, இது எனக்கு எழுதிட்டாங்கன்றான். இப்போ நீங்கள் சொன்ன ஹொத்து மக்காவுடைய புனிதம், அந்த யானைப்படையுடைய அந்த செய்தி, அதே போல் கொலை தண்டனை, கொலை குற்றத்துக்குரிய தண்டனை, இதெல்லாம் ஒரு ஹொத்துபா, இதை எழுதி தாங்கன்றாங்க. அப்போ ஃபகால உக்துபுலி அபி ஃபுலான், இவருக்கு எழுதி கொடுங்கன்னா ரசூலாங்க, ரசூலாங்க சொன்னாங்க இதை இவருக்கு எழுதி கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ரசூலாங்கோட கட்டளைப்படி அதை எழுதப்படும், அப்படின்னா ரசூலாங்க எழுதி கொடுத்ததுக்கு சமம். ஃபகால ரஜுலு மின் குரைஷ், அப்போ அங்கே இந்த மாதிரி அந்த நடந்துட்டு இருக்கவங்கள இல்லல் இதுகிற, அது அப்பாஸ் இல்லாங்கன்னு வருது வேறு அறிவிப்பில், இதுகிறண்ட நாணல் புள்ளை தவிர, அது வந்து அந்த பொற்கொள்ளர்கள் பயன்படுத்துவாங்க, அதே போல் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று வரக்கூடிய செய்தி. அந்த செய்தியில் ரசூலாங்க அதுக்கு பின்னால் அவர் சொன்ன அதாவது ரசூலாங்களும் அந்த என்ன நாணல் புல்லை தவிர என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாணற்புல்லன்னு சொல்கிறது நாணற்புல்லடைய பேர் சரியா, அதுக்கு ஒரு பேர் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவார்கள். அது புகாரியில் அந்த மொழிபெயர்க்கத்தில் போட்டிருவாங்க. நீளமான புல்லுகளுக்கு சொல்கிறது, நமக்கு புல்லுனா சின்னதே, இது வந்து நீளமான புல் வணங்கிட்டா. இங்கே அதாவது என்ன இந்த இது குர்ஆனிய என்ன என்னது குர்ஆனிய இது என்ன இங்கே குர்ஆனி பார்க்கி தானே குர்ஆனி அதில் வச்சுருப்பாங்க, அது எது ஹிரண்டா இதுதான் அப்படின்னு என்ன அந்த இதோடு வச்சுருப்பாங்க சரியா. அப்போது இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொடுக்க சொன்னாங்களே, அப்போ எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுகிறது. வணங்கிட்டா அபு அப்துல்லாவிடம் கேட்கப்படுது, அபு அப்துல்லாவிடம் இமாம் புகாரி வணங்கிட்டா எதை எழுதி கொடுத்தார்கள் அப்படி என்று கேட்கப்படுகிறது. இதில் வந்து அறிவிப்பாளர் யார் தெரியுமா? ஃபத்ல் இப்னு துகைன், இமாம் புகாரியுடைய ஆசிரியர் அபு நுஐம் அல் ஃபத்ல் இப்னு துகைன். ஃபத்ல் இப்னு துகைன் யார்? கூஃபாவை சேர்ந்த மிக முக்கியமான மார்க் அறிஞர்கள். நம்ம என்ன செஞ்சோம், அந்த கூஃபாவுடைய அப்பாசி ஆட்சி காலத்துடைய அந்த சப்ஜெக்டில் பார்த்தோம். அப்போது எதை எழுதி கொடுத்தார்கள் என்று என்ன புகாரி இமாம்கிட்ட கேட்கப்பட்ட உடனே கத்தபலகு ஹாதிகில் ஹுத்துபா, இந்த முழு ஹுத்துபாவையும் எழுதி கொடுத்தார்கள் என்று. அப்போ ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத வேண்டாம்னு சொன்னார்கள் அப்படின்றதுக்கு நாம் சொன்ன எல்லா தகவலும் இதில் என்ன செய்யுது, சரியாக வருதா இல்லையா? எல்லா தகவலுமே இதில் சரியாக வருது. அப்போ இது வந்து மிக தெளிவான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த என்ன அதாவது ஹுத்துபாவையே எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்க. சந்தேகப்படுறதுக்குரிய அறிவிப்பும் இல்லை. சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தை என்ன செய்கிறது, வரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக வந்து சஹீஹுல் புகாரியில் 112 இலக்கத்தில் வருகிறது. அபு ஜுஹைஃபா அறிவிக்கிறார், அதாவது அலி பின் அபி தாலிபுக்கு நாங்கள் கேட்டோம், உங்கள்கிட்ட ஏதாவது தனியாக புத்தகங்கள் இருக்குதா? ஏன்னா ஷியாக்கள் வரத்து கண்டிக்கிறாங்களே, தனியாக ரசூலாங்க நிறைய சொல்லிக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தனியான ஏடுகள் எதுவும் இருக்குதா? காலலா இல்லா கிதாபுல்லாஹ், அல்லாவுடைய வேதத்தை தவிர வேறு எது இல்லை. அவு ஃபஹுமுன் ஒத்தியஹு ரஜுலுன் முஸ்லீம், அல்லது ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கொடுக்குற விளக்கம் இருக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஹதீஸ் மூலம் ஒரு மனிதனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பான், அந்த விளக்கமும் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் உண்டு. அவு மாஃபி ஹதீஸ் அஃபி, அல்லது இந்த சஹீஃபாவில் இந்த ஏட்டில் இருக்கிறது என்று ஒரு ஏட்டை சொல்கிறார். இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது ஒன்றில் குர்ஆன், அல்லது அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலம் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு விளக்கம், அல்லது வந்து ஃபி ஹாதிஹிஸ் சஹீஃபா, இந்த ஏட்டில் இருக்கக்கூடியது. அப்போ கே ஃபமா ஃபி ஹாதிஹிஸ் சஹீஃபா, இதில் என்ன இருக்குது என்ன மூணு இருக்குது. அல் அக்கல், அக்லண்டா அதாவது குற்றம் செஞ்சுட்டு அதுக்கு அந்த ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க என்ன அவங்களோட இதில், அதாவது பரிகாரமாக ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டுவாங்க, ஆட்டை கொண்டு வந்து கட்டுவாங்க, மாட்டை கொண்டு வந்து கட்டுவாங்களே, அதுக்கு அக்கல் என்ற அக்கலண்டா கட்டுதல். அதுலேருந்து அக்கலண்ட பேர் வந்து தண்ட பரிகாரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு, அது அக்கல் வா ஃபக்காக்குல் அசீர், கைதுகளை விடுதலை செய்தல் என்றதில் உள்ள சிறப்புகள் அவருடைய சட்டங்களை பற்றி. வலா யுக்தலு முஸ்லீமும் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்பட்டால் அதை கொண்டு ஒரு காஃபிர் என்ன செய்யப்படக்கூடாது, ஒரு காஃபிர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அதை கொண்டு ஒரு முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது என்று ரசூல் நாங்கள் சொன்ன சட்டம் அப்படின்னு வருது. அப்போ இதில் வந்து நாங்கள் காஃபிரண்டா என்னென்னு புரிஞ்சுக்கணும்னா, மூணு நாலு விதமான காஃபிர்கள் இருக்கிறாங்க, எல்லா காஃபிர்களும் இது குறிக்கல அப்படின்றத நம்ம விளங்கப்படுத்தணும். இது யாரை குறிக்கிறதுனா ஹர்பி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அது தாருல் ஹர்ப், அது வந்து என்ன அதாவது யுத்த பூமியாக இருக்கும், இது முஸ்லீம் பூமியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, கொலை நடந்து விட்டால் அதுக்கு மரண தண்டனை என்ன செய்யப்பட மாட்டாது, கொடுக்கப்பட மாட்டாது, அதன் அநியாயமாக சட்டம் நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட கொலைக்கு கொலையே தண்டனையாக என்னது இல்லை, மரண தண்டனைன்றதே இல்லை. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் இப்படியான யுத்த சூழ்நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கொல்லப்படுறது என்பது அநியாயமாக தான் என்ன செய்யும் வந்து முடியுமே தவிர வேறு எதுவும் என்ன இதில் சொல்லப்படலை. எல்லா காஃபிர்களும் இது குறிக்காது என்றதான் சரியான சட்டம்னு சொல்லிட்டோம். இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற செய்தியை பாரு. இதுவும் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு ஹதீஸ் மறுக்கப்பட்ட ஹதீஸ் சரியா, குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுக்கப்பட்ட செய்தியில் உண்டு. அப்போது இந்த என்னது ஒவ்வொரு நாளும் ஒரு ஹதீஸை போட்டு தள்ளுவோம் நிகழ்ச்சியில் போனது சரியா. இதில் வந்து என்ன அதாவது இந்த அதாவது இந்த மூணும் இந்த ஏட்டில் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொன்னார். அப்போ அலி ரதியல்லாஹு எழுதிக்கிறாங்க, ரசூலுல்லாஹின் ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹீஹுல் புகாரில் 113 இலக்கத்தில் மிச்சம் தெளிவான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அதாவது இந்த அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்று வஹப் இப்னு முனப்பிஹ் வந்து அவருடைய சகோதரர் வழியாக அறிவிக்கிறார். எப்படின்னு சொன்னால், மாமின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன் அக்தர் ஹதீதன் அன்ஹும் இன்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையே என்னை விட ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை, நான் அவ்வளோ செய்திகளை ரசூலுல்லாஹிட்டேருந்து கேட்டேன். அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, இல்லா மா கான மின் அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸை தவிர, ஃபஇன்னஹு கான யக்துப், அவர் ஹதீஸில் எழுதக்கூடியவராக இருந்தார், வலா அக்துப், நான் எழுத மாட்டேன், அப்போ அப்துல்லா இப்னு அம்ரு வந்து ரசூலுல்லாங்க சொல்ல சொல்ல சொல்ல ஹதீஸை எழுதுவார். அப்போ அதனால் என்னை விட அவர் என்ன அதிகமான ஹதீஸுகளை, அப்போ எவ்வளோ ஹதீஸை எழுதி வச்சுருந்துப்பார், எவ்வளோ ஹதீஸுகளை என்ன எழுதி வைத்திருப்பார் அப்படின்றதுக்கு இதை பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதவே இல்லையா அப்படி எழுதவே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதாவது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதினார்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதை ரசூலான காலத்துக்கு பின்னால் எழுதினார்கள் என்ன செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க. ஏன்னா ரசூலான காலத்தில் அவர் எழுதலைன்னு இதில் தெளிவாக விளங்குது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்றது. அப்போ ஒன்று இல்லை, அந்த ஹதீஸ் அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு சொந்த நிலைப்பாடு அல்லது நாம் சொன்ன வழக்கங்கள் எல்லாமே அதுக்கு என்ன செய்யும் ஒத்துப்போகும் என்றதை நம்ம இதில் பார்க்குறோம். மிச்ச தெளிவான செய்தி. அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஆஸ் எழுதக்கூடியவராகவே இருந்திருக்கிறார் ஹதீஸ்களை முழுசாவே என்று. சஹீஹ் புகாரியில் 114வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல்லாங்களுடைய அந்த நோய் கடுமையான நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்க, தூணி பி கிதாப் எழுதி, அதாவது ஒரு கிதாபை எடுத்துகிட்டு வாங்க அக்துபுலக்கும். அப்போ இங்கே கிதாபுன்ற ரசூலாக சொன்னது ஏடை, எழுதுகிற ஏட்டை. அது நம்ம தஃப்தர் கொப்பின்னு சொல்கிற மாதிரி, நோட்புக்குன்னு சொல், நோட்புக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டைக்குள்ள நோட்புக் என்ன தோல்பை அரபுகள்கிட்ட இருந்தது, சரியாக எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அண்டைக்கு பேப்பர் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அண்டைக்கும் பேப்பர் இருந்துச்சு இல்லைங்கிட்டா. ஆனால் அது இவங்கள்ட்ட பயன்பாட்டில் என்ன செய்யலை, அதிகமாக இருக்கவில்லை, அரபுகள்ட பயன்பாட்டில் அதிகமாக இருக்கலை. அது என்ன விதமான பேப்பர் அப்படின்றதால நம்ம அந்த எழுத்து ஏடு சப்ஜெக்ட் படிக்கல பார்க்கலாம். அப்போ எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. அது காரணம் அது நம்ம சொல்லுவோமே ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த ஒரு நிலையில் இருந்ததுனால அதை வந்து இங்கே கொண்டு வருது. அன்றைக்கு கூட எல்லா மக்களும் அதை பயன்படுத்தினார்கள்னு சொல்ல முடியாது மற்றவங்களையும், ஏன்னா அது விலை அப்படி அதிகமாக இருந்ததுனால. ரைட், அப்போது இதில் வந்து எடுத்துக்கொண்டு அதாவது தூணிபி கிதாப் ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, அக்துப் லக்கும் கிதாபன் லா ததில்லு பாதஹு, இதுக்கு பின்னால் நீங்கள் வழிதவராத வகையில் நான் எழுதுகிறேன். இது இது வந்து எதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு ஆலம் ஆட்சி குறித்ததாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான் அறிஞர்களுடைய செய்தி. அப்போது ரசூலுல்லாஹ் அதை நஸ்ஸாக சொல்லாமல் போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கூர்மையான ஆளாக இருந்திருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். பின்னால் ரசூலுல்லாஹ்களுக்கு வஹீலையும் நிறைய செய்திகள் இருக்குமே, என்னென்ன என்ற சமுதாயத்தில் நடக்க போகுதுன்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருக்குமே, அதில் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன அதாவது சொல்லிக் கொடுத்த செய்திகள் என்று சொல்லி பல விஷயங்கள் இருக்குது தேவையானவைகள் எல்லாவற்றையும். அப்போ உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால உமர் இன்ன நபி கலபஹுல் வஜா வஇந்தனா கிதாபுல்லாஹ் ஹஸ்புனா, ரசூலுல்லாஹ்களுக்கு வழி அதிகம் அதனால் எங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது இது போதும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஃபஹ்தலஃபு வ கஸுரல் லகத், அங்கே கருத்து முரண்பாடு அதிகமாகி என்னது அதாவது இந்த சத்தமும் கூடிட்டு அப்போ ரசூலுல்லாஹு சொன்னால் கூமு அன்னி, என்னை விட்டு எழும்பி விடுங்கள், வலா எம்பகு இந்தி அத்தனாசோ, அதாவது என்னிடத்தில் முரண்படுவது கூடாது அப்படின்னா ஒரு நபியிடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது எலும்புங்கட்டாங்க. அப்போ இபுன் அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க ஃபஹரஜ இபுன் அப்பாஸ் யகூல், இபுன் அப்பாஸ் ரலாங்க வந்து வெளியேறினார்கள், சொல்லி கொண்ட வண்ணம் வெளியேறினார்கள். இன்ன ரசிய குள்ள ரசியா, இது வந்து இப்போ இல்லை பிறகு இந்த சம்பவத்தை அறிவிக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் அவருக்கு 13 வயசு தான். இன்ன ரசிய குள்ள ரசியா, அதாவது நஷ்டத்திலும் பெரும் நஷ்டம், மஹால பைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன கிதாபிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எழுதுவதற்கும் இடையில் குறுக்கறுத்த நிகழ்வு, ஒரு எனது மிகவுமே கவலைக்குரிய நிகழ்வுன்னு இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறான் அதை சொன்னார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுறது அப்படின்றது எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போகணுன்னு எடுத்துகிட்டு வர லெவலில் ஏடுகள் இருந்துச்சு, மை இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு, எழுதுகிற பழக்கம் மிகவும் அதிகமாக இருந்ததுன்றலாம் நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். எழுதுகின்றவர்கள் குறைவாக இருந்தார்கள், இதைத்தான் நம்ம அந்தக்கு சொல்லலாமே தவிர அல்லாஹு தஆலா உம்மீன் என்று சொல்கிறது வேதம் என்கின்ற ஒரு பகுதி இல்லாததுனால இதை எழுதுகின்றவர்களாக இருக்கலை, அவங்க வேதத்தை எழுதுகின்றவராக இருக்கலை, அதனால் அல்லாஹ் சொல்கிறான் உம்மியா என்றது எல்லாத்தையும் தான் குறிக்கும், நாங்கள் மறுக்கலை, ஆனால் அசல் அதுதான் வேதத்தை எழுதாமல் இருத்தல் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சஹாபாக்கட்ட வியாபாரிகளாக அவங்க இருந்ததுனால எழுதத்தில் பெருசாக கவனம் எடுக்காத இருந்ததுனால அந்த வேதம் என்றதும் இல்லாமல் இருந்ததுனால எழுதுகின்ற தேவைகள் அவங்களுக்கு என்ன குறைவாக இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம எழுதுகிற தேவை ஏன் வந்து ஸ்கூலில் சிலபஸ் போட வேண்டியது தான், ஸ்கூலில் சிலபஸ் இல்லைன்னு வைங்களே நம்ம எதையும் படிச்சிக்க மாட்டோம், அதாவது எழுத்து வாசிப்பு வந்திருக்காது, புக் எழுதிக்க மாட்டோம், புக் எழுதிட்டு புக்கே என்ன செய்யாது இருந்திருக்காது, எதை படிச்சுட்டு இருப்போம் வேதத்தை, வேதத்தை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம படித்து கொண்டு இருந்திருப்போம். அப்போ புத்தகங்கள் அதிகமானதுனால எல்லாத்தோட சேர்த்து குர்ஆனை ஒரு புத்தகமாக என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம், இதில் இல்லைன்னா குர்ஆன் மட்டும்தான் என்ன புத்தகம் அதுதான் வழிகாட்டி, அதுக்கு ரசூல் அங்கே சொன்ன வழிகாட்டல்கள் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும். ஆதாரத்தில் ரெண்டும் ஒரே தரம் தான், அதை சிறப்பில் அடுத்த தரத்தில் என்ன செய்யும் வரும் என்றதை நம்ம பார்க்குறோம். ரைட், இதிலேயே ரசூல் அங்கே எழுத சொல்லிக்கிறாங்க அப்படின்ற பகுதியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம். அப்போ இவ்வளோ செய்திகளும் ஒரு சுருக்கமான ஒரு ஆதாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எழுதுறதுக்கான பெரிய ஏற்பாடுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் எழுதுறதுக்கு என்ன செஞ்சாங்க, பிரத்யேக ஏற்பாடு செய்தார்கள். இது எழுதுறதுக்கு ரசூலா இப்போ இதோட சேர்க்கணும், நீங்கள் எதை என்ன மன்னர்கள்மார்கள் எழுதின எல்லா கடிதத்தையும் சேர்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லலை. சரியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹெர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், என்ன நஜ்ஜாசிக்கு எழுதினதாக இருக்கலாம், யமனுடைய மன்னர்களுக்கு எழுதின கிஸ்ராவுக்கு எழுதினா இருக்கலாம், யமனுடைய மன்னருக்கு எழுதினா இருக்கலாம், கிஸ்ரா மூலம் இருந்த என்னது அதாவது மற்ற மன்னர்களுக்கு எழுதினதாக இருக்கலாம், இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய கடிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அப்போ இதெல்லாம் எழுத்து வேலைகள்ன்றது ரசூலான காலத்தில் தீவானை எழுதுறதுக்கு, முஸ்லீமுடைய அரசோடு சம்மந்தப்பட்ட பகுதிகள், குற்றவியல் பகுதி எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, மன்னர்மார்களுக்கு எழுதுறதுக்கு, சாதாரண தேவைகள் எழுதுறதுக்கு, குர்ஆன் எழுதுறதுக்கு, ஹதீஸ் எழுதுறதுக்கு, எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட ஏற்பாடு பிரத்யேகமாக நடந்தது அல் குர்ஆனுக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எழுதுவதற்கு சொன்ன ஒரு சில செய்திகளையும் எழுத்தர்களை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துருவோம். அடுத்த பகுதி தான் அபூபக்கர்லாவோட காலத்தில் என்ன அதாவது இப்போ ரசூலான காலத்தில் குர்ஆனை ரசூலாங்க தரத்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கான செஞ்ச ஏற்பாடுகளை பார்த்துட்டு அதுக்கு பின்னால் சஹாபாக்கட காலத்தில் எப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க அதாவது எழுத்தை தொகுத்தாங்க என்ற பகுதியோட உஸ்மான்ரலாவோட காலத்திலையும் வார சந்தர்ப்பத்தில் அந்த என்னது எழுத்துடைய முன்னேற்றங்களை பற்றி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போது குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினமா அந்த அப்துல்லா இப்னு என்னது அதாவது அபி சரஹுடைய செய்தி என்ன செஞ்சோம் சொன்னோம், அப்துல்லாவுடைய செய்தி அது உஸ்மான் ரதியல்லாஹுடைய சொந்தக்காரருண்டு. புகாரில் 3617 இலக்கம், மதீனாவில் ஒரு கிறிஸ்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பக்ரா, ஆல இம்ரான் இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஓதி விளங்கியிருந்தார். ரசூல்லா அவர்களுக்கு குர்ஆனை எழுதக்கூடியவராக இருந்தார். ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்போ எழுதக்கூடியவராக இருந்தார். ஃபக்கான யகூல் மாயாதிரி முகமதுன் இல்லாமா கத்தப்து, அவர் வந்து கொஞ்ச நாளில் வந்து என்ன அதாவது முர்த்ததாய் போயிட்டார். முர்த்ததாய் போய் எங்கே போய் சேர்ந்துட்டார்னா கிறிஸ்தவரோடு சேர்ந்துட்டார். கிறிஸ்தவரோடு சேர்ந்து அங்கே போய் என்ன சொல்கிறோன்னா, இவர் பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர், பனு நஜ்ஜாரை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியிருந்தவர், பிறகு வந்து என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே போய் அருள் கிதாபோடு சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாண்டா, முகமதுக்கு நான் எழுதுறதை தவிர என்ன வேறு எதுவுமே தெரியாது, முகமதுக்கு நான் எழுதி கொடுக்குறத தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே சொன்ன உடனேயே அவங்களுக்கு என்ன இந்த மூழ்கிறவனுக்கு ஈரம் ஒரு பாரமில்லைன்னு சொல்லுவாங்களே, மூழ்கிட்டிக்கிறவனுக்கு ஈரமெல்லாம் ஒரு பாரமில்லை, ஏன்னா சாக போகிற டைம் அது கிடைக்கிற குச்சியும் துத்திடுவான் வாங்கிட்டா. அந்த மாதிரி இந்த குரூப் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் அண்டைக்கு இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அஜிபூபிஹி, இவரை வந்து கொஞ்சம் கவர்ந்துட்டாங்க, அவங்களே கவர்ந்துட்டாங்க. உடனே வந்து அவரை கொஞ்சம் பெரிய அளவுக்கு உயர்த்தி விட்டார்கள். கொஞ்ச நாள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்தான். ஏன்னா அல்லாவுடைய வகையோட மோதிர சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அந்த கேவலத்தை இந்த உலகத்தில் என்ன செய்வான் கொடுப்பான். வகையோட மோதிரதுன்றா அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன் மோதுறது, சரியா, அல்லாவுடைய ரிசாலத்தில் நான் உரிமை படைத்தவன், அல்லது குர்ஆனை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்துகின்ற அமைப்பில் நடந்து கொள்வது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான் அவர்களுக்கு கொடுப்பான். உடனே அவரை வந்து மௌத்தாகினே அடக்கினாங்க. அடக்கினா அடுத்த நாள் பார்த்தா அவர் வெளியே அதாவது தள்ளப்பட்டிருந்தார், பூமி வந்து தள்ளியிருந்த அவரை உமிழ்ந்திருந்தது பூமி. அப்போது பார்க்குறாங்க இது முகம்மதுடைய வேலை, முகம்மதும் அவருடைய சகாக்களுடைய வேலை, இது தோண்டி வெளியே போட்டாங்கன்னு மறுபடியும் அடக்கினாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி நடந்தது, ரெண்டு மூணு முறைப்படி நடந்த உடனேயே ஃபத்தரக்கஹு மன்பூதன், எரியப்பட்ட நிலையிலேயே அவரை விட்டு விட்டார்கள். ஒரு கேவலமான இதாக அல்லாஹு தாலா அவருக்கு என்ன செஞ்சால் முடிவை கொடுத்தான் அப்படி என்ற செய்தி சஹி முஸ்லீமில் 2781 இலக்கத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது ரெண்டு பேர் முர்த்ததா பேத்திக்கிறாங்க, ஒருவர் திருப்பி இஸ்லாத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார், ஒருவர் என்ன அதாவது முர்த்ததாவே மரணித்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. யாரை எழுத தெரியுமோ அவங்கள வந்து ரசூலாங்க எழுத பயன்படுத்திக்கிறாங்க, அவங்க ரசூலாங்க நம்புகிற நேரத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. பின்னர் நம்பிக்கை துரோகிகளாக அவங்க என்ன செய்கிறாங்க மாறுறாங்க. ஆனால் இது பாதிப்பல்ல, ஏன்னா எழுதின இவங்க ரெண்டு பேர் மட்டுமல்ல, எழுதியவர்கள் ரெண்டு பேர் மட்டுமல்ல, அதுவும் பக்ரா ஆல இம்ரான், பக்ரா ஆல இம்ரான் எழுதியவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது குறிப்பாக ஜெயித் இப்னு சாபித் எல்லாம், ஜெயித் இப்னு சாபித் அப்துல்லா இப்னு அர்க்கம், அதே போல் நிறைய நபித்தோழர்கள் முழுமையாக எழுதினவங்க, அப்துல்லா இப்னு மசூத் எல்லாம் முழுமையாக என்ன செஞ்சவங்க எழுதினவங்க. அப்படி எழுதின நிறைய நபித்தோழர் இருக்கிறாங்க. ரசூலா பலர்கிட்ட எழுத சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படி எழுதியவர்களில் இருந்தார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்க்குறோம். அடுத்ததாக வந்து குர்ஆன் எழுதுறதுன்றே எது வரைக்கும் சிறப்பு, அது அவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு கண்ணியம், பெரிய ஒரு சிறப்பு. இஸ்லாத்தை விட்டுட்டாருன்றே அதனால் ஒரு சிறப்பு என்ன இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு, இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு செய்திகள் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன செய்தார்கள், அதாவது எழுத சொன்னார்கள் அப்படின்ற பட்டியலை நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் குர்ஆனை எழுதுவதற்கான அந்த இதை ஏற்பாடு செய்தார்கள் ஒரு பட்டியலை பல அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க தொகுத்திருக்கிறார்கள். அதில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா இருக்கக்கூடிய காலத்தில் வந்து அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அபூபக்கர் சித்திக், உமர் இப்னுல் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மக்காவில் எழுதினவங்க, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், இவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறோம், சயீத் இப்னுல் ஆஸ், இவர் வாப்பா மறுபடி சேகரை திருப்பி சொல்லணும், சயீத் இப்னுல் ஆஸ், சயீத் இப்னுல் ஆஸ் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், சரியா, ஹாலித் இப்னு சயீத் இப்னுல் ஆஸ், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இப்போ நான் படித்தோம் மக்கள் எழுதின ஒருத்தானே, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம் மின் அபில் அர்கம் வணங்கிட்டா, அர்கம் இப்னு அபில் அர்கம், அடுத்த யார் அர்கம் மின் அபில் அர்கம், அர்கம் ரதியல்லாஹு அவட வீடுன்னு சொல்லுவோமே, சஃபா மலைக்கு பின்னாலே இருந்த பகுதி, அபு சலமா அப்துல்லா இப்னு அப்துல் அசத், அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப் இப்னு அம்ர், ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு அபி பக்ர், இவங்கெல்லாம் என்ன எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அபுபக்கர்லோட ஒரு மகன் பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார், யார், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபிபக்கர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார், பத்ர் யுத்தத்துக்கெல்லாம் பிறகு. அடுத்ததாக மதீனாவில் வந்து, அதாவது இந்த லிஸ்ட்டோட மதீனாவில் எழுத ஆரம்பித்தார் அபு அய்யூப் அல் அன்சாரி, அவருடைய பேர் ஹாலித் இப்னு ஸைத், அடுத்தது உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயகீப், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அப்துல்லா இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், சாபித் இப்னு கைஸ், ஹுதைஃபத் இப்னு யமான், ஹந்தலா, அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், இவருடைய முழு பேர் அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ், அவருடைய சுருக்கமாக சொன்னால் அப்துல்லா இப்னு அபி சரஹ், சரியா, இவர்கள் இதோட இணைக்கப்படுகிறார்கள். அடுத்தாவது அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், ஹுதைபியாவில் வந்து ஹுதைபியாவுடைய காலப்பகுதிக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், மக்கா மதீனா ஹுதைபியாவுடைய காலத்துக்கு பிறகு எழுத ஆரம்பித்தவர்கள், உண்டு அபு சுஃபியான், அபு சுஃபியான், சஹர் இப்னு ஹர்ப், யசீத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான். பாருங்கள், வரலாற்றில் மக்கா அது அரபு உலகத்தில் எழுத்தை அறிமுகப்படுத்த குடும்பம் வந்து அதிகமாக பனு அப்துஷம்ஸ், பனு உமையா, ஆனால் எழுத்தால் அவங்க இஸ்லாத்துக்கு ஆரம்பத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வர்றது பிந்திதான், பனு அப்துஷம்ஸில் இஸ்லாத்துக்கு நேரத்தோடு ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள், இல்லாமலாம் இல்லை, நேரத்தோடு ஏற்றுக்கொண்ட ஹாலித் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் வந்து பனு அப்துஷம்ஸ் தான், அதில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள், ஆனால் எழுத்தறிவு இருந்தாலும் சரி அந்த ஹிதாயத் என்றது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கொடுக்க விஷயம். அப்போ இதில் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது வந்து ஹுதைபியாவுக்கு பிறகு, அபு சுஃபியான், யசீத் இப்னு அபி சுஃபியான், ஜெசீத் இப்னு அபி சுஃபியான் கொஞ்சம் முந்தி என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், முஆவியத் இப்னு அபி சுஃபியான், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் என்ன ஹுதைபியாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கு பின்னால் என்ன மக்கா வெற்றிக்கு பின்னர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றது சிலருடைய ஆசை, சரியா. பொதுவாக ஒரு நபித்தோழரை பற்றி சொல்கிற டைமில் எல்லாரும் என்ன ஆசை வரும்டா, அவர் முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிற ஒரு ஆசை தான் இயற்கையாக வரும், இவரை பிந்தி வைக்கிறதுல ஒரு சந்தோஷமும் ஆசையும் சிலருக்கு உண்டு அப்படின்றத பார்க்குறோம். அதே நேரம் அலி ரதியல்லாஹு அவங்களோட யாராவது சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா அவர் வந்து முஹாஜிர்களில் போய் சேர்த்துட்டு விளங்கிட்டா, சேர்ந்து யுத்தம் செஞ்சுருந்தா, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சுருந்தா அவரை கொண்டு வந்து என்ன தாபீன் கட்ட லிஸ்ட்டில் சேர்த்துரு, சஹாபியர் லிஸ்ட்டு கூட சேர்க்கறது விருப்பம் இல்லை, இது ஒரு நடுநிலையற்ற ஒரு அணுகுமுறை. சரி, முஆவியத் இப்னு அபி சுஃபியான், ஹாலித் இப்னு வலீத், அத்த ஜஹம் இப்னு சஅத், ஜஹம் இப்னு அஸ்ஸல்த், ஹுசைன் இப்னு அன்-நுமைர், ஹுவைத்திப் இப்னு அப்துல், ஹுவைத்திப் இப்னு அப்துல் உஸ்ஸா, அப்துல்லா இப்னு அர்கம், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபான் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அடுத்தது சயீத் இப்னு சயீத் இப்னு ஆஸ், முகைரத் இப்னு ஷுஅபா, அம்ரு இப்னு ஆஸ், ஷுரஹ்பீல் இப்னு ஹசனா, அலா அல் ஹத்ரமி, இவங்களெல்லாம் என்னது எழுதக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருப்பி அதாவது அப்போது மக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேரை சொல்கிறாங்க மக்காவில், ஏண்டா அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப், ஹாலித் இப்னு சயீத், ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அர்கம், அடுத்தது அபு சலமா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஹாத்திப், ஜுபைர், தல்ஹா, அப்துல்லா இப்னு அபிபக்கர், அப்போ மொத்தம் 13 பேர். அப்புறம் மதீனா இதில் வந்து அபு அய்யூப் அன்சாரி, ஹாலித் இப்னு ஜெயித், அதாவது அபு அய்யூப் அன்சாரி, உபை இப்னு காப், ஜெயித் இப்னு தாபித், அப்துல்லா இப்னு ரவாஹா, முஆத் இப்னு ஜபல், முஆயிகீப், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அதாவது உபை இப்னு சலூலோட மகன் உபை இப்னு சலூலா, அவருடைய பெயர் அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு கருத்து முரம்பாடி. உபை இப்னு சலூலா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலானே கருத்து முரம்பாடி இருக்கு. அதனால தான் இதில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு என்ன செய்து வருது. அப்துல்லா இப்னு ஜெயித், முஹம்மது இப்னு மஸ்லமா, புரைதா இப்னு ஹுசையிப், தாபித் இப்னு கைஸ், உதைபத் இப்னு யமான், ஹந்தலா இப்னு ரபி, அப்துல்லா இப்னு சாத், 14 பேர் இதில் வருது, 27. அப்புறம் என்ன உதேபியாவுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபு சுஃபியான், யசீத் இபின் அபி சுஃபியான், முஆவித் இபின் அபி சுஃபியான், ஹாலித் இபின் வலீத், ரசூலா அவர் குடும்பத்தில் மூணு பேரையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலா பயன்படுத்திக்கிறாங்க, ஜஹம் பின் சஅது, ஜஹம் பின் அசல்த், ஹுசைன் இபின் நுமைர், அடுத்தது ஹுவைத்திப், அடுத்தது அப்துல்லா இபின் அர்கம், அடுத்தது அப்பாஸ், அடுத்தது அபான் இபின் சயீத், சயீத் இபின் சயீத், முகைரத் இபின் ஷுபா, அம்ர் இபின் ஆஸ், ஷுரஹ்பீல் இபின் ஹசனா, அலா அல் ஹத்ரமி. அப்போ அங்கே 27, இங்கே வந்து 16 சொன்னோம் பாருங்க இல்லையா, அபு சுஃபியான், யசீத், முஆவியா, ஹாலித், ஜஹம், இன்னொரு ஜஹம், அடுத்ததா ஹுசைன், ஹுவைத்திப், அப்துல்லா, அப்பாஸ், அபான், சயீத், முகீரா, அம்ர், ஷுரஹ்பீல், அலா, 16 பேர். அப்போ 27, 37, 40 வணங்கிட்டா. இப்படி ஒரு 40-42 அளவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை குர்ஆனை எழுதியவர்கள் என்று சேர்த்திக்கிறாங்க. இதை விட அதிகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த அளவுக்கு தக்ரீபன் இதை போட்டுக்கிறாங்க. இதில் எல்லா அறிஞர்களும் உடன்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மிகவும் நெருக்கமான நிலையில் எழுதினவர்கள் அப்படின்றதில் அலி இப்னு அபி தாலிப், உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்கள், அடுத்தது ஜெயித் இப்னு சாபித், உபை இப்னு காப், இந்த அதாவது ஜெயித் இப்னு சாபித்தை பொறுத்த வரைக்கும் மன்னர்மார்களுக்கு எழுதுறது, உமராக்களுக்கு எழுதுறது, அதே போல் ஒப்பந்தங்கள் எழுதுறதுல அலி இப்னு அபி தாலிப், அதே போல் மக்களுடைய தேவைகள் நிமித்தம் எழுதப்படுகின்ற விஷயத்தில் கூடுதலாக முகைரத் இப்னு ஷுபா, கடன்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எழுதுறதுல வந்து அந்த அப்துல்லா இப்னு அர்கம், கனிமத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முஆயிகீப், முஆயிகீபை வந்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு பயன்படுத்திக்கிறாங்க. முஆயிகீப் செய்தி புகாரி முஸ்லீம்னு பார்த்திங்க, தொழு நோயாளி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தொடராக அவர் இருந்தார், முஆயிகீப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிட்டா. அதே போல் ஹந்தலா இப்னு ரபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்ததாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுக்கு பிறகு அதிகமாக பயன்படுத்திய நபி தோரில் ஜெயித் இப்னு சாபித்து, முஆவியா ரதியல்லாஹு அதிகமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் அப்படின்றதை வரலாற்றில் பல ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் வைத்து என்ன அதாவது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான எழுத்து வேலைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது செய்திருக்கிறார்கள். இதில் அதாவது இவ்வளோ பேரும் குர்ஆனையும் எழுதுறது முக்காத்தப்பா, இவ்வளோ பேர் ரசூலுல்லாஹுடைய எழுத்தர்கள், குர்ஆனை எழுதினவங்களும் இவங்க தான், அதே போல் மன்னர்மார்களுக்கு எழுதுறதும் இவங்க தான், கடன்களை எழுதுறதும் இவர்கள் தான், அதே போல் என்னது அக்தியா தீர்ப்பு வழங்குற விஷயங்களை எழுதுறது இவங்க தான், அதே போல் இந்த தெய்வான் எழுதுறது தெய்வான் எழுதுனது இவங்க தான், அதே போல் இவர்கள் வந்து என்னது ஹதீஸ்களை இவங்க பர்சனலாக இவங்களுக்கு தேவைக்கு ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க, மற்றவர்கள் நிறைய ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்த எழுத்தர்கள் குர்ஆனை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட, அப்போ எழுத்து என்றது சுருக்கமாக சொன்னால் எழுத்து என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு ஊடக பகுதியாக அது இருந்திருக்கிறதுக்கு இவ்வளோ செய்திகளும் என்ன ஆதாரம். இப்போ ரசூல் இதெல்லாம் நான் நிறைய செய்திகள் புகாரி முஸ்லீம் மட்டும் எடுத்தேன், நான் தவாவின்னு சொன்னால் முழு சுன்னாலேருந்து அதை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு என்னது ஒரு 400-500 செய்திகளுக்கு மேலே என்ன செய்யலாம் நம்ம தொகுத்து கொண்டு வந்துடலாம். சரியா பலகீனங்களும் இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை என்ன செஞ்சிடலாம் கொண்டு வந்துடலாம். கிதாபா எழுத்து என்றது ரசூலுல்லாஹி காலத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம சொல்லலாம்டா ஹதீஸ் குர்ஆனுடைய விஷயத்தில், குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமான ஏற்பாடை செய்து எழுத்தர்களை நியமித்து எழுதினார்கள். ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பிரத்யேகமான ஏற்பாடுகள் செய்யலை, கேட்டவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, எழுத சொல்லிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன எழுதி கொண்டவங்களை பார்த்து அனுமதிச்சிக்கிறாங்க, இதுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் எழுதினாங்க இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ ஜூரி தொகுத்தார்னு வருதே, உமர் பின் அப்துல் அசீஸ் காலத்தை தொகுத்தார்னு வருது, அது என்னண்டா நூலாக களஞ்சியமாக தொகுத்தல், ஒரு ஏடாக மக்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக. இதை நம்ம குர்ஆன்லையும் பார்க்கலாமே, அரசாங்கத்தால் ஒரு பிரதி வெளியிட்டிருந்தாங்களா? ரசூலாங்க குரான் பிரதி வெளியிட்டிருக்கலை. அபுபக்கர் காலத்தை வெளியிட்டிருந்தாங்களா? வெளியிட்டிருக்கலை. அதைத்தான் உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் வெளியிட்டாங்க. ஒரு பிரதி அரசாங்கத்தால் எல்லாரும் இதான் ஓதணும் அப்படின்னு பிரதி. இதை உமர் பின் அப்துல் அசீஸ் ஹதீதுக்கு செஞ்சாங்க. இதுதானே தவிர, எப்படி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சம்பத்தை வச்சு அபுபக்கர் சம்பத்தை வச்சு குர்ஆன் எழுதலைன்னு நம்ம சொல்லலையோ, அதே மாதிரி ஜுஹ்ரியுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் சம்மந்தப்பட்ட சம்பவத்தை வச்சு ஹதீஸ் எழுதலைன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம படிச்சுட்டோமா, இது வந்து மக்கா காலத்து மதீனா காலத்தில் எழுத்துடைய சப்ஜெக்டை தெரிஞ்சு கொள்றதுக்கான பெரிய ஒரு பகுதி. இது ஒரு சின்ன ஒரு டொட்டு, இது ஒரு துளி. இப்போ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலாங்க குர்ஆனை எழுத சொன்ன அந்த சம்பவங்கள் இருக்குது, அந்த செய்திகளை எப்படி எப்படியெல்லாம் ரசூலா எழுத சொன்னாங்கன்றது. அதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த குர்ஆனுடைய பாதுகாப்புடைய ஏற்பாடு ரசூலான காலத்தில் எப்படி நடந்திருக்குது என்ற அந்த பகுதி, இந்த பகுதியை சேர்த்து அப்படியே அபூபக்கரான காலத்துக்கு வந்துடும். அபூபக்கரான காலத்தில் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த கலெக்ட் பண்ண பகுதியை சேர்த்து ஒரு பகுதியை நம்ம பார்த்துட்டு, உஸ்மான் ரதியல்லாஹோட காலத்தில் வந்து அதை தர்த்தி பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு திருப்பி ஒரு மறுபடி எழுதுகிற வேலை நடந்துச்சு. அபூபக்கர்லாவோட காலத்தில் வந்து தொகுப்பு நடந்துச்சு, உஸ்மான காலத்தில் எழுதுகிற வேலை நடந்துச்சு. இந்த காலப்பகுதி நம்ம வார டைமில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எதில் எழுதினாங்க, எந்த பேனையை கொண்டு எழுதினாங்க, எப்படிப்பட்டதை கொண்டு எழுதினாங்க, ஏற்றுடைய என்ன இது எப்படி இருந்துச்சு, அந்த டைமில் தான் இதையும் பார்க்கணும். நபத்தி எழுத்து முறையுடைய அந்த, அதாவது அரபு எழுத்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட அந்த தாக்கங்கள் என்ன, அதனுடைய இதெல்லாம் உஸ்மானிய ஹத்தில் என்ன எப்படி அது வந்து செல்வாக்கு செலுத்தியிருக்கின்ற பதில இன்ஷாலா பார்ப்போம். ஹதமா இந்தி வல் அல்மு இந்த அல்லாஹா கூலு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். உலக வானொலி வரலாற்றில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்க தவறாதீர்கள்.
2: முஸ்லிம் வானொலி
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத், தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்லை அந்த எலிதான் எனக்கு கொண்டு சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக யஜல்லஹு மஹ்ரஜா வெர்ஜுக்கு மின் ஹைசுலா யஹ்தசிப், யார் தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுப்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் 4 வகையாக கொடுப்பான், 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான், சபபே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் தோட்ட காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கு. அன்னாலக்கு ஹாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லாஹ் தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா, அன்னாலக்கு ஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாட புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாட புறத்திலிருந்து இது எனக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குர்ஆன் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சார். ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா, இது அல்லாட புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியம் அலை செலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டான். ஏந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹால ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வரத்துக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ள அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சபவோட கொடுப்பாங்க. அலி ரதியல்லாஹு வந்து கஷ்டத்தில் இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும் பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்றைக்கு 6 அல்லாஹ்வோட பாதையில் கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வோட பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதை கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு

அநியாயமாக கொல்லப்பட போறேன். ஆனா அம்மி தைனி என்ற கவலையோட கடன் நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது. 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே. இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும். இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுமோ அல்லாஹ் கிட்ட. அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கறேன், அவருக்கு கொடுக்கறேன், இவருக்கு கொடுக்கறேன்ன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்ன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹுவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள். வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமர்கள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கல நபிகிட்ட வந்து சொன்னாங்க, அரசுல நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன். அபிக்கிரன் செய்யும் யார முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவைய முடிச்சியா? சில விதவை தான் முடிச்சேன். அல்ல, அபிக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாது, சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துறை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என் மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படி குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தாங்க. எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான் தெரியாது. 3வது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபூ பக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுல, விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க, இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபுறம் அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டு.

0: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு 10 பேருக்கு, மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு, சட்டிய துறக்கமானாண்டுங்க ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன், அல்லாஹ் தாலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாகி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தாலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பாங்க, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தாலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தாலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தாலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அவ அல்லாட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்களோட உள்ளத்துல வரணும் அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது, அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தாலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி, அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
2: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன், மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க, கஃபன் அதே கலரோட தான் இருக்கு, அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை அது, ஐஸத்தான ஆடை அது, சுபஹானல்லாஹ். தலையை மறைக்கிறது, தலைப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்ல வருது, தலைப்பாகி கட்டிருந்தாங்க. ரைட், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும், தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சது என்னன்னு பார்க்கும்போது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க, இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க, இது கல்ச்சர் தானே அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க அதெல்லாம் போட தேவையில்லை, எனக்கு குத்ரா போடுறதா அதெல்லாம் கல்ச்சர்லாம் போட தேவையில்லை, தலையில் தலைப்பாக கட்டுறதா அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செஞ்சுருக்காங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்பட்றேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டார், அவரை மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் இல்முடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம், ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க இசார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இல்லை அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
1: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். முஸ்லிம் வானொலி, தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நிறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: நவீனநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பதல் இஸ்லாம் கரீபா செய்யுது கரீபா. இந்த மார்க்கம் என்பது பார்ப்பத காலில்லாத ஒரு நிலையில் ஆரம்பித்தது, மீண்டும் அதே ஒரு நிலைக்கு திரும்பும். அப்போதெல்லாம் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க முயற்சி செய்பவர்களுக்கு நற்சோக சுபசோகனம் உண்டாகட்டுமாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மீண்டும் ஜாகிலியத்து நம்முடைய சமுதாயத்தில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸும் விளங்கப்படுத்துது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனித நாகரிகத்தில் உச்சக்கட்டத்துக்கு அடைஞ்சிட்டான். கல்வி என்கிறது எங்கேயோ போய் நின்றுக்கு, புது புது கண்டுபிடிப்புகள் எல்லா மக்களையும் வந்து மூடிக்கிட்டுது. இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு இயந்திர வாழ்க்கை முறையாக வித்தியாசமாக இருக்குது. கீழத்தைய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொகுசுக்காக மேலத்தைய நாடுகளை எல்லாம் போய் வாழத் தொடங்குறாங்க. ஆனால் அவங்களோடு சேர்ந்து கூடவே இந்த ஒரு அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவி இருக்குது. அதே மாதிரி நாகரீகமற்ற பண்டைய காலத்தில் மூடத்தனம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த ஜாகிரிய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் என்று திரும்பவும் இலையாலையாக மக்களிடத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஏன் இதுக்கு சான்றாக நீங்கள் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை எல்லா மீடியாக்களும் பரபரப்பாக பேசினதை நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொரு பெண்ணு, அதாவது ஒரு ஆதிலா நஸ்ரீன்ங்கிற ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஃபாத்திமா நூரா என்கிற ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறாங்க. இதனால இது புதுசாக போச்சு, பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறாங்களே, இவங்க இப்படி லவர்ஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா நூராவினுடைய ஃபேமிலி உடனே அவங்களை தூக்கி கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த பெண்ணு தயங்கலை. அந்த பெண்ணு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேரளாவுக்கு வந்து அங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி, இது என்னுடைய காதலி அதை பிரிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஓர்டர் கொடுத்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் ஒன்று செய்கிறாங்க. இதை மீடியாக்கள் எல்லாம் எடுத்து எல்லா மக்களுக்கும் ஆசை ஊற்ற மாதிரி பரபரப்பான நியூஸாக போட்டு
4: அவங்க போன்ல எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வானவில்ல வந்து என்ன செய்வாங்க அடையாளமா வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு பேக்லயோ ஷூலயோ வானவில் அப்படி இருக்குதுன்னா நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு பெண்ணை தான் நேசிப்பேன், எனக்கு ஒரு பெண் தான் தேவை அப்படின்னு இன்னொரு பெண் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் தான் இது. மேலத்தைய நாடுகளும் அமெரிக்கா கனடா அதே மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க வானவில தான் வந்து என்ன செய்வாங்க போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஆண் ஆணு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அவர் தன்னே ஒரு பெண்ணாக என்ன செய்கிறாரு கற்பனை பண்ணுறாரு, அவருக்கு இன்னொரு ஆண் தான் துணையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது பரவலாக இந்த விஷயம் வந்து ஒரு மனிதனுடைய மூளையில் சில தூண்டல் துலங்குகளால் ஏற்படுது. வாழ்க்கையில் சிறுபிராயத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் அல்லது திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் இதனால் அவங்களுடைய மனநிலை அப்படி மாறுதுங்க. இறைவன் மனிதனை படைக்கும் போது ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் தான் படைச்சிருக்கிறான். ஆனால் சூழ்நிலைகள் என்ன செய்தன்னு சொன்னால் அவனுக்கு இன்னொன்றில் ஆசையை உண்டாக்குதுங்க. ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே ஆசை உண்டாகிறதுக்கு காரணமே அவங்க சிறு வயதில் ஏற்பட்ட சில பாலியல் துஷ்பிரயோகங்களும் அவனோட பழகினவர்களுடைய சில சில்மிஷங்களும் அவன் பார்க்கக்கூடிய கதைகள் கேட்கக்கூடிய கதைகள் அவன் பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து அவனுக்கு என்ன செய்தன்னு சொன்னால் அவனுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்குது. உண்டாக்கி அவன் என்ன என்ன செய்கிறான்னா ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறான். அதே மாதிரி தான் ஒரு பெண் வந்து நான் இன்னொரு பெண்ணோட வாழப் போகிறேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இயற்கைக்கு மாற்றமானது, இது இறைவனுடைய சாபத்துக்குரியது. அல்லாஹ் கடுமையாக கடுமையாக தண்டித்த ஒரு குற்றமான ஒரு செயல் பாருங்க. இந்த ஒரு நாகரிகமற்ற இந்த செயல் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா மனிதனிடத்தில் ஒரு பெருமையான ஒரு விஷயமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு. இதை மீடியாக்கள் பேசிக்கிட்டு இருக்குது. இப்ப பெற்றோர்கள் நாங்க என்ன செய்யறது அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறது, யார் யாரோட பழகுறா அப்படிங்கறது தெரியாமலே பெற்றோர்களும் போன்லையும் டிவியிலையும் ஒதுங்கி இருக்கிறது பெரிய ஒரு குற்றங்கள். நம்ம பிள்ளை யாரோட பழகுறா, எந்த அளவு பழகுறா, அவ பெண் தானே பெண்ணோட பேசிட்டு இருக்கிறா, அவ இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டோட தான் கேட்டுட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் உணவு முடியாத நண்பிகள் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவங்களுடைய நட்பு எந்த வகையில போயிட்டு இருக்கா, அவங்க ரெண்டு பேரும் விரும்பி எதை பாக்குறாங்க, எதை பேசிக்கிறாங்க, எதை சியா பண்றாங்க, அவங்க முத்தங்களை பரிமாறுகிறாங்களா, அவங்க ஆளுக்கள் வாழ்த்து செய்தி சொல்றாங்களா, அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு தடிக்கிறாங்களா, அதை கொஞ்சம் பாருங்க. ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த மீடியாக்களும் இந்த போனும் இன்டர்நெட்டும் ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு மனிதன் என்ன நினைக்க வேண்டும், எதை விரும்ப வேண்டும், எதை ரசிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் எங்கோ இருந்து ஒருவன் துணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை குளோபலைசேஷன் என்று சொல்லுவோம். இந்த உலகமயமாக்கல் ஊடாக, இந்த குளோபலைசேஷன் ஊடாக ஒரு மனிதனுடைய மனநிலை மாற்றப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஜாகிரியத்து. இஸ்லாம் எதையெல்லாம் வெறுக்கிறதோ, இதே இஸ்லாம் எதையெல்லாம் தடுக்கிறதோ அதையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக, ஒரு சுகமாக, ஒரு நாகரிகமாக, அது ஒரு ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக இன்னைக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஷைத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்முடைய பிள்ளைகள் சிறுபிராயத்தில் யாரோட பழகிறாங்க, ஏன் அந்த வானவில்லைங்கிற அந்த படத்தை பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்குது, அதை ஏன் அதை வந்து பேட்டில் போட்டுட்டு இருக்கு, ஷூவில் போட்டுட்டு இருக்குது, அதை உடனடியாக கண்டிக்கணும். சிறுபிராயத்திலிருந்து நாம் எல்லா உணர்வுகளையும் சரியாக இருக்கிறாங்கிறத பிள்ளைகளுக்கிட்ட கவனிக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்கணும். எனவே இது பெற்றோர்களின் பொறுப்பு. வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய மனநிலையில் நாம் தாக்கம் செலுத்த முடியாது என்றால் நாம் என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பிள்ளை வளருதுங்க, அந்த பிள்ளை கையில போனை மட்டும்தான் நீங்க கொடுக்குறீங்க. இன்டர்நெட்டின் ஊடாக உலகத்தின் எங்கேயோ கண்காணாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ள பூண்டு அவனுடைய மனநிலையை மாற்றுது என்றால் ஏன் பெற்றோர்களுக்கு முடியாது? நம்ம பிள்ளைகளுடைய மனநிலையை நாம் ஏன் தீர்மானிக்க கூடாது? நம்முடைய கலாச்சாரத்தை மீறக்கூடாது, நம்முடைய மார்க்கத்துக்கு வெளியில போகக்கூடாது. இந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணுங்க. பலரும் போதே குழந்தைகளுக்கு அகீதாவை சொல்லிக் கொடுத்து, மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து, இஸ்லாம் இதை வெறுக்குது, இதை ஏற்றுக்கொள்ளுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டே இருக்கோம். இஸ்லாம் பத்தி பேசுறதே இல்லையே நம்ம. நம்ம ஆங்கிலம் படிச்சு கொடுக்கிறோம், மேற்கத்தியத்தை படிச்சு கொடுக்கிறோம், நாகரிகத்தை படிச்சு கொடுக்கிறோம். அல்லாவுடைய தூதர் நமக்கு ஏளனமா போச்சு, அல்லாவுடைய தூதர் நமக்கு கேவலமா போச்சு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைகளை நம்ம கற்றுக் கொடுக்கறது இல்லை. அதனால நம்முடைய குழந்தைகள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டு வச்சு இஸ்லாம் சொன்ன எப்படி ஏத்துக்குவாங்க? பார்த்த பருதா போட்டுக்கிட்டு, தலையை மறைச்சிக்கிட்டு, ஒழுங்கா உடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பெண்கள், அந்த ஆதிலா அந்த ஃபாத்திமா ஒன்று செய்றாங்கன்னு சொன்னால் சுபஹானல்லாஹ், அவங்க என்னங்க இஸ்லாத்துல வளர்ந்திருக்காங்க, அதை என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்க்கத்தை பற்றி.
5: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
6: ஸதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج من

أنفسهم وتبين لكم كيف فعلنا بهم وضربنا لكم الأمثال وقد مكروا

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

0: சதகல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், முஸ்லீம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி இறங்கு தளங்களில் இப்போது புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்கக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் ஏனைய கையடக்க தொலைபேசி நேயர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை நாங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக அதிகாலை 3:01.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ولا يشرك بعبادة ربه أحد.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: ومن قلب لا يخشع ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
1: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
2: வழங்கியது
3: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் முரத்தில் கேட்போம்.

0: حتى
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.